0: வெப்சைட்டின் முகவரி @jesus.in.
1: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
2: பண்ணது நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிறதால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? 2-4 பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்து தான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம். கத்திருக்கிறார். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கத்திருக்கிறவையில் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றோம், யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் தான் யூஸ் பண்றாரா? 1, 2, 3 எல்லாம் யூஸ் பண்றீங்க? இந்த ஆண்ட்ராய்ட் மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி, எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள்னு சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ இமேஜ் போட்டோ ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலாம். இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும்னா ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகமும் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு 6 அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா 6 அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கறேன், எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது. அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ள. தமிழ், ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. இது எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம்? ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம், இல்லையா? சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், ஒருத்தருடைய அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்காங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம்னு சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும். மெசேஜிங்க, அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க அவங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பிரியமானவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112-435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andatjesus.in. God bless you.

0: நம்ம இதயத்துல மாசு இல்லாம பாத்துக்கணும். அது ஆண்டவர் சொன்ன சுத்த இதயமுள்ளவன் பாக்கியவன் நாம் தேவனே தசிப்பார்கள். வாசித்து பாருங்க மத்தேயு விசேஷம் 5:8.
1: இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்.
0: இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
1: அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
0: அவர் தான் தேவனை என்ன செய்ய முடியும், தரிசிக்க முடியும். இதயத்தில் சுத்தம் இருக்கா? ஏதோ வாரம் ஞாயிற்றுக்கிழமை வாரம் போயிட இருக்காதீங்க அருமையானவர்களே. இனிமேல் நாட்கள் பொல்லாத அனுப்பினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். இதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவங்க தான் என்ன செய்ய முடியும், தேவனை தரிசிக்க முடியும். நம்ம இதயத்தில் சுத்தமா இருக்கமா? இதில் குழப்பம் யோசனை இருக்குதா? இருக்குமான நீ காண்டு கேப்ப. ஆண்டவரே சுத்தி இது தென்னில சங்கீதக்காரசி அதுவும் தாவியதம் கேட்டார், என் தேவனை சுத்த இரு தென்னில சிருஷ்டியும் ஐயா, நிலவரமான ஆவியின் உள்ளத்துல புதிப்பியும். என் தேவனே சுத்த இரு தென்னில சிருஷ்டியும் ஐயா, நிலவரமான ஆவியின் உள்ளத்துல புதிப்பியும்னு சொல்லி கேட்போம். அலையிலூயா. மூன்றாவது மத என்ன சரி, கையில சுத்த. ரெண்டாவது இதயத்துல மாசு இல்ல. மூணாவது
1: தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும்.
0: நம்ம ஆத்மா என்ன செஞ்சிடக்கூடாது, மாயைக்கு ஒப்புக்கூடாது. யோனா 2:8.
1: பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள்,
0: பொய்யாய் மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள்
1: தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள்.
0: பாத்தீங்களா, பொய்யான மாயை. பொய்யான மாயை எது? உலகம். அதான் உலகத்தின் வேச ஒரு கடந்து போயிரும். பொய்யான மாயை உலகத்தை மாயை பற்றி கொள்ளுகிற என்ன செய்வாங்களா, தங்களுக்கு வருகிற கிருவிய
1: போக்கடிக்கிறார்கள்.
0: நாம கிடைக்கிற கிருவிய நம்மளே போக்கடிச்சிடறோம். அருமையானவர்களே, நம்ம உள்ள தலைசி பாப்போமா, நான் எங்க இருக்கிறாண்டவரே எனக்கு காமிங்கப்பா, எனக்கு சரிப்படுத்துங்கன்னு கேளுங்க. மத பாத்திரம் கையில சுத்தம் உள்ளவர்கள். ரெண்டாவது
1: இருதயத்தில் மாசு இல்லாது.
0: இருதயத்தில் மூணாவது
1: தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும்.
0: நம்ம இருதயத்தை என்ன செய்யக்கூடாது, மாய உலகத்துக்கு ஒப்பு கூடாமலோ.
1: கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே.
0: சும்மாவே கபடா சத்தியம், சத்தியமா சொல்றேன், நிச்சயமா சத்தியமா சொல்றேன். கபடாய் ஆணையிடாமலும் நம்ம சும்மா உள்ளத்துல ஒண்ணு உள்ளத்துல ஒண்ணு வச்சு சும்மா சத்தியமா சத்தியமா சொல்றோம். அதை நம்ம என்ன செய்யணும், ஆண்டு கேட்டு மன்னிப்பு கேட்டு என்னை மாற்ற மாட்டேன் சொல்லி கேட்கணும். சங்கீத புஸ்தகம் 120 2:3. மூன்றாவசனம்
1: கர்த்தாவே,
0: கர்த்தாவே
1: பொய் உதடுகளுக்கும் கபடனாவுக்கும் என் ஆத்மாவை தப்பியும்,
0: என் ஆத்மாவை தப்பியும்.
1: கபடனாவே,
0: கபடனாவே
1: உனக்கு என்ன கிடைக்கும்,
0: உனக்கு என்ன கிடைக்கும்,
1: உனக்கு என்ன செய்யப்படும்,
0: உனக்கு என்ன செய்யப்படும்.
1: பலவானுடைய கூர்மையான அம்புகளும்,
0: பலவான கூர்மையான அம்புகளும்
1: சூரிய செடிகளை எரிக்கும் தளலுமே கிடைக்கும்.
0: சூரிய செடி எழுக்கும் தளலு அக்கினி, அக்கினி தான் கிடைக்கும். அதான் சொல்றாரு. அதனால அருமையானவர்களே, நம் வாழ்க்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம நாளுக்கு நாள் பரிசுத்தமாக தேவனிடத்துல கெஞ்சி கேட்போம். அல்லேலூயா. நம்ம யார் பொருள் வாங்கியிருந்தாலும் திருப்பி கொடுங்க. அவங்களுக்கு தெரியல, மறந்துட்டாங்க. நம்மளுக்கு கேட்கல பாரு, கொடுக்காட்ட பரவாயில்ல, அவங்க மறந்துட்டாங்க. நம்ம கொடுக்காம இருக்கணும் நினைக்காதீங்க, கொடுத்துருங்க. அதுதான் நம்ம வந்து பரலோகத்துக்கு போறதுக்கு தடையா இருக்கும். நம்ம என்ன செய்யணும், கையில சுத்தம் இருக்கணும். ரெண்டாவது இதில் இருக்கணும், இதயத்துல மாசு இருக்கு. ஆண்டவர் கேட்கணும், என் தேவனை சுத்த இதய தண்ணில சிருஷ்டிமையா நீலபரமான ஆவியின் உள்ளத்துல புதுப்பு. அதான் யோகு சொன்னாரு, சுத்த கை, சுத்த கையுள்ள வர வர என்ன செய்யறாங்களா, பழத்து பரணும். மூணாவது இதயத்தை என்ன செய்யாதீங்க, உலகத்துக்கு ஒப்பு கொடுக்காங்க. உலக ஆசை பாசங்களுக்கு ஒப்பு கொடுக்காங்க, மறைஞ்சிரும். ஒரு நாள் தான், நம்ம ரெண்டு நாள் நல்லா இருக்கும், நம்ம வாழ வரைக்கும் நல்லா இருக்கும். எப்ப நம்ம ஆத்து போய் என்ன எடுத்துக்கலாம் நமக்கு தெரியாது. நாலாவது என்னது, கவடா ஆணையிடாத. உள்ளத்துல வந்து ஏதோ ஒன்று வச்சு சும்மா நான் சத்தியமா சத்தியமான்னு சொல்லாத, கவடை ஆணையிடாத. அதான் சொன்னார், முடிவர் நிலையில போனோம் ரட்சிக்கப்படும். ரட்சிக்கப்பட்டா எங்க போக முடியும், பரலோகத்து வெளிச்சத்தில் நடக்க முடியும். இரண்டாவதாக பாருங்க, சங்கீத புஸ்தகம் 37:27.
1: தீமை விட்டு விலகி,
0: தீமை விட்டு விலகி
1: நன்மை செய்,
0: நன்மை செய்
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்.
0: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். நீ கர்த்தரை நிலைத்திருக்கணும்னா தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யணும். அப்ப நம்ம என்றென்றைக்கும் கர்த்தரை நிலைச்சிருக்க முடியும். தீமையான காரியத்தை விட்டு நாம் விலகணும். நாம் நிலைச்சிருக்கணும் சொன்னா தீமை விட்டு விலகி நன்மை செய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். கர்த்தரை நிலைச்சிருக்கணும் சொன்னா தீமையான காரியம் என்னன்னு நமக்கு தெரியும். தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யணும். அப்ப நம்ம கர்த்தரை என்னென்றைக்கும் நிலைச்சிருப்போம். இங்க சொல்றாரு, எரேமியன் புஸ்தகம் 2:13.
1: என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய
0: என்னை விட்டு விட்டார்கள்.
1: தண்ணீர் நிற்காத தொட்டியாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள்.
0: எது தீமை? கத்திரிட்டு விலகிறதே நம்ம தீமை. பாருங்க, சிலர்லாம் பேசுறாங்க, மணிக்கணக்கு நேரம் பேசுவாங்க, கத்திரையே மறந்துடுவாங்க. அதங்க கத்து சொல்றாரு, ரெண்டு தீமையில் செய்ய. ஒன்னு என்ன செஞ்சாங்க? கத்திரிட்டு விலகினாங்க. ஒரு மணிக்கணக்கு பேசுவாங்க அவங்க, இது அதை இது அது எங்க தொடங்கினாங்க, எங்க தொடங்கி எங்கேயோ முடிப்பாங்க, அது வரைக்கும் கத்திரையே மறந்துடுவாங்க. அதான் சொல்றாரு, ரெண்டு தீமையில செய்தார்கள். ஒரு தீமை என்ன தீமை? சீவத்தண்ணீராகிய என்ன விட்டு விட்டார்கள். என்ன சீவத்தண்ணீர்? யாரு? கத்திரை விட்டுடுறோம். பேசி பேசி பேசி பேசி அந்த நிலையெல்லாம் அப்படியே ஏசாமே மறந்துடுவோம். அதான் சொல்ற, சீவத்தண்ணீராகிய என்ன விட்டு விட்டார்கள். நம்ம முதல்ல பார்க்கணும்னா, நம்ம கத்திரை ஒரு நாள் நம்ம விடவே கூடாது. ஒவ்வொரு வினாடி அவரோடு இருந்தோம்னா நம்மளை அவர் ஒரு வினாடி கூட நம்மள விடவே மாட்டார். ஹலேலூயா, ஹலேலூயா. அதே சொல்லு, தீமை விட்டு நன்மை செய்யறவன என்ன சொல்றான்? என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தீமை விட்டு தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்தா போதும். நன்மை இயேசுக்கு அவரை பற்றி பிடிச்சுக்கிட்டோம்னா போதும், நம்ம என்றென்றைக்கு நிலைத்திருப்போம். ஹலேலூயா, ஹலேலூயா. அப்ப கர்த்தர் நம்ம கூட இருப்பாரு. சங்கீத புஸ்தகம் 73:23
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்.
0: கர்த்தரோடு நிலைச்சிருப்போம்னா, கர்த்தரோடு எப்போதும் நம்ம கர்த்தரோடு இருப்போம். அவர் வாழ்ந்துகிற நம்ம தாங்கும். ஹலேலூயா. கர்த்தரோடு எப்போது இருக்கணும், அந்த வாஞ்சை நமக்கு வேணும். பேசி பேசி பேசுறாங்கன்னா நேரம் கர்த்தரே மறந்துடுவாங்க, எங்க இருக்கிறவனோட மறந்துடுவாங்க, பேசிட்டே இருப்பாங்க. முத சின்ன பேச்சு பேச மற்றவங்களை குறை சொல்லுவாங்க, அப்படியே சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அப்படியே நம்ம கர்த்தரையும் மறந்துடுவோம். அவர் வந்து செவிக்க முடியாது, அப்படியே படுத்துருவோம். சங்கீதக்காரர் சொல்றாரு, ஆசாப் சொல்றாரு, என்ன சொல்றாரு? எப்போது நானே உம்மோடு இருக்கேன். இன்னொரு தீம் என்ன பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 5:37.
1: உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள்.
0: இல்லது இல்லதென்று சொல்லுங்கள்.
1: இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும்.
0: இதுக்கு மிஞ்சினால் என்ன இருக்குது? தீமையினால் உண்டாயிருக்கும். உள்ளது உள்ளதென்று இல்லது என்று சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றோம், இந்த நாள் நம்ம எத்தனையோ பாவம் செஞ்சிருக்கோம். ஆண்டவரே மன்னிப்பேட்டு, ஆண்டவரே உள்ளதாக பேச உதவி செய்யும். ஆண்டவரே நான் வந்து உள்ளதை மட்டும்தான் பேசணும், பொய் சொல்லவே கூடாது. ஆண்டவரே தீமையான கரை எனக்குள்ள வரக்கூடாதுப்பா, நீங்க தான் எனக்கு உதவி செய்யும் சொல்லி நம்ம பலத்தில பறக்கத்தன்படி தேவனிடத்தில் நம்ம கேட்டா அவர் செய்வார செய்ய மாட்டாரா? அதை பலத்தினால் அல்ல, ஆவினால வாசிங்க. சகரியா 4:6 நம்மளால முற்றிலும் முடியவே முடியாது, கர்த்தரால் முடியும்.
1: அப்பொழுது
0: அவர்
1: செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல,
0: பரத்தினாலும் அல்ல,
1: பராக்கிரமத்தினாலும் அல்ல,
0: பராக்கிரமத்தினாலும் அல்ல,
1: என்னுடைய ஆவினாலேயே ஆகும்,
0: என்னுடைய ஆவினாலே ஆகும். ஆமா அருமையானவர்களே, ஒவ்வொரு நாள் கர்த்தர் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் தீமையான காரியம் எனக்குள்ள வரக்கூடாது, உண்மை ஒரு வினாடி கூட நான் விடக்கூடாது. ஆண்டவரே பொய் சொல்லக்கூடாது, உள்ளது உள்ளது என்று இல்லது இல்லைன்னு சொல்லுற ஆண்டவரே புதுப்பிச்சிங்க. நான் மற்றவங்க பொருள் யார் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. ஆண்டவரே யார் பொருளுக்கு நான் எடுக்கவே கூடாதுப்பா, சின்ன பொருள் யார் இருக்கா கொடுக்கணும் காமிங்க, நான் எல்லாத்தையும் சுத்தம் பண்றேன்னு சொல்லி கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிதான் அவர் பருவத்தில் நம்ம நிலைச்சிருக்க முடியும். கையில சுத்தா, ரெண்டாவது இதயத்துல மாசிருக்கூடாது, மூன்றாவது ஆத்து மாயைக்கு ஒப்பு கொடுக்கூடாது, நாலாவது கவடா ஆணையிடக்கூடாது. அப்புறம் என்ன செய்யக்கூடாது? தீமையான காரியத்தை நம்ம செய்யாது செய்யக்கூடாது. உள்ளது உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் நம்ம சொல்லணும். சீவத்தண்ணீராக இயேசு கிறிஸ்து விட்டாத படிக்க நம்ம ஒவ்வொரு நாள் பாதத்தை அவரை பற்றி பிடித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, எரேமியன் புஸ்தகம் 15:19.
1: இது நிமித்தம்
0: நீ திரும்பினால்
1: நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய்.
0: என்ன அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? நம்ம திருந்த வேண்டும். ஆண்டு பிரியமில்லாத காரியத்தை விட்டு திருந்த வேண்டும். ஆண்டு பிரியமில்லாத காரியம் என்னென்ன மக்களும் இருக்குன்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப எனக்கு பார்த்தா எனக்கு என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். அதான் திருந்தினா
1: நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன்.
0: முத நீ திருந்தி நல்லா தானே வாழ்ந்த, பின்வாங்கி போயிட்ட, இன்னைக்கு நீ திருந்தினா திரும்ப
1: சீர்படுத்து,
0: நிலைத்து
1: என் முகத்துக்கு முன்பாக
0: நிலைத்தும் இருப்பான். அல்லேலூயா. ஆண்டு சொன்னார், முடிவறிந்த நிலை நிலைப்பவனா ரட்சிக்கப்படுறான். நம்ம ரட்சிக்கப்படணும்னு சொன்னா நம்ம ஆண்டவர் திருந்த வேண்டும். எந்தெந்த காரியத்துல நம்ம யோசிப்போம் ஆண்டவர் கேட்கணும். பரிசுத்தவான் அவன்கிட்ட கேட்ட பரிசுத்தவர் அழகா சொல்லி தருவாரு. அதான் பலத்தினால் அல்ல, பரகுதான் தேவ ஆவியால் எல்லாம் ஆகும். எதுல திருந்தணும் ஆண்டவர், எதுல எல்லாம் நான் திருந்தணும் ஆண்டவர், நான் நிலைச்சிருக்கணும்யா, எனக்கு இந்த உலகத்தில் ஒண்ணு வேண்டாம், நிலைச்சிருக்குன்னு சொல்லி கேப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் நம்ம காமிப்பாரு. நிலைச்சிருக்குன்னு சொன்னா நம்ம ஆண்டுட்டு நம்ம எந்தெந்த காரியத்தை விட்டு திருந்த வேண்டாம். அதான் பரிசுத்த யோவான் எழுதியிருக்கிறாரு, வெளிப்படுத்தும் விசேஷம் 2:5.
1: ஆகையால் நீ இன்ன நிலமிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து,
0: இன்ன நிலமிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து
1: மனம் திரும்பி ஆதிலே செய்த கிரியைகளை செய்வாயாக.
0: ஆதிலே செய்த கிரிய செய்வாக. என்ன நிலை எப்படியா உங்களை நான் சொல்லி தரேன். என்னுடைய அனுபவத்துல வச்சு நான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து செபிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க செவை எங்கேயோ இருக்கும், வாய் துதிக்கும், நம்ம நம்ம இருதயமெல்லாம் எங்கேயோ இருக்கும், துதிப்போம், எங்கேயோ இருப்போம். ஏன் இப்படி இருக்கு? நம்ம ஆண்டவர் கேட்டா நீ இந்த பாவம் உனக்குள்ள இருக்குன்னு சொல்றாரு. அதான் சொல்றாரு, எந்த நம்ம விட கீழே விழுறது இல்ல, ஆத்தும் ஆண்டவர் விட்டு விழுந்திருக்குது. அதுதான் இந்த நிலையில் விழுந்தா என்று நினைத்து நீ மனம் திரும்பு அப்படி சொல்றாரு. நம்ம செவிச்சிட்டாதான் இருப்போம், இறுதி எங்கேயோ இருக்கும். நம்ம இறுதியும் கத்திர ஒண்ணு சேர முடியாது, கத்தடி இறுதியத்தோட நம்ம இறுதி இணைக்க முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மத்தியம் 15:7.
1: மாயக்காரரே,
0: உங்களை குறித்து
1: இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து,
0: இந்த பாத்தீங்களா, வாயினால ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும், ஆண்டவரே அந்த மக்கள் ரச்சி இந்த மக்கள், வாயினால சேர்ந்து
1: தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்,
0: தங்கள் உதடுகளினால் என்னை களம் பண்ணுகிறார்கள்,
1: அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது.
0: நான் உங்களுக்கு சொன்னேன், நம்ம இருதயம் கர்த்தரோட இணைஞ்சிருக்குன்னு சொன்னா, நம்ம உள்ள தலை நம்ம கர்த்தர் விட்டு நம்ம ஆத்தம் எங்க விழுந்திருக்கிறது, எங்க கத்திருக்கோம், நமக்கு தடை இருக்குது, என்ன செஞ்சிருக்கிறோம், ஏன் நமக்கு தடையா இருக்குன்னு சொல்லி உள்ளத்தை ஆண்டுகிட்டு கேட்கணும். பரிசுத்தாவினர் கேட்கணும், பரிசுத்தாவினரே யாஸ்பாட்டை என் இறுதி அணையிலேயே எங்கேயோ இருக்குதே, வாய்ப்பினால் தானே ஸ்தோத்திரம் பண்றோம் துதிக்கிறோம், வாய்ப்பினால தான் துதிக்கிறோம் ஆண்டு ஸ்தோத்திரம் பண்றோம், நல்லா முகட கிட்ட முடி கிடிச்சார முடியலையே, எனக்கு என்ன நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டு உங்களுக்கு சொல்லி தருவார். அல்லேலூயா. அதான் பரிசுத்தாவினர் வந்து பாவத்தை குறிச்சும் நீதி குறிச்சும் நியாயத்தீர்ப்பு குறிச்சு உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் நமக்கு சொல்லி தருவார். ஏன் ஆண்டவரே நான் ஸ்தோத்திரம் பண்றேன், இறுதி எங்கேயோ இருக்குது. அதான் ஆண்டவர் சொல்லுங்க, சனங்கள் வாயினால எனக்கு அண்ணன் பண்றாங்க, இறுதியுமா என்னை விட்டு விலகி, என்ன சொல்ற, சும்மா சொல்ல என்ன சொல்றாரு, விலகி தூரமா இருக்குதுன்னு சொல்ற, அப்பதான் சொல்றாரு. வாசிப்பா இருக்க, நல்லா எடுத்து வாசிங்க.
1: இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ, எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது.
0: என்ன தூரமா இருக்குன்னு சொல்ல என்ன சொல்றாரு, தூரமா விலகி இருக்குது, கத்துவிட்டு விலகி இருக்கிறோம். அதனாலதான் நம்ம என்ன செய்ய முடியாது, முழுமையானதோட துதிக்க முடியல, முழுமையானதோட செபிக்க முடியல, அவள் இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறது. அப்படி இருக்குமானா இன்னைக்கு நம்ம கத்துட்டு கேட்க போறோம், ஆண்டவரே என்னை மன்னி ஆண்டவரே. கந்தார் மாணவரே, கத்துடைய வசனத்தை கேட்டேன்னா இப்பொழுது செபிக்க போறோம். கத்தாவே நோக்கி நாங்கள் செபிக்கிறோம், அன்பா நேசித்து வழி நடத்துறங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம். பெரிய காரியத்தைங்க அவங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க, அச்சியங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியிற தேவன், ஒவ்வொருவரையும் கண்ணீரை பாருங்கப்பா, அற்புதத்தை செய்யுங்க, அச்சியங்களை செய்யுங்க, எல்லா முகத்திலிருந்தும் கண்ணீரை துடைச்சி உங்க மகத்துவ நாமத்தை மகிழ்படுத்துங்க. வேண்டிக் கொள்வதற்கும் மேலான ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமா தாங்கப்பா. ஆண்டவரையும் துதிக்கிறோம் தேவனாய் கர்த்தர், பெரிய காரியத்தை செய்யுங்க பாரா. நம்முடைய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அசியங்களை செய்து உங்க நாமத்தை மகிழ்படுத்த முடியாது செபிக்கிறோம். அதிசயங்களை செய்யுங்க, கர்த்தருடைய கரம் உங்களை தொடட்டும், தொடுங்க ஆண்டவரை தொடுங்கப்பா. ஒவ்வொரு கண்ணீரையும் துடைச்சிருங்க, வியாதிய குணமாக்கு, நோய் குணமாக்கு, குடும்பத்துல சமாளம் இல்ல, கடற்பனைக்குள்ள சமாளம் இல்ல, பிரச்சனையில குழப்பங்களா இருக்காங்கப்பா. அப்பா ஒருத்தர் பார்த்த ஒரு பிடிக்கா சூழ்நிலை ஆண்டவர், எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. கடற்பனைக்குள்ள ஐக்கியம் சமாளம் சந்தோஷம் கட்டிட முடியாது செபிக்கிறோம். வியாதிய குணமாக்கு, மந்திரக்கட்டு உடங்க, செவிலை கட்டு உடங்க, பிசாசின் அழித்து போடுங்கப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய்த்தாங்க, சமாளாத மக்கள் சமாளித்தாங்க, கடன் கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் விடுதலை தாங்க ஆண்டவரே. குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தாங்க ஆண்டவரே. தொழில் ஆசீர்வதிங்க, சப்பா வியாபாரம் செய்யற மக்களை வியாபாரத்தை ஆசீர்வதிங்க. கேசருக்கு மக்கள் விடுதலை செய்ய இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிரியப்படணும். பெரிய காரியத்தை செய்யாண்டவரை லாரி சாட்சி சொல்லணும். சீவுள்ள சாட்சியாகி எழுப்பும் ஆண்டவரை ஆசீர்வித்து உயர்த்த முடியாது கூட கெஞ்சுகிறோம். மகிமையான காரியத்தைங்க, மகத்தான காரியத்தைங்க, நன்மைகளான காரியத்தைங்க, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெரிய காரியத்தை செய்ய கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். கண்ணு பலவீனப்பட்ட மக்களை கண்ணை தொடுங்க, ஆசீர்வங்க, மந்திரம் சேவனை எல்லாம் உடைச்சு போடுங்க, பிசாசுங்களை அழிச்சு போடுங்க. கஷ்டப்படுற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருக்க செஞ்சு ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதிகா நம்ம மகிமைக்கு செலுத்துறோம். யாசுபாநாமத்தில் தாழ்மையாக்கி ஜீரோம் பரமபிதாவே ஆமே. கர்த்தரை சேர்த்து கேட்டார் கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 10949001000229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000224 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும்
4: வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமானோ ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள், உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்துல படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்துல படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்கள் மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9

0: பிலிப்பியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 20 வசனம்.
1: நம்முடைய குடியிருப்போ
0: பரலோகத்தில் இருக்கிறது.
1: அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற
0: இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர்
1: வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகை நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஆயத்தத்தோட எப்ப வந்தாலும் தேவனை சந்திக்க நம்ம என்ன செய்யணும், எதிர்பார்த்தோட இருக்கும். நாளைக்கு வருவாரா இன்னைக்கு வருவாரான்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். நான் கர்த்தர் என்ன செய்வார், திடீர்னு வர்றாலே வந்துருவார். நம்ம எதிர்பார்க்காத இருக்க நாள வந்துட்டாருன்னா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம ஒரு நாள் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்கு, பரலோகத்துல இருக்கு. இந்த ஊர்ல எவ்வளவோ சொத்து சுகம் எல்லாமே இருந்தாலும், இந்த ஊர்ல நமக்கு நிறைய செல்வாக்கு இருந்தாலும், நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்குது, பரலோகத்துல தான். அங்கதான், அதான் நிரந்தரமான இடம். இது ஒண்ணு நமக்கு நிரந்தரமான இடமே கிடையாது. அதனாலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் இரட்சகராக இயேசு கிறிஸ்து வருகையை நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எப்ப வருவார் அவரோடு நம்ம இருக்க வேண்டும் சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். 1 தெசலோனிக்கேயர் 4:15-17 கேட்போமா.
1: கர்த்துடைய வார்த்தையை
0: முன்னிட்டு
1: நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதாவது கர்த்துடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக்கொள்வதில்லை.
0: ஏனெனில்
1: கர்த்தர் தாமே
0: ஆரவாரத்தோடும்
1: பிரதான தூதனுடைய சத்தத்தோடும்.
0: கர்த்தர் எப்படி வருவாரு, ஆரவாரத்தோடும் பிரதான தூதடி சத்தத்தோடும்
1: தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவா.
0: அப்பொழுது
1: கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள்
0: முதலாவது எழுந்திருப்பார்கள்.
1: பின்பு
0: உயிரோடு இருக்கும் நாமும்
1: கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக
0: மேகங்கள் மேல்
1: அவர்களோட கூட
0: ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு
1: இவ்விதமாய் எப்பொழுதும்
0: கர்த்தருடனே கூட இருப்போம். கர்த்தடி வாஞ்சி பாத்தீங்களா, நம்மளே எப்படியோ இருக்கிறோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தடி வாஞ்சி எப்படி இருக்குது, அவருடனே கூட எப்போது இருக்கணும். எவ்வளவு அன்பு பாத்தீங்களா, நம்ம மேல எவ்வளவு அனுபவிச்சிருக்கிறாரு. கர்த்தரோட கூட இருக்கணும் சொல்லி நம்ம மேல வாஞ்சியா இருக்கிறாரு. எப்போது அவரோட கூட இருப்போம். அல்லேலூயா. அந்த விருப்பம் தாகம் எப்போது என் கூட இருக்கணும், எப்போது என் பிள்ளைகள் என் கூட இருக்கணும் தான் தாகம். ஒரு காலத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் எங்க போனாலும் எல்லாரும் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிடுவேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, என் கூட ஒரு நாளாவது இருக்கிறியாடா, ஒரு நாளாச்சு என் கூட உட்காந்து என் கூட பேசி என் கூட சந்தோஷமா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கவலைப்படுவாங்க. உள்ளக்க தாய் கவலைப்படும் போது தேவனாய் கர்த்தர் எப்படி நம்மிடத்துல விரும்புறாரு, எப்படி விரும்புறாரு, எப்போதும் அவரோடு கூட இருக்கணும் விரும்புறாரு. உலக தாயும் அப்படிதான் சொன்னாங்க, எங்க அம்மா அப்படி சொல்லுவாங்க. அப்பெல்லாம் எனக்கு அந்த அன்பு புரியல. அப்ப அந்த அன்பை பார்க்கணும், தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது, கோடி மடங்கு. எப்போது நம்ம அவரோடு இருக்கணும்னு சொல்லி விரும்புறாராம். நம்ம குடியிருப்பு எங்க இருக்கு, பரலோகத்துல தான் இருக்கு. இந்த உலகத்துல எத்தனை சொத்து சுகம் செல்வாக்குகள் எவ்வளவு இருந்தாலும் ஒன்னும் கொண்டு போறதும் இல்ல, கொண்டு வந்ததும் கிடையாது. நம்ம எப்போது என்ன செய்ய, அவரோட தான் இருக்க போறோம். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 6:39
1: அவர் எனக்கு தந்தவர்களில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல்
0: கடைசி நாளில்
1: அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது.
0: அதனால்தான் ஆண்டவர் சொல்ற, ஒருவரும் கெட்டு போறது தன்னுடைய விருப்பமே அல்ல. கடைசியில் நம்ம எழுப்பி நம்ம என்ன செய்யணும், அவர் எங்க இருக்கிறோம், நம்மளும் அவரோடு கூட இருக்குன்னு தான் அவர் விரும்புறாரு. அவர் வாஞ்சை பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு அன்பு, எவ்வளோ நம்ம எல்லாரு பாக்கி. இங்கே அதை தான் சொல்றாரு யோவான் சுவிசேஷம் 17:24.
1: பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன்
0: நீர் என்னிடத்தில் அன்பா இருந்தபடியினால்
1: நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக,
0: நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக
1: நான் எங்கே இருக்கிறேனோ,
0: நான் எங்கே இருக்கிறேனோ
1: அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன்.
0: அங்கே என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். பாத்தீங்களா, முதல்ல எங்க சொல்லியிருக்காரு? முதல்ல வாசித்து பார்த்தா யோவான் சுவிசேஷம் 14:3 வசனம் பாருங்க.
1: நான் போய் உங்களுக்காக,
0: நான் போய் உங்களுக்காக
1: ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு,
0: ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு
1: நான் இருக்கிற இடத்திலே,
0: நான் இருக்கிற இடத்திலே
1: நீங்களும் இருக்கும்படி,
0: நீங்களும் இருக்கும்படி
1: நான் மறுபடியும் வந்து,
0: நான் மறுபடியும் வந்து
1: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்.
0: பாத்தீங்களா, எவ்வளவு அன்புள்ள தேவன். இயேசுக்கிற அன்புக்கு இந்த உலகத்துல எங்கேயுமே ஈடு இணை இல்லை. நான் இருக்கும் இடத்துல உங்களை மறுபடியும் வந்து என்ன செஞ்சிருவேன், சேர்த்துக்கொள்ளேன்னு சொல்றாரு. நம்ம தேவன் இடத்துல எவ்வளவு அனுபவிச்சிருக்க, அவர் நம்ம அனுபவிச்சிருக்காரு. உண்மை, நம்ம ஆண்டுகிட்ட எவ்வளவு நேரம் அனுபவிச்சிருக்கிறோம், ஆண்டுகிட்ட எவ்வளவு நேரம் அவரோடு பேசுறோம், எவ்வளவு நேரம் அவருக்காக எதையாவது செய்யறோமா? அவர் நமக்காக எவ்வளவோ செய்திருக்கிறார். அவர் நம்ம அவருக்காக என்ன செய்திருக்கோம், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம், எவ்வளவு நேரம் கத்திற்காக ஊழியம் செய்யறோம், எவ்வளவு நேரம் கத்திற்காக எதை செய்திருக்கோம், யோசித்து பாருங்க. தேவட அன்பெல்லாம் நம்ம ஆழம் அதில் நீளம் உயிரம் இன்னும் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல அனுபவிச்சிருக்கிறார். நம்ம இயேசுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்கிறோம், அனுபவிச்சா நிச்சயமா நம்மளால செவிக்காம இருக்க முடியாது, துதிக்காம இருக்க முடியாது, நம்ம அவரை எடுத்து செய்யட்டோம் ஆராதிக்காம இருக்க முடியாது. அது மாத்திர நம்ம அவருக்கு ஊழியம் செய்யாம நம்மளால இருக்கவே முடியாது. நம்ம அவரத்துல என்ன அனுபவிச்சிருக்கோம் யோசித்து பாருங்க. நம்ம ஆண்டவருக்கு என்ன செஞ்சிருக்கோம் கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்க்கணும். ஏதோ முடிச்சிட்டு நம்ம போறதுனால ஒண்ணு பிரயோஜனம் இல்ல. இயேசுக்கிறதுக்காக நான் எதை செய்திருக்கிறேன், இயேசு எனக்காக இவ்வளவுதான் செஞ்சிருக்காரு, நான் எனக்காக என்ன செஞ்சிருக்கிறேன். நிறைய பேர் இயேசுக்கிறத குறை சொல்றோம், ஒருமுறுக்கிறோம், செபிக்கிறோம், எனக்கு என்ன கொடுத்தாரு, எனக்கு என்ன செஞ்சாரு, நான் இப்படிதான் செபிக்கிறேன்ட்டு நம்ம செபித்தை தான் நம்ம பெருசா நினைச்சு கத்திர குறை சொல்றோம். கத்த நிச்சயமா அவர் நமக்கு அன்று அவருக்கு அவரோடு கூட இருக்கும்னு நினைக்கிற நம்மளுக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா? மற்ற காரியத்தில கட்டாயம் செய்வார். ஒரு நன்மை குறைபடாம அதை சொன்னார். சிங்க குட்டிகள் தாழடைந்து கத்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. ஒரு நன்மை சின்ன நன்மை கூட குறைபடாமல் அவர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கத்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சரி, நம்ம பரலோகத்துல குடியிருக்கணும்னு சொன்னா நம்மளுக்கு என்னென்ன இருக்க வேண்டிய காரணம் என்னன்னு தான் பார்க்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் யோவான் சுவிசேஷம் 6:40.
1: குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ,
0: அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ
1: அவன் நித்திய ஜீவனை அடைவதும்,
0: நித்திய ஜீவன் அடைவதும்
1: நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும்,
0: கடைசி நாள் எழுப்புவதும்
1: என்னை அனுப்பினருடைய சித்தமாய் இருக்கிறது,
0: என்னை அனுப்பினருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். முதல் அங்க போன நமக்கு என்ன வேணும், அவர் நம்மளை எழுப்புன எனக்கு என்ன வேணும், விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாட்டா பிரயோஜனமே இல்லை. விசுவாசம் வேணும். நம்ம ஏசுபாட்டை கேட்கணும், ஆண்டவரே என் விசுவாசத்தாரும் ஐயா. விசுவாசத்தோடு உள்ளத்திலும் உள்ளத்தின் ஆலயத்திலும் அவர் துதிக்கணும், செவிக்கணும், அவரோடு இருக்கணும். அதான் லூக்காவின் சுவிசேஷம் 18:8.
1: ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார்.
0: பூமியில என்ன என்னத்தை காண்பாரா, விசுவாசத்தை காண்பாரோ. பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது எத்தனையோ சனங்கள் பின்வாங்கிடுவாங்க. விசுவாசத்துல பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது நிறைய பேர் பின்வாங்கிடுவாங்க. அதான் ஆண்டு சொன்னார், மனுஷகுமாரன் பூமியில் வரும்போது விசுவாசத்தை காண்பார். என்ன வந்தாலும் என்ன இல்லாமல் போனாலும் என் இயேசு என போகுதுன்னு சொல்லி அவர் பாதத்தை முழுமையாய் பற்றி கொள்றவங்களுக்கு கத்த நிச்சயமா கைவிடவே மாட்டார். நம்ம நினைச்சுக்கணும், என்ன இல்லாமல் போனாலும் எனக்கு இயேசு போகுதுன்னு சொல்லி முழு மனதோடு அவர் பற்றி கொள்ளுமானா நிச்சயமா நம்மளை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, கைவிடவே மாட்டார். விசுவாசம் நமக்கு வேணும். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். எபிரேயன் புஸ்தகம் 11:6.
1: விசுவாசம் இல்லாமல்,
0: விசுவாசம் இல்லாமல்
1: தேவனுக்கு பிரியமா இருப்பது,
0: தேவனுக்கு பிரியமா இருப்பது
1: கூடாத காரியம்,
0: கூடாத காரியம். விசுவாசம் இருந்தால்தான் அவருக்கு பிரியமா இருக்க முடியும். இல்ல இதை செய்யாம இருந்தா பிரியமா இருப்பது கூட, அதை செய்த அப்படி சொல்ல கர்த்தர் என்ன சொன்னாரு, விசுவாசம் இல்லாட்டா தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் நமக்கு தேவை. விசுவாசம் நமக்கு மிக மிக அவசியம். இஸ்ரேல் மக்கள் எப்படி வனாந்திரத்தின் வழியாக ஆண்டவர் வழி நடத்தி வந்தார். ஏதாச்சும் இருக்குமா, கடையில இருக்குமா? இல்ல. என்ன கொடுத்தார் அவங்களுக்கு? மன்னாவையும் காடையும் கத்தர் கொடுத்தார். அதே போல நம்ம வாழ்க்கையிலும் கூட என்ன இல்லாம போனாலும் நமக்கு சாப்பிடறதுக்கு வேண்டிய ஆகாரத்தை தேவன் கட்டாயம் தருவாரா தரமாட்டாரா? இஸ்ரேல் மக்களுக்கு அதான் மாதிரி, நமக்கு மாதிரியா தான் கத்தர் கொடுத்திருக்கிறார். அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு? மன்னாவையும் காடையும் போசித்த தேவன் உங்களை நீ கட்டாயம் போசிப்பார். அவர் மட்டும் விசுவாசிக்காம விட்டுறாதீங்க, அவரு தான் நமக்கு எல்லாமே. ஹல்லேலூயா. அது சொல்ற விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன உபத்திரம் வந்தாலும் ஏசு என்ன போகுதுன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. மனசுக்குமாரர் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ. நம்ம ஒரு நாள் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தை உண்மை வீட்டு நான் பின்வாங்காதோடு என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவற்றை கேட்கணும். ஹல்லேலூயா. எபிரேயன் புஸ்தகம் 10:37 38 வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்.
1: தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்.
0: பின்வாங்கி போவானானால்
1: அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார்.
0: பின்வாங்கி போன கத்துடைய ஆத்மா என்ன செய்யாது? பிரியமாயிராது. யாரும் தோலத்தில் பிரியமல்லட்டால் நம்ம உலகத்தில் வாழ்ந்துடலாம். இயேசுக்கு நம்ம பிரியமல்லட்ட எங்க போவோம்? அதனால விசுவாசத்தை நம்ம ஆண்டவர் கேட்டு ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் யார் நம்மளத்தில் பிரியமா இல்லாட்டாலும் இருந்தாலும் உலகத்தில் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். இயேசுக்கு நம்மளத்தில் பிரியமா இல்லாட்டா வாழ முடியாது. வாசிக்க கேட்ட எபிரேயன் புஸ்தகம் 4:3 வாசிங்க.
1: விசுவாசித்தவர்களாகிய நாமோ, அந்த இலை பார்தலில் பிரவேசிக்கிறோம்.
0: விசுவாசித்தவர்களாகிய நாமோ எங்க பிரவேசிக்கிறோம்? இலை பார்தலில் பிரவேசிக்கிறோம். விசுவாசம் மிக மிக அவசியம். விசுவாசித்தா தான் நம்ம எங்க பிரவேசிக்க முடியும்? இளைப்பாதல் பரலோகத்துல பிரவேசிக்க முடியும். கத்துக்கள் அன்பார்ந்தவர்களே, தேவனுடைய வார்த்தை கேட்டனா இப்பொழுது தேவ நோக்கி நம்ம செபிக்க போறோம். என்னோட சேர்ந்து செவிங்க. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடுமே துதிக்கிறோம். மகத்துமுள்ள ராஜாவையுமே துதிக்கிறோம். கத்துடைய வல்லக்கரம் தாங்க வேண்டும் செபிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிச்சு உயர்த்த முடியாது செபிக்கிறோம். கத்துடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்ய தருமண்டி சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. தகப்பனை நம்முடைய கிருபை நம்முடைய பிரசனம் நம்முடைய மகிமை முடிக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே, தொடுங்கப்பா. தொட்டு சுகமாக்குங்க, தலைவலியை குணமாக்குங்க எசப்பா, தலைவலியை குணமாக்குங்க. அன்பின் ஆண்டவரே தலைப்பாரத்தெல்லாம் நீக்கிப்படுங்க ஆண்டவரே. கத்துடைய வல்லக்கரத்தால மூடிக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா. வயிறு வலியை குணமாக்குங்க எசப்பா, இடுப்பலியை குணமாக்குங்க எசப்பா. அன்பின் தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன பலம் இருந்தாலும் குணமாக்க உம்மால முடியும். இதான் நீங்க தானப்பா சொன்னீங்க. இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனை கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீங்களப்பா. உங்களால கூடாத காரியம் உலகத்தில் ஒண்ணுமே இல்லை சப்பா. நீங்க ஒவ்வொருவரையும் குணமாக்க முடியா செபிக்கிறோம் அப்பாமே. நோக்கி நாங்கள் கெஞ்சுக்கிறோமாப்பா. அப்பா திருமணம் ஆகாத பிள்ளைகள் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை போய் தாங்க சப்பா. வேலை இல்லாத மக்கள் வேலையை தாங்க சப்பா. சம்மா இல்லாத மக்கள் சம்மான் தாங்க சப்பா. சுகப்பரிசு காத்திருக்க மக்களுக்கு சுகப்பரிசை தர முடியாது செபிக்கிறோம். உன்னத படத்தில் எடுக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்க, மகிமையில மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்கணும் ஐயா. சிறு பிள்ளைகள் ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலும் அறிவிலையும் ஆற்றலையும் சிறந்து விளங்கணும். தேவையான அபிஷேகத்துல நிரப்புங்கப்பா. அக்கீழ் நிரப்ப முடியாது செபிக்கிறோம். வாலியர்களையும் தொடுங்கப்பா, ஆசீர்வதிங்க சப்பா. கத்துடைய வல்லக்காரன் தாங்க வேண்டும் செபிக்கிறோம். எத்தனை பேர் வெளிநாட்டு போறேன்னு சொல்லி அப்பா விசா கிடைக்கலன்னு கலங்கியிருக்காங்கப்பா. விசா கிடைக்க கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் ஆண்டவர் வெளிநாட்டு போகணும்னு சொல்லி ஆத்தத்தோடு இருக்காங்களோ அவங்களுக்கு விசா கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. தேவைகளை சந்திக்க முடியாது செபிக்கிறோம். பாஸ்போர்ட் கிடைக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம் ஐயா. நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. வேண்டி கொடுத்திருக்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்த தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பெரியவர்களே ஆசீர்வதிங்க ஆண்டவரு. மகத்தான காரியத்தை செய்யுங்க சப்பா. அன்பின் தகப்பனே, கவலைகள் சோர்வுகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் விடுதலை செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. நீங்க ஆராய்ந்து பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரையும் துடிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க தப்பா அதிசயங்களை செய்யப்படுறதுக்காய் கோடான கொடி நன்றி. இந்த செபத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வித்து நீ உயர்த்தத்தான் வேண்டுமப்பா. நீங்க அப்படி செய்யப்படுறதுக்காய் கோடி கோடி நன்றி. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். யாஸ்பானத்தில் தாழ்மையாய் கெஜுரோம் பரமபிதாவே. ஆமே. கத்து நம்ம சேர்த்து கேட்டாரு, கலங்காதீங்க.
2: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் இன்று திருமண நாளை கொண்டாடும் சகோதரர் டேவிட் மோகன், சகோதரி தமிழ்செல்வி குடும்பத்தினர். சகோதரர் டேவிட் மோகன், சகோதரி தமிழ்செல்வி அவர்களே, இயேசுவின் கரம் ஊழியத்தின் சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக நமது அன்பு சகோதரி எஸ்தராணி அவர்கள் இப்பொழுது ஜெபிப்பார்கள்.
3: அன்பான சகோதரன் டேவிட் மோகன் அவர்களுக்கும் அன்பான சகோதரி தமிழ்செல்வி அவர்களுக்கும் திருமண நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பான இயேசுவை வழி நடத்துறங்களை பரலோக தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். மோகன்பெருமானுக்காக செபிக்கிறோம். தமிழ்ச்சிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய ஆண்டவரே. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய ஆண்டவரே. இந்த நாளிலையும் கூட தேவாதி தேவன் அவங்களை உட்கொண்டு இருந்து அவங்களை ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், உன்னத்துக்குரிய ஆசீர்வாதத்தில் நிரப்ப முடியாது செபிக்கிறோம். ஐயா தேவாதி தேவனையும் ஸ்தோத்திரம் கிருபாக்காய் செபிக்கிறோம். அப்பால் இடிக்காய் செபிக்கிறோம். கத்துடைய கிருபை, கத்துடைய பிரசரம் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். நீர் வாழ்க்கையில் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக செவினாக இந்த வழி நடத்துங்க. தெய்வீக பிரசரம் கூட இருக்கட்டும். நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் அனைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபா கூட நல்ல திருமண காரியங்களை வாழ்க்கை பண்ணித்தாங்க. லிடி நல்லா படிச்சு முடிக்க உதவிச்சிங்க. பிறருக்கு நல்ல வேலை உயிர்வை தாரும். கடை நல்ல ஆசீர்வாதமா இருக்கட்டும். தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிகமாக நெருங்கி சீபிக்க சார்ந்து கொள்ளும் எண்ணிக்கொள்ள அதிகமாய் பலப்படுத்துங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. அண்டு வரை அவங்க செபித்துக் கொண்டிருக்கிற எல்லா கரியங்களும் வாய்க்கு பண்ணித்தாங்க சப்பா. நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனையமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் அப்பா. கத்துடி கிருபை, கத்துடி பிரசரம், கத்துடி மகிமை அவங்களோடு இருக்கட்டும் ஐயா. ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி செல்ல முடியாது செபிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லு சொன்ன பார்த்தபடி நீர் ஆலோசனை தந்து வழி நடத்தும் ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. பொறுப்படுத்து காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரசிகர் யேசு நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.

கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், டோல்பார் 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website andofjesus.in. God bless you.

0: கர்த்தரை தந்த வசனம் நம்ம வாசிக்க கேட்ட ரெண்டு நாளாக புஸ்தகம் 15 அதிகாரம் 2 வசனம்.
1: நீங்கள் கர்த்தரோடு இருந்தார்,
0: அவர்
1: உங்களோடு இருப்பார்.
0: ஆமா அருமையானவர்களே, நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் மட்டும் இல்ல, ஒவ்வொரு வினாடியுமே நம்ம என்ன செய்யணும், கர்த்தரோட இருக்கணும். கர்த்தரோடு கர்த்தர் நம்ம கூட இருப்பார். கர்த்தர் நம்ம செவிச்சுன்னு தூச்சிட்டு ஆராதிச்சுட்டு இருந்தா கர்த்தர் நம்மளை விட்டு விலகுவாரா? நிச்சயமா விலகே மாட்டார், நம்ம கூட இருப்பார். அவர் வாஞ்சல நம்ம கூட இருக்கதான் வாஞ்ச. அவருக்கு நம்ம நம்ம அவர்கிட்ட அன்பா இருக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. வேற தேவன் வந்து உலகத்துல வேற எந்த அன்பையும் எதிர்பார்க்கல, நம்ம ஒருவருடைய அன்பை தான் எதிர்பார்க்கிறார். நம்ம எப்போதும் அவரை துதிக்கணும், செவிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும், பைபிள் வாசிக்கணும். பைபிள் வாசது மாத்திரல, அந்த வசனத்தை என்ன செய்யணும், தியானிக்கணும். தியானித்து தேவனோடு நம்ம கூட இருக்கும்போது தேவன் நம்மோடு இருப்பார். மார்க்கன் சுவிசேஷம் 3 அதிகாரம் 14 வசனம்.
1: அப்பொழுது அவர்
0: 12 பேரை தெரிந்து கொண்டு
1: அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும்
0: பாத்தீங்களா. தெரிஞ்சு கொண்ட நோக்கம் எதுக்கு, நம்ம எல்லாம் என்ன செய்யணும், கர்த்தரோடு தம்மோடு கூட இருக்கதான் தேவன் தெரிஞ்சு கொண்டார். நம்ம தான் அலசி பார்க்கணும், நம்ம தேவனோடு இருக்கமா, நம்ம தேவன் விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறோமான்னு சொல்லி நமக்குள்ள நம்ம உள்ளத்தை அலசி பார்த்தா நமக்கு தெரியும். தேவனோடு இருந்தா நமக்குள்ளத்துல பெரிய சமாதான சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி இருக்கும். என்ன இல்லாம போனாலும் கர்த்தரோடு இருக்கும்போது பெரிய மகிழ்ச்சி, சமாதான சந்தோஷம், எல்லாம் கர்த்தர் பாத்துக்கிறாருன்னு சொல்லி நமக்குள்ள நல்ல ஒரு விசுவாசம் இருக்கும். அதான் 12 பேரை தெரிஞ்சுக்க நினைச்சிட, தம்மோடு இருக்குதுதான் தேவன் தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தரோடு இருக்கிறோமா யோசித்து பாருங்க, கொஞ்சம் அலசி பாருங்களேன். கர்த்தருக்கும் நமக்கும் தடை இருக்கா? கர்த்தர் துதிக்கும் போது நம்ம உள்ள நம்ம வாய் துதிக்கும். கர்த்தரோடு இல்லாம இருந்துமானே எது அடையாளம் தெரியுமா? நம்ம கர்த்தரை துதிப்போம், இறுதி எங்கேயோ விலகி இருக்கும், எதையோ யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம கர்த்தரோடு இருந்தா நம்ம அப்படியே துதிக்கும் போது நம்ம இறுதியும் மனம் நம்ம சரீரம் எல்லாம் ஒன்ன இணைந்து துதிக்க முடியும். நம்ம கர்த்தரோடு இல்லைனா இறுதி எங்கேயோ இருக்கும். நம்ம துதிப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எண்ணங்கள் சிந்தனைகள் எங்கெங்கயோ ஓடிட்டு வாய் தான் துதிக்கும். அதை இயேசுக்கு ஒரு இடத்துல சொன்னாரு, உங்க உதறினால என்னை துதிக்கும், உங்க இறுதியமா என்னை விட்டு விலகி தூரமா இருக்கு. பார்த்து பாசித்து பாருங்களேன். நம்ம இதுதான் நம்ம பாத்துக்கிடுமா, கர்த்தரோடு இருக்கமா இல்லையான்னு சொல்லி. மத்தேயு சுவிசேஷம் 15 அதிகாரம் 7 வசனம்.
1: மாயக்காரரே,
0: உங்களை குறித்து
1: இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்ம கர்த்தரோடு இருந்தா என்ன செய்யும், நம்ம இருதயமும் துதிக்கும், நம்ம உதடும் துதிக்கும், நம்ம என்ன செய்யும், வாய் நம்மள கர்த்தர் முழுமனதோடு துதிக்க முடியும். அதுலதான் நம்ம பாக்கணும். அப்படி இல்லைன்னா இன்னைக்குள்ள நம்ம அலசி பார்ப்போம், ஆண்டவரே நான் என் இறுதி எங்கேயோ விலகி இருக்கு, உண்மைதான் ஆண்டவரே, நான் உங்களோடு இருக்கணும், எனக்குள்ள வாங்க, என்ன குறையெல்லாம் காம்பி என்ன குறையெல்லாம் காம்பித்து என்னை சரிப்படுத்திருங்க, பெரிய காரியத்தை செய்ய பொறுப்படுத்துக்கோங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை கேட்கணும். ஹல்லேலூயா. கர்த்தரோடு இருந்தா நம்ம என்ன செய்யணும், இறுதியமும் துதிக்க முடியும், மாம்சமும் துதிக்க முடியும். அதாவது தாவீதுராஜா சொல்ற மாம்ச உண்மையே வாஞ்சிக்குது பாருங்களேன், 63 சங்கீதம் 1 வசனம். என் மாம்ச உண்மை வாஞ்சிக்குது. நம்ம மாம்சம் எங்க வாஞ்சிக்கு அதைத்தான் பாக்கணும்.
1: தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே
0: உம்மை தேடுகிறேன்,
1: வறண்டதும்
0: விடாய்த்ததும்
1: தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே
0: என் ஆத்துமா
1: உம்மேல் தாகமா இருக்கிறது,
0: என் மாம்சமானது
1: உம்மை வாஞ்சிக்கிறது.
0: பாத்தீங்களா, நம்ம மாம்சம் ஆண்டவர் வாஞ்சிக்குதா? எப்படா வீட்டு போலாம், என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறோமா? கர்த்தர் நம்ம ஆத்மா கர்த்தரை வாஞ்சி, நம்ம மாம்சம் கர்த்தரை வாஞ்சிக்க வேண்டும். அப்படி இன்னைக்கு ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே எனக்குள்ள வரணும், உமக்கு எனக்கு இருக்கிற தடைகளை மாற்றி போடும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கணும். சரி, 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 17 வசனம்.
1: அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான்.
0: பாத்தீங்களா, சொன்ன பாத்தீங்களா, கர்த்தரோடு இசைந்திருந்தா நம்ம என்ன, கர்த்தருடைய ஆவியோ நம்முடைய ஆவியோ ஒரே ஆவியா இருக்கும். நமக்கு இதுதான் அடையாளம், கர்த்தரோட இருந்தோம்னா கர்த்தருடைய ஆவி நம்ம ஆவி என்ன செஞ்சிருக்கோம், ஒரே ஆவியா இருக்கும். இதுக்கு விரோதமா இருக்குமானால் இன்னைக்கு நம்ம ஆண்டவரை கேட்டு மன்னிப்பு கேட்டு கர்த்தரோடு இருக்க நம்ம வாஞ்சிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரோடு இருந்த பக்தர்கள் என்னென்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. கர்த்தரோடு யாரெல்லாம் இருந்தாங்களோ அந்த பக்தர்கள் என்னென்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். நம்ம கர்த்தரோடு இருக்கணும். பாருங்க, முதலாவது பக்தர்களை பார்க்கிறோம். ஆதியாம் புஸ்தகம் 39 அதிகாரம் 2-4 வரைக்கும் வாசிக்க கேட்போம்.
1: கர்த்தர் யோசேப்போடு இருந்தார்.
0: கர்த்தர் யாரு கூட இருந்தாரு? யோசேப்போடு இருந்தார்.
1: அவன் காரிய சித்தி உள்ளவனானான்.
0: அவன் எகிப்தியனாகிய
1: தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான்.
0: யோசேப்பு கையில ஒப்புவித்தார். காரணம் என்ன? தேவன் அவரோடு கூட இருக்கிறான் அவர் அறிந்திருந்தார். ஆமா, அருமையானவர்களே, பிரஜாதி ஒரு ராஜா அறிந்திருந்தார். கர்த்தராகிய தேவன் யோசேப்போடு கூட இருக்கிறான்னு சொல்லி வீட்டோட காரியத்தை எல்லாவற்றையும் அவர் கையில என்ன செஞ்சிருந்தாரா? ஒப்புவித்திருந்தார். நம்ம கூட தேவன் இருக்கிறான்னு சொன்னா மற்ற மக்கள் நம்மளை பார்க்கணும். நம்ம பார்க்கிறவங்க இயேசு கிறிஸ்த பார்க்க வேண்டும். யோசிப்போட கருத்து இருந்தாலும் என்ன அவங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சு? அவர் செய்வதெல்லாம் வாக்கிய பண்ணினா. அப்ப உங்க கூட என் கூட என் கர்த்தரம் கூட இருப்பாருனா நம்ம செய்வதெல்லாம் என்ன செய்வாரு? கர்த்தர் நிச்சயமா வாக்கிய பண்ணுவார். நம்ம உள்ள தலசி பார்க்கணும். நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாரா? நம்ம செய்வதெல்லாம் வாக்கியதா? ஏன் தடை இருக்குன்னு சொல்லி அலசி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் எத்தனையோ பிரச்சனையின் மத்தியில தான் வாழ்ந்து கொண்டிருந்தார் யோசிப்பு. எத்தனை துன்பங்கள் தொல்லைகள் வந்தாலும் யோசிப்பு யாரு கூட இருந்தாரு? கர்த்தரோடு இருந்தார். யோசேப்பு கர்த்தரோடு இருந்ததுனாலதான் அவர் செய்ததெல்லாம் வாக்கிய பண்ணினார். அப்போஸ்தலன் அடிவடி புஸ்தகம் 7:10
1: தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரங்களின் நின்றும்
0: அவனை
1: விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய
0: பார்வோன் சமூகத்திலே
1: அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார்.
0: அந்த ராஜா அவனை
1: எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தால ஞானத்தையும் கிருபை அருளினார். அது மாத்திர எல்லா உபத்திரத்தில் அவர் என்ன செஞ்சாரா? விடுவித்து எகிப்துக்கு அதிகாரியாக ஏற்படுத்தினார். நம்ம சின்ன பிரச்சனைனா எனக்கு இவ்வளவு பிரச்சனை நான் எப்படி செவிக்க முடியும்? பிரச்சனை தான் எல்லாரும் செவிக்க முடியாது. கிறிஸ்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை? உள்ள நடக்கிற மாதிரிதான். ஆனா இந்த உலகத்துல அந்த பாடுகளை எல்லாம் பார்த்து எது வந்தாலும் அவருக்குள்ள நெருங்கி செவித்தா என்ன செஞ்சார் யோசேப்பு? என்ன செஞ்சாரா? எல்லா உபத்திரங்களிலும் விடுவித்து என்ன செஞ்சாரா?
1: அவரை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார்.
0: கிருபி மட்டும் இல்ல, என்ன செஞ்சாரா? ஞானத்தையும் அருளினார்.
1: அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும்
0: தன் வீடு அனைத்திற்கும்
1: அதிகாரியாக ஏற்படுத்தினார்.
0: எகிப்து தேசத்திற்கும் அந்த பார்வோன் ராஜா வீடு அனைத்துக்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். ஆமா, அருமையானவர்களே, கர்த்தராகிய தேவன் நம்ம கூட இருப்பாருன்னா நம் வாழ்க்கை நாளுக்கு நாள் உயரத்தான் செய்யும். நம்ம கர்த்தரோட நம்ம இருக்க வேண்டும். நம்ம கர்த்தரோட இருந்தா தான் அவர் நம்மோட இருப்பார் இல்லையா? நம்ம ஒவ்வொரு நாள் கர்த்தரோட இருந்தோம்னா எந்த உபத்திரத்தையும் நம்ம எரிச்சல் எண்ணி விடுவிப்பார். எப்படிப்பட்ட உபத்திரம் இருந்தால் கட்டாயம் விடுவிப்பார். ஆண்டவரை இயேசுச்சல் உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் திடன்கள் நான் உலகத்தை நம்ம உபத்திரத்தை நிச்சயமா ஜெயிக்க முடியும். உபத்திரத்தை பார்த்து யார் சோர்ந்து போகாதீங்க. பாடுகளை பார்த்து யார் சோர்ந்து போகாதீங்க. யோசேப்பு எப்படி தேவன் உயர்த்தினாரோ பார்வன் சமூகத்தில் ஞானத்தின் கிருவி அருளினார். அதனால பார்வன் ராஜ் என்ன செஞ்சாரான்? யோசேப்ப எகித்துக்கு முழுமைக்கும் வீட்டுக்கும் முழுமையும் என்ன செஞ்சாரு? யோசேப்ப அதிகாரியாய் மாற்றினார். காரணம் என்ன? கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அதே போல உங்க கூட என் கூட கர்த்தர் இருந்தாருன்னா நம்ம ஆளுக்கிலும் பெரிய காரியத்தை தேவன் செய்ய அவர் எப்படி இருக்கிறாரு? வல்லவரா இருக்கிறார். ஆதியாம் புஸ்தகம் 49 22-25 வரைக்கும் தயசு எல்லாரும் நீங்களும் எடுத்துக்கோங்க.
1: யோசேப்பு கனிதரும் செடி.
0: யோசேப்பு எப்படி இருந்தாரா? கனித்தரும் செடி,
1: அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனித்தரும் செடி,
0: கனித்தரும் செடி
1: அதன் கொடிகள்,
0: அதன் கொடிகள்
1: சுவரின் மேல் படரும்,
0: சுவரின் மேல் படரும்.
1: வில்வீரர்,
0: வில்வீரர்
1: அவனை மனம் அடிவாக்கி,
0: வில்வீரர் அவனை மனம் அடிவாக்கி
1: அவன் மேல் எய்து,
0: அவன் மேல் எய்து
1: அவனை பகைத்தார்கள்.
0: அவனை பகைத்தால் பிசாசு நம்ம ஆண்டுக்குள் இருக்கும்போது நிச்சயம் என்ன செய்வான், நம்ம மேலையும் அம்பை எய்வான். ஆனால் எய்து பகைத்தாலும்
1: ஆனாலும் அவனுடைய வில்,
0: அவனுடைய வில்
1: உறுதியாய் நின்றது.
0: கர்த்தருடைய யோசேப்பின் வில் எப்படி இருந்துச்சா, உறுதியா நினைச்சு. என்ன வந்தாலும் சரி, என் இயேசு போதும். எதை குறிக்குது, என்ன வந்தாலும் எனக்கு இயேசு தான், இயேசு என்னை கைவிட மாட்டாருன்னு சொல்லுமே. நமக்குள்ள என்ன வேணும், உறுதியாய் நிற்க வேண்டும். உறுதியா நின்றது
1: அவன் பொய்யங்கள்,
0: அவன் பொய்யங்கள்
1: யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால்,
0: யாக்கோபுடின் வல்லவரின் கரங்களால்
1: பலத்தன,
0: பலத்தன
1: இதனால்,
0: இதனால்
1: அவன் மேய்ப்பனும்,
0: அவன் மேய்ப்பனும்
1: இஸ்ரவேலின் கண்மணியும் ஆனான்.
0: அவர் இஸ்ரவேலின் பத்திகள் மேய்ப்பன். அவர் எல்லாருக்கும் என்ன எப்படி மாத்திட்டார் கர்த்தர், மெய்ப்படம் அப்படின்னா என்ன, அத்தனை பேர் இஸ்ரேல் மக்கள் மெய்க்கத்தக்கதாக பெரிய ஒரு ராஜாவா மாற்றினார். எல்லாரும் அவர் தான் மெய்ச்சாரு, அவர் தான் மெய்ப்பனா இருந்து எவ்வளவோ பஞ்சங்கள்லாம் வந்துச்சு. ஆனா எகிப்து தேசத்து முழுவதுக்கும் மெய்ப்பனாக மாற்றி, மெய்ப்பனா
1: இஸ்ரேலின் கண்மலையுமானார்.
0: இஸ்ரேலுக்கு எப்படி மாறிட்டாரா, மெய்ப்பனும் கண்மலையுமானார்.
1: உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று.
0: யாரால் இதாச்சு, தேவனால தான் ஆச்சு. அல்லேலூயா. நம்ம ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில ஒரு செயம் கிடைச்சிட்டு நம்ம என்ன சொல்றோம், நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், இப்படி செஞ்சேன் அப்படின்றப்ப இங்க யோசிப்பு சொல்றாரு. அது யாரால ஆச்சா, தேவனால ஆச்சு. நம்ம இந்த அப்படித்தான் நம்மளும் கூட கத்திர வாழ்க்கையில் செய்யும் போது கத்திரையே மையப்படுத்த வேண்டும். யோசிப்பு என்ன சொல்றாரு, இந்த காரியம் யாரால ஆச்சா, உன் தகப்பனுடைய தேவனாலே ஆச்சு.
1: அவர் உனக்கு துணையா இருப்பார்,
0: அவர் உனக்கு துணையா இருப்பார்.
1: சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று,
0: சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று.
1: அவர் உயர வானத்திலிருந்து,
0: உயர வானத்திலிருந்து
1: உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும்,
0: உயர உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும்
1: கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும்,
0: கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும்
1: ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும்,
0: ஸ்தனங்களுக்கும் கற்புங்களுக்கும்
1: உரிய ஆசீர்வாதங்களினாலும்,
0: உரிய ஆசீர்வாதங்களாலும்
1: உன்னை ஆசீர்வதிப்பார்,
0: உன்னை ஆசீர்வதிப்பார். உங்க கற்பத்தின் கண்ணியும் நீங்க மட்டும் இல்ல, உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. உயர வானத்திலிருந்து உண்டான ஆசீர்வாதம் வரும், ஆழத்துல உண்டான ஆசீர்வாதம், பூமியில ஆழத்துல உண்டான ஆசீர்வாதமும் வரும். உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. எப்போ எப்ப கத்த நம்ம கூட இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் மெயின். கத்தை நம்மோட இருக்கு, கத்தை நம்மோட எப்ப இருப்பாரு. நம்ம ஒரு நாளும் செபிக்கணும், துதிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், தேவனை மங்கிப்படுத்தி கொண்டே இருந்தோம்னா கத்தை நம்ம கூட இருப்பாரு, நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யோசேப்பு ஆசீர்வத தேவன் உங்களையும் ஆசீர்வது உறுதி. எந்த சூழ்நிலை கத்தரை விட்டு என்ன செய்யக்கூடாது சொல்லி, சின்ன பிரச்சனை, ஐயோ எனக்கு பிரச்சனை தான் மின்னால வருது, அதை தான் சொல்லி எனக்கு மின்னால முன்னால் செபிக்கவே முடியல அப்படி சொல்லவே முடியாது. எல்லா உபத்திருந்து அவர் எண்ணிச்சாரா, விடுவிச்ச கர்த்தர் உங்களையும் என்னை விடுவிக்கிற வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது பக்தன் பார்க்கிறோம், அவர் கர்த்தரோடு இருந்தாலும் என்ன ஆசிரியம் பெற்றான் பாருங்க. யாத்ரா புஸ்தகம் 34:10.
1: உன்னோட கூட இருந்து,
0: உன்னோட கூட இருந்து
1: நான் செய்யும் காரியம்,
0: நான் செய்யும் காரியம்
1: பயங்கரமாயிருக்கும்,
0: பயங்கரமாயிருக்கும். யார பத்தி சொல்றாரு, மோசை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்ல, நான் உன்னோட கூட இருந்து நான் செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும். பாத்தீங்களா, கத்தனம் கூட இருந்தானா அவர் செய்யப்படுற காரியம் எப்படி இருக்கும், பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. நம்ம ஒன்னும் கத்தனம் கூட நம்ம செய்யப்படுற காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. கத்தனம் கூட இருக்கணும், அதுதான் மோசை சொன்னாரு. நான் உன்னோட கூட இருந்து நான் செய்யப்படுற காரியம் பயங்கரமா இருக்கும்னு சொன்னார். உங்க வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தரோடு நீங்க இருக்கணும், கர்த்தர் உங்களோட இருப்பார். அவர் உங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் செய்யப்படுற காரியம் எப்படி இருக்கும், பயங்கரமா இருக்கும். யாத்ரா புஸ்தகம் 9:11.
1: மந்திரவாதிகளும்,
0: மந்திரவாதிகளும்
1: மோசைக்கு முன்பாக,
0: மோசைக்கு முன்பாக
1: நிற்கக்கூடாது இருந்தது,
0: நிற்கக்கூடாது இருந்தது. பாத்தீங்களா, மந்திரவாதி கூட என்ன செய்யல, மோசைக்கு முன்னால நிற்க முடியல. மந்திரவாதி மோசை பார்த்து அவருக்கு என்ன ஆயிடுச்சு, மந்திரவாதிக்கு அவனுக்கு பயம் வந்துருச்சு. கத்தனை முகடு இருந்தானே, எந்த மந்திரமும் உலகத்துல எந்த பெரிய மந்திரமும் நம்மள தொடவே முடியாது. ஹலேலூயா, ஹலேலூயா. எவ்வளவு பெரிய மந்திரவாதி நம்மள ஒண்ணுமே செய்ய முடியாது. கத்தனை முகடு கூட, ஏன்னா கத்து நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். எந்த மந்திராதி ஒன்னும் செய்ய முடியாது. வாசித்து பாருங்க, யாத்ரா புஸ்தகம் 11:3.
1: மோசே என்பவன், எகிப்து தேசத்தில், பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும், ஜனங்களின் பார்வைக்கும், மிகவும் பெரியவனாயிருந்தான்.
0: பாத்தீங்களா, மோசே எப்படி இருந்தாராம்? பார்வோன் ஊழியக்காரன் பார்வைக்கும், ஜனங்கள் பார்வைக்கும் மோசே எப்படி இருந்தாரு? பெரியவனா இருந்தாரு, சாதாரண மனுஷன்தான். அவர் சொல்றாரு, திக்கு வாயின்னு சொல்றாரு ஆண்டர் கூப்பிட்டப்போ. இப்ப பாத்தீங்கன்னா, கர்த்தர் கூட இருந்ததுனால என்ன செஞ்சார்? பார்வோன் ஊழியக்காரன் பார்வைக்கும், ஜனங்கள் பார்வைக்கும் மோசே எப்படி இருந்தாரு? மிகவும் பெரியவனா இருந்தார். பாத்தீங்களா, ஆமா அருமையானவங்களே, உங்களின் தேவன் அப்படித்தான் உயர்த்த வாஞ்சிக்கிறாரு. அதனாலதான் அந்த வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்னு சொல்லி பார்த்து, நம்மளை ஆண்டவர் கர்த்தர் நம்ம உள்ளத்தை அலசி பார்த்து, நம்ம வந்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். மந்திரவாதியை பார்த்த பயம், நம்ம அதை பார்த்த பயம், இதை பார்த்த பயம் இருக்கவே கூடாது. கர்த்தர் நம்ம கூட இருந்தாருன்னா பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னோடு கொடுத்து செய்யப்போற காரியம் பயங்கரமா இருக்கும் சொன்னாரு. மோசை பக்கத்துல மந்திரவாதிக்கு என்ன செய்ய முடியல, நிக்க முடியாம வச்சு. இங்க பாத்தீங்கன்னா, பார்வோட ஊழியக்காரி பார்வைக்கும், தனங்கள் பார்வைக்கு எப்படி இருந்தாரா? மிகவும் பெரியவரா இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளையும் அப்படித்தான் உயர்த்தப்பற, அதுக்குத்தான் இந்த வாக்குத்தத்தை கொடுத்திருக்காரு. நம்ம எங்க இருக்கோம் சொல்லி நீங்க வலசி பார்த்து கர்த்தர் கருத்துல நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். உபாக புஸ்தகம் 34:10-12.
1: மோசே எகிப்து தேசத்திலே, பார்வோனுக்கும், அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும், அவனுடைய தேசம் அனைத்திற்கும், செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி,
0: செய்வித்த
1: சகல அடையாளங்களையும், அற்புதங்களையும், அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும், பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும், மகா பயங்கரமான செய்கைகளையும்,
0: பார்த்தால்
1: கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல, ஒரு தீர்க்குதரிசியும்,
0: இஸ்ரவேலில்
1: அப்புறம் எலும்பினதில்லை என்று விளங்கும்.
0: பாத்தீங்களா, மோசை அந்த அளவு கர்த்தர் உயர்த்தியிருந்தார். காரணம் என்ன? மோசையோட யார் இருந்தா? கத்தர் இருந்தார். உங்களோடு கத்திருந்தாலும், என்னோடு கத்திருந்தாலும் நம்மளே அப்படிதான் உயர்த்துவார். அந்த தீர்க்கதரிசி போல பின்னாலே இருக்கவே இல்லையாமா, அப்படி பல்லமையான ஒரு தீர்க்கதரிசியா மோசே வச்சிருந்தார். ஹல்லேலூயா. அவர் போல யாராவது 40 நாள் முகமுகம் பேச முடிஞ்சிச்சா? அவர் கையில் தான் கத்தர் என்ன செஞ்சாரு? 10 கட்டளையே எழுதி கொடுத்தார். ஹல்லேலூயா. கத்தர் கையினாலே எழுதி கொடுத்தார். அவர் போல உன்னதமான தீர்க்கதரிசி முன்னால இருந்தது இல்ல, பின்னாலேயும் இல்ல. போல கத்திட்ட கேப்ப, ஆண்டவர் நீங்க எங்க கூட இருக்கணும்ப்பா, நான் எவ்வளவு நாள் நான் தனியா வாழ்ந்துட்டேன், ஆண்டவரே நீங்க எங்க கூட இருக்கணும். யோசேப்பு ஆசீர்த்த தேவன், யோசேப்போடு இருந்த தேவன், மோசையோடு கூட இருந்த தேவன், உங்களோடு என்னோடு இருக்க தேவன் வாஞ்சிக்கிறார். நம்ம கத்தரோட இருப்போமா? நீங்க கத்தரோடு இருந்தா கத்தர் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. 3 பக்தரை பார்க்கிறோம். 1 Samuel 18:18. 28:30.
1: கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று, சவுல் கண்டறிந்து கொண்டான், பெலிஸ்தருடைய பிரபுக்கள், புறப்படுகிற போதெல்லாம், தாவீது சவுளுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும், புத்திமானாய் நடந்து கொண்டான், அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது.
0: தாவீது பேர் என்னாச்சு? மிகவும் கனம் பெற்றது. காரணம் என்ன? அவர் எப்படி நடந்தாரா? புத்திமான. அந்த புத்தி கொடுத்தது யாரு? போன மாசத்தம் கர்த்தரே புத்தி கொடுக்கிறார் இல்லையா? குமார் நம்ம புத்தி கொடுக்கறன்னு வாசம். அப்ப அந்த புத்தி யாரா கொடுத்திருப்பா? கர்த்தர். வாசு பாருங்க, 1 Yohan 5:20 பாருங்க.
1: அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு, தேவனுடைய குமாரன் வந்து,
0: நமக்கு
1: புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம்.
0: அப்ப தாவீதுக்கும் தேவகுமாரன் புத்தியை தந்திருப்பார். அதனால அவர் எப்படி நடந்தாரா? புத்திமானா நடந்தார். ஹல்லேலூயா. முதல்ல பார்த்த யார் எழுதி கத்திருந்தாரு? யோசேப்போடு இருந்தாரு. யோசேப்பை தேவன் எல்லாவற்றுக்கும், எகிப்துக்கும், பார்வன் வீட்டுக்கெல்லாம் அதிகாரியாய் மாற்றினார். தேவன் ஆசீர்வாதத்தை உயர்த்தினார். ரெண்டாவதாக யாரோட இருந்தாரு? மோசையோட இருந்தாரு. அவரை போல பின்னால் தீர்க்கதரிசியில் அவரை போல வல்லம் பெற்றவங்க யாருமே இல்லாதவர்களுக்கு தேவன் உயர்த்தினார். அல்லேலூயா. மூன்றாவதாக தேவன் யாரோட இருக்கிறாரு? தாவீது கூட. சவுலுடைய ஊழியக்காரை பார்க்கல, இவர் எப்படி நடந்தாரா? புத்திமானா இருந்தார். கர்த்தர் நம்ம கூட நம்மளையும் புத்திமான மாத்தவர், வல்லவரா இருக்கிறார். படிச்சாலும் படிக்கட்டாலும் புத்தி தெரியா இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. புத்திமான நம்மளே மாற்றுவார். கலங்காதீங்க அருமையானவர்களே, கர்த்தர் பார்த்து பற்றி பிடிச்சுக்கோங்க. 1 Samuel 17:8
1: நீ போன இடமெல்லாம்,
0: நீ போன இடமெல்லாம்
1: உன்னோடே இருந்து,
0: உன்னோட இருந்து
1: உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக,
0: உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக
1: நிர்மூலமாக்கி,
0: நிர்மூலமாக்கி
1: பூமியில் இருக்கிற,
0: பூமியில் இருக்கிற
1: பெரியோர்களின் நாமத்திற்கு,
0: பெரியோர் நாமத்திற்கு
1: ஒத்த நாமத்தை,
0: ஒத்த நாமத்தை
1: உனக்கு உண்டாக்கினேன்,
0: உனக்கு உண்டாக்கினேன். தாவீது போற இடத்துல தேவனோட தேவன் கூட இருந்து என்ன செஞ்சாரா? பெரியவருக்கு ஒத்த நாமத்தை தாவீதுக்கு என்ன செஞ்சாரா? உண்டாக்கினார். சின்ன தாவீதோடு தேவன் இருந்தார். நம்ம வழக்கிலும் தேவன் இருந்தார்னா, நம்ம ஒண்ணுமே தெரியாம இருந்தா கூட தேவன் நம்ம கூட இருந்து பெரியவருக்கு ஒத்த நாமத்தை நமக்கு உண்டாக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா என்பதை நம்ம பார்க்கணும், ஒவ்வொரு நாளும் உணரணும். 1 Samuel 17:10
1: உன் சத்துருக்கள் எல்லாம் கீழ்படுத்தினேன்.
0: பாத்தீங்களா, சத்துருக்கள் கர்த்தர் என்ன செஞ்சாரு? தாவீதுக்கு எவ்வளவோ சத்துருக்கள் இருந்தாங்க, சத்துருக்கள் எல்லாம் கீழ்படுத்தினேன்.
1: இப்போதும்,
0: இப்போதும்
1: கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார்,
0: கர்த்தர் உனக்கு வீட்டை கட்டுவார்
1: என்பதை உனக்கு அறிவிக்கிறேன்,
0: என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். எத்தனை பேர் வீடு இல்லாம இருக்கிறோம் இல்லையா? கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போறார்? வீட்டை கட்டப்போற. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு வீடை கட்ட வல்லவரா இருக்கிற. ஹல்லேலூயா. நீங்களும் கத்திரி வீட்டுக்காக எல்லாரும் உதவி செய்றீங்க இல்லையா? கத்திரி வீடு கட்டுறதுக்காக எவ்வளவோ உதவி செய்றீங்க. ஆனா கத்திரி இச்சிமனுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு? கத்திர உங்களுக்கு சத்துருக்களை எல்லாம் கீழ்படுத்தி உங்களுக்கு வீட்டை கட்டுவேன் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப நான் சபையில் எல்லாருக்கும் கத்திர என்ன செய்ய போறாரு? சொந்த வீடை கட்டி கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. எல்லாரும் விசுவாசிக்கிறோமா? விசுவாசிக்கலாம். ஹல்லேலூயா சொல்லாமா? நீங்க கத்தடி வீட்டு கட்டுறதுக்கு நீங்க உதவி செய்றீங்க, கத்தர் உங்களுக்கு சொந்த வீட கட்டி தருவார். ஹல்லேலூயா. அது நீங்க விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமை பார்க்க முடியும். நிறைய பேர் அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்றது விசுவாசிக்கிறது இல்ல, அதனாலதான் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றது இல்ல. நம்ம சத்துருக்கு இணைச்சிரார், கீழ்படுத்தி உங்களுக்கு என்ன செய்றாரா? வீட்டை கட்டுவேன் என்று சொல்லி அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் தேவனாய் கத்தர் என்ன செய்ய போறாரு? வீடை கட்டி கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. விசுவாசத்தோட கேட்டே இருக்கணும். இந்த வசனம் செஞ்சு எல்லாரும் கேட்கணும். கேட்டீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு தர வசனம் பாருங்க. எசேக்கியேல் 36:37
1: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால்,
0: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால்,
1: இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக,
0: இஸ்ரேல் வம்சத்தாருக்காக
1: நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி, அவர்கள் என்னிடத்தில,
0: அவர்கள் என்னிடத்தில்
1: விண்ணப்பம் பண்ண வேண்டும்,
0: விண்ணப்பம் பண்ண வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தை கொடுத்திருக்காரு. அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்றதுக்கு என்ன சொன்னீங்க எல்லாரும்? கர்த்தர்கிட்ட ஒவ்வொரு நாளும் விண்ணப்படி ஒரு ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஆண்டவரே எனக்கு வீடு கட்டின்னு சொல்லியிருக்கீங்க, கட்டித்தாங்கன்னு சொல்லி கேட்டே இருந்தா கத்தர் கட்டி தர. ரெண்டாவது என்ன, கத்திரம் ஒவ்வொரு நாளும் கத்தரோட கூட இருக்கணும். ஹல்லேலூயா. கத்தரோட இருந்தா அந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில நிச்சயமா செய்ய வல்லவருக்கு. தாபீதுக்கு, தாபீதுக்கு செய்த தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் செய்ய அவர் எப்படி இருக்கிறாரு? வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திர வீடை கட்டுறது மாத்திரல்ல, 1 Samuel 17:6
1: தாவீது போன இடத்தில் எல்லாம்,
0: தாவீது போன இடத்துல எல்லாம்
1: கர்த்தர் அவனை காப்பாற்றினார்,
0: கர்த்தர் அவனை காப்பாற்றினார். பாத்தீங்களா, தாவீது எங்கெல்லாம் போறாரோ கர்த்தர் என்ன செஞ்சாரா? தாவீது போன இடத்துல கர்த்தர் அவனை காப்பாற்றினார். நம்மளும் எங்கெல்லாம் போனாலும் கர்த்தர் அவனை காப்பாற்ற. இந்த கடைசி நாள்ல வாழ்றோம், எத்தனையோ பிரச்சனைகள், பிசாசு நிமித்த பிரச்சனைகள், பொல்லாத மனிதர்கள் நிமித்த பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள். இந்த இதுவத்தி நம்ம பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா நம் போன இடத்துலாம் கத்து நம்மளை காப்பாத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்து நம்ம கூட இருந்தா போன இடத்துல கத்து நம்மள காப்பாத்துவார். மத யாரு கூட இருந்தார் கத்தர்? யோசேப்போடு கூட இருந்தார். ரெண்டாவது மோசியோடு கூட இருந்தார். மூன்றாவது தாவீதோடு. கடைசியாக 73 Samuel 23:1
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்.
0: என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன்.
1: உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி
0: முடிவிலே
1: என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வே.
0: ஆண்டவர் என்ன செய்ய நமக்கு ஆலோசனை தராரு, அந்த ஆலோசனை நடக்க நமக்கு ஒரு நாள் நடக்கணும். கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு ஆலோசனை கேட்டு நடந்தா கர்த்தர் முடிவில் எங்க கொடி சேர்க்கிறாரா? மகிமையில ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. நம்ம இந்த உலகத்துல ஆசீர்வதிக்கிறது மாத்திரல்ல, பரலோகத்துல நம்ம கொண்டு சேர்க்கிற தேவன் நமக்கு ஒவ்வொரு நாள் ஆலோசனை தருவார். அந்த ஆலோசனை படி நடந்தா முடிவில மகிமையில ஏற்றுக்கொள்கிற தேவன், மகிமையில அங்கு போய் இருப்போம். அல்லேலூயா. பெரிய காரியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தோட வாழ்க்கை முடியறது இல்ல. இந்த உலகத்தோட வாழ்க்கை முடியுதா சொல்லுங்க? முடியுதா? இல்ல தானே? நம்ம உலகத்தோட வாழ்க்கை முடியுதா? இல்ல இல்ல. அது மாத்திரல்ல, ஏசாயின் புஸ்தகம் 66:13
1: ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல்
0: நான் உங்களை தேற்றுவேன்.
1: நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள்.
0: பாத்தீங்களா எப்படி தேற்றுறா? ஒருவனை அவன் தாய் தேற்று போல் நான் உங்களை தேற்றுவேன். முடிவிலே என்ன சொல்ல, எருசலேமில தேற்றப்படுவீர்கள். இந்த உலகத்திலேயே நம்மளை தேற்றுவார், எருசலேமில் நம்மளை தேற்றுவார். உலகத்தில் மாத்திரல்ல, எருசலேமில் நம்ம தேற்றுவார். எப்படி தேற்றுவாரா? ஒருவனை அவன் தாய் தேற்று போல. எங்க அம்மாவுக்கு தான் தெரியும் எப்படி தேற்றுனா சமான் வருப்பேன்னு சொல்லி. அதுதான் அங்க ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனை அவன் தாய் தேற்று போல் தேற்று. அப்புறம் எங்க கொண்டு போறாரா?

0: எங்க கொண்டு போறாரா? எருசலேமில தேற்றபடி. இந்த உலகத்தில் நம்மளை தேற்றுவார், பரலோகத்தில் நம்ம தேற்றுவார். அதுதான் இங்க ஆபரகம் சொல்றாரு. ஆபரகம் என்ன சொல்ற பாருங்க, லூக்கான் சுவிசேஷம் 16:23.
1: பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே
0: ஆபிரகாமையும்
1: அவன் மடியிலே லாசரவையும் கண்டான்.
0: அப்பொழுது அவன்
1: தகப்பனாகி அபரகாமே நீர் எனக்கு இறங்கி
0: லாசரு
1: தன் விரல் நுனியை தண்ணீரில் துவைத்து என் நாவை குளிர பண்ணும்படி
0: அவனை அனுப்ப வேண்டும்.
1: இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே
0: என்று கூப்பிட்டான்.
1: அதற்கு ஆபிரகாம்
0: மகனே,
1: நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில்
0: உன் நன்மைகளை அனுபவித்தாய்.
1: லாசரவோ
0: அப்படியே
1: தீமைகளை அனுபவித்தான்.
0: அதை நினைத்துக்கொள்.
1: இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான்.
0: நீயோ வேதனைப்படுகிறார். அப்ப அந்த நரகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம அவங்க என்ன செய்றாங்க, நரகத்துல வேதனைப்படுறாங்க. ஆனா லாசர் உலகத்திற்கு போது எத்தனையோ பாடுகளை அனுபவிச்சாரு. கடைசியில் அவர் எங்க உட்கார்ந்துட்டாரு, அவரன் மடியில தேற்றப்படுகிறார். ஹல்லேலூயா. அது இந்த உலகத்திலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பரலோகத்தில் நம்ம கர்த்தருடைய மடியில இருப்போம். ஹல்லேலூயா. அவர் ஆபிரகாம் மடியில் உட்கார், நம்மள எங்க உட்காரணும்? ஏசப்பா மடியில உட்கார்ந்து சொல்லுங்க, சந்தோஷம் இல்லையா? நம்மள எங்க உட்காரணும்? ஏசப்பா மடியில உட்காரணும். அங்கதான் கண்ணீர் இல்ல, கவலை இல்ல, பிரச்சனையே இல்லை இல்லையா? வாசித்து பாருங்க, வெளிப்படுத்த விசேஷம் 7:17.
1: சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற
0: ஆட்டுக்குட்டியானவரே
1: இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார்.
0: ஜீவ தண்ணீர் ஊற்றுகண்டை நடத்துவார். தேவன் தாமே நம்ம கண்ணீர்ல என்ன செய்வார், அவரே நம்மளை துடைப்பார். யாருமே நம்ம கவலைப்பட வேண்டாம். இந்த உலகத்துல யோசேப்பு ஆசீர்வதித்து தேவனி எல்லா இக்கிட்டு விலக்கி காத்து, எல்லா உத்தரத்தில் விலக்கி காத்து, அவரை பார்வன் முழுவதும் ராஜாவை வீட்டுக்கு அனைத்துக்கும் அவர் அதிகாரிய மாத்தின தேவன். உங்களையும் என்னை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மோசையோடு கூட இருந்தார். மோசையோடு கூட இருந்து அவரை போல உன்னதமான தீர்க்கதரிசி முன்னாலே இல்லை பின்னாலே இல்லை, கர்த்தர் அப்படி மாத்தினார். அது மாத்திர மோசையோடு கூட அவர் சொல்ற, நான் அவங்க கூட இருந்து உங்களுக்கு செய்யப்படுற காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி ஒரு காரியம் செய்ய போறார். மூன்றாவது, தாவீதோடு தேவன் இருந்து தாவீதுக்கு வீட்டை கட்டுவேன், சத்துருக்கு கீழ்படுத்தி வீட்டோட கட்டுவேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலும் பெரிய காரியத்தை செய்ய போற, நம்ம கலங்க வேண்டாம். அது மாத்திரல, நம்மளுக்கு நான்காவது என்ன செய்ய போற, நமக்கு என்ன கொடுக்க போறாரு, மறந்துட்டீங்களா? கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளை வலதுகரத்துல தாங்குறாரு. அவர் ஆலோசனை தந்து மகிமையில ஏற்றுக்கொள்றாரு. நீங்க என்ன செய்ய, ஒருவர் நம்ம தாய் தேற்று போற, நான் உங்களை தேற்று எருசலேம். நீங்க என்ன செய்வீங்க, தேற்றப்படுறதுக்கு யாரு அடையாளமா இருக்கிறா? லாசரு அவருக்கு மடியிலிருந்து அவர் தேற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நரகத்துக்கு ஐஸ்வர்யன் நரகத்துல கஷ்டப்படுற மாதிரி அந்த இடத்துக்கு யாரு நம்ம போகவே கூடாது. அதான் வெளிப்படுத்தும் விசேஷத்துல ஆண்டு சொல்றாரு. வெளிப்படுத்தும் விசேஷம் 21:4-5.
1: அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார்.
0: பாத்தீங்களா, அவர்களுடைய கண்ணீர் யாவின் தேவன் துடைப்பார்.
1: இனி மரணமும் இல்லை,
0: துக்கமும் இல்லை,
1: அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின,
0: என்று விளம்பினது.
1: ஞாசனத்தின் மேல் வீற்றிருந்தவர்
0: சிங்காசனங்கள் வீட்டிருந்தவர்
1: இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன்
0: என்றார் என்றார். கர்த்தரோடு நம்ம இருந்தோம்னா நம்மள ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அங்க பரலோகத்துக்கு இங்கேயும் நம்மளை ஆசீர்விக்கிறார். பரலோகத்தில் நம்மள தேவன் நம்மளை கொண்டு சேர்ப்பார். கர்த்தர்கிடத்துல அர்ப்பணிப்போமா? நம்ம யாரெல்லாம் நான் அதை சொன்னேன், கர்த்தரோடு இருந்தா என்ன செய்ய முடியும், முழுமையா அவரோடு இருந்து நம்ம துதிக்க முடியும், செவிக்க முடியும். இல்லாட்டா நம்ம செவிப்போம், வாய் மட்டும் செவிப்போம், இறுதி எங்கேயோ இருக்கும்.

0: நம்ம எங்க எங்க எப்படி இருக்கோம், கர்த்தரோடு இருக்கோமா இல்லையான்னு சொல்லி பார்த்து இன்னைக்கு அலசி பார்த்து கர்த்தர் கையில ஒப்பு கொடுப்போமா நம்மள.
1: நீங்கள் தேவனோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். ஒருவேளை நீங்க தேவனை விட்டு பிரிந்திருந்தால் அவர் உங்களோடு இருக்க மாட்டார் என்று தானே அர்த்தம். நீங்க தேவனோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் தேவனோடு இல்லாவிட்டால் அவர் உங்களோடு இருக்க மாட்டார் என்று தானே அர்த்தம். கர்த்தருடைய இசைந்திருக்கிறவன் எவனும் இயேசுவோடு ஒரே ஆவியாக இருக்கிறான் சொல்லுவோமா. ஆண்டவரே, உம்முடைய இசைந்து இருக்கக்கூடிய இருதயத்தை தாரும். எந்த நிலையிலும் நான் உம்மை விட்டு பின்வாங்காத ஒரு நல்ல இருதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போமா. ஆதிகால பக்தர்கள் எல்லாரும் தேவனோடு இருந்தார்கள். ஆகவே தேவன் அவர்களோடு கூட இருந்தார். அந்த வரிசையிலே தான் நாம் பார்த்தோம், யோசேப்பை பார்த்தோம், மோசேயை பார்த்தோம், தாவீதை பார்த்தோம், சங்கீதக்காரன் ஆசாபை பார்த்தோம். யோசேப்பு தேசம் அனைத்திற்கும் ஒரு பெரிய அதிகாரியாக உயர்த்தப்பட்டார். மோசே என்பவன் பார்வனுக்கும் எகிப்திலிருந்து சகல ஜனங்களுக்கும் முன்பாக பெரியவனாய் இருந்தார். அவரை கொண்டு கர்த்தர் பெரிய அற்புத அடையாளங்களை செய்தார். தாவீதின் பெயர் கனம் பெற்றது. தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் தாவீதை காப்பாற்றினார். ஒரு நிலையான வீட்டை தாவீது கட்டி கொடுத்தார். உங்களுக்கும் எனக்கும் அப்படி செய்ய விரும்புகிறார். ஆசை இருந்தால் வாஞ்சையோடு கூட கேளுங்கள். ஆண்டவரே, என்னை ஒரு யோசேப்பை போல மாற்றும் ஆண்டவரே. கேட்போமா, என்னை ஒரு யோசேப்பை போல மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை ஒரு மோசேயை போல மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை ஒரு தாவீதை போல மாற்றும் ஆண்டவரே. ஆசாப் சொன்ன, நான் எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்கிறபடினால் அவர் என்னோடு கூட இருந்து முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அனுதினமும் எனக்கு ஆலோசனை தந்து என்னுடைய முடிவிலே, உலகத்தின் முடிவிலே, ஆம் இயேசு கிறிஸ்து வருகிற நேரத்தில் என்ன மகிமையிலே நம்மை ஏற்றுக்கொள்கிற தேவன் பிரியமானவர்களே, அந்த இடத்திலே மரணம் இல்லை, அலறுதல் இல்லை, துக்கம் இல்லை, வருத்தம் இல்லை. இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, மறு உலகத்திலும் கர்த்தர் நம்மை தேற்றுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். லாசருவை தேற்றிக் கொண்டிருக்கிற தேவன் இதோ உன்னையும் என்னையும் அங்கு தேற்ற விரும்புகிறார். கண்ணீரை துடைக்க விரும்புகிறார். சகலவற்றையும் புதிதாக்க விரும்புகிறார். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, எனக்கும் எங்களுக்கும் அப்படிப்பட்ட நல்ல ஆசீர்வாதங்களை இன்றைக்கு தாரும். இந்த புதிய மாதத்தில் இந்த வாக்குத்தத்தை சொந்தமாக்கி கொண்டு கர்த்தரை பார்த்து சொல்வோம், இதோ ஆண்டவரே உம்மோடு இருக்க என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்லுவோமா. ஆமே. நம் கர்த்தர் இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். தேங்க்யூ அல்லாஹ். நன்றி பரலோக பிதாவே. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கருத்தாய் ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு கண்ணோக்கி பார்ப்பினாங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் எப்பொழுது உம்மோடு இருக்க எங்களை அர்ப்பணம் செய்கின்றோம் ஆண்டவரே. எப்பொழுது உம்மோடு கூட நாங்கள் இருந்து ஆண்டவரே அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் எல்லாவற்றிலும் ஆண்டவரே. ஆமாப்பா, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்று சொன்னீரே. நாங்கள் உம்மோடு இருக்க எங்களை அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. யோசேப்பை போல, ஒரு மோசையை போல ஆண்டவரே, ஒரு தாவீதை போல, சங்கீதக்காரன் ஆசாபை போல எங்களை எல்லாரையும் மாற்றணும்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அர்ப்பணித்திருக்கிறோம். கரங்களை பிடித்துக் கொள்ளும். என்ன நிலை வந்தாலும் உம்மோடு இசைந்திருக்கணும். என்ன வந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் உங்கள்கிட்ட ஒருபோதும் உங்கள் அன்பை விட்டு பிரிக்க கூடாது ஆண்டவரே. எங்களை எப்பொழுதும் நாங்கள் எல்லாரும் உம்மோடு கூட இருக்கக்கூடிய ஒரு வாஞ்சையை தாரும், ஒரு ஆசையை தாரும், ஒரு தாகத்தை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இப்பொழுது எனக்கு இப்படிப்பட்ட நன்மையை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து இப்பொழுது அவர்களோடு கூட இருந்தவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிற கர்த்தருடைய பிள்ளை எல்லாரையும் பொறுப்பிடுங்க. அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி, நன்றி. இறுதியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக அக்கா ஜெபிக்க விரும்புறாங்க. எல்லாரும் அவரோட இணைந்து நம்ம சொல்வோம், ஆண்டவரே எங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. வாய் திறந்து ஜெபம் பண்ணுவோமா. எல்லாம் ஜெபிங்க பார்க்கலாம், எல்லாம் ஜெபிங்க பார்க்கலாம்.
0: அப்பா, நாங்கள் உம்மோடு இருந்தால் கர்த்தர் நீர் எங்களோடு இருப்பீரப்பா. எங்களோடு இருந்து எங்களுக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க நீர் வல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. மோசே ஆசீர்வித்த தேவன், யோசேப்பை ஆசீர்வித்த தேவன், அப்பா தாவீது ஆசீர்வித்த தேவன், எங்களை ஆசீர்விப்பீங்க ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரம். ஆஷாவுக்கு நீ சொன்னாரப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆலோசனை தந்து எங்களை அப்பாமை ஸ்தோத்திரம். எங்களை மகிமையில ஏற்றுக்கொள்ளுகிற தேவனா இருப்பதற்காய் ஸ்தோத்திர ஐயா. ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை கேட்டு இங்கே விட்டுறாத விடிக்கி நாங்கள் உள்ளத்தை அலசி பார்த்து நாங்கள் உங்களோடு உங்களோடு இருக்கமா இல்லையான்னு சொல்லி நாங்கள் அலசி பார்த்து உங்களிடத்துல ஒப்பு கொடுக்கக்கூடிய உன்னத பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் நீ கட்டளிட முடியாது செபிக்கிறோம். அருமை ரட்சகராகிய தெய்வமே, நானே லவ் டீச்சரை கத்தன்னு சொன்னீங்கப்பா, நீங்க தான் செய்ய வேண்டும் கெஞ்சுக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லாரையும் ஆசீர்வீங்க, ரட்சிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வரை தாங்க. பின்மாறி காலத்து மழை எல்லாருமே பெய்யட்டும் ஐயா. தேவ கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ மகி மூடி கொள்ளட்டும். அக்கிரி மூடி கொள்ளட்டும். மகத்தான காரியத்தை செய்ய முடியாது செவிக்கிற அதிசயங்களா அற்புதங்களை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரி செய்யுங்க. கர்த்தருடைய கரம் உங்களை தாங்கணும். நன்மையான காரியத்தை செய்யேசப்பா. அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம். சர்வல்லமுள்ள தேவனே, ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடுங்கப்பா, தொடுங்க தொடுங்க, பலப்படுத்துங்கப்பா. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உன்னத்துக்குரிய ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. வியாதிகள் பலிபீன மக்களை விட்டு விலக்குங்கப்பா ஆண்டவரே. மே ஸ்தோத்திரம் 105 சங்கீத 37 வசனம் சொன்னீரே, அப்ப உங்க இஸ்ரேல் கோத்திரத்துல ஒருவனும் பலவீனப்பட்டு இல்லைன்னு சொன்னீரப்பா. அதே போல எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து உங்க நாமத்தை மகிப்படுத்த முடியாது செபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செஞ்சு ஆசீர்வச்சு உயர்த்த முடியாது செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செஞ்சு நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக ஜீவனாக இருந்து வழி நடத்துங்கிற அச்சா. பெரிய காரியத்தை நீங்க செய்ய முடியாது செபிக்கிறோம். நானும் இல்லாவிட்டீச்சர கத்துன்னு சொன்னீங்க, நீங்க செய்ய சப்பா. அவங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. ஒரு வாழ்க்கையிலையும் கத்தாவே உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செஞ்சு ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை தாரும் ஏசப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்த தரணும். சம்மா இல்லாத மக்களுக்கு சம்மான் தரணும். கடனோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யும். கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. ஆத்தம கண்களை திறந்து விடுங்கப்பா. எரியிற அறிவுல நிரப்பப்படட்டும் கத்தாவே. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க. கத்துடைய மகிமங்களை மூடட்டும். கத்துடைய அக்கறி மூடட்டும். கத்துடைய பிரசனங்களை மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிறோம். அப்பா தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதி. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதி. கேஸ்ல இருக்க மக்களை வெற்றி தாங்க. வேலையில ப்ரமோஷன் இல்லாத மக்களுக்கு வேலையை ப்ரமோஷன் கிடைக்க உதவி செய்யுங்க. வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. பிரிந்து குடுமையை அணைக்க வேண்டுமே அப்பா. தகப்பனே இறங்குமப்பா இறங்கும். பெரிய காரியத்தை செய்யுங்க. கர்த்தாவையே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். சாபத்திலையும் பாவத்திற்கு மக்களை விடுதலை செய்யுங்க ஆண்டவர. எங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை தரும். தெய்வீக ஞானத்தில் நிரப்புங்க. எங்க சிறு பிள்ளைகளாம் செவிக்கிற பிள்ளைகளாக துதிக்கிற பிள்ளைகளாக ஆண்டோறு இருக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுங்க. மக்கள் உள்ளத்துல பேசுங்க பேசுங்கப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. பொறுப்படுத்திக்கோங்க. வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்புரச்சர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுறோம் பரமபிதாவே. ஆமே.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
5: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-24-35. இன் இங்கிலீஷ்: ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address: aslinkaram@gmail.com. Our website: andbatinsers.com. God bless you.

0: கர்த்தர் தந்த வசனம் மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரம் 13 வசனம்.
1: மனுஷகுமாரன் வரும் நாளையாவது
0: நாளிகையாவது
1: நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள்
0: விழித்திருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போ வருவாருன்னு சொல்லி நமக்கு தெரியாது. விழிப்புனா எப்படி? நம்ம தூங்காமல் வச்சிருக்க வேண்டாம். நம்ம ஆத்மத்துல விழிப்புள்ளவர்களா காணப்படணும். ஆண்டவர் எப்போ வருவார், எப்போ நமக்கு வருவாருன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. அதனால நம்ம என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். ஆத்மத்துல விழிப்பா இருக்கணும். எப்போ வந்தாலும் நம்ம அவர் சந்திக்க நம்ம தகுதி உள்ளவர்களாக ஆயத்தத்தோடு இருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 42 வசனம்.
1: உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினால்
0: விழித்திருங்கள். நம்ம இயேசு கிறிஸ்து எப்ப வருவார் யாருக்குமே தெரியாது. நம்ம என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். விழித்திருந்தா தூங்காம விழிக்கிறது இல்ல. நம்ம இருதயத்துல எப்பொழுதும் விழிப்பா இருக்கணும். உன்னத பாட்டில் வாசித்து பாருங்க, 5 அதிகாரம் 2 வசனம்.
1: நான் நித்திரை பண்ணினேன்,
0: என்
1: இதயமோ விழித்திருந்தது.
0: நித்திரை பண்ணினா இதயம் என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். நம்ம படுக்கும் போது யோசிச்சுட்டே படுக்கூடாது, தூச்சிட்டே படுத்திருக்கணும். ஆண்டவரே, இதயத்தில் ஒரு விழிப்பை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கேட்கணும். படுத்துட்டு நம்ம அது இதுன்னு சொல்லி நம்ம தேவையில்லாத கவலைகள், சோர்வுகள், குழப்பத்தோடு படுத்திருந்தோம்னா நமக்கு என்ன நடக்குற நமக்கு தெரியாது. அதனால தேவன் என்ன நாளில் வருவார் என்று அறியாதனால என்ன செய்யணும்? விழித்திருக்கு சொல்றேன். நான் இத்தனை செய்தேன், இதயமோ விழித்திருந்து. நம்ம கவலை சோர்வுகள் நம்ம உள்ளத்து நிரம்பி இருக்கும் போது இயேசு கிறிஸ்து எப்போ வருவார் என்னங்கிறத அவர் குரல்ல மேலே கேட்க முடியாது. அதான் ஆத்மத்துல எப்போதும் நம்ம இதயத்துல விழிப்பா இருக்கணும். நம்ம இத்தனை செய்யாம இருக்க முடியும். இத்தனை செய்தாலும் நம்ம ஆத்மத்துல என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். நம்ம எப்போதும் துதி ஸ்தோத்திரத்தோடு இருந்தோம்னா நம்ம ஆண்டு வரும்போது நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். அல்லேலூயா. முதலாவது நம்ம பார்க்கிறோம், அந்த லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், 21:36 வசனம்.
1: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக
1: நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுது என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்புறன்னு சொன்னா பாருங்க, எங்க பார்த்தாலும் பூமி அதிர்ச்சிகள், பிரச்சனைகள், எத்தனையோ பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்குது. எத்தனை ஒன்று போனா பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது. இல்லை இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பி என்ன செய்யணும்? மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரோட என்ன போன என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். விழித்திருந்தா தான் அவருக்கு முன்பாக நம்ம நிற்க முடியும். அவர் எப்போ வந்தாலும் நம்மளை கூட்டிட்டு போவார். நம்ம ஜெபம் பண்ணாமல் யோசித்துக்கிட்டு தேவையில்லாத யோசனைலாம் யோசித்து கவலைப்பட்டு சோர்ந்து போகணும்னா அவர் வருகைக்கு நம்ம ஆயத்தம் இருக்க முடியாது. அதனாலதான் சொல்றாரு, எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருங்க. அதான் சொல்றாருல, நம்ம எல்லா பாரத்தையும் அவர் மேல வச்சிருவோம். கவலையில அவர் மேல அவர் விசாரிக்கிறான்னு அப்படின்னாலும் கவலையில அவர் மேல வச்சிருன்னு சொல்றாரு. நம்ம வைக்காம நம்ம யோசிச்சுட்டு சிந்திச்சுட்டு இருக்கனாலதான் கர்த்தர் வரும். நம்ம வாழ்க்கையில என்ன செய்யறது? விழிப்பு இருக்க முடியல. நம்ம நித்திரை செய்தாலும் நம்ம ஆத்மா அப்படியே சோர்ந்து போயிருது. நமக்கு செபிக்க முடியல, துதிக்க முடியல. காலேந்தி பார்த்தா செபிக்கவே முடியாது, துதிக்க முடியாது. நம்ம அப்படியே கவலை சோர்ந்து சோர்ந்து சோர்ந்து போகும்போது நம்ம செபிக்க முடியாது, துதிக்க முடியாது. நம்ம ஆத்மத்தில் ஒரு பலவீனம் இருக்கும். அதனால எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஆண்டு வரும்போது அவர்களை பார்த்துக்கலாம். நம்ம ஒரே ஒரு நோக்கம், இனி சம்பவிக்கிற இவைகளுக்கு தான் தப்புன்னு என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு முன்பாக நிற்க பார்த்தவர்கள என்னப்படணும்னா செபம் பண்ணி எப்போதும் செபம் பண்ணி விழித்திருக்கணும். எப்போதும் செபம் பண்ணணும். 1 மணி நேரம் ஜெபம் பத்தாது, 10 மணி நேரம் ஜெபம் பத்தாது. எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். நடந்தாலும், உட்கார்ந்தாலும், படுத்தாலும், நம்ம பஸ்ஸில் போனாலும், காரில் போனாலும், வண்டியில் போனாலும், பைக்கில் போனாலும், எப்பவுமே நம்ம ஜெபம் பண்ணி விழித்திருந்தா அவர் வரும்போது அந்த எக்கால சத்தத்தை கேட்க முடியும். அப்போதான் அவர் வரும்போது எக்கால சத்தம் கேட்டால் தான் நம்ம உடனே என்ன செய்வோம்? எழுந்து அவருக்கு அவரோட நம்ம பறந்து செல்ல முடியும். நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம். இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டு வருகைக்கு நம்ம போக முடியாது. அதான் சொல்றாரு, எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருங்க. அவருக்கு முன்பாக நிற்கணும்னு சொன்னா அவர் பரிசுத்தார். அவர் எப்படிப்பட்டவர் வரப்படுறாரு? முதலாவது வரும்போது எப்படி வந்தாரு? ஒரு குழந்தையா உலகத்துக்கு வந்தாரு. அப்படித்தான் வந்தார். எப்படி வந்தார் முதல் வரும்போது? ஒரு குழந்தையா அந்த உலகத்துல வந்தாரு. இப்ப வரும்போது என்ன செய்யப்படுறாரு? நியாயாதிபதியா வரப்போறாரு. அவர் எப்படி இருப்பாராம் பாருங்க. 50வது சங்கீதத்துலாம் திட்டமா சொல்றாரு. 50வது சங்கீதம் 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனம், 50வது சங்கீதம்.
1: நம்முடைய தேவன் வருவார்,
0: தேவன் வருவார்,
1: மௌனமாயிரார்,
0: மௌனமாயிரார்.
1: அவருக்கு முன் அக்னி பட்சிக்கும்.
0: பாத்தீங்களா, அவருக்கு முன்ன என்ன இருக்கும்? அக்கினி பச்சிக்கம் வருங்க. அவருக்கு முன்னால அவர் வருவாரு. வர்றதுக்கு முன்னால என்ன செய்வோம்? அக்கினி, அக்கினி பச்சிக்கும்.
1: அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பா இருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும்,
0: உயர இருக்கும் வானங்களையும்
1: பூமியையும் கூப்பிடுவார்.
0: பாத்தீங்களா, அவர் நியாயாதி வருப்பார். நியாய தீர்ப்பு இருக்கு. யார் சாட்சியா கூப்பிடுறாரு? உயர இருக்கும் வானங்களையும் பூமியும் கூப்பிடுவார். அப்படிப்பட்ட அவர் வரப்போறாரு. அவருக்கு முன்னால் நம்ம நிக்கிறோம்னு சொன்னா என்ன செய்ய? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அப்பதான் அவர் முகத்திறம் பெறும். மகிமை பெரிந்த நபராக வரப்போறார். அவர் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க நம்ம பாத்திரம் என்னப்படும்னு சொன்னா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். நம்ம அது வேணும், இது வேணும் அப்படின்னு நம்மள கல்யாணத்து போனா நல்லா பட்டு புடவைலாம் கட்டணும் அந்த மாதிரிலாம் இல்லை. அவருக்கு முன்பாக இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்கணும். என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். நம்ம ஆண்டவராக இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? எப்பொழுதும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். மார்க்கு சுவிசேஷம் 13:33
1: அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால்,
0: அக்காலத்தை நீங்கள் அறியாத, எந்த காலம்? இயேசுக்கிறது வருகிற காலத்தை நீங்கள் அறியாதபடியால்
1: எச்சரிக்கையாயிருங்கள்,
0: எச்சரிக்கையாயிருங்கள்,
1: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்.
0: விழித்திருந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் இல்லைனா ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த உலகத்தில் நமக்கு என்ன பொண்ணு பொருள் எல்லாமே இருந்தாலும் நமக்கு விழித்திருந்து செவிக்கப்பட்டால் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. விழித்திருந்து நம்ம செவம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. விழித்திருந்து நம்ம ஒவ்வொருவரும் செவிக்கணும். செவத்தில் படுத்திருந்தாலும் நம்ம முடியல கூட நம்ம இருதயத்தில் என்ன செய்யணும்? கர்த்தரோடு பேசிக்கொண்டே இருந்தால் தான் அவர் ராஜ்யத்துக்கு, அவர் வரும்போது அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அதாவது யாராக இருக்கலாம் செவிக்கணும் தான் வேதம் சொல்லி பாருங்க. எபேசியர் புத்தகம் 6:18
1: எந்த சமயத்திலும்,
0: எந்த சமயம்,
1: சகல விதமான வேண்டுதலோடும்,
0: நமக்கு துன்பமோ இன்பமோ எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும்,
1: விண்ணப்பத்தோடும்,
0: விண்ணப்பத்தோடும்
1: ஆவியினாலே ஜெபம் பண்ணி.
0: நம்ம என்ன செய்யணும்? ஆவியினால ஜெபம் பண்ணி, பரிசுத்தால் நிறைஞ்சி, அன்னி பாச நிறைஞ்சி நம்ம செவிக்கணும். அதான் ஆவியினாலே ஜெபம் பண்ணு.
1: அதன் பொருட்டு,
0: அதன் பொருள்
1: மிகுந்த மன உறுதியோடும்,
0: மிகுந்த மன உறுதியோடு செவிக்கணும். இப்படியா அப்படியெல்லாம் இல்ல. மன உறுதியோடும்,
1: சகல பரிசுத்தவான்களுக்காக,
0: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்
1: பண்ணும் வேண்டுதலோடும்,
0: பண்ணும் வேண்டுதலோடும்
1: விழித்துக் கொண்டிருங்கள்,
0: விழித்துக் கொண்டிருங்கள். பரிசுத்தால் நிறைஞ்சி செவிக்கணும். அன்னி பாசு நிறைஞ்சி செவிக்கணும். பரிசுத்தவன்களுக்காக செம்பம் பண்றது பண்ணி என்ன செய்யணும்? விழித்துருங்கள். எல்லா ஊழியர்காகவும் நம்ம செம்பணும். எல்லா ஊழியர், நமக்கு தெரிஞ்ச ஊழியர்லாம் பேர் சொல்லி பேர் சொல்லி நம்ம செவிக்கணும். அந்த பண்ணு வேண்டுதலோடு என்ன செய்யணும்? செவம் பண்ணி என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். விழித்திருந்தா தான் அவர் வரும்போது அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். யாரா இருக்கலாம் செவமனுமான்னு சொல்லி பரிசுத்த பவுல் எழுதியிருக்காரு பாருங்க. 1 தீமோத்தேயு 2:1-2
1: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
0: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
1: எல்லா மனுஷருக்காகவும்,
0: எல்லா மனுஷரும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷருக்காகவும்
1: விண்ணப்பங்களையும் ஜபங்களையும்,
0: விண்ணப்பங்களையும் ஜபங்களையும்,
1: வேண்டுதல்களையும்,
0: வேண்டுதல்களையும்,
1: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்,
0: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்.
1: நாம் எல்லா பக்தியோடும்,
0: எல்லா பக்தியோடும்,
1: நல்லொழுக்கத்தோடும்,
0: நல்லொழுக்கத்தோடும்,
1: கலகம் இல்லாமல்,
0: கலகம் இல்லாமல்,
1: அமைதியுள்ள ஜீவனம் பண்ணபடிக்கு,
0: அமைதியுள்ள ஜீவன் பண்ணபடிக்கு,
1: ராஜாக்களுக்காகவும்,
0: ராஜாக்களுக்காகவும்,
1: அதிகாரம்
0: அதிகாரமுள்ளாவும்
1: அப்படியே செய்ய வேண்டும்.
0: அப்படியே செய்ய வேண்டும். எல்லா மனிதருக்கும் செய்யணும். ராஜாக்களுக்காகவும், அதிகாரமுள்ள யாவருக்காகவும் நம்ம என்ன செய்யணும்? கட்டாயம் ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் வரும்போது ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். நம்ம ஏதோ ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் அப்படிலாம் போனா போக முடியாது. கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியாது. மத்திய சுவிசேஷம் 26:40-41
1: பின்பு இயேசு,
0: பின்பு இயேசு
1: சீசரிடத்தில் வந்து,
0: சீசரிடத்தில் வந்து
1: அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு,
0: அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு
1: பேதுருவை நோக்கி,
0: பேதுரு நோக்கி,
1: நீங்கள் ஒரு மணி நேரமாவது,
0: நீங்க ஒரு மணி நேரமாவது
1: என்னோட கூட விழித்திருக்க கூடாதா,
0: என்னோட கூட விழித்திருக்க கூடாதா,
1: நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு,
0: சோதனைக்கு உட்படாதபடிக்கு
1: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க,
0: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நம்ம வாழ்க்கையில சோதனைகள் பிரச்சனைகள் வருது, அது மேற்கொள்ளக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? நம்ம எப்ப என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். பிசாசு எத்தனையோ போற பிரச்சனையை கொண்டு வருவான். சோதனை கொண்டு வருவான். அதை நம்ம மேற்கொள்ள கூடாதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணும். பாருங்க, பேதுரு ஆண்டவரை இயேசுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. பேதுரு இவங்க மூணு பேர் தூங்கிட்டாங்க. தூங்கினால என்ன செஞ்சிட்டாப்ல பேதுரு? ஜெபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். அன்னைக்கு ஜெபிச்சிருந்தாருன்னா அந்த சோதனை அவர் என்ன செஞ்சிருப்பாரு? கட்டாயம் மேற்கொண்டிருப்பாரு. பேதுரு தூங்கினால தான் என்ன செஞ்சு ஆண்டவரை இயேசுக்கு மறுதளிக்க கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. நம்ம வாழ்க்கையிலையும் கூட இப்ப எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனை நம்மளை மேற்கொள்ள கூடாதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? எப்போதும் செவமண்ணி விழித்திருக்க வேண்டும். பிசாசு பயங்கரமான போராட்டத்தை இப்ப கொண்டு வர்றான், கொண்டு வரான் பாருங்க. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பிரச்சனை கொண்டு வரான். இதெல்லாம் மேற்கொள்ளணும் சொன்னா என்ன செய்ய நம்ம சோர்ந்து போகும். எப்போதும் செவமண்ணி செவமண்ணி விழித்திருக்கணும். இதுவரையும் எனக்கு கிருபி நாபி விண்ணப்பத்தை நாம தாங்கப்பா, எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்தல் நிறைஞ்சி அன்னி பாசல் நிறைஞ்சி என்னை செபிக்கணாண்டவர அந்த பாக்கியத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது பார்த்தங்க, நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போனா என்ன செய்யணும்? எப்பொழுதும் செவமண்ணி விழித்திருக்க வேண்டும். இரண்டாவதாக ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 15:34
1: நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு.
0: நம்ம என்ன செய்யணும்? நீதி கேட்க என்ன செய்யணும்? விழித்துக் கொண்டிருக்கணும். நம்ம விழிப்பில்லாட்டம் என்ன பேசுறோம், என்ன செய்யறோம், நமக்குள்ள நமக்கே தெரியாது. என்னதான் செய்யறோம் நமக்கு தெரியாது. அதான் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டிருக்கணும். எப்ப பாவம் செய்வோம் என்ன வேணும்னு தெரியாது. நம்ம பேச்சுல சிந்தனையில எவ்வளவோ பாவம் வந்துருது. பேச்சுல சிந்தனையில தான் நிறைய பாவம் வந்துருது இல்லையா? அந்த பாவம் செய்யாது இருக்கணும். நீதிக்கிற்க என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். 119:11
1: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு,
0: உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு
1: உமது வாக்கை,
0: உமது வாக்கை
1: என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
0: உமது வாக்கை என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யணும்? நம்ம இருதயத்துல வைத்து வைக்கணும். நம்ம ஆண்டவருடைய வசனம் நம்ம உள்ளத்துல இருந்தா தான் அதை மேற்கொள்ள முடியும். ஆண்டு வார்த்தை நமக்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை அந்த பிசாசு நம்மளை மேற்கொண்டுறான். அதனாலதான் வசனம் நிறைய, பைபிள் நிறைய வாசிக்கணும். அவர் ஆண்டு வார்த்தை நம்ம இதயத்துல பதித்து வைக்க வேண்டும். வசனம் நமக்குள்ளேன்னு சொன்னா பிசாசு நம்மளை மேற்கொண்டுறான். வசனத்தோடு தான் வசனம் இருந்தா தான் என்ன செய்யும்? பிசாசு மேற்கொண்டு நம்ம பாவம் செய்யாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? எப்போதும் விழித்திருக்க முடியும். 1 Corinthians 15:33
1: மோசம் போகாதிருங்கள்,
0: மோசம் போகாதிருங்கள்.
1: ஆகாத சம்பாசனைகள்,
0: ஆகாத சம்பாசனைகள்
1: நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும்,
0: நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். நம்ம பேசி பேசி பேசி என்ன பண்ணிடுவோம்? நம்ம பேசி பேசி அப்படியே பேசி என்ன செஞ்சிருவோம்? ஆகாத சம்பாசனை எதையவே பேசுவோம். அதனால நம்ம நல் ஒழுக்கத்தை அது கெடுத்துரும். அதனாலதான் வீண் பேச்சுக்கு நம்ம இடம் கொடுக்காதீங்க. நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார். மத்தியின் சுவிசேஷம் 12:36-37
1: மனுஷர் பேசும்,
0: மனுஷர் பேசும்
1: வீணான வார்த்தைகள்,
0: வீணான வார்த்தைகள்
1: யாவையும் குறித்து,
0: யாவையும் குறித்து
1: நியாயத்தீர்ப்பு நாளிலே,
0: நியாயத்தீர்ப்பு நாளிலே
1: கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்,
0: கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்
1: என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்,
0: என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
1: ஏனெனில்
0: ஏனெனில்
1: உன் வார்த்தைகளினாலே,
0: உன் வார்த்தைகளினாலே
1: நீதிமான் என்று தீர்க்கப்படுவான்,
0: நீதிமான் என்று தீர்க்கப்படுவார்.
1: அல்லது
0: அல்லது
1: உன் வார்த்தைகளினாலே,
0: உன் வார்த்தைகளினாலே
1: குற்றவாளி என்று தீர்க்கப்படுவார்,
0: குற்றவாளி என்று தீர்க்கப்படுவார். அதுதான் வேணவர்களே, நல் நல்ல நம்ம பேசுற வார்த்தைகளால நம்ம அதிகமா பாவம் செய்விக்கிறது. அதங்க சொல்ற 1 Corinthians 15:33 வாசிக்கலாம்.
1: மோசம் போகாதிருங்க,
0: மோசம் போகாதிருங்க.
1: ஆகாத சம்பாசனைகள்,
0: ஆகாத சம்பாசனை
1: நல்லொழுக்கங்களை கெடுக்கும்.
0: ஆகாம எதையோ ஒன்று பேசுறோம். அதனால நம்ம ஆகாத சம்பாசனை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். நம்மள அப்படியே கெடுத்துரும். நம்ம எண்ணங்கள் சிந்தனைகள்ல அப்படியே பேசி நம்ம பேசி பேசி பேசி நம்மளால் ஒழுக்கமா இருக்கவே முடியாது. பிசாசன் அப்படியே நம்ம உள்ளத்தை குழப்பிடுவான். அதனால்தான் நல் ஆகாத சம்பாசனை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். சங்கீதக்காரர் சொல்றாரு, என்ன செய்யறாரு? உன் வசனத்தை என்ன செய்ய? இருதயத்துல பதித்து வைத்து வாசிக்கலாம். 119:11
1: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு,
0: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு
1: உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
0: உடைய வாக்கை என்ன செய்ய? இருதயத்துல வைத்து வைத்தேன். கர்த்தருடைய வசனத்தை நம்ம இருதயத்தில் வைக்கணும். இருந்தா தான் நம்ம பாவம் செய்ய முடியாது. ஆண்டு நம்ம பாவம் செய்யும் போது கர்த்தருடைய வசனம் நம்மளோட இடைபடும். ஏன் இப்படி பேசிட்டே? நீ பேசியிருக்க கூடாதுல்ல, பேசிட்டியா அப்படின்னு சொல்லி ஆண்டு வசனம் நம்மளுக்கு பாவத்தில் விழாத வெடிக்க நம்மளை தடுத்து ஆட்கொள்ளும். அதுக்கு தான் கர்த்தருடைய வசனம் மிக மிக அவசியம். ஒன்னியவான் 3:9
1: தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்.
0: ஏனெனில்
1: அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால்
0: பாவம் செய்ய மாட்டான். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே நான் உம்மால பிறக்கணும் சுவாமி, உம்மால பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. உம்முடைய வித்து எனக்குள்ள தரித்திருக்கணும், நான் பாவம் செய்யாதவுடைய காத்துக்கணும் சொல்லி நம்ம தனிய பிரேயர்ல நம்ம எங்களை நடந்து போனாலும் உட்கார்ந்தாலும் அப்படியே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டே போன ஆண்டவர் உம்மால பிறந்த பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்றீங்க ஆண்டவரே. நானும் பாவம் செய்யாவது இருக்கிறேன், உம்முடைய வித்து எனக்குள்ள தரித்திருக்கணும், நான் உம்மால பிறந்தவளா என்ன மாற்றுமாண்டவரே. நான் எப்படியாவது இந்த உலகத்துல பேசிட்டு கொஞ்சம் தேவையில்லாம பேசிட்டு என் ஆத்மனை கெடுத்துக்கொள்ள கூடாது ஆண்டவரே, என்னை காத்துக்கொள்ளும் சொல்லி நம்ம ஒரு நாளும் நம்ம செவிக்க வேண்டும். அதுக்குன்னு பேசாம இருக்கல, தேவையானதை பேசணும். ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். தேவையில் அதுக்கும் பேசாம இருக்க முடியாது, பேசணும். அத வேதம் சொல்லுது, ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். தேவையில்லாத பேசி நமக்குள்ள இருக்காதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளும். அது எப்போ காத்துக்கொள்ளும்னா, தேவனுடைய வாசனை நமக்குள்ள இருந்தா தான் காத்துக்கொள்ள முடியும். அதனாலதான் வேதத்தை அதிகமா நம்ம வாசிக்கணும். நம்ம என்ன பேசுறோம் என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது, நம்ம ஆத்மா கெடுத்துரும். அப்புறம் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாம நம்மள அதிகமா நம்ம தடுத்து ஆட்கொள்ளும். அதனாலதான் என்ன செய்யணும், தேவனுடைய வசனத்தை எந்த அளவுக்கு வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க ஆத்மா தேவன் பாதுகாப்பார். வசனம் இல்லைன்னு சொன்னா எப்படியா இருந்தாலும் பிசாசனம் மேற்கொண்டோம். வசனம் நம்ம அதுக்கு தான் அதிகமா தேவனுடைய வசனத்தை அதிகமா வாசிக்கணும். ஆண்டவரையும் வசனத்தை வாசிக்கும் போது கருத்தா வாசிக்கணும். ஏதோ ஒரு வசனம் வாசிட்டா 2 வாசிட்ட 3 வாசிட்டா, அது இல்ல கருத்தாய் வாசிக்கணும். அல்லேலூயா. முதல்ல என்ன செய்யணும், நம்ம ஆண்டவர் முன்னால நிக்கணும்னு சொன்னா எப்பொழுதும் செவமண்ணி விழுத்துருக்கு. 2 பாவம் செய்யவடிக்கு நம்ம நீதிக்கேற்க விழித்திருக்க வேண்டும். பாவம் செய்யவடிக்கு நம்ம நீதிக்கேற்க விழித்திருக்க வேண்டும். ஆகாத சம்பாஷணம் நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். அந்த மாதிரி காரியங்கள் நமக்குள்ள வராம காத்துக்கணும். தேவனுடைய வசனத்தை வாசிக்கணும், ஒவ்வொரு நாள் வாசிக்கணும். ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியாது, பாவம் செய்ய படிக்க நம்மளுக்கு அந்த வசனம் நம்ம தடுத்து ஆட்கொள்ளும். அது மாத்திரல, தேவனால் நம்ம பிறந்திருக்குமானா ஆண்டு கேட்கணும். ஆண்டவரே நான் உம்மால பிறந்திருக்கணும்ப்பா, நான் பாவம் செய்ய படிக்க உங்களுடைய வித்து எனக்குள்ள இருக்கணும், பாவம் செய்ய படி காத்துக்கொள்ளும் சொல்லி நம்ம கேட்கணும். 3 மார்க்கின் சுவிசேஷம் 13:36
1: நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு
0: விழித்திருங்கள். எப்ப நம்ம சரீரத்துல தூங்கலாம், ஆத்தும செஞ்சிடக்கூடாது. தூங்குறவளா ஆண்டவராக இயேசுக்கு வந்து கண்டுபிடியாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், விழித்திருக்கணும். ஆத்துமத்தில் விழிப்பு இருக்கணும் நம்ம. அதுதான் நம்ம எந்த படுக்கும் போது நல்ல தூச்சிட்டும் சோத்திரம் பண்ணிட்டும் படுக்கணும். நம்ம தேவையில்லாம குழம்பிட்டு யோசிச்சுட்டு பேசிட்டு அப்படியே படுத்தோம்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் கர்த்தர் வரும்போது நம்மளால விழித்திருக்க முடியாது. இந்த உலகத்துல எல்லாமே இருந்தாலும் கர்த்தர் வரும்போது நம்ம விழித்திராவிட்டா பிரயோஜனமே இல்லாம போயிடும். நம்ம எவ்வளவு ஆண்டவருக்கா வாழ்ந்தாலும் நம்ம பிழிப்பு இல்லாவிட்டா விழித்திருக்கா விட்டால் பரலோர் ஆட்சிக்கு நம்ம போக முடியாது. அது சொல்றாரு அவரு, ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது நம்ம தூங்குறவர்களாக கண்டுபிடியாத வடிக்கு விழித்திருங்கள். சரீரத்தில் தூங்கினாலும் ஆத்மாத்துல என்ன செய்யணும், விழிப்பு வேணும், விழிப்பு இருக்கணும். எப்போ ஆண்டவர் வந்தாலும் டப்பு நம்ம எந்திரிச்சு ஆண்டவரோடு பறந்து போகணும். அதுக்கு எப்பொழுதுமே நம்ம விழித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. விழித்திருக்கணும், ஆண்டவரே என் விழிப்பை தாரு, ஆண்டவரே விழிப்பை தாருன்னு சொல்லி நம்ம கேட்கணும். விழிப்பை தாரு ஆண்டவரே. அதான் கர்த்தர் வேதம் சொல்லுது, எபேசியன் புஸ்தகம் 5:14
1: அதெல்லாம் தூங்குகிற நீ விழித்து,
0: தூங்குற நீ என்ன செய்ய விழித்து
1: மரித்தோரை விட்டு எழுந்துரு,
0: மரித்தோரை விட்டு எழுந்துரு. தேவையில்லாத மக்கள் பேசுறாங்க, தேவையில்லாத மக்கள் அதை இதுன்னு சொல்றாங்க, அவங்களை விட்டு என்ன செஞ்சிடணும், நம்ம எழுந்திருக்கணும். மரித்தோர்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சா மரித்தோர் இல்ல, ஆத்மத்துல மரித்தவங்க. அது சொல்றாரு பாத்தீங்களா, சங்கீத புஸ்தகம் 15:17
1: மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும்
0: மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும்
1: கர்த்தரை துதியார்கள்.
0: கர்த்தரை துதி மரித்தவன் யாரு? கர்த்தரை துதிக்காதவங்க. அவங்க விட்டு என்ன செஞ்சிரு? எழுந்துரு. அதுதான் இங்க சொல்லுது கர்த்தடி வேதம். இப்ப வாசிக்கலாமா? பேசும் புஸ்தகம் 5:14
1: அதனால் தூங்குறனி விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு.
0: மரித்தோரை விட்டு எழுந்து துதிக்காம செவிக்காம உலக காரியத்துல பேசிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா. அவங்களை விட்டு நம்ம என்ன செஞ்சிடணும்? எழுந்திருக்கணும். அவங்களுக்கு இருந்த நம்மளும் பேசுவோம். நம்மள அப்படியே நம்ம ஆத்மா அப்படியே தூங்கிரும். நம்ம நம்ம சரியும் தூங்குறோம் இல்லையா, ஆத்மா அப்படியே தூங்கிரும். நம்ம ஆத்மத்துல விழிப்பு எல்லாம் போயிரும். அதனால நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும், விழிப்பா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீதிமொழி புஸ்தகம் 19:15 சோம்பல் தூங்கி விட பண்ணும். அப்ப சோம்பல் இல்லாத ஒடிக்கு வாழ ஆண்டவர் கேட்கணும். ஆண்டவர் என் வாழ்க்கையில் கேட்ட சோம்பை திறத்தை எடுத்து போட்டுருங்க ஆண்டவர் அப்படின்னு நம்ம கேட்கணும். சோம்பலா இருக்கக்கூடாது. நம்ம எப்பொழுதும் தூங்குறவங்களா இருக்கக்கூடாது. நம்ம சிவம் பண்றவங்களாக நம்ம காணப்படணும், விழிப்புள்ளவர்களாக காணப்படணும். ஹல்லேலூயா. தூங்குற கண்டுபிடியாத ஒடிக்கு என்ன செய்ய? விழித்திருன்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நம்ம விழிப்பா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட ஒரு நாளும் கேட்கணும், ஆண்டவர் இந்த விழிப்பெனுக்கு தாங்க, ஆண்டவர் விழிப்பெனுக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். லூக்கான் சுவிசேஷம் 22:45
1: அவர் ஜபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீசரிடத்தில் வந்து
0: அவர்கள்
1: துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு
0: அவர் என்ன நமக்கு ரொம்ப துக்கம் இருந்தாலும் என்ன செய்யறது? நமக்கு தூக்கம் வந்துடும். நிறைய துக்கம் மனசுல, துக்கம் துக்கம். அதனால துக்கம் இருந்தாலும் நமக்கு என்ன செய்யறோம்? தூக்கம் வந்துடும். அதனால துக்கத்தினால நம்ம துக்கம் வராதபடி காத்துக்கொள்ளணும். ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு இல்லையா, அவர் விசாரிக்கிறான் அப்படின்னு கவலை இல்ல. பிலிப்பியர்ல என்ன சொல்றாரு? பிலிப்பியர் புஸ்தகம் 4:6
1: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்,
0: நீங்கள் ஒன்றுக்கும் என்ன செய்யாதீங்க? கவலைப்படாதீங்க. இதுக்கு மட்டும் கவலைப்படுங்க, அதுக்குள்ள கவலைப்படும் சொல்லல. ஆண்டவர் இயேசுக்கு என்ன சொன்னாரு? நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல்
1: எல்லாவற்றையும் குறித்து
0: உங்கள்
1: விண்ணப்பங்களை
0: ஸ்தோத்திரத்தோட
1: கூடிய ஜெபத்தினாலும்
0: வேண்டுதலினாலும்
1: தேவனுக்கு தெரியப்படுத்த
0: ஒன்றுக்கும் கவலைப்படாதுன்னு சொன்னாரு. நம்ம ஆட்கள் துக்கம் இருந்தா கூட நமக்குள்ள தூக்கம் வந்துடும். துக்கம் வராதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும். அது துக்கத்தை கொண்டு வர காரியம் எத்தனையோ பிசாசு கொண்டு வரா, ஆனாலும் என்ன செய்யப்படுது? நம்ம துக்கம் வராதபடிக்கு நம்ம ஆட்கைய காத்துக்கொள்ள. ஆண்டவர் சொன்னார்ல, உன் கவலையெல்லாம் அவர் மேல வச்சிரு, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஸ்தோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் செபத்தோடும் தேவனுக்கு என்ன செஞ்சிருங்க? எல்லாத்தையும் தெரியப்படுத்திருங்க சொல்லியிருக்காரு. எல்லா காரியத்தையும் தேவனிடத்துல தெரியப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. மொதல் என்ன செய்யணும்? செவம் பண்ணி விழித்திருக்கணும். ரெண்டாவது, பாபம் செய்ய வேண்டிக்கு நீதிக்கேற்க விழித்திருக்கணும். மூணாவது, ஆண்டவர் இருந்து தூங்குறவங்களா நம்ம கண்டுபிடிக்காத வேண்டிக்கு விழித்திருக்கணும். கர்த்தர் வந்து பார்க்கும்போது தூங்குறவங்களா நம்மளை கண்டுபிடிக்க கூடாது. அதான் சொன்னவர்கள் வாசித்தார் 13:36
1: நீங்கள் நினையாத வேளையில்,
0: நீங்க நினையாத கர்த்தர் நம்ம நினையாத வேளையில தான் வருவாரு. நீங்க நினையாத வேளையில்
1: அவன் வந்து உங்களை தூங்குறவர்களாக கண்டுபிடிக்காதபடிக்கு
0: கர்த்தர் ஒரு நாள் வருவாரு. நினையாத நேரத்துல வருவாரு. நம்மளை தூங்குறவர்களா அவர் என்ன செஞ்சிடக்கூடாது? கண்டுபிடிக்க கூடாது.
1: விழித்திருங்கள்.
0: நம்ம எப்பொழுதும் நம்ம ஆத்மா என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். அவர் வரும்போது அவர் எப்ப வருவார்னு போட்டிருக்கு? காலையிலயோ மாலையிலயோ நல்ல இரவிலையோ சேவல் கூப்புறத்துல வருவாரு. அவர் வரும்போது நம்ம என்ன செய்யணும்? தூங்குறவளா காணப்படாத வடிக்கு என்ன செய்யணும்? எப்போதும் விழித்திருக்கணும். மத்த செவம் பண்ணி விழித்திருக்கணும். ரெண்டாவது, பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்திருக்கணும். மூன்றாவது, தூங்குறவளா நம்ம காணப்படாத வடிக்கு நம்மளை விழித்திருக்க வேண்டும். நான்காவதாக, மார்க்கு சுவிசேஷம் 13:34-35
1: ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்திற்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு
0: என்ன கொடுக்கிறாரு? அதிகாரம் கொடுத்து
1: அவனவனுக்கு தன் தன் வேலையை நியமித்து
0: விழித்திருக்கும்படிக்கு
1: காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பார். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள்.
0: ஆண்டவரை கேசத்துக்கு புறதேசத்துக்கு போயிருக்கிறாரு. அவர் ஒரு நாள் வருவாரு. அவர் வரும்போது வெளிச்சிக்க கூடாது, தூங்குறவெல்லாம் இராதபடிக்கு என்ன செய்யணும், பிடித்து நம்ம கையில கொடுத்த பொறுப்பை கரெக்டா செய்யணும். நம்ம கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. எனக்கு ஒரு பொறுப்பு கூட கொடுக்கலன்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த பொறுப்பை செய்த முடிக்க நம்ம என்ன செய்யணும், விழித்திருக்கணும்.
1: ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்திற்கு பிரயாணம் போக
0: எத்தனைக்கும் போது
1: தன் ஊழியக்காரருக்கு
0: இப்ப நம்ம நீங்களே ஊருக்கு போறீங்க, என்ன பண்ணுவீங்க, குடும்பத்தில் யார்ட்டையும் சொல்லிட்டு போவீங்க, பாத்துக்கோங்க நல்லா அப்படின்னு சொல்லுவீங்களா? அதே மாதிரி தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவும் புறதேசத்துக்கு போக எத்தனைக்கும் போது
1: தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து
0: விழித்திருக்கும்படிக்கு
1: காவல்காரனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள்.
0: அப்படி நீங்கள் என்ன செய்யுங்க, விழித்திருங்க. அவங்களுக்கு கொடுத்த வேலைய கரெக்டா செய்யணும். கத்திர வருக ரொம்ப சமயமாயிருச்சு. நம்ம ஊழியத்துக்காரங்க, நமக்கு ஊழியம் தானே, எதோ ஒரு நாளைக்கு போகலாம், ரெண்டு நாளைக்கு போகலாம், நம்ம எப்படியாவது பரவாயில்ல, எப்படி வேணாலும் போகலான்னு இருக்கவே முடியாது. உலக பிரகாரமான ஒரு ஆபீஸில் வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்க, எப்படி ஒரு நாளைக்கு வேலை செய்யலைன்னா, ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு போகலின்னா என்ன சொல்லுவாங்க, சந்தோஷப்படுவாங்களா, பரவாயில்ல நல்ல வேலை, நீங்கள் மூணு நாள் லீவ் போட்டீங்க சந்தோஷம், பரவாயில்ல அப்படி சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், ஊழியத்தில் வந்து நம்ம எவ்வளவு கரெக்டாக செய்கிறோமா யோசித்து பாருங்க. நம்ம கத்தர் கொடுத்த பொறுப்பு ஒரு நாள் கத்தர் வந்து கேட்பார், உன் கையில் கொடுத்தரே நீ எனக்காக என்ன செய்த அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்பார். நம்ம விழிப்பாக இருக்கணும், நம்ம கொடுத்த பொறுப்பையும் செய்யணும், விழிப்பாகவும் இருக்கணும். நம்ம கத்தர் கொடுத்த ஒவ்வொரு பொறுப்பையும் நம்ம கட்டாயம் செய்யணும். அதுக்கு தான் நிறைய பேர் எல்லாம் பைபிள் அதிகமாக வாசிங்க. பைபிள் வாசாக தான் உங்களுக்கும் தெரியும். பைபிள் வாசிக்காதனால சரியாக இருக்க தெரியறது இல்லை, எப்படினாலும் செய்யலாம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். இல்லை, ஒரு நாள் கத்தர் காவல்காரர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறாரு. வந்து ஒரு நாள் நம்மகிட்ட ஒரு நாள் கேப்பா, நம்ம விழிப்பா இருக்கோமா, கொடுத்த வேலையை செய்திருக்கோமா, செய்யாமல் விட்டுட்டோமா அப்படின்னு சொல்லி கணக்கு கேட்பார். இது வரைக்கும் நம்ம எப்படியோ வாழ்ந்தோம், இப்போதான் தீங்கின் காலம்னு சொல்லி கத்தர் வேதம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்க, எபேசியர் புஸ்தகம் 6:13
1: ஆகையால்
0: தீங்கு நாளிலே
1: அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய்
0: நிற்கவும்
1: திராணி உள்ளவர்களாகும்படிக்கு
0: நம்ம கையில கொடுத்த பொறுப்பை நம்ம செய்யலன்னு சொன்னா கத்தர் பொருளாளி கட்டாயம் என்ன செய்வாரு, கணக்கு கேட்பார். நமக்கு எல்லாம் தாரார் தானே, உன்ன உணவு கொடுக்கிறார், உடுத்த உணவு கொடுக்கிறார், தங்க இடம் கொடுக்கிறாரு. அது ஒரு வரைக்கும் நீங்க நினைக்கல, நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு நினைக்கலாம். சம்பாதிச்சாலும் கூட சம்பாதிக்கிறதுக்கு யாரு கொடுக்கற பலன், யாரு கொடுக்கறா, கத்தர் தான் பலன் கொடு. கத்தர் பலன் கொடுக்கட்டா நம்ம சம்பாதிக்க முடியுமா, அதை நம்ம யோசிக்கிறது இல்லை. கத்தர் பலன் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்மளால சம்பாதிக்க முடியுமா, நம்மளால முடியாது. அல்ல, கத்தர் நமக்கு என்ன பொறுப்பை நம்ம கையில கொடுத்துருக்கிறாரோ அதை நினைச்சு செய்து முடிக்கணும். செய்து முடித்து விழிப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நமக்கு எந்த காரியத்தை கருத்தர் கொடுத்துருக்கிறோம் அதை ஒவ்வொரு நாளும் செய்து முடிக்கணும். செய்து முடிக்கிற மாத்திர விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். கருத்தர் கொடுத்த பொறுப்பனை செய்துட்டேன்னு சொல்லி நம்ம சந்தோஷமா இருக்கணும். நோவா பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆதியம் புஸ்தகம் 6:22.
1: நோவா அப்படியே செய்தான்,
0: தேவன்
1: தனக்கு
0: கட்டளையிட்டபடியெல்லாம்
1: அவன் செய்து முடித்தான்.
0: பார்த்தீங்களா, நோவா என்ன செஞ்சாரா, கத்தர் என்னென்ன அவருக்கு செய்ய வேண்டி கட்டளை கொடுத்துருக்கிறாரோ அதெல்லாம் என்ன செஞ்சாரு, செய்து முடித்தார். நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நீ வரும்போது நான் என்ன செய்யணும், ஆண்டவரே செய்து முடிக்கணுமே சப்பா. இதுதான் தீங்கன் காலம், எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள், தீங்க நாட்கள் இதுதான். நம்ம கத்தர் வரும்போது எப்பவுமே என்ன செய்யணும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் காணப்பட வேண்டும். கத்தர் வருவார், ஒரு நாள் மட்டும் கணக்கு கேட்பார். உனக்கு நீ கொடுத்த நீ செய்தியா, நீ செய்து முடிச்சியா, செவம் பண்ணியா, எவ்வளோ நேரம் எனக்காக செவம் பண்ண, எவ்வளோ நேரம் சாணங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்களே அவங்களுக்காக நீ என்ன செய்த சொல்லி ஒரு நாள் கத்தர் கணக்கு கேட்பார். பாருங்க, ஒருத்தர் ஒரு ஊருக்கு போகிறாங்கன்னா என்ன செய்வாங்க, கரெக்டாக வந்து செய்யலைன்னு சொன்னால் பெரிய பெரிய வேலையில் பணக்காரங்க வீட்டில் பொறுப்பு கொடுத்துருப்பாங்க. வரும்போது கணக்கு வந்து கேட்பாங்க, கொடுத்துட்டு போனே நீ என்ன செஞ்சிருக்கேன்னு கணக்கு கேட்பாங்க இல்லையா. அப்ப நம்ம ஆண்டவராக இயேசுக்கு கட்டாயம், நம்ம இடத்துல ஒரு நாள் கட்டாயம் கணக்கு கேட்பார். நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கத்திற்காக என்ன செஞ்சிருக்கோம், கத்திர்கிட்ட கத்துட்டு நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கையில் வாழ முடியாது. கத்துட்டு நம்ம கொடுத்த பொறுப்பை நம்ம கட்டாயம் செய்திருக்கிறோமா? ஏதோ ஒரு சர்ச்சைக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு போயிடலாம், அப்படி அதோட இல்லை. கர்த்தர் நம்ம கொடுத்த பொறுப்பு நம்ம கையில் கொடுத்துருக்கிறார், அந்த பொறுப்பை கரெக்டாக நம்ம செய்யணும். இப்போ கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் செபிக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்துருப்பாரு, ஒவ்வொருத்தருக்கும் நல்லா தேவனை ஆராதிக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்துருப்பாரு. அதில் எங்கே அசதியாக இருந்தீங்க? கர்த்தர் ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி பொறுப்பை கொடுத்துருப்பாரு. எத்தனை பேர் நமக்கு பக்கத்தில் கண்ணீரோடு இருக்காங்க, வேதனையோடு இருக்காங்க, அவங்களுக்காக என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு நாள் கர்த்தர் கேட்பாரு. அவங்கள்ட்ட நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒரு நாள் கேட்பாரு கணக்கு. அன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அருமையானவர்களே, தீங்கு நாள் இதுதான். தீங்கு நாள், தீங்கு நாள் நம்ம கொடுத்த பொறுப்பை செய்து முடித்தவராக இருக்கணும் இல்லை. பிசாசு நம்ம மேற்கொள்ள ஆரம்பிப்பான், கர்த்தர் கொடுத்தாரு செஞ்சியா அப்படின்னு பிசாசை நம்மளுக்கு கேள்வி கேட்பான். கரெக்டாக நம்ம செய்யணும். நம்ம கையில் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஏன் நான் இந்த உலகத்தில் நம்மளை அனுப்பணும், நான் வந்து வெறுமையாக நம்மளை இந்த உலகத்தில் அனுப்பலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்து தான் தேவன் அனுப்பியிருக்கிறார். அப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் ஆண்டவரே, நம்மக்காக என்ன செஞ்சுருக்கேன் கேளுங்க, கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டு உங்களோட பேசுவார், அவர் பேசுகிற தெய்வம், பேசாத தெய்வமா நம்ம தெய்வம், பேசுகிறவர். கேளுங்க, ஆண்டவர் எனக்கு என்ன பொறுப்பை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் எதை செஞ்சுருக்கேன், நான் செய்யலையே ஆண்டவரே, எனக்கு செய்ய உதவிச்சிங்க. நீ ஒரு நாள் கணக்கு வைப்பீங்க, நாளைக்கு என்ன செய்வேன். அது நோபா என்ன செஞ்சார், சகலத்தையும் செய்து முடித்தார். நீங்கள் நாளே என்ன செஞ்சிருக்கிறோம் யோசித்து பாருங்க. கத்திட்டு கேட்கணும், செய்தி கரெக்டான செய்ய முடிக்கணும். அப்பா இதுதான் தீங்கு நாள், இதுவரைக்கும் எப்படியே வாழ்ந்துட்டோம், இனிமேல் நம்ம செய்யணும். கத்து கொடுத்த பொறுப்பை நம்ம கட்டாயம் செய்யணும், செய்து முடிக்கணும். மோசை பாருங்க, மோசை சொல்றாரு நான் செய்து முடித்தேன்னு சொல்றாரு. பாருங்க, யாத்திரா புஸ்தகம் 40:33. கொலோசியர் 4:17
1: அர்ப்பிக்கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை,
0: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
1: நிறைவேற்றும்படி,
0: நிறைவேற்றும்படி
1: கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள்,
0: கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள். பாத்தீங்க, நம்ம பெற்ற ஊழியத்தை என்ன செய்யணும், நிறைவேற்ற என்ன செய்யணும், கவனமாயிருப்ப. ஊழியத்தை கொடுத்துட்டாரு, ஏதோ ஒரு ஊழியம் செய்ய போனா போலாம், போகலினா இல்ல நாளைக்கு வேணா போய்க்கலாம், இதனால என்ன இருக்குது, லீவ் போட்டுக்கலாம், அப்படி போட முடியாது. கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியம் அதுதான் சொல்றாரு. அர்ப்பிக்க கண்டு என்ன சொல்றாரு, நீ பெற்ற ஊழியத்தை செய்யும்படிக்கு எப்படி இரு, கவனமா இருப்பாயாக, பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றணும். அது நம்ம கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நம்ம ஒரு நிலைக்கு நானா வந்துட்டானா நானாதன் ஊழியத்துக்கு வந்து, அப்படி இல்லை. கர்த்தர் அழைக்காட்ட ஒருத்தர் ஊழியத்துக்கு வர முடியாது. கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி எப்படி இருக்கணுமா, கவனமா இரு. அந்த பரிசுத்த பவுல்தாங்க சொல்றாரு, நம்ம ஆசிக்க கேட்ட அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 20:24.
1: ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன்,
0: நான் ஒன்றை குறித்து இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி அதை பத்தி கவலைப்பட மாட்டேன்.
1: என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன்,
0: என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன்.
1: என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும்,
0: என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும்,
1: தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை,
0: தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை
1: பிரசங்கம் பண்ணும்படிக்கு,
0: பிரசங்கம் பண்ணும்படிக்கு
1: நான் கர்த்தராக இயேசுவின் இடத்தில்,
0: நான் கர்த்தராக இயேசுவின் இடத்தில்
1: பெற்ற ஊழியத்தை,
0: பெற்ற ஊழியத்தை
1: நிறைவேற்றுவுமே விரும்புகிறேன்.
0: பொறுப்பு இருக்குதா யோசித்து பாருங்க. அதை பற்றி நம்ம பொறுப்பாக செய்கிறோமா? கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே விரும்புகிறேன். நீங்கள் ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவர் எதற்கு இந்த உலகத்தை நான் படைச்சி இந்த உலகத்தில் அனுப்புனீங்க ஆண்டவரே, நான் என்ன ஊழியத்தை செய்யணும் எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. அப்போ தான் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அதுதான் முதல்ல என்ன செய்யணும், எப்போதும் செவம் பண்ணி விழித்திருங்க. ரெண்டாவது, பாவம் செய்ய வெடிக்க நீதி கேட்க விழித்திருக்க வேண்டும். மூன்றாவது, ஆண்டவர் வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, தூங்குறவர்களாக கண்டுபிடிக்கூடாது. நான்காவதாக, கர்த்தர் நம்மிடத்துல கொடுத்த பொறுப்பை நம்ம செய்திருக்கிறோமா, மோசை செய்து முடிச்சாரு, பரிசுத்த பவுல் செய்து முடித்தாரு, அப்புறம் யார் செய்து முடிச்சா, நாவா செய்து முடித்தார், நம்ம செய்திருக்கிறோமா. ஆண்டவரை செய்ய உங்களிடத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவர், அதுக்கு நீங்களே கேட்கணும் ஆண்டவர், ஆண்டவர் நான் என்ன செய்யணும், நான் எதுக்காக அழைச்சிங்க, எதுக்காக இந்த உலகத்துல படைச்சிங்க, படைத்த நோக்கம், நீ சொன்ன நோக்கம், நீர் என்ன இந்த உலகத்துல உண்டாக்கி அனுப்புற நோக்கம் நான் நிறைவேற்றும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. பேசுறா பேச மாட்டாரா, கட்டாயம் பேசலாம். அவர் பேசுகிற தெய்வன், கேளுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு, அதை நிறைவேற்றுறமான்னு சொல்லி நம்ம உள்ள தலசி பார்க்க வேண்டும். கடைசியாக, அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகம் 20:29-31.
1: நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள்
0: உங்களுக்குள்ளே வரும்.
1: உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன்.
0: ஆனபடியால்
1: நான் மூன்று வருஷ காலமாய் இரவும் பகலும்
0: கண்ணீரோடே
1: இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள்.
0: வசனம் எத்தனையோ வசனம் கத்துருங்க சொல்லி இருக்கிறாரு, அதை நினைத்து என்ன செய்யணும், விழித்திருக்கணும். எத்தனையோ விதத்துல ஆராதனை வந்துருச்சு, கல்லாராதனை, அதுக்கு நம்ம தப்பி விழிச்சிருக்கோம். வச போல சொல்றாரு, ஓனாய் வரும்.
1: நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்றிருக்கிறேன்.
0: மாறுபாடானவர்கள் என்ன செய்வாங்களாம், போதிப்பாங்க.
1: ஆனபடியால்
0: நான் மூன்று வருஷ காலமாய்
1: இரவும் பகலும்
0: கண்ணீரோடே
1: இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள்.
0: விழிப்பு தேவனுடைய வசனத்தை கேட்டிருக்கோம், அதை கேட்டு நம்ம அந்த வசனத்தை கேட்டு என்ன செய்ய, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இதயத்துல விழிப்பா இருக்க வேண்டும். கர்த்தர் வருகிற ரொம்ப சமீபம். அல்லேலூயா. ஹலேலூயா. பிசாசு அதிகமா கள்ளத்தீர்க்க செயல் எழுப்பிக் கொண்டிருக்கிறான், அதிகமா பிசாசு எழுப்பி கொண்டிருக்கேன் கள்ளத்தீர்க்க செயல. ஆனா கள்ளத்தீர்க்க என்ன செய்யக்கூடாது, செவி கொடுக்கவே கூடாது. கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கணும், வாசிக்கிற மாத்திரம் இங்க கேட்ட வசனத்தை திருப்பி திருப்பி எடுத்து வாசிக்கணும். கர்த்தர் சொன்ன வசனத்தை நினைத்து என்ன செஞ்சிருக்கணும், விழித்துக் கொண்டிருக்க. எத்தனையோ வசனம் கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு, அதை கேட்டு நம்ம என்ன செய்யணும், இப்போ எதோ போயிட்டு வந்துட்டு அப்படி இல்லை, கேட்ட வசனத்தை கேட்டு வேணும் நினைத்து விழித்திருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 24:24-25.
1: ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும்
0: கள்ள தீர்க்கதரிசிகளும்
1: எழும்பி
0: கூடுமானால்
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக
0: பெரிய அடையாளங்களையும்
1: அற்புதங்களையும் செய்வார்கள்.
0: இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். பாத்தீங்களா, கள்ளத்தீர்க்க என்ன செய்வாங்க, பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வாங்க. கர்த்தர் நமக்கு என்ன செய்ய முன்னதே நமக்கு அறிவித்து வைத்திருக்கிறாரு, நம்ம அதை நினைச்சு விழித்திருக்கணும். அங்க அற்புதம் நடக்குது, இங்க அற்புதம் நடக்குன்னு சொன்னா ஓடிடக்கூடாது. அவங்க சொல்றது கரெக்டா இருக்கு, தீர்க்க அங்கெல்லாம் எத்தனையோ தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, அங்க போய் எத்தனை தீர்க்க தரிசனம் அப்படிலாம் போனீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்க ஆத்மா வெளியேறப்பட்டது, அதை யோசிச்சுக்கோங்க. நிறைய பேர் அங்கிங்க ஓடிட்டு இருக்கோம், ஆனா கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவத்தை நினைச்சு நம்ம விழித்திருக்க வேண்டும். அங்கு இது நடக்குது, அது நடக்குது சொல்லு.

0: வைத்திருக்க வேண்டும். அங்கே இது நடக்குது அது நடக்குது சொல்லுவாங்க, அங்கே நான் போயிடக்கூடாது என்று சொன்னார். கள்ளத்தீர்க்கு தரிசிகளும் சொல்லுவாங்க, பெரிய அற்புதங்கள் அடையாளங்களையும் செய்வாங்க. அதை நினைச்சு நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம ஆத்துமக்களை நம்ம ஆத்துமா எப்படி இருந்தது, நம்ம ஆத்மா எப்படிப்பட்டது, வெளியேறப்பட்டது. அதை நினைச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் விழித்திருக்கணும். அதுதான் நிறைய வசன வாசிங்க, நிறைய வசன வாசிங்க, பைபிள் வாசிங்க, நிறைய நல்ல ஆவிக்குறி புஸ்தங்கள். ஏதோ ஒரு புஸ்தம் வாங்கி வாசித்தரக்கூடாது, நல்ல ஆவிக்குறி புஸ்தங்கள். உங்க ஆத்மாவுக்கு பிரயோஜனமா இருந்தா வாங்கி வாசிங்க. ஏதோ ஒன்று வாசித்து உங்க ஆத்மாவுக்கு எடுத்துக்கொள்ளாதீங்க. நம்ம வந்து அதை சோதித்து பார்க்க வேண்டும். இதை படிக்கலாமா இதை படிக்கக்கூடாதான்னு சொல்லி நம்ம ஆத்மா நம்ம அந்த வசனத்தை என்ன செய்ய நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். ஏன்னா இப்போ நிறைய கள்ளத்திற்கு வந்துருச்சு, அதனால் நம்ம என்ன செய்யக்கூடிய ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. நாங்கள் விழிப்பாக இருக்கணும். விழிப்பாக இல்லாத இருந்தேன்னா அவன் நம்மளை மேற்கொள்ள பார்ப்பான். நம்ம ஒரு நாள் விழிப்பாக இருக்கணும். பிலிப்பியன் புஸ்தகம் 3:16
1: ஆகிலும் நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ
0: அது முதல்
1: ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக.
0: நம்ம கற்று இப்ப வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க, பிள்ளைகள் தேர்ச்சி அடைகிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு தேறிக்கோங்க அதை பார்த்து தான் அவங்களை வந்து பாஸ் பண்றது ஃபெயில் பண்றது இல்லையா. அதே போல் நம்ம வாழ்க்கையிலும் எதுவரை தேறியிருக்கோமோ அதை நம்ம என்ன செய்யணும், ஒரே தேர்தலை நினைச்சு நம்ம எந்த அளவுக்கு தேறிக்கோ அதில் என்ன செய்யணும்,
1: ஒழுங்காய் நடந்து கொண்டு
0: ஒழுங்க அந்த நம்ம எந்த வசனத்துல எதுவரை தேறிக்கோ அதுல என்ன செய்யணும், ஒழுங்காய் நடந்து கொண்டு
1: ஒரே சிந்தையாய் இருப்போமாக.
0: நம்ம வந்து மற்றவங்களுக்கு நம்மளை ஏமாத்திருக்கோம் அஞ்சிக்கிருக்குமே யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, இடம் கொடுத்துடக்கூடாது. அதான் ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் வரப்போறார். நம்ம என்ன செய்யணும், விழித்திருக்கணும். அதை எப்படி விழித்திருக்கணும், செவமண்ணி. ரெண்டாவது நீதி கேட்க விழித்திருக்கணும். மூணாவது கர்த்தர் வரும்போது தூங்குறவளா காணாது விழிக்க நம்ம விழித்திருக்கணும். நான்காவதாக நம்ம கொடுத்த பொறுப்பை செய்து முடித்து விழித்திருக்கணும். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கீங்க ஆண்டவர். அஞ்சாவதாக என்ன செய்யணும், நம்ம கொடுத்த வசனத்தை நினைச்சு நம்ம என்ன செய்யணும், விழித்திருக்கணும். எங்க கள்ளத்தீர்க்கு அங்க தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, இங்க தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, அங்க அதெல்லாம் சொல்றாங்க, அங்க அங்க அற்புதம் நடக்குது, இங்க அற்புதம் நடக்குதுன்னு சொல்லி போயிடக்கூடாது. இந்த வசனத்தை இன்னொரு ராசி மத்தேயு 24:24-25 அற்புதம் நடக்கும். நல்ல மனசுல வச்சுக்கோங்க, அற்புதம் நடக்கும். நடக்கிறது பார்த்து ஏமாந்துடாதீங்க.
1: ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும்
0: கள்ள தீர்க்கதரிசிகளும்
1: எழும்பி
0: கூடுமானால்
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக.
0: தெரிந்து கொள்ளப்பட்டப்பறம் அதுல என்ன செஞ்சாங்க, வஞ்சிக்கப்பட்டுருவாங்களாம். சரி அங்க அற்புதம் நடக்கு, அங்க போன அங்க நல்ல தீர்க்க தரிசனம் இருக்கு, என்னமோ சொல்றாங்க, இவங்க சொல்றப்ப நம்ம கேட்க முடியாது, தீர்க்க தரிசனத்துக்காக போலாம் அப்படின்னு சொல்லி போயிடக்கூடாது.
1: வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும்
0: எப்படி நடக்குமா, பெரிய அடையாளங்களும்
1: அற்புதங்களையும் செய்வார்கள்.
0: பெரிய பிசாஸ் கூட என்ன செய்யும், பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள்.
1: இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன்.
0: முன்னதாகவே நம்ம கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அறிவித்திருக்கிறாரு. அதனால எதுல நம்ம தேடிக்கும் அதுல அதுல என்ன செய்யணும், நம்ம இன்னொரு பிலிப்பியர் 3:16 ஆகிலும்
1: நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ,
0: நம்ம எதுவரை ஆண்டவருக்குள்ள தேறியிருக்கிறோமோ
1: அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு
0: ஒரே சிந்தையாயிருப்போமாக. அப்படி இருந்தா தான் கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னாரு, விழித்திருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 5:13
1: மனுஷகுமாரன்
0: வரும் நாளையாவது
1: நீங்கள் அறியாத இருக்கிறபடியா
0: விழித்திருங்கள். எப்படி விழித்திருக்கணும், மத பத்தன் செவமண்ணி. ரெண்டாவது நீதி கேட்க விழித்திருக்கணும். மூணாவது கர்த்தர் வரும்போது தூங்குறவங்களா காணப்படாத விழித்திருக்கணும். நான்காவது கர்த்தர் நமக்கு கொடுத்த பொறுப்பை செய்து விழித்திருக்கணும். ஐந்தாவதாக என்ன செய்யணும், கேட்ட வசனத்தின்படி நம் விழித்திருந்து கள்ளத்திற்கு தரிசிகளுக்கும் என்ன செய்யணும், மாறுபாடுகள் உபசி விஷயங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், இடம் கொடுக்காத விடிக்க நம்ம விழித்திருக்கணும்.

0: கர்த்தரை நோக்கி பார்த்து
1: ஜெபிப்போமா.
0: கர்த்தருடைய வேதம் சொன்னது நாம் எப்படியெல்லாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி, ஆம் மனிதகுமாரன் வருகின்ற நாளையாவது நாளைக்கையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் நீங்கள் விழித்திருங்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். எப்படியெல்லாம் விழித்திருக்கணும் என்பதாக என்பதை குறித்து தெளிவாக ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். எப்பொழுதும் ஜபம் செய்து நாம் விழித்திருக்க வேண்டும். அதை நாம் பாடினோம், ஆண்டவரே ஜபமே என் வாழ்வின் செயலாக மாற ஜப ஆவியால் என்னை நிறைத்திடும். ஆண்டவரே எப்பொழுதுமே நான் ஜபிக்கணும். எல்லாம் கேட்கலாமா? கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபிங்க. ஜெபமே என் வாழ்வின் செயலாக மாற ஜெபாவியால் என்னை நிறைத்திடுமே ஆண்டவர் என்று சொல்லி கேட்போமா? முதலாவதாக ஜெபம் செய்து நாம் விழித்திருக்க வேண்டும். பேதரை பார்த்து கர்த்தர் கேட்டார், பேதருவே ஒரு மணி நேரமாவது நீ என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று கேட்டார். இன்றைக்கு சொல்லுவோமா, அப்பா நான் எப்பொழுதுமே ஜெபித்துக் கொண்டே இருக்க ஜெபத்தின் ஆவி இப்பொழுது என் மீது ஊற்றும் ஆண்டவரே. இரண்டாவதாக பாவம் செய்யாமல் நாம் விழித்திருக்க வேண்டுமா? யார் பாவம் செய்யாமல் இருப்பார்கள்? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். காரணம் அவருடைய வித்து அவருடைய வசனம் அவனுக்குள் தரித்திருக்கிறது. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வசனத்தை வார்த்தை என் இதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னார். இன்றைக்கு சொல்லாமா? அப்பா வேத வசனத்தை அதிகமான வாசிக்கணும், தியானிக்கணும், வசனத்துக்கு இடம் கொடுக்கணும், தேவ வசன பாலின் மேல் எனக்கு தேற்றம் உண்டாகணும், வாஞ்சை உண்டாகணும் ஆண்டவரே. எனக்கு இறங்கும் ஆண்டவரே, நான் பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்துக் கொண்டிருக்க எனக்கு கிருபை கொடுங்கப்பா. பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் சொன்னீரே. பாவம் செய்யாதபடிக்கு என்னை காத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எல்லாம் திறந்து செபிக்கலாமா? மூன்றாவதாக கர்த்தர் வரும் பொழுது நாம் தூங்குறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு நாம் விழித்திருக்க வேண்டுமா? எப்பொழுது தூக்கம் வரும்? ஒரு மனிதனுக்கு சோம்பேறி தனம் வரும் பொழுது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தூக்கமயமாய் மாறிவிடும். அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை மந்தமான நிலையிலே வந்துவிடும். துக்கம் வரும் பொழுதும் அவன் வாழ்க்கை சோர்வடைந்து விடும், தூக்கம் வந்துவிடும். இன்றைக்கு சொல்லாம, ஆண்டவரே நீ வரும் பொழுது நீ தூங்குறவனாக நான் காணப்படக்கூடாது ஆண்டவரே. விழிப்புள்ள இருதயம் உடையவனாக நான் இருக்கணும் ஆண்டவரே. ஐயா நான் தூக்கத்தை விரும்பாதபடிக்கு, அப்ப தூக்கத்தை அதிகமாய் நாடாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க, விழித்திருந்தவன் பாதத்தில் உண்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ள அப்பா எனக்கு கிருபை கொடுங்க. நீ வரும் பொழுது நீ தூங்குறவனாய் கண்டுபிடிக்காதபடிக்கு என்னை நான் எச்சரிக்கையோடு ஜாக்கிரதையா இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போமா? நான்காவது இடத்துல விழித்திருக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த பொறுப்புகள், கர்த்தர் நம் கொடுத்த அவனவனுக்கு கொடுத்த வேலை என்று சொல்லி வாஸ்தவம். கர்த்தர் தன் ஊழியருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையை நியமித்து புறதேசத்திற்கு புறப்பட்டு போனாராம். ஆம் இயேசுவின் வருகை நெருங்கிவிட்டது. பரலோகம் சென்ற இயேசு, வானங்கள் வழியாய் சென்ற இயேசு மீண்டும் அதே வானத்தின் வழி இறங்கி வரப்போகிறார். நம்முடைய நம் ஒவ்வொருக்கும் கொடுத்த பொறுப்புகளை கணக்கு கேட்கும்படிக்கு, நம்மிடத்தை கொடுத்த அதிகாரங்களை வரங்கள் வல்லமை குறித்து கணக்கு கேட்கும்படிக்கு இதோ கர்த்தர் வருகிறார். ஆக விழித்திருந்து ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த பொறுப்புகளிலே நான் உண்மையாய் இருக்க எனக்கு உதவி செய்யும், விழிப்பாய் இருக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கேட்போமா? ஐந்தாவதாக மாறுபாடான உபதேசங்கள் கிளம்பிவிட்டது. கல்ல கிறிஸ்துக்களும் கல்ல தீர்க்க தரிசிகளும் கல்ல அப்போஸ்தலர்களும் கல்ல வேலையாட்களும் கல்ல ஆடுகளும் எழும்பிவிட்டார்கள். ஒரு மத்தியிலே தேவன் நமக்கு இடைவிடாமல் போதித்த, ஆவியானவரை கொண்டு இடைவிடாமல் போதித்த, தமது ஊழியர்களை கொண்டு இடைவிடாமல் போதித்த வசனத்தை நினைத்துக் கொண்டு நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோமே. அப்பா நான் ஒருபோதும் மாறுபாடான உபதேசங்களை பார்த்து வழி விலகி போய்விடக் கூடாது. அற்புதங்கள், பெரிய அற்புதங்கள், அடையாளங்களை கண்டு நான் ஏமாந்து போய்விடக்கூடாது. தெரிந்து கொள்ளப்பட்டோல் வஞ்சிக்கப்படுவார் என்று சொல்லி கேட்டேனே. நான் ஒருபோதும் வஞ்சிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. நான் எதையெல்லாம் நான் கேட்டு தேறியிருக்கிறேனோ அதில் ஒரே ஒழுங்காய் நடந்து கிறிஸ்துவின் சிந்தையில நினைத்திருக்க எனக்கு அருள்தாரும் ஆண்டவரே என்று சொல்லி வாய் திறந்து கேட்போமா? யாரெல்லாம் ஜெபம் பண்ண போறீங்கப்பா? கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. நான் ஒரு போதும் விழிப்பில்லாம போயிடக்கூடாதப்பா. விழித்திருக்க எனக்கு உதவி செய்யும். ஜெபிப்போமா? தேங்க்யூ லார்ட். அப்பா அந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா மனுஷகுமாரன் வரும் வேலையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடி நான் விழித்தீர்கள் என்று சொன்னீரே. அப்பா நாங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். ஜபத்துல மந்தம் உடையவர்களாக இருக்கிறோமே. சகல பரிசுத்தவான்களுக்காக, தேச தலைவர்களுக்காக, அழிந்து போய் கொண்டிருக்க மக்களுக்காய் நாங்கள் ஜெபித்து எல்லா மனிதர்களுக்காக சோத்திரங்கள் ஜபங்களை ஏறெடுத்து நாங்கள் விழித்திருக்க எங்களுக்கு அது குருவை கொடுங்கப்பா. பாவம் செய்யாமல் நாங்கள் விழிப்பா இருக்கணும் ஆண்டவரே. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறானே. நாங்கள் தேவனால் பிறந்திருக்கணும். உங்க வசனம் எங்க உள்ளத்துல எப்பொழுதுமே இருக்கணும் ஆண்டவரே. வசனத்தின் அதிக தாகத்தை வாஞ்சி எங்களுக்கு தாரும். பாவம் செய்யாமல் விழித்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் வரும் பொழுது நீர் தூங்குறவர்களாக நாங்கள் தூங்குறவர்களாக நீங்கள் கண்டுபிடிக்காதபடிக்கு, நீர் வரும் பொழுது நாங்கள் தூங்குறவர்களாக நீங்கள் கண்டுபிடிக்காதபடிக்கு நாங்கள் விழிப்பாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீர் எங்கள் கையில் கொடுத்த அதிகாரங்கள், பொறுப்புகள், எங்களுக்கு கொடுத்த தாளுந்துகள், வரங்கள், எங்களுக்கு கொடுத்த அப்பா குடும்பம், எங்களுக்கு கொடுத்த ஆசை, எங்களுக்கு கொடுத்த பணம், எங்களுக்கு கொடுத்த ஐஸ்வர்யம், எங்களுக்கு நீர் கொடுத்த மதிப்பு, எங்களுக்கு நீர் கொடுத்த வேலை, எங்களுக்கு நீர் கொடுத்த தொழில், எங்களுக்கு நீர் கொடுத்த அனைத்து காரியங்களிலும் நாங்கள் உண்மைகளெல்லாம் இருக்கு ஆண்டவரே. அதெல்லாம் விட்டு கணக்கு கேட்பீரே, அதை குறித்தெல்லாம் நீர் கணக்கு கேட்கும் பொழுது நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க கூடியவர்களாக விழிப்பா இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. நீர் கொடுத்த அத்தனை பொறுப்புகளை குறித்து நீர் கணக்கு கேட்கும் பொழுது நாங்கள் அதில் விழிப்பாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒரு போதும் நீர் கொடுத்த பொறுப்புகளில் அசதியாயிருந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. நீர் கொடுத்த காரியங்களிலே நாங்கள் அசதியாயிருந்த நாட்கள் போதும். இனி ஒரு நாட்களில் நாங்கள் ஜாக்கிரதையா விழிப்பாக இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மாறுபாடான உபதேசங்கள் தேசமெங்கிலும் சுற்றி கொண்டிருக்கிறதப்பா. கள்ள தீர்க்கதரிசி எழும்பிவிட்டார்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துகள் எழும்பியிருக்கிறார்கள் அப்பா. நாங்கள் யாரும் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு, தீர்க்க தரிசனம் தேடி ஓடிவிடாதபடிக்கு வசனம் என்ன சொல்கிறேன்னு சொல்லி இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை நாங்கள் கவனித்து பார்க்க எங்களுக்கு பாக்கியம் கொடுங்கப்பா. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒருவரு கூட ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட இந்த வசனத்தை பார்த்து கொண்டிருக்க நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒருவர் கூட வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு கர்த்தர் தயவாய் பாதுகாப்பீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. அர்ப்பணிக்கிற குடும்பங்களை பொறுப்படுத்தி கர்த்தர் நடத்தும் ஆண்டவரே. நீங்க செய்ய போவதற்காக கூட ஆனக்கூட நன்றி, நன்றி, நன்றி. கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்களை போல் ஜெபிப்பார்கள். எல்லாரும் அவளோடு இணைந்து
1: நாங்கள் விழிப்புள்ளவர்களாக காணப்பட உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். எங்கள் கையில கொடுத்த பொறுப்பெல்லாம் நாங்கள் செய்து முடிக்க எங்களுக்கு உறவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாராருக்கு என்னென்ன பொறுப்பு கொடுத்திருக்கலாம் ஒவ்வொருவரோடு நீங்க பேசி அதை சொல்லித்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா, ஒருத்தர் கூட விட்டுறாதீங்க சப்பா. எல்லா மக்களும் வசந்த கேட்டு தியானித்துக் கொண்டிருக்க கிருபை தரும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஒரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்கப்பா, ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா, நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா, மகத்தான காரியத்தை செய்யுங்கப்பா. கத்துடைய வசனம் எல்லார்களுக்கும் எழுதி கொடுக்க முடியாது கூட கெஞ்சுகிற ரச்சா அப்பா அமை தோத்துரு ஒவ்வொருவரும் இடைபட முடியாது ஜெபிக்கிறோம். ஒருத்தர் கூட விட்டுறாதீங்க தகப்பனே, இறக்கம் பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க சப்பா. ஒரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதிச்சிங்க தகப்பனே, வேண்டி கொடுத்துருக்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிங்க தகப்பனே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்பா ஆசீர்வித்து உயர்த்த முடியாது ஜெபிக்கிற ரட்சிப்பின் பாத்திரமாய் மாற்றுங்க. பரிசுத்தம் நிறைச்சிருங்க, அக்கினால் நிறைச்சிருங்க, தேவல்லமில நிறைச்சிருங்க, பிரசுத்தம் மூடிக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. மகத்தான காரியத்தை செய்யுங்க சப்பா, ஆண்டவரே இறங்குவப்பா, இறங்குறாச்சா தகப்பரே, இறங்க முடியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பலவீனம் நீங்கி போட்டு ஆண்டவர், யாருமே பலவீனத்தோடு இருக்கவே கூடாது எசப்பா. அப்பா மை ஸ்தோத்திரம், மந்திரம் செய்வனைகள் பெல்லி செனிகள் யாரையும் தொடவே கூடாதப்பா. சாத்தானே இயேசுக்கு நாமத்துல முறியடித்து போடுகிறோமையா, பொல்லாதா எரித்து போடுகிறோம் ஐயா. மந்திரம் செய்வனை யாரையும் தொடவே கூடாதப்பா, பொல்லாத கிரிகளை இயேசுக்கு நாமத்தை நிர்மலமாக்கி ஜெபிக்கிற, அழித்து போடுகிற, அர்த்தமாக்கி போடுகிற, நிர்மலமாக்கி போடுகிற ஆண்டவர். அறிவு பிதாவே மை ஸ்தோத்திரிக்கிறோமையா. ஒவ்வொரு உள்ளத்தை ஆளிகை செய்ய நிரப்புங்க, வல்லமை நிரப்புங்க அப்பா. பிசாசம் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை கொடுக்க முடிக்கா ஜெபிக்கிறோம். இறுதியில் விழிப்புள்ள காணப்பட துக்கத்தையோ பலவீனத்தையோ கொண்டு வந்துடக்கூடாது ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா, மகத்தான காரியத்தை செய்யுங்க. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க, திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. கற்பத்தின் கடி கத்திரால கடிக்கு சுகந்திரனு சென்னீரே அப்பா. அப்பா குழந்தை பயத்தை தாரும் அப்பா. குடிக்கிற குடும்பத்துல இயேசுவே இயேசுவே குடிக்காதுபடி மாற்றுமாண்டவரை மாற்றுமாண்டவரை அப்பா. கடன் கண்ணீர் வேதனைகள் இருக்க மக்களை விடுதலை செய்யுங்க சப்பா, விடுதலை செய்யுங்க. வெள்ளியும் என்னோட இது, பொண்ணும் என்னோடனு சொன்னீங்கள் ஆண்டவரை. நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. அங்க ஓடுறது இங்க ஓடுறது இராதபடிக்கு இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்க கிருவை செய்யுங்கப்பா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தார்கள், வெக்கப்பட்டு போடுதலின்னு சொன்னீரே. நாங்கள் அங்கும் இங்கு ஓடாதபடிக்கு இயேசு நோக்கி பார்க்கக்கூடிய கிருவை தாங்க ஆண்டவரே. பலத்த அற்புதங்களை அடையாளங்களை அதிசயங்களை செய்ய முடியும் ஆட்சி வைக்கிறோம் ஆண்டவரே. இறங்குமப்பா, இறங்குமப்பா, இறங்குங்க சப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா, ஆசீர்வீங்க. வியாபாரம் செய்ய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. செழிக்க பண்ணு, காத்துக்கொள்ளும் தேவ கிருவை சூழ்ந்து புலட்டும் ஆண்டவரே. அப்பா அப்பா அமை ஸ்தோத்திருக்கிறவராச்சு, அமை ஸ்தோத்திருக்கிற வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஆண்டவரே, அமை ஸ்தோத்திருக்கிறோம் ஐயா தகப்பரே, அற்புதத்தை அதிசயங்களை செய்யுங்க அன்பின் ஆண்டவரே, படிக்கிறவர்களுக்கு ஞானத்தை ஞாபகத்தை கொடுங்க, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, கத்தோடி கிருவை நாரை தாங்கட்டும் ஐயா, நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா, நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் கத்திரதல் உண்டாகி சோதியின் வெள்ளத்தை இறங்குகிறது மாறுதல் வேற்றுமையான எந்த நிலையிலே செய்யறப்பா ஆண்டவரே, அப்படியாக நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க என் சனங்கள், நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியோரே சென்னீரே, எல்லார் வாழ்க்கையிலும் திருப்தியாக்கி ஆசிரியத்தை உயர்த்துங்கப்பா, நன்மையான காரியத்தை செய்யுங்க, நாங்கள் உமக்குள்ள நெருங்கி ஜீவிக்கமை சார்ந்து கொள்ளமை அண்டிக் கொள்ள உம்மோடு ஒன்றரை கலக்க கிருவிச்சி மாமாண்டவரை கோபம் பற்றியறியும் அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கியோனே சென்னீரே கர்த்தாவே, நாங்கள் சங்கீதத்தில் வாசித்த மையம் ஒவ்வொருவரும் அண்டிக் கொள்ளட்டும், இயேசுவே அண்டிக் கொள்ளட்டும், சிவனுள்ள பிதாவே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அண்டிக் கொள்ளட்டும் ஐயா ஆண்டவரே, ஒவ்வொருவரும் அண்டிக் கொள்ளட்டும், தேவனே கெஞ்சிரப்பா கெஞ்சிரோ, ஒவ்வொருவரும் அண்டிக் கொள்ளட்டும், அறிந்து கொள்ளட்டும், சார்ந்து கொள்ளட்டும், உம்மோடு ஒன்றரை கலக்கட்டும் ஐயா, பலத்த காரியத்தை செய்ய மார்வாடு மார்வாட போதிக்கிற சனங்களுக்கு அவங்க செவி கொடுக்காத விடிக்கி, அற்புதங்களை பார்த்து அதிசயங்களை பார்த்து ஓடிராத விடிக்கி, எங்களை மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று செபிக்கிறோம், ஒவ்வொருவரை சுற்றி வேலடிக்க வேண்டுமா செபிக்கிறோம், அக்கினி வளர்ந்து கத்துக்கோங்க, எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம், எங்கள் அன்பு ரச்சகர் ஏசுபாடாமத்தை கெஞ்சி மண்டாடுகிறோம் பரம பிதாவே, ஆமே.
0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம், நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம், அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களுக்கு சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும், யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது, வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது, ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல, உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாரும் வச்சிருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள், என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த
2: ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒர 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அவங்களுடைய பெயரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்கள் மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணால் வெறும் பாட்டுலாம் வரும், இதுவும் ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் and the places.com. God bless you.

0: கற்றுக்கலாம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார். ஏசாயின் புஸ்தகம் 66:13.
1: ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன்,
0: ஆமா அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், ஒருவனை அவன் தாய் தேற்று போல் நான் உங்களை தேற்றுவேன். தாய்க்குத்தான் தெரியும் பிள்ளைகள் எப்படி தேற்றினா எப்படி சமாதானம் இருப்பாங்கன்னு சொல்லி. எத்தனை தான் மற்றவங்களை ஆறுதல் படுத்தினாலும் நமக்கு சமாதானம் கிடைக்காது, ஆறுதல் கிடைக்காது. இயேசுக்கு நம்மளை ஆறுதல் படுத்தினாருன்னா சமாதானம். என் வாழ்க்கையில எத்தனையோ நாள் உள்ள உடைஞ்சிருக்கும் போதெல்லாம் என் ஆண்டவராக இயேசுக்கு என்னை தேற்றுவார். அப்ப எப்படி தேற்று, அவன் தாய் தேற்று போல, நம்ம தாய் எப்படி தேற்றுவங்களோ அதே போல நம்ம தேற்றி ஆறுதல் படுத்துறார். காரணம் என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 1:3.
1: நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமா இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம்.
0: அவர்தான் நமக்கு சகலவிதமான ஆறுதல். ஒவ்வொரு நாள் வேற வேற பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள். இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்கிற நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கண்ணீர்கள், வேதனைகள் வரும். ஆனாலும் தேவனை கர்த்தர் அந்த நாளைக்கு எப்படிலாம் நம்மளை ஆறுதல் படுத்தணுமோ அப்படிலாம் ஆறுதல் படுத்துவார். நம்ம எந்த நிலைமையில உடைஞ்சிருக்கிறோமோ, உள்ள உடைஞ்சிருக்கிறோமோ, எப்படி சோர்ந்து போயிருக்கிறோமோ, அந்த சூழ்நிலை அவர் நமக்கு ஆறுதல் படுத்துகிற தேவன். ஏசாயின் புஸ்தகம் 57:18.
1: துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்ம துக்கப்படும் போது நம்மளை ஆறுதல் அளிப்பார். எப்படி அளிப்பாரா? ஒருவன் அவன் தாய் தேற்று போல் நம்ம தேற்றுகிற தெய்வம், நம்மளை தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர், அரவணைக்கிற தெய்வம், தாய் மார்புடையவர். நம்மளை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி நமக்கு சமாதானப்படுத்துவார். நம்ம துக்கப்படும் போது நமக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன். கலங்காதீங்க, ஆண்டவரை இயேசுக்கு நோக்கி பாருங்க, அவற்றை வந்து பாருங்க. ஆண்டவரை இயேசுக்கு உங்களை நிச்சயமா துக்கப்படும் போது உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார். எத்தனை பேர் துக்கத்தோட இருக்கீங்க, உள்ள உடைஞ்சிருக்கீங்க, எப்படி வாழ்றது, எப்படி இந்த பாதையை கடந்து போறது, எப்படி இந்த இக்கட்டில் நடந்து போக முடியும்னு சொல்லி கலங்குறீங்களா? இயேசுக்கு சொல்லுகிறார், ஒருவன் அவன் தாய் தேற்று போல தேற்றுகிறவர். உங்கள் துக்கத்தை அவர் நினைச்சு துக்கத்துல ஆறுதல் அளிக்கிற தேவன். நம்ம அவர் இடத்துல எப்படி ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா? முதலாவதாக நம்ம பார்க்கிறோம் ரோமர்கள் நிருபம் 15:4.
1: தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும்.
0: தேவ வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஆறுதல். நான் கூட எத்தனையோ நாட்கள் அம்மா இல்ல, அப்பா இல்ல, கூட பிறந்தவங்க இல்ல, கண் பார்வை இல்ல, இப்படிப்பட்ட சூழ்நிலையில எத்தனையோ நாள் உள்ள உடைஞ்சிருக்கும் போது நான் யாரையாவது பைபிள் வாசிக்க சொல்லி கேட்பேன், ஆண்டு வீடு வசனம் அப்படியே ஆறுதல் படுத்தும். நீங்க தேவனுடைய வசனத்தை வாசித்து பாருங்க, ஆறுதல் நிச்சயமா ஆறுதல் அளிப்பார் கர்த்தர். அவர் ஒருவர்தான் ஆறுதல் அளிக்க முடியும். நிறைய பேர் ஆறுதலுக்காக சினிமா பார்ப்பாங்க, டிவி ஆன் பண்ணி பார்ப்பாங்க. எத்தனையோ பேர் இதை போனா நல்லா இருக்குமா, இங்க போய் பார்க்கலாமா, அவங்ககிட்ட போய் பேசினா சமாதானம் கிடைக்குமா, இவங்ககிட்ட பேசினா சமாதானம் கிடைக்குமான்னு சொல்லி எத்தனையோ பேர் நம்ம எங்கெங்கயோ ஓடுறோம். அருமையான சகோதரி சகோதரியே, என் தாய்மாரே, தகப்பன்மாரே, ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் உங்களோடு பேசி உங்களுக்கு ஆறுதல் தருவார். அவருடைய ஆறுதல் மாறாத ஆறுதல், நித்திய ஆறுதல். அவர் தான் நமக்கு ஆறுதல் கொடுக்க முடியும். அவர் ஆறுதல் படுத்தவும் செய்வார். நமக்கு ஆறுதல் இருந்து எந்த கஷ்டத்தில் இருக்கும் அந்த கஷ்டத்தை விடுதலையாக்க முடியும். மற்ற நம்ம என்னதான் கதை புஸ்தமோ எது படித்தாலும் ஆறுதல் கிடைச்சாலும் அது நிரந்தரமான ஆறுதல் இல்ல அருமையானவர்களே. அந்த கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், திரும்ப அந்த வேதனை நமக்கு வரும். ஆனா ஆண்டவராக இயேசுக்கு வேதத்தை வாசிக்கும் போது தேவன் உங்களோடு பேசுவார், ஆறுதல் படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ செய்யவும் செய்வார். அதுதான் அவரது ஆறுதல். தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஆறுதல். ஆண்டவருடைய வசனத்துல என்ன இருக்க பாருங்க, யோவான் சுவிசேஷம் 6:63.
1: நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது.
0: பாத்தீங்களா, கர்த்தருடைய வசனத்துல ஆவியும் இருக்குது, ஜீவனும் இருக்குது. அதனாலதான் அவர் நம்மளை ஆறுதல் படுத்த முடியும். ஆண்டவர் வசனத்தை வாசித்து பாருங்க, தேவனுடைய ஆவியர் நமக்குள்ள இருந்து நம்மளை ஆறுதல் படுத்துவார். நம்ம என்ன கஷ்டமோ அந்த கஷ்டத்திலிருந்து அவர் நீக்க முடியும், கண்ணீர்லிருந்து துடைக்க முடியும். ஆறுதல் படுத்துற மாத்திரல உங்க கண்ணீர்லிருந்து விடுதலையாக்குவார், உங்க கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்கு. என்ன பிரச்சனையோ உங்களை பிரச்சனையில விடுதலாக்க முடியும். ஏன்னா கர்த்தருடைய வசனத்துல ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு ஆறுதல் படுத்துவார். 119:49. நீர் என்னை
1: நம்ப பண்ணின வசனத்தை உம்முடைய அடியனுக்காக
0: நினைத்தருளும்.
1: அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல்.
0: அதுதான் நம்ம சிறுமையில ஆறுதல்.
1: உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது.
0: அதான் பாத்தீங்களா, சிறுமையில் எதுதான் ஆறுதல்? தேவனுடைய வசனம் தான். நான்லாம் உள்ள உடஞ்சி இருக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய வசனத்து மூலமே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னோடு பேசி என்னை ஆறுதல் படுத்துவார். என்ன கஷ்டமோ அந்த கஷ்டத்தை நீக்கி என்னை ஆட்டி தேய்ச்சி ஆறுதல் படுத்துவார். அவர் ஆறுதலின் தேவன். அவரை நோக்கி பாருங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க, உங்களுடைய கஷ்டத்தை மறந்து ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசித்து பாருங்க, நிம்மதியை கொடுப்பார், ஆறுதலை தருவார். முதலாவது கர்த்தருடைய வசனம் தான் நமக்கு ஆறுதல். இரண்டாவதாக நமக்கு எப்படி ஆறுதல் கிடைக்கும் தெரியுமா? ஏசாயின் புஸ்தகம் 28:11-12.
1: பரியாச உதடுகளினாலும்
0: அந்நிய பாஷையினாலும்
1: இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள்.
0: ஆமா அருமையானவர்களே, அன்னி பாசல் நிறைஞ்சி செவிச்சு பாருங்க, உங்களுக்கு ஆறுதலா இருக்கும், சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அன்னி பாசல் நிறைஞ்சி செவிக்கும் போது நம்ம உலகத்தை மறக்கலாம். நமக்கு நல்ல பரிசுத்தாவை நிறைஞ்சி செவிக்கும் போது நமக்கு சமாதானம், சந்தோஷம் கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும். நம்ம கவலையெல்லாம் மறைந்து போயிடுவோம். அதுதான் நமக்கு ஆறுதல். அன்னி பாசல் செவிப்பீங்களா? பரிசுத்தாவினர் கூப்பிடுங்க, ஆண்டவரே என்னை உள்ளத்தை நிரப்புங்கப்பா, எனக்குள்ள வாங்க, எனக்கு நானும் அன்னி பாசல பேசணும், தேவாவை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே இயேசுக்கு பரிசுத்தாவை கொடுப்பது அத்திக்க நிச்சயம், நிச்சயமா பரிசுத்தாவை தருவார். ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் ஆண்டவர் சொன்னா, இதோ மாம்சமனை யாவருக்கும் நான் தேவனை கேட்டார், நிச்சயமா உங்களுக்கு என்ன மாம்சமனை யாவையாலும் என் ஆவியே ஊற்றுவேன், குமாரரும் குமார்த்தியும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, வாலிபர் தரிசனம் காண்பாங்க. வாழ்க்கை கேட்குமா? அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 2:17.
1: கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும்
0: என் ஆவியை ஊற்றுவேன்.
1: அப்பொழுது உங்கள் குமாரரும்
0: உங்கள் குமார்த்திகளும்
1: தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள்.
0: உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள்.
1: என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மாம்சமணி யாவரையும் ஆவி ஊற்றுன்னு சொல்லியிருக்கிறார். நிச்சயமா அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, அவரை நோக்கி கேளுங்க, இயேசு கிறிஸ்து ஆண்டவரே ஆவி அபிஷேகத்தை ஊற்றுமான்னு சொன்னார். உங்க மேலதான் ஊற்றுவேன், அவங்க மேலதான் ஊற்றுவேன்னு சொல்லவே இல்லை, மாம்சமணி யாவரையும் ஆவி ஊற்றுன்னு சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர் நடுவின் புஸ்தகம் 2:1-4 வரைக்கும் வாசிக்க கேட்போமா?
1: பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும்
0: ஒருமனப்பட்டு
1: ஓரிடத்திலே வந்திருந்தார்கள்.
0: அப்பொழுது
1: பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல
0: வானத்திலிருந்து
1: சடுதியாய் ஒரு
0: முழக்கம் உண்டாகி
1: அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று.
0: அல்லாமலும்
1: அக்கினி மயமான
0: நாவுகள் போல
1: பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது.
0: அவர்கள் எல்லாரும்
1: பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு
0: ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின
1: வரத்தின்படியே
0: வெவ்வேறு பாஷைகளிலே
1: பேச தொடங்கினார்கள்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, உங்க மேலே தேவன் ஆவியை ஊற்றுவார். அவங்க இவங்களுக்கு சொல்லிட்டாரு, மாம்சமான யாவர் மேலும், இந்த உலகத்துல மாம்ச யாராருக்குள்ள இருக்கோ அவங்க மேலே என் ஆவி ஊற்றுவேன்னு சொன்னார். காரணம், நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். நம்ம எந்த மாதமாறும் அவசியம் இல்லை, எதை செய்யணும் நம்ம அவசியம் இல்லை. நம்ம மாம்சமா இருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவனுடைய ஆவி ஊற்றுவேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு நீங்க கேட்டு பாருங்க, முதல் யாருக்கு ஆறுதல் தராரு? வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு ஆறுதல் தராரு. ரெண்டாவது, பரிசுத்தாவில் நிறைந்திருக்கிறவங்க தேவன் ஆறுதல் தராரு. மூன்றாவதாக வெண்டிகர்ந்தின் புஸ்தகம் 7:6
1: சிறுமைப்பட்டவர்களுக்கு
0: ஆறுதல்
1: செய்கிற தேவன்.
0: சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் பாத்தீங்களா. சிறுமைப்படும் போது கர்த்தர் நமக்கு ஆறுதல் தராரு. நம்ம ஒருங்குண்டு கண்ணீரோடு ஆண்டவரே எனக்கு நீங்க எனக்கு நீங்க ஆறுதல் தரணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா தேவனை கர்த்தர் நமக்கு ஆறுதல் தராரு. ஏசாயின் புஸ்தகம் 66:2
1: சிறுமைப்பட்டு
0: ஆவியில் நொறுங்குண்டு
1: என் வசனத்துக்கு
0: நடுங்குகிறவனையே
1: நோக்கி பார்ப்பேன்.
0: பாத்தீங்களா, எத்தனை பேரு வசனத்தை கேட்டு அப்படியே விட்டுறாங்க. வசனத்துக்கு மனஸ்தாபப்படுறது இல்ல. அவங்கள ஆண்டு நோக்கி பார்க்க மாட்டாரு. சிறுமைப்பட்டியோ நான் இவ்வளவுலாம் ஆண்டு பிரியமான காரியம் செஞ்சிட்டேனேன்னு சொல்லி சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு அவரையே நோக்கி பாக்குறவங்களுக்கு கர்த்தர் நிச்சயமா ஆறுதல் அடிப்பார். ஆண்டு வசனத்துக்கு நடுங்குறவங்கள ஆண்டவர் நோக்கி பார்ப்பார். நிச்சயமா உங்க கண்ணீரை துடைப்பார், கவலையெல்லாம் மாத்துவார். வசனம் வாசிக்கும் போது நமக்கு ஆறுதல் கிடைக்கிது. ரெண்டாவது பாசத்தில் நிறைஞ்சிருக்கும் போது அன்னி பாசல பேசும்போது நமக்கு ஆறுதல் கிடைக்கிது. மூன்றாவதாக என்ன செய்யணும், வசனத்துக்கு நம்ம சிறுமைப்பட்டு வசனத்துக்கு நடுங்குறவங்களுக்கு கர்த்தர் ஆறுதல் கொடுக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நிச்சயமா நமக்கு ஆறுதல் கொடுக்கிறார். நம்ம கண்களை முடிச்சவும் பண்ணுமா. எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் அன்பு நிறைந்தவரை அப்பாவை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நேரத்தில் என்னோடு செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாளத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, ஆறுதல் படுத்துங்க, தேர்தல் படுத்துங்க. கத்துடைய கிருபங்கள் ஆளிகை செய்யட்டும். ஹக்கினால முடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். பரிசுத்தன் அபிஷேகம் அவங்க மேலே இறங்கட்டும். அக்கில நிரப்புங்க, வல்லமேல் நிரப்புங்க, பிரசனத்தால் நிரப்புங்கப்பா. உள்ளத்திலையும் வெளியிறங்குமா அற்புதங்கள் செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வேண்டி கொடுத்திருக்கும் நினைப்பதற்கு மேலான ஆசீர்வாதத்தை அவங்க வாழ்க்கையில தர வேண்டும்படி செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, தேவனே தேவனே, கண்ணீரோடு செபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரை துடைங்க. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. எல்லா முகத்திலையும் கண்ணீர் துடைச்சுங்க, ஆற்றுங்க, தேற்றுங்க, ஆறுதல் படுத்துங்கப்பா. கத்துடைய கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கத்துடைய பிரசனங்களை மூடட்டும் ஆண்டவரே. உங்களுடைய தாய் உள்ள கரங்களை வைப்பீராக ஆண்டவரே. ஆசீர்வித்து உயர்த்துவீராக அப்பா. நீங்க தொடுத மக்கள் உணரட்டுமையா. தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன நோய் இருந்தாலும் குடமாக்குங்க ஆண்டவரே. மந்திரம் செய்வனிகள் பெல்லிசனிகள் இருந்து விடுதலை செய்ய முடியாது. கெஞ்சுகிறங்கத்தாவே கெஞ்சுகிறோம். கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க சப்பா. சாபத்திலையும் பாவத்திலும் இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. தேவ கிருபா அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்ய முடியாது. கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா. அப்பா நீங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க சப்பா. என் பிள்ளைகள் படிப்பறலன்னு சொல்லி கலங்கிருக்கிற குடும்பங்கள் கண்ணுக்கி பாருங்க. அவங்க பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஞானத்தை தாங்க தகப்பனே தகப்பனே. எவ்வளவு செலவு பண்ணி படிக்க வச்சு என் பிள்ளைகள் படிக்கலேன்னு சொல்லி கலங்குற ஒவ்வொரு குடும்பங்களையும் கண்ணுக்கி பாருங்க. பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். குடும்பத்தில் எப்ப பார்த்தாலும் சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்க குடும்பத்தை ஒரு விஷயம் நினைத்தருளோ ஆண்டவரே. சண்டை குழப்பத்தில் விடுதலை தாங்க. சமாளத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்கப்பா. தகப்பனே இறங்க முடியாது கெஞ்சுகிறமே. எங்கள் மேல மனம் இறங்குங்கப்பா, மனைவி இறங்குங்கப்பா. கத்துடி கிருவே நான் அவங்கள தாங்க வேண்டுமப்பா. ஐயா படிச்சு வேலை இல்லையுன்னு கலங்குற மக்களுக்கு வேலையை தர முடியாது செபிக்கிறோம். வேலையில எத்தனை பேர் ப்ரமோஷன் இல்லையான்னு சொல்லி கலங்குற மக்கள் வேலையை ப்ரமோஷன் கிடைக்கணும். வேலை கன்ஃபார்ம் ஆகணுமையா. கஷ்டப்படுற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்குமா போச்சுங்க. ஆசீர்வதிங்க, தகப்பறையை பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. ஐயாமை துதிக்கிறோம். ஒரு வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கிருபை அவங்களை சூழ்ந்து பாதுகாக்கணும் ஐயா. திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவிச்சிங்க எஸ்அப்பா. எஸ்அப்பா திருமணம் நடக்க உதவிச்சிங்க அப்பா. குழந்தை பாக்கிலா சகோதரி குழந்தை பாக்கிட்டு தாரும் ஐயா. கர்ப்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுகந்தரடி சென்னீரே. கர்ப்பத்தோட கனி உருவாக்கி குழந்தை கொடுத்தவங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. அதிசயங்களை செய்யுங்க எஸ்அப்பா. கெஞ்சிரோம் கெஞ்சிரோம் அப்பா. அப்பாமை நோக்கி நாங்கள் வண்டாடி கெஞ்சிரோம். குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா, விடுதலை தாங்க. வேலையில அப்பாவை ஸ்தோத்திர உயர்வை தாரும். தேவ கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. வேலையில கன்ஃபார்மாகாத மக்கள் வேலையில கன்ஃபார்மாகும் ஐயா. அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அவரஞ்சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க. பிரிந்த குடும்பம் இணைக்கணும். சமல்லாத குடும்பத்துல சமானத்தை தரணும் ஐயா. அப்பாமை நோக்கி கெஞ்சிற பிரகாச மனக்கண்களை திறந்துடுங்க. இப்ப பார்க்கக்கூடிய ஆவிக்குறி கண்களை திறந்து விடுங்கப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரஞ்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க. உண்மை அறியக்கூடிய கிருபை தர முடியாது செவிக்கிறோம். பலப்படுத்த முடியாது செவிக்கிறோம். உன்னதாவில் சம்பூர்ண நிரப்புங்க. தேவாவில் நிரப்புங்க. தேவக்கில் நிரப்புங்க. தேவபலத்தில் இடக்கட்டுங்க ஆண்டவரே. ஐயா படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை கொடுக்க முடியாது செவிக்கிறோம். ஆசீர்வித்து உயர்த்துங்க. தெய்வீக கரம் தாங்கட்டும். அஞ்ஞான காரியத்தை செய்யப்பா, தொடுங்காண்டவரை தொடுங்காண்டவரை தொடுங்கப்பா தொடுங்க அப்பா, அவை நோக்கி கெஞ்சிரம் உள்ளத்திலையும் வெளிரங்கமா அற்புதம் செய்யுங்க, செவுள சாட்சியாய் மாற்றும் ஆசிர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா துதி கனமாகியுமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்புரட்சர் இயேசுபா நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு பரியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்ம சேவத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.

0: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: கர்த்தர் என் வாழ்க்கையில் செஞ்ச ஒரு அற்புதத்தை இந்த வேலையில உங்களுக்கு நான் ஒரு சாட்சியா சொல்ல ஆசைப்படுறேன். நான் கன்சீவ் ஆன 3வது மாசத்துல இருந்து எனக்கு யூரின்ல இன்ஃபெக்ஷன் இருந்தது. அந்த இன்ஃபெக்ஷன்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். என்னால நடக்க முடியாது, யூரின் போகும்போது ரொம்ப பெயின் ஆகும், ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னால எந்த வேலையுமே செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். டாக்டர்கிட்ட போய் நான் கன்சீவ் ஆகும் டெஸ்ட் பண்ற டாக்டர் டெஸ்ட் பண்ணும் போது எனக்கு யூரின்ல பாக்டீரியாவோட அளவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவு பார்த்தா மில்லியன்ல அளவுல இருந்தது. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா அது டெலிவரி டைம்ல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகும், அந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாக கூடாது, கம்மி ஆகணும், பாக்டீரியாவோட அளவு கம்மி ஆகணும், இல்லனா அது வந்து ஜாஸ்தி இருந்ததுன்னா கிட்னிக்கு இல்லைன்னா யூட்ரஸ்க்கு ப்ராப்ளம் ஆகும்னு சொன்னாங்க. ரொம்ப வலியில கஷ்டப்பட்ட அந்த இன்ஃபெக்ஷன் மாறுறதுக்காக டாக்டர் எனக்கு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. டேப்லெட் சாப்பிட்டும் எனக்கு அந்த வலி நிக்கல, என்னால நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்போ அக்காங்கிட்ட வந்து நான் ஜெபிக்க வந்திருந்தேன். அக்காங்கிட்ட சொன்னேன், அக்காங்க எனக்காக ஜெபம் பண்ணாங்க, ஜெப எண்ணெயும் ஜெப தண்ணியும் ஜெபிச்சு கொடுத்தாங்க. இதை நீ வந்து டெய்லி யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொன்னாங்க. அக்காங்க சொன்ன மாதிரி நான் அதை யூஸ் பண்ணிட்டு வந்தேன். ஜெபிச்ச எண்ணெயும் அந்த தண்ணியும் நான் யூஸ் பண்ணதுலேருந்து எனக்கு அந்த வலியும் அந்த எரிச்சலும் இல்ல, நல்லா இருந்தது. ஆனா எனக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்டினியூவா இருந்தது. டாக்டர் வந்து யூரின் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அந்த டெஸ்ட்ல பார்த்தா எனக்கு அந்த பாக்டீரியா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இன்ஃபெக்ஷனுக்கு. அதனால ரொம்ப வலியில கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். டாக்டர் அப்ப வந்துட்டு ஒரு டைம் ஃபர்ஸ்ட் ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க, ஒரு 10 days சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டுட்டு மறுபடியும் நீங்க டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க பாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மறுபடியும் அந்த 10 days நான் அந்த டேப்லெட் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்துட்டு போகும்போது கூட அதுல அதே அளவு தான் பாக்டீரியா இருந்தது, கம்மியாகவே இல்லை. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் நான் வந்து எனக்கு இப்ப அந்த மாதிரி வலியெல்லாம் இல்ல, எனக்கு பெயின் எதுவுமே இல்ல, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனா டாக்டர் சொன்னாங்க, இல்ல இல்ல உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கு, இந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்டிப்பா கிளியர் ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு அது பின்னாடி ப்ராப்ளம் ஆகும், டெலிவரி கூட கண்டிப்பா சிசரியன் தான் பண்ற நிலைமை ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் டாக்டர் வந்துட்டு வேற ஒரு டேப்லெட் எழுதி கொடுக்கல, அதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி ஒரு 5-6 டைம் டாக்டர் வந்து டேப்லெட் மாத்தி மாத்தி எனக்கு எழுதி கொடுத்தாங்க. ஒவ்வொரு வாரம் சாப்பிட சொல்லுவாங்க, மறுபடியும் ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட்ல பார்க்கும் போது அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து கம்மியாகவே கிடையாது, அதிகமாயிட்டு தான் இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். 8 months வரைக்கும் நான் இப்படிதான் மாத்திரைங்களை மாத்தி மாத்தி சாப்பிட்டுட்டு இருந்தேன். என்னோட குழந்தையோட வளர்ச்சிக்கு நான் மாத்திரை சாப்பிட்டதை விட இந்த இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகணும்னு அதிகமா மாத்திரை சாப்பிட்டேன். 8வது மாசம் ஆகும்போது ரொம்ப இன்ஃபெக்ஷன் அதிகமா தான் அந்த ரிப்போர்ட்ல காமிச்சது. அப்ப டாக்டர்கிட்ட போய் நாங்க கேட்டோம், டாக்டர் இப்படியே வந்து இன்ஃபெக்ஷனுக்காகவே நாங்க மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன், அதனால வந்து குழந்தைக்கு ஏதாவது பாதிக்குமா அப்படின்னு கேட்டேன். ஆனா டாக்டர் வந்து அவங்க சிவியரா சொன்னது என்னன்னா, இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகணும், அப்பதான் வந்து டெலிவரி ஈஸியா இருக்கும், இல்லைன்னா வேற ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடும், கண்டிப்பா சிசரியன் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் டாக்டர் சொன்னாங்க. ரொம்ப நான் கலங்கி போயிட்டேன், என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு என்ன பயம்னா, நான் டேப்லெட் ஜாஸ்தி எடுக்கிறதுனால குழந்தைக்கு ஏதாவது தொந்தரவாயிடுமா அப்படின்ட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா டாக்டர் அதை அவங்க கேர் பண்ணிக்காம வந்து அந்த கிளியர் ஆகணும் அப்படின்றதுக்காகத்தான் டேப்லெட் ஜாஸ்தி எழுதி கொடுத்தாங்க. ரொம்ப கலங்கி போயிட்டு நான் வந்து அக்காங்கள்கிட்ட வந்து ஜெபிக்கலான்னு சொல்லி வந்தேன். அப்ப வந்து பிரதர் இருந்தாங்க, பிரதர் எனக்கா எங்கிட்ட கேட்டாங்க, நான் இதெல்லாம் சொன்னேன் அவங்கள்ட்ட. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு மெடிக்கல்ல ஒர்க் பண்ற ஒரு சிஸ்டர் கிட்ட கேட்டு பாக்கலாம், இது என்னதுன்னு கேட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட எனக்காக போன் பண்ணி அந்த சிஸ்டர்கிட்ட பேசினாங்க. அவங்க கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றவங்க. அவங்க வந்து சொன்னாங்க, நீ என்ன டேப்லெட் சாப்பிட்டமா அப்படின்னு சொல்லி எல்லாம் டீட்டெயில் கேட்டாங்க. நான் 5 times அப்படி சாப்பிட்டு டேப்லெட் எல்லாம் சொன்னேன். அவங்க நான் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு உனக்கு சொல்றேன்னு சொன்னாங்க. அவங்க அந்த டாக்டர்கிட்ட பேசிட்டு மறுபடியும் எனக்காக போன் பண்ணி பேசினாங்க, இந்த டேப்லெட் வந்து நீ ஜாஸ்தி எடுத்திருக்க, கண்டிப்பா இது வந்து பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் ஆகும், அதனால நீங்க வந்து வேற யார்ட்டையாவது போய் நல்ல டாக்டரா பாருங்க, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. ரொம்ப நாங்க கலங்கி போயிருந்தோம். அப்போ மறுபடியும் அக்கா கிட்ட வந்து நான் ஜெபிச்சேன். அக்கா வந்து எனக்காக ஜெபம் பண்ணாங்க, எப்படியாவது இந்த இன்ஃபெக்ஷன் வந்து மாறணும், ஏசப்பா சுகப்பிரசவம் ஆகணும், நார்மல் டெலிவரி தான் ஆகணும், சிசேரியன் எந்த நாள்லயும் ஆகக்கூடாது, அது இல்லாம குழந்தைக்கோ இல்லாக்கோ எந்த தொந்தரவும் வரக்கூடாது, யூட்ரஸ்க்கோ கிட்னிக்கோ எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அக்கா ரொம்ப எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பாரப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. ஒவ்வொரு டைம் எனக்காக வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணாங்க. வீட்டுக்கு வரும்போது கூட எனக்காக சுகப்பிரசவத்துக்காக அக்கா போராடி ஜெபம் பண்ணாங்க. அவங்களோட ஆலோசனைப்படி நாங்க வேற ஒரு டாக்டர்கிட்ட கூட நாங்க போய் பார்த்தோம். கரெக்டா நான் போய் பார்க்கும்போது 8th month அக்கா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க போனோம். அங்க போய் பார்த்தோன்னா அந்த டாக்டர் எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்தாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கு, இதை நம்ம கிளியர் பண்றதுக்கான வழி என்னன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அவங்க சாப்பிட்ட கொடுத்த டேப்லெட் நான் ஒரு 3 days தான் எடுத்தேன். அந்த டேப்லெட்க்கு அப்புறம் எனக்கு அது கிளியர் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த இன்ஃபெக்ஷனும் குறைஞ்சிருச்சு. அது அக்கா வந்துட்டு தொடர்ந்து எனக்காக ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. கரெக்டா 9th month எனக்கு ஒரு நல்ல சுகப்பிரசவம், எசப்பா வந்து நல்ல ஒரு சுகப்பிரசவத்தை கொடுத்தாரு. நான் பயந்த மாதிரி எனக்கு சிசேரியன் ஆகல, நல்ல நார்மல் டெலிவரி ஆச்சு. பாப்பாக்கு கூட எந்த தொந்தரவும் இல்ல, நல்லபடியா நல்ல ஆரோக்கியமான குழந்தைய கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. கர்த்தர் பெரிய அற்புதத்தை வாழ்க்கையில செஞ்சிருக்காரு. நான் ஒவ்வொரு டைமும் சோர்ந்து போனப்போ ரொம்ப பாரப்பட்டு எனக்காக அக்காங்க ஜெபிச்சாங்க. சுகப்பிரசவத்தை கொடுத்த கர்த்தருக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துறேன்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
3: பிரியமானவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: நீங்க அப்படி இருப்பீங்களா? எந்த சூழ்நிலையும் கர்த்தர் மாத்திரமே சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுக்கு மாத்திரமே சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கட்டாயம் நம்மளை தேவன் உயர்த்துவார். 39வது சங்கீதம் 7வது வசனம்.
1: இப்போதும் ஆண்டவரே,
0: இப்போதும் ஆண்டவரே,
1: நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
0: நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
1: நீரே என் நம்பிக்கை,
0: நீரே என் நம்பிக்கை. ஹல்லேலூயா. நம்ம சொல்லுமா, இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்து, நீரே நம்பிக்கை. கர்த்தர் தான் நம்பிக்கை. சில வியாதி இருந்தா கயிறு கட்ட போவாங்க, சில வியாதி இருந்தா அங்க போடுவாங்க, இங்க போடுவாங்க, அது இல்ல. சங்கர்கர் சொல்ற கர்த்தாவி, நீரே நம்பிக்கை, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கேன். கயிறு கட்ட போடுவாங்க, இன்னொரு பறவை இன்னொரு பிரச்சனை இன்னொரு இடத்துக்கு ஓடுவாங்க. அருமையானவளே, கர்த்தரே நீங்க நம்பிக்கை கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில உயர்வு வரும். முதலாவது நம்ம சேவமானவர் தேவன் உயர்த்துகிறார். நம்ம நீதிமான தேவன் நம்மளை மாற்றும் போது நம்மளை உயர்த்துகிறார். மூன்றாவதாக நம்ம தாழ்மையா இருக்கும் போது கர்த்தர் உயர்த்துகிறார். சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். ஐந்தாவதாக அவரே நம்பி அவரே நம்ம செவிக்கும் போது கர்த்தர் உயர்த்துகிறார். நம்ம நம்பிக்கை யார் மேல வச்சிருக்கிறோம்? என்ன வந்து பார்க்கல, ஏதாவது நடக்குதான்னு பார்க்கலாம் இருக்கிறோமா? இல்ல கர்த்தர் தான் என் நம்பிக்கைன்னு சொல்லுவீங்களா? அப்படி சொன்னீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா உங்களை உயர்த்துவார், பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. எழுந்து நின்று ஒப்பு கொடுக்கலாமா?
2: எல்லாரும் எழுந்து நின்று கேட்ட வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? கர்த்தர் ஒரு மனிதனை தாழ்த்துகிறவர் மாத்திரமல்ல, அவர் அவனை உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா சொல்வோமா? ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவன். எந்த நிலையில் இருந்தாலும், தொழில், வியாபாரம், படிப்பு, இன்னும் நம்முடைய அனைத்து காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தராகிய தேவன் நம்மை உயர்த்துவேன் என்று இன்றைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்குறைத்தவர் வாக்கு மாறாதவர். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் ஐந்து விதமான காரியத்தை நாம் பார்த்தோம். முதலாவது, அவர் நோக்கி கூப்பிடுகிறவர்கள், அவர் நோக்கி ஜெபிக்கிறவர்கள். தாவீது கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார், கர்த்தர் தாவீதின் தலையை உயர்த்தினார் என்று சொல்லி நாம் கேட்டோம்.

அப்படி என்றால் என்ன? யார் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ கர்த்தர் நிச்சயமாய் அவர்களை உயர்த்துகிற தேவன். கர்த்தரை நோக்கி கூப்பிடவில்லை, ஆனால் உயர்த்துகிறார். நீதி ஜனத்தை உயர்த்தும். யாரெல்லாம் நீதிமான்லாம் வாழ்றோமோ, ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ்கிறோமோ, அவர் சொன்ன கட்டளைகளெல்லாம் கீழ்ப்படிந்து அவர் சொன்னதை செய்கிறோமோ, அது நமக்கு நீதியாக இருக்கும். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படும் பொழுது நமக்கு நீதி உண்டாகும். நம்முடைய நீதியெல்லாம் கந்தைகளுக்குத்தான், ஆனால் இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவும் பொழுது, கர்த்தர் சொன்ன வார்த்தையில் நாம் கேட்டு நடக்கும் பொழுது அது நமக்கு நீதியாக இருக்குமா? ஹல்லேலூயா! அந்த நீதிமானே கர்த்தர் உயர்த்துகிறாராம். மூன்றாவது, தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். நான்காவது, சாந்த குணம் உள்ளவர்களை. மோசே சாந்த குணம் உள்ளவராய் இருந்தார். இயேசு கிறிஸ்து சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருந்தார். சாந்த குணம் உள்ள அந்த ஆவி, அந்த அமைதியின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் கர்த்தரை நம்பினார்கள், ராஜாவின் கட்டளையை தள்ளினார்கள், கர்த்தரை தவிர வேற யாரையும் அவர்கள் வணங்கவில்லை. எனவே கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். ராஜாவின் உள்ளத்திலே பேசி ராஜாவை கொண்டு கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா! இன்றைக்கும் கர்த்தர் நம்மை உயர்த்த விரும்புகிறார். அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோமா?

ஆம், கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார், காலமெல்லாம் உன் கரம் பிடிப்பார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, அனுதினம் அவரிடம் வாழ்ந்திடுவே, இன்னைக்கு அர்ப்பணம் செய்வீங்களா? அல்லேலூயா, கேட்ட செய்தியை நாம் கர்த்தருக்கு ஒப்புக்கொடுத்து சோமனுவோமா? கேட்ட வார்த்தையின்படியே வாழ அர்ப்பணிப்போமா? கேட்ட வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பிரைஸ் அல்லாஹ். எல்லா கண்களையும் மூடி ஜெபம் பண்ணுங்க. நன்றி பரலோக பிதாவே, இன்றைக்கு எங்களை உயர்த்துவதாய் வாக்கு கொடுத்தீரே. கர்த்தர் உயர்த்துகிறவர் என்று சொல்லி கேட்டோம் ஆண்டவரே. அப்ப எங்களையும் நீ உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை உயர்த்துவீராக. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார் என்று பாடினுமே. எங்களை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என்னை உயர்த்தும் ஆண்டவரே என்று இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது தயவாய் கடந்து வருவதாக, கடந்து வருவதாக, கடந்து வருவதாக. அப்ப அனுதினமும் நாங்கள் ஜெபிக்க, இடைவிடாமல் ஜெபிக்க, இரவு பகலாயமை நோக்கி கூப்பிடுங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்துவீராக, அதற்குரிய கிருபை தருவீராக. தாவீதின் தலையை உயர்த்தின கர்த்தர், எங்கள் தலையை உயர்த்தணும் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. நீதி ஜனத்தை உயர்த்தும் என்று சொன்னீரே, எங்கள் வாழ்க்கையில் ஒரு நீதி உள்ள வாழ்க்கை கர்த்தர் கொடுப்பீராக. உங்க ரத்தத்தினால் எங்களை முற்றிலும் கழுவுவீராக. நீர் சொன்ன அனைத்து கட்டளையிலும் கை கொள்ள சாவதானமா இருக்க நாங்கள் எச்சரிக்கையா ஜாக்கிரதையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறீரே. எங்களுக்கு மன தாழ்மையை கர்த்தர் இன்றைக்கு தயவாய் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறீரே. எங்கள் வாழ்க்கையிலே ஒரு நீடிய சாந்தத்தை தகருமையா என்னிடத்தில் கற்றுக்கொள்ளும் என்று சொன்னீரே. அப்பா, உம்மிடத்தில் இருக்கிற மன சாந்தமுள்ள அந்த அமைதியுள்ள ஆவி எங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தானியேல் வாழ்க்கையிலே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்க்கையிலே ராஜாவின் கட்டளையை தள்ளி அவள் வேறு யாரையும் பணிந்து சேவியாமல் என் கர்த்தரையே பணிந்து சேவித்து உம்மை நம்பியிருந்தது போல இனி வரும் காலங்களில் என்ன உபத்திரம் பிரச்சனை வந்தாலும் நாங்கள் உம்மையே சேவித்து கர்த்தர் ஒருவரைக்கே ஆராதனை செய்ய எங்களை நீர்த்தானே ஆசீர்வதிக்க வேண்டுமா? எங்கள் அர்ப்பணிக்கிறோ. இப்பொழுது கர்த்தர் கடந்து வருவீராக, உயர்த்துகிற கர்த்தர் இப்ப இறங்கி வருவாராக. உயர்த்துகிற கர்த்தர், ஆமீன், சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை குப்பையில் இருந்தும் உயர்த்துகிற கர்த்தர் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் மீது கர்த்தருடைய கரம் கடந்து வருவதாக. இப்பொழுது கர்த்தருடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க வல்லமை இயேசுவின் நாமத்தில் இப்படி இறங்கி வருவதாக ஆண்டவரே. அவள் கைவிடச்சகல வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், இன்னும் எல்லா காரியங்கள், படிப்பு காரியங்கள், எல்லா குடும்ப காரியங்கள், ஊழிய காரியங்கள் எல்லாவற்றையும் இப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Thank you Lord. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. எல்லாருக்கும் பிள்ளாமா? ஆமென். தாவீதை உயர்த்துவதற்கு காரணம், கர்த்தர் தாவீதை உயர்த்துவதற்கு காரணம், தாவீதுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். கர்த்தர் தானியேலை உயர்த்துவதற்கு காரணம், தானியேலுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் உயர்த்த கர்த்தர் விரும்புகிறார். சொல்லமா, என்னை ஆனந்த தைலத்தினார் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. எல்லாம் கூப்பிடலாமா? ஹல்லேலூயா, வாய் திறந்து சொல்லுங்க. என்னை ஆனந்த தைலத்தினார். அப்பா, இப்ப அபிஷேகம் பண்ணுங்க. விரும்பியா வந்து விரும்பியா போக கூடாது ஆண்டவரே. கூப்பிடலாமாவரே? கூப்பிடுங்க. இந்த கடைசி நேரத்தில் கர்த்தர் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டு செல்லுங்க. அபிஷேகம் யார் யாருக்குள்ளாம் வருமோ அந்த அபிஷேகம் நிச்சயம் ஒரு மனிதனை உயர்த்தி விடும், இடைவிடாமல் ஜெபிக்க வைக்கோ. ஆமென். கர்த்தரையே நம்ப வைக்கோ, கர்த்தரிடம் எப்பொழுதுமே பேச வைக்கோ, பொறுமையுள்ளவனாய் சாந்தமுள்ளவனாய் மாற்றோ. இந்த அபிஷேகம் நமக்குள் கடந்து வரும் பொழுது நம்மை மனத்தாழ்மையுள்ளவர்களாக மாற்றும், நீதி நிறைந்த வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக நம்மை மாற்றும். எனவே எல்லாரும் சொல்லுங்க, வாங்காவியானவரே, சத்தத்தை உயர்த்தி ஒரே குரலிலே ஒரே மனதாக கூப்பிடுங்க, கூப்பிடுங்க.

0: ஒவ்வொரு வாழ்க்கையில அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறமை ஸ்தோத்தரிக்கிறமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். அப்ப என்ன வியாதியோட இருந்தாலும் தயவாக இப்ப ஒரு வீசை தொடும் தொடும் தொடும் ஆண்டவர். வியாதியை நீக்கி போடுங்க, வியாதியை நீக்கிருங்க, நோயை நீக்கிருங்க, பலனத்தை நீக்கிருங்க. மந்திரம் செய்வனை எல்லாம் இயேசுகிறதுல உடைத்து போடுங்க, பிசாசுங்களை அழித்து போடுங்க ஆண்டவர். கட்டப்பட்ட மக்கள் விடுதலையாக்குங்கப்பா, கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலையாக்குங்கப்பா, வேலை இல்லாத குடும்பங்களை வேலை குடுங்க ஐசப்பா, திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத குடும்பங்களை குழந்தை பைத்தை தாரு, சமாளாத குடும்பத்தில் சமான் தாரு, குடிக்கிற குடும்பங்களை விடுதலையாக்குங்க தகப்பனேமே. ஸ்தோத்திரம். சாபத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. தொழில் செய்ய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க. கர்த்தருடைய நாம மட்டும் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் வாலிபர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லாரையும் தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க. உள்ளத்துல எழுப்புற உயிர்மைக்கே தாரு சுவாமி. ஒவ்வொரு வசந்தை ஏற்றுக்கொள்ளட்டும், இயேசுகிறது உண்மை ஏற்றுக்கொள்ளட்டும். சிவுள்ள சாட்சியாய் வாழ கிருவை தர முடியா செபிக்கிறோம். சிவுள்ள சாட்சி சொல்லத்தக்க அற்புதங்களை செய்ய முடியா செபிக்கிற, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்ப சிவுள்ள சாட்சி எழுப்புங்க ஆண்டவரே. பெற்ற நன்மையை மறக்காத சாட்சி சொல்லத்தக்கதாக தேவனாய் கர்த்தர் கிருவை தருவீராக. ஆசீரித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்திக்கோங்க. எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் ஏசுபா நாமத்தில் தாழ்மையே கேஜிரோ பரமபிதாவே, ஆமே.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினார் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தத்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, God bless you.

0: கர்த்தர் நமக்கு கொடுத்த வசனம் லூக்கான் சுவிசேஷம் 12:54-55.
1: பின்பு அவர் ஜனங்களை நோக்கி மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள் அந்தபடியும் ஆகும் தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள் அந்தபடியும் ஆகும் மாயக்காரரே பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே இந்த காலத்தையோ நிதானியாமல் போகிறது என்ன
0: ஆமா அறிமான நம்ம வானத்தை பார்த்து இன்னைக்கு மழை வரும்னு சொல்றோம் இன்னைக்கு உஷ்ணம் தோன்றும்னு சொல்றோம் அதெல்லாம் கரெக்ட் தான் அன்று சொல்றாரு இந்த வருகின் காலத்தை என் சன்னங்கள் என்ன செய்யறாங்க அறியாம போறது என்ன ஏன்னா மத்தேயு சுவிசேஷம் 24 லூக்கா 17:25 இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கு 2 தீமோத்தேயு 3:1-7 இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தமும் நிறைவேறி கொண்டு வருது அத இந்த காலத்தையும் சனங்கள் அறியாமல் போறது என்ன அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேறி கொண்டு வருது ஆண்டு வருக ரொம்ப சமீமா இருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சந்திக்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும் அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சந்திக்க ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும் கர்த்தர் வருக ரொம்ப சமீபம் ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருது ஆமா காற்று அடிக்கும் போது உஷ்ணம் வருன்னு சொல்றோம் அது இப்படி நடக்குது ஆனா இந்த காலத்தையும் அறியாம போயிருக்காங்க எந்த காலம் கர்த்தர் வருகின் காலத்தை என்ன செய்யல சனங்கள் அறியாம இருக்கிறாங்க இன்னும் தேடாம இருக்கிறாங்க எத்தனை சனங்கள் தேடாம இருக்கிறாங்க கர்த்தர இன்னும் எத்தனை சனங்களை ஆண்டர் தேடாம மனம் போல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்கள பார்த்து ஆண்டர் சொல்லுகிறார் நம்ம ஒரு நாள் ஆயத்தமா இருக்க வேண்டும் தேவனை சந்திக்க ஆயத்தப்படும் நம்ம ஒரு நாள் சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும் ஏன்னா இந்த உலகத்துல எவ்வளவுதான் பொண்ணு பொருளை சேர்த்து வச்சாலும் இந்த உலகத்துல ஒன்னும் என்ன செய்ய முடியாது கொண்டு போக முடியாது ஒன்னும் கொண்டு வந்ததில்ல ஒன்னும் கொண்டு போறதில்ல கர்த்தர் வருக சமீபம் நம்ம வருகைக்கு எல்லாரும் ஆயத்தமா இருக்க வேண்டும் அதுதான் நம்ம கூட வரும் அல்லேலூயா மத்தேயு சுவிசேஷம் 24:37-39
1: நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்
0: திட்டமா சொல்லியிருக்காரு நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரர் வருங்காலத்திலயும் நடக்கும்
1: எப்படியெனில் ஜல பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் கொடுத்தும் ஜல பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள் அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்
0: அப்படியே மனுஷகுமாரர் பாருங்க பெண் கொண்டு பெண் கொடுத்து பெண் கொள்றாங்க திடீர் பெருங்க இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் நிறைய டைவர்ஸ் நடக்குது பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் பெண் கொள்றாங்க அப்புறம் கொடுத்துறாங்க இந்த மாதிரி காரியங்கள் வந்து இந்த உலகத்துல அதிகமா நடந்து கொண்டிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் வருக ரொம்ப சமீபம் அன்று சொன்னாரு நோவா காலத்துல எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமார் வரும் காலத்திலயும் நடக்கும் என்ன செய்யும் புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் கொடுத்து எங்க பார்த்தாலும் டைவர்ஸ் பலவீனம் பிரச்சனை இப்படி நடந்து கொண்டிருக்கு அதுதான் அன்று சொன்னார் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இப்படிப்பட்ட காலங்கள் மனுஷகுமார் வரும்போது நடக்கிறாரு இப்ப அதனால என்ன செய்யும் அது செல்லப்பிரயாணம் வந்து வாரி கொண்டு போற வரைக்கும் அவங்க என்ன செய்யல உணராத இருந்தாங்க அது போல இந்த உலகத்திலயும் பாருங்க ஆண்டு வருகை பற்றி எல்லாமே தெரியும் ஆனால் சனங்களை இந்த உணர்ந்து கர்த்தரத்துல வரல அதுதான் அன்று சொல்றாரு உணராது இருந்தாங்க இப்படிலாம் நடந்தா கூட கர்த்தர் தேடணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வாஞ்சல் இல்லாம இருந்தாங்க இந்த காலத்தின் சனங்க நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க ஆதியாகம புஸ்தகம் 6:10-12
1: நோவா
0: நோவா
1: சேம்
0: சேம்
1: காம்
0: காம்
1: யாபேத்
0: யாபேத்
1: என்னும் மூன்று குமாரரை பெற்றார்
0: பூமியானது
1: தேவனுக்கு முன்பாக
0: தேவனுக்கு முன்பாக
1: சீர்கெட்டதாயிருந்தது
0: பூமி எப்படி இருந்தது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது.
1: பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார். இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது.
0: மாம்சமான யாவரும்
1: பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள்.
0: பூமியில தங்கள் வழியை என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? அதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்கு. பாருங்க, எங்க பார்த்தாலும் ஆடு மாடு வெட்டுற மாதிரி சன்னங்களை என்ன செஞ்சு வெட்டிடுறாங்க. கணவன் மனைவி கொண்டு விடுற, மனைவி கணவனை கொண்டு விடுற, இப்படிதான் காலங்கள் நடக்குது. சீர்கெட்டு போய் கிடக்குது. கொடுமையினால் நிறைந்திருக்கிறாங்க சனங்கள். கத்தர் எவ்வளவு வேதனை இருக்கு பாருங்க. நிறைய காரியங்கள் வேதனையான காரியம் தான் நடக்குது. வாலி பிள்ளைகளுக்குன்னா ஸ்கூலு போனாலும் அங்க ஸ்கூல்லயும் பாதுகாப்பு இல்லை. இல்ல படிக்கிறதுக்கா போறாங்க, அங்கேயும் டீச்சர்னால எத்தனையோ பாடுகள் படுறாங்க, எத்தனை கண்ணீர் வேதனை கஷ்டங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள். அதுதான் சொல்றாரு. பூமி எப்படி இருந்ததா? கொடுமினால எங்க பார்த்தாலும் பயங்கரமான காரியங்கள், பயங்கரமான வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கு. ஆண்டர் பார்த்தாரு இப்படி இருக்குதேன்னு சொல்லிட்டு. அது மாதிரி இந்த நாட்கள்லயும் அப்படிதான் நடக்குது பாருங்க. எங்க பார்த்தாலும் தப்பான வழியில போயிடுறாங்க பெண்கள் ஆண்களும். கடைசியில பார்த்தா கணவன் அவ மனைவி கொண்டு விடுறாங்க, மனைவி கணவனை கொண்டு விடுறாங்க. இதெல்லாம் இப்ப சர்வசாதாரணம் ஆயிருச்சு. ஸ்கூலுக்கு போனாலும் ஆபத்து, கூறு போற இடத்துலயும் வேலைக்கு போற இடத்துலயும் வீட்டுல இருந்தாலுமே பிரச்சனை தான். எத்தனை பேர் வீட்டுல இருக்கிறாங்க, வீட்டுல இருக்கும்போதே அவங்களுக்கு பெரிய ஆபத்துக்கள். இப்படி காரியங்களா நடக்கும்போது நம்ம பூமி எப்படி இருக்கு? சீர்கிட்டு போயிடுச்சு, கொடுமையெல்லாம் நிறைந்திருக்கு. தேவன் பார்த்தாரு, ஐயோ இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி தேவன் வேதனையோடு இருந்தாரு. மாம்சமான யாரும் என்ன செய்ய தங்கள் வழிய கெடுத்து கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு மனம் திரும்பணும் சொல்லி எண்ணமே இல்லை. அதே போலதான் இந்த நாட்களையும் அப்படிதான் நடக்குது. தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஐயோ கத்தர் பயப்படுற பயமே இல்லாம போயிடுச்சு. கத்தர் வேதனையோட பார்த்தார். அதனால நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே, அந்த நோவா காலத்துல எப்படி சொன்ன உணர்வுலாம் போயிட்டாங்க. ஆண்டவரே புசித்தாங்க, குடித்தாங்க, பெண் கொண்டாங்க, பெண் கொடுத்தாங்க, சலப்பிரையில வந்து வாரி கொண்டு போற வரைக்கும் என்ன செய்யல அவங்களுக்கு உணர்வே இல்லாம இருந்தது. நம்ம அப்படி இருக்க கூடாது. ஆண்டவரை கேட்கணும். சங்கீத புஸ்தகம் 119:34
1: எனக்கு உணர்வை தாரும்.
0: நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரு சுவாமி. உணர்த்துமாப்பான எங்க ஆண்டவர் உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் செய்யற, நான் எங்க ஆண்டவர் வீட்டு தூரமா இருக்கிறேன், எனக்கு ஆமிங்க ஆண்டவரே சொல்லி நம்ம உணர்வை தாருன்னு சொல்லி நம்ம ஒருவரும் கேட்கணும். அதான் வேதத்துல வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 16:8
1: அவர் வந்து பாவத்தை குறித்தும்
0: நீதியை குறித்தும்
1: நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்.
0: பாத்தீங்களா, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பு இப்படி எல்லாம் இருக்குது. உலக பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துறாரு, நீதி குறித்து உணர்த்துறாரு. அது மாத்திர இப்படிலாம் செஞ்சா நியாய தீர்ப்பு இருக்குன்னு சொல்லி பரிசுத்தேன் நமக்குள்ள பரிசுத்தேன் அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவருக்கும் பாவத்தை குறிச்சும் நீதி குறிச்சு நியாய தீர்ப்பை குறிச்சு உலகத்தை கண்டித்து உணர்த்துறாரு. பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றவங்க நம்ம என்ன செய்யணும்? உலக பிரகாரமான பாவங்களுக்கு விலகி நம்ம ஆத்மாவை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. நம்ம ஆத்மாவை காத்துக்கொள்ளணும். நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்க நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம வழி கர்த்தரை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே நான் எப்படி நடக்கணும் எனக்கு சொல்லித்தாரு. ஆண்டவர் சொன்னேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிய உனக்கு காமிப்ப, உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுன்னு சொல்லி இருக்கிறார். அவர் ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர் நம்ம வழியை கத்துட்டு ஒவ்வொரு நாள் ஒப்பு வைத்து நம்ம கத்துட்டு கேட்டா நம்ம எப்படிலாம் நடக்கணும் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி அவர் ஆலோசனை சொல்லுவார். அல்லேலூயா. யாத்திரம் புஸ்தகம் 4:15
1: நீ அவனோடு பேசி அவன் வாயில வார்த்தைகளை போடு நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன்.
0: பாத்தீங்களா, கர்த்தர் என்ன நமக்குள்ள இருந்து என்ன செய்ய நம்ம வாயிலையும் இருந்து மோசைக்க ஆரோனுக்கு சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி நம்மளுக்கும் தேவன் சரி நம்ம வாயிலிருந்து நமக்கு என்ன செய்ய வேண்டியது நமக்கு என்ன செய்வாரு உணர்த்துவார். எப்படி போகணும், என்ன செய்யணும், இந்த உலகம் இப்படி இருக்குத, எப்படி வாழணும், கத்திற்கு எப்படி பயந்து இருக்கணும், கத்திற்காக எப்படி பயந்து ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செய்யணும் உணர்த்துவார். செவ்வாய் செய்வோமா. எங்கள் அன்பாடிய சித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி ஓடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய சீவனுள்ள வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. வல்லமை படுத்துங்க, அக்கின் சுவாலையை மாத்துங்க ஆண்டவரே. ஒருவர் வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பீங்கப்பா. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், உண்மை தேடாத மக்களை தேடணும், அவன் அறியாத மக்களை அறிந்து கொள்ளணும் அப்பா. அப்பா ஒரு வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய முடியாது. செபிக்கிற மகத்தான காரியத்தை செய்ய சப்பா தகப்பனே, பரிசுத்தன் அபிஷேக அளவுலாம் ஊற்றுங்கப்பா, அக்கறையை போடுங்க ஆண்டவரே. தகப்பனே நன்மையான காரியத்தை செய்ய வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய்க்கறியை செய்ய ஐயாமை நோக்கி கெஞ்சிரோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்குனேசப்பா, குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை போய் தரணேசப்பா. ஆண்டவரையும் துதிக்கிறோம், நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, எஸ்அப்பா எஸ்அப்பா எஸ்அப்பா, குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை போய் தாங்க எஸ்அப்பா, கடனோடு இருக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவிச்சிங்க, கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்கு கண்ணீரை தொடங்கி எஸ்அப்பா. ஆண்டவரையும் என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க எஸ்அப்பா, சுகரை குணமாக்குங்க எஸ்அப்பா, கொலஸ்ட்ரல் குணமாக்குங்க எஸ்அப்பா, சுகர் வியாதியை குணமாக்குங்க எஸ்அப்பா, குணமாக்குங்க அப்பா, பிபி குணமாக்குங்க எஸ்அப்பா, பிபி குணமாக்குங்க, நன்மைகள் அவர் வாழ்க்கையில் செய்யுங்க எஸ்அப்பாக்கு, நன்மைகள் அவர் வாழ்க்கையில் செய்யுங்க, ஆசீர்வைத்து உயர்த்துங்க எஸ்அப்பா, ஆசீர்வைச்சு உயர்த்துங்க எஸ்அப்பா. தகப்பனே இறக்க செய்யுங்க, இறக்க செய்யுங்க எஸ்அப்பா. அப்பா வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்கப்பா, கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க, வீடு கட்ட முடியலேன்னு சொல்லி கலங்குற மக்களுக்கு வீடு கட்ட உதவிச்சிங்க எஸ்அப்பா, பிரச்சனைலாம் நிக்கிருங்க ஆண்டவரே. அப்பா மகத்தான காரியத்தை செய்யுங்க அப்பா, வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுத்துருங்கப்பா. அப்பா மை ஸ்தோத்திரம், தகப்பனே மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். கான்ட்ராக்டுக்காக காத்திருக்கிற மக்கள் நல்ல கான்ட்ராக்ட் கிடைச்சி அவங்களுக்கு நல்ல ஆசீர்வச்சு உயர்த்துங்க, சமான சந்தோஷத்தை கொடுங்க, மகிழ்ச்சி ஆறுதலை தந்துடலும். மகத்தான காரியத்தை செய்யுங்க, கத்துடி கிருவ கத்துடி பிரசனம் முடிக்கலட்டும் ஆண்டவரே. வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா, ஒருத்தர் கூட கஷ்டப்படக்கூடாதப்பா, எல்லாரும் கஷ்டத்தையும் மாத்திருங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க அப்பா. ஆசீர்விக்கப்பட்ட குடும்பமாய் மாற்றுங்க, டிவி பார்க்குற ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்விக்கப்படணும், நன்மையினால் முடிச்சுட்டி காத்துக்கொள்ளணும் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க சப்பா. அன்பின் தேவனையும் நோக்கி கெஞ்சுரே சப்பா, கெஞ்சுரும். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, சுகமாக்குங்க. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, சுகமாக்குங்க சப்பா. என்ன பலம் இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, சுகமாக்குங்க. மந்திரம் செய்வினைகள் பெல்யூசனிகள் எல்லாவற்றையும் உடைத்து போடுங்க சப்பா, உடைத்து போடுங்க சப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு மனக்கண்களை திறந்துவிடுங்கப்பா. எந்த மனிதரும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி நீங்கள் தானே சப்பா, ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. தகப்பனே தகப்பனே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறகமாக இருப்பிச்சு இங்கே ஆசீர்வச்சு உயர்த்துங்க. தேவைக்கிருவ அவங்களை சூழ்ந்துகளட்டும். இந்த நிகழ்ச்சி முடிகிறதுக்குள்ளாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாம் மகிழ்ப்பிடட்டும் ஐயா, கர்த்தாவை மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ தானே ஆண்டவரே, அற்புதங்கள் அடையாளம் செய்ய முடியும், உங்களால் முடியுமாப்பா. இயேசுவே இயேசுவே இயேசுவே, ஒவ்வொருவரையும் தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க ஆண்டவரே. மகத்தான காரியத்தை செய்யுங்க, எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். இந்த நிகழ்ச்சி நிமித்தமாக நீர் மகிழ்ப்படு நேசப்பா, எல்லா துதிக்கான மகிமுக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரட்சகர் இயேசுப்பா நாமத்தில் தாழ்மையாக கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தாவே எங்கள் செபத்தை கேட்டிருக்கிறதுக்காக நன்றி, நன்றி. செபத்தை கேட்டிருக்கிறார், பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாருங்க.

0: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர்கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர்கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது, கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, அதை நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக அது ரொம்ப லேட்டான ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் and@jesus.com. God bless you.

0: ரசாயன புஸ்தகம் 61 அதிகாரம் 9 வசனம் அதுக்கு கேப்போமா?
1: அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள்.
0: ஆம் அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசுக்கு நிச்சயமா நம்மளே ஆசீர்வதிச்சிருப்பார். நிச்சயம் மற்றவங்களை நம்மளை பார்க்கும்போது ஆசீர்வாதத்தை பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையிலும் தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நமக்கு எங்கிருந்து ஆசீர்வாதம் வருது? சங்கீத புஸ்தகம் 115 சங்கீதம் 15 வசனம்.
1: வானத்தையும்
0: பூமியையும்
1: படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
0: பாத்தீங்களா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம பாக்குற மக்கள் எல்லாம் இவங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, ஆசீர்வாதத்தை பெற்ற சந்ததியை சொல்லி நம்ம பார்த்து அறிந்து கொள்ளுவாங்க. அப்ப நம்ம என்னெல்லாம் செய்யணுங்க தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக அன்னை மரியாளை பார்க்கிறோம். அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? லூக்கால் சுவிசேஷம் 1:42 வசனம்.
1: ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்.
0: பாத்தீங்களா, அன்னை மரியாளை பார்த்து எல்சபாத்தம்மா சொல்றாங்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி. அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் பார்த்து மற்றவங்களை பார்த்து இவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்லத்தக்கதாக நம் வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டுமானால் மரியாதை பள்ளம் என்னெல்லாம் செய்யலாம் பார்க்க போறோம். தூதர் வந்து அன்னை மரியாதை பார்த்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? லூக்கான் சுவிசேஷம் 1:28 வசனம்.
1: அவள் இருந்த வீட்டில்
0: அவங்க இருந்த வீட்டில்
1: தேவதூதன்

0: அவள் இருந்த வீட்டில்
1: அவங்க இருந்த வீட்டில்
0: தேவதூதன் பிரவேசித்து
1: கிருபை
0: பெற்றவளே
1: வாழ்க வாழ்க,
0: கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார்
1: ஸ்திரீகளுக்குள்ளே
0: நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான்.
1: நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். பாத்தீங்களா, அன்னை மரியால பார்த்து தூதர் அதைத்தான் சொன்னாரு. அவங்க எல்சபத்தமாக அதைத்தான் சொன்னாங்க. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் சூதன் சொல்றாரு. அன்னை மரியாதை பார்த்து கர்த்தர் உன்னோடனே இருக்கிறார். பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா. அந்த அளவுக்கு தேவனாய் கர்த்தரோட மரியாதை என்ன செஞ்சாங்க, சஞ்சரித்து கொண்டிருந்தாங்க. அதனாலதான் தூதன் வந்து சொல்றாரு, கர்த்தர் உன்னோடனே இருக்கிறான்னு சொல்லி. அருமையானவர்களே, நம்மளை பார்த்து மற்றவங்க சொல்லணும், ஆசிரிக்கப்பட்டவங்க, கர்த்தரால் ஆசிரிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி சொல்லணும். அன்னை மரியாதை பார்த்து முதல் எல்சபத்தமா சொன்னாங்க. ரெண்டு ஆறு யார் சொன்னா, தூதல் சொன்னாங்க. அதை பார்த்துதான் உங்களை என்னை பார்த்து மற்றவங்களை கத்துக்குள்ள கத்தரால் ஆசிரிக்கப்பட்டவங்களே சொல்லணும். அப்படியா மரியாள் என்ன செஞ்சாங்க, மரியாள் வாழ்க்கையில் என்ன நன்மை இருந்து பாருங்க. லூக்கான் சுவிசேஷம் 1:48.
0: அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார்.
1: அன்னை மரியா சொல்றாங்க, அடிமையின் தாழ்மைய நோக்கி பார்த்தார். அவங்க அந்த அளவுக்கு தாழ்மையா இருந்திருக்காங்க. அதனாலதான் ஆண்டவராக இயேசுகிறது கூட பாருங்க, அந்த 2000 வருஷத்துக்கு முன்பாக அன்னை மரியாள் வயிற்றுல பிறந்தாரு. அவங்க என்ன அந்த அளவுக்கு அவங்க தாழ்மையா இருந்திருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க பரிசுத்தமா இருந்திருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க தாழ்மையா இருந்திருக்காங்க. நம்மளும் கூட ஆண்டவரை இயேசுக்கு நம்ம உள்ளத்துல வர வேண்டும் சொன்னா நம்மளும் தாழ்மையா இருக்க வேண்டும். அதான் அன்னை மரியாள் சொன்னாங்க, அடிமையின் தாழ்மைய நோக்கி பார்த்தார். அதனாலதான் எல்சபத்தமாவும் சொன்னாங்க, கர்த்தரால் ஆசிரிக்கப்பட்டவங்க சொல்லி. தூதரும் சொன்னாரு, கர்த்தரால் ஆசிரிக்கப்பட்டவங்க சொல்லி. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம தாழ்மையா இருக்க வேண்டும். தாழ்மைதான் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் எதுவும் பெருமை வராதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும், நம்ம தாழ்மையா இருக்கணும். கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் புஸ்தகம் 4:10.
0: கர்த்தருக்கு முன்பாக
1: தாழ்மைப்படுங்கள்,
0: அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்.
1: உயர்வடை வேண்டுமா? அதுக்கு ஒரு முதலாவது காரணம், நம்ம வாழ்க்கையில் தாழ்மையா இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில உயர வேண்டுமா? தாழ்மைப்பட வேண்டும். நிறைய பேர் கொஞ்சம் வரங்களை பெற்றா கூட கொஞ்சம் அப்படியே உயர்த்திடுவாங்க, தன்னை உயர்த்துவாங்க. சில பாருங்க, பாட்டு தாழ்ந்து இருந்துச்சுன்னா தன்னை உயர்த்துவாங்க. கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன காரியங்கள் அவங்க வாழ்க்கை இருந்துச்சுன்னா உடனே உயர்த்திடுவாங்க. கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உயர்த்துவார். உயர்வுக்கு வழி வேண்டுமானால் நம்ம தாழ்மையா இருக்க வேண்டும். சிலர் சின்ன தாளம் இருந்தா கூட தன்னை உயர்த்தி உயர்த்தி பேசிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு உயர முடியாது. தாழ்மை உள்ளவங்களதான் கர்த்தர் உயர்த்துவார். அன்னை மரியா தாழ்மையா இருந்தாங்க. அதனாலதான் கர்த்தராகி தேவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அன்னை மரியா வயிற்றுல பிறந்தாரு. அவங்க அந்த அளவுக்கு தாழ்மையா இருந்தாங்க. நீங்கள் நானும் கூட தாழ்மையா இருக்க வேண்டும். அவங்க சொல்றாங்க, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தாருன்னு சொன்னாங்க. அதனால நம்ம தாழ்மைப்படும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்த வல்லவரா இருக்கிறாரு. முதலாக பார்த்தோம் அன்னை மரியா தாழ்மையா இருந்தாங்க, அதனால கர்த்தரால் உயர்த்தினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், சர்வத்தை உருவாக்கின சர்வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் அன்னை மரியார் வயிற்றுல பிறந்தார். என்ன அவங்க அந்த அளவுக்கு தாழ்மையா இருந்திருக்காங்க. நீங்கள் நானும் தாழ்மையா இருப்போமானால் நிச்சயமா நம்ம உள்ளத்துல பிறப்பார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், தாவீதை பார்க்கிறோம். 1 Samuel 26:25.
0: அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
1: பாத்தீங்களா, ஒரு எதிரி. அந்த சவுல் வந்து தாவீதை கொல்றதுக்காக எவ்வளவு நாட்கள் தேடிக்கொண்டே இருந்தார். ஆனா ஒரு நாள் தாவீது கையில சவுல ஆண்டு ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து கூட அவர் என்ன செய்யல, அவர் ஒரு தீங்கும் கூட அவருக்கு செய்யல. அதெல்லாம் பார்த்ததுனால சவுல் சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீது நீயே ஆசீர்வதிக்கப்பட்டவன். யார் சொல்றா? தாவீதுக்கு எதிரியா இருந்த சவுல் சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அருமையானவர்களே, நீங்கள் நானும் நம்ம கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் சொன்னா நமக்கு நம்ம என்ன செய்யணும், நமக்கு எதிரியா இருந்தாலும் கூட நம்ம அவங்களுக்கு ஒரு தீங்கு அவங்களுக்கு செய்யக்கூடாது. அது ஆண்டவராக இயேசுக்கிறது சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 5:44.
0: நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள்.
1: நம்ம என்ன செய்யும், சத்துருக்களுக்கு விரோதமா நம்ம வந்து எதிர்த்து நிற்க கூடாது. சத்துருக்களுக்கு நம்ம தீங்கு நினைக்க கூடாது. சத்துருக்களை என்ன செய்யணும்? சிநேகிக்கணும். தாவீது

0: அப்படித்தான் செஞ்சார். அவீதை கொள்றதுக்காக சவுல் எத்தனையோ நாள் தேடி கொண்டிருந்தார். ஆனால் தாவீது கையில கத்தர் சவுலை ஒப்பு கொடுத்தும் கூட அவர் ஒரு ஒண்ணுமே அவர் செய்யல. அதனாலதான் சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசிரிக்கப்பட்டேன்னு சொல்லி நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொல்லியிருக்கிறார். உன் சத்துருக்கள சினையுங்கள்னு சொல்லி. நம்ம குரோதமா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு நீ சினையுங்க, அன்பை காட்டுங்க, உங்களுடைய அன்பை காட்டுங்க. நீங்க அவங்களால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமா நம்மளையும் தாவீது ஆசீர்வித தேவன், உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். அது மாத்திர தாவீதுக்கு இன்னொரு குணம் என்ன என்ன குணம் என்பது தெரியுமா? 34:1
1: கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன்.
0: கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன்.
1: அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்.
0: அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். பாத்தீங்களா அருமையானவர்களே, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், துதி எப்போதும் என் வாயில் இருக்குன்னு சொல்லி. நம்ம எப்பவுமே துதிக்க கத்துக்கணும், ஸ்தோத்திரம் பண்ண கத்துக்கணும். எக்காலத்திலையும் துன்பமானாலும் சரி, இன்பமானாலும் சரி, நன்மையானாலும் சரி, தீன்மையானும் சரி, எல்லா நேரத்திலையும். அதான் சொல்றாரு, கத்தரை எக்காலத்திலையும் ஸ்தோத்திருப்பார், துதி எப்போது என் வாயில் இருக்கும். எப்போதும் அவரை துதிச்சுட்டே இருக்கணும். எந்த நேரத்திலும் அவர் ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும். அப்ப நம்மளை ஆண்டவர் நம்மளை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். தாவீது ஆசீர்வதித்த தேவன் உங்களை என்னை ஆசீர்வதிக்கிறது உறுதி. 3வது தாவீதத்தில் என்ன நன்மை இருந்தது தெரியுமா? சங்கீத புஸ்தகம் 109:4
1: என் சிநேகத்திற்கு பதிலாக,
0: என் சிநேகத்திற்கு பதிலாக
1: என்னை விரோதிக்கிறார்கள்,
0: என்னை விரோதிக்கிறார்கள்,
1: நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன்.
0: சிநேகத்துக்கு பதிலாக விரோதிக்கிறாங்க, நான் நானும் எப்போதும் என்ன செய்வேன், ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். பாத்தீங்களா அருமையானவர்களே, தாவீது வாழ்க்கையில காணப்பட்ட நன்மைகள். அவர் கர்த்தரை எக்காலத்தில் சோத்திரித்தார், துதி எப்போதும் கர்த்தர் துதிச்சே இருந்தார். அது மாத்திரல, தாவீதை கொல்றதுக்காக சவுல் எத்தனையோ நாள் தேடினார். தாவீது கையில சவுல உப்பு கொடுத்தும் அவர் ஒண்ணுமே செய்யல. அதான் நம்ம ஆண்டவராக ஏத்துக்குது சொன்னார், சத்துருக்களை சிநேகிகள் சொல்லி நம்ம சிநேகிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அது மாத்திரல, செவிக்கணும், அவர் ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும். கர்த்தர் நிச்சயமா தாவீது ஆசீர்வித தேவன், உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். சத்துரு தாவீதை பார்த்து சொன்னார், என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசிரிக்கப்பட்டனு சொல்லி. நீங்கள் நானும் ஆசிரிக்கப்பட வேண்டுமா? தாவீதை போல கத்திரிகளை சிநேகிக்கணும். 2வது வட்டம் எழுந்த குடம் கத்திரை எக்காலத்தில் சோதித்து துதி எப்போது என் வாயில இருக்குன்னு சொன்னார். சவம் பண்ணி கொண்டிருந்தார், கத்தர் அவரை ஆசீர்வித்தார். 3வதாக ஆதியாம புஸ்தகம் 26:26 அபிமேலேக்கும்
1: அவன்
0: சிநேகிதனாகிய
1: அகுசாத்தும் அவன் சிநேகாதிபதியாகிய
0: சேனாதிபதியாகிய
1: பீகோளும் கேராலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள்.
0: ஈசாக்கு இடத்துல வந்தாங்க. பாத்தீங்களா, ஈசாக்கு இடத்துல வந்தாங்க. அவங்க பார்த்து என்ன சொல்றாங்க பாருங்க, ஆதியாம புஸ்தகம் 26:29
1: நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே.
0: ஆசீர்வதிக்கப்பட்ட புரோகிதாதி ஆண்டவர் அறியாத ராஜா சொல்றாரு, நீ கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொல்லி ஈசாக்க பார்த்து சொல்றாரு. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொல்லி, கர்த்தர் தெரியாத ராஜா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்மளை மற்றவங்க பார்த்து தேவன் அறியாதவங்க கூட நம்மளை பார்த்து சொல்லணும், ஆசீர்வதிக்கப்பட்டவங்களேன்னு சொல்லி. பாத்தீங்களா, அப்ப ஈசாக பார்த்து சொல்றாங்க. ஈசாக்கிட்ட என்ன குணம், நல்ல குணம் இருந்துச்சு. ஆதியாம புஸ்தகம் 24:63
1: ஈசாக்கு
0: சாயங்கால வேளையிலே
1: தியானம் பண்ண
0: வெளியிலே போயிருந்து. பாத்தீங்களா, தேவனை பற்றி தியானம் பண்ண எங்க போயிருந்தாரு, வெளியிலே போயிருந்தார். ஈசாக்கு தேவனை தியானிக்கிற ஒரு குணம் இருந்துச்சு. அது மாத்திரல, எபிரேயன் புஸ்தகம் 11:20
1: விசுவாசத்தினாலே
0: ஈசாக்கு
1: வரும் காரியங்களை குறித்து யாக்கோபை
0: விசுவாசம் அவருக்கு இருந்தது. பாத்தீங்களா, அவருக்கு என்ன இருந்தது, விசுவாசம் இருந்தது. அவருக்கு முதல் தியானம் பண்ற குணம் இருந்துச்சு, 2வது விசுவாசம் அவருக்குள்ள இருந்தது. அதான் மார்க்கள் சுவிசேஷம் 9:23
1: இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால்
0: ஆகும்
1: விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார்.
0: பாத்தீங்களா, ஈசாக்கு என்ன இருந்தது, தேவனை தியானம் பண்ண ஒரு குறை இருந்துச்சு, அவருக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. அதனாலதான் தேவன் அறியாத சாணங்கள் கூட வந்து சொல்றாங்க, நீ கர்த்தரால் ஆசிரிக்கப்பட்டவராமே அப்படின்னு சொல்லி அன்னை மரியாதை பார்த்து சொன்னாங்க, எலிசபெத்து சொன்னாங்க, தூதரில் சொன்னாங்க. அதே போல அவங்க வாழ்க்கையில தாழ்மை இருந்துச்சு. தாவியதை பார்த்து எதிரியான சவுல் சொல்றாரு, என் குமாரனா இங்க தாவியதை நீ ஆசிரிக்கப்பட்டேன்னு. தாவியிட்ட என்ன இருந்துச்சு, கர்த்தரை துதிக்கக்கூடிய கொண இருந்துச்சு, ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய கொண இருந்துச்சு, அவர் சத்துருக்களை சிநேகிக்கக்கூடிய கொண இருந்துச்சு. அருமையானவர்களே, நம்மளும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுமா? எங்கள் அன்பான் இயேசுவித்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பனே, கொடான குடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோமை, துதிக்கிறோமை, போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குறோம். ஐயா அப்பா, டிவி நிகழ்ச்சி பாக்குற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உன்னத பலத்தில எடுக்கட்டுங்க. கர்த்தர் தம்முடைய சனங்களை பலப்படுத்தி சமாந்தி அள்ளி ஆசீர்வதிக்கிறான்னு சொன்ன வாக்குத்தன்படி இரு ஆசீர்வதிங்க, சமாந்தை தந்துடலும், சந்தோஷத்தை தந்துடலும். ஐயா கர்த்தாவே, மை நோக்கி பார்க்கிறோம், அற்புதங்களை அதிசயங்களை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. கர்த்துடைய ஆசீர்வாத ஐஸ்வர்ய தருவி சொன்னீரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்க முடியாச்சு வைக்கிறோம். கர்த்துடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்ய தருவி சொன்னீரே, ஐஸ்வர்யத்தால் நிரப்புங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க, சமான சந்தோஷத்தை தாரு, மகிழ்ச்சியை தாரு, ஆறுதல் படுத்துங்க, தேர்தல் படுத்துங்க. கர்த்தாவே, உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே, கர்த்த நம்பர்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும் சொன்னீரே, சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. ரட்சிப்பின் பாத்திரம் மாற்றுங்க, ரச்சனை சந்தோஷத்தாங்க, உற்சாகத்தின் ஆவி தாங்க முடியாது செவிக்கிறோம், உன்னத பலத்தில் இடக்கட்ட முடியாது செவிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உயிர்ப்பிச்சிடலாம், உயிர்மீச்சை தாரு, எழுப்பலை தாரு. உள்ள பிதாவே, உண்மை அறிந்து கொள்ள, அண்டிக் கொள்ள, மே சார்ந்து கொள்ள, உம்மோடு இருக்க உதவி செய்ய முடியாது செவிக்கிறோம். என்ன நோய் இருந்தால் குணமாக்குங்க எஸ்அப்பா, எஸ்அப்பா, எஸ்அப்பா. என்ன நோய் இருந்தால் குணமாக்குங்க, கேன்சரை குணமாக்குங்க, எலும்பலியை குணமாக்குங்க, தேஞ்சு போன எலும்பை சரிப்படுத்துங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்கப்பா. கண் பார்வை குறைவுள்ளவர்கள் கண் பார்வை தாரு இயேசுவே, இயேசுவே. புதிய கண் வச்சு கண் பார்வை தாருமையா, கஷ்டத்தை மாத்துங்க, பிரச்சனையை நீக்கிருங்க சப்பா. ஐயா அப்பா, மிஸ் தோத்ரா அப்பண்டிஸ் குணமாக்குங்க ஆண்டவரே, அல்சரை குணமாக்குங்கப்பா, பலவீனத்தை மாற்றுங்க, கஷ்டங்களை மாத்திருங்க, பழத்த அற்புதங்கள் அடையாளம் செய்யுங்க சப்பா. தகப்பனே, தகப்பனே அப்பா, மீ நோக்கி கெஞ்சிரும் காய்ச்சல் பலவீனங்களை மாற்றி போடுங்க, கஷ்டத்தை நீக்குங்க, அதிசயங்கள் அற்புதங்களை செய்யுங்க, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரீச்சிங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா. தகப்பனே, இறங்க முடியா கெஞ்சுகிறோமப்பா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத குடும்பங்களை குழந்தை பயத்தை தாரும், சமாளம் இல்லாத குடும்பங்களை சமாளித்து தாரும், கஷ்டங்களை மாத்துங்க, கண்ணீரை துடைங்க, பிரச்சனையை மாத்துங்க ஆண்டவரே. அப்பா, குடிக்கிற குடும்பங்களை விடுதியாக்குங்க ஏசப்பா, தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அவாரஞ்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, கேஸ்ல இருக்க மக்கள் வெட்டி தாங்க. கத்தோடி நாம மட்டும்தான் மகிப்படணும், அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. தகப்பனே, பெரியவராக இருந்து மணிநடத்தையும் காத்துக்கொள்ளும், ஒரு பேரையும் சீ போஸ்டர் எழுதி கொள்ளுங்க, தேவ கிருவை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னது ஞானத்தை கொடுங்க, தேவ கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. வாலிபர்லாம் செவிக்கக்கூடிய மக்களாக மாற்றுங்க, தேவனை தேடக்கூடிய மனதை கொடுங்க. உசியா தேவனை தேட மனம் இணங்கியிருந்தாரேப்பா, அதே போல எங்கள் ஒவ்வொருவரையும் தேவனை தேட மனம் இணங்கியிருக்க கிருவை செய்யுங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க, பொறுப்படுத்தி காத்துக்கோங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம், எங்கள் அன்பு ரச்சர் ஏஸ்பா நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியின்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. நம்ம செவத்தை தேவன் கேட்டாரு, கண்ணீர் துரைச்சிக்கோங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101 நீலகிரி மாவட்டம் தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1-409-10-00-00-2229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1-3-3-1-0-0-0-0-0-2-6-2-4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
4: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.

0: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த புனித வெள்ளிக்கிழமை என்று இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறின ஏழு வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். ஒன்று கொரிந்தியர் புஸ்தகம் 1:18 வசனம்.
1: சிலுவை பற்றிய உபதேசம்
0: கெட்டு
1: போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது.
0: ஆமாவியானவர்களே, சிலுவை குறித்த உபதேசம் ரட்சிப்போற நமக்கு தேவ பலன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் தியானிக்கிறோம். அது மாத்திர நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போதும் நமக்கு தேவ பலன், நம்ம ஆத்மத்துல புது பலன், நம்ம ஆவியில புது பலன் கிடைக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம தியானிக்கிறோம். அவள் பாடுகள் மரணங்களை நம்ம தியானிக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளுமே தியானிக்க வேண்டும். இந்த நாள்லயும் கூட நம்ம தியானிக்க போறோம். நீங்க கவனமா கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது பலன் கிடைக்கும். ஏசாயின் புஸ்தகம் 53:5 வசனம்.
1: நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம்
0: பாத்தீங்களா, நம்முடைய மீறுதல் நிமித்தமும்
1: அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம்
0: அவர்
1: நொறுக்கப்பட்டார்.
0: நமக்கு
1: சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்முடைய மீறுதல் நிமித்தமா தான், அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தமா அவர் நொடுக்கப்பட்டார். நமக்கு சமானத்தை உண்டாக்குறது அவர் ஆக்கினை ஏற்றுக்கொண்டார். நம்ம சமானமா இருக்குன்னு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆக்கினை ஏற்றுக்கொண்ட எத்தனை வேதனையான காரியம் பாருங்க. நீங்கள் நானும் சமானமா இருக்கிறது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஆக்கினை ஏற்றுக்கொண்டார். எத்தனை அடிகள், எத்தனை கைகள் ஆணி, கால்கள் ஆணி விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு ஒட்டப்பட்டார். எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா, எனக்காக உங்களுக்காகத்தான். நம்ம இத கவனத்தோட தேவனுடைய ஏழு வார்த்தையை நம்ம கேட்க வேண்டும். முதலாவது நம்ம தியானிக்க போறோம் லூக்கான சுவிசேஷம் 23:34 வசனம்.
1: அப்பொழுது இயேசு
0: பிதாவே
1: இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார்.
0: பாருங்க அருமையானவர்களே, யாரை பார்த்து சொன்னார்? அவரை கைகளையும் கால்களையும் ஆணி அடிக்கப்பட்டாங்க, முள்ளு முடிச்சு ஊட்டினாங்க, முதுவெல்லாம் அடிச்சு நொறுக்கினாங்க. அத்துடைய வேதம் சொல்லுது, உழவுப்பட்ட நிலத்தை போ அவர் முதுகு தொங்கிச்சு. அது மாத்திரல, அவர் விழாவில் குத்துனாங்க, அவங்கள பார்த்து தான் சொன்னார். இவ்வளோ அறியாமை செய்கிறார்கள் பிதாவே, இவங்களுக்கு மன்னியும், அறியாமை செய்கிறாங்களே, மன்னியும் ஆண்டவரின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மண்டாடினார் பிதாவை நோக்கி. இவள் செய்த பாவங்களை மன்னியும் ஆண்டவர், பிதாவே இவளுக்கு மன்னியும் சொல்லி நமக்காக தான் சிலுவையில் சொல்லலாம் துயரம். கைகள் ஆணி, காலில் ஆணி, விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விடப்பட்டார். அந்த வேதனையிலையும் கூட அவர் அடித்தவங்களுக்காக சொன்னார், பிதாவே இவள் மன்னியும், இவள் அறியாமல் செய்கிறார்களே என்று சொல்லி. அருமையானவர்களே, நீங்கள் நானும் கூட கத்தரை பின்பற்றுகிற நாம கூட மற்றவங்களுக்கு மன்னிக்க வேண்டும். ஏன்னா இப்படி சொல்லிட்டாங்களே, அப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி நம்ம யோசிக்க கூடாது. நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நமக்கு மாதிரியா வைத்திருக்கிறார். உண்மை போல எனக்கு இந்த அன்பை தாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். ஆண்டவரை இயேசுக்கு நமக்கு இந்த அன்பை தருவார். அதான் மார்க்கள் சுவிசேஷம் 11:25 வசனம்.
1: நீங்கள் நின்று ஜபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற
0: உங்கள்
1: பரமபிதா
0: உங்கள் தப்பிதங்களை
1: உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள்.
0: அந்த குறையை அவருக்கு மன்னிங்க. பாத்தீங்களா, யார் பேர்ல உங்களுக்கு குறை இருக்கா? ஜபம் பண்ண வர்றதுக்கு முன்னாலேயே நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பராயிட்டு வர வேண்டும். ஆண்டவரையும் நாங்கள் மன்னிக்க எனக்கு உதவி செய்யுங்க. அவங்க இப்படிலாம் பேசுறாங்க, இப்படி பேசுறாங்க, அப்படி பேசுறாங்கன்னு சொல்லி நீங்க உள்ளத்துல நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா உங்க செபம் கேட்கப்படாது. ஐயோ என்ன இப்படி சொன்னாங்களே, அவங்க இப்படி சொன்னாங்களே, நீங்க செபத்துல உட்கார்ந்தாலும் அது என்னந்தான் உங்களுக்கு வரும். எத்தனையோ தப்பிதங்களை மன்னிச்சிருக்கிறாரு. நம்ம மற்றவங்களை தப்பிதங்களையே நம்ம நினைச்சு அப்படியே யோசிச்சுட்டு இருந்தா நம்ம எப்படி நம்ம தப்பிதங்களை மன்னிப்பார்? இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொன்னதே நம்ம சொல்லி யோசிச்சுட்டு குழம்பிட்டு இருந்தா நம்ம தப்பிதங்களை எப்படி மன்னிப்பார்? யோசித்து பாருங்க. நம்ம சின்னதுலேருந்து எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ எண்ணி முடியாத பாவங்கள், எத்தனையோ அக்கிரமங்கள், எத்தனையோ மீறி நம்ம தேவனை மன்னிச்சாரா இல்லையா? நம்மளை மன்னிக்க கத்துக்கொள்ளும். நம்ம செபத்துல சொல்ற எங்கள் கடனாளிகளை மன்னிக்கிற போல எங்கள் கடங்களை மன்னின்னு சொல்லி பரமண்டை செபத்துல சொல்லுகிறோம். மன்னிக்கிறோமா? அருமையானவர்களை யோசித்து பாருங்க. நம்ம சொல்றோம், ஆண்டவரே எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிற போல எங்கள் கடங்களை மன்னின்னு சொல்லி பரமண்டை செபத்துல சொல்றோம். நம்ம நம்ம மன்னிக்கிறோமா? அதை உணர்ந்து நம்ம சொல்ல வேண்டும். ஆண்டவரே எனக்கு மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை தாருன்னு சொல்லி நம்ம கேட்கணும். குலோசியன் புஸ்தகம் 3:13
1: ஒருவரை ஒருவர் தாங்கி
0: ஒருவரை ஒருவர் தாங்கி
1: ஒருவர் பேரில்
0: ஒருவர் பேரில்
1: ஒருவருக்கு குறைபாடு உண்டானால்
0: ஒருவருக்கு குறைபாடு உண்டானால்
1: கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல
0: கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல
1: ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்
0: ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பாத்தீங்களா அருமையானவர்களே, கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எவ்வளவு பாவங்களை மன்னிச்சிருக்காரு, எண்ணி முடியாத பாவங்களை மன்னிச்சிருக்கிறார். அது போல நம்மளே நம்ம மேல நமக்கு யார் மேல குறைபாடு உண்டாயிருக்கிறதோ அந்த குறைகளை நம்ம மன்னிக்க வேண்டும். கிறிஸ்து நமக்கு மன்னிச்சது போல நம்மளும் அவங்களுக்கு மன்னிக்க வேண்டும். நம்ம அது மன்னிக்காம மனசுக்குள்ளே வச்சிருப்போமானால் நம்ம செவிக்க முடியாது, தேவனத்தை நெருங்க முடியாது, தேவனத்தை கிட்டி சேர முடியாது. மன்னிக்கக்கூடிய சுவாசத்தை தேவனத்தில் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமொழியின் புஸ்தகம் 19:10
1: குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை
0: அவனுக்கு மகிமை. பாத்தீங்களா அருமையானவர்களே, மற்றவங்க குற்றத்தை நீங்க மன்னிப்பது உங்களுக்கு மகிமையாய் மாறும். மற்றவங்களுக்கு குற்றத்தை மன்னிக்கணும், அது மனசுல வச்சுட்டே இருக்க கூடாது. சிலர்லாம் பாத்தீங்கன்னா 10-15 வருஷத்துக்கு மேல சொன்னா அதை கூட என்ன வச்சிருப்பாங்க மனசுல, ஏன்னா அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்கன்னு சொல்லி. மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை தேவனிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே எனக்கு இந்த மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை தாரும், எனக்கு அந்த தெய்வீக அன்பை தாரும் அப்பா, அன்பை தாரும் சொல்லி நம்ம கேட்க வேண்டும். 2 Corinthians 2:11
1: எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ
0: எவனுக்கு நீங்க மன்னிக்கிறீர்களோ
1: அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன்
0: அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன்
1: மேலும்
0: மேலும்
1: நான் எதை மன்னித்திருக்கிறேனோ
0: நான் எதை மன்னித்திருக்கிறேனோ
1: அதை உங்கள் நிமித்தம்
0: அதை உங்கள் நிமித்தம்
1: கிறிஸ்துவனுடைய
0: கிறிஸ்துவனுடைய
1: சன்னிதானத்திலே
0: சன்னிதானத்திலே
1: மன்னித்திருக்கிறேன்
0: மன்னித்திருக்கிறேன்
1: சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு
0: சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு
1: அப்படி செய்தேன்
0: அப்படி செய்தேன்
1: அவனுடைய தந்திரங்கள்
0: அவனுடைய தந்திரங்கள்
1: நமக்கு தெரியாதவைகள் அல்லவே
0: நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஆமா அருமையானவர்களே, நான் மன்னிச்சாலும் பிசாசு நமக்குள்ள ஒரு எண்ணத்தை கொண்டு வரப்பா, உன அப்படி சொன்னாங்களே, உன இப்படி சொன்னாங்களே, உனக்கு எவ்வளவு சொல்லிட்டாங்களே சொல்லி நம்ம மறந்தது கூட யாப்படுத்திட்டே இருப்பான். அவனுக்கு தந்திரம், ஏன்னா அப்ப நம்ம மன்னிக்காம இருந்தா கருத்து நம்ம செபத்தை கேட்க முடியாது பாத்தீங்களா. அதனாலதான் அவன் என்ன செஞ்சிருப்பான், நம்ம உள்ளத்துல சொல்லிட்டே இருப்பான், உனைய வந்து இப்படிதான் சொன்னாங்களே, அப்படிலாம் சொன்னாங்களே, இப்படி பேசியிருக்காங்க, நீ ஏன் மன்னிக்கிற, நீ அவங்கள பேசுற, நீ அவங்களுக்கு உதவி செய்யற அப்படின்னு சொல்லி மனசுல பிசாசு கொண்டு வந்துட்டே இருப்பான். ஏன்னா அவனுடைய தந்திரம் தெரியாது இல்லையா. நம்ம ஏன்னா நம்ம மன்னிக்காம இருந்துட்டா தேவன் நம்ம செவத்தை கேட்க மாட்டார். மன்னிச்சுட்டா தேவன் பிரியமான பிள்ளையா மாறிடுமில்ல, அது மாறக்கூடாதுன்னு தான் அவனுடைய தந்திரம். அதனால மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை தேவனத்துல கேட்போம், தேவனை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவரே எனக்கு மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை தாரு, நீர் எப்படி மன்னிச்சிருப்ப எனக்கு அந்த மன்னிக்க சுபாவத்தை தாரும், தீபிக அன்பை என் உள்ளத்துல ஊற்று மாண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். தேவன் நிச்சயமா நம்ம தருவார். இரண்டாவதாக லூக்காவின் சுவிசேஷம் 23:43
1: இயேசு அவனை நோக்கி
0: இன்றைக்கு
1: நீ என்னுடனே கூட
0: இருப்பாய் என்று
1: மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்
0: ஆமா அருமையானவர்களே, இரண்டாவதாக ஒரு ரெண்டு கல்யாண செல்வில அரைஞ்சிருக்காங்க. ஒரு கல்யாணம் பார்த்து ஆண்டவரே அடியே நினைத்தருன்னு சொல்லி செவிக்கிறான், இன்னொரு கல்ல பரியாசம் பண்றா. லூக்கான் சுவிசேஷம் 23:39 ஒன்னு வாசிக்கலாம்.
1: மற்றவன் அவனை நோக்கி
0: இந்த ஆக்கினிக்கு உட்பட்டவனாய் இருந்தும்
1: தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா
0: நாமோ
1: நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம்.
0: இன்னொரு கதை சொல்ற, நீ இவ்வளவு செஞ்சு கூட நீ தேவனுக்கு பயப்படுறதில்லையா, இவ்வளவு ஆக்கினை வந்தும் நீ என்ன சொல்ல தேவனுக்கு பயப்படுறதில்லையா அப்படின்னு சொல்லி கேக்குற, நாம நான் இப்படி தண்டிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு கள்ளன் சொல்றா. அதுக்கு பாருங்க,
1: நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம்
0: இவரோ
1: தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி
0: ஆண்டவரே,
1: நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது
0: அடியேனை நினைத்தருளும் என்றான். பாத்தீங்களா, ஒரு கல்ல பரியாசம் பண்ற ஆண்டவரே, ஒரு கல்லன்னு தன்னுடைய தப்பு உணர்ந்து ராஜ்யத்துல வரும்போது அடியான நினைத்தருளுன்னு கேட்டான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி. ஆமரிமான அதே போலதான் இந்த உலக மக்களும் கூட என்ன செய்யறாங்கன்னா, உணர்றவங்க வந்து பயப்படுவாங்க, கத்திர பயந்து எந்த வார்த்தையும் பேச பயப்படுவாங்க. இந்த உணராத இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன பேசணும் என்ன சொல்லணும்னு சொல்லி நிறைய பரியாசம் பண்ணுவாங்க, அவமானமா பேசுவாங்க, என்ன வேணாலும் பேசுவாங்க. கத்திரிக்க அவங்க பயப்படுற பயமே இருக்காது, என்ன வேணாலும் பேசுவாங்க. பின்னால் ஆண்டுகிட்ட ஒரு நாள் நம்ம கடன் கொடுக்கறோம், அந்த பயம் கூட அவங்களுக்கு இருக்காது. ஆனா ஒரு கல்லம் பார்த்தீங்கன்னா, ஆண்டுக்கு பயந்து நினைத்தரலோ அப்படின்னு சொல்லி ஒரு கல்ல ஆண்டுகிட்ட மண்டாடுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு பரதேசம் என்னோட கூட இருப்பா என்று சொன்னாரு. ஆமா, நம்ம தப்ப உணர்ந்து நம்ம ஆண்டுகிட்ட நம்ம ஒரு நாள் ஜெபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஒரு கல்லன் பாத்தீங்களா, எத்தனை பரியாசம் பண்ணி ஒன்னும் தப்பு இல்லாத மாதிரி பேசுறா. அதே மாதிரி அந்த உலகத்திலையும் கூட எத்தனையோ ஜனங்கள் தன்னுடைய தப்பு உணர்றதில்ல, அவங்க கரெக்டா இருக்கிற மாதிரி மற்றவங்கள எவ்வளவோ வேணாலும் பேசுவாங்க. அப்படியான நம்ம அப்படி இருக்கவே கூடாது. ஒரு கல்லன் எப்படி தன்னை உணர்ந்தானோ அதே போல நம்மளும் கூட தேவன் பயந்து உணர்வுள்ள இருக்க தேவனிடத்துல கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். யோபின் புஸ்தகம் 31:33
1: நான் ஆதாமை போல என் மீறுதல்களை
0: மூடி
1: என் அக்கிரமத்தை
0: என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ. ஆமா அருமையானவர்களே, ஆதாம் கூட பாருங்க, ஏவல் கொடுத்தப்ப அவங்க சாப்பிடாம இருந்திருக்கலாம் இல்லையா, அந்த பழத்தை என்ன செஞ்சிருக்கலாம், சாப்பிடாம இருந்திருக்கலாம், உடனே சாப்பிட்டாரு. அப்போ அவன் என்ன சொல்றான், நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி தன் தப்பு உணரல. நீ இந்த கொடுத்த ஸ்திரீ தான் என்னை வந்து சாப்பிட வச்சுட்டா அப்படின்னு சொல்றான். அந்த ஸ்திரீ சொல்றாங்க, இந்த பாம்பு தான் என்னை சாப்பிட வச்சிருச்சுன்னு. இந்த ஆதாம் சொல்றேன், நீ கொடுத்த இந்த ஸ்திரீ என்னை படு சாப்பிட வச்சுட்டான்னு சொல்லி. இப்போ தன்னுடைய அவங்க தப்பு என்ன செய்யல உணரல. சிலர் சொல்றாங்க, அவங்களால்தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிதான் சொல்லுவாங்க, இவங்களால்தான் இப்படி ஆயிடுச்சு, என் பையன் நல்லவன் தான், அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தனால்தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, தன்னுடைய தப்பு உணர மாட்டாங்க, தன்னுடைய பிள்ளைகளை தப்பு உணர மாட்டாங்க, மற்றவங்க மேலேயே குற்றத்தை சாட்டுவாங்க. அருமையானவர்களே, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அந்த ஒரு கல்ல எப்படி தன்னுடைய தப்பை உணர்ந்து அந்த அடியானை நினைத்தரலும் அப்படி கெஞ்சி செவித்தாரோ, அதே போல நம்மளும் கூட ஆண்டுகிட்ட தன்னுடைய நம்முடைய தப்பை உணர்ந்து ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த ஒரு கல்லனை பார்த்து, இன்றி பரதேசம் என்னோடு கூட இருப்பாய் என்று சொன்னார். தன்னுடைய தப்பு உணர்றது எவ்வளவு அவசியமா இருக்குது, நம்ம உணர்றோமா, ஆதாமை போல ஒழிச்சு வச்சிருக்கிறோமா, நம்ம ஒழிக்க கூடாது. இன்னைக்கே நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் ஆண்டவரை செய்து தப்புதான்னு சொல்லி அவருக்கு தன்னுடைய தப்பு அவளுக்கு உணர தெரியல. நம்முடைய பாவத்தை நம்ம உணரத்தக்கதாக ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே என் பாவத்தை உணர்த்தும் சுவாமி, நான் உணர்ந்து நம்ம இடத்துல அறிக்கிடணும் சொல்லி நம்ம கேட்க வேண்டும். 19:12
1: தன் பிழைகளை உணர்கிறவன் யார்,
0: தன் பிழைகளை உணர்கிறவன் யார். ஆமா அறிமையானவர்களே, நம்ம பிழையை உணரணும். நான் செய்தது தப்பு தானே, நம்ம யோசிக்கணும், ஐயோ நான் தானே இப்படி செஞ்சிருக்க கூடாது, நான் தானே செஞ்சு ஏன் தப்பு தானே அப்படின்னு நம்ம வந்து நம்முடைய பிழையை உணரணும், நம்முடைய குறையை உணரணும், நம்முடைய குற்றங்களை உணரணும். நிறைய பேர் உணரவே மாட்டாங்க, மற்றவங்கள தான் சொல்லுவாங்க, இவங்கள அவங்களால தானே இப்படி ஆயிட்டேன், அவங்க இதை சொல்லியிருக்காமே தான் நான் சொல்லியிருக்க மாட்டேன், என் மேல தப்பு இல்லை அவங்க மேல தப்பு அப்படின்வாங்க. இங்க கத்தடி வேதம் சொல்லுறது, தன் பிழையை உணர்வன் யார், நம்முடைய பிழையை உணரணும். அந்த உணரக்கூடிய இருதயத்தை தேவனிடத்துல கேளுங்க, கத்த நிச்சயமா தருவார். 1 John 1:7-9 வரைக்கும்,
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
0: இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நம்ம கழுவப்படணும். ஒரு நாள் ஆண்டவரே உங்க ரத்தத்தினால கழுவுங்கப்பா, நான் எவ்வளவோ பாவம் செஞ்சிருக்கேனே, என் பாவங்களை மன்னியும் சொல்லி நம் பாவங்களை உணர்ந்து நம்ம ஆண்டவர்ட்ட அறிக்கையிடணும்.
1: நமக்கு பாவம் இல்லை என்போமானால்,
0: நமக்கு பாவம் இல்லை என்போமானால்
1: நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம்,
0: நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம்.
1: சத்தியம் நமக்குள் இராது,
0: சத்தியம் நமக்குள் இராது.
1: நம்முடைய பாவங்களை,
0: நம்முடைய பாவங்களை
1: நாம் அறிக்கையிட்டால்,
0: நாம் அறிக்கையிட்டால்
1: பாவங்களை நமக்கு மன்னித்து,
0: பாவங்களை நமக்கு மன்னித்து
1: எல்லா அநியாயத்தையும் நீக்கி,
0: எல்லா அநியாயத்தையும் நீக்கி
1: நம்மை சுத்திகரிப்பதற்கு,
0: நம்மை சுத்திகரிப்பதற்கு
1: அவர் உண்மையும்
0: உண்மையும்
1: நீதியும்
0: நீதியும்
1: உள்ளவராயிருக்கிறார்,
0: உள்ளவராயிருக்கிறார். நான் பாவத்தை அறிக்கையிடணும் அருமையானவர்களே, என் பாவத்தை எனக்கு உணரத்தாரும், பாவத்தை எனக்கு உணர்ந்தாண்டவரே. நம்ம பாவம் சொல்லு, நம்மை நம்ம என்ன செய்யறோம், வஞ்சிக்கிறவங்களா இருப்போம். நம்ம பாவத்தை அறிக்கையிட்ட பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவர் உண்மையும் உண்மை உள்ளாரா இருக்கிறாரு. நம்ம பாவத்தை அறிக்கையிடணும், என் செய்த பாவங்களை மன்னிமாண்டவர், நான் தான் இப்படி செஞ்சிட்டாண்டவர், நான் செய்ததான் தப்பு. நம்மளோட தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். அதான் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, தன் பிழையை உணர்கிறவன் யார், தப்பை உணர்ந்து ஆண்டவற்றை மன்னிப்பு கேட்க வேண்டும். என்னென்ன குறை இருக்கோ, குற்றம் இருக்கோ, மற்றவங்களே நம்ம குற்றப்படுத்திட்டே இருந்தோமா, அவங்களால தான் இப்படி ஆயிட்டேன், இவங்களால தான் இப்படி ஆயிட்டேன் சொல்றமா, அப்படியானா இன்னைக்கு ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்போம். மன்னிப்பு கேட்டா கத்த நம்மளை நிச்சயம் மாற்ற ஒரு வல்லவரா இருக்கிறார். அது மாத்திரல்ல, ஏசாயின் புஸ்தகம் 27:11
1: அது உணர்வுள்ள ஜனமல்ல,
0: அது உணர்வுள்ள ஜனமல்ல,
1: ஆகையால்
0: ஆகையால்
1: அதை உண்டாக்கினவர்,
0: அதை உண்டாக்கினவர்
1: அதற்கு இறங்காமலும்,
0: அதற்கு இறங்காமலும்
1: அதை உருவாக்கினவர்,
0: அதை உருவாக்கினவர்
1: அதற்கு கிருபை செய்யாமலும் இருப்பார்,
0: அதுக்கு கிருபை செய்யாமல் இருப்பார். பாத்தீங்களா மேனவர்ல, நம்ம உணரவிருந்தா நம்ம உண்டாக்கி நமக்கு இறங்கவே மாட்டார். அவங்கள வந்து நல்லவங்க சொல்லி இருக்காங்க, விட்டுருல் அஞ்சுல ஆண்டு விட்டுருவார். நம்ம உணரணும், உணர்வுல இருக்கிற தேவனத்துல கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரு, எனக்கு உணர்வை தாருமப்பா. உணரணும், அவர் கிருபை செய்ய மாட்டார், இறங்க மாட்டார். நம்ம உணரணும், ஆண்டவரே எனக்கு உணர்வுலே இருந்தே தாரும், எனக்கு உணர்வை தாரும், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும் சொல்லி நம்ம கேட்கணும். நம் பாவங்களை அறிக்கையிட்டோம்னா கர்த்தர் நம் பாவங்களை மன்னிப்பார். கர்த்தருடைய வேதம் சொல்லுது, ரட்சிக்கப்பட்டிருந்தா தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ரட்சிக்கப்படாட்ட தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியவே முடியாது. வெளிப்படுத்தும் விசேஷம் 21:24
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்,
0: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்
1: அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள்,
0: அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா, நம்ம தப்ப உணர்றோமா, மற்றவங்களே குற்றம் சொல்லிட்டு இருக்கிறோமா? குற்றம் சொல்ற யாருடைய காரியம் தெரியுமா, பிசாசுடைய காரியம். மற்றவங்களா குற்றப்படுத்தும் பிசாசு, நம்ம மற்றவங்களை குற்றம் சாட்டுறோமா, இல்ல நம்முடைய பாவங்களை உணர்ந்து ஆண்டுகிட்டு அறிக்கிடுறோமா? அப்படி உங்களால உணர முடியுமா, தேவனத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும், எனக்கு உணர்வை தாரும்ப்பா, நான் உணர்ந்து இருக்கணுமாப்பா, எல்லாத்திலும் உணரணும் ஐயா, எனக்கு உணர்வை தாரு, என் தப்ப உணரக்கூடிய இதயத்தை தாரும், நான் உணர்ந்த இடத்துல அறிக்கிடணும், நான் ரட்சிக்கப்படணும், பரலோ வெளிச்சத்தில் அடக்கணும் ஆண்டவரே சொல்லி கேட்போம். ஆண்டவர் கிருபை செய்வார். மூன்றாவதாக, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சிலுவையில மொழிந்த வார்த்தை, யோவான் சுவிசேஷம் 19:26-27
1: அப்பொழுது இயேசு,
0: அப்பொழுது இயேசு
1: தம்முடைய தாயையும்,
0: தம்முடைய தாயையும்
1: அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த,
0: அருகில் நின்ற தமக்கு அன்பாயிருந்த
1: சீஷனையும் கண்டு,
0: சீஷனையும் கண்டு
1: தம்முடைய தாயை நோக்கி,
0: தம்முடைய தாயை நோக்கி,
1: ஸ்திரீயே,
0: ஸ்திரீயே,
1: அதோ உன் மகன் என்றார்,
0: அதோ மகன் என்றார்.
1: பின்பு,
0: பின்பு
1: அந்த சீஷனை நோக்கி,
0: அந்த சீஷனை நோக்கி,
1: அதோ
0: அதோ
1: உன் தாய் என்றார்,
0: உன் தாய் என்றார். ஆமா அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில கூட தன்னை பெற்றெடுத்த தாய்க்கு ஒரு அடைக்கலத்தை கொடுத்து சென்றார். அன்பான சீசனை பார்த்து அதோ ஒன்று தாயின்னு சொன்னார், தாயை பார்த்து அதோ ஒன்று மகைன்னு சொன்னார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்ம தாய்க்காக என்ன செய்யறோம், 10 சுமந்து பெற்றெடுத்த தாய்க்காக என்ன செய்யறோம் யோசித்து பாருங்க. ஏதோ சிலர் என்ன செய்வாங்கன்னா, ஏதோ கொடுத்து கொஞ்சம் காசு கொடுத்துட்டா நம்ம கடமை தீர்ந்து நினைக்கிறோம். அதெல்லாம் அருமையானவர்களே, தாயினுடைய உள்ளம் நம்ம இடத்துல அன்பா இருக்க வேண்டும், நம்ம இடத்துல எல்லாமே அன்பா பேசணும், அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் எல்லாரும் நினைப்பாங்க. சகோதரிய சகோதரியே, என் மகன் அன்பா பேச வேண்டும், என் மகன் அன்பா பேச வேண்டும், அன்புக்குத்தான் தாய்மார்ல ஏங்கி இருக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஏதோ உனக்கு உதவி செஞ்சுட்டா போதும், அதோட நம்ம கடன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை, நீங்க உங்க பெற்றெடுத்த தாய்க்கு நீங்க என்ன செய்யணும், உங்களால முடிஞ்ச உதவி நீங்க கட்டாயம் செய்ய வேண்டும். தேவனை கத்தர் விரும்புகிறது அதுதான். என்ன சொன்னா, அவங்களுக்கு ஏதாவது கட்டாயம் நீங்க உதவி செய்யணும். செஞ்சீங்கன்னா உங்க பிள்ளைகள் உங்களுக்கு அதே மாதிரி செய்வாங்க. நீங்க எதை செய்யுங்களோ அதுதான். ஆண்டவரே இயேசுக்கு நமக்காக மாதிரி வைத்து போயிருக்கிறார். அவருக்கு முன் நமக்கு மாதிரி வைத்திருக்கிறார். நம்ம அப்படி செய்யறோமான்னு சொல்லி சிலுவையிலும் கூட சொல்லனா போயிடப்படுற நேரத்திலையும் கூட ஒரு அடைக்கலத்தை கொடுத்து சென்றார். நீங்களும் நானும் கூட இந்த உலகத்துல வாழ்கிற நம்ம ஒவ்வொருவரும் நம்ம பெற்றெடுத்த தாய்க்கு நம்மளால முடிஞ்ச உதவி செய்ய வேண்டும். சரி, உங்களால உதவி செய்ய முடியாட்டாலும் தாய் தப்புறன்ட்டு அதிகமா அன்பு கூற வேண்டும். நம்ம அன்பு கூற வேண்டும். தேவனாய் கர்த்தனை பார்த்து கொண்டே இருப்பற. பொன்னி பேதின் புஸ்தகம் 2:21
1: நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை
0: தொடர்ந்து வரும்படி
1: உங்களுக்காக மாதிரியை பின்வைத்து போனார்.
0: நீங்க அவருடைய அடிச்சுவல, நீங்கள் நானும் அவருடைய அடிச்சுவல பின்பற்றி போறோமான்னு சொல்லி நமக்காக மாதிரி வைத்து போயிருக்கிறாரு. தாய்க்கு எப்படி தன்னை சீசனை பார்த்து அதோ தாயின்னு சொன்னாரு, அதே போல நீங்க கட்டாயம் உதவி செய்ய வேண்டும். நீங்க எதை செய்யறீங்களோ அதுதான் நாளைக்கு உங்க பிள்ளைங்க உங்களுக்கு செய்வாங்க. அது மறந்தே போகாதீங்க. உங்களால முடிஞ்ச உதவி உங்க தாய் தப்பருக்கு கட்டாயம் உதவி செய்ய வேண்டும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அதை விரும்புகிறார். அதுதான் நமக்கு மாதிரியா முன்வைத்து போயிருக்கிறார். நம்ம ஒரு நாளும் அடிச்சவர்ல தொடர்ந்து ஒருபடி நமக்கு மாதிரியா பின்வைத்து போயிருக்கிறார். மறந்து போகாதீங்க. எபேசியன் புஸ்தகம் 6:2-3
1: உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும்
0: பூமியிலே
1: உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும்
0: உன் தகப்பனையும்
1: உன் தாயையும்
0: கனம் பண்ணுவாயாக என்பதே
1: வாக்குத்தத்தமுள்ள முதல் கற்பனையாயிருக்கிறது.
0: பாத்தீங்களா, உங்க ஆயுசு வந்து நல்ல தீர்க்க ஆயுசு இருக்குன்னு சொன்னீங்கன்னா என்ன செய்யணும், உங்க தாய் தப்பனையும் நீங்க கனம் பண்ணணும். உங்களுக்கு நன்மை உண்டா இருக்கணுமா உங்க வாழ்க்கையில? உங்களுக்கு தீர்க்காயசா இருக்கணுமா? உங்க வாழ்க்கையில நன்மை உண்டாகணுமா? உங்க தாய் தப்பனையும் கனம் பண்ண வேண்டும். நம்ம கனம் பண்றோமா? எப்படி இருக்கும் அருமையானாலே கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நம்ம ஏதோ அரசம் தியானிக்கிறோம் அப்படியே விட்டுறோம்னு இருக்கக்கூடாது. உங்க தாய் தப்பனையும் நீங்க என்ன செய்யணும், கனம் பண்ணணும். கனம் பண்ணுவீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மை உண்டாயிருக்கும். அது மாத்திரல, உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு ஆயுசு தீர்க்க ஆயுசா இருக்கும். நீங்க ஒரு நாளும் உங்க தாய் தப்பனையும் கனம் பண்ண வேண்டும். நீதிமொழி புஸ்தகம் 23:22
1: உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவளாகும்போது அவளை அசட்டை பண்ணாதே.
0: பாத்தீங்களா, பாமா உனக்கு என்னமா தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. உங்க பெற்ற தகப்பனுக்கு செவி கொடுக்கணும். உங்களை படிக்க வச்சது யாரு, அதை யோசித்து பாருங்க. உங்களை படிக்க வச்சு இந்த நிலை கொண்டு வந்தது யாரு? உனக்கு ஒண்ணும் தெரியாதுமா, நீ சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா, ஓ நீ சும்மா படு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்களை படிக்க வச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்தது யாரு? உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் தான். அதை நீங்க மறந்து போக கூடாது. தாய் வந்து அசட்டை பண்ணக்கூடாது, தகப்பனுக்கு செவி கொடுக்கணும். அப்படி இருப்பீரானா, கர்த்தர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார். நான்காவதாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில கூறின வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 27:46
1: 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார்.
0: அதற்கு
1: என் தேவனே
0: ஏன்
1: என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம்.
0: ஆம் அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. பிதாவாகி தேவன் அவர் கைவிட்டாரா? இல்லவே இல்லை. கர்த்தர் நிச்சயமா கைவிடவே இல்லை. யோவான் சுவிசேஷம் 10:30 வாசிக்க கேப்போம்.
1: நானும் பிதாவும்
0: ஒன்றாயிருக்கிறோம். பாத்தீங்களா, நானும் பிதாவும் ஒன்றா இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப ஏன் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லி ஆண்டவரை இயேசுகிறது சிலுவையில மொழிந்தார் என்று தெரியுமா? ஏசாயின் புஸ்தகம் 53:6
1: நம் எல்லாரும்
0: ஆடுகளைப் போல
1: வழி தப்பி திரிந்து
0: அவனவன்
1: தன் வழியிலே போனோ
0: கர்த்தரோ
1: நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும்
0: அவர் மேல் விழப்பண்ணினார். பாத்தீங்களா அருமையானவரே, நம்ம எல்லாருடைய அக்கிரமும் ஆண்டவராக இயேசுக்கு மேல விழுந்தது. அதனால பிதாவுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டிருந்துச்சு. நானும் பிதா ஒன்றா இருக்குன்னு சொன்ன அன்பின் ஆண்டவராக இயேசுகிறது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொன்னார். நம்முடைய ஒவ்வொரு அக்கிரமும் அவர் மேல் விழுந்தது. அப்ப நம்முடைய பாவங்கள் வந்து அவர் பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. யோவான் சுவிசேஷம் 1:29
1: இதோ உலகத்தின் பாவத்தை
0: சுமந்து தீர்க்கிற
1: தேவ ஆட்டுக்குட்டி என்றார்.
0: பாத்தீங்களா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நம்முடைய பாவங்கள்லாம் அவர் பிதாவின் முகத்தை அவருக்கு மறைத்தது. அவரிடத்துல பாவமே இல்லையா? 1 பேதுரு 2:22
1: அவர் பாவம் செய்யவில்லை அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை.
0: வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை, அவர் பாவம் செய்யல. கத்திரி வேதஞ்சது தீமை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அவர் சின்ன பாவம் கூட அவரத்துல கிடையாது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி. நம்ம ஒவ்வொரு பாவத்தையும் அவர் சுமந்தார். அதனாலதான் பிதான் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. அருமையான சகோதரி சகோதரியே, நம்முடைய பாவம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பிதான் முகம் மறைக்கப்பட்டது. அவர் சின்ன பாவம் கூட இடத்துல இல்ல. அவர் பாவம் செய்யவில்லை, அவர் இடத்துல என்ன இல்லையா? வஞ்சனை காணப்படவே இல்லை. அருமையானவர்களே, நம்ம இந்த நாள்ல ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற நாம் நிச்சயமாகவே தேவனிடத்துல சொல்லணும், ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, இனிமேல் நான் பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நம்ம பாவம் செய்யும் போது நமக்கு என்ன செய்யும்? பிதான் முகம் மறைக்கப்படும். இனிமேல் நான் பாவம் செய்யாதபடிக்கு எனக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே, பாவத்தை ஜெயிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போம். உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் மரணத்தையும் ஜெயிக்க எனக்கு பலன் கொடுங்க, இந்த பாவத்தை ஜெயிக்க எனக்கு பலன் கொடுங்கன்னு கேட்போம். ஆண்டவர் நிச்சயமா தருவார். ஏசாயின் புஸ்தகம் 59:2
1: உங்கள் அக்கிரமங்களே
0: உங்களுக்கும்
1: உங்கள் தேவனுக்கும்
0: நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது.
1: உங்கள் பாவங்களே
0: அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு
1: அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
0: பாத்தீங்களா, நம்முடைய முகத்தை என்ன, நம்முடைய பாவம்தான் ஆண்டவரை இயேசுக்கு நம்ம பிதாவாகி தேவன் நமக்கு செவி கொடுக்காதபடிக்கு நம்மளுக்கு மறைக்கிறது. அதான் சொல்றேன், எப்படிலாம் நான் செவிக்கிறேன், செவ்வாய் ஏன் கேட்கப்படல, என் செவ்வாய் ஏன் கேட்கல, நான் காலையில செவிக்கிறேன் மாலையில செவிக்கிறேன் எப்ப பார்த்தாலும் செவிச்சிட்டு இருக்கேன், என் செவ்வாய் ஏன் கேட்கப்படலாம்? நம்முடைய பாவம் தான் அவர் செவி கொடுக்கப்படாதொடிக்கு நம்முடைய பாவம் அவருடைய முகத்தை மறைக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய பாவம் தான் ஆண்டவராக இயேசுகிறதுக்கு பிதான் முகம் மறைக்கப்பட்டது. நம்முடைய பாவத்தை சொல்லுவில சுமந்து தீர்த்தார். அதனால இன்னைக்கு என்ன செய்யலாம்? நம்ம இப்ப ஆண்டோட முகம் நம்ம மறைக்கப்படக்கூடாதுன்னு சொன்னா, நம் பாவத்தை அறிக்கிட்டு இனிமேல் பாவத்தை செய்யக்கூடிய பலன் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, நம் பாவம் செய்ய அப்படி வாழணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் சொல்லி கர்த்தர் நோக்கி கேட்போம். நம்மளால ஒன்னும் செய்ய முடியாது, நம்ம ஆண்டு விட்டு தான் கேட்கணும். இயேசுவே, நம்ம பாவம் செய்யக்கூடாதுப்பா, உங்களுடைய முகம் எனக்கு மறைக்கப்படக்கூடாது, நம்முடைய முகத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே, எனக்கு இந்த பாவத்திலிருந்து வெற்றி தாருன்னு சொல்லி நம்ம ஒரு செவம் பண்ணுமா? 5வதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில கூறின வார்த்தை யோவான் சுவிசேஷம் 19:28
1: வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக
0: தாகமாயிருக்கிறேன். ஆமா அருமையானவர்களே, இரவெல்லாம் அடிக்கப்பட்டு கைகள் ஆணி கால்கள் ஆணி விழாவில் குத்தப்பட்டார், முள்ளுமுடி சூட்டப்பட்டார். அவர் தாகமெல்லாம் என்ன தெரியுமா? நீங்கள் நானும் மனம் திரும்ப வேண்டும். நான் எல்லாம் முடிச்சிட்டனே, எல்லாம் செய்துட்டனே. என் மகன் என்ன மனம் திரும்பலையே, என் மகன் என்ன மனம் திரும்பலையே, இன்னும் பழைய வழியிலே இருக்கிறாங்கன்னு சொல்லிதான் ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், நான் தாகமா இருக்கிறேன்னு சொல்லி. இன்னைக்கு ஆண்டவர் கையில உப்பு கொடுப்போம் ஆண்டவரே, என்னை நம்முடைய கரத்துல உப்பு கொடுக்குற ஆண்டவரே, எப்படியாவது என்னை மாற்றும் ஐயா, நான் உண்மை போல மாற வாஞ்சிக்கிற, என்னை உண்மை போல மாற்றுன்னு கேளுங்க. ஆண்டவரே இயேசுக்கு உங்க மேலதான் தாகமா இருக்கிறார், நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? யோவான் சுவிசேஷம் 4:34 வசனம்.
1: என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது.
0: அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. பாருங்க அருமையானவர்களே, நம்ம எத்தனை பேர் அப்படி நினைக்கிறோம், பிதா இந்த உலகத்துல நான் அனுப்பினத நிறைவேற்ற வகஞ்சே இருக்கிறேன்னு சொல்றமா? பிதான் சித்தத்தை செய்ய வேண்டுமே, அவர் எனக்காக கொடுத்த பொறுப்ப, அவர் எனக்காக கொடுத்த கிரியை நான் செய்து முடிக்கணும் சொல்லி எத்தனை பேர் தாகமா இருக்கும். அருமையான சகோதரிய சகோதரியே, நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், பிதாவின் சித்தத்தை செய்யறது என்னோட தாகம். அது மாத்திரல, பிதா எனக்கு கொடுத்த அந்த கிரியை நான் செய்து முடிக்கிறது தாகமா இருக்கிறேன்னு சொல்றாரு.

0: கிரிய நான் செய்து முடிக்கிறது தாகமா இருக்கிறேன்னு சொல்றாரு. உங்களுக்கும் எனக்கு அந்த தாகம் வர வேண்டாமா? இந்த உலகத்துல உங்களையும் என்ன ஒரு நோக்கத்தோட தான் இந்த உலகத்துல உண்டாக்கி அனுப்பி வைத்திருக்கிறார். அவருடைய கிரிய நம்ம முடிக்கிறோமா? அவர் நம்ம கொடுத்த திட்டத்தின் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோமா? அவர் நம்மளை குறித்து என்ன சித்த வைத்திருக்காரு நினைச்சாது பாத்திருக்கிறோமா? இந்த உலகத்துல எதற்காக தேவன் என்ன இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தார்? அவர் எனக்காக கொடுத்த கிரிய நான் செய்து முடித்திருக்கிறேனா? ஒரு நாள் யோசித்தாது பாத்திருக்கிறோமா? அருமையானவர்களே, தேவனாய் கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரையும் இந்த உலகத்துக்கு அனுப்புவது ஒரு நோக்கம், ஒரு திட்டம். அதுதான் நம்ம ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே நீர் எனக்காக கொடுத்த கிரியில நான் செய்து முடிக்கிறேன் என்னோட தாகனு சொல்லுவோமா? ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் எப்படி அசதியா இருந்துட்டப்பா, நிர்வசாரமா இருந்த, இனிமேல் நான் செய்வாண்டவரே, உம்முடைய நீர் எனக்காக செய்து கொடுத்த அந்த கிரியை நான் செய்வாண்டவரே, உம்முடைய சித்தத்தை நான் செய்வாண்டவர், ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்போம் பிரியமானவர்களே. கர்த்தர் உங்க மேல என் மேலதான் தாகமா இருக்கிறார். நாளுக்கு பொல்லாத ஆணப்பிள்ளைகளால் காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும் சொல்லி கர்த்தராகி தேவன் நம்மளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அதுதான் சொன்னார், தாகமா இருக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 18:14.
1: இவ்விதமாக
0: இந்த
1: சிறியரில்
0: ஒருவனாகிலும்
1: கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற
0: உங்கள் பிதாவின்
1: சித்தமல்ல.
0: ஆம் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுக்கு சொன்னார், தாகமா இருக்கிறேன் சொன்னார். என்ன தாகம்? நம்ம ஒருத்தரோட கெட்டு போக கூடாது. இந்த சிறியில ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாதுதான் பிதாவின் சித்தம். நம்ம எங்க இருக்கிறோம்? கர்த்தருக்குள்ள இருக்கிறோமா? கர்த்தர் விட்டு வெள்ளைக்கு தூரமா மாம்சமும் மனமும் விரும்பறபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? உங்க மேல என் மேல்தான் தேவனுடைய தாகம். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறதான் தேவனுடைய தாகம். எப்படி இருக்கிறோம்? பிதான் சித்தத்தை செஞ்சிருக்கிறோமா? இல்ல நம்ம மனமும் மாம்சம் விரும்பறபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார், ஒருவராயில் கெட்டு போறது பிதான் சித்தம் அல்ல. இந்த சிறியில் ஒருவராது கெட்டு போறது உங்கள் பிதான் சித்தம் அல்ல என்று சொன்னார். நாம் எங்க இருக்கிறோம்? ஆண்டுக்குள் இருக்கமா? ஆண்டு விட்டு வழி விலகி இருக்கிறோமா? ஆண்டு விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எங்க இருக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டு கேட்கிறார், மகனே உன் இதயத்தை கொடு, மகனே உன் இதயத்தை தாய் என்று சொல்லி கேட்கிறார். இன்னைக்கு நம்ம கர்த்தர் கர்த்தர் நம்ம அர்ப்பணிப்போமா? நீதிமொழியின் புஸ்தகம் 23:26.
1: என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா.
0: ஆம் அருமையானவர்களே, கர்த்தர் கேட்கறது உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்லி நீ கர்த்தத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நம்ம வீட்டு வளைவேறி போயிட்டு இருக்கிற ஆண்டவரே, நான் எங்கேயோ இருக்கிற ஆண்டவரே, என் இழுத்துக்கொள்ள என் இருதயத்தை விட கர்த்தர் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீ எனக்குள்ள வாசம் பண்ணுவீங்க, எனக்குள்ள இங்க தங்கிருங்க, எனக்குள்ள வாங்க ஆண்டவர், என் மேல்தான் ஆண்டவர் தாகமா இருக்குன்னு சொன்னீங்க, நீங்க எனக்குள்ள வரணும், எனக்குள்ள வாசம் பண்ணுங்கப்பா, நீங்க என் மேலதான் ஆண்டவர் தாகமா இருக்கீங்க, என்னை ஒருத்தர் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் சொல்லுமா? ஆண்டவர் ஒப்பு கொடுப்போமா? நம்ம ஒருத்தர் கூட கெட்டு போறது பிதான் சித்தம் அல்ல, கெட்டு போறத தேவன் விரும்புறதும் அல்ல. இன்னைக்கு நம்ம ஆண்டு கொடுக்குமா? அதான் கர்த்தராகி தேவன் ஆண்டவரை இயேசுகிறது தாகமா இருக்கிறேன் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னை மடத்துல அர்ப்பணிக்கிறப்பா, என் இதயத்துக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்க, என் இதயத்தை உங்க கையில ஒப்பு கொடுக்குற ஆண்டவர் சொல்லுவோமா? உங்களுக்குள்ள ஆண்டவர் எனக்குள்ள வந்து வாசம் பண்ண வாஞ்சியா இருக்கிறார். அவர் தாகமெல்லாம் உங்க இதயத்து மேல, என்னுடைய இதயத்து மேலதான் அருமையானவர்களே, ஒப்பு கொடுப்போமா? அது மாத்திர இயேசுகிறதுக்கு இன்னொரு தாகம், ஏசாயின் புஸ்தகம் 6:8.
1: யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்?
0: ஆம் அருமையானவர்களே, என் சனங்களே எத்தனையோ பேர் அறியலையே, என் சனங்களே எங்கேயோ இருக்கிறாங்களே, யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமா போவா? ஏசாய் சொன்னது போல என்னை அனுப்பும் ஆண்டவரேன், நான் போகிறேன்னு சொல்லுமா? எத்தனையோ சனங்கள் ஆண்டு அறியலையே, எத்தனையோ சனங்கள் மனம் போல மாம்சமும் மனசு விரும்பினோடி வாழ்ந்து கொண்டிருக்காங்களே, அவங்களுக்கு போய் யார் சொல்லுவா அன்று சொல்றாரு? யாரை அனுப்பி யார் நமது காரியமா போவா என்று சொல்லி ஏசாய சொன்னார், என்னை அனுப்ப மாட்டேன், நான் போறேன்னு சொன்னாரு. நீங்கள் நானும் சொல்லுவோமா? ஆண்டவரே, இன்னும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களால் முடிந்தபடி விழித்து செய்கிற ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவோமா? எத்தனை துன்பங்கள் தொல்லைகள் வந்தாலும் கத்தடி ஒழித்து நம்ம செய்ய வேண்டிய அருமையானவர்களே, அன்று அதைத்தான் நம்ம மேல தாகம் இருக்கிற. முதல் நம்ம இருதயத்து மேல தாகம், ரெண்டாவது ஆண்டு ஊழித்து செய்வன் தாகம். ஆண்டு என்ன ஒப்பு கொடுக்கறேன்னு ஒப்பு கொடுப்போமா? ஆறாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மொழிந்த வார்த்தை, யோவான் சுவிசேஷம் 19:19.

0: முப்பதாவது வசனம்.
1: இயேசு காடியை வாங்கின பின்பு,
0: இயேசு காடியை வாங்கின பின்பு
1: முடிந்ததென்று சொல்லி,
0: முடிந்ததென்று சொல்லி
1: தலையை சாய்த்து,
0: தலையை சாய்த்து
1: ஆவியை ஒப்பு கொடுத்தார்,
0: ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆமா அருமையானவர்களே, முடிந்தது என்று சொன்னார். என்ன முடிந்தது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 33 வருஷமா இந்த உலகத்துல பிதாவாகி தேவன் அவர் அனுப்பினத செய்து முடித்துட்டாரு. அதான் முடிந்தது என்று சொன்னார். இந்த உலகத்துல வந்து செய்ய வேண்டிய காரியங்களை அவரு செய்து முடித்துட்டாரு. அதான் முடிந்தது என்று சொன்னார். ஆமா அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து பிதாவாகி தேவன் அவர் அனுப்பின காரியத்தை செய்து முடித்தார். அதான் முடிந்தது என்று சொன்னார். யோவான் சுவிசேஷம் 17 அதிகாரம் 4 வசனம்.
1: நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன்
0: ஆமா அருமையானவர்களே, பிதாவாகி தேவன் என்னெல்லாம் செய்யணும் சொல்லி அவர் கிரியை ஒப்பு கொடுத்தாரோ அந்த கிரியெல்லாம் அவரு செய்து முடித்தார். நீங்கள் நானும் கூட கர்த்த நமக்காக கொடுத்த கிரியை நம்ம செய்து முடிக்க வேண்டும். அப்பதான் நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் ராஜ்யத்துக்கு பூர்ணத்தோட ஆண்டவர் ராஜ்யத்துல போய் மகிழ்ச்சியா வாழ முடியும். ஆண்டவரை இயேசுக்கிட்ட நீர் எனக்கு நியமித்த கிரியை நான் செய்து முடித்தேன் சொன்னார். நம்மளும் கூட செய்து முடிச்சிருக்கிறோமா? யோசித்து பாருங்க, நம்ம கர்த்தருக்காக எதையாவது செய்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க, நம்ம எப்படி இருக்கிறோம்? நிறைய பேர் நினைச்சாங்க, வீடு மேல வீடு வாங்கணும், காடு வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், பொண்ணை வாங்கணும், பொருளை வாங்கணும். அவங்க வீட்டில் இத்தனை பொருள் இருக்கு, நம்ம வீட்டில் என்ன இருக்குது, அவங்க எப்படி இருக்காங்க, நம்ம என்ன வச்சிருக்கிறோம், இதைத்தான் நினைப்பாங்க. ஆண்டவரை இயேசுக்குது சொன்னார், பிதா எனக்கு என்ன நியமித்தாரோ அந்த கிரியை நான் செய்து முடித்தேன்னு சொன்னார். நம்ம என்ன செய்திருக்கிறோம் யோசித்து பாருங்க அருமையானவர்களே. நம்ம கிறிஸ்தவங்களை இருப்பதுனாலயோ வார வாரம் சர்ச்சைக்கு போயிட்டு அப்படின்னால நம்ம போக முடியாது. ஆண்டவரை இயேசுக்குத்தனுக்கு எல்லாமே நமக்கு மாதிரி வைத்து போயிருக்கிறார். பிதாவை தேவனை நியமித்ததை நான் செய்து முடித்தேன்னு சொன்னார். அவர் நியமித்த கிரிகளை செய்து முடிச்சார். நீங்கள் நான் என்ன செஞ்சிருக்கோம் கர்த்தருக்காக, உங்களுக்காக எனக்காக எத்தனை பாடு சொல்லனா துயரத்தை அணிவித்தாரே, எவ்வளோ பாடுகள் கஷ்டத்தை நமக்காக அணிவித்தாரே. நம்ம கர்த்தராகி தேவனுக்காக என்ன செய்திருக்கிறோம் யோசித்து பாருங்க. பரிசுத்த பவுல் சொல்றாரு 2 தீமோத்தேயு 4:7 வசனம்.
1: நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன்.
0: பாத்தீங்களா, அவர் சொல்ற நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். எபிரேயன் புஸ்தகம் 12:1 வசனம்.
1: நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, நமக்கு ஒரு ஓட்டத்தை நியமிச்சு வச்சிருக்கிறாரு. அந்த ஓட்டத்தை நம்ம என்ன செய்யணும்? பொறுமையோடு ஓடி முடிக்க வேண்டும். அதுங்க பரிச பவுல் சொல்ல நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடித்தேன். அவருக்கென்று என்ன ஓட்ட வச்சாரோ அது ஓடி முடிச்சிட்டாரு. நீங்கள் நானும் என்ன செஞ்சிருக்கிறோம் அருமையான, சிந்தித்து பாருங்க. சிந்திப்போம், செயல்படுவோம். நிச்சயமா நான் சிந்திக்க வேண்டும். ஏதோ ஒரு வாழ்க்கை வளர்ந்தோம், வீடை வாங்கினோம், பணத்தை சேர்த்தோம், அதை சேர்த்தோம், இதை சேர்த்தோம்னாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒன்றும் கொண்டு வந்தும் இல்லை, ஒன்றும் கொண்டு போறதும் இல்லை. இந்த உலகத்துக்கு ஏதாவது கொண்டு போக முடியுமா? நிறைய பேர் பாருங்க, ஒரு 10 பைசா கூட செலவு பண்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஆனா கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகும்போது எப்படி, அங்க எப்படி அவங்களுக்கு பொக்கிஷம் இருக்கும், என்ன இருக்கும் யோசித்து பாருங்க. கர்த்தருக்காக சின்ன ஊழியத்தை கூட செய்ய மாட்டாங்க, அவங்களுக்காக அவங்க குடும்பத்துக்காக செவிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பரலோகத்துல என்ன பொக்கிஷம் இருக்கும் யோசித்து பாருங்க. பஸ்ட பரிசு நல்ல போராட்டத்தை போராடினே ஓட்டத்தை முடித்து, என்ன ஓட்டம்? நமக்காக நியமித்த ஓட்டம் சொல்லி எவ்ரே 12:1 வாசிக்கிறோம். நமக்காக நியமித்த ஓட்டத்தை செய்து முடித்தேன்னு சொல்ற நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அருமையில சிந்தித்து செயல்படுவோம். மோசை சொல்றாரு யாத்ரா புஸ்தகம் 40:30.
1: இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான்.
0: மோசே வேலைய முடித்தார். அவர் கொடுத்த வேலை அவர் செய்து முடிச்சிட்டாரு. நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார், எல்லாம் முடிந்தது. இந்த உலகத்துல என் பிள்ளைகளுக்காக பட வேண்டி பாடுகள் எல்லாம் பட்டு முடித்து விட்டேன்னு சொல்ல முடிந்தது என்று சொன்னார். எனக்கு பெய்தா நியமித்த கிரிகளை செய்து முடித்தேன்னு சொன்னார். மோசே சொன்ன வேலை முடிந்ததுன்னு சொன்னார். நோவா சொல்றாரு ஆதியாகமம் 7:22.
1: நோவா அப்படியே செய்தார். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான்.
0: பாத்தீங்களா, இங்க என்ன திட்டமா சொல்ற பாருங்க. நோவாக்கு தேவன் என்னெல்லாம் கட்டளையிட்டாரோ அப்படியே செய்து முடித்தான். ஆமா அருமையானவர்களே, நம்ம உள்ள தாரசி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஒண்ணுமே மக்கா செய்யல ஆண்டவரே, என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, நமக்காக நான் செய்து முடிக்க எனக்கென்று என்ன வைத்திருக்கீங்க ஆண்டவரே, நான் செய்து முடிக்க என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவோமா. கர்த்தர் ஏழாவதாக சிலுவையில கூறின வார்த்தை, லூக்காவின் சுவிசேஷம் 23:46.
2: இயேசு பிதாவே, உம்முடைய கைகளில்
0: என்
2: ஆவியை ஒப்புவிக்கிறேன்
0: என்று
2: மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் இப்படி சொல்லி ஜீவனை விட்டார்
0: ஆமா அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்டார். பிதாவின் கையில அவர் ஒப்பு கொடுத்தார். அன்று சொன்ன தீர்க்கு தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகம் 31:5.
2: உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே சங்கீதக்கார நிமித்தமா இந்த தீர்க்கு தரிசனத்தை சொல்லி வைத்திருந்தார். அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறிடுச்சு. அவர் பிதான் கையில தம்முடைய ஜீவன் ஒப்பு கொடுத்தனால இப்போ நமக்குள்ள பரிசுத்தாவினர் நமக்குள்ள வந்திருக்கிறார். கலாத்தியர் புஸ்தகம் 4:6-7.
2: மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால்
0: அப்பா பிதாவே
2: என்று கூப்பிடத்தக்கதாக
0: தேவன்
2: தமது குமாரனுடைய ஆவியை
0: உங்கள்
2: இருதயங்களில் அனுப்பினார்
0: ஆகையால்
2: இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய்
0: நீ புத்திரனேயானால்
2: கிறிஸ்து மூலமாய்
0: தேவனுடைய
2: சுதந்திரனுமாயிருக்கிறார்.
0: அதுக்காக பிதாவுடைய கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆவி ஒப்பு கொடுத்தார். குமாரனுடைய ஆவி நமக்குள்ள வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம என்ன செய்வோம்? தேவனுக்கு சுதந்திரராய் மாற போறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா? அதுக்குதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அவருடைய ஆவிய பிதாவின் கையில ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நமக்கு குமாரனாகிய தேவனுடைய ஆவி நமக்குள்ள வந்ததுனால தேவனுடைய சுகந்தராய் மாறுறோம். நம்ம அடிமையா வாழ்ந்தோம், இப்போ கர்த்தருடைய பிள்ளையாய் மாறுறோம். அப்பா பிதாவை நம்ம கூப்பிடக்கூடிய பெரிய சிலாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். மாத்திரல ரோமர்கள் நிறுவோம் 8:17.
2: நாம் பிள்ளைகளானால்
0: சுதந்திரமாமே
2: தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துக்கு உடன் சுதந்திரமாமே.
0: பாத்தீங்களா, நம்ம சுதந்திரமாய் மாறிட்டோம். ஏன்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை நமக்குள்ள குமாரோட ஆவி நமக்குள்ள வந்ததுனால கர்த்தருடைய சுதந்திரராய் மாறிட்டோம். அவருடைய பிள்ளையா மாறிட்டோம். அவரு பிள்ளையா மாறும்போது கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரு. ஏசாயின் புஸ்தகம் 19:25.
2: இஸ்ரவேலராகிய
0: என் சுதந்திரமும்
2: ஆசீர்வதிக்கப்பட்டது
0: என்று சொல்லி
2: அவர்களை ஆசீர்வதிப்பார்.
0: நம்ம இஸ்ரவேலா மாறிட்டோம், அவருடைய சுதந்திரமா மாறிட்டோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? நம்ம கர்த்தர் என்ன செய்வார்? நம்ம நிச்சயமா நம்மள ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் தேவனுடைய குமாரனுடைய ஆவி பெற்றிருக்கீங்களோ, கர்த்தருடைய சுதந்திரமா மாறுறீங்க, உங்களை கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரல, அவர் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை கேட்டு அன்றைய முடிய ஆவி எனக்குள்ள அனுப்புங்க ஆண்டவரே, என் இருத்த முடிய ஆவி தாரும், எனக்குள்ள வேணும் ஆண்டவருடைய ஆவியானவர் எனக்குள்ள வரணும்னு சொல்லி நம்ம கண்ணீரோட கேட்க வேண்டும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டா அவருடையா மாறவே முடியாது. ரோமர்கள் நிறுவம் 8:9.
2: தேவனுடைய ஆவி
0: உங்களில் வாசமாயிருந்தால்
2: நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள்.
0: கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன்
2: அவருடையவன் அல்ல.
0: பாத்தீங்களா, கிறிஸ்துவின் ஆவி யாராருக்குள்ள இல்லையோ அப்ப நம்ம கிறிஸ்தவங்களை இருக்க முடியாது. உலக பிரகாரமா கிறிஸ்தவங்க சொல்லிக்கலாம், சபையில கிறிஸ்தவங்க சொல்லலாம், அவருடைய மாற முடியாது. அருமையானவர்களே, பரிசுத்தவன் அபிஷேகத்தை கேளுங்க. ஆண்டவரே, முடிய ஆவி எனக்குள்ள வரணும், குமாரோட ஆவி எனக்கு தாங்க ஆண்டவர், எனக்குள்ள வரணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். அதனாலதான் பிதாவாகிய தேவனிடத்தில் அவருடைய ஆவியை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியினத்தை நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். எவ்வளவு சிலாக்கியம் பெற்றாங்க பாத்தீங்களா? நம்ம ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னத பாட்டின் புஸ்தகம் 7:10
2: நான் என் நேசருடையவள்,
0: நான் என் நேசருடையவள்,
2: அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது.
0: அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருந்தால்தான், கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருக்கும் போது நம்ம அவருடையராய் மாற முடியும். அது மாத்திரம் இல்ல, அவருடைய பிரியம் நம்ம மேல இருக்கும். இந்த உலகத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க வேலை அவங்க பிரியமா இருக்காங்க, அந்த பிரியம் இந்த உலகத்தோட முடிந்து விடும். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருந்தார்னா நம்ம மேல கர்த்தர் பிரியமா இருப்பா. எவ்வளவு பெரிய சிலாக்கியம் பார்த்தீங்களா? வானத்தை உண்டாக்கினவர், பூமியை உண்டாக்கினவர், சமுத்திரத்தை உண்டாக்கினவர், நீர் ஊற்ற உண்டாக்கினவர், சகலத்தையும் அண்டாசரத்தை உருவாக்கினவர் நம்மள பிரியமா இருந்தார். எவ்வளவு பெரிய சந்தோஷம். கர்த்தரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரே, பரிசுத்தாவினர் எனக்குள்ள வரணும், ஆண்டவர் என்னை பரிசுத்தாவில் நிரப்புங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி கேட்போமா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறங்க பரலோக பரிசுத்த பிதாவை, நன்றியோடுமை துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். உடைய அபிஷேகங்கள் மேலே இறங்கட்டும்ப்பா. நீ பிதாவின் கையில் உங்களுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தீங்களே, அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம், குமாரனுடைய ஆவியின் அபிஷேகம் எங்களுக்கு மேலே இறங்கட்டும் எப்பா. இறங்கட்டும் தகப்பனை, இறங்கட்டும் ஐயா. அக்கினி எல்லாரும் மேலே போடுங்க ஆண்டவரே. பூமி மேலே அக்கினை போட வந்து இப்பொழுதே பற்றியறி விரும்புறேன்னு சொன்னீரே. தேவ அக்கினை போடுங்க, தேவ எல்லாமே நிரப்புங்க, தேவ பிரசனத்தில் நிரப்புங்க, தேவனோட மகி மேல நிரப்புங்க ஆண்டவரே. கத்தாவே நீ இறங்கி வாங்கப்பா, அப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள், கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு வேலையும் தேவையான பிரச்சனை அள்ளவெல்லாம் ஊற்றுமையா, ஊற்றுமையா. ஆசீர்வத்தில் அக்கினியால் நிரப்புங்க, உன்னத பழத்தில் இடக்கட்டுங்க. தேவ பிரசனை மூடிக்கொள்ள முடியாது, செபிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியிக்கிற தேவன் ஆசீர்வத்திலும் அவங்க கண்ணீரை துடைங்க, கவலை மாத்துங்க, பிரச்சனையை நீக்கிருங்கப்பா. அதிசயங்கள அற்புதங்களை செய்யுங்க சப்பா. எல்லாரும் ஒரு புதிய தீர்மானத்தோடு வாழ கிருவ தர வேண்டும் என்று செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கு அதிகமாய் கிரியிச்சிரு தேவன் ஆசீர்வித்து அவங்களை உயர்த்துங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் வாழ்க்கையில செய்யுங்க சப்பா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பா, அமை துதிக்கிறோம். வேலை இல்லாத மக்கள் வேலை தாங்க, திருமணமாக்காத மக்கள் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க, குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாக்கியத்தை தாங்க. கற்பத்தின் கனியோ கத்திரால கிடைக்கும் சுகந்திரடி சொன்னீரே, நீ குழந்தை பாக்கியத்தை தாங்க சப்பா. அப்பா, சமாளம் இல்லாத மக்கள் சமாளத்தை தாங்க, கடன் பிரச்சனையோடு இருக்க மக்கள் கடன் அடைக்க உதவி செய்யுங்க, குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்குங்க ஏசப்பா. உள்ளத்தை தொடுங்க ஆண்டவரே, ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தொழில் சிறக்கணும், தலைக்கணும், ஆசீர்வித்து உயர்த்தணும். வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரத்தின் எல்லை பெரிதாக்குங்க, வியாபாரத்தில் நம்முடைய கிருபை தாங்கட்டும். அதிசயங்களாக இருக்கிறவங்களை செய்யுங்க ஏசப்பா, நன்மையான காரியத்தை செய்யுங்க. பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி கொடுங்க. கத்துடி கிருபை, கத்துடி பிரசனம், கத்துடி மகிமை மூடிக்கொள்ளட்டும் அப்பா. நீங்கள் அற்புதத்தை செய்யப்படுற அன்புக்காக இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. உடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் தொடப்புற அன்புக்காக இரக்கத்துக்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு தேவை நீங்கள் சந்திங்கப்பா. நிறைவான வரும்போது குறைவிலாம் ஒளிந்து போடும் செய்கிறேன். ஒவ்வொரு குலத்திலையும் ராளிகை செய்யுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிகன மகிமுக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியன்போடு கெஞ்சி மண்டாடுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் அமைச்சரத்தை கேட்டுட்டா
3: ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக, யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் உழைத்து மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள், உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்திராகமா யாத்திராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நெட் இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Khunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, AndofJesus.in. God bless you.

0: இந்த உலகம் இப்படி இருக்குத, எப்படி வாழணும், கத்திற்கு எப்படி பயந்துருக்கணும், கத்திற்காக எப்படி பாய்ந்து ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன சொல்ல உணர்த்துவார். நம்ம ஆண்டவர்லாம் கேட்கணும், ஆண்டவரே என் உள்ளத்துக்குள்ள பாருங்கப்பா, எனக்குள்ள வந்து தங்குங்க, என் பாவங்கள்லாம் மன்னிங்க, உங்க ரத்தத்தால கழுவுங்க, நான் எப்படி இந்த உலகத்துல வாழணும் எனக்கு உணர்த்துன்னு சொல்லி நம்ம கேட்டா கட்டாயம் உணர்த்துவார். அல்லேலூயா, நிச்சயமா உணர்த்துவார். அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, உணர்த்துவார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்க வேண்டும். யாசாயின் புஸ்தகம் 28:26
1: அவனுடைய தேவன்,
0: அவனுடைய தேவன்
1: அவனை நன்றாய் போதித்து,
0: நன்றாய் போதிப்பா. நம்ம தேவன் எப்படி பெற்றவர், நம்ம நன்றாய் போதித்து
1: அவனை உணர்த்துகிறார்.
0: அவனை உணர்த்துகிறார் பாத்தீங்களா, நன்றாய் போதிக்கிற தேவன். ஆண்டவர் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே இந்த பொல்லாங்க நிறைந்த உலகத்துல வாழ்றாண்டு எங்க பார்த்தாலும் பிரச்சனைகளும் உபத்திரங்களும் பாடுகளும் அசுத்தமான காரியங்களும் அதிகமா நடந்து கொண்டிருக்க, ஆண்டவரே நான் எப்படி உலகத்துல வாழணும்னு கேட்டா ஆண்டவர் நன்றாய் போதித்து நம்மள என்ன செய்யறாரா, உணர்த்துகிற தேவன். அல்லேலூயா. அவர் சத்தத்துக்கு நம்ம செபி கொடுக்கும் போது போதிக்கிறார், நம்மளை உணர்த்தி நம்ம கரம் பிடித்து நடத்துகிற தேவன். அல்லேலூயா, கலங்க வேண்டாம். இரண்டாவதாக லூக்கான சுவிசேஷம் 17:28-30 வரைக்கும் வாசிப்போம்.
1: லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும்,
0: லோத்தினுடைய நாட்களில் நடந்து போதும் நடக்கும்.
1: ஜனங்கள் புசித்தார்கள்,
0: ஜனங்கள் புசித்தார்கள்,
1: குடித்தார்கள்,
0: குடித்தார்கள்,
1: கொண்டார்கள்,
0: கொண்டார்கள்,
1: விற்றார்கள்,
0: விற்றார்கள்,
1: நட்டார்கள்,
0: நட்டார்கள்,
1: கட்டினார்கள்,
0: கட்டினார்கள்.
1: லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே,
0: லோத்து சோதம் விட்டு பெறப்பட்ட நாளிலே,
1: வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வர்ஷித்து,
0: அக்கினியும் கந்தகமும் வர்ஷித்து
1: எல்லாரையும் அழித்து போட்டது,
0: எல்லாரையும் அழித்து போட்டது.
1: மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும்,
0: மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும்
1: அப்படியே நடக்கும்,
0: அப்படியே நடக்கும். பாத்தீங்களா, புசிக்கிறாங்க. இப்பெல்லாம் இந்த நிறைய பேர் என்னன்னா புசிக்கிறது தான், நிறைய புசிக்கிறது, அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி புசித்தார்கள்,
1: குடித்தார்கள்,
0: குடித்தார்கள். எங்க பாருங்க, சின்ன பிள்ளைகள் 10வது படிக்கிற பசங்க கூட இப்ப என்ன செஞ்சாங்க, குடிக்க ஆரம்பிச்சாங்க. குடித்தார்கள்,
1: கொண்டார்கள்,
0: கொண்டார்கள்,
1: விற்றார்கள்,
0: விற்றார்கள்,
1: நட்டார்கள்,
0: நட்டார்கள்,
1: கட்டினார்கள்,
0: கட்டினார்கள். இப்ப எங்க பாரு வீடு கட்டுறது, இந்த காரியம் இப்ப நடந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது தேவக்குமார இயேசு கிறிஸ்து வர போறார். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும், வருகைக்கு எல்லாரும் ஆயத்தமா இருக்க வேண்டும், அவரை சந்திக்க நம்ம தகுதியா இருக்க வேண்டும். ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே உண்மை சந்திக்க எனக்கு தகுதி படுத்துங்க, ஆண்டவரே உண்மையோடு நான் இருக்கணும், ஆண்டவரே எப்பவே நான் உண்மையோடு இருக்கணும். உங்க வீட்டில் நான் என்ன செய்ய கூடாது, வலதுறையும் சாயக்கூடாது, இடவரையும் சாயக்கூடாது, முடிபெறிந்தவன் உங்களை நிலைச்சிருக்கணும் சொல்லி நம்ம கேட்கணும். ஒரு நாள் நினைச்சிருந்தப்போ அதை முடிபெறிந்த நினைச்சிருக்கணும், ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவர் நிச்சயமா நமக்கு செய்வார். லூக்கான சுவிசேஷம் 17:31
1: அந்த நாளிலே,
0: அந்த நாளில்
1: வீட்டின் மேல் இருப்பவன்,
0: வீட்டின் மேல் இருக்கிறவன்,
1: வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக,
0: தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக
1: இறங்காமல் இருக்க கடவன்,
0: இறங்காமல் இருக்க கடவன்,
1: அப்படியே வயலில் இருக்கிறவன்,
0: அப்படியே வயலில் இருக்கிறவன்
1: பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன்,
0: பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். பாத்தீங்களா, பின்னிட்டு திரும்ப கூடாது. நம்ம ஆண்டுட்டு ஒப்பு கொடுத்துட்டோமா, பின்னிட்டு பார்க்க கூடாது. அவங்களே இப்படித்தானே இருக்காங்க, இவங்களே இப்படித்தானே இருக்காங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, பின்னிட்டு பார்க்க கூடாது. மேல இருக்கிறவங்க கீழே இறங்கி பார்க்க கூடாது. உன்னதமான நிலைக்கு கர்த்தர் நம்மளை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறாரு, நம்ம வந்து என்ன செய்யறோம், பின்னால நிலைக்கு நம்ம நோக்கி பார்க்கவே கூடாது. ஆண்டவர் நோக்கி போயிட்டே இருக்கணும். ஆண்டவர் ஒப்பு கொடுத்ததுல பின்வைத்தக்கால் பின்னோக்க கூடாது. ஆண்டவர் வலதுறவும் இடவரையும் சாயவே கூடாது. மக்களை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இடறி போயிடக்கூடாது. இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட சனங்கள் தான் வாழ்றாங்க, நம்ம அதை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. நம்ம கர்த்தருக்காக ஒரு நாளும் அவரை நோக்கி, அவரை முன்னைத்துக்கள் அவர் பின்வாக்காதபடிக்கு அவரை நோக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும். இந்த உலகம் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா ஆண்டவரை இயேசுக்கு முன்னாலேயே எல்லாம் என்ன செஞ்சிட்டாரு, சொல்லி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. சொல்லி வச்சிருக்காரா இல்லையா, சொல்லி வச்சுட்டாரு. அதனால நம்ம எதுவுமே நினைக்கக்கூடாது. அதுதான் அங்க யோவுல சொல்றாரு, நம்முடைய அக்கிரமத்தை என்ன செய்ய நினைக்கவே கூடாது. யோவு 36:21
1: அக்கிரமத்திற்கு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும்.
0: பாவத்திறமை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செஞ்சிட்டோம், திரும்ப அந்த வழிக்கு என்ன, திரும்பாதபடிக்கு என்ன செய்யணுமா, எச்சரிக்கையா இருக்கணும். பல பாவத்துல அறிக்கிட்டு இருக்கோம், உண்மைதான் அறிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம். அது மாத்திர அறிக்கிட்டு திரும்ப என்ன செய்யக்கூடாது, பல வழிக்கு போயிடக்கூடாது. முதல்ல நம்ம அறிக்கிட்டோம், ஆண்டவரோடு ஒப்புறாயிட்டோம், திரும்ப பழைய வழிக்கு நம்ம போகக்கூடாது, அக்கிரமான வழிக்கு போகக்கூடாது. என்னென்ன சொல்றாரு பாருங்க, அக்கிரமம் எதை குறிக்குது பாருங்க, கலாத்தியர் புஸ்தகம் 4:10
1: இப்பொழுதோ
0: நீங்கள் தேவனை அறிந்திருக்க
1: அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க
0: பலனற்றதும்
1: வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி
0: விரும்புவது எப்படி
1: நாட்களையும் மாதங்களையும்.
0: எத்தனை பேர் மாதம் பாக்கிறோம், நாட்கள் பாக்கிறோம். இது செவ்வாய்க்கிழமை நல்ல நாள் இல்ல, இது புதன்கிழமை நல்ல நாள். எத்தனை பேர் நாட்களை பாக்கிறோம், எத்தனை பேர் மாசங்களை பார்க்கிறோம். ஆடி மாசம் நல்ல நாள் இல்ல, அப்படியே எத்தனை பேர் பாக்கிறோம். அப்படி இன்னைக்கு மன்னிப்பு கேளுங்க.
1: நாட்களையும்
0: மாதங்களையும்
1: காலங்களையும்
0: வருஷங்களையும் பார்க்கிறார்களே, இந்த வருஷம் எட்டாவது வருஷம் திருமணம் ஆகக்கூடாது அப்படிம்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, இந்த வருஷம் எட்டு வருஷம் திருமணம் நடக்கக்கூடாது, 30 வருஷம். அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இந்த வருஷம் நல்ல வருஷமே இல்லை அப்படின்னு. எத்தனை பேர் பார்க்கிறோம், காலங்களை எத்தனை பேர் பார்க்கிறோம், நம்ம நாட்களை பார்க்கிறோம், நேரங்களை பார்க்கிறோம். அருமையானவர்கள், அப்படி யாரும் பார்க்கறவங்கள இருந்தா கட்டாயம் மனம் திரும்பிடுங்க. ஆண்டவரே, நான் பார்த்து தப்பு ஆண்டவரே, என் உள்ளங்களை மாற்றும் ஆண்டவரே, என்ன காலங்களை பார்க்கறேனே, இன்னும் நேரங்களை தலை பார்க்கறாண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே. கத்திற்கு நீங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடிக்கலாம் அதான் நல்லது. நேரத்தை பாக்குறது, காலங்களை பாக்குறது, மாசங்களை பாக்குறது, இந்த கிழமை நல்ல கிழமை இல்ல, இது எல்லாம் கத்திர படிச்ச நாள் எல்லா நாளுமே நல்ல நாள் தான். கர்த்தர் நல்லது என்று கண்டார். நீங்களே ஆதியாகமம் புத்தகம் 1 அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், நல்லது என்று கண்டார் கர்த்தர். ஒவ்வொரு காரியத்தையும் படைச்சிட்டு இது நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார்னு சொல்லி கர்த்தர் சொல்லிக்கொண்டே வருவார். ஹல்லேலூயா. நம்ம இது நல்லது இல்லை, இந்த செவ்வாய்க்கிழமை இது ஆடி மாசம் இது சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. கர்த்தருக்குள்ள வந்த பிறகு நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் முழுமையா பற்றி பிடிச்சு கொள்ளணும். ஹல்லேலூயா. கத்து சொன்ன வாக்கு தத்துவங்களை நிறைவேறி கொண்டு இருக்குது. இன்னும் பழைய காலத்துக்கு அடிமைப்பட்டிருப்போமானால் கத்தர் வரும்போது எப்படி அவர் ராஜ்யத்து போக முடியும்? அறிமானங்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. பழைய வாழ்க்கையிலே பழைய எண்ணங்களே இன்னும் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போமானால் கத்தர் வரிக்கு எப்படி நம்ம போக முடியும்? அதனால நம்ம வழியை விட்டு அணிந்திருப்ப வேண்டும். பழம்புல வாசிக்கிறோம், 3 அதிகாரம் 40 வசனம்.
1: நாம் நம் வழிகளை சோதித்து
0: ஆராய்ந்து
1: கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம்.
0: கர்த்தரிடத்தில் நம் வழிகளை ஆராய்ந்து சோதித்து நம்ம கர்த்தரிடத்தில் முழு மனதோடு திரும்புவோம். இன்னைக்கு நம்ம வழிகளை ஆராய்ந்து பார்ப்போம், சோதித்து பார்ப்போம், எப்படி ஆண்டவரே உன் பிரியமில்லாம எங்கெல்லாம் வாழ்ந்திருக்க, எங்கெல்லாம் பிரியமில்லாத காரியங்கள் செஞ்சிருக்கிற, எனக்கு இதை காமிங்க ஆண்டவரே, நீ எப்படியாவது மாத்துங்கன்னு சொல்லி நம் வழிகளை ஆராய்ந்து பார்க்கணும், சோதித்து பார்க்கணும். நம்ம வழி நம்ம தான் சோதித்து பார்க்கணும், மற்றவங்க இல்லை. மற்றவங்க வழி நம்ம சோதிக்க இருக்கு, நம்மளை கத்து வைக்கல, நம்ம வழி நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. 139 சங்கீதம் 23 வசனம் 24 வசனம்.
1: தேவனே
0: என்னை ஆராய்ந்து பாத்தீங்களா, தாவீது கேக்குறாரு, தேவனே என்னை ஆராய்ந்து
1: என் இருதயத்தை அறிந்து கொள்ளும்
0: என்னை சோதித்து
1: என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி
0: என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து
1: நித்திய வழியிலே என்னை நடத்தும்.
0: பாத்தீங்களா, தாவீதை போல நம்ம கேட்கணும். அருமையானவர்களே, என் இருதயத்தை சோதித்து அறிஞ்சுக்கோ, உண்மை துக்கப்படுத்துற காரியம் எனக்கு உண்டா, வேதனைப்படுத்துற காரியம் உண்டா, சோதித்து என்னை நித்தி வழியில் நடத்தும். வேதனைப்படுத்துற காரியம் ஏதாவது இருக்காண்டவர, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து என்னை நித்தி வழியில் நடத்துன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் கேட்கும் போது கர்த்தர் நம்ம நடத்துவார். ஹல்லேலூயா. அவரால் கூட அந்த காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே நீங்க எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். 3 யோவேலின் புஸ்தகம் 2 அதிகாரம் 28-32 வரைக்கும்.
1: அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும்
0: என் ஆவியை ஊற்றுவேன்.
1: அப்பொழுது
0: எல்லாருமே பசுத்தேன் ஊற்றாரா இல்லையா? இப்ப பாருங்க, சிறு பிள்ளைகள் இங்க நிறைய பேர் இப்படி நிறையறது இல்ல. மற்ற சர்ச்சை எல்லாம் பாத்தீங்கன்னா சிறு பிள்ளைகள் தான் தரிசனம் பாக்குறாங்க, சிறு பிள்ளைகள் தான் அபிஷேகத்தில் நிறையறாங்க. பாருங்க, மாம்சமனை யாருமே நாவி ஊற்றுவே.
1: அப்பொழுது உங்கள் குமாரரும்
0: உங்கள் குமாரத்திகளும்
1: தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்.
0: அப்ப குமாரன் குமாரத்திகளும் 12 வயசுக்கு முன்னால இருக்கிறவங்க, நம்ம பிள்ளைகள் வந்து அந்த அளவுக்கு நம்ம சொல்றது இல்ல. ஆண்டு சொன்னார் குமாரர்களும் குமார்த்திகள் என்ன செய்வாங்க,
1: தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள்,
0: உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள்.
1: ஊழியக்காரர் மேலும்
0: ஊழியக்காரிகள் மேலும்
1: அந்நாட்களிலே
0: என் ஆவியை ஊற்றுவே
1: வானத்திலும் பூமியிலும்
0: ரத்தம்
1: அக்கினி புகை ஸ்தம்பங்களாகிய
0: அதிசயங்களை காட்டுவேன்
1: கர்த்துடைய பெரிதும்
0: பயங்கரமான நாள் வரும் முன்னே
1: சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும் அப்பொழுது கர்த்துடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான்
0: ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கு. ஆனா கர்த்தருடைய வேதம் சொல்லுது கடைசியா, கர்த்தரை தொழுது கொள்ற எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறிக் கொண்டிருக்குது. கடைசியா சொல்றாரு, கர்த்தரை தொழுது கொள்ற எவனோ ரட்சிக்கப்படுவான். அன்று சொன்ன வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அவர் தொழுது கொண்டா போதும் நம்ம ரட்சிக்கப்பட முடியும். லூக்கான் சுவிசேஷம் 21:25
1: சூரியனிலும் சந்திரனிலும்
0: நட்சத்திரங்களிலும்
1: அடையாளங்கள் தோன்றும்.
0: சூரியங்களே அடையாளம் தோன்றுமா, சந்திரனிலும் அடையாளம் தோன்றும், நட்சத்திரங்கள் அடையாளம் தோன்றும்.
1: பூமியின் மேலுள்ள
0: ஜனங்களுக்கு
1: தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும்.
0: பாருங்க, இப்ப எங்க பார்த்தாலும் கொள்ளினோம், எல்லாருக்குமே பயம் உண்டா இருக்குது. பூமியின் மேல தத்தளிப்பும் பயமும் உண்டாகும்.
1: சமுத்திரமும் அலைகளும்
0: முழக்கமாயிருக்கும் பாருங்க, தண்ணி உள்ள வந்துருச்சு, வீட்டுக்குள்ள வந்துருச்சு, அலைகள் முழக்கமா இருக்குது. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறுது. எங்க பார்த்தாலும் தண்ணி முழக்கமா இருக்குது. இந்தோனேசியில பாத்தீங்களா, இந்த சுனாமியில எத்தனையோ பேர் சேர்த்துட்டாங்க. ஆனா இங்க கர்த்தர் கிருபையினால எல்லாரும் செபிக்கிறதுனால இங்க நம்ம நாட்டுல என்ன இல்ல, சுனாமி வராம தேவன் பாதுகாத்து கொண்ட நம்ம கர்த்தர் பாதத்தை அதிகமாய் பற்றி கொள்ள வேண்டும். அன்றர் உறுதியாய் பிடிச்சுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் நிறைவேறுது. எனக்கு யாரும் தெரியாது கர்த்தர் வருவார்னு, எனக்கு தெரியல, யாரும் சொல்லலன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. முத கர்த்தர் வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், உணர்வுகளாய் மாற வேண்டும். ரெண்டாவது, நம் பாவங்களை சோதித்து நம் உள்ளத்தை கர்த்தரை திரும்பணும். மூணாவது, என்ன செய்யணும், கர்த்தரை நம்ம தொழுது கொள்ளணும். அன்றவரை தொழுது கொள்ற எவனோ
1: அவன் ரட்சிக்கப்படுவான்.
0: கர்த்தர் நாம தொழுது கொள்ள வேண்டும் பயத்தோடு. அதை எப்படி தொழுது கொள்ள சொல்ற, சங்கீத ரெண்டா சங்கீதத்துல கர்த்தர் பயத்தோடு அடுக்கத்தோடு அவள் தொழில் சும்மா இல்ல. வாசி பாருங்க, சங்கீத புஸ்தகம் 2:11
1: பயத்துடனே கர்த்தரை செய்வீங்கள்.
0: எப்படி செய்விக்கணுமா, கர்த்தர் பயத்துடனே கர்த்தரை செய்வீங்கள்,
1: நடுக்கத்துடனே களி கூறுங்கள்.
0: நடுக்கத்துடன் என்ன செய்யணும், களி கூறும். பயத்தோடு கர்த்தரை செய்விக்கணும். கர்த்தர்க்குள் பார்ந்தவர்களே, ஆண்டோடைய வார்த்தை கேட்டு நாம் இப்பொழுது நம்ம செபிக்க போகிறோம். என் கூட சேர்ந்து செவம் பண்ணுங்க. எங்களை அந்த மாதிரி எசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடுமை துதிக்கிறோமை ஸ்தோத்திரிக்கிறோமை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குறோம். அப்பா இறங்கி வாங்கப்பா, நம்முடைய பிரச்சனைகளை மூடட்டும். ரெண்டு வராது முன் வராது, என் நாமத்தில் எங்கே கூடியிருக்கீங்களோ உங்கள் நடுவில் இருக்கிறேன்னு சொன்னீரே. எங்கள் நடுவில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஐயாமை துதிக்கிறோம். ஒவ்வொரு ஒரு தேவையும் சந்திங்க சப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையில் அன்றைய என்ன தேவையோடு இருக்காங்களோ ஒவ்வொரு தேவையும் சந்தித்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. ஆண்டவர் நரம்பு தளர்ச்சி வியாதியை குணமாக்குங்க. ஆண்டவர் இயேசுவே எத்தனை பேர் நரம்பு தளர்ச்சியினால கஷ்டப்படுறாங்களப்பா, சுகமாக்குங்க. மனநோய் குணமாக்குங்கப்பா, வலுவீனத்தை குணமாக்குங்கப்பா. யாருமே தற்கொலை பண்ணக்கூடாது ஆண்டவர், காத்துக்கோங்க ஏசப்பா. கல்வாரத்தின் தெளிங்க ஏசப்பா. எங்கள் தேசத்தில் எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் ஐயா. பெரிய காரியத்தை செய்யணும், ஆசீர்வதிக்கணும், பெரிய காரியத்தை செய்யணும், மகிமையான காரியத்தை செய்யேசப்பா. ஆராய்ந்து நம்முடைய பெரிய காரியத்தையும் என்னுடைய ஆதாசியங்களை செய்து உங்கள் மகத்துவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஏசப்பா. சமாந்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்கப்பா, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் நிறைய ஆசீர்வதிக்க முடியா கெஞ்சுகிறோம் ஐயா, கெஞ்சுகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்ய தருங்களை சொன்னீரே. நிறைய ஐஸ்வர்யத்தை தந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நன்மைகள் நாளைக்கு முடிசூட்டி காத்துக்கொள்ளுங்க. கத்துடி பிரசனத்தினால மூடிக்கொள்ள முடியாது. கெஞ்சி மன்றாடி கேட்கிறோமேப்பா, நன்மைகளை செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக்கோங்க. அப்பாமை ஸ்தோத்திரம் வேண்டிக் கொள்வதற்கும் அழைப்பதற்கும் அதிகமாய்க்கிறிய செய்யுங்க. அப்பாமை துதிக்கிறோம். வேலை இல்லாத குடும்பங்களை வேலை தாங்க, திருமணமாகாத குடும்பங்களை ஏசப்பா திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாக்கி இல்லா சகுலி குழந்தை பாய் தாரு ஏசப்பா, ஏசப்பா குழந்தை தாங்க ஏசப்பா. எத்தனை பேர் குழந்தைகளை கண்ணீர் வெடிச்சிருக்காங்க ஆண்டவரே, அவங்க கண்ணீர்லாம் தொடங்க, கவலையெல்லாம் மாத்துங்க, பிரச்சனை நீக்குங்க. அதிசயங்களை செய்ய அற்புதங்களை செய்ய சப்பா. அப்பா அவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. தீராத வியாதிகளை கஷ்டமெல்லாம் மாத்துங்கப்பா. எத்தனையோ பேர் தீராத வியாதிகளால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க, அவங்க கஷ்டத்தை மாத்துங்க. கண்ணீரை துடைங்க சப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. கேஸில் இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாங்கப்பா. உங்கள் மகத்துவங்களை நாமத்தை மையப்படுத்துங்க சப்பா. அப்பா அவை நோக்கி கெஞ்சுகிறோம். வீடு இல்லாமல் எத்தனையோ பேர் கண்ணீர் வடிக்கிறாங்க அப்பா. வீடு தாங்க நல்ல வீடு ஆயத்தபடி தர முடியாச்சு வைக்கிறோம். கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க அப்பா. ஆமையை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. பரலோக அக்கினி மூடிக்கொள்ளட்டும், எத்தக பிரசுரம் மூடிக்கொள்ளட்டும். மாம்சமணி யார் மேலும் ஆவி ஊற்றுவேன், உங்கள் குமாரன் மேலும் குமார்த்தி மேலும் என் ஆவி ஊற்று. தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்கன்னு சொன்னீங்களே, எங்கள் பிள்ளைகள் மேலே முடிய ஆவி ஊற்றுங்க, அக்கினி ஊற்றுங்க, பிரசுரம் ஊற்றுங்க. முடியாச்சு விக்கிரம் ஐயா, அவங்களுக்கு தீர்க்க சொல்லக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுங்க. ஆசீர்வச்சு உயர்த்துங்க தகப்பனே. இறங்குமாப்பா இறங்கும். ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்பா. கத்துடைய கரை அவங்களை தாங்கி வழி நடத்திட்டும். சிறு பிள்ளையின் மேலே திரும்ப என் கை வைப்பேன்னு சொன்னீங்களே, வைத்து அவங்களை ஆசீர்வித்து உயர்த்துங்க. பொறுப்படுத்து காத்துக்கோங்க சப்பா. எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே கத்து நம்ம சேர்த்து கேட்டுவிட்டா கண்ணீர் துடைச்சிக்கோங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர்கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர்கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானோ ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு கன்னடம் ஆகிய ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக ஆண்ட்ராய்ட் ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்துல படிக்கலாம், ஹிந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்துல படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணின்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரர் செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரருடைய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.com. God bless you.

அன்பானது நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிறதால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? ரெண்டு நான்கு பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்துதான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்தெடுக்கிறதுனால். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கத்தெடுக்கிறவர்கள் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றவங்க யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் யூஸ் பண்றாரா? ஒன்னு, ரெண்டு, மூணு, எல்லாத்தையும் யூஸ் பண்றீங்க. இந்த ஆண்ட்ராய்ட் மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுன் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் நம்முடைய இயேசுன் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி, சிஸ்டர் எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள் சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ போட்ட இமேஜ் போட்ட ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலாம். இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்க பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும் ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகம் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா அந்த ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீ கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேக்குற எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது. அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ளலாம். தமிழ், ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி, அது பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஆண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன்ல டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம்? ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொழுது கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தருடையே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கிட்ட வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம்னு சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம் ரேடியோ, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும். மெசேஜிங்க, அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம்

0: முதல் விசுவாசம் இருந்தா தான் பரலோர் ராஜ்யத்துக்கு விசுவாசம் இருந்தா தான் இளைப்பாறுதல பிரவேசிக்க முடியும். ரெண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்டவங்க பரலோர் ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். மூன்றாவது கிறிஸ்தவடையவர்கள் என்ன செய்யுங்க, ஆண்டு வரும்போது என்ன செய்வாங்களாம், உயிர்ப்பிக்கப்படுவார்கள். யார் அது? கிறிஸ்தவம் கிடையாங்க. கிறிஸ்து ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்து ஆவி கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்? தங்களை மாம்ச ஆசை இச்சைகளை என்ன செய்யணும்? சிலுவில அறையப்பட்டிருக்கணும். நான்காவதாக யோவான் சுவிசேஷம் 6:54
1: என் மாம்சத்தை புசித்து
0: என்
1: ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன்.
0: கடைசி நாளில் எழுப்புவேன். மாம்ச கத்துடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்க நிறைய பேர் ஞாபகம் எடுக்காம போயிடும். எவ்வளவு நாள் தான் ஆண்டு விட்டு தூரமா இருக்க முடியும்? கத்துட்டு உப்பு கொடுத்து ஆண்டவரே என்ன மன்னியும் சொல்லி கேட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் ரத்தத்தையும் சரீரத்தையும் புசிக்கணும். கத்து சொல்றாரு, என்ன மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்றவங்கள கடைசி நாள்ல எழுப்பேன்னு சொல்லாம ஆண்டுட்டு ஒப்புறாயிட வேண்டியது. எவ்வளவு நாள் ஆண்டுட்டு பிரிஞ்சே வாழ முடியும்? கத்துரு உப்பு கொடுத்துரு, ஆண்டவரே மன்னிங்கப்பா, என் குறைகளை மன்னிங்க. குறை பாவம் செய்வது இந்த உலகத்துல யாருமே இல்ல, எல்லாரும் ஒரு விதத்துல ஒரு விதத்துல தப்பு பண்ணிருக்கோம் இல்லையா. அப்ப நம்ம ஆண்டுட்டு என்ன செய்யணும்? உப்பு கொடுத்துடணும். ஆண்டவரே பாவங்களை மன்னிங்க, என்ன இவ்வளவு நாள் எவ்வளவு பாவம் செய்யிருக்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க, உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க சொல்லி நம்ம ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுக்குன்னு சொல்லி எவ்வளவு நாள் தான் வராபோஜனம் எடுக்காம இருக்க முடியும்? நம்ம யார் இல்லாலும் வாழ்ந்த இயேசுகிறிஸ்துலாம் உலகத்துல வாழவே முடியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் ரத்தத்தை பாதம் போடணும், அவர் சரீரத்தை புசிக்கணும். அல்லேலூயா. நான் சொல்றேன் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்றாரு பாருங்க, 1 Corinthians 11:31-32.
1: இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான்.
0: குற்றம் உள்ளவனாய் என்ன அபாத்திரம் என்ன? சரி வந்தவன் ஞான ராபோஜன் எடுத்த போனோம் அப்படி இருக்க கூடாது. என்ன குறை இருக்கு நம்ம உள்ள தலசி பார்த்து ஆண்டவர்கிட்ட அறிக்கணும். அபாத்திரமா புசிக்க கூடாது. அவர் என்ன ரத்தத்தையும்
1: சரீரத்தையும்
0: எப்படி இருப்பாங்களா?
1: குற்றமுள்ளவனாய்
0: இருப்பார்.
1: எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து
0: பாத்தீங்களா, தன்னைத்தானே சோதிக்க வேண்டும். இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கேன், நேத்து என்ன பஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம தன்னைத்தானே சோதித்து பார்க்க வேண்டும். சோதித்து பார்த்து தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே நான் நேத்துல இவ்வளவு செஞ்ச பண்ணிக்கு இதை பேசுறேன், இதை பேசுறேன், தன்னைத்தானே சோதிக்கணும். ராபஜன் எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்யணும்? நம்மை நம்மே என்ன செய்யணும்? சோதித்து பார்க்கணும். என்னெல்லாம் செஞ்சிருக்கோம், நேத்துல என்ன செஞ்சிருக்கோம், அப்பதான் ஆண்டு வரைக்கும் நம்ம ஆயத்தம் இருக்க முடியும். அதான் யார் என்ன செய்ய அவங்கவுங்க என்ன செய்யணும்? தன்னைத்தானே சோதித்து அறிந்து
1: இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று
0: நிதானித்து அறியாததினால்
1: தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம்
0: உங்களில் அனைவர் பலவீனரும்
1: வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும்.
0: நியாயத்திற்கு கூட நமக்கு இல்ல, நம்மை நாமே நிதானித்து செய்ய மாட்டோம், நியாயந்தீர்க்கப்படும். இப்ப நம்மை சோதித்து பார்க்க வேண்டும், என்னென்ன குறை இருக்கு, என்ன புற்று இருக்காண்டவர், என்ன காமிங்க, என்ன காமிங்க பரிசுத்தாமினவரே, என்ன காமிங்க, எங்கெல்லாம் துக்கப்படுத்திருக்க, எங்கெல்லாம் வேதனைப்படுத்தியிருக்க, எங்கெல்லாம் நான் பிரியமில்லாத காலை வாழ்ந்திருக்காண்டவரு, என்னை காமிங்கன்னு சொல்லி நம்மளை நம்ம நிதானித்தாருன்னு நினைச்ச மாட்டோம், நான் இருந்திருக்க பட மாட்டோம்.

0: தாய் திருப்பி நமக்கு இல்ல. ஹலேலூயா. நம்மை நம்மை நிதானி தருந்தால் என்ன செய்ய மாட்டோமா? நாய் திருப்ப படோ. நம்ம நாய் திருப்பே இல்ல இந்த உலகத்திலேயே. நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஏற்பாடு கேட்கணும். ஆண்டவரே நான் என்ன செஞ்சிருக்கேன் உன் பிரிமலா காரியம் எனக்கு காமிங்க ஆண்டவரே. இன்னைக்கே நீங்க என் கூட பேசல, இன்னைக்கே எனக்கு இந்த வசனம் புரியல, இன்னைக்கே ஆண்டவர் இந்த தூக்கமா ஒரு வசனம் இருக்கு செபத்துல உட்கார முடியல, இன்னைக்கே ஆண்டவரே உன் பிரிமலாத காரியம் எனக்கு என்னன்னு இருக்கு. ஏன் சத்தியத்தை கேட்டா புரிய மாட்டேன், எனக்கு ஏன் புரியல, என்ன செய்யறேன், எங்க இருக்கிற ஆண்டவர் என்னை காமிங்கன்னு சொல்லி கேட்டா அவர் நம்ம காமிப்பாரு. நம்மை நம்மை நிதானி தேர்ந்து என்ன செய்ய மாட்டோம், நாய் திருப்பி நமக்கு இல்லவே இல்லை. அல்லேலூயா. நாய்ந்திருப்பே இல்ல, நாய்ந்திருப்பே இல்ல. அதனால இன்னைக்கே நம்ம நிதானித்து அறிய வேண்டும் எங்கெங்க என்ன செஞ்சிருக்குன்னு சொல்லி. அது மாத்திர இன்னொரு இடத்துல சொல்ற பாருங்க, யாத்ரா புஸ்தகம் 12:11 வசனம்.
1: அதை புசிக்க வேண்டிய விதமாவது,
0: அன்று சரீரத்தையும் ரத்தத்தையும் புசிக்க வேண்டிய விதமாவது,
1: நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும்.
0: அறையில் என்ன செய்யணும், கச்சை. கச்சை எதை குறிக்குது, சத்தியமாக கச்சை கட்டிக்கொண்டு.
1: உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும்.
0: நம்ம ராபோஜன் எடுக்கும்போது நம்ம சரீரத்து உள்ளத்துக்குள்ள பெரிய சமாதானம் சந்தோஷம், அதுக்கு தான் பரிசு நிறைய சேமனுங்க சேமனுங்க சொல்றோம். நம்ம அப்படியே உட்கார்ந்துடுறோம், நமக்குள்ள பெரிய சமானம். பாதரட்சை எதை குறிக்குது, சமானத்தை குடிக்க, சமானத்தை சமானம் இருக்கு நமக்கு. முதல் நினைச்சு அறையில சத்தியமாக அறைய கட்டி இருக்கணும். ரெண்டாவது எது இருக்கணும்,
1: உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டு.
0: நம்ம கால என்ன இருக்கணும், பாதரட்சி. அப்ப நம்ம உள்ளத்துல பெரிய சமாதானம் தாழ்ந்துருக்கு. அந்த ராபோஜனம் ஆண்டோட சரீரத்தையும் ரத்தத்தையும் உள்கொள்ளும் போது நமக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் இருக்கணும். குழப்பம் இருந்தா நான் எங்க இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டோட திரும்பி திரும்பி கேட்கணும். சமான பாதரட்சி தடுத்து கொண்டு,
1: உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும்.
0: தடி பிடித்துக் கொண்டு
1: அதை தீவிரமாய் புசிக்க கடைவீர்கள்.
0: தீவிரமாய் புசிக்க கடை,
1: அது கர்த்தருடைய பஸ்கா.
0: அது கர்த்தருடைய பஸ்கா. தீவிரமாய் புசிக்கணும் கர்த்தருடைய பஸ்கா. நமக்கு ஒரு பெரிய பண்டிகை ராபோஜனம் ஆண்டோட சரீரத்தையும் ரத்தத்தையும் உள்ளுக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா அப்பதான் நம்ம கடைசி நாள் நம்மள ஒரு உயிரோட தேவன் எழுப்புவார். அது பெரிய பஸ்கா நமக்கு. சத்தி மனசுல அறைய, மனசு நிறைய கட்டணும். எதை வச்சு, சத்தியத்தை வச்சு கட்டணும். சமானமுக்குள்ள இருக்கணும். தடிங்கிறது சத்தியத்தை தான் குறிக்குது. அப்பதான் நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 Corinthians 5:7-8.
1: ஆகையால் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே,
0: புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே
1: புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு.
0: நம்ம பழைய குணங்கள்ல நமக்குள்ள இல்லாம புதிதாய் பிறந்த மாவாய் இருக்கும்படிக்கு.
1: பழைய புளித்த மாவை,
0: பழைய புளித்த மாவை
1: புறம்பே கழித்து போடுங்கள்.
0: நம்ம பழைய புளித்த மாவின் என்ன சின்னங்கள் செயல்கள் நம்ம உள்ளத்துல எத்தனையோ எண்ணங்கள் வரும். அந்த பழைய புளித்த மாவு புறமே என்ன செஞ்சிருங்க,
1: கழித்து
0: கழித்து போடுங்க. நம்ம பாவம் நமக்குள்ள இருக்கப்பட்ட எண்ணங்கள் சிந்தனைலாம் என்ன செய்யணும், கழித்து போடணும். திரும்ப திரும்ப நம்ம அந்த குணம் நமக்கு வரக்கூடாது. அது என்னன்னு சொல்ற பாருங்க.
1: ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து,
0: நம்ம பஸ்காவாகிய கிறிஸ்து
1: நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே,
0: நமக்கு பலியிடப்பட்டிருக்கிறாரே. அதெல்லாம்
1: பழைய புளித்த மாவோடு அல்ல,
0: பழைய புளித்த மாவோட அல்ல,
1: துர்க்கணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல.
0: புளித்தமா எதற்கு சொல்றாரு,
1: துர்க்கணம்
0: பொல்லாப்புகள் புளித்தமாவோட அல்ல,
1: துப்புரவு உண்மை என்னும்,
0: துப்புரவு உண்மை என்னும்
1: புளிப்பில்லாத அப்பத்தோடு,
0: புளிப்பில்லாத அப்பத்தோடு
1: பண்டிகை ஆசரிக்க கடவோம்,
0: பண்டிகை ஆசரிக்கப்படும். என்ன இருக்கு நமக்குள்ள, துப்புரவு உண்மை. நிறைய பேர் வாய் திறந்தவே நிறைய பொய் சொல்றோம். அந்த பொல்லாப்பு துருக்கோணம் உள்ளத்துல இருக்கவே கூடாது. அல்லேலூயா. நமக்குள்ள என்ன இருக்கு, துப்புரவு உண்மைன்ற புளிப்பில்லாத மாவோட ஆண்டு ரத்தத்தையும் சரீரத்தையும் உள்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில துப்புரவு அன்றுப்புறம் ஆண்டு ஒப்பராகணும். நமக்குள்ள எந்த பாவமான செயலும் இல்லாத இருக்குன்னு ஆசீர்வித்தா கர்த்தர் பெரிய ஆசீர்வத்தை நம்ம தருவார். நம்ம ஆய்ந்திருக்க படவே மாட்டோம். கர்த்தர் ஒப்பு கொடுப்போமா, ஆண்டு ஒப்பு கொடுத்து சேம் போடுவோம்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை, அந்த வருகையில யாரையெல்லாம் கர்த்தர் எழுப்புவார் என்பது குறித்து நாம் கேட்டோம். நம்ம எழுந்து நிற்கலாமா? Jesus, thank you, Lord. ஆண்டவரே, கர்த்தர் வரப்போகிறார். மத்திய வானத்திலே சீக்கிரம் கர்த்தர் வெளிப்பட போகிறார். அவர் சொல்லியிருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறிய வண்ணமாகவே இருக்கிறது. யார் எல்லாம் கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறார்களோ அந்த விசுவாசமாய் இருக்கிறவர்களை கர்த்தர் கடைசி நாளில் எழுப்புவார். எனவேதான் நாம் கேட்டோம், மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ. எனவே வேறு விசுவாசத்தில் குறைந்து போயிருக்கிறோமா? இந்த கர்த்தரை பார்த்து சொல்ல, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற கர்த்தாவே, என் உள்ளத்திலே விசுவாசத்தை துவக்கும் அப்பா என்று சொல்லி நம் எல்லாரும் கர்த்தர் நோக்கி பார்த்து கேட்போம். ஆண்டவரே எனக்குள்ள விசுவாசம் தாரும், ஆண்டவரே நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்கணும், பக்தி எனக்கு தார், பக்தி உள்ளவனாக பக்தி உள்ளவளாக என்னை மாற்றும் ஆண்டவரே. அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவனுமா இருக்க வேண்டுமா? அதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எல்லாம் ஜெபம் பண்ணுமா? கண்ணபடி ஜெபம் பண்ணுங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவனாக என்னை மாற்றும் ஆண்டவரே, தெரிந்து கொள்ளப்பட்டவளாக என்னை மாற்றும் ஆண்டவரே, ஜெபம் பண்ணுங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தரோடு கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறார்கள். ஹல்லேலூயா! கர்த்தரோடு கூட இருக்கும் பாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். நாமும் கூட ஆண்டவரே நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக தெரிந்து கொள்ளப்பட்டவளாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அதெல்லாம். மூன்றாவதாக அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். யார் அவருடையவர்கள்? கிறிஸ்துவின் இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவர்கள் தங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலவில் அறிந்திருக்கார் என்று சொல்லி கேட்டோம். எனவே என்னை எப்படி மாற்றும் ஆண்டவர் என்று சொல்லி கேட்போம். கடைசியாக அவருடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் நான் அவன் எழுப்புவேன் என்று சொன்னார். நம்மை நாமே சோதித்து அறிந்து இந்த பாத்திரத்தில் பங்கு பெறும் பொழுது, தேறுதலில் பங்கு பெறும் பொழுது நமக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. அர்ப்பணம் செய்து ஆண்டவரே உங்கள் வருகளை ஆயத்தப்படுத்தும், நானும் உன் வருகளை பங்கு பெற வேண்டும், இந்த திருவுருதலை பங்கு பெற போகிறேன், என்னை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி வாய் திறந்து எல்லாரும் கேட்கலாமா?

0: கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் எனக்கு விசுவாசம் குறைந்து போகவே கூடாது, விசுவாசத்தின் ஆவியினாலே நான் நிறைந்திருக்கணும். ஆண்டவரே கேட்போமா, விசுவாசத்தின் ஆவியிலே நான் நிறைந்திருக்கணும். ஆண்டவரே உம்மால தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த வரிசை நானும் இருக்கணும். ஆண்டவரே அப்பாமை துதிக்கின்றோம், எனக்குள்ளே குற்றம் வரக்கூடாது. ஆண்டவரே அப்பா எனக்குள்ளே பரிசுத்தம் இருக்கணும். ஆண்டவரே அன்பில பரிசுத்தம் உள்ளவனா இருக்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்பா, உம்முடையவனா உம்முடையவளான இருக்கணும். ஆண்டவரே என் மாம்சத்தின் ஆசை இச்சை சிறு அறையப்பட்டிருக்கணும், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவன் இருக்கணும். ஆண்டவரே என்னை மாற்றம் அப்பா, என்னை தகுதிப்படுத்தி, எனக்குள்ள என்னென்ன குற்றம் குறை இருக்கிறதோ எல்லாவற்றையும் கழுவி மன்னித்து என்னுடைய திருவிருந்திலே பங்கு பெற என்னை தகுதிப்படுத்தும் அப்பா. நான் உங்க வருகையில வரணும், ஒருபோதும் கைவிடப்படக்கூடாது. எல்லாம் ஜெபிப்போம். தேங்க்யூல்லா, நன்றி நன்றி. என்னை மாற்றம் ஒப்பு கொடுங்க, என்னை மாற்றம். நீ கேட்டதான் மாற்றுவர், என்னை மாற்றம் ஜெபிங்க. எங்களை மாற்றம், எங்களை மாற்றம், எங்களை மாற்றம். உங்க ஆசீர்வாதத்திற்காக பக்கா ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களோடு இணைந்து நம்ம எல்லாரும் கேட்க போகிறோம்.
1: பேஸ்புக்லயும் பார்த்த எல்லா மக்களையும் ஆசீர்வங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்பா, உமக்குள்ள நெருங்கி ஜீவிக்க மை சார்ந்து வாழ, மை நம்பி வாழ உதவிச்சிங்க. உன்னத பலத்தில இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்கப்பா. வேண்டி கொடுத்துருக்கும், அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிங்க, ஆசீர்வச்சு உயர்த்த முடியாது. ஜெபிக்கிறோம் ரச்சனை சந்தோஷத்தை தாங்க, உற்சாகத்தின் ஆவி தாங்க முடிச்சிங்கப்பா. முடி வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க ஏசப்பா. ராஜா நீங்க வரப்போறீங்க ஆண்டவர, நாங்கள் உண்மையை பார்க்கணும், உண்மையை சந்திக்கணும், உண்மையோடு இருக்கணும், எப்போதும் மேல் நிலைத்திருக்க எங்களுக்கு இறக்கம் பாராட்ட வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க, சுகமாக்குங்க இயேசுவே, குணமாக்க முடியாது ஜெபிக்கிறோம். என்ன பலவிருந்தாலும் குணமாக்குங்க அப்பா, குணமாக்குங்க. ஆண்டவரே மே ஸ்தோத்திரம், எனக்கும் குணமாகுமான்னு சொல்லி எதிர்பார்த்திருக்க மக்களை குணமாக்குங்க, பலவீனத்தை மாற்றுங்க. மந்திரம் ஜெயவனைகள் உடைத்து போடுங்க, பிசாசு நீங்க அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பயத்தை தரணும், சமாளாத மக்களுக்கு சமாளித்து தரணும். கடன் கண்ணீர் வேதனையில் இருக்கிற மக்களை விடுதலை செய்ய, குடிக்கிற மக்களை விடுதலை செய்ய ஆண்டவர. ஆன்மீக கண்களை திறந்து விடுங்க, கர்த்தாவே பிரகாசமானக்களை தந்தரலும் ஆண்டவர. அப்பா மே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேஸ்ல இருக்க மக்களுக்கு விடுதலை தாங்க, வாகனம் வச்சிரு மக்களை ஆசீர்வதிங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கஷ்டங்கள் கண்ணீர்கள் துன்பங்கள் தொல்லைகள் அனைத்து மாத்திருங்க. உண்மை தேடமை அறிந்து கொள்ள அண்டிக் கொள்ள உதவிச்சிங்க. உன்னத பலத்தில இடக்கட்டுங்கப்பா, வேண்டிக் கொடுத்துருக்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை தாரும் தேவ ஞானத்தை தாரும் ஆண்டவர. செபிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்க, துதிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்க, அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாரு சுவாமி. இயேசுவே இயேசுவே, சிறு பிள்ளைகள் கூட உண்மை பார்க்கட்டும், அறிந்து கொள்ளட்டும் ஐயா, உண்மை தரிசிக்கட்டும், உண்மையோடு இருக்கட்டும். பெரிய பாக்கியத்தை தாங்க, ஆசீர்வச்சு உயர்த்துங்க, பயபக்தி உள்ள பிள்ளைகளாக மாற்றுங்க. கத்தடி நாமம் மகிப்பிடட்டும், உங்க ரத்தத்தினால ஒவ்வொரு மூடி பாதுகாக்க வேண்டுமா செவிக்கிறோம். கொடிய உலகத்துல வாழுகிறோம் ஆண்டவரே, நீங்க தான் பிள்ளைகளை பாதுகாக்கணும், பராமரிக்கணும். எங்க பத்திர ஆபத்து விபத்துக்களை பிள்ளைகளை கடத்தி கொண்டு போயிடுறாங்கப்பா, எல்லா வத்தியிலும் உங்க பிள்ளைகளை பாதுகாக்கணும், பராமரிக்கணும். தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளணும். எல்லா துதிகனமாக்கும் செலுத்துறோம் யாஸ்பாணாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராக கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும், அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்து வருகின்றோம். உங்கள் பணத்தாலும் பொருளாலும் நம்முடைய ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நம் தேசியின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112-435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.com. God bless you.

0: நீதிமானாய் மாறும்போது நீதி தன் சடத்தை எதை செய்யுமா உயர்த்தும். நம்ம அப்புறம் ஏசப்பாட்டை கேட்கிறோம், ஆண்டவரே நீதிமானாய் மாற்றும் சொல்லி. யோபின் புஸ்தகம் 36:7
1: அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல்,
0: தம்முடைய கண்களை என்ன செய்ய மாட்டாரா, நீதிமான்களை விட்டு என்ன செய்ய மாட்டாரு, விளக்காமலும்
1: அவர்கள் ராஜாக்களோட கூட,
0: அவர் ராஜாக்களோட கூட
1: சிங்காசனத்தில் ஏறவும்,
0: சிங்காசனத்தில் ஏறவும்
1: உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார்.
0: உயர்ந்த ஸ்தலத்தில் என்ன செய்வாரா, என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நீதி செய்யமான கர்த்தருடைய கண்கள் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டாரு, விளக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம சிங்காசனத்தில் ஏறவும் ராஜாக்களோட எப்பவும் கர்த்தரோட நம்ம உட்கார்ந்திருப்போம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றும், ஆண்டவரே நீதிமானாய் மாற்றும் அப்பா, நீதி என் வாழ்க்கையில மாற்றும், நீதி தம்முடைய சனத்தை உயர்த்தும். நான் என் வாழ்க்கையில எதிரியோ குறை இருக்கு, குற்றம் இருக்கு, என்னை நீதிமானாக்குன்னு சொல்லுங்க. நீதிமான விட்டு கர்த்தர் கண்களை திருப்ப மாட்டார், நம்மளுக்கு உயர்த்துவார். நீதி தம் சனங்களை உயர்த்தும். முதல் அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்துறாரு, அவரை நோக்கி நம்ம செபிக்கும் போது நம்மளை உயர்த்து. ரெண்டாவது நீதிமான இருந்தா கர்த்தர் நம்மள கட்டாயம் உயர்த்துவார், எல்லா காரியத்திலும் உயர்த்துவார். அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே. உபாகம் புஸ்தகம் 6:25
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தர்,
0: நம்முடைய தேவனாகிய கர்த்தர்
1: நமக்கு கட்டளையிட்டபடியே,
0: நம்மளுக்கு கட்டளையிட்டபடியே
1: நாம் அவர் சமூகத்தில்,
0: நாம் அவர் சமூகத்தில்
1: இந்த எல்லா கட்டளைகளின் படியும்,
0: எல்லா கட்டளையின் படியும்
1: செய்ய சாவதானமாயிருந்தால்,
0: செய்ய சாவதானமாயிருந்தால்
1: நமக்கு நீதியாயிருக்கும்,
0: நமக்கு நீதியா இருக்கும். அவர் கட்டளை இல்லாம கை கொள்ளும் போது நமக்கு எப்படி இருக்கும், அது நமக்கு நீதியா இருக்கும். அப்ப நீதி செய்வது கர்த்தர் தம்முடைய சனத்தை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. முதல்ல கர்த்தர் உயர்த்தணும், என்ன செய்யணும், அவரை நோக்கி கூப்பிடணும், இடவிடாம செபிக்கணும். ரெண்டாவது வாழ்க்கையில நீதி இருந்த கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். மூன்றாவதாக யார கர்த்தர் உயர்த்துறார் பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 4:10
1: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
0: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
1: அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்,
0: அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக, மனிதருக்கு முன்பாக இல்ல, மனிதருக்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தா பிரச்சனை இல்ல, யாருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை. ஒன்றும் இல்லாண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லாண்டவரே, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்பட வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது கர்த்தர் நம்மள உயர்த்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது நிச்சயமா கர்த்தர் நம்மள உயர்த்துவார். லூக்காவின் சுவிசேஷம் 14:11
1: தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான்,
0: தன்னைத்தான் உயர்த்துறவனும் தாழ்த்தப்படுவான்,
1: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்,
0: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நானே வந்து உயர்த்தி உயர்த்தி பேச பிரயோஜனம் இல்லை, அதான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நம்ம ஆண்டுட்டு ஒண்ணுமே இல்லாண்டவரே, என்னை மாற்றும், எனக்கு எப்படியாவது இருவச்சிங்க, என்னை மாற்றுவா படம் ஒன்னும் இல்லைன்னு சொல்லி நம்ம தாழ்த்தும் போது கர்த்தர் நிச்சயமா நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. முதல் யார தேவன் உயர்த்துறாரு, செவமன்றவங்களை உயர்த்துறாரு. ரெண்டாவது நீதிமான உயர்த்துறாரு. மூன்றாவது யாரை உயர்த்துறாரு, தாழ்வுள்ளங்களை உயர்த்துறாரு. அன்று சொன்னாரு தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தப்பட்டு சொன்னார். அதே மாதிரி ஆண்டவரை இயேசுக்கு தன்னை தாழ்த்தினாரா. பிலிப்பியர் புஸ்தகம் 2:6-9 கேட்போமா.
1: அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும்,
0: அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும்
1: தேவனுக்கு சமமாய் இருப்பதை,
0: தேவனுக்கு சமமாய் இருப்பதை
1: கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்,
0: கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்
1: தம்மை தாமே வெறுமையாக்கி,
0: தம்மை தாமே பாருங்க, வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் என்ன செய்ய, தம்மை தாமே வெறுமையாக்கி
1: அடிமையின் ரூபம் எடுத்து,
0: அடிமையின் ரூபம் எடுத்து
1: மனுஷர் சாயலானார்,
0: மனுஷர் சாயலானார்,
1: அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு,
0: மனுஷர் நம்ம சாயலாக காணப்பட்டு
1: மரண பரியந்தமும்,
0: மரண பரியந்தமும்
1: அதாவது
0: அதாவது
1: சிலுவையின் மரண பரியந்தமும்,
0: சிலுவிலே மரண பரியந்தமும்
1: கீழ்ப்படிந்தவராகி,
0: கீழ்ப்படிந்தவராகி
1: தம்மை தாமே தாழ்த்தினார்,
0: தம்மை தாமே தாழ்த்தினார். என்ன எனக்கு எல்லாம் அவர் சொல்லியிருக்கார், அவர் அவர் வேண்டிக் கொடுத்த எத்தனையோ தூதர் வந்து அவரை காப்பாத்திருப்பாங்க, எல்லா பிரச்சனையும் மாற்ற முடியாது. ஒரு வார்த்தை சொன்னா மனிதன் ஒண்ணுமே இல்ல. ஆனால் என்ன செய்ய, சிலுவை மரண பரியந்தம் தன்னைத்தானே என்ன செஞ்சாரா, தாழ்த்தினார்.
1: ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி,
0: தேவன் எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தர் என்ன செஞ்சார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேல என்ன செஞ்சாரா, அவரை உயர்த்தினார். அருமையானவர்கள் உயர வேண்டுமா, நம்ம தாழ்த்தப்பட நம்ம தாழ்த்த வேண்டும். ஒன்று இல்லைங்கிற உள்ளத்துல எப்பவுமே ஒரு எண்ணம் இருக்கலாம், ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நாம கருத்துல களிமண், உண்மையாவே நம்ம களிமண் தான், நம்ம தேன நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒன்றுமில்லைன்னு சொல்லி நம்ம அப்படி நினைக்கும் போது கர்த்தர் நிச்சயம் அவங்களை உயர்த்துவார். முதல்ல அவர் செவம் பண்ணும் போது உயர்த்துறார், ரெண்டு நீதிமானமா இருக்கும்போது தேவன் உயர்த்துறார், மூன்றாவதாக தன்னைத்தானே தாழ்த்தும் போது உயர்த்துவார். ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நம்ம தாழ்மையோடு கெஞ்சி கேட்கும் போது தேவன் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். நான்காவதாக தேவன் யார் உயர்த்துறாரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 147 சங்கீதம் 6 வசனம்,
1: கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார்.
0: கர்த்தர் நாலாவது யார் உயர்த்துறாரு, சாந்த குணமுள்ள உயர்த்துகிறார். நமக்கு சாந்த குணம் வேணும் ஆண்டவரே, எனக்கு சாந்த குணத்தை தாருமா ஆண்டவரே. மோசி பார்த்து சொல்றாரு சாந்த குணம் இருந்தாரா. எண்ணாம் புஸ்தகத்துல வாசித்து பாருங்க, எண்ணாம் புஸ்தகம் 12:3 வசனம்,
1: மோசையானவர் பூமியில் உள்ள
0: சகல மனிதரிலும்
1: மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய்
0: இருந்தாரா, மிகுந்த சாந்த குணமுள்ளவராய் இருந்தார். அதனாலதான் தேவனாய் கர்த்தர் அவர் முகமுகமாய் பேசினார். அருமையானவரே, ஆண்டவரை கேட்க வேண்டும். நம்ம பட்டு பட்டுன்னு பேசுறது முக்கியம் இல்ல, யாருமே நம்ம பட்டுன்னு பேசக்கூடாது, யாருமே டப்புன்னு பேசக்கூடாது, யாருமே நம்ம கோப்படக்கூடாது. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரு, உண்மை போல சாந்த குணத்தை தாரு ஆண்டவரே. மோசி சாந்த குணமா இருந்தாரு, ஏசப்பா நீங்களும் சாந்த குணமா இருந்தீங்க, எனக்கு இந்த சாந்த குணத்தை தாரு அப்படின்னு நம்ம ஆண்டவரை கேட்கணும், எனக்கு சாந்த குணத்தை தாரு ஆண்டவரே. ஆதிபக்தர்கள் எப்படி இருக்காங்க, நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவர், என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. மோசை சாந்த குணமா இருந்தார், நீங்க சாந்த குணம் இருந்தீங்க, எனக்கு அது சாந்த குணத்தை தாரு, உண்மை போல என்னை மாற்ற வேண்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கை மாற வேண்டும். என்ன இந்த உலகம் நமக்கு சொந்த இல்லை அருமையானவர்களே, உலகம் நம்மளை கைவிடும், உலகத்தின் வேசவர்னாலே கடந்து போயிடும். இந்த உலகத்தை என்ன பொன் பொருள் எல்லாமே சேர்த்து வச்சாலும் நம்ம ஒண்ணுமே கொண்டு போக முடியாது, ஒன்னும் கொண்டு வந்தது இல்ல, ஒன்னும் கொண்டு போறது ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துல நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ஆதி பக்தர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே போல வாழ்ந்தால் மாத்திரம்தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே உங்களை போல சார்ந்த குணம், மோசி போல சார்ந்த குணமா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்க வேண்டும். 1 பேதுரு 3:4
1: அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது.
0: அதுதான் தேவனுடைய பார்வைக்கு எப்படிப்பட்டதா, வெளியேறப்பட்டது. சாந்தம் அமைதி நம்ம இதயத்தில் மறைந்திருக்கும் போது அதுதான் தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறது, வேறுபட்டது. நம்ம ஆண்டவரை கேட்கிறோம், ஆண்டவரே சாந்தமா அமைதியுள்ள ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரே, சாந்தமா அமைதியுள்ள ஆவி எனக்கு தாரும் அப்பா, எனக்கு தாரும். நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நான் சாந்தமோ மன தாழ்மையா இருக்கிற வாசித்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 11:29 வசனம்,
1: நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன்.
0: நம்ம ஆண்டவரை இயேசுக்கு எப்படி இருந்தாரா, சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் சொன்னார்.
1: என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
0: என்னிடத்தில்
1: கற்றுக்கொள்ளுங்கள்
0: நம்ம ஆண்டவராக இயேசுக்கு, நம்மளை படைச்சவர், நம்மளுக்காக மறித்து 3 உயிரோடு எழுந்தவர், நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன் இடத்துல கற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய கேட்கணும், ஆண்டவரே நீர் எப்படி ஆண்டவர் சார்ந்த குணமா இருந்தீங்க, எனக்கு போதியமாப்பா அதுவும் சொல்லி என் முகத்தங்களை ஏற்றுக்கணும், இடத்துல என்ன செஞ்சிருங்க, கற்றுக்கொள்ளுங்க.
1: நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
0: என்னிடத்தில்
1: கற்றுக்கொள்ளுங்கள்
0: கத்துட்டு கேளுங்க, ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தாரு, நீங்க சாந்த குணமா இருக்கீங்களே எனக்கு சாந்த குணத்தாரு. சாந்த குணம் அமைதிதான் தேவனுக்கு பெரிய தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரு. 147 சங்கீதம் 6 வசனம்,
1: கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார்.
0: கர்த்தர் யாரை உயர்த்துகிறாரு, சாந்த குணமுள்ள உயர்த்துகிறார். மத யாரை உயர்த்துறாரு, அவரை நோக்கி கூப்புறங்களை உயர்த்துகிறார். இரண்டாவது நீதிமானை உயர்த்துகிறார், மூன்றாவது தாழ்வு உள்ளவங்களை உயர்த்துகிறார், நான்காவதாக யார உயர்த்துகிறார், சாந்த குடும்பங்களை உயர்த்துகிறார். ஏன்னா நம்ம ஆண்டவரை ஏசுகிறது சார்ந்த மனத்தாழ்மை உள்ளவராய் இருந்தார். நமக்கு சார்ந்த குணம் கேட்கணும், ஆண்டவரே உங்களை போல என்னையும் சார்ந்த குணத்தை எனக்கு தாருமப்பா. சார்ந்த குணங்களை உயர்த்துகிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. ஆண்டு நம்மளால முடியாது, பலத்தினால அல்ல, பரகிருத தேவாவினால முடியும். ஆண்டவரே எனக்கு சார்ந்த குணத்தை தாரும், உங்களை போல என்னை மாற்றும்னு கேட்கணும். ஐந்தாவதாக கர்த்தர் யார் உயர்த்துறாரு பாருங்க, தானியேல் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் 30வது வசனம்.
1: பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ
0: என்பவர்களை
1: பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான்.
0: சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன செய்ய கர்த்தர் உயர்த்தினார். அவங்க எப்படி இருந்தாங்க, உயர்வுக்கு காரணம் என்ன பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவன் உயர்த்தினார். உயர்வு காரணம் என்ன பாருங்க, 28வது வசனம் தானியேல் புத்தகம் 3வது அதிகாரம் 28வது வசனம்.
1: அப்பொழுது
0: நெபுகாத்நேச்சார்
1: வசனித்து
0: சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ
1: என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம்,
0: தேவனுக்கு ஸ்தோத்திரம்,
1: அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர
0: வேறொரு தேவனையும்
1: சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவுடைய கட்டளையை தள்ளி
0: தங்களுடைய சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால்
1: அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை என்ன செஞ்சிட்டாரு விடுவித்தார்.
0: ஹல்லேலூயா. நம்ம தேவனையே நம்ம வேண்டி, எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, நம்ம தேவனை மாத்திரம் நம்ப வேண்டும். நம்ம இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ப வேண்டும். என்ன பிரச்சனை, என்ன பத்திரம் வந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன செஞ்சாங்க, அக்கினியில தூக்கி போட்டாங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, இயேசுக்கு மாத்திருந்தான் நம்பினாங்க. ஹல்லேலூயா. ராஜாவுடைய கட்டளை என்ன செய்யல, தள்ளிட்டாங்க. ஹல்லேலூயா. ராஜாவுடைய கட்டளைய தள்ளி தேவனை மாத்திரம் என்ன செஞ்சாங்க, நம்பி இருந்தாங்க. அருமையானவர்களே, நம்மள அதனால அந்த நாளுக்குள்ள வந்து விட்டோம். என்ன செய்ய போற நம்ம வாழ்க்கையில, கர்த்தர் மாத்திரம் நம்ப வேண்டும். ராஜாவுடைய கட்டளை தள்ளிவிட்டு தேவனை மாத்திரம் நம்பினார்கள். ஹல்லேலூயா. நீங்க அப்படி இருப்பீங்களா, எந்த சூழ்நிலையும் கர்த்தர் மாத்திரம் சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுக்கு மாத்திரம் சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கட்டாயம் நம்மளை தேவன் உயர்த்துவார். 39வது சங்கீதம் 7வது வசனம்.
1: இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
0: நீரே என் நம்பிக்கை. ஹல்லேலூயா. இது வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம்னா, இப்ப ஆண்டவராக இயேசுக்கு நோக்கி செவிக்க போறோம். நம்ம தேவைகளை அவற்றை சொல்லலாம். எங்களை அன்பாரியை சித்து வழி நடத்துற எங்களை பரம தகப்பனை கோடான குடி ஸ்தோத்திர ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வங்க, நிகழ்ச்சி பாக்குற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அதிசயங்களா இருப்பதுங்களை செய்யுங்க. கர்த்துடைய கிருவா, கர்த்துடைய பிரசனம், கர்த்துடைய மகி மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிறோம். ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஆண்டவரே அப்பாவை ஸ்தோத்திரம். சத்தியமும் கிருவையும் அவர்களை விட்டு விலகாது இருக்க கிருவை தர முடியாது செவிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. நன்மையான என் தெய்வம் பூர்ணமான எந்த வரமும் கத்திலிருந்து இறங்குவதும் சொல்லிடுறப்பா. ஆண்டவர் வாழ்க்கையில் அதிசயங்களா இருக்கு எங்களை செய்யுங்க. ஆசீர்வச்சு உயர்த்துங்கிறச்சா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலும் அறிவிலும் ஆற்றலும் சிறந்துலகணும். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, ஏசப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க எந்த மந்திரம் செவினிருந்தாலும் விடுதலை செய்யுங்கப்பா. அப்பா அமை ஸ்தோத்திரம். பார்க்கக்கூடிய பிரகாசம் மனக்கண்களை தந்துட முடியாத செவிக்கிற ஐயா. ஆசீர்வச்சு உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. தகப்பறையுமே துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறமையா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கண்ணீரோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. எல்லா முகத்துல கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே, துடைக்க முடியாது செவிக்கிறோம். வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே அப்பா அவை நோக்கி கெஞ்சிரும். டைராய்டு குணமாக்குங்க சப்பா. நரம்பு பேரழித்த குணமாக்குங்கப்பா. பரலோக பிதாவே அவை நோக்கி கெஞ்சிரும். பெரும்பாடு மக்களை யாருந்தாலும் சுகமாக்கிருங்கப்பா. கத்துடைய கிருவை தாங்கட்டும் ஐயா. அப்பா வயிற்றுல கட்டி குணமாக்கும், நெஞ்சில் உள்ள கட்டி குணமாக்கும். அடுத்ததுங்களை அதிசயங்க செய்யுங்க. உள்ளத்திலையும் வெளிரங்கமாக செய்யுங்க சப்பா. ஆண்டவரே சுகமாக்குங்கப்பா. குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. ஒவ்வொரு மேலும் தேவண்ட வல்லமை இறங்கட்டும் ஐயா. தகப்பனே, ஒவ்வொரு மலை ஒரு வல்லமை அனுப்பி குணமாக்க முடியாச்சு வைக்கிறோம் ஐயா. தந்திரம் செய்வனைகள் எல்லாம் அழித்து நிர்மலமாக்கி போடுங்க சப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பை தரணும். சாமான் இல்லாத மக்களுக்கு சாமான் தரணும். கடன் பிரச்சனை மாற்றணும். குடிக்கிற மக்களை விடுதலை செய்யணும். வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க ஐயாமை துதிக்கிறோம். தகப்பனே, பிள்ளைகள் திருமணம் ஆகலன்னு சொல்லி கலங்கியிருக்கிற குடும்பங்களை திருமணம் நடக்கணும் ஐயா. அற்புதங்கள் அதிசயங்களை செய்யுங்கப்பா. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸில் இருக்கிற மக்களுக்கு வெற்றி கொடுங்க ஐயா. பெரிய குடும்பம் அணைக்கணும் அப்பா. அமை ஸ்தோத்திர குழந்தை பாக்கி இல்லாச அவங்களுக்கு குழந்தை பாக்கி தரணாண்டவரே அப்பா. தேவனே தேவனே, உண்மை நம்பியிருக்கிற மக்களை ஒருபோது வெக்கப்பட்டு போகாது செய்யுங்க ஆண்டவரே அப்பா. அவங்களுக்கு வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. நீங்கள் அப்படி செய்யப்பருக்கா ஸ்தோத்திரம். எல்லார் பேரையும் சீஃப் பஸ் எழுதிக்கொள்ளும். எல்லா துதிகன மகிமுக்கு செலுத்துறோம். யஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சிருவோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தரம் சேர்த்த கேட்ட கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431 நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
4: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. உங்க ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, Tolbar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 7598-112435. Our email address aslinkaram@gmail.com. Our website, I love you, sir. God bless you.

0: நீதிமானாய் மாறும்போது நீதி தன் சடத்தை எதை செய்யுமா உயர்த்தும். நம்ம அப்புறம் ஏசப்பாட்டை கேட்கிறோம், ஆண்டவரே நீதிமானாய் மாற்றும் சொல்லி. யோபின் புஸ்தகம் 36:7
1: அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்காமல்,
0: தம்முடைய கண்களை என்ன செய்ய மாட்டாரா, நீதிமான்களை விட்டு என்ன செய்ய மாட்டாரு, விளக்காமலும்
1: அவர்கள் ராஜாக்களோட கூட,
0: அவர் ராஜாக்களோட கூட
1: சிங்காசனத்தில் ஏறவும்,
0: சிங்காசனத்தில் ஏறவும்
1: உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார்.
0: உயர்ந்த ஸ்தலத்தில் என்ன செய்வாரா, என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நீதி செய்யமான கர்த்தருடைய கண்கள் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டாரு, விளக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம சிங்காசனத்தில் ஏறவும் ராஜாக்களோட எப்பவும் கர்த்தரோட நம்ம உட்கார்ந்திருப்போம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றும், ஆண்டவரே நீதிமானாய் என்னை மாற்றும் அப்பா, நீதி என் வாழ்க்கையில மாற்றும், நீதி தம்முடைய சனத்தை உயர்த்தும். நான் என் வாழ்க்கையில எதிரியோ குறை இருக்கு, குற்றம் இருக்கு, என்னை நீதிமானாக்குன்னு சொல்லிக்காலுங்க. நீதிமான விட்டு கர்த்தர் கண்களை திருப்ப மாட்டார், நம்மளுக்கு உயர்த்துவார். நீதி தம் சனங்களை உயர்த்தும். முதல் அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்துறாரு, அவரை நோக்கி நம்ம செபிக்கும் போது நம்மளை உயர்த்து. ரெண்டாவது நம்ம நீதிமான இருந்தா கர்த்தர் நம்மள கட்டாயம் உயர்த்துவார், எல்லா காரியத்திலும் உயர்த்துவார். அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. உபாகம் புஸ்தகம் 6:25
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தர்,
0: நம்முடைய தேவனாய் கர்த்தர்
1: நமக்கு கட்டளையிட்டபடியே,
0: நம்மளுக்கு கட்டளையிட்டபடியே
1: நாம் அவர் சமூகத்தில்,
0: நாம் அவர் சமூகத்தில்
1: இந்த எல்லா கட்டளைகளின் படியும்,
0: எல்லா கட்டளையின் படியும்
1: செய்ய சாவதானமாயிருந்தால்,
0: செய்ய சாவதானமாயிருந்தால்
1: நமக்கு நீதியாயிருக்கும்,
0: நமக்கு நீதியா இருக்கும். அவர் கட்டளை இல்லாம கை கொள்ளும் போது நமக்கு எப்படி இருக்கும், அது நமக்கு நீதியா இருக்கும். அப்ப நீதி செய்வது கர்த்தர் தம்முடைய சனத்தை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. முதல்ல கர்த்தர் உயர்த்தணும், என்ன செய்யணும், அவரை நோக்கி கூப்பிடணும், இடவிடாம செபிக்கணும். ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில நீதி இருந்த கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். மூன்றாவதாக யார கர்த்தர் உயர்த்துறார் பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 4:10
1: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
0: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
1: அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்,
0: அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக, மனிதருக்கு முன்பாக இல்ல, மனிதருக்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தா பிரச்சனை இல்ல, யாருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை. ஒன்றும் இல்லாண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லாண்டவரே, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்பட வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது கர்த்தர் நம்மள உயர்த்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது நிச்சயமா கர்த்தர் நம்மள உயர்த்துவார். லூக்கா சுவிசேஷம் 14:11
1: தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான்,
0: தன்னைத்தான் உயர்த்துறவனும் தாழ்த்தப்படுவான்,
1: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்,
0: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நானே என்ன வந்து உயர்த்தி உயர்த்தி பேச பிரயோஜனம் இல்லை, அதான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நம்ம ஆண்டுட்டு ஒண்ணுமே இல்லாண்டவரே, என்னை மாற்றும், எனக்கு எப்படியாவது இருவச்சிங்க, என்னை மாற்று வைப்பணும், ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நம்ம தாழ்த்தும் போது கர்த்தர் நிச்சயமா நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. முதல் யார தேவன் உயர்த்துறாரு, ஜெபம் பண்றவங்களை உயர்த்துறாரு. ரெண்டாவது நீதிமான உயர்த்துறாரு. மூன்றாவது யார உயர்த்துறாரு, தாழ்வுள்ளவங்களை உயர்த்துறார். ஆண்டு சொன்னாரு தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தப்படுறது சொன்னார். அதே மாதிரி ஆண்டவரை இயேசுக்கு தன்னை தாழ்த்தினாராம். பிலிப்பியர் புஸ்தகம் 2:6-9 கேட்போமா. அவர்
1: தேவனுடைய ரூபமாயிருந்தும்,
0: அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும்
1: தேவனுக்கு சமமாய் இருப்பதை,
0: தேவனுக்கு சமமாய் இருப்பதை
1: கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்,
0: கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்
1: தம்மை தாமே வெறுமையாக்கி,
0: தம்மை தாமே பாருங்க, வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் என்ன செய்ய, தம்மை தாமே வெறுமையாக்கி
1: அடிமையின் ரூபம் எடுத்து,
0: அடிமையின் ரூபம் எடுத்து
1: மனுஷர் சாயலானார்,
0: மனுஷர் சாயலானார்,
1: அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு,
0: மனுஷர் நம்ம சாயலாய் காணப்பட்டு
1: மரண பரியந்தமும்,
0: மரண பரியந்தமும்
1: அதாவது
0: அதாவது
1: சிலுவையின் மரண பரியந்தமும்,
0: சிலுவிலே மரண பரியந்தமும்
1: கீழ்ப்படிந்தவராகி,
0: கீழ்ப்படிந்தவராகி
1: தம்மை தாமே தாழ்த்தினார்,
0: தம்மை தாமே தாழ்த்தினார். என்ன எனக்கு எல்லாம் அவர் சொல்லியிருக்கார். அவர் வேண்டிக் கொடுத்தா எத்தனையோ தூதர்கள் வந்து அவரை காப்பாத்திருப்பாங்க, எல்லா பிரச்சனையும் மாற்ற முடியாது. ஒரு வார்த்தை சொன்னா மனிதன் ஒண்ணுமே இல்ல. ஆனால் என்ன செய்ய, சிலுவை மரண பரிந்து தன்னைத்தானே என்ன செஞ்சாரா, தாழ்த்தினார்.
1: ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி,
0: தேவன் எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தர் என்ன செஞ்சார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேல என்ன செஞ்சாரா, அவரை உயர்த்தினார். அருமையானவர்கள், உயர வேண்டுமா? நம்ம தாழ்த்தப்படவில்லை, நம்ம தாழ்த்த வேண்டும். ஒன்று இல்லைங்கிற உள்ளத்துல எப்பவுமே ஒரு எண்ணம் இருக்கலாம், ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நம்மளுக்கு கருத்துல களிமண், உண்மையாவே நம்ம களிமண் தான், நம்ம என்ன நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒன்றுமில்லைன்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது கர்த்தர் நிச்சயமா அவங்களை உயர்த்துவார். முதல்ல அவர் செவம் பண்ணும் போது உயர்த்துறார், ரெண்டு நீதிமானமா இருக்கும்போது தேவன் உயர்த்துறார், மூன்றாவதாக தன்னைத்தானே தாழ்த்தும் போது உயர்த்துவார். ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நம்ம தாழ்மையோடு கெஞ்சி கேட்கும் போது தேவன் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். நான்காவதாக தேவன் யார் உயர்த்துறாரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 147 சங்கீதம் 6 வசனம்,
1: கர்த்தர்
0: கர்த்தர்
1: சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார்.
0: கர்த்தர் 4 யார் உயர்த்துறாரு, சாந்த குணமுள்ள உயர்த்துகிறார். நமக்கு சாந்த குணம் வேணும் ஆண்டவரே, எனக்கு சாந்த குணத்தை தாரும் ஆண்டவரே. மோசி பார்த்து சொல்றாரு சாந்த குணம் இருந்தாரா. எண்ணாம் புஸ்தகத்துல வாசித்து பாருங்க, எண்ணாம் புஸ்தகம் 12:3 வசனம்,
1: மோசையானவர் பூமியில் உள்ள
0: சகல மனிதரிலும்
1: மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தாரா,
0: மிகுந்த சாந்த குணமுள்ளவராயிருந்தார். அதனாலதான் தேவனாய் கர்த்தர் அவர் முகமுகமாய் பேசினார். அருமையானவரே, ஆண்டவரை கேட்க வேண்டும். நம்ம பட்டு பட்டுன்னு பேசுறது முக்கியம் இல்ல, யாருமே நம்ம பட்டுன்னு பேசக்கூடாது, யாருமே டப்புன்னு பேசக்கூடாது, யாருமே நம்ம கோப்படக்கூடாது. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரும், உண்மை போல சாந்த குணத்தை தாரும் ஆண்டவரே. மோசி சாந்த குணமா இருந்தாரு, ஏசப்பா நீங்களும் சாந்த குணமா இருந்தீங்க, எனக்கு இந்த சாந்த குணத்தை தாரும் அப்படின்னு நம்ம ஆண்டவரை கேட்கணும், எனக்கு சாந்த குணத்தை தாரும் ஆண்டவரே. ஆதிபக்தர்கள் எப்படி இருக்காங்க, நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவர், என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. மோசை சாந்த குணமா இருந்தார், நீங்க சாந்த குணம் இருந்தீங்க, எனக்கு அது சாந்த குணத்தை தாரும், உண்மை போல என்னை மாற்ற வேண்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கை மாற வேண்டும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்த இல்லை அருமையானவர்களே, உலகம் நம்மளை கைவிடும், உலகத்தின் வேசவர்னாலே கடந்து போயிடும். இந்த உலகத்தை என்ன பொன் பொருள் எல்லாமே சேர்த்து வச்சாலும் நம்ம ஒண்ணுமே கொண்டு போக முடியாது, ஒன்னும் கொண்டு வந்தது இல்ல, ஒன்னும் கொண்டு போறது ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துல நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ஆதி பக்தர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே போல வாழ்ந்தால் மாத்திரம்தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே உங்களை போல சார்ந்த குணம், மோசி போல சார்ந்த குணமா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்க வேண்டும். 1 பேதுரு 3:4
1: அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற,
0: அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற
1: சாந்தமும்
0: சாந்தமும்
1: அமைதியிலும் உள்ள ஆவியாகிய
0: அமைதியிலுள்ள ஆவியாகிய

0: இருக்கிற குணமே,
1: இருதயத்துல மறைந்திருக்கிற குணமே
0: உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது,
1: உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது,
0: அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது.
1: அதுதான் தேவனுடைய பார்வைக்கு எப்படிப்பட்டதா, வெளியேற பெற்றது, சாந்தம், அமைதி. நம்ம இதயத்துல மறைந்திருக்கும் போது அதுதான் தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறது, வெளியேறப்பட்டது. நம்ம ஆண்டவரை கேட்கிறோம், ஆண்டவரே சாந்தம் அமைதியுள்ள ஆவி எனக்கு தாரும், ஆண்டவரே சாந்தம் அமைதியுள்ள ஆவி எனக்கு தாரும், அப்பா எனக்கு தாரும். நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவில் நான் சாந்தமோ மன தாழ்மையா இருக்கிற வாசித்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 11:29.
0: நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன்.
1: நம்ம ஆண்டவரை இயேசுக்கு எப்படி இருந்தாரா, சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் சொன்னார்.
0: என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு,
1: என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
0: என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்,
1: என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை படைச்சவர், நம்மளுக்காக மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவர், நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன் இடத்துல கற்றுக்கொள்ளுங்க. தேவனத்திற்கு ஆண்டவரே நீர் எப்படி ஆண்டவரை சார்ந்த குடமா இருந்தீங்க, எனக்கு போதியமாப்பா அதுன்னு சொல்லி என் முகத்தங்களுக்கு ஏற்றுக்கணும். என்னத்துல என்ன செஞ்சிருங்க, கற்றுக்கொள்ளுங்க.
0: நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன்,
1: சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன்.
0: என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு,
1: என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
0: என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்,
1: என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். கத்திட்டு கேளுங்க, ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தாரு. நீங்க சாந்த குணமா இருக்கீங்களே, எனக்கு சாந்த குணத்தாரு. சாந்த குணம் அமைதிதான் தேவனுக்கு வெளியே, தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரு. 147:6.
0: கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார்.
1: கர்த்தர் யார உயர்த்துகிறாரு, சாந்த குணமுள்ள உயர்த்துகிறார். மதிய யார உயர்த்துறாரு, அவரை நோக்கி கூப்புறங்களை உயர்த்துகிறார். இரண்டாவது நீதிமானை உயர்த்துகிறார். மூன்றாவது தாழ்வு உள்ளவங்களை உயர்த்துகிறார். நான்காவதாக யாரை உயர்த்துகிறார், தாழ்ந்த குடும்பங்களை உயர்த்துகிறார். ஏன்னா நம்ம ஆண்டவரை இயேசுக்கு சாந்த மனத்தாழ்மை உள்ளவராய் இருந்தார். நமக்கு சாந்த குணம் கேட்கணும், ஆண்டவரே உங்களைப் போல என்னையும் சாந்த குணத்தை எனக்கு தாருமப்பா. சாந்த குணங்களை உயர்த்துகிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. ஆண்டு நம்மளால முடியாது, பலத்தினால பராகிருதர் தேவ ஆவினால முடியும். ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரும், உங்களைப் போல என்னை மாற்றும்னு கேட்கணும். ஐந்தாவதாக கர்த்தர் யார் உயர்த்துறார் பாருங்க, தானியேல் புஸ்தகம் 3:30.
0: பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ
1: என்பவர்களை
0: பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான்.
1: சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொன்ன, கர்த்தர் உயர்த்தினார். அவங்க எப்படி இருந்தாங்க, உயர்வுக்கு காரணம் என்ன பாருங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவன் உயர்த்தினார். உயர்வுக்கு காரணம் என்ன பாருங்க, 28 தானியேல் புத்தகம் 3:28.
0: அப்பொழுது
1: நேபுகாத்நேச்சார்
0: வசனித்து
1: சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ
0: என்பவர்களுடைய
1: தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
0: அவர்கள் தம்முடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி
1: தங்களுடைய சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால்
0: அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை என்ன செஞ்சிட்டாரு விடுவித்தார்.
1: ஹல்லேலூயா. நம்ம தேவனையே நம்ப வேண்டும். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, நம்ம தேவனை மாத்திரம் நம்ப வேண்டும். நம்ம இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ப வேண்டும். என்ன பிரச்சனை, என்ன பத்திரம் வந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன செஞ்சாங்க, அக்கினியில தூக்கி போட்டாங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, இயேசுக்கு மாத்திருந்தான் நம்பினாங்க. ஹல்லேலூயா. ராஜாவுடைய கட்டளை என்ன செய்யல, தள்ளிட்டாங்க. ஹல்லேலூயா. ராஜாவுடைய கட்டளைய தள்ளி தேவனை மாத்திரம் என்ன செஞ்சாங்க, நம்பி இருந்தாங்க. அருமையானவர்களே, நம்மள அதனால அந்த நாளுக்குள்ள வந்து விட்டோம். என்ன செய்யப்போ நம்ம வாழ்க்கையில, கர்த்தரை மாத்திரம் நம்ப வேண்டும். ராஜாவுடைய கட்டளை தள்ளிவிட்டு தேவனை மாத்திரம் நம்பினார்கள். ஹல்லேலூயா. நீங்க அப்படி இருப்பீங்களா, எந்த சூழ்நிலையும் கர்த்தரை மாத்திரம் நம்ம சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா.

0: இயேசுக்கு மாத்திரமே சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கட்டாயம் நம்மளை தேவன் உயர்த்துவார். 39வது சங்கீதம் 7வது வசனம்.
1: இப்போதும் ஆண்டவரே,
0: இப்போதும் ஆண்டவரே,
1: நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
0: நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
1: நீரே என் நம்பிக்கை,
0: நீரே என் நம்பிக்கை. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஆண்டவரை பார்த்து கேட்டேன்னா, இப்ப ஆண்டவரை இயேசுக்கு நோக்கி செவிக்க போறோம். நம்ம தேவைகளை அவற்றை சொல்லலாம். எங்களை அன்பாரியை சித்து வழி நடத்துற எங்களை பரம தகப்பனை கோடான குடி ஸ்தோத்ர ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வங்க, நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. கத்துடி கிருவ, கத்துடி பிரசனம், கத்துடி மகி மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிறோம் அண்டுவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அண்டுவரே அப்பாவை ஸ்தோத்திரம். சத்தியமும் கிருவையும் அவளை விட்டு விலகாதிருக்க கிருவை தர முடியாது செவிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. நன்மையான என் தெய்வம் பூர்ணமான எந்த வரமும் கத்திலிருந்து இறங்குவதும் சொல்லிடுறப்பா. அன்றைய வாழ்க்கையில அதிசயங்கள் அர்த்தம் எங்களை செய்யுங்க. ஆசீர்வச்சு உயர்த்துங்கிறச்சா. படிக்கிற பிள்ளைக்கு ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலும் அறிவிலும் ஆற்றிலும் சிறந்துலகணும். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க எசப்பா, எசப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, எந்த மந்திரம் செவினிருந்தாலும் விடுதலை செய்யுங்கப்பா. அப்பா அமை ஸ்தோத்திரம். உமா பார்க்கக்கூடிய பிரகாசம் மனக்கண்களை தந்துட முடியாது செவிக்கிற ஐயா. ஆசீர்வச்சு உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க எசப்பா. தகப்பறையுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோமையா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே, துடைக்க முடியாது செவிக்கிறோம். வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே அப்பாவை நோக்கி கெஞ்சிரும். டைராய்டு குணமாக்குங்க சப்பா. நரம்பு பேரவீனத்தை குணமாக்குங்கப்பா. பரலோக பிதாவையும் நோக்கி கெஞ்சிரும். பெரும்பாடு மக்களை யார் இருந்தாலும் சுகமாக்கிருங்கப்பா. கத்துடைய கிருபை தாங்கட்டும் ஐயா. அப்பா வயிற்றுல கட்டி குணமாக்கும், நெஞ்சில் உள்ள கட்டி குணமாக்கும். அற்புதங்களை அதிசயங்கள் செய்யுங்க. உள்ளத்திலையும் வெளிரங்கமா செய்யுங்க சப்பா. ஆண்டவரையே சுகமாக்குங்க, சுகமாக்குங்கப்பா. குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. ஒவ்வொரு மலையும் தேவையான வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா. தகப்பனே ஒவ்வொரு மலையும் ஒரு வல்லமை அனுப்பி குணமாக்க முடியாது செவிக்கிறோம் ஐயா. மந்திரம் செய்வனைகள் எல்லாம் அழித்து நிர்மலமாக்கி போடுங்க சப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை போய் தரணும். சமாளம் இல்லாத மக்கள் சமான் தரணும். கடன் பிரச்சனை மாத்தணும். குடிக்கிற மக்கள் விடுதலை செய்யணும். வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஐயாமை துதிக்கிறோம். தகப்பனே பிள்ளைகள் திருமணம் விளையாடு சொல்லி கலைஞர் இருக்கிற குடும்பங்களை திருமணம் நடக்கணும் ஐயா. அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்கப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்கிற மக்களுக்கு வெற்றி கொடுங்க ஐயா. பிரிந்து குடும்பம் அணைக்கணும். அப்பா அமை ஸ்தோத்திரம். குழந்தை பாக்கி இல்லா சகுல் குழந்தை பாக்கி தரணாண்டவரே. அப்பா தேவனே, தேவனே, உண்மை நம்பியிருக்கிற மக்களை ஒருபோது வெக்கப்பட்டு போகாது செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அப்படி வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. நீங்க அப்படி செய்யப்பது கஷ்டோத்திரம். எல்லாரு பேரும் சீஃப் பஸ்ட் எழுதிக்கொள்ளும். எல்லா துதிகன மகிமைக்கு செலுத்துறோம். எஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சிருவோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் அமைச்சத்தை கேட்ட கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000000 2229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் யூகோ பேங்க் குன்னூர் 1331001000024 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம்.
1: இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
0: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website...

0: வாசிக்க கேட்ட எபிரேயன் புஸ்தகம் 4:3 வாசிங்க.
1: விசுவாசித்தவர்களாகிய நாமோ, அந்த இலை பாறுதலில் பிரவேசிக்கிறோம்.
0: விசுவாசித்தவர்களாகிய நாமோ எங்க பிரவேசிக்கிறோம்? இலை பாறுதலில் பிரவேசிக்கிறோம். விசுவாசம் மிக மிக அவசியம். விசுவாசித்தா தான் நம்ம எங்க பிரவேசிக்க முடியும்? இலை பாறுதல் பரலோகத்துல பிரவேசிக்க முடியும். விசுவாசம் தான் மிக மிக அவசியம். நம்ம ஒரு நாள் ஆண்டு கேட்கணும், ஏசப்பா எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, விசுவாசம் இல்லாம நான் வாழ்ந்த நாட்கள் போகுது, எனக்கு விசுவாசம் தாங்க. அவரே விசுவாசத்தை தொடங்குறது இயேசு கிறிஸ்து தான். விசுவாசத்தை விசுவாசத்தை துவக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து தான் விசுவாச துவக்குறார். அப்ப ஆண்டு கேட்கணும், விசுவாசம் துவக்குகிறவரும்
1: முடிக்கிறவரும்
0: விசுவாசம் துவக்கிறவர் தான், முடிக்கிறவரும் அவர் தான். நம்ம ஒரு நாள் விசுவாசம் ஆண்டு கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே என் உள்ளத்துல விசுவாசத்தை துவக்குங்க ஆண்டவரே. விசுவாசம் இல்லாம பிரியமா இருக்க முடியாதுன்னு சொல்லி வேதத்துல வாசிக்க கேட்டோம். விசுவாசம் எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். இரண்டாவதாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம பிரவேசிக்கணும், பரலோகத்துல குடியிருக்கணும்னு சொன்னா என்ன வேணுமா? மத்தேயு சுவிசேஷம் 24:31.
1: வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோட,
0: வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோட
1: அவர் தம் தூதர்களை அனுப்புவார்.
0: அவர் தம்முடைய தூதரை அனுப்புவார்.
1: அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை,
0: அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை
1: வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு,
0: வானத்தில் ஒரு முனை முதல் கொண்டு
1: மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்.
0: 4 திசையில எரிச்சி வேறு யாருக்கு கூட்டி சேர்ப்பாரு? கத்திரால தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை. மத விசுவாசிங்க, விசுவாசித்தா தேவனுடைய ராஜ்யத்தில் இலை பெற முடியும். ரெண்டாவது யாரு கூட்டி சேர்க்கிறாரு? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. சங்கீத புஸ்தகம் 4:3.
1: பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள்.
0: பக்தியை யாரெல்லாம் பக்தியா இருக்கிறாங்களோ அவங்களை கர்த்தர் என்ன செய்வாரு? தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நமக்கு பயபக்தி வேணும். பரலோகத்துல குடியிருக்க நமக்கு என்ன வேணும்? பக்தி வேணும். அப்பதான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்கள மாற்றுவாரு. அப்பதான் ராஜ்யத்துல குடியிருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. செவத்திலே விளையாண்டுட்டு, செவத்திலே சரியான மழை செவிக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பிரயோஜனம் இல்லை. செவத்தழிச்சு பயபக்தியோட கத்தர் யார தெரிஞ்சிட்டாரா? பக்தி உள்ள தெரிஞ்சிட்டாரு. நான் பக்தியா இருக்கணும், பயபக்தியோடு ஆண்டவர் ஆராதிக்கணும். இப்போ விளையாண்டுட்டு பிள்ளைகளை வச்சுட்டு விளையாண்டுட்டு பிள்ளையோட பேசிட்டு அப்படி இருந்தா ஆண்டு பயபக்தியா இருக்க முடியாது. பக்தி உள்ளவங்களை தான் கத்தர் தமக்க தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. நம்ம சர்ச்சைக்கு வரலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனா கர்த்தர் வேதம் சொல்றது யார தெரிஞ்சிட்டாரா? பக்தி உள்ளவில் பயத்தோடு பக்தியோடு தேவனை ஆராதித்து முழுதயத்தோடும் ஆத்மாத்தோடு முடிப்பலத்தோடு ஆண்டவர் ஆராதித்து தொழுது கொள்ளும் போது கர்த்தர் அவர் தெரிஞ்சு கொள்றார். அதுதான் கர்த்தருடைய சித்தம். பக்தி உள்ள கர்த்தர் தமக்காக தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு. நம்ம வேடிக்கை பார்த்துட்டு யார் வர்றாங்க அப்படிலாம் பார்க்க கூடாது. நம்ம கர்த்தருடைய பாதத்தில் வந்துட்டோன்னு சொன்னா பைபக்தியோடு அவர் தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எபேசியர் புஸ்தகம் 1:4.
1: தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும்,
0: அன்பில் எப்படி இருக்குமா? பரிசுத்தம் உள்ளவர்களும்
1: குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு,
0: குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்கு
1: அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே.
0: கிறிஸ்துக்குள் நம்ம என்ன செஞ்சிட்டாரு? எப்படி இருக்குமா? நம்ம அன்புல பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்காக என்ன செஞ்சிட்டாரு? உலக தோற்றத்துக்கு மேல நம்ம தெரிஞ்சிட்டாரு. இப்ப இல்ல, எப்ப தெரிஞ்சிட்டாரு நம்மள? உலக தோற்றம் அதான் நம்மள இப்ப ஒரு குடும்பம் ஆண்டவர் சேர்த்திருக்காரு. அல்லேலூயா. எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், இன்னைக்கு கர்த்தர் நம்மள எல்லாம் ஒன்னு சேர்த்திருக்காரு. அல்லேலூயா. அதெல்லாம் அவருடைய சுத்த கிருபை. அன்பில பரிசுத்தமும் குற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்குதான் உலக தோற்றத்துக்கு மேலே நம்மள தெரிஞ்சிட்டாரு. தெரிஞ்சுக்கொண்டவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 17:14.
1: அவரோடு கூட இருக்கிறவர்கள்
0: அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும்
1: உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள்.
0: கர்த்தரோடு கூட இருக்கப்பட்டவங்க யாரெல்லாம்? அழைக்கப்பட்டவங்க, ரெண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்ட, மூணாவது உண்மையில் அதான் முதல் விசுவாசித்தான் நமக்கு இலைப்பரில் கிடைக்கும். ரெண்டாவது என்ன கிடைக்கும், அவர் நம்ம தெரிஞ்சுக்கொண்டு நினைச்சு நமக்குள்ள பக்தி பயத்தோடும் பக்தியோடும் தேவனை தொழுது கொள்ளுமானா கர்த்தர் நிச்சயமா நம்மளை தெரிந்து கொண்டிருப்பாரு. அது எப்பயிலும் தெரிஞ்சுக்கிட்டாரா, உலக தோற்றத்துக்கு முன்னால் அன்பில பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களா இருக்கிறதுக்கா உலக தோற்றத்துக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிட்டாரு. அல்லேலூயா. மூன்றாவதாக ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 15:23.
1: பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள்.
0: பின்பு அவர் வரும்போது யார் உயிர்ப்பிக்கப்படுவார்? அவருடையவர்கள். முதல் ஏத்திர விசுவாசம் உள்ளவங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறாரு. விசுவாசம் இருந்தா அவர்கள் நம்மளும் இளைப்பருவம் கர்த்தர் நம்மளை கொண்டு வர்றார் வரும்போது. அல்லேலூயா. முதல் விசுவாசம் தேவை. ரெண்டாவது என்ன தேவை? தெரிஞ்சுக்கொண்டா கர்த்தர் ராஜ்யத்துல இருப்போம், கூட இருப்போம். அழைக்கப்பட்டவர்களும் தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர் அவரோட இருக்க முடியும். மூன்றாவது அவருடையவர்கள். அவருடைய யாரு வாசித்து பாருங்க, ரோமர்கள் இருப்போம் 8:9.
1: கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல.
0: அபிஷேகம் யாருக்குள்ள இல்லையா அவங்க யாருடைய கிறிஸ்துவடைய அல்ல. இன்னும் கர்த்தடி வேதம் சொல்ல நான் சொல்லல, கர்த்தடி வேதம் சொல்லுது. அபிஷேகத்துல ஒவ்வொரு நாள் நிறைஞ்சிருக்கணும். பரிசுத்தன் அபிஷேகம் ஒவ்வொரு நாள் நிறைஞ்சி துதிச்சுட்டே இருக்கணும். பரிசுத்தவன் அபிஷேகம் நமக்குள்ள இருந்தா என்ன அடையாளம்? நம்ம நிறையது மாத்திர அன்னி பேச பேசுறது மாத்திர எது அடையாளம்? பரிசுத்தவன் வந்து பாவத்தை குறிச்சும் நீதியை குறிச்சும் நாய் திருப்ப குறிச்சு உலகத்தை கண்டி துணர்த்துவார். அது ஒரு அடையாளம். இன்னொரு அடையாளம் என்ன? கர்த்தரை போல போதிப்பவர் யாரு? அவர் தப்பா ஏதாவது நம்ம தப்பான காரியம் செஞ்சுட்டு நம்ம போதிப்பார், இப்படி செய்யக்கூடாது தப்புன்னு சொல்லுவாரு. அது மாத்திரம் இன்னொரு அடையாளம் யோவான் சுவிசேஷம் 16:13.
1: சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல்
0: தாம்
1: கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார்.
0: அதுதான் நம்ம பரிசுத்தன் அபிஷேகம் பெற்றிருக்கிறோமா பெற்றுக்கொள்ளாங்கிறது அடையாளம். ஒரு வேளைக்கு நம்ம அன்னி பேச பேசிட்டு தானே இருக்கிற அபிஷேகம் பெற்றுக்குன்னு சொல்லி மேமாந்து வரக்கூடாது. நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நான் வந்து ஆண்டு அபிஷேகத்தில் எல்லாரும் நிரம்புவோம், நான் தான் நிரம்புறேன் அப்படின்னு நான் மேம் வரக்கூடாது. பரிசுத்தாவினர் இருந்தாருன்னா என்ன செய்வாரு? பாவத்தை குறிச்சும் நீதி குறிச்சும் நாய் திருப்பி குறிச்சு கண்டித்து உணர்த்துவார். அது மாத்திரம் ரெண்டாவது என்ன செய்வாரு? ஒருவரும் உங்களை போதிக்க வேண்டியதுல நீங்க பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு சகலத்தை குறித்தோ போதிக்கும். சகல சத்தியத்துக்கு வழி நடத்துறார். அபிஷேகம் நீங்க பெற்றுக்கொள்ளாம இருப்பீரா? நான் நிறைய பேர் அபிஷேகம் குறைஞ்சிருக்கீங்க, கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அதங்க சொல்றாரு கர்த்தடி வேதம் சொல்லுது. ரோமர் 8:9.
1: கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன்
0: அவருடையவன்
1: அல்ல.
0: யாருக்குள்ள கிறிஸ்து ஆவி இல்லையோ அவங்கள யாருடைய அல்ல? கிறிஸ்துவோடவர் அல்ல. நம்ம ஏமாந்துருக்கோம். நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன், அன்னி பேசுற பேசுறேன், நான் பரிசுத்தன் அபிஷேகத்தில் எல்லாரும் நிரம்பு நான் நல்லா நிறைஞ்சிருக்கேன். அச்சு ஏமாந்துட கூடாது. கிறிஸ்து ஆவி இல்லாதவன் அவருடைய வேற அல்ல. அப்ப நீங்க பரிசுத்தவன் நிறையும் போது நமக்கு பரிசுத்தவன் கூட பேசணும். நம்ம தப்பு பண்ணும்போது நம்ம கண்டிச்சு உணர்த்தணும். அது மாத்திரல நம்ம ஆண்டு பிரியமில்லாத காரியத்தை செய்யும்போது இதுல வழி இல்லை, இதுல நடங்கின ஆண்டு சொல்ற சத்தத்தை கேட்கணும். பரிசுத்தவன் வந்து சகல சத்தியத்தை நம்ம சொல்லி தருவார். அதனால நம்ம பரிசுத்தவன் அபிஷேகம் பெற்றிருக்கிறோமா இல்லையான்னு நம்மளே நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். அலையலூயா அலையலூயா. அபிஷேகத்தை பெற்றிருக்கேன்னு சொல்லி யாரும் ஏமாந்து போக வேண்டாம். இன்னைக்கு நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திர கிறிஸ்தவர்கள் தான் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ற பாருங்க. கலாத்தியர் புஸ்தகம் 5:24.
1: கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும்
0: அதன் ஆசை இச்சைகளையும்
1: சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள்.
0: கிறிஸ்தவனை யாரு என்ன செய்வாங்களா? அவர் ஆசை இச்சையில என்ன செஞ்சிருக்காங்க? சிலுவில அரைஞ்சிருக்காங்க. நான் உலகத்தை நல்லது போல நீங்களும் உலகத்தை நல்ல கிறிஸ்துவோடைய மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவில அரைந்திருக்கிறாங்க அப்படின்னு அறையப்பட்டிருக்கிறோமா? கிறிஸ்துக்காக ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்றோமா? அப்படின்னா பரலோராஜ்யத்து போக முடியும். முதல் விசுவாசம் இருந்தாதான் பரலோராஜ்யத்துக்கு விசுவாசம் இருந்தாதான் இளையப்பாறதுல பிரவேசிக்க முடியும். ரெண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்டவங்க பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். மூன்றாவது கிறிஸ்தவடையவர்கள் என்ன செய்யுங்க, ஆண்டவர் வரும்போது என்ன செய்வாங்களாம், உயிர்ப்பிக்கப்படுவார்கள். யார் அது? கிறிஸ்தவம் கிடையாங்க. கிறிஸ்து ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்து ஆவி கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்? தங்களை மாம்ச ஆசை இச்சைகளை என்ன செய்யணும்? சிலுவில அறையப்பட்டிருக்கணும்.
2: கற்றுக்கள் வந்தவர்களே, இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம், இப்போது நம்ம செவிக்க போறோம். எங்கள் அன்பாடியை சித்து வழி நடத்துறீங்க தகப்பரே, கோடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. அந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வங்க, பலப்படுத்துங்க, சமான் தேலி ஆசீர்வச்சு உயர்த்துங்கப்பா. கத்துடி கீர்வு அவங்க சூழ்ந்து கொள்ளட்டும். கத்துடைய பிரசரம் மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிறோம் ஐயா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் ஆசீர்விக்க தேவனாய் கத்தாவே, மை போற்றுகிறமை வாழ்த்துகிறோம், அணுகிறோம் ஆண்டவர. அன்பின் தகப்பரே, மை ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தாங்க அப்பா. நீங்க கத்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்ய தருன்னு சொன்னீங்களாண்டவர. எத்தனை பேர் கடனால் கஷ்டப்படுறாங்க, ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க, கண்ணீரை துடைங்க, பிரச்சனை நீக்குங்க, அதிசயங்கள் அற்புதங்களை செய்யுங்க தகப்பனே. மை ஸ்தோத்திரிக்கிறோம். நேசுடைய கரம் தாங்கட்டும் அப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம். மனநோயினால் கஷ்டப்படுற மக்களை சுகமாக்குங்கப்பா, சுகமாக்குங்க அப்பா. மை ஸ்தோத்திர ஆற்று பெருமைப்பட்ட மக்களை குணமாக்குங்க, மந்திரக்கட்டு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. கத்துடி கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. அப்பாமை துதிக்கிறோம். அப்பாமை நோக்கி நாங்கள் பார்க்கிறாண்டவரே. அப்பா ஹார்ட்ல பலவீனப்பட்ட மக்களை சுகமாக்குங்க தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். கண்ணீரின் கவலையும் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றிருங்காண்டவரே. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைக்கிற எங்கள் அன்பின் தகப்பனையுமே கோடான குடி ஸ்தோத்திரம். அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. வேண்டிக் கொள்வதற்கும் அனுப்பதற்கு அதிகமாய் கிரீச்சர் தேவனை நீங்க இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. வேலை இல்லாத மக்கள் வேலை தாங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத சகோதரருக்கு குழந்தை பாக்கியத்தை தரணும், தூக்கம் இல்லையு சொல்லி கலைஞருக்கிற குடும்பங்களை தூக்கத்தை தரணும் ஐயா. வீடு கட்ட முடியலன்னு கலைஞருக்கிற குடும்பங்களை வீடு கட்ட உதவி செய்யுங்க. கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. குடிக்கிற குடும்பங்களை விடுதலை செய்யுங்க அப்பா. சாபத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. தொழில் சிறை குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவரை சிறை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்த குடும்பம் அணைக்கணும் ஐயா. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. ஸ்கூலுக்கு பணம் கட்டணுமேனு சொல்லி கலைஞருக்கு மக்களுக்கு ஸ்கூலுக்கு பணம் கட்டத்தக்கதாக தேவைகளை சந்திக்க முடியாது வைக்கிறோம். கத்தரி தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீங்களப்பா. சிங்க கொட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கத்தரி தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீங்களே. ஆசீர்வித்து உயர்த்தங்கப்பா. நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கோங்க. தெய்வீக பிரசனம் அவங்களை ஆளுகை செய்யட்டும் அப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க, பொறுப்படுத்திக்கோங்க. எல்லா பேரையும் சீஃப் போஸ்டர் எழுதிக்கோங்க. எல்லா துதிகா நமக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்துல தாழ்மையாக்கே ஜூரம் பரமசிதாவே. ஆமே. கத்தை நம்ம சேர்த்து கேட்டா சோர்ந்து போகாதீங்க.

அன்பானது நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்க உறுதியால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம் புக்கு வருதுங்களா? இன்னும் வேற யாருக்கு வருது? ரெண்டு நான்கு பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்து தான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம். கத்திருக்கிறார். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கர்த்தருக்கிருபையில் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் தான் யூஸ் பண்றாரா? ஒன்னு, ரெண்டு, மூணு, யூஸ் பண்றீங்க? இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி, சிஸ்டர் எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள்னு சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ இமேஜ் போட்ட ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலீங்க. இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமம்னா ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகமும் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கறேன், எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது. அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டீங்க எஸ்தர் ராணி பைபிள் நடிச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ள. தமிழ், ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. இது எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி. அது பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஆண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம்? ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தரோடையே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லைங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம் சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும். மெசேஜிங்க, அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க அதை உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனு 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் .in. God bless you.

0: ஆதியாம் புஸ்தகம் 17 அதிகாரம் 1 வசனம்.
1: நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்.
0: நம்ம தேவனாய் கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சர்வ வல்லமுள்ள தேவன். எல்லா வல்லமையும் அவர்கிட்ட இருக்குது. வியாதியை குணமாக்குற வல்லமை மாத்திரல, நம்மளை ரட்சிக்கிறது மாத்திரல, நம்மளுக்கு எந்த பலவி இருந்தாலும் குணமாக்குறது மாத்திரல, நமக்கு ஆறுதல் படுத்துற தேவன், நமக்கு எல்லா உதவியும் அவரால் செய்ய முடியாது. நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நம்மளை உருவாக்கின தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையால் மாற்ற முடியும், திருமணமாக மக்கள் திருமணம் நடத்த முடியும், குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தர முடியும், சமான சந்தோஷத்தை தர முடியும், மகிழ்ச்சியை தர முடியும், நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நிச்சயமா ஆண்டவர் வழிநடத்தர் வல்லவராக இருக்கிறார். கண்ணி தெரியாத என்னை கூட தேவன் ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் சொன்னார், நான் சர்வல்லமுள்ள தேவன் சொன்னார். நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வழிநடத்தர் வல்லவராக இருக்கிறார். எளிமையானவர்களே, அது மாத்திரல்ல, இறைமையான் புஸ்தகம் 10 அதிகாரம் 6 வசனம்.
1: கர்த்தாவே,
0: கர்த்தாவே,
1: உமக்கு ஒப்பானவன் இல்லை,
0: உமக்கு ஒப்பானவன் இல்லை,
1: நீரே பெரியவர்,
0: நீரே பெரியவர்,
1: உமது நாமமே வல்லமையில் பெரியது.
0: கர்த்தருடைய நாமம்தான் வல்லமையில பெரியது. ஆமா அருமையான, ஒரு பலவீனம் வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்க, ஜீசஸ் எஸ்வே என்ன குணமாக்கு, எஸ்வே நீ குணமாக்குன்னு சொல்லி கூப்பிடுங்கன்னா நிச்சயமா அந்த ஒரு வல்லமை உங்களை குணமாக்கும். அவர் வல்லமையில பெரியவர், வல்லமையில உயர்ந்தவர். அவர் வல்லமை உயர்ந்தது, வல்லமையில அவர் நாம உயர்ந்தது. நீங்க இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்க, அவர் நிச்சயமா உங்களை குணமாக்குவார். எப்படிப்பட்ட பிரச்சனை தான் மாற்றுவார். குடும்பத்துல சமாதானம் இல்லையா, சந்தோஷம் இல்லையா, இயேசு நோக்கி கூப்பிட்டு பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு சமாதானத்தை சந்தோஷம் தருவார். அவர் நாமம் வல்லமையில உயர்ந்தது. இயேசுவின் நாம வல்லமையில உயர்ந்தார். மேலே நீங்க சொல்லி பாருங்க, கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்க. கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசுவை கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, லட்டு இன்னைக்குன்னு சொன்னா அந்த லட்டை சாப்பிட்டு பார்த்தா தான் அந்த டேஸ்ட் தெரியும். அதே போல நீங்க இயேசுகிட்ட கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யறாரா இல்ல நீங்களே பாப்பீங்க. இயேசுவை கூப்பிட்டு பாருங்க, அவர் நாம வல்லமையில உயர்ந்தது. கூப்பிட்டு பாருங்க அருமையானவர்களே. சரி, என்னெல்லாம் அற்புதம் செய்யறாரு தான் நம்ம சுருக்கமே தியானிக்க போறோம். முதலாவதாக நாம் பார்க்கிறோம் செப்பனியான் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம்.
1: உன் தேவனாகிய கர்த்தர்,
0: உன் தேவனாகிய கர்த்தர்
1: உன் நடுவில் இருக்கிறார்,
0: உன் நடுவில் இருக்கிறார்,
1: அவர் வல்லமை உள்ளவர்,
0: அவர் வல்லமை உள்ளவர்,
1: அவர் ரட்சிப்பார்,
0: அவர் ரட்சிப்பார்,
1: அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து,
0: அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து,
1: தம்முடைய அன்பின் நிமித்தமும்,
0: தம்முடைய அன்பின் நிமித்தமும்
1: அமர்ந்திருப்பார்,
0: அமர்ந்திருப்பார்,
1: அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார்,
0: அவர் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அவர் ரட்சிக்கிறவர், நிச்சயமா உங்களுக்கு ரட்சிப்பார். அருமையானவர்களே, ரட்சிப்பு என்றால் விடுதலை, உங்களுக்கு விடுதலை தருவார். எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை தர வல்லவர். அவர் உங்களுக்கு ரட்சிப்பார். கர்த்தர் வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1 அதிகாரம் 15 வசனம்.
1: பாவிகளை
0: ரட்சிக்க
1: கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார்.
0: உலகத்தில் வந்தார் பாத்தீங்களா? ஐயோ, நான் பாவத்தில் விடுதலை இல்லையே, ஐயோ நான் இவ்வளவு பாவம் செஞ்சிட்டேனே. எத்தனை பேர் உள்ளத்துல போராட்டம், ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேன், எனக்கு நிம்மதி இல்ல, எனக்கு ஆறுதல் இல்ல. அந்த பாவத்துக்கு எங்க போனா நமக்கு விடுதலை கிடைக்கும், எங்க போனா நல்ல சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், நான் இவ்வளவு பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லி கலங்குறீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். 2000 வருஷத்துக்கு முன்னாக தேவாதி தேவன், வானாதி வானவர், எல்லாவற்றையும் உருவாக்கின சர்வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால கன்னி மறைய வயிற்றுல பிறந்து இந்த உலகத்துல வந்தார். அவரை நோக்கி கூப்பிடுங்க, இயேசுவே என் பாவங்களை மன்னியும், எனக்குள்ள வாரி என் பாவங்களை மன்னி, எனக்கு சமாதானத்தை கொடுங்க. நீங்க கேட்டீங்கன்னா ரட்சிப்பார், சமாதானம் தருவார், சந்தோஷம் தருவார், உங்கள் பாவத்தில் விடுதலையாக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அருமையானவர்களே, அதுதான் நான் சர்வல்லமுள்ள தேவனே சொன்னார். நீங்க யாராயிருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மதத்தா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் மதம் மாறு அப்படின்னு யாரையுமே அவர் சொல்லல. எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, நீங்க கர்த்தர் நோக்கி கூப்பிட்டீங்கன்னா ஏசு கிறிஸ்து என் பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியல அவசியம் இல்ல. உங்க மனதில அவர்களுக்கு கூப்பிடுங்க. நீங்க எந்த மதம் மாறணும் ஒரு அவசியம் கிடையாது. ஏசு கிறிஸ்துவை நோக்கி நீங்க கூப்பிட்டீங்கன்னா, உங்க உள்ளத்திலிருந்து கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி உங்களுக்கு தெரிய சமாதானத்தை சந்தோஷத்தை தர அவர் வல்லவராக இருக்கிறார். அதான் பாவியை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துல வெளிப்பட்டார். வேதத்துல வாசிக்கிறோம், நிச்சயமா உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார். இரண்டாவதாக எதிலும் ரட்சிக்கிறாரா? நம்மள சங்கீத புஸ்தகம் 34 அதிகாரம் 6 வசனம்.
1: இந்த ஏழை கூப்பிட்டான்,
0: ஏழை கூப்பிட்டான்,
1: கர்த்தர் கேட்டு,
0: கர்த்தர் கேட்டு
1: அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம்
0: அவன் இடுக்கங்களுக்கு எல்லாம்
1: நீங்களாக்கி ரட்சித்தார்,
0: நீங்களாக்கி ரட்சித்தார். பாத்தீங்களா, உங்களுக்கு இடுக்கமா, பிரச்சனையா, கண்ணீரா, வேதனையா, எல்லா இடுக்குங்களும் நம்மளை நீங்களாக்கி ரட்சிப்பார். எல்லா இடுக்குங்களுக்கும் நீங்களாக்கி உங்களை விடுவிப்பார், உங்களுக்கு விடுதலை தருவார். அருமையானவர்களே, முதலாவது பார்த்தோம் பாவத்தில் நம்மளை பாவத்திற்கு நம்மளை ரட்சிக்கிறார். பாவத்திலிருந்து நிம்மதி இல்லாமல் சமம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருக்கீங்களா? இயேசுவேன் உள்ளத்தில் வாங்க, பாவங்களா மன்னிங்க, உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவுங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார். உள்ளத்தில் பெரிய சமாதான சந்தோஷம் தருவார். இரண்டாவதாக உங்கள் இடுக்கம் என்ன இடுக்கம், உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஆண்டவராக இயேசுகிறது எல்லா இடுக்குங்களிலிருந்து ரட்சிப்பார். எல்லா இடுக்குங்களிலிருந்து ரட்சிக்க வல்லவராக இருக்கார். இன்னொரு வாசிக்க கேட்கலாமா? 34 ஆறாவது வசனம்.
1: இந்த ஏழை கூப்பிட்டான்,
0: ஏழை கூப்பிட்டான்,
1: கர்த்தர் கேட்டு,
0: கர்த்தர் கேட்டு
1: அவனை அவன் இடுக்கணுகளுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார்.
0: உங்க இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சிப்பார். நீங்க கூப்பிட்டீங்கன்னா போதும், அவங்களுக்கு கேட்டுருவார். உங்க சத்தத்தை கேட்டு உங்களுக்கு எல்லா கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் தொல்லைகளிலும் இருந்து உங்களை நீங்களாக்கி ரட்சிப்பார். முதலாவது பார்த்தோம் நம்ம ரட்சிக்கிற தேவன். இரண்டாவதாக யூதா, அதுல ஒரே அதிகாரம் தான் இருக்கு, 24
1: வழுவாதபடி உங்களை காக்கவும்,
0: வழுவாதபடி உங்களை காக்கவும்
1: தமது மகிமையுள்ள,
0: தம்முடைய மகிமையுள்ள
1: சன்னிதானத்திலே,
0: சன்னிதானத்திலே
1: மிகுந்த மகிழ்ச்சியோட,
0: மிகுந்த மகிழ்ச்சியோட
1: உங்களை மாசற்றவர்களாய்,
0: உங்களை மாசற்றவர்களாய்
1: நிறுத்தவும்,
0: நிறுத்தவும்
1: வல்லமையுள்ளவரும்,
0: வல்லமையுள்ளவரும். பாத்தீங்களா, உங்களை வழுகாதபடி காக்கவும், கர்த்தருடைய சன்னிதானத்தில் மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமுள்ளவர், சர்வல்லமுள்ளவர். முதல்ல நம்ம ரட்சிக்க வல்லமுள்ளவர், ரெண்டாவது மாசற்றவளை நிறுத்த நம்மளை வல்லமுள்ளவர், மகிமுள்ள சன்னிதானத்துல நம்மளை கொண்டு நிறுத்த வல்லமுள்ளவர். பிலிப்பியர் புஸ்தகம் 2:15
1: போனலும்
0: மாறுபாடுமான
1: சந்ததியின் நடுவிலே,
0: சந்ததியின் நடுவிலே
1: குற்றமற்றவர்களும்,
0: குற்றமற்றவர்களும்
1: கபடற்றவர்களும்,
0: கபடற்றவர்களும்
1: தேவனுடைய,
0: தேவனுடைய
1: மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு.
0: பாத்தீங்களா, தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா இருக்கும்படிக்கு நம்மளுக்கு என்ன செய்யறாரு, நம்மள மாசற்ற பிள்ளைகளா இருக்கும்படிக்கு நம்ம மாற்றவர் வல்லவரா இருக்கிறாரு. யூதா 1:24
1: வழுவாதபடி உங்களை காக்கவும்,
0: வழுவாதபடி உங்களை காக்கவும்
1: தமது மகிமையுள்ள,
0: தம்முடைய மகிமையுள்ள
1: சன்னிதானத்திலே,
0: சன்னிதானத்திலே
1: மிகுந்த மகிழ்ச்சியோட,
0: மிகுந்த மகிழ்ச்சியோட
1: உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும்.
0: பாத்தீங்களா, நம்மளை மாசற்றவர்களாய் நிறுத்தவும்
1: வல்லமை உள்ளவரும்,
0: வல்லமுள்ளவரும் மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமுள்ளவர், நம்மளை மாசற்றால் நிறுத்த வல்லமுள்ளவர். அதன் பிலிப்பியர் மாசிக்கு கேட்டோம் 2:15 மாசற்றவர்களாய் நிறுத்துறதுதான் தேவனாய் கர்த்தர் வல்லவராக இருக்கிறாரு. அது சர்வல்லமுள்ள தேவன் சொன்னார். முதல் நம்ம ரட்சிக்க வல்லமுள்ளவர், ரெண்டாவது மாசற்றவர்களாய் அவர் சன்னிதானத்தை நிறுத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். அது மாத்தில 2 Peter 3:14 ஆகையால்
1: பிரியமானவர்களே,
0: பிரியமானவர்களே
1: இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள்,
0: இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள்
1: கரையற்றவர்களும்,
0: எப்படி இருக்கணும் பாருங்க, இவ வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும்
1: பிழை இல்லாதவர்களும்
0: இல்லாதவர்களுமாய்
1: சமாதானத்தோட,
0: சமாதானத்தோட
1: அவர் சன்னதியில் காணப்படும்படி,
0: அவர் சன்னதியில் காணப்படும்படி
1: ஜாக்கிரதையாய் இருங்கள்.
0: ஜாக்கிரதையா இருக்க, சன்னதியில் காணப்படும் எப்படி இருக்கணும், கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும் அவர் சன்னிதில் என்ன செய்யணும், கரை இல்லாம பிழை இல்லாம இருக்கிறதுக்கு சமானத்தோடு அவர் சன்னிதானத்தை காணப்படுங்க. எப்படி இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். நம்மளை மாசற்றவளை நிறுத்த தான் அவர் வல்லமுள்ளவர். நம்ம கரை இருக்கக்கூடாது, பிழை இருக்கக்கூடாது. தேவ சன்னிதானத்தோட சமானத்தோடு காணப்படுறதுக்கு நம்ம எப்போதும் ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனோட சமானமா இருக்கணும், மற்றவங்களோட சமானமா இருக்கணும், நம்ம உள்ளத்துல நம்ம சமானம் இருக்கணும். அப்பதான் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது நம்ம நினைச்சவர மாசற்றல் நிறுத்த அவர் வல்லமுள்ளவரா இருக்கிறாரு. அவர் வல்லமுள்ள தேவன் முதல் நம்ம ரட்சிக்கிறாரு, ரெண்டாவது மாசற்றவர்களால் சன்னிதானத்தை நிறுத்த அவர் வல்லமுள்ளவர். மூன்றாவதாக வேதத்துல வாசிக்கிறோம் 1 Corinthians 6:14
1: தேவன்,
0: தேவன்
1: கர்த்தரை எழுப்பினாரே,
0: கர்த்தரை எழுப்பினாரே
1: நம்மையும்,
0: நம்மையும்
1: தமது வல்லமையினாலே,
0: நம்முடைய வல்லமையினாலே
1: எழுப்புவார்,
0: எழுப்புவார், நம்மளை எழுப்புவார். ஆண்டவரே இயேசுக்கு பிதாவாகிய தேவன் எப்படி எழுப்பினாரோ அதே போல உங்களையும் என்னையும் எழுப்பார். நம்மளை எழுப்பவர் வல்லவரா இருக்கிறார். நம்மளை அவதான் நான் சர்வல்லமுள்ள தேவன் சொன்னார். உங்களையும் என்னை எழுப்ப வல்லவரா இருக்கிறார். ஆண்டவரே இயேசுக்கு மரித்து 3 பிதாவாகிய தேவன் எழுப்பினாரு. உங்களையும் என்னை எழுப்ப வல்லவரா இருக்கிறார். அதான் நான் சர்வல்லமுள்ள தேவன் சொன்னார். நான் முதலாவது உங்களுக்கு சொன்னேன், அவரால் எல்லாமே செய்ய முடியும். அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. நம்மளை எழுப்ப வல்லவரா இருக்கிறார். எதுல இருந்து எழுப்புறாரு பாருங்க, ரோமருக்கு நிறுவம் 8:11
1: அன்றியும்
0: இயேசுவை
1: மரித்தோரிலிருந்து
0: எழுப்பினுடைய ஆவி
1: உங்களில் வாசமாயிருந்தால்
0: கிறிஸ்துவை
1: மரித்தோரிலிருந்து
0: எழுப்பினவர்
1: உங்களில் வாசமாயிருக்கிற
0: தம்முடைய
1: ஆவியினாலே
0: சாவுக்கேதுவான
1: உங்கள் சரீரங்களையும்
0: உயிர்ப்பிப்பார். பாத்தீங்களா, ஒருவேளைக்கு டாக்டர் கைவிட்டிருக்கலாம், இது இனிமேல் ஒண்ணுமே செய்ய முடியாது நினைச்சிருக்கலாம், கேன்சர் இருந்திருக்கலாம், உங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் டாக்டர்ஸ் கைவிட்டிருக்கலாம், சாவுக்கேதுவான சரீரத்தையும் உங்களை எரிச்சி உயிர்ப்பிப்பார். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அதான் சொன்ன, நான் சர்வல்லமுள்ள தேவன், நிச்சயமா உங்க சாவுக்கேதுவான சரீரத்தை உயிர்ப்பிப்பார். கலங்க வேண்டாம், உங்க கண்ணீரை தொடச்சிக்கோங்க. உங்க சரீரத்தில் என்ன வியாதி இருந்தாலும், சுகரா இருக்கலாம், அல்லாட்டி டயர்டா இருக்கலாம், கொலாஸ்ட்ரலா இருக்கலாம், பிபி அதிகமாயிருச்சா, உங்கள் வாழ்க்கையில என்ன வியாதிகள் பலவீனம் அதிகமா இருக்கோ, கர்த்தர் சாவுக்கு வியாதியான வியாதியும் வியாதியில கஷ்டப்படுதான் உங்கள் ஆத்மா உங்க சரீரத்தை உயிர்ப்பிப்பார். நிச்சயமா உயிர்ப்பிக்கிறது உறுதி. அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. நிச்சயமா உயிர்ப்பிப்பார். ஐயோ, நான் சோர்வா இருக்கிறேன், என் சோர்விலிருந்து விடுதலை தர முடியுமா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே, நான் வாழ்க்கையில அதிகமான சோர்வு, என்னால செபிக்க முடியல, என்னால துதிக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா, உங்கள் சோர்விலிருந்து உயிர்ப்பிப்பார், உங்களை எழுப்புவார். நீங்க என்னென்ன எதை குறிச்சி சோர்ந்திருக்கீங்களோ ஆண்டவராய் இயேசுக்கு உங்களை நிச்சயமா உயிர்ப்பிப்பார். அவர் சர்வல்லமுள்ள தேவன், நிச்சயமா உயிர்ப்பிப்பார், உங்களை எழுப்புவார். சோர்வில் இருந்திருக்கிறவங்களை எழுப்பி செவிக்க வைப்பார், துதிக்க வைப்பார், உங்களை தேவனை ஆராதிக்க வைப்பார். ஆகாயின் புஸ்தகம் 1:14
1: பின்பு கர்த்தர்
0: செயல்திலேயின்
1: குமாரனாகிய

0: குமாரனாகிய
1: செர்திலேன் குமாரனாகிய
0: செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும்
1: யோசதாக்கின்
0: குமாரனாகிய
1: யோசுவா என்னும்
0: பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும்
1: ஜனத்தில் மீதியான
0: எல்லாருடைய ஆவியையும்
1: எழுப்பினார்.
0: அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய ஆலயத்திலே
1: வேலை செய்தார்கள். உங்களுடைய ஆவியையும் எழுப்புவார். சோர்வா, உங்கள் வாழ்க்கையில கவலையா, துக்கமா, பாரமா, ஐயோ செவிக்க முடியல, துதிக்க முடியல, இனிமேல எந்திரிப்பனா, இனிமேல் நான் ஊழியம் செய்ய முடியுமா, இனிமேல் அவ்வளவுதான் நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஆவியை எழுப்புவார். சோர்வாவில் ஆவி எழுப்பின தேவன் மாறாதவர். யோசுவான் ஆவி எழுப்பினவர் மாறாதவர். அது மாத்திரல்ல, மிகிதான சனத்துடைய ஆவி எழுப்பினவர் மாறாதவர். உங்க ஆவி எழுப்பார். ஊழிஞ்சிற சகோதர சகோதரியே, சோர்ந்து போயிருக்கீங்களா? வழக்கத்தினால ரொம்ப சோர்ந்து போயிட்டு இருக்கீங்களா? திரும்ப உங்களை தேவனாய் கர்த்தர் ஊழியத்துல வல்லமையாய் பயன்படுத்துவார். செவிக்குமே தடையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்க தடையில மாற்றி உங்களை வல்லமையாய் செவிக்க வைப்பார். உங்களை தேவனை ஆராதிக்க தேவன் உங்களை பலப்படுத்த வல்லவரா இருக்கிறார். கலங்கவே வேண்டாம். பிதாவாகி தேவன் சொன்னான், நான் சர்வல்லமுள்ள தேவனை சொன்னார். முதலாவது பார்த்த ரட்சிக்க வல்லமுள்ள தேவன், ரெண்டாவது மாசற்றால் அவர் சரியில் நிறுத்த வல்லவர், மூன்றாவதாக எழுப்பு வல்லவர். சாவு கேட்டாலும் சரீரமா இருந்தாலும் உங்களுக்கு உயிர்ப்பிப்பார். நிச்சயமா உங்களை செவிக்க முடியாம, துதிக்க முடியாம, ஒளிஞ்செய்ய முடியாத தடை இருக்கா? எல்லா தடைகளையும் மாற்றி போட்டு உங்களை ஆவியை எழுப்பி உங்களை திரும்பவும் ஊழிஞ்செய் வைக்க வல்லவரா இருக்கிறார். கலங்காதீங்க. கடைசியாக லூக்கான்ஸ் விசேஷம் 1:49
0: வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார்.
1: வல்லமையுடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார்.
0: அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது.
1: பார்த்தீங்களா, வல்லமை உள்ளவர் மகிமையான காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். அது உங்களால அது எண்ணி பார்க்கவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில வல்லமை உள்ளவர் மகிமையான காரியத்தை செய்வார். நீங்க கலங்காதீங்க, உங்க கண்ணீர் துடைச்சிக்கோங்க. பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதை யோபின் புஸ்தகம் 9:10 ஆராய்ந்து முடி பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில செய்ய போற. கலங்காதீங்க, உங்க கண்ணீர் துடைச்சிக்கோங்க. தேவனாய் கர்த்தர் சொன்னார், நான் சர்வல்லமுள்ள தேவன் சொன்னார். அவர் சர்வல்லமுள்ள தேவன், உங்கள் வாழ்க்கையில ரட்சிப்பிக்க வல்லவரா இருக்கிறார். அது மாத்திரல்ல, உங்களை மாசற்றால் அவர் சனிதனை நிறுத்த வல்லவரா இருக்கிறார். அது மாத்திரல்ல, உங்கள் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்க வர வல்லவரா இருக்கிறார். உங்கள் சோர்விலிருந்து எழுப்ப வல்லவரா இருக்கிறார். அது மாத்திரல்ல, அவர் வல்ல மகிமையான காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போறார். கலங்காதீங்க, அதிசயங்களையும் பெரிய காரியங்களும் வாழ்க்கையில செய்வார். நம்ம அவரை நோக்கி நம்ம சேவம் பண்ணுமா? எங்களான் பாரு இயேசுத்து வழி நடத்துறங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்ய ஆராய்ந்து முடிய பெரிய கருத்தையும் எண்ணி முடிய அதிசயங்களை செய்கிறங்களை சர்வல்லமுள்ள தேவனாய் கர்த்தாவே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் என்ன தேவையோடு வந்து உட்கார்ந்துருக்கவங்க சன்னிதானத்துல ஆண்டவரே அவங்க தேவைகளான் சந்திங்கப்பா, நிறைவேற்றி தர முடியாது. செவிக்கிற மனிதன் முகத்தை பார்க்கிறார். நீங்க இறுதித்து அறிந்திருக்கிற தேவன் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புத செய்யுங்க. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. கர்த்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்ய தருன்னு சொன்னீங்களே, அவங்கள ஆசீர்வித்து உயர்த்துங்க. தேவ கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசுரம் மூடிக்கொள்ளட்டும். தேவ கிருவை அவங்களை சூழ்ந்து வழி நடத்த முடியாது. செவிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே, அப்பாமை ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சித்தொள்ளும், அப்பாவும் அறியாத மக்களும் அறிந்து கொள்ளணுமே, தெரியாத மக்களை தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்பா உண்மை தேடாத மக்கள் தேடணும். கர்த்துடைய கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளணும். ஆண்டவரே பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. நானே நல்ல மைப்பன் சொன்னீரே அன்பின் ஆண்டவரே, நீங்க நல்ல மைப்பனாக இருந்து அவங்களை கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவரே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய ஒளி உனக்கு காட்டுவேன். உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொன்னீரப்பா. நீர் ஆலோசனை தந்து வழி நடத்துங்க. கர்த்துடைய கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அதிக அதிகமா அவங்களை பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. அவங்க வாழ்க்கையில என்ன தேவையோ இருக்கப்பா, அந்த தேவையெல்லாம் சந்தித்து நிறைவேற்றி தர முடியாது. செவிக்கிறோம் அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஐயா. அதிக அதிகமான அப்பா போராட்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், வாழ்க்கையில காணப்படுற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போடுங்க. எல்லா கஷ்டங்களையும் மாற்றுங்க. எல்லா கண்ணீரையும் தொடங்க, கடன் அடைக்க உதவி செய்யுங்க. கஷ்டத்தை மாத்துங்கப்பா. குடிக்கிற குடும்பத்துல விடுதலையாக்குங்க. வேலை உயர்வை தாரு. வேலை கன்ஃபார்மாக உதவி செய்யுங்க. கஷ்டங்களை மாற்றுங்க. கண்ணீரை தொடங்க. குழந்தை பாக்கெல்லாம் சகோதரி குழந்தை பாக்கத்தை தாரும். நீங்க தானப்பா சொன்னீங்க, அப்பாமை ஸ்தோத்திரம், கற்பத்தின் கனியோ கர்த்தரால கிடைக்கும் சுகந்திரண்டி சொன்னீங்களே. நீங்க குழந்தை பாக்கத்தை தாங்கப்பா. நன்மையினால முடிச்சு விட்டு அவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பாமை நோக்கி கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம். குழந்தை இல்லைன்னு சொல்லி எத்தனை உள்ள உடைஞ்சிருக்காங்கப்பா.

0: ஐயா நீங்க சொன்னீங்களே மல்லடியே சந்தோஷமான பிள்ளைத்தாச்சி மாற்றி குடியிருக்க பண்ணுகிறேன்னு சொன்னீங்க தானே, நீங்க செய்ய முடிக்காய் மன்றாடி கெஞ்சுறோம் ஐயா, ஆசீர்வதிச்சு உயர்த்த முடியாச்சு வைக்கிறோம். தகப்பரே இறங்குங்கப்பா, வேலை இல்லாத குடும்பங்களை வேலை தாரும், திருமணம் ஆகாத மக்களுக்கு திரும்ப நடக்கணும், வெளிநாட்டு போக முடியலன்னு சொல்லி கலங்குற மக்களுக்கு வெளிநாட்டு போறது கொண்டு வழிவாசல் உருவாக்கி தரங்க தேவையில்லான்னு சந்திங்க ஏசப்பா. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவை கெஞ்சுகிறோம். அப்பாமை ஸ்தோத்திரம். தொழிற்சிற மக்களை ஆசிர்வீங்க ஏசப்பா, வியாபாரஞ்சிற மக்களை ஆசிர்வீங்க, கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க. தகப்பனையமை நோக்கி கெஞ்சுகிற பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. குடும்பத்துல சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுங்க, எல்லா குடும்பத்திலும் சமாந்த சந்தோஷம் தாரும் ஐயா. ஐயாமை துதிக்கிறோம், டைவேஸ் பண்ணிடலாமான்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற அந்த சகோதரன் வாழ்க்கையை கண்ணுக்கி பாருங்க ஆண்டவரே, டைவேஸ் பண்ணாதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. குடும்பம் ஒன்னு சேர்ந்து உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. அருமை ரட்சகராய தெய்வமே துதிக்கிறோம், டைவேஸ் பண்ணலாம்னு நினைச்சு கொண்டிருக்க சகோதரனே நீ மனம் திரும்பி குடும்பம் ஒன்னு சேர்ந்து வாழ வேணும்னு சொல்லி கத்தர் விரும்புறான்னு சொல்லிடுங்க ஆண்டவரே. சகோதரன் மனம் திரும்பி அந்த குடும்பம் ஒன்னு சேர்ந்து வாழத்தக்கதாக தேவனை கத்தர் அனுக்கரமான வெடியாச்சி வைக்கிறோம். ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, சமான சந்தோஷத்தை கட்டளடுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்கப்பா. ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலையும் ஆற்றலையும் தேவ பலத்திலையும் தேவ கிருவிலையும் சிறந்து வழங்க உதவி செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதி கணம் மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்து நீ நாமத்துல மன்றாடி கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
1: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
2: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராக கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தர் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: வேலைக்கிழமை செவிச்சிட்டு இருக்கப்ப ஆண்டு சொன்னாரு உபத்திரத்தின் நாட்கள் தொடங்க போகுது அப்படி சொன்னாரு. அதனால அந்த உபத்திரத்தின் நாட்கள் நம்ம எப்படிலாம் செவிக்கணும் ஆண்டு நமக்கு அது பேச சொல்லி இருக்கிறாரு. சபைக்கும் உபத்திரம், மற்ற காரியங்களுக்கும் உபத்திரம். பாருங்க இப்ப எல்லாம் பெண்கள் வந்து வெளியே போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு பயங்கரம். சிறு பிள்ளைகளுக்கும் பயங்கரம் தான், வாலிபர்களுக்கும் பயம், பெரியவங்களுக்கும் பயங்கரம். எல்லாருமே வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள வீட்டுக்கு வந்தா தான் நிச்சயம். அந்த மாதிரி பயங்கரமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்ம பார்க்கிறோம். எங்க பார்த்தாலும் கடத்தி கொண்டு போயிடுறாங்க, எவ்வளவு பிரச்சனை. அதான் ஆண்டு சொன்னார் பத்திரம் தொடங்குறது அப்படி சொன்னாரு. மத்தேயு சுவிசேஷம் 24:21-22.
1: ஏனெனில் உலகம் உண்டானது முதல்
0: இதுவரைக்கும்
1: சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள்
0: குறைக்கப்படாதிருந்தால்
1: ஒருவனாயிலும் தப்பி போவதில்லை
0: தெரிந்து
1: கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ
0: அந்த
1: நாட்கள் குறைக்கப்படும்.
0: அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட என்ன செய்வாங்க, கர்த்தருடைய பாதத்துல கண்ணீரோடு கேட்பாங்க. இப்ப நம்ம தான் பாக்குறோம், எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் உபத்திரங்கள் பாடுகள். எத்தனையா இருந்தாலும் நம்ம செபிக்கும் போது கர்த்தர் நம்ம செபத்தை கேட்கிறாரு. அதே போல இந்த உபத்திரம் அதிகமா இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க செவிக்கும் போது கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு, எல்லா பிரச்சனையும் மாற்றிடுவாரு. மார்க்கு சுவிசேஷம் 13:19-20.
1: ஏனெனில்
0: தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல்
1: இதுவரைக்கும்
0: சம்பவித்திராததும்
1: இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும். கர்த்தர் அந்நாட்களை குறைத்திராவிட்டால் ஒருவனாயிலும் தப்பி போவதில்லை. தாம் தெரிந்து கொண்டவர்களின் நிமித்தமோ அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார்.
0: அப்ப அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்வாங்க, கர்த்தருடைய பாதத்தில் அடியே கண்ணீரோடு செவிக்கும் போது கர்த்தர் அந்த நாட்களை என்ன செஞ்சிருவாரு, உபத்திரத்தை குறைப்பாரு. ஆனா உபத்திரம் தொடங்கதான் போகுது, இப்பதான் தொடங்க போகுதுன்னு சொன்னாரு. ஆனா தொடங்கத்திலே பாருங்க எத்தனை பேர் படிச்சு வேலை இல்லாம இருக்கிறாங்க. நான் பாக்குறேன் எவ்வளவோ பேர் படிச்சிருக்கிறாங்க, ஆனா வேலையில் இன்ஜினியர் படிச்சவங்க நிறைய பேர் வேலை இல்லை. நிறைய பேர் பிரச்சனைகள் வீட்டுல, எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது, பணப்பழக்கம் கம்மியா இருக்குது. இதெல்லாம் தொடக்கம் தான் சொன்னாரு. அப்படியானா நம்மளாம் என்ன செய்யணும் அன்று சொன்னார், தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்ப நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்யணும், கர்ச்சடி பாதத்துல நம்ம செபிக்கணும், உபத்திர வருமானம் எல்லாம் செய்யணும். அதுதான் பார்க்க போறோம். 91:15.
1: அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்.
0: அவனை தப்புவித்து என்ன செய்வான், தேவன் கனப்படுத்துற அவை நோக்கி கூப்பிடான் மறு உத்தரவு அருளி செய்வேன். கூட இருந்து நினைச்சு தப்பித்து அவர் என்ன செய்றான், கனப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. நம்ம அவருக்கு ஆண்டவர் நோக்கி கூப்பிட வேண்டும். கூப்பிடுறது எதை குறிக்கிறது, ஜெபம் என்றது குறிக்கிறது. நம்ம ஒரு நாளும் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டுமா பாருங்க, நம்ம அடிக்கடி வாசிக்கிற வசனம் தான் லூக்கான் சுவிசேஷம் 21:36.
1: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக
0: நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுது என்ன செய்யணுமா, ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். விழிப்புன்னு சொன்னா தூக்கத்தை விட்டு விழிக்கிறது இல்ல, அது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் ஆத்மத்தில் விழிப்பு வேணும். நமக்கு என்ன நடக்கு நம்மளே ஒரு பாருங்க, நம்ம உதாரணத்துக்கு எடுத்துட்டா நிறைய பேர் நம்ம கையில வச்சு விளையாண்டுட்டே இருக்கோம். நம்ம என்ன செய்ய நமக்கே தெரியாது, இதை விளையாண்டுட்டு இருக்கோம். அப்படி இந்த பாய் பீச்சு போடுவோம், அந்த சுவரில் அப்படியே வச்சு கிறுக்குவோம். அது நமக்குள்ள என்ன இல்லை, ஆத்மத்தில் விழிப்பு இல்லாதனால தான் இப்படிலாம் செய்யறோம். விழிப்பா இருந்தா ஐயோ நம்ம இந்த பாய் எவ்வளவுக்காக இருந்த கஷ்டம் நம்ம இப்படி பண்ணக்கூடாதுன்னு தெரியும். ஆத்மாத்தில் விழிப்பில்லாத இருக்கிறனால தான் நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி என்ன செய்யணுமா, விழித்திருங்கள். மார்க்கஸ் விசேஷம் கூட பதிமூணாவது வாசிப்பார் கடைசியில் நினைச்சாங்க, விழித்திருங்கள் கடைசியை பாருங்க, அது ஆண்டவர் அதுதான் சொன்னாரு.
1: நீங்கள் நினையாத வேளையிலே,
0: நீங்க நினையாத வேளையிலே
1: அவன் வந்து உங்களை தூங்குறவர்களாக கண்டுபிடிக்காதபடிக்கு,
0: விழித்திருங்கள்.
1: நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன்,
0: உங்களுக்கு சொல்றது எல்லாருக்கும் சொல்லுகிறேன்,
1: விழித்திருங்கள் என்றார்.
0: விழித்திருங்கள் என்றார். நம்ம தூங்காம விழித்திருப்போம்ல, ஆத்மத்தில் விழிப்பிலா இருந்தா நம்ம என்ன செய்யறோம் எனக்கு நமக்கே தெரியாது. நம்ம அறியாம அதுக்கு இருக்கோ இதுக்கு இருக்கோ, என்ன யோசிக்கிறோம் என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. அந்த ஆத்மத்தில் நமக்கு விழிப்பு மிக மிக அவசியம். தூங்குறோமோ தூங்கலையோ ஆத்மத்தில் விழிப்பு அதிகமாக வேணும். ஆத்மத்தில் விழிப்பில்லாத நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது, என்ன பேசுறது நமக்கே தெரியாது. அந்த ஆத்மத்தில் விழிப்பு நம்ம ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் சொல்லி எப்பொழுதும் சேவம் பண்ணி என்ன செய்யுங்க, அவருக்கு முன்பாக நிற்க பார்த்தவனா என்னப்படும்னா எப்பொழுதும் சேவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். சவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும், எப்பொழுதும் சவம் பண்ண வேண்டும். ஆத்மத்தில் விழிப்பில்லாதனால தான் நம்ம செவத்துக்கு வர கஷ்டப்படுறோம், நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணிடுறோம். நம்ம கத்திரி கொடுக்குற நேரத்தை என்ன சரி, ஏதாவது இது இந்த நேரத்தில் ஏதாவது பண்ணலாமே, வீட்டில் அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு. நம்ம கூட வர்றது எது இயேசு கிறிஸ்துவே. நீங்கள் எந்த அளவுக்கு அவரோட உறவாடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கத்திர வரும்போது அவன் அவன் கிரியை தகுந்த பலன் என்னோடு வருதுன்னு சொல்கிறாரு இல்லையா. அநேக மக்களுக்காக போராடி கண்ணீரோடு செபிக்கிற பலன் தான் கத்தர் வரும்போது நம்ம கொண்டு வருவார். நம்ம எல்லாரும் செவிக்கணும். அதான் சொல்லு எப்போ வருவார் இயேசு கிறிஸ்து யாருக்குமே தெரியாது. வாசிக்க கேட்டிருந்தாரு யாருக்குமே என்ன செய்யாது, எப்போ வருவாருன்னு யாருக்கும் தெரியாது. என்ன செய்யணும், அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரனானா என்னப்படுனா எப்பொழுது என்ன செய்யணும், செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். நம்ம எப்பொழுதும் செவம் பண்ணாமல் இருந்தோம்னா, விழுப்பு இல்லாமல் இருந்தோம்னா அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான என்ன முடியாது. நம்ம என்ன அவருக்கு முன்னால் நிற்க முடியாது, ஐயோ நாட்கள்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி நம்மளே என்ன மறைஞ்சிக்கிறோம், நம்மளே மறைஞ்சிடும். ஐயோ நான் கத்துட்டு நிக்க தகுதி இல்லை, நாட்கள்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம அவர் பக்கத்தில் நிக்க முடியாம நம்ம ஆத்மாக்களை வீண் பண்ணிடுறோம். அதான் சொல்லி இனி சம்பவிக்க போற இவங்களுக்கெல்லாம் தப்பி இனிமேல் என்னென்ன காரியம் சம்பவிக்குமோ தெரியாது, நம்மளுக்கு தெரியாது. வர வரதான் ஒன்னொன்னு தெரியும். இப்பதான் பாருங்க எங்க பார்த்தாலும் பிரச்சனை போராட்டம், எவ்வளவு கஷ்டங்களை பாருங்க. இனி சம்பவிக்க போற இவங்களுக்கெல்லாம் தப்பணும்னு சொன்னா எப்பொழுது என்ன செய்யணும், செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரோட என்ன படணும்னா, நான் அவருக்கு முன்னால் நிற்க பாத்திரம் நம்ம செவிச்சா தான் அவருக்கு முன்னால் நிற்க முடியும். இங்கே அரை மணி நேரம், கால் மணி நேரம், முக்கால் மணி நேரம், அஞ்சு நிமிஷம், பத்து நிமிஷம் செவிச்சாலாம் அவருக்கு முன்னால் நிற்க முடியாது. அதான் சொல்லி எப்பொழுதும் செவம் பண்ணி அவருக்கு முன்பாக பாத்திரம் என்ன பண்ண என்ன எப்பொழுதும் செவம் பண்ணி என்ன செய்யணுமா, விழித்திருக்கணும். நம்ம எப்படி செவம் பண்ணால் நம்ம தான் யோசிக்கணும், செபிக்கணும். செபிக்கிறதுக்கு கத்துட்ட பலன் கேட்கணும். ஆண்டவரே நான் செபிக்கணும், ஆண்டவரே எனக்கு செபிக்க உதவிச்சிங்க, செபிக்க உதவிச்சிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். இதில் பைப்பிள்ல சும்மாவும் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு, ஏன் எப்படி வேணாலும் செய்யுங்கன்னு சொல்லி விட்டுருக்கலாமே. ஏன் அவருக்கு கூட நம்ம இருக்கணுங்கிறது தான் கத்த சொல்லி வச்சிருக்கோம். எப்பொழுதும் செவம் பண்ணி அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்ணுவேன்னு சொல்லணும், எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும், ஆத்மத்தில் விழித்திருக்க வேண்டும். நிறைவேற சொல்ற தூக்கத்தில் தூங்காம விழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல ஆண்டவர் சொல்லலை. ஆத்மத்தில் நமக்கு விழிப்பு வேணும். அதை இங்கே சொல்றாருல உன்னத பாட்டில் வாசித்து பாருங்க, அஞ்சாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம்.
1: நான் நித்திரை பண்ணினேன் இதயமோ விழித்திருந்தது.
0: நம்ம நித்திரை பண்ண ஆத்மா நம்ம இருதயம் என்ன செய்யணும், விழிப்பா இருக்கணும். அப்போதான் அவருடைய எக்கால சத்தத்தை கேட்க முடியும், அவருடைய குரலை கேட்க முடியும், ஆண்டவர் சத்தத்தை கேட்க முடியும், ஆண்டோடு இருக்க முடியும். நம்ம தூங்கினாலும் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆத்மா என்ன செய்யணும், நீ நம்ம இறுதியா விழித்து நானும் நித்திரை செய்தேன் இறுதியா விழித்திருந்தது. விழிப்பு இல்லாமல் இருந்த பிரயோஜனம் இல்லை அருமையானவர்களே, நீங்கள் தான் அதை யோசித்துக்கிட வேண்டும். இப்போ வந்து நாளைக்கு எனக்கு தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. அல்லேலூயா. நம்ம விழித்திருக்க வேண்டும், விழித்திருந்து எப்போதும் செவம் பண்ண வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் நம்ம இடத்துல கேட்கிறாரு. சங்கீத புஸ்தகம் 145 சங்கீதம் 18 வசனம்.
1: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்
1: கர்த்தர் சமீபமாயிருக்கிறார்.
0: கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, எப்படி கூப்பிடணுமா, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடணும். கொலக்கொலான்னு ஏதோ சேவம் பண்றோம் அப்படி இருக்கக்கூடாது. ஏன் ஆண்டவர் சொல்லியிருக்க அந்த வார்த்தை, சும்மா சேவம் பண்றவங்கன்னு சொல்லியிருக்கலாம், ஏன் சொல்றாரு, உண்மையா தம்மை நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு தான் கத்திர என்ன செய்யறாரு, சமயமா இருக்கேன்னு சும்மா சொல்லியிருக்கலாம்ல, செவம் பண்றவங்களுக்கு சமயமா இருக்குன்னு சொல்லுங்க. என்ன சொல்றாரு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடணும். நம்ம சும்மா ஏதாவது செவம் பண்ணிட்டு இருக்க கூடாது. நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழுகிறத்தோடு நம்ம செவிக்கணும். உண்மையா அவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரே, நீ உண்மையா நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் சமயமா இருந்த கண்ணீரை துடைப்பார். அவரால் தான் முடியும், மற்ற யாராலையும் முடியாது. அவர் ஒருத்தர் தான் நம்ம கண்ணீர் துடைக்க முடியும். இங்கே சொல்கிறார் பாருங்க, 119:145
1: முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன்.
0: எப்படி கூப்பிடணுமா? முழு இருதயத்தோடு, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தாகத்தோடு இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசுவேன் செபத்தை கேட்குன்னு சொல்லி முழு இருதயத்தோடு நம்ம கூப்பிட வேண்டும். கர்த்தர் அதுதான் விரும்புகிறாரு. முழு இருதயத்தோடு அவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவர் அது விரும்புகிறார். நம்ம எத்தனை உபத்திரம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், ஆண்டவர் சொல்ற தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். நம் முழுகியத்தோடு கூப்பிடணும். இனி சம்பவிப்பாரெல்லாம் தப்பிக்குன்னு சொன்னா எப்படி ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும்? ரெண்டாவது எப்படி கூப்பிடணும்? அவரை உண்மையாய் கூப்பிடணும். இங்க என்ன சொல்றாரு? முழுகியத்தோடு கூப்பிடணும். சங்கீத புஸ்தகம் 188:1
1: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
0: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
1: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
1: உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்,
0: உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பாத்தீங்களா, இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். கூப்பிட முடியாத பிரச்சனைகள், பலவீனங்கள், சோர்வுகள் வந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடணும். அவரை நோக்கி கூப்பிட்டாதான் நமக்கு விடுதலை, வேற எங்குமே விடுதலை இல்ல. அவரை நோக்கி கூப்பிடணும், இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடணும். எந்த உபத்திரம் வந்தாலும் கர்த்தர் நம்ம உபத்திரத்தை விடுவிப்பார். செவிக்க கற்றுக்கொள்ள வேண்டியார் மேனவர்களே. எப்படி செவிக்கணும்? இனி சம்பவிப்போர்களை வீடுகளும் தப்பி அவருக்கு முன்பாக பாத்திரனா நிக்க, பாத்திரனா என்ன செய்யணும்? அவருக்கு முன்பாக பாத்திரம் நிக்க என்ன பண்ண, என்ன செய்யணும்? இரவும் அவரை நோக்கி நம்ம கூப்பிட்டுட்டே இருக்கணும். கண்ணீரோடு கூப்பிடணும், அழுகணும். இயேசுவே எனக்கு இறங்குவோம், என்னை கைவிடாதீங்கப்பா, நம்மளோட குரலை கேட்கணும். ஏதோ ஏன தானே ஒருத்தர் என்ன செய்யறாங்க, ஒரு சவா ரெண்டு சவா அவ்வளவுதான், பண்ணம் அப்படியே நிக்கிறோம். கர்த்தர் நோக்கி கூப்பிடணும், உண்மையாய் அவர் நோக்கி கூப்பிடணும், முழுதியத்தோடு அவரை நோக்கி கூப்பிடணும். இரவும் பகல் அவரை நோக்கி கூப்பிடணும். அவர் நம்ம கூப்பிடும் சொல்லி எதிர்பார்க்கிறார். அதுக்குத்தான் இந்த உலகத்துல உங்களே என்னை படைச்சு வச்சிருக்கிறார். இந்த உலகத்துல உங்களுக்காக எனக்காக ரத்தத்தை சிந்தினார். அது மாத்திரல, உண்ண உணவு கொடுக்கிறார், உடுத்த உடம்பு கொடுக்கிறார், தங்க இடம் கொடுக்கிறார். என்னதான் நீங்க வேலை செஞ்சாலும் சம்பாதிக்கிறதுக்கு யாரு பலன் கொடுக்கிறார்? வாசித்து பாருங்க உபாகம் புஸ்தகம். நீங்க நினைக்கலாம் நான் தான் எல்லாம் சம்பாதிச்சு, அப்படி இல்ல. கர்த்தர் வேதம் சொல்லுது, உபாகம் புஸ்தகம் 8:18-19
1: இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல,
0: இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல
1: ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவீங்களா?
0: ஐஸ்வர்யம் சம்பாதிக்கிற பலனை யாரு கொடுக்கிறா சொல்லுங்க? கர்த்தர் தான் கொடுக்கிறாரு. அதை மறந்து போகவே கூடாது. அவருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. நம்ம செவிக்கணும். அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனை உபத்திரம் வந்தாலும் நம்ம செவிக்கும் போது நம்ம உபத்திரத்தை கர்த்தர் மாற்றுவார். ரெண்டாவதாக நம்ம கர்த்தர் நம்ம இந்த உபத்திரத்துல விடுதலை கரணும்னா நம்ம என்ன செய்யணுமா பாருங்க. முதல் என்ன செய்யணும்? கர்த்தர் நோக்கி செவிக்கணும். ரெண்டாவதாக என்ன செய்யணும் பாருங்க. தானியேல் புஸ்தகம் 3:17
1: நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன்,
0: நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன்
1: எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார்.
0: நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படி இருக்கிறாரு? நம்மள தப்புவிக்க வல்லவருக்கு எத்தனை பிரச்சனைகள் போராட்டம் வந்தாலும் கர்த்தர் நம்மள தப்புவிக்க எப்படி இருக்கிறாரு? வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. குஜராத்தில் ஒரு சகோதரன் கப்பல்ல வேலை செஞ்சிட்டு இருந்தாரா. அவர் நேரம் கிடைக்கிறப்ப அவர் செல்போனை எடுத்து தினமும் ஒரு வசனத்தை தியானிச்சு மனப்பாடம் பண்ணுவாரா. மனப்பாடம் பண்ற மாதிரி இல்ல, ஆராய்ச்சிட்டே இருப்பாரா. அல்லேலூயா. அப்ப கப்பல்ல இருந்து ஒரு கம்பி கீழே விழுறதுனால மேல கத்தர் செஞ்சிருக்காரு. ஒருத்தர் கையை பிடிச்சு அந்த அந்த பிரதரை இழுக்கிறது மாதிரி இருந்துச்சான். இவர் அப்படியே அந்த இடத்த தள்ளி போயிட்டாரான். புள்ளி கொஞ்சம் போன உடனேயும் அந்த கப்பல் இருந்து பெரிய கம்பி கீழே விழுந்துதான். அல்லேலூயா. கத்தர் அவர் என்ன செஞ்சாரு? பாதுகாத்தார். அருமையானவர்கள், நீங்கள் நானும் கத்தரை ஆராதிக்கும் போது கத்தர் நிச்சயமா நம்மளையும் தப்புவிப்பார்.
2: கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்ட நாம் இப்பொழுது நம்ம செவிக்க போறோம். என் குழந்தை செவிப்பீங்களா? எங்கள் அன்பான் நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அப்பா, நம்முடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் ஆசிரிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், குணப்படணும், உண்மை அறிந்து கொள்ளணும், அண்டிக் கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும்ப்பா. உங்களோடு இணைந்து வாழனேசப்பா. எளிமை பிரகாசி உன் ஒளி வந்துன்னு சொன்னீங்களாண்டவரே. ஒவ்வொரு மக்கள் உமக்காக எளிமை பிரகாசிக்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தாவே, உங்களை வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மக்களும் எளிமை பிரகாசிக்கணும், உமக்காக ஒளியும் செய்யணும், உண்மை போல மாறணும் ஆண்டவரே. அப்பா உடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்த நீர் கிருவை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா உமை நம்பி வாழணும், உமை சார்ந்து வாழணும், உமோடு ஒன்றரை கலத்துணேசப்பா. பெரிய காரியத்தை செய்ய முடியா ஜெபிக்கிறோம் ராஜா. அதிசயங்களா அற்புதங்களே செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே தகப்பனே இறங்குமப்பா இறங்கும். ஒவ்வொருவரும் உமக்காக வாழ்வேன்னு சொல்லி முழு மனதோடு மடத்துல ஒரு உள்ளத்துல தீர்மானம் எடுக்கக்கூடிய மக்களாக மாற்றுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிக்க வேண்டுமா செவிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளங்களையும் நீங்க தொட வேண்டுமா செவிக்கிறோம் ஐயா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, என்ன விளைவிந்தாலும் குணமாக்குங்கப்பா. மந்திரம் செய்வனைகள் பெலிசனிகள் எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தருடைய நாமத்துல அபத்தமாக்கி போட முடியாது செவிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கில்லா சகோதரி குழந்தை பாய் தாங்க ஏசப்பா. கடனோடு இருக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்யுங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. அன்பின் தகப்பனை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா செய்யுங்க ஏசப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க ஏசப்பா, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க, கேஸ்ல இருக்கிற மக்களை வெற்றி தாங்க ஆண்டவரே. அப்பா மிஸ்தோத்திரம், காலேஜ் போற மக்கள் நல்ல காலேஜ் கிடைக்க உதவி செய்யுங்க. அன்பின் தகப்பனையுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பீஸ் கட்டணும்னு சொல்லி கலங்குற மக்கள் பீஸ் கட்ட பணத்தை சந்திப்பீராக, பொருளாதாரத்தை சந்திப்பீராக. வெள்ளியும் பொண்ணு என்னுடனு சொன்னீங்களே சப்பா, நீங்க தான் தரணே சப்பா. உங்களை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். வேலைக்காரன் கண்களை எசமானை நோக்கி பார்க்கும போலும், வேலைக்காரருடைய கண்களை எசமாட்டி நோக்கி பார்க்கும போலும், தேவனாய் கர்த்தாவே உண்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வச்சு உயர்த்துங்க ராஜா. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வாலிபர்களும் உண்மை அறிந்து கொள்ள எண்டிக்கொள்ள உதவி செய்யுங்க. பெரியவங்களும் அதிகமாய் செவிக்க துதிக்க ஆண்டவரே நீர் கிருபை தரும்படியாக செவிக்கிறோம். கத்தாவே நாளுக்கு நாள் செவம் குறைஞ்சு கொண்டிருக்கிறப்பா, எல்லாருக்குள்ளையும் செவ்வாவை ஊற்றுங்க, விண்ணப்பங்களாவே ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா எல்லாரும் செவித்து உம்மோடு ஒப்பராக்குடி கிருபை தரும்படியாக செவிக்கிறோம். ஆசீர்வச்சு உயர்த்துங்க. எல்லா துதிகனமாக செலுத்துறோம். எங்கள் அன்புரை ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
3: அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும், அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும், அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: நீதிபதியின் புஸ்தகத்துல 8:17 சிநேகிக்கிறவங்களா நீங்க ஆண்டு சிநேகிக்கணும், அப்ப ஆண்டு உங்களை சிநேகிப்பார் சொல்றாரு பாருங்க.
1: என்னை சிநேகிக்கிறவளை நான் சிநேகிக்கிறேன்
0: கர்த்தர் சொல்றாரு. என்னை சிநேகிக்கிறவங்களா சிநேகிக்கிறேன். சிநேகிக்கிறேன் என்ன கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு சிநேகன என்ன செய்வாங்க, சிநேகர் ஒருத்தர் சொன்ன ஒருத்தர் கீழ்படியாங்க, ஒவ்வொருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனை சொல்லுவாங்க. அப்ப நம்ம கர்த்தர் சொன்னா கீழ்படியும் போது கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்ற நம்ம கேட்டு கீழ்படிந்தனால போமானா கர்த்தர் நிச்சயமா சிநேகிப்பார். எவ்வளவு எப்படி சிநேகிக்கிறாரு பாருங்க. ஓசியன் புஸ்தகம் 14:4
1: நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன்,
0: சீர்கேட்டை குணமாக்குவேன்,
1: அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன்.
0: மனப்பூர்வமாய் மனசு பூர்வமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மள கர்த்தர் என்ன செய்யறாரா சிநேகிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் சிநேகத்தை பத்துறதை நம்ம பார்க்க போறோம், யாரெல்லாம் சிநேகித்தாருன்னு சொல்லி. அப்ப நம்மளையும் சிநேகிக்கணும், நமக்குள்ள ஒரு வாஞ்சி வரணும், கர்த்தரனை சிநேகிக்கணும். கர்த்தர் என்ன என் கூட என்னை சிநேகிக்கணும், அவர் என் கூட நான் கர்த்தரோடு நடக்கணும். உலக பிரகாரம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்யறோம், எல்லாத்தையும் மறந்து எல்லா குடும்பத்தை கூட மறந்துட்டு என்ன செய்யறோம், நேரம் நான் மணிக்கு எனக்கு நேரமா உட்கார்ந்து பேசுறோம், குடும்பத்தையே மறந்துடுவோம். ஆனா கர்த்தர் சிநேகிக்கும் போது எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. உலக பிரகாரம் சிநேகத்துக்கே நம்ம இப்படி செய்யறோம், கர்த்தர் உங்களை சிநேகிக்கிறார், உங்களோடு இருக்க வாஞ்சிக்கிறார். நீங்களும் கர்த்தரை சிநேகிப்பீங்கன்னா உங்களை கர்த்தர் உங்களையும் சிநேகிப்பார். அவர் சிநேகிக்கணும் சொல்லிதான் ஆண்டவர் வாஞ்சிக்கிறார் விரும்புறார். என் மகனோடு சிநேகிக்கணும், என் மகளோடு சிநேகிக்கணும். அவங்க என் கூட பேசவே மாட்டேன்றாங்களே, நிறைய பேர் செவத்துல குறைவா இருக்கிறோம், செவம் பண்றதே இல்லை. கர்த்தர் சொல்ல சொன்னார், நிறைய பேர் என்ன செய்யறதில்ல, செவமே பண்றதில்ல, என்ன சொன்னாலும் செவிக்கிறது இல்ல. இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது, ஒரு நாள் கர்த்தர் வரும்போது என்ன செய்வீங்க, கர்த்தர் இன்னைக்கு நம்ம கர்த்தரோடு இருந்தா தான் கர்த்தர் வரும்போது அவர் எக்கால சத்தம் கேட்கும் போது அவரு சத்தம் எக்கால சத்தம் கேட்க வைப்பாரு, அன்னைக்கு அவரோட பறந்து செல்ல முடியும். இன்னைக்கு நம்ம கர்த்தரை செவிக்காம துதிக்காம ஆண்டவரோட இல்லாம வாழ்வோமானால் கர்த்தருடைய கர்த்தரை வரும்போது நம்ம அவர் எக்கால சத்தம் நம்மளால கேட்க முடியாது. கடைசி நாட்கள்ல ரொம்ப ரொம்ப ரொம்ப காலங்கள் நெருங்கிருச்சு. இந்த காலத்துல நாட்கள் பொல்லாதான அப்படின்னால என்ன செய்யணும், காலத்தை பிரயோஜனம். நிறைய பேர் இங்க செவிக்கிறதுலன்னு யாசு சொல்ல சொன்னாரு, நிறைய பேர் செவிக்கிறது இல்ல, 5 நிமிஷம் 10 நிமிஷம் சிலர் செவிக்காமே இருக்கிறோம். அருமையானவர்களே செபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை அதிகமா நேசிக்கிறாரு, ஆண்டவர் உங்களுக்கு அன்பா இருக்குன்னு நினைக்கிறாரு. நீங்க செவிங்க, கர்த்தர் உங்களுக்கு செபத்தை தான் அதிகமா விரும்புறாரு. செவிங்க, அதிகமா செபம் பண்ணுங்க, கர்த்தருடைய வேதத்தை வாசிங்க. ஆண்டவர் இருந்தீங்களா தான் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாரு. அவர் வரும்போது எக்கால சத்தத்தை கேட்கணும்னு நினைச்சா செவம் பண்ணத்தான். எக்கால சத்தை அவர் வரும்போது எக்கால சத்தை எப்படி கேட்பீங்க, இன்னைக்கு ஆண்டு இடத்துல உறவு இல்லாம இருப்போமானால் எக்கால சத்தத்தை கேட்க முடியாது. அன்னைக்கு நம்ம ஒரு நாள் கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால தயவு செய்து கர்த்தர் நம்மள எல்லாம் ரொம்ப நேசிக்கிறார், ஒவ்வொரு சபை மக்களையும் கர்த்தர் அதிகமா நேசிக்கிறார், எல்லாரும் செபிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம தேசல் பாருங்க எத்தனை அழிவு எத்தனை பிரச்சனைகள், இதுக்காக நம்ம செவம் பண்ணும் போது கர்த்தர் யோவ இணைச்சது தன் சிறையினருக்காக செவம் பண்ணும் போது அவங்களுடைய சிறைப்பை மாற்றினான். எத்தனை பயங்கரமான காரியங்களை மத்தியில் தேசத்தில் நடந்து கொண்டே இருக்கு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் நடந்து கொண்டே இருக்குது. எத்தனை விபத்துக்கள், எத்தனை கற்பழிப்பு, எத்தனை வேதனைகள் நம்ம தேசத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. நம்ம செவிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய பிரச்சனை அவர் மாற்றுவார். அல்லேலூயா. சரி, கர்த்தர் சிநேகித்த பக்தர்களை பார்ப்போம். முதலாவது பார்க்கிறோம் யாக்கோபின் புஸ்தகம் 2:23
1: அப்படியே
0: ஆபிரகாம்
1: தேவனை விசுவாசித்தார்,
0: தேவனை விசுவாசித்தார்,
1: அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது,
0: அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது
1: என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று,
0: என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று,
1: அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான்.
0: பாத்தீங்களா, ஆபிரகாம் என்ன செஞ்ச, தேவனை விசுவாசித்தார். அவர் சர்வல்லமுள்ள தேவன், அவர் சொன்ன கட்டாயம் நடக்கும், அவரால் முடியும்னு சொல்லி அவர் விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. தேவன் அவரை என்ன செஞ்சாரா சிநேகித்தார். நம்மளுக்கு விசுவாசம் வேணும், நம்ம தேவன் சொன்னது நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் நம்ம விசுவாசிக்கிறது இல்லை. தேவன் சொன்னார்னா கட்டாயம் நடக்கும், நடக்கும், அவர் சொன்னார் நடக்கும், அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். அதான் ஆண்டவர் சொன்னார், சர்வல்லமுள்ள தேவன், அவருடைய சர்வல்லமே இருக்குது, எல்லாமே அவற்றை இருக்குது, அவற்றை இல்லாத காரியம் ஒண்ணுமே இல்லை, அதை நம்ம விசுவாசிக்கணும். அவர் விசுவாசித்தனால ஆபிரகாமுக்கு என்னது நீதி என்னப்பட்ட கர்த்தர் தேவன் என்ன செஞ்சார், அவரை சிநேகித்தார். உங்களையும் என்னையும் சிநேகிக்கணும்னா நமக்கு என்ன வேணும், முதலாவது விசுவாசம் வேணும். ஆபிரகாமை விசுவாசித்தார், அதனால அவருக்கு என்ன ஆச்சு, தேவனுடைய சிநேகிதன் சொல்லி எண்ணப்பட்டார். எப்ரேயன் புஸ்தகம் 11:6
1: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது
0: கூடாத
1: காரியம்.
0: தேவனிடத்தில் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். தேவன் சொன்ன நிறைவேற்றுவார். தேவன் உயிருள்ள தேவன். நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்? மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்குன்னு சொல்லி. இந்த தேவன் என்னென்றைக்குள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பிறகு நம்மளை நடத்துவார். அந்த விசுவாசம் வேணும். நிறைய பேர் விசுவாசம் இருந்தவங்க குறைஞ்சிருக்கிறோம். விசுவாசம் ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசம் இல்லாம தேவனுக்கு என்ன செய்ய முடியாது? பிரியமா இருக்க முடியாது. விசுவாசம் வேணும். கர்த்தர் சொன்னார் நடத்துவார். விசுவாசித்தாதான் தேவனுடைய மகிமையா பார்க்க முடியும். நம்ம நிறைய பேருக்கு விசுவாசம் இல்லாதனாலதான் வாழ்க்கையில குறைவா இருக்குது. விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. எபிரேயன் புஸ்தகம் 11:8
1: விசுவாசத்தினாலே ஆபிரகாம்
0: தன்
1: சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது
0: கீழ்ப்படிந்து
1: தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார்.
0: போற இடம் இன்னதென்று அறியாம புறப்பட்டு போனார். அன்று சொன்னாரு, உன் தகப்பன் வீட்டையும் என்ன செய்யணும், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு போன்னு சொன்னாரு. எங்க போனே என்ன போனே என்னமே தெரியல. ஆண்டு சொன்ன உடனே கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்னார் நிச்சயமா தேவன் நடத்துவாருன்னு சொல்லி உடனே கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனார். அதனால ஆபிரகாம் நிமித்தமா தான் இஸ்ரவேல் சந்ததிகள் உருவாயிடுச்சு இல்லையா. ஆபிரகாம் உடனே சொன்னதுக்கு ஆண்டு சொன்னதுக்கு உடனே கீழ்ப்பட்டு கீழ்ப்படிந்து போனார். கீழ்ப்படிந்து போனதுனால கீழ்ப்படிந்தார். மனசுல என்ன இருந்தது? விசுவாசம் இருந்தது. தேவன் சொல்லியிருக்காரு, என்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார்னு சொல்லி விசுவாசத்தோடு அவர் என்ன செஞ்சார்? அவர் கீழ்ப்படிதல் இருந்தது. ரெண்டாவதுக்குள்ள என்ன இருந்தது சொல்லுங்க? என்ன இருந்தது? விசுவாசம் இருந்தது. உடனே கீழ்ப்படிந்து விசுவாசத்தோட போனார். இன்னைக்கு அவங்க மூலியமா உண்டாக்குன சந்ததி தான் இஸ்ரேல் மக்கள். ஹல்லேலூயா. இஸ்ரேல் மக்கள் மாத்திரம் இல்ல, முஸ்லீம் மக்கள் ஆபிரகாம் எங்க தந்தைன்றாங்க. விசுவாசி நம்மளும் கிறிஸ்தவங்க நம்ம என்ன செய்யறோம்? ஆபிரகாம என்னோட தந்தைன்னு சொல்றோம். அவருக்கு அவ்வளவு பெரிய பாக்கியம். ஏன்னா தேவனுக்கு ஒரு கீழ்ப்படிந்து விசுவாசத்தினால புறப்பட்டு போனார். ஆபிரகாமுக்கு என்ன இருந்தது? கீழ்ப்படிதல் இருந்தது. ரெண்டாவது என்ன இருந்தது? விசுவாசம் இருந்தது. அல்லேலூயா. விசுவாசம் வேணும், கீழ்ப்படிதல் வேணும். ஆபிரகாமுக்கு அது இருந்துச்சு. அதனால தேவன் அவரை ஆசீர்வதிச்சு உயர்த்தினார். வாசித்து பாருங்க, ரோமர்களுக்கு நிறுவோம் 4:18-19.
1: உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேகம் ஜாதிகளுக்கு
0: தகப்பனாவதை
1: நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும்
0: சாராளுக்கு வயசாயிருச்சு, எப்படி நடக்கும்னு சொல்லி என்ன என்றதுக்கு என்ன இல்ல, ஏதுவே கிடையாது. நினைக்கிறதுக்கு ஒரு எண்ணத்துக்கு ஏதுவே இல்லைன்னு நினைக்கிறதுக்கோ ஒரு உண்மையான எப்படி நடக்கும்னு சொல்லி நினைக்க கூட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும்
1: நம்புகிறதுக்கு ஏதுவில்லாத இருந்து
0: நம்புறதுக்கு ஏதுவே கிடையாது.
1: அதை நம்பிக்கையோட விசுவாசித்தா
0: நம்பருக்கு ஏதுவில்லை. ஆனால் அவர் என்ன செஞ்சாரா? நம்பிக்கையோட விசுவாசித்தார்.
1: அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை.
0: அவர் விசுவாசத்துல என்ன இல்ல, பலவீனம். விசுவாசிக்கிறதுக்கு நம்பருக்கு ஏதுவே கிடையாது. எப்படி நடக்கும்? சாராளுக்கு வயசாயிருச்சு, எனக்கு வயசாயிருச்சு, எப்படி குழந்தை கிடைக்குமான்னு சொல்லி நம்பருக்கு ஏதுவே இல்லை. ஆனால் அவர் என்ன நம்பிக்கையோட என்ன செஞ்சாரா?
1: விசுவாசி. அவர் ஏறக்குறைய 100 இருக்கும் போது
0: அவருக்கு எத்தனை வயசு? அப்ப ஏறக்குறைய 100 இருக்கும் போது
1: தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும்
0: என்னாதிருந்தார். சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிடுச்சு, அவர்கள் கர்ப்பம் செத்து போய் என்ன இல்லை. ஏன்னா அவர் என்ன நினைச்சாரு? தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன், அவரால் எல்லாம் முடியும். அவரால் செய்ய முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லைன்னு அவர் விசுவாசித்தேன். நம்புறதுக்கு ஏதுவே கிடையாது. ஆனா சரீரம் செத்து போச்சு, அதெல்லாம் நினைக்கல. அவர் எதை நினைச்சு பார்த்தாரு? அவரு பாக்குத்தத்தை என்னாரு? அவர் சர்வல்லமுள்ள தேவன், சந்ததி நட்சத்திரத்தை போல பெருகுபடின்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாது, செய்வார்னு அவருக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. நம்மளுக்கு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா எங்க விசுவாசமே குறைஞ்சிருது. இத்தனை வருஷம் ஆச்சு, இனிமே எங்க நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம விட்டுறோம். ஆனா அவர் விசுவாசத்தோடு காத்திருந்தார். ஆண்டு சொன்னார், நான் சர்வல்லமுள்ள தேவன். அந்த தேவனாய் கர்த்தர் மாத்திர அவர் நோக்கி பார்த்தார். அதனாலதான் அவருக்கு 100 கர்த்தர் குழந்தை கொடுத்தார். அலேலூயா. அலேலூயா. அவங்க மூலியமா வந்ததுதான் இஸ்ரேல் சந்ததி. அதே போல கத்தட்ட நம்ம கேட்கணும். விசுவாசத்தின் ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே. பரிசுத்த பவுல் சொல்றாரு, விசுவாசித்த ஆவியை நாங்கள் பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவரே எனக்கு விசுவாசமே வரல ஆண்டவரே, எனக்கு விசுவாசத்தை தாருன்னு சொல்லி கேட்கணும். 2 கொரிந்தியர் 4 4:13
1: விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன், என்று எழுதியிருக்கிறபடி
0: நாங்களும்
1: அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம்.
0: பாத்தீங்களா, முதல்ல என்ன, விசுவாசத்தின் ஆவியை நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளணும். விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய் மாற வேண்டும். ஆண்டவரே எனக்கு விசுவாசமே இல்லப்பா, ஆவி எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. விசுவாச கட்டாயம் கர்த்தர் தருவார். உங்க வாழ்க்கையில ஆபிரகாமுக்கு செய்த அற்புதத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அது மாத்திர நீங்களும் தேவனுடைய சின்னத்தரா எண்ணப்பட முடியும். விசுவாசம் இல்லாதனாலதான் தேவனுடைய சின்ன எண்ணப்பட முடியல. கொஞ்சம் விசுவாசம் இருந்தா அப்படியே மாறிடுறோம். ஆபிரகாம் தேவனு சின்னதனாய் மாறினது போல நம்ம ஒவ்வொருவரும் தேவனுக்கு சின்னதனாய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் சின்னதரா மாறதுக்கு அவர்கிட்ட என்ன இருந்துச்சு, என்ன இருந்துச்சு, விசுவாசம் இருந்துச்சு. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, அவருக்கு என்ன இருந்துச்சு, விசுவாசம். நம்மளுக்கு விசுவாசம் இருந்தா நம்மளும் தேவனுடைய சின்னதனா மாற முடியும். இரண்டாவது ஒரு பக்தரை பார்க்கும் போது ஆபிரகாமுக்கு விசுவாசம் இருந்தது, ஆபிரகாம் தேவனுடைய சின்னதனா மாறினார். இரண்டாவதாக மல்கியான் புஸ்தகம் 1:2
1: ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன்,
0: யாக்கோபை நான் சிநேகித்தேன். இரண்டாவது ஆண்டவர் யாரை சிநேகித்தாரு, யாக்கோப்பை. சரி, முதல்ல ஆபிரகாம் சிநேகித்தார், இரண்டாவது யாக்கோப்பை தேவன் சிநேகித்தார். யாக்கோப்பை சிநேகித்தார். ஓசியா 11 ஓசியா 11:1
1: இஸ்ரவேல் இளைஞனா இருந்த போது, நான் அவனை நேசித்தேன்,
0: இளைஞனா இருக்கும் போதே தேவன் என்ன செஞ்சாரா, யாக்கோப்பை நேசித்தார். இளைஞனா இருக்கும் போதே அவர் என்ன செஞ்சாரு, யாக்கோப்பை சிநேகித்தார். காரணம் என்ன பாருங்க, ஓசியன் புஸ்தகம் 12:3
1: அவன் தாயின் கர்ப்பத்திலே,
0: தன்
1: சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், தன் பலத்தினாலே, தேவனோட போராடினான்,
0: தேவனோட என்ன செஞ்சாரா, போராடினான்.
1: அவன் தூதனானவரோட,
0: போராடி மேற்கொண்டான்,
1: அழுது அவரை நோக்கி கெஞ்சினான்.
0: அப்ப என்ன செஞ்சிருக்கிறாரு, தேவனாய் கர்த்தரோட என்ன செஞ்சாரா, அழுது கெஞ்சினாராம். நம்ம எத்தனை நாள் தேவனிடத்தை அழுது கெஞ்சிரோம். நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா ஆண்டவரே நீ இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு அழுகுறோம். ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா அழுகுறோம், அவ்வளவுதான். மற்றபடி தேவனே நீ சிநேகன்னு சொல்லி நம்ம அழுதவங்க யாருமே இல்லை. இல்ல, தேவனோட அவர் அழுது கெஞ்சினாராம் யாக்கோப்பு. அதனாலதான் யாக்கோப்பை தேவன் என்ன செஞ்சாரு, தேவன் சிநேகித்தார். முத யாரை சிநேகித்தாரு, ஆபிரகாம். ரெண்டாவது யாக்கோப்பை சிநேகித்தார். நம்மளும் தேவனிடத்துல என்ன செய்யணும், அழுது கெஞ்சணும், ஆண்டவர் பாதத்தை பற்றி பிடிச்சுக்கணும். ஆண்டவரே நீ தான் எனக்கு உதவி செய்யணும் சொல்லி அவர் அழுது நம்ம கெஞ்சி செபிக்கணும். ஆண்டவரே என்னையும் அப்படி உங்களை போல மாற்றுங்க. யாக்கோப்பு எப்படி அழுதாரோ அதே போல நானும் இடத்துல அழுது செபிக்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, உண்மை போல மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தரை கேட்கணும். அழுது கெஞ்சினாராம் பாருங்க. ஆதியாகம புஸ்தகம் 32:26
1: அவர்
0: நான் போகட்டும்
1: பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீரை ஆசீர்வதித்தால் ஒழிய, உம்மை போக விடேன் என்றார்.
0: பாத்தீங்களா, போறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இல்ல ஆண்டவர், இன்னைக்கு ஆசீர்வதித்தால் ஒழிய நான் நினைச்சு போறதில்ல, உங்களை போக விடவே மாட்டேன்னு சொல்லி உறுதியா இருந்தாரு. ஜெபத்துல உறுதியா இருந்தாரு, நான் போறேன்னு ஆண்டவர் கேக்குற. இல்ல, நீங்க என்னை ஆசீர்வதித்தால என்ன செய்ய மாட்டார், உண்மை போகவே விட மாட்டேன்னு சொல்றாரு. அல்லேலூயா, போக விடவே மாட்டேன் ஆண்டவரே. நீங்க என்ன ஆசீர்வதிங்க, நீங்க அப்படி செவிச்சிருக்கீங்களா, யாராவது அப்படி செவிச்சிருக்கீங்க, ஆண்டவர் போறேன்னு சொன்னா கூட இல்ல ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதித்தால வழி விட மாட்டேன். சிப்பத் 5 நிமிஷம் நம்ம செவோம் இல்லையா. இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுவத்துல போராடி செவிக்கணும். எத்தனை நேரம் நம்ம ஒரு ரைட் ஒரு கரண்ட்டுக்கு நம்ம கரண்ட் கிடைக்கல வச்சுக்கோங்க, எத்தனை நேரம் அலையிறோம். ரேஷன் கார்டு கிடைக்கலனா எத்தனை நேரம் அலையிறோம். நமக்கு ஒரு ஏதோ ஒரு பொருள் கிடைக்கினா அதை வாங்குறதுக்கு என்ன செய்ய மாட்டோம்,

0: மாட்டோம். ஏதாவது நமக்கு அரசாங்கத்தில் ஒரு பொருள் கிடைக்கல வச்சுக்கோங்க, என்ன செய்ய மாட்டோம், வாங்குற வரைக்கும் விடவே மாட்டோம், போராடி இல்லை எனக்கு விளைக்கணும் அப்படி சொல்லி வாங்குறோம். இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் கேட்கலன்னு சொல்லி எவ்வளோ நாள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம், ஒரு 10 நாள் ஜெபம் பண்ணோம், 14 நாள் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலை, அவ்வளோதான், என்னை ஆண்டவர் விட்டுட்டாரு, என்னென்னமோ சொல்கிறோமே தெரியாது, ஜெபம் பண்ணி என்ன இருக்குது, ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி என்ன இருக்குது, கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு, நான் இனிமேல் ஜெபிக்க மாட்டேன், இனிமேல் நான் வந்து ஜெபிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உடனே என்ன செஞ்சிடறோம், பழைய காரியத்துக்கு நம்ம போயிடுறோம், திரும்பிடுறோம். ஆனால் யாக்கோப் என்ன செஞ்சாரான், இது ஆச்சரியத்தில் ஒழிய என்ன செய்ய மாட்டேன், உண்மை போகவே விட மாட்டேன்னு சொல்லி போராடி ஜெபிச்சார். கர்த்தர் ஒரு ஆசீர்வித்தாரா இல்லையா, கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வித்தார். நம்மளும் ஜெபிக்கணும். கொலோசியர் 4:2
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்,
0: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
0: நம்ம என்ன செய்யணுமா, இடைவிடாம என்ன செய்யணும், தேவனிடத்துல ஜெபம் பண்ணணும், ஸ்தோத்திரத்தோட ஜெபத்துல விழித்திருக்கணும், போராடி ஜெபிக்கணும், அழுது கெஞ்சணும், ஆண்டவரே நிச்சயமா என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எனக்கு இந்த தேவை இருக்கு ஆண்டவரே நீ தரணும் சொல்லி இடைவிடாம ஜெபிக்கணும். நடந்தாலும் உட்கார்ந்தாலும் படுத்திருந்தாலும் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது கட்டாயம் தேவன் உங்களை என்ன செய்வாரு, நிச்சயமா ஆசீர்வதிப்பார், ஆசீர்விக்க மாட்டாரா, கட்டாயம் ஆசீர்விப்பார். அதனாலதான் ஆண்டவருக்கு யாக்கோப்பை சரித்தார். ஆபிரகாமத்தில் என்ன இருந்தது, விசுவாசம். யாக்கோப்பிட்ட போராடி அழுது ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருப அவருக்கு இருந்தது, அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் நினைச்சார் யாக்கோப்பை சிநேகித்தார். ஆபிரகாம் வந்து விசுவாசம் இருந்தது, இவருக்கு என்ன செஞ்சு என்ன இருந்தது, செபிக்கக்கூடிய கிருபை இருந்துச்சு, நீ ஆசீர்வித்தாலும் விடவே மாட்டான்னு சொல்லி செபித்தார். கர்த்தர் அவர் ஆசீர்விச்சார், அது மாத்திர அவர் சிநேகிதனாய் மாற்றப்பட்டார். ஹல்லேலூயா. 3வது பாருங்க, நெகேமியன் புஸ்தகம் 13:26.
1: அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாயிருந்தான்
0: பாத்தீங்களா. 3வது யாரு,
1: சாலமோன்.
0: சாலமோன் ராஜா என்ன செஞ்சார், தேவனாலே சிநேகிக்கப்பட்ட முதல்ல அவர் நல்ல சிநேகிப்பட்ட கடைசியெல்லாம் பின்வாங்கிட்டாரு. முதல்ல தன் தேவனால சிநேகிக்கப்பட்டவனா இருந்தார். 2 சாமுவேல் புஸ்தகம் 12:24.
1: அவள் ஒரு குமாரனை பெற்றாள்,
0: அவனுக்கு
1: சாலமோன் என்று பெயரிட்டான்,
0: சாலமோன் என்று பெயரிட்டாள்.
1: அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார்.
0: சாலமோனிடத்தில் என்ன இருந்தார், கர்த்தர் அன்பாயிருந்தார். பாத்தீங்களா, கர்த்தர் அன்பா இருந்தாரு. சாலமோன் கர்த்தரிடத்துல அன்பா இருந்தாரு. எப்படி அன்பா இருந்தார் பாருங்க, 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3:3, 4வது வசனம்.
1: சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து,
0: சாலமோன் என்ன செஞ்சாரத்தில அன்பு கூர்ந்து,
1: தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான்,
0: தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளை நடந்தான்.
1: அப்படியே ராஜா
0: பலியிட
1: கிபியோனுக்கு போனான்.
0: சாலமோன் என்ன செஞ்சாரு, கிபியோனுக்கு போய் எத்தனை பலியிட்டாரா,
1: அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்.
0: 1000 சர்வாங்க பலி செலுத்தினார். ஹல்லேலூயா. அவர் என்ன தேவனிடத்தில் அன்பா இருந்தாரு, அது மாத்திர தகப்பனிட்ட கட்டளையின்படியெல்லாம் நடந்தாரு. கிபியன் போய் என்ன செஞ்சாரா, 1000 பலியை செலுத்தினார். இப்ப நமக்கு என்ன பலி, நமக்கு இப்ப செலுத்த வேண்டிய பலி சௌத்திர பலி செலுத்தணும். அது மாத்திர அவங்க அப்பா கட்டளையின்படி நடந்தாரு. என்ன செஞ்சிருக்காரு அவங்க அப்பா பாருங்க, 1 புஸ்தகம் 28:9.
1: என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து,
0: நீ என்ன செய்ய, உன் பிதாவாகிய தேவனை அறிந்து,
1: அவரை உத்தம இருதயத்தோடும்,
0: உற்சாக
1: மனதோடும் சேவி.
0: பாத்தீங்களா, அவங்க அப்பா என்ன சொல்லிக்க, என்ன செய்ய, உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் கர்த்தர் சேவி,
1: கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து,
0: கர்த்தர் என்ன செய்யறா, எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து
1: நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அறிகிறார்.
0: நினைவின் தோற்றம், நினைவுல என்ன தோன்றுது அப்படிங்கறதெல்லாம் கர்த்தர் அறிகிறார்.
1: நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார்,
0: நீ தேடினா அவர் உனக்கு தென்படுவார்,
1: நீ அவரை விட்டுவிட்டால், அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார்.
0: அவர் என்ன செய்யறோம், ஒரு என்றைக்கும் கைவிடுவார். இந்த காலத்து பெற்றோர் என்ன செய்யறாங்க, நீ வந்து அதை படிக்கணும், இது படிக்கணும், டாக்டரா போகணும், கலெக்டரா போகணும், இன்ஜினியர் ஆகணும், அது மாத்திர என்ன சொல்லுவாங்க, டியூஷனுக்கு

0: இன்னைக்கு என்ன ஸ்கூலுக்கு போகாம லீவ் எடுத்து அடிப்பாங்க. அது போல சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. பெற்றவங்க எத்தனை பேரு? அன்னைக்கு தான் மார்க்கெட்டுக்கு கூட்டு போவாங்க, அன்னைக்கு தான் கல்யாணம் வீட்டுக்கு கூட்டு போவாங்க, அன்னைக்கு தான் பங்கனுக்கு கூட்டு போயிருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்குள்ளனா கூட பெற்றவங்க அதை கண்டுக்க மாட்டாங்க. ஒரு நாள் ஸ்கூல் லீவ் போட்டா அவ்வளவுதான் பிள்ளைங்க அடிச்சிருவாங்க. எத்தனை நாள் லீவ் போட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை லீவ் போட்டா கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன் சர்ச்சி பண்ண கூட கேட்க மாட்டாங்க. ஏன் நீ பைபிள் வாசிக்கல, ஏன் நீ சேவமல்லி, குழந்தைகள் யாருமே கேட்கறது இல்லை. ஆனா தாவீரச்ச தன் மகளுக்கு என்ன சொல்ற பாருங்க.
1: என் குமாரனாகிய சாலமோனே,
0: என் குமாரனாகிய சாலமோனே,
1: நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து,
0: உன் பிதாவை தேவன் முதல் என்ன செஞ்சிரே அறிஞ்சிக்கோ. மத்திய யார அறிஞ்சிக்கணும்? பிதாவை தேவன் எப்படிப்பட்ட முதல் அவர் அறிஞ்சிக்கோ.
1: அவரை உத்தம இருதயத்தோடும்,
0: அவரை எப்படி சேவிக்கணும்? உத்தம இருதயத்தோடும், சும்மா எங்கேயோ பாத்துட்டு இல்ல, உத்தம இதயத்தோடும்,
1: உற்சாக மனதோடும் செய்வி.
0: உத்தம இதயத்தோடு உற்சாக மனதோடும் செய்வி.
1: கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து,
0: கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து,
1: நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அறிகிறார்,
0: நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார்.
1: நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார்,
0: தேடினால் தென்படுவார்.
1: நீ அவரை விட்டு விட்டால்,
0: நீ விட்டு விட்டால்
1: அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார்,
0: அவர் என்றைக்கும் கைவிடுவார். பாத்தீங்களா, தன்னுடைய மகனுக்கு தாவீது சாலமோனுக்கு சொல்லி கொடுத்தது. இந்த காலத்து பெற்றவங்க எத்தனை பேரு? சர்ச்சை போலாம் விட்டுருவாங்க, ஸ்கூலு போலினா அவ்வளவுதான் குழந்தை அடிபட்டு அவ்வளவுதான் பயங்கரமா அடிச்சிருவாங்க. டியூசன் போலாம் அதோட அடிப்பாங்க. எத்தனை பேர் குழந்தைய அடிக்கிறீங்க டியூசன் போலினா? சர்ச்சை போலனா எத்தனை பேர் பொறுப்பு எடுக்கிறீங்க? யோசித்து பாருங்க அருமையானவர்களே. அன்னைக்கு தான் பங்கனுக்குள்ள நீங்களே கூட்டிட்டு போயிடுறீங்க. எப்படி பிள்ளைங்களை ஆண்டவர் சிநேகிக்க முடியும்? அருமையானவர்களே, கர்த்தரை நம்ம சிநேகிக்கணும் வாஞ்சிக்கிறார். நம்ம அவரை சிநேகிக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? கர்த்தரத்தில் அன்பு கூறணும். ஆலம்ராஜ் என்ன செய்யணும்? கர்த்தரத்தில் அன்பு கூறு. தாப்பன் சொன்னதெல்லாம் கீழ்ப்படிந்தார். அது மாத்திரல, எத்தனை சர்வாங்க பழி திருத்தினாரு? 1000 சர்வாங்க பழி திருத்தினார். இப்போ நம்ம கர்த்தர் என்ன கொடுத்துருக்காரு? ஸ்தோத்திர பழி 1000 கொடுத்துருக்காரு. யார் யார் செய்கிறோம் யோசித்து பாருங்க. காலையில் எந்திரிச்சு கர்த்தர்கிட்ட எத்தனை நேரம் நம்ம எத்தனை பழியை நம்ம ஆண்டவருக்கு செலுத்துகிறோம் யோசித்து பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார் எபிரேயர் புஸ்தகம் 13:15. ஆகையால்
1: அவருடைய நாமத்தை துதிக்கும்,
0: அவர் நாமத்தை துதிக்கும்,
1: உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை,
0: உதடின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை
1: அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்.
0: என்ன செய்யணும்? உதடின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை என்ன செய்யணுமா? கத்திற்கு எப்போதும் செலுத்தணும். செலுத்துறமா? அதங்கு வாசித்தோம், முதலாம் பாசித்தோம், இடைவிடாம செம்மனு ஸ்தோத்திரத்தோட செபத்துல விழிப்பா இருக்கணும். எத்தனை பேர் ஸ்தோத்திர பலி செலுத்துறீங்க? எத்தனை பேர் கத்திர காலையில எந்திரிச்சு ஸ்தோத்திரம் செலுத்துறீங்க? ஏதாவது நன்மை நடந்தா ஒரு நாளைக்கு என்ன செய்யறோம்? ஸ்தோத்திர கூட்டம் வைக்கிற உண்மைதான், அப்புறம் அதோட மறந்துடுறோம். நம்ம ஒரு நாள் 1000 ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில செய்து நன்மை நினைச்சு நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணணும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது எபிரேயன் புஸ்தகம் 13:16.
1: அன்றியும் நன்மை செய்யவும்,
0: நன்மை செய்யவும்,
1: தான தர்மம் பண்ணவும்,
0: தான தர்மம் பண்ணவும்
1: மறவாதிருங்கள்,
0: மறவாதிருங்கள்.
1: இப்படிப்பட்ட பழிகளின் மேல்,
0: இப்படிப்பட்ட பழிகள் மேல்
1: தேவன் பிரியமாயிருக்கிறார்.
0: நீங்க மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும், தான தர்மம் செய்ய என்ன செய்ய மறவாதீங்க. அதுல கர்த்தர் என்ன செய்றாரா? பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரோ உங்க பிரெண்ட்ஸுக்கு உதவி செய்யறது அது இல்ல. கர்த்தர் வேதம் சொல்லி செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாது. யாருக்கு செய்யணுமோ அவங்களுக்கு தான் செய்யணும். வசனம் வாசித்து பாருங்க. நீதிபதியின் புஸ்தகம் 3:27.
1: நன்மை செய்யும்படி,
0: நன்மை செய்யும்படி
1: உனக்கு திராணி இருக்கும் போது,
0: திராணி இருக்கும் போது
1: அதை செய்யத்தக்கவர்களுக்கு,
0: அதை செய்யத்தக்கவர்களுக்கு
1: செய்யாமல் இராதே,
0: செய்யாமல் இராதே. செய்யத்தக்கவர்களுக்கு செய்யணும். ஏதோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு உதவி செய்ய அந்த இதை வாண்ட விரும்பல. என்ன செய்ய தானதர் யாருக்கு செய்யணுமா சொல்லுங்க. செய்யத்தக்கவர்களுக்கு யாருக்கு செய்யணும்? அவங்களுக்கு தான் செய்யணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புறாரு. அப்படிப்பட்ட பழியின் மேல கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறார். சாலமுராஜா செஞ்சாரு, 1000 பலி செலுத்தினார், தேவனிடத்தில் அன்பா இருந்தார். அதனால கர்த்தர் தேவன் சாலமுராஜாவை சிநேகித்தார். மொதல் யாரை சிநேகித்தாரு? ஆபிரகாம். அவர் என்ன, அவர்கிட்ட என்ன இருந்துச்சு? விசுவாசம் இருந்துச்சு. ரெண்டாவது யாக்கோப்பை சிநேகித்தார். யாக்கோப்பிட்ட என்ன இருந்துச்சு? போராடி செபிக்கிற ஒரு கிருபை இருந்துச்சு. மூன்றாவது தாளம்புராஜ், அவர் என்ன செஞ்சார்? தேவனிடத்துல அன்பு இருந்தார், தாப்பனுடைய சொன்ன பிச்சைலாம் கேட்டாரு. அது மாத்திரம் அவர் என்ன செஞ்சார்? 1000 ஸ்தோத்திர பலிய செலுத்தினார். நமக்கு இப்ப 1000 ஸ்தோத்திர பலி என்ன செய்யணும்? நமக்கு செய்த நன்மை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணவே போதும். எத்தனையோ ஸ்தோத்திரம் பண்ணலாம். செலுத்தினீங்கன்னா கர்த்தர் உங்களை சிநேகிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனிடத்தில் அதிகமாக நம்ம அன்பு கூற வேண்டும். மனிதனிடத்தில் அன்பு கூற பார்க்கலாம். கர்த்தருக்கு கோடி மடங்கு அதிகமாக அன்புற வேண்டும். தேவன் உங்களை கட்டாயம் சிநேகிப்பார். நான்காவதாக யோவான் சுவிசேஷம் 15:15
1: இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை.
0: ஊழியக்காரன்
1: தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான்.
0: நான்
1: உங்களை சிநேகிதர் என்றேன்.
0: கர்த்தர் என்ன செய்றார், நம்மளை எப்படி சொல்றாரா? சிநேகிதன் என்றாரு. சிநேகிதனா ரகசியங்களை ஆட்ட சொல்லும் நம்ம சிநேகிதான் சொல்லுவோம். அதனாலதான் ஆண்டு சொல்றேன், நான் உங்களை எஜமான் செய்யற ஊழியக்கார அறிய மாட்டேன். நான் உங்களை என்ன சொல்றேன், சிநேகிதன் என்றேன். அப்ப சிநேகிதன் கர்த்தர் எல்லா ரகசியங்களையும் சொல்லி தருவார். அல்லேலூயா. தேவன் சேசரை பார்த்து சொன்னார், சிநேகிதன் சொன்னார். நம்மளையும் பார்த்து தேவன் சொல்றாரு, சிநேகிதன் தான் சொல்றாரு. என்னை சிநேகிக்கிறவங்களா சிநேகிக்கிறேன்னு சொன்னாரு. நம்ம கர்த்தர் நம்மளை சிநேகிக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன் பாருங்க. கர்த்தர் நம்மளை சிநேகிக்கிறார். நம்மளதான் ஆண்டவர் அன்பா இருக்க விரும்புறார். நம்ம சிநேகிக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம செபிக்கணும். ஆண்டு நம்ம எதாவது ஆண்டுக்காக நம்ம எதையாவது செய்யணும். அவர் நம்ம இடத்துல எப்படி சிநேகமா இருந்தாராம் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 13:1
1: தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற
0: தம்முடையவரிடத்தில்
1: அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவரிடத்தில் அன்பு வைத்தார்.
0: கர்த்தர் தம்முடைய அன்பு வைத்தபடியே எப்படி இருக்கிறாரா, எது வரைக்கும் அன்பு வைக்கிறாரா? முடிவெறிந்து அன்பு வச்சிருக்கிறார் அவர் அன்பு. பாத்தீங்களா, நம்ம ரெண்டு நாள் செபிக்கிறோம், மூணு நாள் வர செபிக்க மாட்டோம். ஒரு நாள் ஆலயத்துக்கு வந்தா ரெண்டு நாள் வரமாட்டோம். கர்த்தர் எப்படி அன்பா இருக்கிறாரா, முடிவு எப்படி நம்ம இடத்துல அனுபவித்தவர், அந்த அன்பு எப்படி இருக்கு, அவருடைய அன்பு எப்படி இருக்கு. நம்ம ஜீவன நாளெல்லாம் அனுபவிச்சிருக்கிறார், முடிவெறிந்து அனுபவிச்சிருக்கிறார். அவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன் நம்ம ஆண்டவரை. இயேசுகிறது போல அன்புள்ள தேவன் உலகத்தில் எதுவுமே எங்கேயுமே இல்லை, பார்க்கவே முடியாது. இயேசுகிறது நம்ம அவ்வளவா சிநேகிக்கிறோம், அவ்வளோ நம்ம இடத்துல அன்பா இருக்கிறார். நம்மள அவர் இடத்துல அன்பா இருக்க வேண்டும். கர்த்தர் அதைத்தான் விரும்புறாரு. அல்லேலூயா. கர்த்தருக்காக நம்ம ஊழியம் செய்யும்போது கர்த்தர் என்ன செய்யறார் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 12:26
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்,
0: என்னை
1: பின்பற்ற கடவன்.
0: பார்த்தீங்களா, ஊழியம் செஞ்சா என்ன செய்யணுமா, கர்த்தர் ஒரு நாளும் பின்பற்றி நடக்கணும். நான்கு சுவிசேஷ வாசிக்கணும். நான்கு சுவிசேஷ வாசித்தா கர்த்தர் எப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சார். ஏதோ ஒரு ஊழியம் இல்லை, ஒருவன் கூலி செய்வானால் அவன் என்ன
1: செய்ய பின்பற்ற
0: கடவன். கர்த்தர் பின்பற்றமான எப்படி தெரிஞ்சுக்கொள்ள முடியும் பாத்தீங்கன்னா, அன்றை சொல்றாரு பிதாவிடத்துல என்ன செய்யற, நான் எப்போதும் பிதாவுக்கு பிரியமானதை செய்யறபடினால் அவர் என் மேல என்னை தனியா விடுவதில்லை. பாருங்க, அப்படி ஆண்டவர் பின்பற்ற வேண்டும். ஏதோ ஒரு கூலி செஞ்சிட்டோம் சரியா போயிச்சு நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, யோவான் சுவிசேஷம் 8:29
1: என்னை அனுப்பினவர்
0: என்னுடனே கூட இருக்கிறார்.
1: பிதாவுக்கு பிரியமானவரை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால்.
0: கர்த்தர் என்ன செஞ்சாரா, இயேசுக்கு என்ன செஞ்ச சொல்லுங்க.
1: பிதாவுக்கு
0: பிரியமானது எப்போதும் செய்கிறபடியால், எப்போதும் செய்கிறபடியால்.
1: அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை.
0: அதான் சொல்ற, ஒருவன் குழியும் செய்வானால் என்னை பின்பற்ற கடவன். நீங்க நாலு புஸ்தத்தை வாசிங்க, மார்க்கு மத்தேயு லூக்கா யோவான் சுவிசேஷம். நாலு சுவிசேஷம் வாசிங்கன்னா கர்த்தர் எப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சாரு, அவர் என்னெல்லாம் செஞ்சாருங்க நம்ம அறிந்து கொள்ள முடியும். நம்ம ஏதோ ஒரு ஊழியம் செஞ்சிட்டோம் அப்படி இல்லை, கர்த்தர் எப்படிலாம் ஊழியம் செஞ்சாரு, எப்படிலாம் அந்த உலகத்தில் வாழ்ந்தாருன்னு சொல்லுது நம்ம அறிஞ்சுக்கணும். அதான் சொல்றாரு கர்த்தர் சொல்றாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் என்ன செய்யணும், என்ன பின்பற்ற கடவுள். ஆண்டர் பின்பற்றணும். ஆண்டர் என்ன செஞ்சாரு, எப்படிலாம் செஞ்சாரு, அதை நம்ம பின்பற்றி ஆண்டர் பின்பற்றி போக வேண்டும். நம்ம அதனால நாலு சுவிசேஷத்தையும் நம்ம ஒவ்வொரு நாளும் நல்ல தீர்க்கமா வாசிக்க வேண்டும். வாசித்தா தான் கர்த்தர் நம்ம பின்பற்றி போக முடியும். நம்ம நல்லது மட்டும் எடுத்துக்கிறோம், அதுக்கடுத்து சொல்றாரு நான் எங்க இருக்குன்னு ஒளிஞ்ச என்னோடு இருப்பா பிதாவான கடன் பண்ற, அதை நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கு நான் உங்க சொல்றாரு, என்னை பின்பற்ற கடவன், ஒருவன் என் கூலியும் செய்வானா என்ன செய்யணும், என்ன பின்பற்ற கடவன். அப்ப என்னெல்லாம் செய்யணும், நாலு சுவிசேஷம் தான் நமக்கு யாரும் நம்ம போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாலு சுவிசேஷத்தையும் நம்ம வாசித்தா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிலாம் ஊழிஞ்சார் என்பதை நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். அல்லேலூயா. அது சொல்றாரு. நான் ஒருவன் எனக்கு புளிஞ்சுவன், என் பின்பற்ற கடவன்,
1: நான் எங்கே இருக்கிறேனோ,
0: நான் எங்கே இருக்கிறேனோ
1: அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பார்,
0: அங்கே என் ஊழியக்காரன் இருப்பார்.
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால்,
0: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால்
1: அவனை பிதாவானவர் கணம் பண்ணுவார்,
0: அவர் பிதாவான கடன் பண்ணுவார். அவர் பின்பற்றி அவருக்கு நம்ம அவருக்கு அவர் இப்ப புளிஞ்சனா அவர் பின்பற்றணும். அது மாத்திரல என்ன செய்யணும், நம்ம ஆண்டவர் எங்க இருக்கிறோம் நம்ம அவரோடு நம்ம இருப்போம். பிதாவானவர் நம்மள ஒரு நாள் கடன் பண்ணுவார், அவரை நம்ம பின்பற்ற வேண்டும். ஏதோ ஒரு ஊழியம் செய்யக்கூடாது. எதோ இன்னைக்கு ஊழியம் பண்ணுனா ஊழியம் செய்ய இஷ்டம்னா போறோம், மறுநாள் விட்டுறோம். ஊழியக்காரங்கன்னா என்ன செய்யணும், கத்தோடி நான்கு சுவிசேஷத்துல ஆண்டவர் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதெல்லாம் செய்யுமானா கத்த நம்மள என்ன சொல்றாரு, அவரு எங்க இருக்கிற நம்ம அவரோடு இருப்போம், பிதாவானவர் நம்மள கடன் பண்ணுவார். அதங்க சொல்றாரு ராமர்கள் நிறுவோம் 14:18.
1: இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன்,
0: கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன்
1: தேவனுக்கு பிரியனும்,
0: தேவனுக்கு பிரியனும்
1: மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமா இருக்கிறான்.
0: நம்ம ஊழியம் செஞ்சா தேவனுக்கு பிரியனும் மனுஷரால அங்கீகரிக்கப்பட்டவன இருப்போம். நம்ம ஊழியம் செய்ய வேண்டும், அனைவரும் ஊழியம் செய்யணும். கர்த்தர் விரும்புறது அதுதான், ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக நீ ஊழியம் செய்ய வேண்டும். வெறுங்க நான் கர்த்தர் யாருமே என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது. நம்ம எல்லாரும் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், சின்ன ஊழியமாக செய்யணும். அப்பதான் கர்த்தர் ராஜ்யத்தில் அவர் எங்க இருக்கிறா நம்ம அங்கே இருப்போம். ஒரு நாளைக்கு 10 பேருக்காக நம்ம சுவிசேஷத்தை சொல்லணும், ஒரு ஆத்மாவது நம்ம சபைக்கு கூட்டிட்டு வரணும். யோசித்து பாருங்க, யார் நம்ம ஒரு ஆத்மாவது கர்த்தர் சபையில கூட சேர்த்திருக்கிறோமா, ஒருத்தரையாவது நம்ம ஆண்டருக்காக நம்ம சொல்லியிருக்கிறோமா, சொல்லி ஒரு ஆத்மாவது சபையில சேர்த்திருக்கீங்களா, சிந்தித்து பாருங்க பிரியமானவர்களே. யாருக்கு சத்தியத்தை சொல்லணுமா, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ரோமர்கள் நிறுவம் 15:21.
1: நான் மற்றவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு,
0: நான் மற்றவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு
1: கிறிஸ்துவினுடைய
0: நாமும்
1: சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன்,
0: சுவிசேஷம் அறிவிக்கும்படி நாடுகிறேன். மற்றவங்களுக்கு ஆண்டவர் அறியாத மக்களுக்கு கர்த்தரை பத்தி சொல்லணும். ஒரு ஆத்மாவது கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறோமா, யோசித்து பாருங்க. கர்த்தர் சிநேகிக்கணும்னு சொன்னா நம்ம எதையாவது கர்த்தர் செய்யணும் அருமையானவர்களே. ஒரு ஆத்மாவது சபை கொண்டு வந்திருக்கிறோமா, நம்ம ஒரு ஆத்மாவது கர்த்தருக்கு நம்ம சபை சரி சர்ச்சைதான் போல, நம்ம சபை இப்படி இருக்கே வளராம இருக்கேன்னு யாராவது நம்ம கவலைப்பட்டு போராடி செபிக்கிறோமா, ஆண்டவரே எங்க சபை மக்கள்லாம் ஆசிரிக்கப்படணும், எங்க சபையெல்லாம் வளரணும், புது புது மக்களை தாங்கன்னு சொல்லி கண்ணீரோடு யாரெல்லாம் செபிக்கிறோம். அப்படி செபிப்போமானால் கர்த்தர் நிச்சயம் உங்களை சிநேகிப்பார். முத தேவன் சிநேகித்தார் ஆபிரகாம், அவருக்கு விசுவாசம் இருந்துச்சு. ரெண்டாவது யாக்கோபை சிநேகித்தார், அவருக்கு என்ன இருந்துச்சு, கண்ணீரோடு செபிச்சார். நீ ஆசீர்வதித்தாலும் அவர் என்ன செய்ய மாட்டவங்கள போவிடமேட்டு அழுது கெஞ்சினார். மூன்றாவது சாலம்ட்டு என்ன இருந்துச்சு, தேவனிடத்துல அன்பு இருந்தால் தாக்கு சொன்னதெல்லாம் கேட்டாரு. அது மாத்திரல 1000 ஸ்தோத்திர பலி நம்ம கர்த்தருக்கா என்ன செய்யறோம், யோசித்து பாருங்க. 1000 சர்வாங்க பலியை செலுத்தினார். நாலாவதாக சீசர்களை பார்க்கிறோம், சீசரை பார்த்து தேவன் சொல்றாரு என் சிநேகிதன், இவன் ஊழிக்காரன் சொல்ல மாட்டேன், யஜமான் சேர்ந்து ஊழிக்கார் அறிய மாட்டான், நான் சிநேகிதன் சொல்லுவேன்னு சொல்றாரு. தேவன் அவர்த்தல முடிபெருங்க அன்பு வச்சிருக்கிறாரு. அந்த அன்புள்ள தேவனுக்கு நம்ம என்ன செய்யறோம், என்ன ஊழியம் செய்யறோம், ஒரு ஆத்மாவது ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறோமா, ஒரு ஆத்மாவது கர்த்தருக்காக நம்ம ஆதாயப்படுத்தி இருக்கிறோமா, சபையில சேர்த்திருக்கோமா, யோசித்து பாருங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் ஊழியம் செய்யணுமையா, ஊழிஞ்சா கர்த்தர் பிரியமா இருப்பீங்க, கர்த்தர் உங்க மேல பிரியமா இருப்பாரு. யாருக்கு ஊழியம் செய்யணும், யாருக்கிட்ட போய் சொல்லணும், தேவன் அறியாத சனங்கள். ஒரு சபையில பாருங்க, இந்த சபையில இருக்க மக்கள் அந்த சபையில கொண்டு சேர்ப்பாங்க, அது அல்ல. கர்த்தர் தெரியாத மக்களை மத்தியில் போய் நம்ம தேவனை பத்தி சொல்லி அந்த மக்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும். கர்த்தர் நிச்சயமா உங்களையும் சிநேகிக்க ஒரு வல்லவராக இருக்காரு. ஹல்லேலூயா. முத யாரு சிநேகித்தாரு, ரெண்டாவது, மூணாவது, நாலாவது சீசர்ல சரி, நம்மளையும் சிநேகிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். உங்களை சிநேகிக்குன்னு தான் ஆண்டவர் விரும்புறாரு. நம்ம எல்லாம் சிவத்துல குறையா இருக்கோம், எல்லாம் சரிப்படுத்திக்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: இழந்து நின்று கர்த்தர் நோக்கி பார்த்து நாம் இணைந்த ஜெபங்களை நாம் ஏறெடுக்க போகிறோம். ஆம், அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன், என் காரூணியத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராய் கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொன்னார், மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். கர்த்தர் மெய்யாகவே நம்மை சிநேகிக்கிறார், மனப்பூர்வமாய் நம்மை அவர் சிநேகிக்கிறார். அரைகுறையாக அல்ல, மனப்பூர்வமாய் நம்மை சிநேகிக்கிறார். ஆம் பிரியமானோர்ல, ஆதரவின்றி

0: ஆபிரகாமை கர்த்தர் சிநேகித்தார். காரணம், ஆபிரகாமுக்குள் விசுவாசம் இருந்தது, தேவனுக்கு கீழ்ப்படிதல் இருந்தது. யாக்கோபை கர்த்தர் சிநேகித்தார். யாக்கோபு போராடி ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தார். இடைவிடாமல் நாமும் போராடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் சிநேகிப்பார். நாம் அநேகர் ஜெபத்தில் குறைவுள்ளவர்களாய் இருப்பதாக கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். சொல்வோமா, ஆண்டவரே, இன்றிலிருந்து அதிகமாய் நாங்கள் ஜெபிப்பதற்கு அப்பா உங்களை ஜெப ஆவியை எங்களுக்குள்ளே ஊற்றும் என்று சொல்லி நாம் கேட்போமா. மூன்றாவதாக, சாலமோனை கர்த்தர் சிநேகித்தார். அதற்கு காரணம், சாலமோன் சர்வாங்க தகன பலியை ஆயிரமாய் செலுத்தினார். இன்றைக்கு நாமும் கூட ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு செலுத்தவும், தான தர்மம் என்ற பலியை செலுத்தவும். கர்த்தர் சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணம் செய்வோமா. கடைசியாக, சீசர்கள் ஊழியர்களை தேவன் சிநேகிக்கிறார். நாமும் கர்த்தருடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களிலே கர்த்தருடைய நாமத்தை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்ய நம்மை அர்ப்பணம் செய்வோமா. கர்த்தர் நம்மை சிநேகிக்கிறார். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன்னு சொன்ன கர்த்தர் நம்மை சிநேகிக்கிறார். பிரியமானவர்களே, அர்ப்பணம் செய்து கர்த்தர் நோக்கி பார்ப்போமா. ஆபிரகாமை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். யாக்கோபை அளவில்லாமல் கர்த்தர் ஆசீர்வதித்தார். சாலமோனை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய சீசர்களை ஆசீர்வதித்து வல்லமையாக பயன்படுத்தினார். நாமும் நம்மை அர்ப்பணம் செய்து கர்த்தாவே எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். உங்க ஆசீர்வாதத்திற்காக இப்பொழுது அக்கா அவர்கள் ஜெபம் பண்ண போறாங்க. அவர்களோடு இணைந்து எல்லாரும் தகப்பனே எங்களை ஆசீர்வதியும் என்று
1: ஒப்பு கொடுத்திருக்கிறோங்களோ அவங்களை பலப்படுத்துங்க. நீர் அங்கீகரித்துக் கொள்ள முடியா செபிக்கிறோம், ஏற்றுக்கொள்ள முடியா செபிக்கிறோம். ஐயா, செபிப்பேன் ஒப்பு கொடுத்திருக்கிறாங்களோ ஒவ்வொரு உள்ளத்தையும் இடைபெட முடியா செபிக்கிற ஒப்பு கொடுக்கிற மக்களையும் ஆசீர்வங்க. ஒப்பு கொடுக்காது இருக்க மக்களின் உள்ளத்திலேயும் தொடர்ந்து பேசுவீராக, ஆசீர்வதிக்க முடியா செபிக்கிறோம். பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. ஆண்டவரே, மகிமையான காரியத்தை செய்யுங்க, மகத்தான காரியத்தை செய்யுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை தாங்க, குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், சமாளாத மக்களுக்கு சமான் தரணும், கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யணும், கண்ணீரோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்கப்பா. குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தர முடியாது செபிக்கிறோம். கண்ணீர்லாம் தொடங்க, கவலையெல்லாம் மாத்துங்க, பிரச்சனை நீக்குங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. ஆண்டவரே, பிள்ளைகளை பாதுகாக்கணும், பராமரிக்க உன்னத ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. எல்லா பிள்ளைகளையும் பாதுகாத்துக்கோங்க, பராமரித்துக்கோங்க, அக்கினி மலாந்து காத்துக்கோங்க. தெய்வீக பிரசனம் கூட இருக்கட்டும், மகத்தான காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிய செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம். மகிமையான காரியம் செய்யுங்க, மகத்தான காரியத்தை செய்யுங்க. ஆண்டவரே, வியாதிகள் நோய்கள் குணமாக்கும் மந்திரம் செய்வது உடைத்து போடுங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க, பிரிந்து குடும்பம் அணைக்கணும். கர்த்தருடைய கிருபை எல்லாரையும் தாங்கி வேண்டும் என்று செபிக்கிறோம். வாகனம் வச்சிருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க, தேவிகளை சந்திக்க முடியாது செபிக்கிறோம். ஒரு நன்மை குறைபடாதே காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த டிவி பாக்குற மக்களையும் ஆசீர்வதிங்க, ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும். விசுவாசம் எல்லாருக்கும் கொடுத்துடலும் ஆண்டவரே, கண்ணீரின் செபத்தை கொடுத்துடலும், ஆத்ம பாரத்தை தந்துடலும் ஆண்டவரே. சாலையும் போலம் இடத்துல அன்பு கூறக்கூடிய மக்களாக மாற்றுவீராக, பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. நீர் எங்களிடத்துல அன்பு வைத்தபடியே முடிவிருந்தே தம்மிடத்துல அன்பு வைத்திருக்கேன்னு சொன்னீரே, அந்த அன்பை நாங்களும் இடத்துல அன்பு செலுத்தக்கூடிய மக்களாக மாற்றுங்க ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஒவ்வொரு விளத்திலும் பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க. பலத்த காரியத்தை செய்யுங்க, வேதத்தை அறியிற அறிவில் நிரப்பப்படணும் ஐயா. ஆண்டவர், வேதத்தை அறிந்து கொள்ள கிருபை தாரு சுவாமி. உண்மை அறியிற விருத்தியடையணும் ஐயா. கர்த்தாவே, பிரகாசம் மனக்கண்கள் திறந்துடுங்க. உண்மை அண்டிக் கொள்ள சார்ந்து கொள்ள உம்மோடு இருக்க உதவி செய்யுங்க. மகத்தான காரியத்தை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரட்சகர் இயேசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.

கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கொடுத்து துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: பெரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் asmankaram@gmail.com. அவர் வெப்சைட் andathesis.in. God bless you.

0: அன்பானவர்களே, நமது இயேசுவின் கரம் ஊழியங்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம் வாருங்கள். எங்களோடு இணைந்து இப்பொழுது ஜெபிப்பீர்களா?
1: ஸ்தோத்திரம் ஆண்டவர். தகப்பனே, நீர் கொடுத்த அருமையான இயேசுங்கிற ஊழியர்களுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் ஏற்படுத்தின உமது ஊழியம் ஆண்டவரே, எங்கள் மனித எத்தனம் அல்ல, மனித சக்தி யுக்தி மனிதனுடைய ஞானம் அல்ல, நீர் கிருபையா ஏற்படுத்தின இந்த ஊழியத்தை இம்மட்டும் இந்த 34 ஆண்டுகள் கரம்பிடித்து நடத்தி வந்தீரே. ஸ்தோத்திர ஆண்டவரே, இதற்கு மேலும் நடத்த என் தேவன் வல்லவர இருக்கிறபடினாலே ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் கொடுத்த அருமையான அக்கா உங்களுக்காக ஸ்தோத்திரம். அவளுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் நல்ல தீர்க்க ஆயுளையும் தந்து மகிமையாய் பயன்படுத்தும். அப்ப வாலிப பிரயத்தின் ஒரு பலத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக, மோசைக்கு கொடுத்த பலத்தை கொடுப்பீராக, காலைப்புக்கு கொடுத்த பலத்தை கொடுப்பீராக, அக்கா வல்லமை இடைக்கட்டுவீராக, நல்ல சரீர ஆரோக்கியத்தை உண்டாக்குவீராக, வரங்களால் வல்லமை இன்னும் அதிகமாய் நிரப்புவீராக, அப்ப உலகத்தின் கடைசி எல்லை வரையும் கொண்டு செல்வீராக, உலகத்தின் எல்லை அப்பா பூச்சக்கத்தின் கடைசி வரைக்கும் அவர் எடுத்து செல்வீராக, மகிமையா அக்காவை பயன்படுத்துவீராக, உங்க ஜீவன் அவர்களுக்குள்ள இறங்குவதாக ஆண்டவரே. வசந்தி அக்காவையும் பலப்படுத்தும், அவர்களுக்கும் நல்ல சுகம் கொடுங்க, கால்களை பலப்படுத்தும், அவர்களை உலகத்தின் கடைசி பறையை எடுத்து செல்லுங்க ஆண்டவரே. நீர்தான் இந்த ஊழியத்தின் தலைவரப்பா, நீர்தான் எல்லாம் ஆண்டவரே. கடைசி பரியந்து நீர்தான் நடத்தணும், நீங்க தான் எல்லாமா இருக்கணும் ஆண்டவரே. நீங்கள் மூலம் நீங்க மகிமை அடையணும்ப்பா. இந்த வெள்ளிக்கிழமை பங்கு பெறுகிற உங்களுடைய பிள்ளைகள் எல்லாருடைய கண்ணீரை இயேசு துடைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெள்ளிக்கிழமை மாச கூட்டத்தை எழுப்புற என் தேவன் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திரளான மக்களை கொண்டு வரும். சண்டே வர்ஷிப்ல கூட பெரிய காரியம் செய்யுங்க. புதிய புதிய மக்களை தாரும். வந்து கொண்டிருக்கும் மக்கள் உறுதியாய் உமையிலே அப்ப வழி போகாமல் நினைத்து நிற்கக்கூடிய ஒரு குருபையை தார். முடிவு நினைத்து நிற்கணும், அவள் கண்ணீர் துடைக்கப்படணும். இயேசுங்கிற பத்திரிகை ஒளித்தின் மூலமாய் பெரிய அறுவடை கத்தை உண்டாக்கும். கோடிக்கணக்கான மக்கள் உன் பக்கம் ஈர்த்துக் கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே, இதன் மூலம் படிக்கிறவர்கள், நெட் மூலம் படிக்கிறவர்கள், ஆப்ஸ் மூலம் படிக்கிறவர்கள், அத்தனை குடும்பங்களையும் ரட்சிப்பின் பாத்திரை மாற்றி சீர்வதிக்கணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். டிவி மூலமா வருகின்ற செய்திகளை கோடிக்கணக்கான மக்கள் கேட்கணும். அக்கா மூலம் எழுக்கப்படும் ஜபங்கள் அனை விடுதலை பெறணும். அந்த வசனங்கள் அனைவரும் உள்ளத்தின் கண்கள் திறக்கணும். ஆண்டவரே, வல்லமையாக பயன்படுத்தும். இந்த டிவி ஊழியத்திற்கு எவ்வளவு தேவையப்பா. மாதந்தோறும் 2 லட்சம் ரூபாய் ஆகிறது. அதன் பணத்தை சந்திப்பீனாக ஆண்டவரே. பணத்தை தரக்கூடிய ஜனங்களை, காணிக்க தரக்கூடிய மக்களை எழுப்பி பேராக ஆண்டவரே எழுப்புங்கப்பா. தங்கு தடையின்றி இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாக ஏசப்பா குருபை கொடுங்க ஆண்டவரே. சண்டே கிளாஸ் ஊழியத்தில் சிறுவ சிறுமியர் மத்தியில் எழுப்புதலை உண்டாக்கும். டீச்சர்ஸ் வல்லமையை பயன்படுத்தும். குழந்தைகளை ஆசீர்வதிங்க. மருத்துவமனை ஊழியம் தடையில்லாமல் நடக்க அருள் தாரும். 6 மணி ஜப கூட்டங்களை ஒரு அசைவு உண்டு பண்ணும். அனுதினம் ஒரு 50 பேராவது கூடி ஜபிக்கணும். காலை மதியம் ஈவினிங் நடக்கிற ஜப கூட்டங்கள் ஊழியர்களுக்காக ஏடுக்கப்படும் ஜபங்களை ஆசீர்வதிங்க. அதில் பங்கு பெற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் திரளான மக்கள் வந்து ஜபிக்க வாஞ்சி ஏசப்பா உருவாக்கி தாங்க ஆண்டவரே. அனுதின வாக்கு தத்தங்களை அநேகர் கேட்க தோண்டுங்க. அநேகர் மூலம் அசைக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்ய FM ரேடியோ அநேகர் கேட்டு ரட்சிக்கப்படும் ஆண்டவரே. ஆஃப்லைன் ஆன்லைன் FM அநேகர் கேட்க கர்த்தர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. வெப் டிவி அநேகர் பார்த்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. எல்லாம் நாம் மகிமைப்படணும், அவ்வளவுதான் பா, வேற ஒண்ணும் இல்லை ஆண்டவரே. இயேசுங்கிற ஊழியங்களை பணத்தால் ஜபத்தால் பொருளாதாரத்தால் தாங்கிற அத்தனை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. டிவிக்குள்ள பார்ட்னர்ஸை ஆசீர்வதிக்கணுமே ஆண்டவரே. மணியார் அனுப்புற குடும்பங்களை ஆசீர்வதிக்கணுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கத்தினர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் கரத்தோடு தொடர்பு கொண்ட அத்தனை ஜனங்கள் மீது கர்த்தருடைய கரம் இறங்கி வருவதாக. 1000 ரூபாய் எடுத்து செல்லுங்க. எங்களை பயன்படுத்துங்க, பலப்படுத்துங்க. கிருபையிலே தாருமாண்டவரே, தேவையிலே சந்தித்தருளும் ஆண்டவரே. உடன் ஊழியர்களே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியம் உண்டாக்குங்கப்பா, சுகம் கொடுங்கப்பா. அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கஷ்டங்களை மாற்றுங்க ஆண்டவரே. வாகனங்களை காத்துக்கொள்ளும், கம்ப்யூட்டர்ஸ் காத்துக்கொள்ளும், ஒவ்வொரு பொருள்களை காத்துக்கொள்ளும். ரிப்பேர் ஆகக்கூடாது ஆண்டவரே. இயக்கிற பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஏசப்பா, நஷ்டங்கள் வரக்கூடாது ஆண்டவர். ஊழியங்களை எழுப்பது உண்டாகணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியத்தின் பொறுப்பையும் கர்த்தர் எடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஒரு ஊழியர்கள் நிற்கக்கூடாது. உம்மால் ஆரம்பிக்கப்பட்ட எந்த ஊழியும் தடைப்படவே கூடாது ஆண்டவரே. அனுதின ஊழியங்கள் அக்காங்க போறாங்க, பெரிய காரியம் செய்யுங்க. போயிட்டு வராங்கப்பா, அவர் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாகன ஓட்டுநர்களை மறைத்து செயலாற்றுங்கப்பா. எந்த விக்னங்களும் ஆபத்துகள் வரக்கூடாது ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா ஊழியத்தினையும் கையில் இடுங்க. நாம் ஒன்றே உயர்த்தப்படட்டும். நீங்க இப்படி செய்ய போவதற்காய் கோடான குடி சோத்து யாரெல்லாம் வந்து இயேசுங்க ஊழியத்துக்கா ஜெபிக்கிறாரோ அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்கப்பா. காலை மதியம் ஈவினிங் ஜெபிக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியர்கள் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்க பிள்ளைகள் எல்லாம் ஒரு வல்லமையான ஊழியர்களா எழுமணும் நாங்க ஜெபிக்கிறோம். எழுப்புங்க, காத்துக்கொள்ளும். முழு ஜப கூட்டங்கள் தெல்லான மக்கள் கடந்து வந்து ஜெபிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க செய்ய போவதற்காய் கோடான குடி சோத்திரம். நன்றி அப்பா. துதிகன மகிமெல்லாம் நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நல்லாமத்தில் தாழ்மை உண்டுகிற பிதாவே. ஹல்லேலூயா.

0: அதான் சொல்ற உங்க ஆத்மாக்கள் என்ன செய்யுங்க, பொறுமையோடு காத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிசாசு என்ன செய்வானே சொன்னா, நமக்கு பொறுமையா இருக்க முடியாத வரைக்கும் குழப்பத்தை கொண்டு வருவான், சோதனை கொண்டு வருவான், எத்தனையோ பிரச்சனை. அதை நம்ம பார்த்து யோசித்து சோர்ந்து போக கூடாது. நம்ம ஆத்மாக்கள் எப்படி காத்துக்கொள்ளணும், பொறுமையோடு காத்துக்கொள்ளணும். அதுதான் கீ சொல்றாரு. எப்ரேயம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 36வது வசனம் 37வது வசனம்.
1: நீங்கள் தேவனுடைய சித்தத்தின் பணி செய்து,
0: நீங்க தேவனுடைய சித்தத்தின் படி செய்து,
1: வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு,
0: வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு,
1: பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது,
0: பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது.
1: வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்,
0: வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்,
1: தாமதம் பண்ணார்,
0: தாமதம் பண்ணார். பத்திக்கலாம் என்ன செய்யும், முதல் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும். அப்படித்தான் வாஸ்தவம். எப்படியா வாழ்ந்துட்டோம், எப்படியா பரலோகம் போயிடலாம் நம்ம யோசித்து நம்ம செஞ்சிடக்கூடாது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்து,
1: வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு.
0: வாக்கு தத்தம் நமக்கு என்ன சொல்றோம், உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை நானே ஆயத்தம் பண்ண போறேன் என்று சொன்னார். அது பெரும்படிக்கு
1: பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கு,
0: பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது.
1: வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்,
0: வருகிற எப்ப வருவாரு, கொஞ்ச காலத்தில் வருவார்.
1: தாமதம் பண்ணார்,
0: தாமதம் பண்ணார், கட்டாயம் வரப்போறார். சொன்ன ஒரு கட்டாயம் வருவார். நம்ம என்ன செய்யணும், ஆத்மாக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும், வாக்கு தத்தனை பெற்றுக்கொள்ளணும். நம்ம பொறுமையோடு இருக்க வேண்டும். பிசாசு அந்த நம்ம பொறுமை இருக்காத வடிக்கு குழப்பம் சோர்வுகள்லாம் கொண்டு வரும். அதை பார்த்து நம்ம ஒரு நாளும் என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, பொறுமையோடு இருக்கணும். ஆண்டவர் வருவார், அவர் வருகைக்கு நான் போய் அவர் மடியில் உட்காருவேன். அந்த எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. 2 பேதுரு புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனம்.
1: தேவனுடைய நாள்,
0: தேவனுடைய நாள்
1: சீக்கிரமாய் வரும்படிக்கு,
0: தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு
1: மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள்.
0: ரெண்டாவது என்ன செய்யணும், முத எப்படி காத்திருக்கணும், பொறுமையோடு காத்திருக்கணும். ரெண்டாவது எப்படி காத்திருக்கணும், மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணும். இப்ப நம்ம அப்பாவோ அம்மாவோ நம்ம சகோதரர்களோ இல்ல யாராச்சும் வெளியே இருந்தாங்கன்னா என்ன செய்வோம், எப்ப வருவாங்கன்னு சொல்லி மிகுந்த அவளோடு காத்திருப்போம். யாராவது நடந்து போனா வந்துட்டாங்களா, ஐயா அவங்க குரல் மாதிரி கேட்டுச்சு எப்படி சொல்லுவோம் இல்லையா. இதே மாதிரி கத்ராக இயேசுக்கு வருகைக்கு முதல்ல பொறுமையோடு காத்திருக்கணும். ரெண்டாவது எப்படி காத்திருக்கணும், மிகுந்த அவளோடு காத்திருக்கணும். எப்போ வருவீங்க ஆண்டவரே, நாங்களை பார்க்கணும், உங்களுடைய முகத்தை பார்க்கணும், உடைய மடியில வந்து உட்காரணும் ஆண்டவரே. இந்த உலகத்துல பாடுகள் எல்லா ஒத்தரங்களும் முடிஞ்சு உங்களுடைய மடியில வந்து நான் சந்தோஷம் உட்காரணும் ஆண்டவரே சொல்லி மிகுந்த அவளோடு காத்திருக்க வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் மிகுந்த அவளோடு காத்திருக்கணும். ஆண்டவராக இயேசுகிறது சீக்கிரம் வரப்போறாரு. அல்லேலூயா. அவர் சொன்னதெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. அவர் வருகை நமக்கு எப்பன்னு தெரியாட்டாலோ அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறி கொண்டிருக்கு. மாவாவின் காலத்தில் எப்படி நடந்துச்சு அப்படியே மனசுக்குமார் வரும்போது நடக்கும்னு சொன்னார். ரெண்டாவது என்ன சொன்னாரு, லோத்தின் காலத்தில் எப்படி நடந்துச்சு அப்படியே மனசுக்குமாரின் காலத்தில் நடக்கும்னு சொன்னாரு. கடைசி காலத்தில் கொடிய காலம் வருமென்று அறிவாயாக என்று சொன்னார். அது நடந்து கொண்டிருக்குது. அல்லேலூயா. 8 வயசு குழந்தைய பாருங்க, எவ்வளவு பால் பண்ணி அப்படி கொண்டு போட்டிருக்காங்கன்னா மனசாட்சி அவங்களுக்குள்ள பிள்ளைகள் இருந்தா அந்த மாதிரி செய்ய முடியாது. அவங்களுக்குலாம் ஒரு கொடிய மனிதர்கள் தான் அப்படி செய்ய முடியும். இதான் பாருங்க, இதெல்லாம் சொல்லும் போது கத்தர் பாருங்க ரொம்ப சமீபம். மிகுந்த ஆவலோடு காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் மிகுந்த ஆவலோடு வாஞ்சோடு காத்திருக்க வேண்டும். நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்குது, பரலோகத்திற்கு. பிலிப்பியர் 3:20.
1: நம்முடைய குடியிருப்போ,
0: நம்முடைய குடியிருப்போ
1: பரலோகத்தில் இருக்கிறது,
0: பரலோகத்தில் இருக்கிறது.
1: அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர,
0: கர்த்தராய் என்னும் இயேசு கிறிஸ்து இரட்சகர் வர
1: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: ஒரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்ப வருவார் சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தாமதம் பண்ணார், வருவார். இந்த உலகத்துல வீடு மேல வீடு வாங்கினாலும், நிறைய காடு நல்லா நிறைய நிலம் எல்லாம் இருந்தாலும், இந்த உலகம் நமக்கு சொந்தமானது இல்லவே இல்லை. நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்கு, பரலோகத்துல இருக்கு. இந்த உலகம் நம்ம சொந்தமே இல்லை. இந்த உலகத்தின் பேச ஒரு நாள் கடந்து போகும். உலகத்தின் பேச ஒரு நாள் கடந்து போகிறதுனால உலகத்தை நம்பி வாழக்கூடாது. இயேசு நம்பி தான் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். அல்லேலூயா. இயேசு நம்பி வாழ வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம்.
1: அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினன் என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற
0: கோபாக்கினைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவராய் இருக்கிற
1: அவருடைய குமாரனாகிய இயேசு
0: பரலோகத்திலிருந்து
1: வருவதை
0: நீங்கள்
1: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே.
0: நீர் எதிர்பார்த்து கொண்டு அறிவிக்கிறார்களே. எதுக்கு கோபாக்கில் நீங்களாக்கி நம்ம ரட்சிக்க நம்ம என்ன கூட்டிட்டு போவ வரப்போறாரு. அதுக்குத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். ஹலேலூயா. ஆயத்தத்தோடு இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்கணும். என்னைக்கும் ஆயத்தம் இல்ல, ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். நம்ம கவலை நம்ம ஏற்கொள்ளக்கூடாது. அதான் ஆண்டு சொன்னார், உங்க கவலை இல்ல கத்தர் மேல வச்சு. என் கவலை இதான் ஆண்டவர், என் பிரச்சனை இதான் ஆண்டவர் சொல்லி நம்ம ஒவ்வொரு கவலையும் அவர் இடத்துல சொல்லிடணும். நம்ம கவலை எல்லாம் அவர் இடத்துல வச்சிடணும். அதான் ஒன்றுக்கும் கவலைப்படாம ஸ்தோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் தேவனுக்கு என்ன செய்யணும் தெரியப்படுத்தணும். அவ்வளவுதான். நம்மளால என்ன செய்ய முடியும்? நம்ம கவலைப்பட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம விடி விடிய உட்கார்ந்து அழுதாலும் ஒன்றும் செய்ய முடியாது. உடம்பு தான் கெட்டு போயிடும். நம்ம கவலைப்படவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் வர போறாரு. எங்க இருப்போம் நம்ம அவர் மடியில இருக்க போறோம். அல்லேலூயா. எபிரேயன் புஸ்தகம் 11:16.
1: அதையல்ல
0: அதே அல்ல,
1: அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள்.
0: அது அல்ல, அதில் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள்.
1: ஆகையால்
0: தேவன்
1: அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறது இல்லை.
0: பரம தேசத்தையே விரும்புவது தேவன் என்ன சொல்ல, நம்மளுக்கு தேவன் சொல்ல அவர் என்ன என்ன செய்ய மாட்டாரு, வெட்கப்படவில்லை.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே.
0: அல்லேலூயா. அவர்களுக்கு என்ன செஞ்சாரு, நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அல்லேலூயா. நமக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணிருக்காரு. அந்த நகரத்துக்கு தான் போக போறோம். இந்த உலகம் எல்லாம் ஒரு நாள் மாய எல்லாம் போயிரு. உலகத்துல ஒண்ணு கொண்டு வந்தும் இல்லை, உலகத்துல ஒண்ணும் கொண்டு போறதும் இல்லை. அவர் நமக்காக ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். யோபான் சுவிசேஷம் 17:24. இப்படி எல்லாம் இருக்குமா இருக்க முடியுமா நினைக்கிறீங்களா? கட்டாயம் இருக்க முடியும்.
1: நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன்.
0: அவர்கள் என்னுடனே கூட
1: இருக்க விரும்புகிறேன்.
0: கர்த்தர் எங்க பாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எங்க இருக்கிறார் நம்ம என்ன செய்ய போறோம், அங்கதான் இருக்க போறோம். அல்லேலூயா. மதே பொறுமையோடு காத்திருக்கிறோம். ரெண்டாவது என்ன செய்யணும், அவளோடு கர்த்தர் வருக ரொம்ப சமீபம், அவளோடு காத்திருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:1.
1: பூமிக்குரிய
0: கூடாரமாகிய
1: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்
0: தேவனால்
1: கட்டப்பட்ட
0: கைவேலையில்லாத
1: நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
0: கர்த்தரத்துல குடியிருக்க எப்படி விரும்புறோமா, அதிகமா விரும்புகிறோம். அல்லேலூயா. அந்த வாஞ்சலா இருக்கா, கட்டாய விரும்பல அந்த பாக்கியத்தை தேவன் கட்டாயம் நமக்கு தருவார். கர்த்தர் வர போறார். அல்லேலூயா. பாவம் இல்லாம தரிசனம் ஆவார் நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு. முத என்ன செய்ய, எப்படி காத்திருக்கணும், பொறுமை. ரெண்டாவது, அவளோடு காத்திருக்கணும். மூன்றாவதாக நம்ம எப்படி காத்திருக்கணும் பாருங்க. 1 கொரிந்தியர் 1:7.
1: அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும்
0: குறைவில்லாதவர்களாய்
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள்.
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுறதுக்கு என்ன செய்யணும், வரத்துல குறையில்லாதவர்களா இருக்க வேண்டும். வரங்களை பெற்றுக்கொள்ளணும். 9 வரங்கள், 9 கனிகள், தேவனுடைய வல்லமை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்ளதான் நம்ம ஆத்து மக்களை ஆதாயப்படுத்த முடியும். வரங்கள் இல்லைன்னா ஆத்து மக்களை ஆதாயப்படுத்த முடியாது. அதனாலதான் யாதொரு வரத்திலும் குறைவில்லாம அவர் வெளிப்படுறதுக்காக எப்படி காத்திருக்கணுமா,
1: யாதொரு வரத்திலும்
0: குறைவில்லாதவர்களா
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள்.
0: எப்ப கர்த்தர் வருவார்னு சொல்லி வெளிப்படுத்த காத்திருக்கோம். வரங்களை வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே 9 வரங்களை தாங்கப்பா, 9 கனிகளை தாங்க, தேவ வல்லமை களவு இல்லாம கொடுங்க ஆண்டவர் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். கேட்ட ஆண்டு தருவாரா தரமாட்டாரா, கட்டாயம் தருவார். கேட்கணும், கேட்கிற எவனும் பெற்றுக்கணும். கேட்கணும் ஆண்டவரே 9 வரங்களை தாங்க, 9 கனிகளை தாங்கன்னு சொல்லி கேட்கணும். கேட்டா கட்டாயம் ஆண்டு தருவார். ரோமர் 1:10 வாசிப்போம். ரோமர் 1:10.
1: நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும்.
0: ஆவிக்குரிய வரங்களை சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும். நம்ம ஆண்டுகள் ஸ்திரப்படணும் சொன்னா என்ன வேணும்? ஆவிக்குரிய வரங்கள் வேணும். கற்றுக்குள்ள ஸ்திரப்படணும் சொன்னா ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் ஆத்மாக்களை ஆண்டவர் ராஜ்யத்துக்கு கொண்டு வர முடியும். இப்ப நீங்க ஆண்டவருக்காக யார்ட்டே யாரோ ஒருத்தர் சிக்கா இருக்காங்க, நீங்க போய் ஆண்டவர் பத்தி சொல்றீங்க, சொல்லிட்டு அவங்களுக்காக செபிக்கும் போது அவங்களுக்கு சொகனம் ஆண்டவருக்கு என்று ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். வரங்கள் வேணும், வல்லமை வேணும். நாம் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடலாம்னு நம்ம இருக்கக்கூடாது. வரங்களை பெற்றுக்கொள்ளணும். நான் ஒரு காலம் வரங்களை பெற்றிருந்தேன், இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு சொல்றீங்களா? கத்த நிச்சயமா நமக்கு உங்க இழந்து போன வரங்களை கட்டாயம் கத்த தருவார். ராமர்கள் நிறுவம் 11:29
1: தேவனுடைய கிருபை வரங்களும்
0: தேவனுடைய கிருபையின் வரங்களையும்
1: அவர்களை அழைத்த அழைப்பும்
0: அவர் அழைத்த அழைப்பும்
1: மாறாதவைகளே
0: மாறாதவைகளே. அவர் கொடுத்த வரங்கள் நம்ம அழைத்த அழைப்பு மாறாதவர் மாறாதவைகள் தான். எத்தனையோ தடவை கத்தர் இப்படி பின்வாங்கியிருக்கோம், எத்தனையோ பேர் அவரை விட்டு தூரம் போயிருக்கோம், அவர் விட்டு விலகி இருக்கோம், எனக்கு கத்தரே வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம பழைய வழிக்கெல்லாம் போயிருக்கிறோம். ஆனாலும் கத்தர் என்ன செய்யறாரு? நம்மளை அழைத்த அழைப்பும் கிருபையின் வரங்களும் மாறாதவைகள். கத்தர் திரும்ப உங்களுக்கு வரங்களை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்கணும், கேட்டாதான் தருவார், கேட்காட்ட தரமாட்டாரு, கேட்கணும். எலிசா என்ன செஞ்சாரு? எலியாப பின்பற்றியே வந்தாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டுக்கு வரணும்னா கொஞ்சம் தடை வரத்தான் செய்யும். எரிய வரும் தண்ணி, நமக்கு தடை வரும். இன்னைக்கு உங்க எஜமான எடுத்துக்கொள்ளப்பட போறாங்க, நீங்க என்ன செய்ய போற அப்படின்றங்க. அதெல்லாம் தாண்டிட்டு தான் இவர் வந்தாரு. அதனாலதான் அவருக்கு அந்த வரங்களை கிடைச்சது. வாசித்து பாருங்க, 2 Kings 2:9
1: அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு
0: எலியா எலிசாவை நோக்கி
1: நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார்.
0: அல்லேலூயா. பாத்தீங்களா எத்தனை தடைகளை தாண்டி வந்தாரு. அந்த தடைகள்லாம் தாண்டி வந்த போது அப்ப எலியா சொல்றாரு, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ள போனா என்ன வேணும் கேளுன்னு கேக்குறாரு. அவர் சொல்றாரு, உங்களுக்கு இருக்கிற வார்த்தை எனக்கு எப்படி வேணும்? ரெட்டிப்பா வேணும். நமக்கு அந்த வார்த்தை மேல வாஞ்சிருந்ததா? வார்த்தை மேல தாக இருந்துச்சா? வரங்களை பெற்றுக்கொள்ள வர வாஞ்ச தாக இருக்கா? இருந்தா கத்தர் உங்களுக்கு ரெட்டிப்பாய் தருவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல நம்ம ஆண்டு வருகைக்கு எப்படி காத்திருக்கணும்? பொறுமையோடு. ரெண்டாவது மிகுந்த அவரோடு. மூணாவது வரங்களை பெற்று ஆண்டு வருகைக்காக காத்திருக்கணும். கடைசியாக நம்ம எப்படி காத்திருக்கணும் பாருங்க. லூக்கான் சுவிசேஷம் 12:35-36
1: உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும்
0: உங்கள்
1: விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனசிற்கு ஒப்பாகவும் இருங்கள்.
0: எப்படி காத்திருக்கணுமா? எப்பொழுது வருவார் எஜமான் எப்பொழுது வருவான் காத்திருக்கிற மனுஷனுக்கும் ஒப்பாயிருங்கள் சொல்றார். பொறுமையோடு, ரெண்டாவது மிகுந்த அவரோட, மூணாவது வரங்களை பெற்றுக்கணும், நாலாவது அவர் எப்பொழுது வருவார்னு சொல்லி அறைகளை முதல் அறைகளை கட்டி இருக்கணும், ரெண்டாவது நமக்குள்ள இருக்க விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? எஜமான் எப்போ வருவார்னு சொல்லி காத்திருக்க ஒப்பான மனிதரை போல நீங்க காத்திருக்கணும். எப்போ வருவார்னு சொல்லி. எது அறை? 1 Peter 1:13
1: ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெரிந்து புத்தி உள்ளவர்களாயிருந்து.
0: பாத்தீங்களா, மனதின் அறைய கட்டணும். மனசுதான் அங்க இங்க அங்க இங்க உட்கார்ந்துருப்போம். வீட்டுல எப்ப ஐயோ இந்த முடியலையே, எப்ப போறது வீட்டுக்கு, எப்படி போய் தண்ணி எடுக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அங்க அங்க அங்க அப்படியே அலமோதிட்டு இருக்கும். மனதுதான், மனதின் அறைய கட்டணும். அறைய கட்டப்பட்டிருக்கணும். எந்த அறை? மனதின் அறை. மனதினார கட்டப்பட்டிருக்கணும். கட்டப்பட்டிருக்கா பாருங்க. இல்லாட்டி அங்க அங்க யோசிச்சுட்டே உட்காந்துருக்கிறோமா? யோசிச்சுட்டு உட்காந்து அந்த வாசனை நமக்கு ஒண்ணுமே தெரியாது. எழுதுவீங்க, ஆனா வீட்டுல போய் வாசிப்பீங்களான்னு தெரியல. மனதினார கட்டப்பட்டிருக்கணும். மனதினார எப்படி கட்டணும்? வாசித்து பாருங்க, எபேசியர் புஸ்தகம் 6:14.
1: சத்தியம் என்னும் கச்சையை,
0: சத்தியம் என்னும் கச்சையை
1: உங்கள் அறையில் கட்டினவர்களாயும்.
0: சத்தியம் நமக்குள்ள வசனம், சத்தியம் என்னது வசனமே. வாசித்து பாரு யோவான் சுவிசேஷம் 17:17.
1: உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், வசனமே சத்தியம்.
0: வசனம் தான் சத்தியம், அந்த சத்தியத்தை மனசுல வச்சு கட்டணும். இல்லாண்டவரே நான் யோசிக்கப்பட்டேன், தேவையில்லா சிந்தனை எனக்கு வேண்டாம், வீணான சிந்தனையை வெறுக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, வீணான சிந்தனை வேண்டாம், எல்லாம் என்ன பார்த்துக்கோங்க, கஷ்டம்தான் என் மனசுல வாழ்க்கையில் கஷ்டம்தான், எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க, வசனத்தை கவனிக்கணும் சொல்லி வசனத்தை என்ன மனதில் அறையில கட்டணும், வசனம் நமக்குள்ள இருக்கணும்.
2: இதுவரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம், இப்ப நம்ம செவிக்க போறோம், கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எங்கள் அன்பை நேசித்து வழி நிறுத்த எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த பக்தியை பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, கண்ணீரை தொடங்க, கவலையை மாற்றுங்க, பிரச்சனை நீக்கிருங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஒரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பதுங்கப்பா, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்கும், என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க, மந்திரம் சேவனைகள் உடைத்து படுங்க, பிசாசுக்கு அழித்து படுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவிச்சிங்க சப்பா, மந்திரம் சேவனைகள் உடைத்து படுங்க சப்பா, கட்டப்பட்ட மக்களை விடுதலையாக்குங்க சப்பா, கண்ணீரோடு வேதனோடு மக்களை விடுதலையாக்குங்க சப்பா, கடன் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாத்திருங்க சப்பா, உள்ளத்திலேயே வெளியிறங்கமா இருக்க செய்யுங்க சப்பா, தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க சப்பா, அப்பா அம்மை ஸ்தோத்திரம், வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பேசல இருக்க மக்களை விடுதலை தாங்க, தகப்பனையும் இங்கே துதிக்கிறோம், அப்பா வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க தகப்பனையா, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க, வாலிபர்களாம் செவிக்கணுமையா, சிறு பிள்ளைகளாம் செவிக்கணும், பெரியவங்களும் செவிக்கணும் ஆண்டவரே, உங்களை துதிக்கக்கூடிய மக்களாக மாற்றுங்க, முடி வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க, உங்களை சந்திக்க தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க தகப்பனையும், கிருபை தாங்கட்டும், ஆசீர்வதிங்க, அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க, எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம், எங்கள் அன்பு ரச்சகர் யேசுப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமே. யேசுப்பா நம்ம சிவத்தை கேட்டிருக்கா, கலங்காதீங்க.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நம் தேசியம் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் ஏசியம் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரி

இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, Toll Bar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kono, 643101, Nilgiri, South India. Cell phone numbers 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளை நம்ம ஈஸ்டர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு உயிர் தந்த நாள்ல நம்ம பெரிய மகிழ்ச்சியா இருக்கிறோம். அவர் உயிர் தந்த நாள் தான் இவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. வாசிக்க கேட்போமா? ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 15:4
1: கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி
0: நமது
1: பாவங்களுக்காக மரித்து
0: அடக்கம் பண்ணப்பட்டு
1: வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து
0: நம் ஆண்டவரை இயேசுக்கு உயிர்த்தெழுந்தனால தான் இந்த நாள்ல மகிழ்ச்சியோடு கொண்டாடி இருக்கிறோம். ஆண்டவரை இயேசுக்கு உயிர்த்தெழுந்தனால பெரிய மகிழ்ச்சி நமக்கு. கர்த்தர் உயிர்த்தெழுந்தனால நமக்கு என்னென்ன ஆசீர்வாதம் நம்ம பார்க்க போகிறோம். முதலா பார்க்கிறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 3:26.
1: அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து
0: விலக்கி
1: உங்களை ஆசீர்வதிக்கும்படி
0: தேவன்
1: தம்முடைய பிள்ளையாகி இயேசுவை
0: எழுப்பி
1: முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார்.
0: எதற்காகனா பொல்லாங்கிலிருந்து விலக்கி நம்மளை ஆசீர்வதிக்கும் போதுதான் பிதாவாகிய தேவன் அவருடைய பிள்ளையாகி இயேசு நம்ம இடத்துல அனுப்பியிருக்கிறார். பொல்லாங்குக்குள்ள கடந்தோம், பாவத்தில் உழந்து இருந்தோம், அதை விலக்கி நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி. கர்த்தருக்கு என்னன்னா நம்மளாம் ஆசீர்வதிக்குதான் கர்த்தர் பிரியும். ஏன்னா அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருவரும் கடீர் வெடிக்கிறதோ வேதனைப்படுறதோ கர்த்தருடைய பிரியம் அல்ல. நம்மளை ஒருவரையும் ஆசீர்வதிக்குதான் கர்த்தர் பிரியும். என்ன புஸ்தகம் 24:1 வாசிக்க கேப்போமா?
1: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.
0: ஆமா அறிவியானவர்களே, உங்களையும் என்னையும் இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்குதான் கர்த்தர் பிரியம். நம்ம யாரெல்லாம் இஸ்ரவேல் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமோ ஒவ்வொருவரையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நிச்சயமா ஆசீர்வதிக்குதா அவர் பிரியம். யாரெல்லாம் ஆசீர்வதிப்பார்? நீதிமொழி புஸ்தகம் 28:20.
1: உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்.
0: வாழ்க்கையில் உண்மை இருப்போமானால் நிச்சயம் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வார்த்தையில, பேச்சில், எல்லாவற்றிலும் உண்மையா இருக்க வேண்டும். நம்ம வேலை ஸ்தலத்துல, நம்ம குடுக்கல் வாங்கல, எல்லாவற்றிலுமே நம்ம உண்மையா இருக்க வேண்டும். உண்மையா இருப்போமானால் கர்த்தர் நம்மளை என்ன சொல்றாராம்? பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தராரு, ஆசீர்வதிப்பார், நிச்சயமா ஆசீர்வதிப்பார். எல்லா காரியத்திலும் உண்மையா இருக்க வேண்டும். அது மாத்திரல்ல, நீதிமொழி புஸ்தகம் 10:22.
1: கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, உண்மையுள்ள பரிபூர்ணம் ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனைய கூட்ட மாட்டார். நம்ம இப்படி சம்பாரிச்சாலும் அப்படி சம்பாரிச்சோம்னா கட்டாயம் ஒரு நாள் வேதனை. கர்த்தரே நம்ம ஆசீர்வச்சிட்டாருன்னா அவர் என்ன செய்ய மாட்டாரு? வேதனை கூட்டவே மாட்டார். உங்க வாழ்க்கையில் நிச்சயமா ஆசீர்வாதமா இருப்பீங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை மேன்மைப்படுத்துவார். அப்படித்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. உபாகம் புஸ்தகம் 15:5.
1: உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார்.
0: உன் தேவனாகிய கர்த்தர்
1: உனக்கு சொன்னபடி
0: உன்னை ஆசீர்வதிப்பதினால்
1: நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய். உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிடம் மென்மேல் ஆசீர்வதிப்பார். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீங்க, நீங்க கடன் வாங்கறது இல்ல, அவங்க உங்களை ஆள மாட்டாங்க. அதனாலதான் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? அதுக்காக தான் ஆண்டவரை இயேசுக்கு உயிர் தெழுந்த உடனே என்ன செஞ்சிருக்காரு? நம்மளை பொல்லாங்கிறது விலைக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக பிதாவாகி தேவன் அவருடைய குமாரனாகி இயேசுக்கு நம்ம இடத்துல அனுப்பியிருக்கிறார். நிச்சயமா ஆசீர்விக்கப்படுறார், கலங்காதீங்க.

0: இரண்டாவதாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நோக்கம் நம்மள நீதிமான மாற்றுகிறதுக்காக. ரோமர்கள் நிறுவம் 4:25
1: அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக
0: எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆமாறிமையானவர்களே, நம்மை நீதிமான்களாக்கப்படுகிறதுக்காக கர்த்தராகிய தேவன் நமக்காக 3 உயிரோடு எழுந்திருக்கிறார். கர்த்தராகிய தேவன் முதலாவது நம்ம ஆசீர்வித்தார், இரண்டாவதாக நம்மளை நீதிமானா மாற்றுகிறார். நீதிமான மாறினால் என்னென்ன ஆசீர்வாதம் பார்க்கலாமா? ஏசாயின் புஸ்தகம் 3:10
1: உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள்.
0: நம்ம நீதிமான் ஆளுனா நமக்கு என்ன உண்டாகுமா? நன்மை உண்டாகும். நம்ம ஒருவர் நன்மை அனுபவிக்கணும் தான் கர்த்தராய் தேவன் நம்மளை நீதிமானாய் மாற்றுவதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தந்தார். நாம் பாவத்திலும் சாபத்திலும் அழிந்து போன நம்மள கர்த்தராகி தேவன் நீதிமானாய் மாற்றினார். நீதிமான மாற்றுமத்துல நமக்கு என்ன கொடுக்கறான்? நன்மை உண்டாகும். 1 Peter 3:12
1: கர்த்துடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு
0: கவனமாயிருக்கிறது. பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்ம நீதிமன்ற அற்புதமான நம்ம செவத்துக்கு தேவனுடைய செவி கவனமா இருந்து கேட்கிறார். நம்ம செவிக்கும் போது நம்ம என்ன செவித்தாலும் தேவனை கேட்டு நம்ம செவத்தை கேட்டு உடனே பதில் கொடுப்பார். நீதிமன்ற நன்மை கொடுக்கிறார். ரெண்டாவது நம்ம செவத்தை கேட்கிற தேவன். அது மாத்திரல்ல, மத்தேயு சுவிசேஷம் 13:43
1: அப்பொழுது
0: நீதிமான்கள்
1: தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள்.
0: நம்ம பிதாவின் ராஜ்யத்தில் என்ன செய்வாங்க? சூரியனை போல பிரகாசிப்போம். இதுக்குத்தான் கர்த்தராகி தேவன் நம்மளை நீதிமான மாத்திற்காக தான் கர்த்தராகி ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். பிதாவின் ராஜ்யத்துல சூரியனை போல இருக்க போறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? ஆண்டவர்கிட்ட வருவீங்களா? கர்த்தர் எனக்காக உயிர் தந்தார்னு சொல்லி நம்புங்க, விசுவாசிங்க, உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அது மாத்திர அருமையானவர்களே, நீதிமொழி புஸ்தகம் 10:30
1: நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை.
0: நம்ம நீதிமானா இருப்போமானால் எந்த நாள்லயும் அசைக்கப்பட மாட்டோம். நம்மள கர்த்தர் என்ன செய்யறாரு? முதல் நன்மை கொடுக்கிறார் நீதிமானுக்கு. ரெண்டாவது என்ன செய்யறாரு? நீதிமானுக்கு நம்ம செபத்தை கேட்கிறார். மூன்றாவதாக பிதாவின் ராஜ்யத்துல சூரியனை போல பிரகாசிப்போம். நீதிமானா இருந்தா அசைக்கப்பட மாட்டோம். அதுக்காக தேவனை கர்த்தர் நமக்காக மரித்து 3 உயிர் வழிந்தார். முதல் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், ரெண்டாவது நம்மள நீதிமானை மாற்றுகிறார். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து சாம்பு போடுமா?

0: அப்போஸ்தல நடுவில் புஸ்தகம் 1:5
1: ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல்
0: என்னிடத்தில் கேள்விப்பட்ட
1: பிதாவின்
0: வாக்குத்தத்தம் நிறைவேற
1: காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார்.
0: ஆமா அருமையானவர்களே, பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன? அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நம்ம காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள முடியும். உடனே வந்ததுனால பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கலன்னு சொல்லி சோர்ந்து போய்கூடாது. நான் சர்ச்சைக்கு தானே போயிட்டு இருக்கேன், அங்க போறேனே இங்க போறேனே, எனக்கு ஏன் கிடைக்கல, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி கலங்கக்கூடாது. கர்த்தருடைய பாதத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருக்கும் போது நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திர நம்ம காத்திருக்கும் போது ஆண்டவர் என்ன கொடுக்கிறாராம் பாருங்க. பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றிருந்தோம்னா ஏசாயின் புஸ்தகம் 40:31
1: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ
0: புது பலன் அடைந்து
1: கழுகுகளை போல
0: செட்டைகளை அடித்து எழும்புவார்கள்.
1: அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகாது.
0: ஓடினாலும் இளைப்படைய மாட்டாங்க. அது நம்ம காத்திருக்க வேண்டும். பரிசுத்தன் அபிஷேகத்தினம் பெற்றிருக்கும் போது ஓடினாலும் இழப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். அதுக்கு தான் பரிசுத்தவனை பெற்றுக்கொள்ள. அதான் ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார், உயிர் தெழுந்த உடனே என் பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருங்கள்னு சொன்னார். நம்ம ஒரு நாள் காத்திருந்து தேவனிடத்துல பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்காக காத்திருக்கும் போது ஓடினாலும் இழப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் கட்டுடைய பார்த்து நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். அருமையானவர்களே, நம்ம காத்திருக்கிறோமா யோசித்து பாருங்க. காத்திருக்கிறோமா இல்லையே? நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறோமா? எவ்வளவு நேரம் காத்திருக்கோம்? 5 நிமிஷம், 10 நிமிஷம், திடீர்னு தோசை, திடீர்னு பரோட்டா, எல்லாம் திடீர்னு அதை மாதிரி நினைக்காதீங்க. கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்தா பிதான் வாக்குத்தத்தை நிறைவேறத்தக்கதா பரிசுத்தவன் அபிஷேகத்தை கொடுப்பார். அது மாத்திர பரிசுத்தவனர் வந்துட்டாருன்னா நம்ம நடந்தா ஓடினாலும் இழைப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும். அது மாத்திரல சங்கீதக்காரர் சொல்றாரு, சங்கீத புஸ்தகம் 40:1
1: கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன்.
0: அவர் என்னிடமாய் சாய்ந்து
1: என் கூப்பிடுதலை கேட்டார்.
0: என் செவத்து பதிலே இல்லையே, நான் செவிச்சுதானே பாக்குறேன், எனக்கு மட்டும் பதில் கிடைக்கல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதல கேட்டார். நீங்க கர்த்தர் நோக்கி கூப்பிடும் போது பொறுமையோடு காத்திருக்கீங்களா? 5 நிமிஷம், 10 நிமிஷம் ஜெபம் பண்றீங்களா? ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்றீங்களா? அந்த ஜெபம் இல்லை. அருமையானவர்களே, நீங்க பொறுமையோடு கர்த்தரை பார்த்து அதிக நேரம் காத்திருக்க வேண்டும். உங்களிடமா சாய்ந்த உங்களுக்கு கூப்பிடுதல் கட்டாயம் கேட்டு கட்டாயம் பதில் கொடுப்பார். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அது மாத்திரல சங்கீதக்காரர் சொல்றாரு, 37:34
1: நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள்,
0: அப்பொழுது
1: நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார்.
0: கர்த்தர் காத்திருந்து அவர் வழியை கை கொள்ளுங்க, நீ பூமி சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உங்களை உயர்த்துவார். என் வாழ்க்கையில் இவ்வளவுதானா? என் வாழ்க்கையில் எப்ப பார்த்தாலும் கஷ்டமா? என் வாழ்க்கையில வேதனையா இருக்குதே, எனக்கு ஒரு நிம்மதி கூட இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? நிச்சயமா கர்த்தர் காத்திருந்து அவர் வழியை கை கொள்ளுங்க. அவர் என்ன செய்வார்? உங்களை பூமியை சுதந்திரித்துக் கொள்றதுக்கு உங்களை உயர்த்துவார், கட்டாயங்களை உயர்த்துவார். கவலைப்படாதீங்க. இந்த நாளில் ஆண்டவராக இயேசுக்கு உங்களை வாக்கு பண்ணியிருக்கிறார், கலங்காதீங்க. அது மாத்திரல 33:20
1: நம்முடைய ஆத்துமா
0: கர்த்தருக்கு காத்திருக்கிறது.
1: அவரே நமக்கு துணையும்
0: நமக்கு கேடகமானவர். நம்ம ஆத்மா கர்த்தருக்காக காத்திருக்கும் போது அவர் நமக்கு துணையும் கேடகமா இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை வழி நடத்தி செல்வார். கலங்காதீங்க, கண்ணீர் துடைச்சிக்கோங்க. இந்த உலகத்தில் யார் துணை இருக்காங்களோ இல்லையோ, கர்த்தர் துணையும் கேடகமா இருந்து நம்மளை வழி நடத்துவார்.

0: நான்காவதாக மார்க்கன் சுவிசேஷம் 16 அதிகாரம் 15 வசனம்.
1: பின்பு அவர்
0: அவர்களை நோக்கி
1: நீங்கள்
0: உலகம் எங்கும் போய்
1: சர்வ சிருஷ்டிக்கும்
0: சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆமாறிமானவர்களே, ஆண்டவராக இயேசுக்கு நம்ம கொடுத்த கட்டளை சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்க. இயேசு கிறிஸ்தை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லணும், வேற ஒண்ணும் இல்ல. இயேசு கிறிஸ்தை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லணும், நம்ம அத மாதிரி சொல்றது இல்ல. இயேசு கிறிஸ்தை பத்தி நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும், சொன்னா போதும் ஜீவனுள்ள தேவன் அவர்கள் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார்னு சொல்லி மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும். அது மாத்திரல்ல, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9 அதிகாரம் 17 வசனம்.
1: நான் உற்சாகமாய்
0: அப்படி செய்தால்
1: எனக்கு பலன் உண்டு.
0: பாத்தீங்களா, உற்சாகம் செய்யணும். ஐயோ சொல்லணுமா, வெக்கத்தோட கஷ்டப்பட்டு அப்படி சொல்லக்கூடாது. உற்சாகமா தேவனை பற்றி நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். அப்படி சொன்னா நிச்சயமா நமக்கு பலன் உண்டு. இயேசுகிறிஸ்தும் வாழ்க்கையில கண்ணீர் துடைப்பார், கஷ்டத்தை மாத்தார், அவ்வளவுதான். நீங்க சொன்னீங்கன்னா, உற்சாகமா சொன்னீங்கன்னா உங்களுக்கு பலன் உண்டு. ஐயோ சொல்லணுமேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு நீங்க சொல்ல வேண்டாம், நீங்க சொல்ல வேண்டும். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4:2 வசனம்.
1: சமயம் வாய்த்தாலும்
0: வாய்க்காவிட்டாலும்
1: ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு.
0: தேவனுடைய வசனத்தை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம்ம ஆண்டவரை பத்தி எல்லாருக்கும் சொல்லணும். பெரிய பெரிய ஊழியத்துல இருந்துதான் சொல்லணும் இல்ல. நம்ம என்ன செய்யணும், எந்த நேரம் கிடைச்சாலும் யாரை பார்த்தாலும் நம்ம யாரோ கஷ்டப்படுறாங்க, வியாதிகள் கண்ணீர் வடிக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஆண்டர் பத்தி சொல்லணும். நீங்க சாம் பண்ணுங்க, நிச்சயமா உங்களுக்கு ஆண்டர் உங்க வியாதி சுகமாக்குவார். நம்ம அவங்கள பார்த்துட்டு அமைதியே போயிடக்கூடாது, அவங்க கண்ணீர் நம்ம துடைக்கணும். உள்ளத்துல சாமான் இல்லாம இருப்பாங்க, அவங்கள பத்தி ஏன் கலங்குறீங்க, ஏன் சாமியை கும்பிடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்ல வேண்டும். அதான் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம்ம நேரம் கிடைக்கிறப்ப இயேசு கிறிஸ்து பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம்ம சொல்லணும். நம்ம சொல்லணும்னா நமக்கு அதை அறிஞ்சிருவா, அதுக்கேற்ற பலனை தேவன் நம்ம கட்டாயம் தருவார். நீங்க சொல்லணும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அன்றை பற்றி நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2:15 வசனம்.
1: நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து
0: போதிக்கிறவனாயும்
1: உன்னை
0: தேவனுக்கு முன்பாக
1: உத்தமனாக
0: நிறுத்தும்படி
1: ஜாக்கிரதையாயிரு.
0: நிதானமாய் போதிக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யணும், நம்ம உத்தமனா இருக்க முடியும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல, நம்ம இங்க இருக்கு, நம்ம பூமியில் இருக்கோம், தேவன் வானத்துல இருக்க நம்ம பாக்குறாரு, நம்ம நினைவுகள் எல்லாம் தூரத்துல இருந்து அறிந்திருக்கிறாரு, நம்ம உட்கார்ந்துலயும் எழுந்திருக்கிற அறிந்திருக்கிறாரு. நிதானமா போதிக்கணும், உத்தமனா இருக்கணும், அவருக்கு முன்பாக நிற்க நம்ம என்ன செய்யணும், ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதனால நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை எப்படியாவது நம்ம செய்யணும், கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம செய்யணும். இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை, அருமையானவர்களே, ஒரே ஒரு வாழ்க்கை தான். நம்ம வாழ்க்கை எப்ப முடியுமோ நமக்கு தெரியாது. இந்த சரீரத்துல இந்த உயிருக்கு மட்டும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டும். நம்ம சொல்லும் போது என்ன ஆசீர்வாதம் தந்திருக்கான்னு பாருங்க. யோவான் சுவிசேஷம் 12:26 வசனம்.
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்
0: என்னை பின்பற்ற கடவன்
1: நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்.
0: பாத்தீங்களா, ஆண்டவர் எங்க இருக்கிறோம், ஊழியக்காராகி நம்மளும் அவர் இருக்கிற இடத்துலதான் நம்ம இருப்போம்.
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவரை பிதாவானவர் கனம் பண்ணுவார்.
0: பாத்தீங்களா, பிதாவானவர் கனம் பண்ணுவார். கர்த்தர் எங்க இருக்கிறாரோ, இயேசு கிறிஸ்து எங்க இருக்கோ அங்கதான் நம்ம இருப்போம். பிதாவானவர் கனம் பண்ணுவார். அருமையானவர்களே, ஆண்டவர் கர்த்தரை ஒப்பு கொடுத்து நம்ம செவம் பண்ணுமா, நம்ம கேட்ட வசனத்துக்கு கர்த்தரை அர்ப்பணிப்போமா.

எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். உயிர் தெழுந்த கர்த்தராகிய தேவன், அப்பா பயப்படாதே என்று சொன்னீர் ஐயா. ஆண்டவரே வாழ்கை என்று சொன்னீர் ஆண்டவரே, அப்பா மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவர் வாழ வேண்டும் நீங்க விரும்புகிறீங்க அப்பா, இதை வாழ வைக்க முடியா செவிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. உம காத்திருக்கும் போது கர்த்தாவே அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் காத்திரு புது பல எடுத்து சட்டை எடுத்து கழுகை போல எழும்பார்கள், ஓடினாலும் இழைப்பட நடந்தாலும் சொல்வடைன்னு சொன்னீரே. அப்படியாக உங்களை பிள்ளைகளை ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துக்காக நாங்கள் எப்படியாவது ஒரு சின்ன புலியமாவது நாங்களை செய்ய வேண்டும் ஆண்டவர. இறக்க செய்யுங்க, கிருவை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க, மகத்தான காரியத்தை செய்யுங்க, மகிமையான காரியத்தை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும்னு செவிக்கிறோம் ஐயா. அண்மையான காரியத்தை செய்ய முடியாது செவிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியிற தேவன் ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையில தேவைகளை சந்திக்க முடியாது செவிக்கிறோம். என் தேவை என்னவென்று படைத்தவர் அவர் அறிவா, என்னை நான் கொடுத்து விட்டேன் அவரே பார்த்துக்கொள்ளும். பக்தன் பாடியிருப்பது போல உங்க ஒவ்வொருவர் தேவையை நீர் அறிந்திருக்கிறப்பா. தேவைகளை சந்தித்து நிறைவேற்ற முடியாது செவிக்கிறோம் ஐயா. கர்த்தரி நாமும் மகிழ்படட்டும் ஐயா. பலத்த அற்புதங்களை அடையாளங்களை ஒவ்வொரு வாழ்க்கையில செய்ய முடியாது செவிக்கிறோம். உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. அப்பா கண்பார் இல்லாத மக்கள் கண்பார்வை தாங்க, காதுகாக்காதவங்களுக்கு காதுகாக்க உதவி செய்யுங்க, வாய் பேசாதவங்களுக்கு வாய் பேச உதவி செய்யுங்க, கை கால் முடியாதவங்களுக்கு கை கால் சுகத்தை தாரும் அப்பா. அமை ஸ்தோத்திரிக்கிறோமையா அப்பா. முட்டி வலி கை வலி இடுப்பலினால கஷ்டப்படுற மக்களை தொட்டு சுகமாக்கி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கன்றவரே. ஒவ்வொருவரும் இயேசுவை அறிந்து கொள்ளணும், இயேசுவோடு இணைந்து வாழணும் ஐயா. பெரிய காரியத்தை செய்ய முடியாது செவிக்கிற மகத்தான காரியத்தை செய்யுங்கே சப்பா. நானே நல்ல மெய்ப்பன் சொன்னீங்கப்பா, நீ நல்ல மெய்ப்பனாக இருந்து வழி நடத்துங்காண்டவரே. கெஞ்சிரப்பா கெஞ்சிரப்பா, உள்ளத்திரி வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க சப்பா. தேவனே தேவனே ஒருத்தர் கூட கைவிட்டுறாதீங்க சப்பா. ஒரு வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கட்டிட முடியாது செவிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தருமென்று சொன்னீங்களே, நீங்க ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. தேவைகளான் சந்திங்கப்பா. அன்பின் ஆண்டவரே நாங்க யார் இடத்துல போவோம் ஆண்டவரே? வாழ்வுதர் வார்த்தையெல்லாம் இடத்துல உண்டாண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க சப்பா. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க சப்பா. கடனோடு இருக்கிற மக்களுக்கு விடுதலை செய்யுங்க சப்பா. கண்ணீரோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க ஆண்டவரே அப்பா. பாவத்திலையும் சாபத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. குடிக்கிற குடும்பங்கள் விடுதலை செய்யுங்க அப்பா. எத்தனை குடும்பங்கள் குடிச்சு வெறிச்சு தண்ணீர் ஓடு இருக்காங்களப்பா. சமையல் செஞ்சா கூட சாப்பிட முடியாத கஷ்டப்படுறாங்களே சப்பா. அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க, அசியங்களை செய்யுங்க சப்பா. அப்பா தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க சப்பா. கத்தோடி நாமும் ஒன்றே மகிழ்படட்டும். தகப்பனையும் ஆசீர்வச்சு உயர்த்துங்கப்பா. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க சப்பா. பெரிந்த குடும்பம் அணைக்க வேண்டிய சப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டிய சப்பா. அதிசயங்களை செய்யுங்க சப்பா. ஆசீர்வச்சு உயர்த்துங்க சப்பா. கெஞ்சிரே சப்பா கெஞ்சிரோ. ஒவ்வொரு குளத்தையும் நீர் ஆளிக்க செய்ய முடியாது செவிக்கிறோம். ஒவ்வொரு மலையும் தேவண்ட ஆளிக்கு இறங்கட்டும் இறங்கட்டும். இயேசுவே இயேசுவே இயேசுவே தேவண்ட ஆளிக்கு இறங்கட்டும். உங்களுடைய பிரசனத்தை உணரட்டும், மகத்துவத்தை உணரட்டும். மகிமே அப்பா உங்க மேல மூடட்டும், செக்கின மகி பார்க்கட்டும் ஆண்டவரே. பலத்த காரியத்தை செய்யுங்க. ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்துவீராக, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கனம் மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம் யசப்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சிருவோம் பரமசிதாவே. ஆமே யசப்பா நம்ம செவத்தை கேட்டிருக்கிறாரு. இங்க சந்தோஷமா இருங்க.

கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். உங்கள் யாவருக்காகவும் ஜெபித்து வருகிறோம். நீங்களும் நம்முடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.

0: ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக, யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் உழைத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒன்னும் இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நெட் இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-1001, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர்,

நீலகிரி சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website andofjesus.in. God bless you.

0: சரி, மந்தைகள் வேற எப்படி இருக்கணுமா? கவனமா இருக்கணும். கர்த்தர் வரப்போறார். கர்த்தர் ஊழியத்தில் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் ஊழியத்தை நிறைவேற்றக்கு என்ன செய்யணும்? கவனமா செய்யணும். எதை செய்யல எப்படி செய்யணுமா? மனப்பூர்வமா செய்யணும். அப்ப கர்த்தர் நம்ம ராஜ்யத்தை நமக்கு தருவார். முதல்ல கர்த்தர் ராஜ்யத்தை யாருக்கு தர்றாரு? அந்த ராஜ்யத்துக்கு போறதுக்கு நமக்கு விருப்ப வாஞ்ச. ரெண்டாவது கர்த்தரத்துல அன்பு வரும். மூணாவது என்ன செய்யணும்? மனப்பூர்வமா செய்யணும். ஊழியத்தை நிறைவேற்ற கவனமா இருக்கணும். மந்திக்கு நம்ம மாதிரியா இருக்கணும். வந்து மற்றவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்க வேண்டும். அப்பதான் அத்து மக்களை கொண்டு வர முடியும். நான்காவதாக லூக்கான் சுவிசேஷம் 12:31-32.
1: தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
0: இவைகளை என்ன செஞ்சாரா? கூட கொடுக்கிறாரு.
1: பயப்படாதே சிறுமந்தையே,
0: உங்களுக்கு
1: ராஜ்யத்தை கொடுக்க, உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார்.
0: அந்த ராஜ்யத்தை கொடுக்க என்ன செய்யறாரு? நமக்கு பிரியமா இருக்கிறாரு. நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஒரு நாள் ஆயத்தப்படணும், பயப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க எப்படி இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறாரு. ராஜ்யத்தை கொடுக்கணும், என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் வாஞ்சையோடு இருக்கிறார். பிரியமா இருக்காரு நம்ம ராஜ்யத்துக்கு கொடுக்கறதுக்கு. கர்த்தருடையெல்லாம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப வேதனையோடு இருக்கிறாரு. ஐயோ, தேசத்தை இப்படி நடக்குதே, தேசத்தில் இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்யறாரு? அப்படி வேதனையோடு இருக்கிறாரு. ஒவ்வொருத்தரை பார்த்தும் வேதனையோடு சொல்றாரு. கடைசி நாளுக்கில் வந்துட்டோம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போறதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட்டே இருக்கணும். ராஜ்யத்தை கொடுக்க அவர் எப்படி இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறாரு. ஆண்டவர் ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு நம்ம பிரியமா இருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் நான் பெற்றுக்கொள்ளணும். மத்தேயு சுவிசேஷம் 25:34.
1: அப்பொழுது ராஜ்

0: அப்பொழுது ராஜா
1: தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள்
0: வாருங்கள்,
1: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
0: பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
1: உலகம் உண்டானது முதல்
0: உங்களுக்காக
1: ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை
0: சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். நமக்காக இணைச்சு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு, யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுப்பாரா? 35
1: பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்.
0: அப்ப அன்பா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் பிள்ளைகளுக்கு எதெல்லாம் செய்யறோமோ அதை செய்யும் போது கர்த்தர் அந்த ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறார். நீதிமொழிகள் 19:17
1: ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்.
0: கர்த்தருக்கு என்ன செய்யறா? கடன் கொடுக்கற. ஏழைக்கு யாரெல்லாம் இறங்குறமோ அவங்க யாரு கடன் கொடுக்கறாங்க? கர்த்தருக்கு கடன் கொடுக்கறாங்க. ஏழைக்கு இறங்கினா போதும்.
1: ஏழைக்கு இறங்குகிறவன்
0: கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்.
1: அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார்.
0: பாத்தீங்களா, ஏழைகளுக்கு யாரெல்லாம் உதவி செய்றாங்க, கர்த்தர் என்ன செஞ்சார்? அதை திரும்ப கொடுத்துருவார். ஒரு பைசா கூட கடன் வைக்கவே மாட்டார், கட்டாயம் தருவார். நீதிமொழியின் புஸ்தகம் 28:27
1: தரித்திரருக்கு கொடுப்பவன்
0: தாழ்ச்சி
1: அடையான்,
0: தன்
1: கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ,
0: தம்முடைய கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ
1: அநேக சாபங்கள் வரும்.
0: தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க. எந்த சூழ்நிலையிலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க. குறை வராது. தாழ்ச்சி என்ன? குறைவு இருக்காது. ஏழை எளிய மக்களுக்காக உதவி செய்யும் போது அவங்க வாழ்க்கையில் என்ன வராது? தாழ்ச்சியே வராது. பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கலாத்தியர் புஸ்தகம் 2:10
1: தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள், அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன்.
0: நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன். யார் சொல்றது? பசுத்த பவுல் சொல்ற. தரித்திரர் நினைத்துக் கொள்ளும்படி சொன்னாங்களா அவங்க பெரிய மூலிகாரலாம்? அது சொல்ற. நானும் அதுக்கு முன்னாலே என்ன செஞ்ச? கருத்துக்குள்ளிருந்தேன். யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறாரு? முத ராஜ்யத்துக்கு மேல வாஞ்ச இருக்கிறவங்க, ரெண்டாவது அன்புள்ளவங்களுக்கு, மூணாவது கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறவங்களுக்கு, நான்காவதாக நம் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது நமக்கு என்ன செய்ய ராஜ்யத்தை கொடுக்க கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறாரு. நம்ம கர்த்தரை கேட்டு பெற்றுக் கொள்வோமா? ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, நான் எப்படியாவது ஊழியத்தை செய்யணும். ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். எனக்கு கொடுத்ததை நீங்க எனக்கு கொடுத்ததை நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். நம்ம வீட்டு பக்கத்தில் எத்தனையோ பெரிய ஏழை எழுதியிருப்பாங்க. நம்ம கொடுக்காம நம்ம இருப்போமானா கர்த்தர் நம்மகிட்ட கடன் கேட்பார். ஒரு நாள் ஏழைகளுக்கு இறங்குறோம், கர்த்தருக்கு கடன் கொடுக்கறா, கர்த்தர் என்ன செய்வாரா? திரும்ப கொடுத்துருவாரு. ஏழை எளியங்களை பார்க்கும்போது உதவி செய்யணும். நம்மளால முடிஞ்சது அவங்களுக்காக நம்ம ஏதாவது சின்ன உதவியாவது செய்யணும். கர்த்தர் ஊழியத்தை செய்யணும். கர்த்தர் அன்பு கொள்ளணும். உயிரித்தோடு உங்கள் ஆத்மாத்தோடு முழு மனதோடும் கர்த்தருக்கு அன்பு கொள்ளணும். அது மாத்திரல்ல, கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ராஜ்யத்துக்கு போறதுக்கு நமக்குள்ள என்ன வேணும்? வாஞ்ச விருப்பம் இருந்தா கர்த்தர் நிச்சயமா நமக்கு ஆண்டவர் ராஜ்யத்துல நமக்கு பங்கு இருக்கு. பெற்றுக்குள்ள நம்மளுக்கு இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை மாற்றுங்க. ஆண்டவரே நம்ம உலகத்துல இருக்கும் போதே நம்ம தகுதியாக வேண்டும். நம்ம ஆத்மா எப்ப எடுத்துக்கொள்ள கூட நமக்கு தெரியாது. நம்ம எப்போ பரலோ ஆண்டவராக இயேசுக்கு வருவார் நமக்கு தெரியாது. நம்ம எப்போது ஆயத்தமா இருக்க வேண்டும். அதை கர்த்தர் சொல்ல, கர்த்தர் சந்திக்க நீங்க ஆயத்தப்படுங்க. திடீர்னு நம்ம ஆயத்தப்பட முடியாது. நீ கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துன்னு சொல்லி கேட்போமா?
1: நம்ம எல்லாம் எழுத நின்று கர்த்தர் நோக்கி பார்ப்போமா?

அவராய் கர்த்தர் சொன்னார், இதோ உங்களுக்கு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு மீண்டும் நான் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளில் கூட இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் நாம் இழந்து போகலாம், ஆனால் பரலோக ராஜ்யத்தை இழந்து போகணும் என்று சொன்னார். நரகத்துக்கு தான் போகணும், நரக படுகொலிக்கு தான் போகணும், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்று இயேசு சொன்னார். அந்த ராஜ்யத்திற்கு போக விரும்புகிறீர்களா, அல்லது பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களா? அன்பானவர்களே, எதை நீங்கள் இழந்து போனாலும், உங்கள் வீட்டை இழக்கலாம், உங்களுக்கு அருமையானவர்கள் இழந்து போகலாம், பணத்தை இழக்கலாம், வேலை இழந்து போகலாம், சொத்து சுகத்தை இழந்து போனால், ஆனால் பரலோகத்தை மாத்திரம் நம்ம இழந்து போகவே கூடாது. இன்றைக்கு அர்ப்பணம் செய்யுங்க. ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பரலோகத்தை இழந்து போயிடக்கூடாது பிரியமானவர்களே. யார் யாருக்கெல்லாம் அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை தான் நாம் கேட்டோம். முதலாவது, யார் அந்த பரம ராஜ்யத்தை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஆம், மேலானவர்களை விரும்புவோமா, பரலோகத்தை விரும்புவோமா? ஆண்டவரே, அந்த மேலான பரலோகத்துக்கு நான் வர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணம் செய்வோமா? அன்பானவர்களே, இந்த உலகத்தை அல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். விரும்புவோமா? ஆண்டவரே, என்னுடைய ஆசை இந்த பூமி கெடுத்த காலத்தில் இருக்கக்கூடாது, நான் பரலோகத்தை விரும்ப வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிங்கள். இரண்டாவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறாராம், அவரிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு முழு ஹிருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் யார் யாரெல்லாம் இயேசுவிடத்தில் அழியாத அன்புக்குரியோமோ அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். மூன்றாவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறாரா, அவர்களுக்கு ஊழியம் செய்கிறவர்கள், இயேசுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு இந்த ராஜ்யத்தை தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார். எப்படி இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும்? மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். கவனத்தோடும் ஜாக்கிரதையோடும் இயேசுக்கு நீங்கள் உண்மையாய் ஊழியம் செய்யும் பொழுது உங்களுக்கென்று ராஜ்யத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். இரவு பகலங்கு இல்லை, சூரிய வெளிச்சம் தேவையில்லை, தேவனுடைய மகிமையின் பிரகாசம் உங்கள் மேல் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். சொல்லுவோமா, ஊழியத்தை அசட்டை பண்ணி இருக்கிறோமா, சரிவர ஊழியத்துக்கு வராம செய்யாம இருக்கிறோமா? அன்பானவர், இன்றைக்கு இந்த ஊழியத்தை செய்ய, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். என்ன பிரச்சனையும் பார்க்காதீங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். நான்காவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறாராம், மற்றவர்களுக்கு உதவி, தரித்திரருக்கு, ஏழை எளியவர்களுக்கு யார் யாரெல்லாம் இறங்கி உதவி செய்கிறார்களோ அவர்களுக்காக அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் சொன்னார், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யம் என்று சொன்னார். யாருக்கு அந்த ராஜ்யம்? ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்கு, தரித்திரருக்கு இறங்குறவர்களுக்கு. இன்றைக்கு அர்ப்பணம் செய்வோம். எனக்கு தான் கர்த்தர் சொன்னார், பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். இன்னைக்கு அர்ப்பணம் செய்வோம். அந்த நான்கு காரியங்களுக்காக அர்ப்பணம் செய்து தேவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள திவிரிப்போம். நன்றி பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உண்மை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. அப்பா, என் பிதாவின் வீட்டில், வான் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொன்னீரே அப்பா. அந்த பரலோகத்திற்கு வர என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த பரம ராஜ்யத்தின் மீது, அந்த நித்திய வீட்டின் மீது எங்களுக்கு ஒரு வாஞ்சையை தாரும் ஆண்டவரே. அப்ப அந்த வாஞ்சை விருப்பத்தை எங்களுக்கு தாரும். பூமியில் உள்ளவர்கள் மேலானவே நாடுகள் சொன்னீரே, உன் மீது இந்த நாட்டத்தை எங்களுக்கு கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. உம்மிடத்தில் நாங்கள் அழியாத அன்புடனே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறக்கூடிய அந்த அன்பை எங்களுக்கு தாரும் ராஜா. நாங்கள் உமக்கென்று உண்மையோடு உத்தமத்தோடு ஊழியம் செய்யக்கூடியவர்களை எங்களை மாற்றும் ஆண்டவரே. உம்மிடத்தில் பெற்ற ஊழியத்தை நாங்கள் செய்ய கண்ணும் கருத்துமாயிருக்கு எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாய், தரித்திரருக்கு இறங்குறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. அப்ப அந்த வசனத்தை கேட்டு அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் கர்த்தருடைய கரம் இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக இப்பொழுது அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆயத்தப்படுத்தும் ஐயா. அந்த பரலோக ராஜ்யத்தின் மீது ஒரு வாஞ்சையை இப்பொழுது கர்த்தர் உருவாக்குவீராக. தேங்க்யூ லார்ட். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் கர்த்தருடைய ஆவியின் ஒரு விசை கடந்து வரும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆவியின் இறங்கி அப்ப அந்த வசனத்துக்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை தொடுவீராக, வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போவதற்காய் கோரி நன்றிகள் அப்பா. நன்றி நன்றி நன்றி நன்றி. வேதம் சொல்கிறது, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு தேவனே. ஆம்,
பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் கரத்தில் அர்ப்பணம் செய்து அவர் நோக்கி பார்த்து கூப்பிடுவோமா, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வந்து தங்குங்கப்பா, நான் பரலோகத்துக்கு வர வேண்டும் ஆண்டவரே, ஐயா எனக்குள் வர வேண்டும் ஆவியானவரே, எவ்வளவு நேரங்களை காலங்களை வீணாக்கிட்டேன்ப்பா, என்னை மன்னியும், உன் மீது வாஞ்சியை எனக்கு உருவாக்கும், தேவன் மேல் வாஞ்சி எனக்கு உருவாக்கும் ஆண்டவரே, தேவனுக்கு அன்பு கூறுவதற்கு ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் அவருக்கென்று உமக்கென்று உண்மையை ஊழியம் செய்ய எனக்கு அந்த பெலத்தை கொடுங்க ஆவியானவரே. ஏழை எளிய மக்கள் மீது நான் தரித்திரம் நினைத்துக் கொள்ள முடிக்கும், அவர் உதவி செய்ய முடிக்கும், அந்த அன்பை என் உள்ளத்துல ஊற்றும், வாங்க பரிசுத்த ஆவியானவரே என்று சொல்லி வாஞ்சியோடு நம்ம கேட்போமா. பிரைஸ் தி லார்ட்.

0: போடுங்க ஆண்டவர், அக்கிரிய போடுங்க ஆண்டவர், அக்கிரிய போடுங்க ஆண்டவர், அக்கிரிய போடுங்க ஆண்டவர். வல்லமையால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. வல்லமையினால் நிரப்புகிறாது, அக்கிரியால் நிரப்புகிறாது, தேவப்பிரசுரத்தால் நிரப்புகிறாது, மகிமையினால் நிரப்புகிறாது, அக்கிரியால் நிரப்புகிறாது. ஆண்மை கண்களை திறந்துருங்க ஆண்டவர், திறந்துருங்க, அறிந்து கொள்ளட்டும், அண்டி கொள்ளட்டும், உங்களுக்கு அன்பு கொள்ளட்டும் ஆண்டவர். ஓ சீச சீச சீச சீச சீச சீச. வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை. நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. உமை துதிக்கிறமை, போற்றுகிறமை, வாழ்த்துகிறோம், அணுகிறமையா. நீர் நிரப்பி கொண்டிருக்கிறீங்கப்பா, எங்க பலத்தில அல்ல ஆண்டவரே, பராக்கத்தில் அல்ல, நீர் நிரப்பி கொண்டிருக்கிறீரப்பா. உமக்கு மகிமராஜ்பா, நிரப்பி கொண்டே இருங்கப்பா, நிரப்பி கொண்டே இருங்கப்பா. மனக்கண்கள் திறந்துடுங்க, பிரகாச மனக்கண்ணில் தந்தர்களும். ஆண்மை கண்கள் திறந்துடுங்க, திறந்துடுங்க, திறந்துடுங்க, திறந்துடுங்க. இன்னும் இன்னும் இன்னும் ஆண்டவர், இன்னும் ஆண்டவர் பேசுங்கப்பா, பிள்ளையிலோடு பேசுங்க ஆண்டவர், பிள்ளையிலோடு பேசுங்க ஆண்டவர், பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர. அன்பாய் வழிநடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த மக்களை ஆசீர்வதிங்கப்பா. வல்லமையில் நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், கொடப்படாத மக்கள் கொடப்படணும், தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும். பரிசுத்த பாதையில் நடத்துங்க ஐயா, பரலோகசியா மாற்றுங்கப்பா. அக்கினி மலர்ந்து காத்துக்கோங்க, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பீங்க ஏசப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. என்ன நோயா இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, என்ன பலந்தாலும் குணமாக்குங்க ஏசப்பா. மந்திர சக்திகள் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அதமாக்கிப்படுங்க, அபத்தமாக்கிப்படுங்க, நிர்மலமாக்கிப்படுங்க ஆண்டவர். வல்லம் இறங்கட்டும், வியாதிகளை குணமாக்கு ஆண்டவர். இப்படி வல்லம் எல்லாருக்கும் இறங்கட்டும், வியாதியை குணமாக்கும் அப்பா, நோயை குணமாக்கும், பலந்த குணமாக்கும். மந்திரம் செய்வனைகள் எல்லாம் உடைத்து படுங்க, பிசாசுங்க எல்லாம் அழித்து படுங்க, அதமாக்கி போடுங்க. கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. ஆண்மை கண்கள் திறந்துடுங்க, அறிந்து கொள்ளும், எண்ணிக்கொள்ளுமை சார்ந்து கொள்ளணும் ஆண்டவர. அப்பா வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, குழந்தை பாய்க்கெல்லாம் சௌரி குழந்தை பாய்த்தாங்க, திருமணம் நடக்காத சகுலுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. மாயமந்திர சக்தி எல்லாம் அழித்து போடுங்க, கட்டப்பட்ட மக்கள் விடுதலையாக்கப்படட்டும் ஐயா. சீமனுள்ள தேவனையுமே துதிக்கிறோம், துதிக்கிறோமே. தொழிற்சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரஞ்சர் குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பாவத்திலையும் சாபத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. படிக்கிறவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞான சக்தியை கொடுங்க ஆண்டவர. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க ஐயா, பலத்த அற்புதங்களை அடையாளம் செய்யுங்க. உங்க மகத்துமில நாம மாத்திரம் ஐயப்படட்டுமே, எங்களுக்கு அல்ல கத்தாவே, எங்களுக்கு அல்ல, உங்க பரிசுத்த நாமம் ஐயப்படுவதாக கர்த்தாவே. எங்க பிள்ளைகள் யார் பெயிலாக கூடாது ராஜா, எல்லாருமே நல்ல மதிப்பினாங்க பாஸ் பண்ணணும் அப்பா. எல்கேஜியிலிருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாஸ் பண்ணுங்க, நாம் மையப்படணும், யாருமே பெயிலாக கூடாது ராஜா. உங்க நாம மாத்திரம் ஐயப்படட்டும். பரலோகத்தின் தேவனே அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மையப்படுத்துங்க, மகிமையான கரிச்சிங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதி கனமாக்கி முக்கிய செலுத்துறோம், ஏஸ்பானாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவியிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும், யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது, வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது, ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல, உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முழு வேதாகமும், வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணின்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, அதை நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பேர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதெல்லாம் ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: சிறிய மாணவர்களே, உங்களின் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது, மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.in.

0: மற்ற வியாதிய குணமாக்கணும். செவத்துல ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு வரங்கள் வேணும், வல்லம் வேணும், குணமாக்குற வல்லம் வேணும்னு சொல்லி ஆண்டவர் கேட்கணும். எனக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை அதுதான், வியாதியை குணமாக்கவும்
1: பிசாசிலே துரத்தும்படி,
0: பிசாசை துரத்தும்படி
1: அவர்கள் அதிகாரம் உடையவர்களா இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார்.
0: அதிகாரம் நம்மள சும்மா சாதாரண ஏற்படுத்தல, தேவன் எதுக்கு ஏற்படுத்திருக்காரு? நம்மள அதிகாரம் உடையவர்களா இருக்கிறது தான் தேவன் நம்மளை ஏற்படுத்திருக்கிறாரு. பிசாசு துரத்து நோய்களை குணமாக்கணும், நம்ம மற்றவங்களுக்கு ஆண்டவர் பத்தி சொல்லணும், அதுக்கு தான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர்கள் நிருபம் 15:18
1: புறச்சாதியாரை,
0: புறச்சாதியாரை
1: வார்த்தையினாலும்,
0: வார்த்தையினாலும்
1: செய்கையினாலும்,
0: செய்கையினாலும்
1: கீழ்படிய பண்ணும்படிக்கு,
0: வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்படும் பொருட்டு
1: அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும்,
0: அற்புதம் அடையாளங்கள் பலத்தினாலும்,
1: தேவ ஆவியின் பலத்தினாலும்,
0: தேவ ஆவியின் பலத்தினாலும்,
1: கிறிஸ்துவானவர்,
0: கிறிஸ்துவானவர்
1: என்னை கொண்டு நடப்பித்தவைகளை,
0: என்னை கொண்டு நடப்பித்தவைகளை
1: சொல்வதும் அல்லாமல்,
0: சொல்லுவதும் அல்லாமல்
1: வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை,
0: வேறொன்றையும் சொல்ல துணிவதில்லை. பார்த்தீங்களா, அற்புதம். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை என்ன செய்யணும்? மற்றவங்க மத்தியில் நம்ம நம்மளை கொண்டு தேவன அற்புதம் செய்யணும், அடையாளங்களை செய்யணும், நம்மளை கொண்டு அநேக வியாதிகள் பலவீனங்களை குணமாக்கணும். அதுக்கு தான் தேவன் நம்மளை அனுப்பியிருக்கிறார். முத கர்த்தர் எதுக்காக தெரிஞ்சு கொண்டாரு? ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரெண்டாவது கர்த்தர் தெரிஞ்சு நோக்கம், கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம செய்யணும். கர்த்தர் நம்ம செய்த நன்மைகளை, அன்பு, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பாராட்டிய ஆசீர்வாதம் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லணும். நம்ம எப்போதும் தேவனோடு கூட இருக்கணும். அது மாத்திரல, மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும், வியாதியை சுகமாக்கணும், பிசாசை துரத்தணும். அல்லேலூயா. அதுக்கு தான் தேவன் நம்மளை தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. நம்ம செய்யறோமா யோசித்து பாருங்க, நம்ம உண்டு நம்ம குடும்பம் உண்டு இதே போகுது அப்படின்ட்டு இருக்கிறோமா? கர்த்தருக்கு எதையாவது நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, எபேசியர் புஸ்தகம் 1:4
1: தமக்கு முன்பாக,
0: தமக்கு முன்பாக
1: நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும்,
0: அன்பில பரிசுத்தம் உள்ளவர்களும்,
1: குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு,
0: குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்கு
1: அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே,
0: உலக தோற்றத்துக்கு முன்னே
1: கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே,
0: கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொள்ள, நம்ம எப்படி இருக்கணும்? அன்பில குற்றம் இல்லாதவர்கள் இருக்கணும், அன்பா இருக்கணும். வேற என்ன செய்யக்கூடாது? குற்றம் இல்லாம பரிசுத்தமா இருக்கணும். யாரும் நம்மளை குற்றம் கண்டுபிடிக்காத விடிக்கி இருக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நமக்கு என்ன செய்ய, உலகம் எப்ப தெரிஞ்சிட்ட நம்மள இல்ல, உலகம் தோற்றதுக்கு முன்னாடி தெரிஞ்ச எவ்வளவு ஒரு பாக்கியம் பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய பாக்கியம், உலகம் தோன்றதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிட்டாரு. 3:5-6
1: பிரியமானவனே,
0: பிரியமானவனே
1: நீ சகோதரருக்கும்,
0: சகோதரருக்கும்
1: அந்நியருக்கும்,
0: அந்நியருக்கும்
1: செய்கிற யாவற்றையும்,
0: செய்கிற யாவற்றையும்
1: உண்மையாய் செய்கிறாய்,
0: உண்மையாய் செய்கிறாய்.
1: அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து,
0: அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து
1: சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள்.
0: சபைக்கு முன்ன என்ன செஞ்சாங்களாம்? அவங்க உண்மையான அன்பு குறித்த பத்தி சபைக்கு முன்னால எல்லாரும் சாட்சி சொல்லலாம். அத நம்ம அன்பு குறை உள்ளத்திலொன்னு உதட்டிலோடு இருக்கக்கூடாது. உள்ளத்துல அன்பா இருப்போம், வெளியே வந்து ஒரு மாதிரி இருப்போம். சிலர் உள்ளத்துல ஒரு மாதிரி இருப்பாங்க, வெளியே வந்து ரொம்ப அன்பா பேசுற மாதிரி இருப்பாங்க. அவங்க அன்பை பத்தி சபையில இருந்து சாட்சி சொன்னாங்களாம், அவங்களுக்கு உண்மையா இருந்தாங்களாம். நம்ம அன்புல குற்றம் இருக்கவே கூடாது. அப்படி ஒரு அன்பு குற்றம் தான் தேவன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறாரு. அல்லேலூயா. முத கத்துறது தெரிஞ்சாரு, ரட்சிக்கப்படுது. ரெண்டாவதாக ஆண்டவர் புண்ணியங்களை எல்லாருக்கும் அறிவிக்கிறதுக்காக. மூன்றாவது, நம்ம அன்பில பரிசுத்தமும் குற்றம் இல்லாத எப்ப தெரிஞ்சிட்ட நம்மள இல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிஞ்சிட்டாரு. யோவான் சொல்றாரு, அந்த சபை மக்கள் எப்படி இருந்தாங்களா? அன்பில உண்மை உள்ளவர்களா இருந்தாங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன் உங்களுக்கு எல்லாம், எவ்வளவு செஞ்சிருக்கேன்னு வாங்க. இவர் என்ன செய்யற, யோவான் வந்து அவங்க சபை மக்களை பத்தி சொல்றாரு. பாரு, நீ செய்யற யாவற்றையும்
1: உண்மையாய் செய்கிறாய்.
0: பத்திகள் உண்மையாய் செய்யறாங்க. நம்ம எல்லாம் என்ன செஞ்சோம்? கொஞ்சம் ஏதாவது ஒண்ணு செஞ்சிட்டோம்னா, இவங்களுக்காக நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன், செஞ்சு என்ன கிடைச்சிச்சு எனக்கு, கிடைச்சது இதுதான் கிடைச்சிச்சு, என்னெல்லாம் உங்களுக்கு செஞ்சேன், எப்படிலாம் செஞ்சேன், நம்மளே சொல்லி கட்டிடுறோம். ஆனா யோவான் சொல்றாரு, அவங்க சபை மக்களை பார்த்து அவங்க செய்யறதெல்லாம் எப்படி செஞ்சாங்களா? உண்மையா செஞ்சாங்க. நம்ம உண்மையா செய்யறோமா? அருமையான கொஞ்சம் உள்ள தளசி பாருங்க. நம்ம வெளியே ஒரு பேசுறோம், உள்ளத்துல ஒன்று பேசுறோம். அவங்க செய்யறதெல்லாம் எப்படி செஞ்சாங்களா? உண்மையா செஞ்சிருக்காங்க. நம்ம செஞ்ச ஒரு சின்ன ஒரு காரியம் செஞ்சுட்டா அது எத்தனை தடவை சொல்லி காமிப்போம்? நிறைய தடவை சொல்லி காட்டிடுவோம். நிறைய தடவை நிறைய பேர் காணிக்க கொடுத்த கூட பின்னாலாம் போய் சொல்லிடுறாங்க. காணிக்கு யாருக்கு கொடுக்கறோம்? காணிக்கு யாருக்கு கொடுக்கறோம்? அது கூட நிறைய பேர் நினைச்சிருக்க, பின்னால் போய் இப்படிலாம் அவளை செஞ்சுறேன் இவ்வளவு செஞ்சுறேன் அவளை செய்யறேன். கத்துடி வேதம் சொல்லுது வலதுகை சேருது இடதுகைக்கு தெரியக்கூடாது. நிறைய பேர் நம்ம அப்படி இருக்கிறதே இல்லை, செய்யறோம் எதை செய்யறோம் இதை செய்யறோம் அதை செய்தன்னு பின்னால் போய் சொல்லிடுறோம். ஆனா யோவான் காலத்தில் சபை மக்கள் என்ன செஞ்சாங்களா, அவங்க செய்யறது எப்படி செஞ்சாங்களா, உண்மையாய் செய்தாங்க. யார் சாட்சி கொடுக்கிறார், அவங்க சபை மக்களை பார்த்து அவர் சாட்சி கொடுக்கிறாரு. ஹலேலூயா. நம்ம வாழ்க்கை அப்படி மாற வேண்டும். அஞ்சு பீத்த கொடுத்தா கூட கத்திரி தானே கொடுக்கிறோம், அது வந்து யாருக்கு என்ன செஞ்சிருக்கு, வலதுகை செய்யறது இடதுகைக்கு தெரியக்கூடாது. நம்ம யாருக்கு சின்ன உதவி செஞ்சாலும் அதை நம்ம சொல்லி காட்டக்கூடாது. அது சொல்லி காட்டிட்டா அது உங்களுக்கு பலனே இருக்காது. சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல உங்களுக்கு பலன் இருக்காது. சின்ன காரியம் செஞ்சாலும் சரி, பெரிய காரியம் செஞ்சாலும் சரி, அதை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது. இல்ல செய்யாமலே இருந்துடலாம், அதோட என்ன செஞ்சிடலாம் சொல்லுங்க, அதோட செய்யாமலே இருந்துடலாம். செஞ்சிட்டு செஞ்சிட்டு நம்ம சொல்லி காட்டுறதோட அதோட செய்யாமலே இருந்துடலாம். சொல்லிட்டோம்னா அந்த உதவி என்ன செய்யலாம், ஒண்ணுமே இல்லாமல் போயிடுது. எதை செய்தாலும் மனப்பூர்வமா செய்யணும், அது உண்மையா செய்ய வேண்டும், உண்மையான அன்பு கூற வேண்டும். அதுக்குத்தான் தேவராய் கத்த நம்மள என்ன உள்ளக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவனாய் கத்த நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, நம்மளை தெரிந்து கொண்டார். பரிசுத்தமும் குற்றம் மற்றவளா இருக்கிறது கத்த நம்மள தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. நம்ம அன்பு உண்மையா இருக்க வேண்டும். வெளியே ஒண்ணு உள்ள ஒண்ணு பேசினா கத்துக்கு பிரியமில்லாத காரியம். எதை செய்தாலும் கத்திற்காக நம்ம செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கிறோம், உள்ளத்தை அரிசி பார்ப்போம். அரிசி பார்த்து இன்னைக்கு நம்ம கர்த்தர் ஒப்பு கொடுப்போம். ஒன்னு குறிஞ்சர் புஸ்தகம் 1:8.
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே,
0: நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே,
1: நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி,
0: குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி,
1: முடிவு பரியந்தம்,
0: முடிவு பரியந்தம்,
1: அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார்,
0: அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, குற்றம் சாட்டப்படக்கூடாது ஆண்டவரே, என்னை முடிவறிந்து ஸ்திரப்படுத்துமே, என்னை மாற்றும் சொல்லி நம்ம கர்த்தருக்கு கேட்போம். அதுக்குத்தான் தேவனை கர்த்தர் உலகம் தோற்றதுக்கு முன்னாலேயே கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறாரு. பரிசுத்தமும் எப்படி வாழ நம்ப, பரிசுத்தமும் குற்றமற்றவர்களா வாழ வேண்டும். இந்த உண்மையான அன்பு கூற வேண்டும். உள்ளத்தில் ஒன்று வெளியொன்று இருக்கவே கூடாது, உண்மையான அன்பு கூற வேண்டும். அதுக்குத்தான் கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருக்கு, குற்றம் சாட்டப்படா இருக்கு, கர்த்தர் நம்மளை முடிவரை நம்மளை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 12:41.
1: யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு,
0: யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு
1: நினைவே பட்டணத்தார்,
0: நினைவின் பட்டத்தார்
1: மனம் திரும்பினார்கள்,
0: மனம் திரும்பினார்கள்.
1: இதோ
0: இதோ
1: யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார்,
0: யோனாவிலும் பெரியவர் ஆண்டவரை இயேசுகிறிஸ்து நடுவில் இருக்கிறார், இங்கே இருக்கிறார்.
1: அதனால்
0: அதனால்
1: நியாய தீர்ப்பு நாளிலே,
0: நியாய தீர்ப்பு நாளிலே
1: நினைவே பட்டணத்தார்,
0: நினைவே பட்டணத்தார்
1: இந்த சந்ததியாரோட எழுந்து நின்று,
0: இந்த சந்ததியோட எழுந்து நின்று
1: இவர் மேல் குற்றம் சுமத்துவார்கள்,
0: இவர் மேல் குற்றம் சுமத்துவார்கள். நம்ம கர்த்தருக்குள்ள உண்மையான அன்பு இல்லாம, உண்மையான பரிசுத்தம் இல்லாம வாழ்வோமானா அந்த நினைவு பட்டத்தை நினைச்சுக்கிறார், நியாய தீர்ப்பு நாளில் எழுந்து நம்ம மேல குற்றம் சாட்டுவார்களாம். அப்படிதான் வாசிக்க கேட்டோம், நினைவு பட்டத்தில் எழுந்து உங்க பிள்ளைகள் இப்படிலாம் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம மேல குற்றப்படுத்துவாங்களாம். அதுக்குனால இப்பயே நம்ம உலகத்துல இருக்கும்போது வாழ்க்கையில் நம்ம கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கே நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே உண்மையான அன்பு கூறணும், அன்பில பரிசுத்தமா இருக்கணும். ஆண்டவரே எனக்கு குற்றம் சாட்டப்படாதிக்க நிறுத்த முடிவரும் ஸ்திரப்படுத்தும் அப்பா, என் சரிப்படுத்தும் சொல்லி நம்ம கேட்கணும். ஹல்லேலூயா. 4வதாக பாக்கம் புஸ்தகம் 7:6.
1: நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம்,
0: நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம்,
1: பூச்சக்கரத்தில் உள்ள,
0: பூச்சக்கரத்தில் உள்ள
1: எல்லா ஜனங்களிலும்,
0: எல்லா ஜனங்களிலும்
1: உன் தேவனாகிய கர்த்தர்,
0: உன் தேவனாகிய கர்த்தர்
1: உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார்.
0: நம்மளை எழுச்சிருக்க எல்லா ஜனத்தோட நம்மள எப்படி தெரிஞ்சிருக்கிறாரு, சொந்தமா இருக்கிறதுக்காக தேவன் நம்ம தெரிஞ்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. முத ஆண்டவராகிய இயேசுக்கு நம்மள எது தெரிஞ்சாரு, ரட்சிக்கப்படுறதுக்காக தெரிஞ்சு கொண்டார். ரெண்டாவது நம்ம தேவனுடைய புண்ணியங்கள் மற்றவங்களுக்கு அறிவிக்கிறது. மூன்றாவதாக நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நம்ம பரிசுத்தமும் கர்த்தர் வரும்போது அன்பில் பரிசுத்தமா இருக்கிறதுக்காகவும் குற்றமற்ற வாழ்வுக்காக கர்த்தர் தெரிஞ்சிட்டாரு. நான்காவதாக எது தெரிஞ்சுக்கிறாரு, கர்த்தருக்கு சொந்தமான சலம் இருக்கிறதுக்காக கர்த்தர் அவரை தெரிஞ்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் சொந்த சலமா இருக்கிறதுக்காக கர்த்தர் தெரிஞ்சிருக்கிறாரு. எபேசியர் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் 12 வசனம்.
1: அவருடைய தீர்மானத்தின்படியே,
0: அவர் தீர்மானத்தின்படியே
1: நாங்கள் முன்குறிக்கப்பட்டு,
0: அவர் தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு
1: கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி,
0: அவர் சுதந்திரமாகும்படி
1: தெரிந்து கொள்ளப்பட்டோம்.
0: நம்ம எதுக்காக கர்த்தர் தெரிஞ்சிருக்க? 4வதாக கர்த்தருடைய சுதந்திரம், சொந்த சாதியா இருக்கிறதுக்காக. இங்க என்னத்துக்காக தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு? கர்த்தருடைய சுதந்திரமா இருக்கும்படி. ரோமர்ல வாசிக்கிறோம், 8:17, சுதந்திரம்னா அவர் பிள்ளைகளா இருக்கிறோம். வாசிங்க, ரோமர் 8:17.
1: நாம் பிள்ளைகளானால்,
0: நாம் பிள்ளைகளானால்
1: சுதந்திரமாமே,
0: சுதந்திரமாமே. இப்ப நம்ம எப்படி இருக்கோம்? கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய சுதந்திரமா இருக்கிறோம். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. பிள்ளைன்னா அவருடைய சுதந்திரம், அவர் சொந்த பிள்ளைய நம்ம மாத்தி இருக்கிறாரு. அதுக்கு தான் கர்த்தர் நம்ம தெரிஞ்சிருக்கிறாரு. 1 Yohan 3:1-2.
1: நாம் தேவனை பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே,
0: தேவனை பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே
1: பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு,
0: பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு
1: எவ்வளவு பெரியதென்று பாருங்கள்,
0: எவ்வளவு பெரியதென்று பாருங்கள்.
1: உலகம் அவரை அறியாதபடியினாலே,
0: உலகம் அவரை அறியாதபடியினாலே
1: நம்மையும் அறியவில்லை,
0: நம்மை அறியவில்லை.
1: பிரியமானவர்களே,
0: பிரியமானவர்களே,
1: இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்,
0: இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்.
1: இனி எவ்விதமா இருப்போம் என்று,
0: எவ்விதமா இருப்போம் என்று
1: இன்னும் வெளிப்படவில்லை,
0: வெளிப்படவில்லை.
1: ஆகிலும்,
0: ஆகிலும்
1: அவர் வெளிப்படும் போது,
0: அவர் வெளிப்படும் போது
1: அவர் இருக்கிற வண்ணமாகவே,
0: அவர் இருக்கிற வண்ணமாகவே
1: நாம் அவரை தரிசிப்பதினால்,
0: தரிசிப்பதினால்
1: அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம்.
0: பாத்தீங்களா, அவர் இருக்கிற வண்ணமே நம்ம தரிசிக்கணும். நம்ம எப்படி ஆயிரும் பரலோகத்துல? அவருக்கு ஒப்பாயிரும், அவரை போல மாற போறோம். ஹல்லேலூயா! அவர் பிள்ளை நம்ம இருப்பதுனால பரலோகத்துல நம்ம எப்படி இருப்போம்? அவருக்கு ஒப்பா இருப்போம், அவரை போலே நம்ம இருக்க போறோம். அதுக்குத்தான் தேவன் நம்மளை தெரிஞ்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா? கர்த்தர் தெரிந்து கொள்றவங்களுக்கு எவ்வளவோ பெரிய பாக்கியம். அதுக்குள்ள நம்ம இழந்து போகாதபடி பிசாசன் எத்தனையோ வஞ்சனையை கொண்டு வருவான். அவனுக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. எந்த நிலையில வஞ்சித்தாலும் நமக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் செபித்து செபித்து நம்ம என்ன செய்யணும்? ஜெயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். இதுவரை கர்த்தருடைய வார்த்தை கேட்டேன்னா இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பாடியை சித்து வழி நடத்த எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றி ஓடுமை துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சூழ்நிலை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செவிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செவிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதியின் பிதாவத்திலிருந்து இறங்கி வருகிறது. மாறுதல் இல்லை வேற்றுமையான எந்த நிலையிலும் சொன்னீங்கள் அன்பின் தகப்பனே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சகல நன்மையும் சம்பூர்ண கொடுத்துடல முடியாது செவிக்கிறோம். அப்பாமை ஸ்தோத்திரம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தர் தேவடங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னேன். எங்கள் பரம தகப்பனே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சகல நன்மையை சம்பூர்ணமாக கொடுத்து அவங்க வாழ்க்கையிலுடைய கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்திருங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. ரச்சனை சந்தோஷத்தை தாங்க, உற்சாகத்தின் ஆவியை தாங்க பிடிச்சிங்க. உன்னத பலத்தில் இடக்கட்ட முடியா கெஞ்சுகிறங்க தாவே. ஐயாமை நோக்கி கெஞ்சிரும். ஒவ்வொருவருமே அறிந்து கொள்ளணும், அண்டிக் கொள்ளணும், சார்ந்து கொள்ளே சப்பா. உம்மோடு இணைந்து வாழ இறக்கம் பாராட்ட வேண்டுமா செவிக்கிறோம். பரிசுத்தின் அபிஷேக அளவுலாம் ஊற்றுங்க பக்கினை போட முடியாது கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேவையும் நிறைவேற்றி அவங்களை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் கெஞ்சுகிறோம். நன்மையான காரியத்தை வாழ்க்கையில் செய்து உங்க நாமத்தை மகிப்படுத்தப்படுற அன்புக்காக இரக்கத்துக்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க எஸ்அப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன பலவீனாலும் சுகமாக்குங்கப்பா. அப்பா எங்க பலவீனத்தில ஏற்றுக்கொண்டு நோயில சிறுவர் சுமந்துட்டீங்கப்பா. அப்ப ஒவ்வொரு வியாதி பலவீனங்கள் நோயில நீக்கிப்பட முடியாது கெஞ்சி மண்டாடி கேட்கிறோம். மந்திரம் செய்வனைகள் பெல்லிசுனிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்புறப்படுத்தி செவிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க. திருமணமாக்காத குடும்பங்களை திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத சகோதரி குழந்தை பாக்கத்தை தரணும். சம இல்லாத குடும்பத்துல சமானத்தை தரணாண்டவரே. கடன் கண்ணீர் வேதனையோடு இருக்கிற மக்களுக்கு விடுதலை செய்யணும் ஐயா. அப்பாமை ஸ்தோத்திரம். பிரகாசம் அணக்கண்ணில திறந்து விடுங்கப்பா. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாரு சுவாமி. அப்பாமை ஸ்தோத்திரம். கண் பார்வை குறைவுள்ளவங்களை கண்ணை தொட்டு சுகமாக்குங்க. காது கேட்காதவங்களுக்கு காது கேட்க உதவி செய்யுங்க சப்பா. ஐயாமை துதிக்கிறோம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா. ஐயாமை நோக்கி கெஞ்சுகிறோம் அப்பா. தகப்பனே, கேன்சர் கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க. சுகர்ல கஷ்டப்படுற மக்களை சுகர் குணமாக்குங்க. ஐயாமை துதிக்கிறோம். கிட்னி பலவீனப்பட்ட மக்களை சுகமாக்குங்க. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. குணமாக்குங்க, குணமாக்கும் ஐயா. குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. வசன் தனிப்பி குணமாக்கின்னு சொன்னீங்களா ஆண்டவரே? அப்படி ஆய் குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. தலை சுத்து பலவீனம் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். பெரும்பாடு நாள் கஷ்டப்படுற மக்களுக்கு குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்த முடியாது கெஞ்சிரும். தகப்பனை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா செபிக்கிறோம். தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் செழிக்கணும் தலைக்கணும் ஆசீர்வித்து உயர்த்துங்க அப்பா. தொழில் ஆசீர்வாதமா இருக்கணும், உங்க நாம மகிழ்படுத்தும் அப்பா. கேசில இருக்க மக்கள் வெற்றியை தாங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் ஐயா. வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்விக்க வேண்டும், உங்க நாம மகிழ்பட வேண்டும். கத்துடைய கிருப, கத்துடைய பிரசனம் மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிறோம். பரலோக அக்கினி மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிறோம். அற்புதங்களை அதிசயங்கள் ஒரு வாழ்க்கையில செய்யுங்கப்பா. நீர் அப்படி செய்யப்படுதாய்க்காய் கோடான கொடி நன்றி. எல்லா துதிகான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சகர் யேசுவா நாமத்துக்கு மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டார், கலங்காதீங்க.
2: என்னோட பேர் ஷாரோன். எனக்கு இடது காது பக்கம் மீங்கி இருந்தது, அந்த வாயெல்லாம் ஒரு பக்கமா இழுத்து ரொம்ப முடியாம இருந்தது. அப்ப நாங்க டாக்டர் எடுத்து போய் காமிச்சப்போ டாக்டர் சொன்னாங்க கண்டிப்பா அந்த ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும், அது பயங்கர கட்டியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேலையில நான் போன் பண்ணி சிஸ்டர் அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணினேன். அந்த வேலையிலயே அந்த வலி முழுவதுமே போயிடுச்சு, வீக்கமும் குறைஞ்சிருச்சு. அந்த கட்டி முழுசா கரைஞ்சு வர கர்த்தர் கிருபை செய்தாரு. இப்படி செய்த தேவன் கூட கொடி நன்றி.
3: கர்த்தரே பரிசுத்தாம ஸ்தோத்திரம். நான் ரெண்டாவது குழந்தை மாசமா இருக்கிறப்ப சுகர் அதிகமா இருந்தது. அப்ப டாக்டருங்க சொன்னாங்க உங்களுக்கு நார்மல் ஆகாது, அதனால நீங்க ஊருக்கெல்லாம் போவேன், ஆபரேஷன் பண்ணிட்டு குழந்தை எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் அக்கா போன் பண்ணி ஜெபம் பண்ணதுன்னு சொல்றாங்க, டாக்டர் ஜெபம் பண்ணிக்காங்க. அதே மாதிரி அக்கா டெய்லி எனக்காக ஜெபிச்சாங்க. டெலிவரி டைம்ல நல்ல நார்மல் பிரசவத்தை தேவன் கொடுத்தாரு.

0: கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்த அக்காக்கும் நன்றி.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431001, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
2: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஊழியத்தை ஜபத்தாலும் பணத்தாலும் தாங்கி வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431001, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா.
5: எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, Tolbar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kurnool, 643101, Nilgiri, South India. Cell phone numbers 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website, andatjesus.com. God bless you.

அன்பானது நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிறதால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? ரெண்டு நான்கு பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்து தான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்தெடுக்கிறார். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கத்தெடுக்கிறவர்கள் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தான் யூஸ் பண்றாரா? ஒன்னு, ரெண்டு, மூணு, எல்லாத்தையும் யூஸ் பண்றீங்க? இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசு கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் நம்முடைய இயேசு கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள்னு சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ இமேஜ் ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலாம். இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்க பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும் ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகம் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும்னு விரும்புனீங்கன்னா ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கறேன், எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது. அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ள தமிழ், ஆங்கிலம்.

ஒரு புறம். இன்னொரு புறம் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி, அது பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஆண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன்ல டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம், ஆதியாந்தர் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், ஒருத்தருடைய அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கிட்ட வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம் சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உள்ள பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும், மெசேஜிங்க, அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க அதை உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.

0: முதல் விசுவாசம் இருந்தாதான் பரலோக ராஜ்யத்துக்கு விசுவாசம் இருந்தாதான் இளைப்பாறுதல பிரவேசிக்க முடியும். ரெண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்டவங்க பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். மூன்றாவது கிறிஸ்தவுடையவர்கள் என்ன செய்யுங்க, ஆண்டு வரும்போது என்ன செய்வாங்களாம், உயிர்ப்பிக்கப்படுவார்கள். யாரு அது? கிறிஸ்தவம் கிடையாது. கிறிஸ்து ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்து ஆவி கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்? தங்களை மாம்ச ஆசை இச்சைகளை என்ன செய்யணும்? சிலுவில அறையப்பட்டிருக்கணும். நான்காவதாக யோவான் சுவிசேஷம் 6:54
1: என் மாம்சத்தை புசித்து
0: என்
1: ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன்.
0: கடைசி நாளில் எழுப்புவேன். மாம்ச கத்தடி மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்க நிறைய பேர் ஞாபகம் எடுக்காம போயிடும். எவ்வளவு நாள் தான் ஆண்டு விட்டு தூரமா இருக்க முடியும்? கத்தடி உப்பு கொடுத்த ஆண்டவரே என்ன மன்னியும் சொல்லி கேட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் ரத்தத்தையும் சரீரத்தையும் புசிக்கணும். கத்து சொல்றாரு என்ன மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்றவங்கள கடைசி நாள்ல எழுப்பேன்னு சொல்லாம ஆண்டு விட்டு ஒப்புறையிட வேண்டியாரு. எவ்வளோ ஆண்டு விட்டு பிரிஞ்சே வாழ முடியும்? கத்துரு உப்பு கொடுத்துரு ஆண்டவரே மன்னிங்கப்பா என் குறைகளை மன்னிங்க. குறை பாவம் செய்வது இந்த உலகத்துல யாருமே இல்ல. எல்லாரும் ஒரு இடத்துல ஒரு விதத்துல தப்பு பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்ப நம்ம ஆண்டு விட்டு என்ன செய்யணும்? உப்பு கொடுத்துடணும். ஆண்டவரே பாவங்களை மன்னிங்க, என்ன இவ்வளவு நாள் எவ்வளவோ பாவம் செய்யிருக்கப்பா என்னை மன்னிச்சிருங்க, உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க சொல்லி நம்ம ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுக்குன்னு சொல்லி எவ்வளவு நாள் தான் வராபோஜனம் எடுக்காமல் இருக்க முடியும்? நம்ம யார் இல்லாமல் வாழ்ந்த இயேசுகிறிஸ்துலாம் உலகத்தில் வாழவே முடியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் ரத்தத்தை பாடம் போடணும், அவர் சரீரத்தை புசிக்கணும். அல்லேலூயா. அதை சொல்றாரு எப்படி இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. 1 Corinthians 11:27-31 வரைக்கும்
1: இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான்.
0: குற்றமுள்ளவனாய் என்ன அபாத்திரம் என்ன வந்தவன் ஞான ராபோஜன் எடுத்தம் போனோம் அப்படி இருக்க கூடாது. அது மாதிரி சரி நம்ம என்னென்ன குறை இருக்கு நம்ம உள்ள தலசி பார்த்து ஆண்டவர்கிட்ட அறிக்கணும். அபாத்திரமா புசிக்க கூடாது. அவர் என்ன ரத்தத்தையும்
1: ரத்தத்தையும் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து
0: பாத்தீங்களா தன்னைத்தானே சோதிக்க வேண்டும். இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கேன் நேத்து என்ன பஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம தன்னைத்தானே சோதித்து பார்க்க வேண்டும். சோதித்து பார்த்து தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே நான் நேரத்தில் இவ்வளவு செஞ்சப்ப இன்னைக்கு இதை பேசுறேன் நேரத்தில் இந்த இதை பேசுறேன் தன்னைத்தானே சோதிக்கணும். ஆனால் ராபஜன் எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்யணும்? நம்மை நம்ம என்ன செய்யணும்? சோதித்து பார்க்கணும் என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் நேரத்தில் என்ன செஞ்சிருக்கோம். அப்பதான் ஆண்டு வரைக்கும் நம்ம ஆயத்தம் இருக்க முடியும். அதான் யார் என்ன செய்ய அவங்கவுங்க என்ன செய்யணும் தன்னைத்தானே சோதித்து சோதித்து அறிந்து
1: இந்த அப்பத்தில் புசித்து
0: இந்த அப்பத்தை புசித்து
1: இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன்
0: இந்த பாத்திரத்துல பானம் பண்ண கடவன்
1: எண்ணத்தினாலே அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கத்துரி சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம்
0: சோதித்து பார்க்க வேண்டும் என்னென்ன குறை இருக்கு என்ன குற்றம் இருக்காண்டவர் என்ன காமிங்க என்னை காமிங்க பரிசுத்தாமினவரே என்ன காமிங்க எங்கெல்லாம் தூக்கப்படுத்திருக்கேன் எங்கெல்லாம் வேதனைப்படுத்திருக்கேன் எங்கெல்லாம் நான் பிரியமில்லாத காலி வாழ்ந்திருக்காண்டவரே என்னை காமிங்கன்னு சொல்லி நம்ம நம்மளே நம்மை நிதானி தெரிஞ்சு நினைச்ச மாட்டோம் நாய்ந்திருக்க பட மாட்டோம் நாயத்திருப்பு நமக்கு இல்லை. அல்லேலூயா. நம்மை நம்மை நிதானி தெரிந்தால் என்ன செய்ய மாட்டோமா நாய்ந்திருக்க படம் நம்ம நாயத்திருப்பே இல்லை. இந்த உலகத்திலேயே நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஏற்பாடு கேட்கணும் ஆண்டவரே நான் என்ன செஞ்சிருக்கேன் பிரியமில்லாத காரியம் எனக்கு காமிங்க ஆண்டவரே இன்னைக்கே நீங்க என் கூட பேசல இன்னைக்கே எனக்கு இந்த வசனம் புரியல இன்னைக்கே ஆண்டவர் இந்த தூக்கமா ஒரு வசன செபத்துல உட்கார முடியல. இன்னைக்கே ஆண்டவர் உன் புரியமில்லாத காரியம் எனக்கு என்னன்னு இருக்கு, ஏன் சத்தியத்தை கேட்ட புரிய மாட்டேன், எனக்கு ஏன் புரியல, என்ன செய்யறேன், எங்க இருக்கிற ஆண்டவர் என்னை காமிங்கன்னு சொல்லி கேட்டா அவர் நம்ம காமிப்பார். நம்மை நம்மை நிதானி தேர்ந்து என்ன செய்ய மாட்டோம், நாய் திருப்பு நமக்கு இல்லவே இல்லை. அல்லேலூயா. நாய் திருப்பே இல்லை, நாய் திருப்பே இல்லை. அதனால இன்னைக்கே நம்ம நிதானித்து அறிய வேண்டும் எங்கெங்க என்ன செஞ்சிருக்குன்னு சொல்லி. அது மாத்திரம் இன்னொரு இடத்துல சொல்ற பாருங்க, யாத்ரா புஸ்தகம் 12:11.
1: அதை புசிக்க வேண்டிய விதமாவது,
0: அன்று சரீரத்தையும் ரத்தத்தையும் புசிக்க வேண்டிய விதமாவது,
1: நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும்.
0: அறையில் என்ன செய்யணும், கச்சை. கச்சை எதை குறிக்குது, சத்தியமாக கச்சை கட்டிக்கொண்டு
1: உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும்.
0: நம்ம ராபோஜன் எடுக்கும்போது நம்ம சரீரத்து உள்ளத்துக்குள்ள பெரிய சமாதானம் சந்தோஷம், அதுக்கு தான் பரிசுத்த நிறைய சேமனுங்க சேமனுங்க சொல்றோம். நம்ம அப்படியே உட்கார்ந்துடுறோம், நமக்குள்ள பெரிய சமானம். பாதரட்சை எதை குறிக்குது, சமானத்தை குறிக்குது. சமானத்தை சமானம் இருக்கு நமக்கு. முதல் நினைச்சு அறையில சத்தியமா அறைய கட்டி இருக்கணும். ரெண்டாவது எதை இருக்கணும்,
1: உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டு.
0: நம்ம கால என்ன இருக்கணும், பாதரிச்சு. அப்ப நம்ம உள்ளத்துல பெரிய சமாதானம் தாழ்ந்துருக்கு. அந்த ராபோஜனம் ஆண்டோட சரீரத்தையும் ரத்தத்தையும் உள்கொள்ளும் போது நமக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் இருக்கணும். குழப்பம் இருந்தா நான் எங்க இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டோட திரும்பி திரும்பி கேட்கணும். பாதரிச்சு தடுத்துக்கொண்டு
1: உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும்,
0: தடி பிடித்துக் கொண்டும்
1: அதை தீவிரமாய் புசிக்க கடைவீர்கள்.
0: தீவிரமாய் புசிக்க
1: கடைய பஸ்கா,
0: அதுக்கு அர்த்தத்துடைய பஸ்கா. தீவிரமாய் புசிக்கணும் கத்துடி பஸ்கா. நமக்கு ஒரு பெரிய பண்டிகை ராபோஜனம், ஆண்டோட சரீரத்தையும் ரத்தத்தையும் உள்ளுக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா அப்ப நம்ம கடைசி நாள் நம்மள ஒரு உயிரோட தேவன் எழுப்புவார். அது பெரிய பஸ்கா நமக்கு. சத்திய மனசுல அறைய மனசு நிறைய கட்டணும். எதை வச்சு, சத்தியத்தை வச்சு கட்டணும். சமானமுக்குள்ள இருக்கணும். தடிங்கிறது சத்தியத்தை தான் குறிக்குது. அப்பதான் நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 Corinthians 5:7-8.
1: ஆகையால் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே,
0: புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே
1: புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு.
0: நம்ம பழைய குணங்கள்லாம் நமக்குள்ள இல்லாம புதிதாய் பிறந்த மாவாய் இருக்கும்படிக்கு
1: பழைய புளித்த மாவை,
0: பழைய புளித்த மாவை
1: புறம்பே கழித்து போடுங்கள்.
0: நம்ம பழைய புளித்த மாவு என்ன சின்னங்கள் செயல்கள் நம்ம உள்ளத்துல எத்தனையோ எண்ணங்கள் வரும். அந்த பழைய புளித்த மாவு புறமே என்ன செஞ்சிருங்க,
1: கழித்து
0: கழித்து போடுங்க. நம்ம பாவம் நமக்குள்ள இருக்கப்பட்ட எண்ணங்கள் சிந்தனை என்ன செய்யணும், கழித்து போடணும். திரும்ப திரும்ப நம்ம அந்த குணம் நமக்கு வரக்கூடாது. அது என்னன்னு சொல்ற பாருங்க,
1: ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து,
0: நம்ம பஸ்காவாகிய கிறிஸ்து
1: நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே,
0: நமக்கு பலியிடப்பட்டிருக்கிறாரே. அதெல்லாம்
1: பழைய புளித்த மாவோடு அல்ல,
0: பழைய புளித்த மாவோட அல்ல,
1: துர்க்கணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல.
0: புளித்தமா எதற்கு சொல்றாரு,
1: துர்க்கணம்
0: பொல்லாப்பு புளித்த மாவோட அல்ல,
1: துப்புரவு உண்மை என்னும்,
0: துப்புரவு உண்மை என்னும்
1: புளிப்பில்லாத அப்பத்தோடு,
0: புளிப்பில்லாத அப்பத்தோடு
1: பண்டிகை ஆசரிக்க கடவோம்,
0: பண்டிகை ஆசரிக்கப்படுவோம். என்ன இருக்கு நமக்குள்ள, துப்புரவு உண்மை. நிறைய பேர் வாய் திறந்தவே நிறைய பொய் சொல்றோம். அந்த பொல்லாப்பு துருக்கோணம் உள்ளத்துல இருக்கவே கூடாது. அல்லேலூயா. நமக்குள்ள என்ன இருக்கு, துப்புரவு உண்மை என்ற புளிப்பில்லாத மாவோட ஆண்டு ரத்தத்தையும் சரீரத்தையும் உள்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில துப்புரவு அன்புற ஆண்டு ஒப்பராகணும். நமக்குள்ள எந்த பாவமான செயலும் இல்லாத இருக்குன்னு ஆசிரியத்தா கர்த்தர் பெரிய ஆசிரியத்தை நம்ம தருவார். நம்ம ஆய்ந்திருக்க படவே மாட்டோம். கர்த்தர் ஒப்பு கொடுப்போமா, ஆண்டு ஒப்பு கொடுத்துச்சாம் போடணும்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தன் வருகை, அந்த வருகையில யாரையெல்லாம் கர்த்தர் எழுப்புவார் என்பதை குறித்து நாம் கேட்டோம். நம்ம எழுந்து நிற்கலாமா? Jesus, thank you Lord. ஆண்டவரே, கர்த்தர் வரப்போகிறார். மத்திய வானத்திலே சீக்கிரம் கர்த்தர் வெளிப்பட போகிறார். அவர் சொல்லியிருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறிய வண்ணமாகவே இருக்கிறது. யார் யாரெல்லாம் கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறார்களோ அந்த விசுவாசமாய் இருக்கிறவர்களை கர்த்தர் கடைசி நாளில் எழுப்புவார். எனவே தான் நாம் கேட்டோம், மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ. எனவே வேறு விசுவாசத்தில் குறைந்து போயிருக்கிறோமா? இன்றைக்கு கர்த்தரை பார்த்து சொல்ல, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற கர்த்தாவே, என் உள்ளத்திலே விசுவாசத்தை துவக்கும் அப்பா என்று சொல்லி நம்ம எல்லாரும் கத்து நோக்கி பார்த்து கேட்போம். ஆண்டவரே எனக்குள்ள விசுவாசம் தாரும், ஆண்டவரே நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்கணும், பக்தி எனக்கு தாரு, பக்தி உள்ளவனாக பக்தி உள்ளவளாக என்னை மாற்றும் ஆண்டவரே. அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருக்க வேண்டுமா? அதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எல்லாம் ஜெபம் பண்ணுமா? கண்ணபடி ஜெபம் பண்ணுங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவனாக என்னை மாற்றும் ஆண்டவரே, தெரிந்து கொள்ளப்பட்டவளாக என்னை மாற்றும் ஆண்டவரே, ஜெபம் பண்ணுங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தரோடு கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறார்கள். ஹல்லேலூயா! கர்த்தரோடு கூட இருக்கும் பாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். நாமும் கூட ஆண்டவரே, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக தெரிந்து கொள்ளப்பட்டவளாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அதெல்லாம். மூன்றாவதாக அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். யார் அவருடையவர்கள்? கிறிஸ்துவின் இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவர்கள் தங்கள் மாம்சத்தை ஆசை இச்சைகளையும் சிலவில் அறிந்திருக்கார் என்று சொல்லி கேட்டோம். எனவே என்னை எப்படி மாற்றும் ஆண்டவர் என்று சொல்லி கேட்போம். கடைசியாக அவருடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் நான் அவன் எழுப்புவேன் என்று சொன்னார். நம்மை நாமே சோதித்து அறிந்து இந்த பாத்திரத்துல பங்கு பெறும் பொழுது, தேறுதல பங்கு பெறும் பொழுது நம்மளுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. அர்ப்பணம் செய்து ஆண்டவரே உங்கள் வருகளை என்னை ஆயத்தப்படுத்தும், நானும் உன் வருகளை பங்கு பெற வேண்டும், இந்த திருவுருதல பங்கு பெற போகிறேன், என்னை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி வாய் திறந்து எல்லாரும் கேட்கலாமா?

0: கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் எனக்கு விசுவாசம் குறைந்து போகவே கூடாது. விசுவாசத்தின் ஆவியினாலே நான் நிறைந்திருக்கணும். ஆண்டவரே கேட்போமா, விசுவாசத்தின் ஆவியிலே நான் நிறைந்திருக்கணும். ஆண்டவரே உம்மால தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த வரிசை நானும் இருக்கணும். ஆண்டவரே அப்பாமை துதிக்கின்றோம். எனக்குள்ளே குற்றம் வரக்கூடாது. ஆண்டவரே அப்பா எனக்குள்ளே பரிசுத்தம் இருக்கணும். ஆண்டவரே அன்பிலே பரிசுத்தம் உள்ளவனா இருக்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்பா. உம்முடையவனா உம்முடையவளானா இருக்கணும். ஆண்டவரே என் மாம்சத்தின் ஆசை இச்சை சிறு அறையப்பட்டிருக்கணும். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவன் இருக்கணும். ஆண்டவரே என்னை மாற்றம் அப்பா, என்னை தகுதிப்படுத்தி, எனக்குள்ள என்னென்ன குற்றம் குறை இருக்கதோ எல்லாவற்றையும் கழுவி மன்னித்து என்னுடைய திருவிருந்திலே பங்கு பெற என்னை தகுதிப்படுத்து அப்பா. நான் உங்க வருகையில வரணும், ஒருபோது கைவிடப்படக்கூடாது. எல்லாம் செவிப்போம். தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி. என்னை மாற்றம் ஒப்பு கொடுங்க. என்னை மாற்றம், நீ கேட்டதான் மாற்றவர். என்னை மாற்றம் ஜெபிங்க. எங்களை மாற்றம், எங்களை மாற்றம், எங்களை மாற்றம். உங்க ஆசீர்வாதத்திற்காக பக்கா செவம் பண்ணுவாங்க. அவங்களோடு இணைந்து நம்ம எல்லாரும் கேட்க போகிறோம்.
1: பேஸ்புக்லயும் பார்த்த எல்லா மக்களையும் ஆசிரியங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்பா. உமக்குள்ள நெருங்கி சிவிக்க, மை சார்ந்து வாழ, மை நம்பி வாழ உதவிச்சுங்க. உன்னத பலத்தில இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்கப்பா. வேண்டி கொடுத்துருக்கோம், அணைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சுங்க. ஆசீர்வச்சு உயர்த்த முடியாது செவிக்கிறோம். ரச்சனையை சந்தோஷத்தை தாங்க, உற்சாகத்தின் ஆவி தாங்க முடிச்சுங்கப்பா. முடி வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. ஏசப்பா ரச்சா நீங்க வரப்போறீங்க. ஆண்டவரே நாங்கள் உண்மையை பார்க்கணும், உண்மையை சந்திக்கணும், உண்மையோடு இருக்கணும். எப்போதும் மேல் நிலைத்திருக்க எங்களுக்கு இறக்கம் பாராட்ட வேண்டும் செபிக்கிறோம் அப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க, சுகமாக்குங்க. இயேசுவே குணமாக்க முடியாது செபிக்கிறோம். என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க அப்பா, குணமாக்குங்க. ஆண்டவரே மே ஸ்தோத்திரம், எனக்கும் குணமாகுமான்னு சொல்லி எதிர்பார்த்திருக்க மக்களை குணமாக்குங்க. பலவீனத்தை மாற்றுங்க. மந்திரம் ஜெயமனைகள் உடைத்து படுங்க. பிசாசு நீங்க அழித்து படுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பயத்தை தரணும். சமாளாத மக்களுக்கு சமாளத்தை தரணும். கடன் கண்ணீர் வேதனையில் இருக்கிற மக்களை விடுதலை செய்யுங்க. குடிக்கிற மக்களை விடுதலை செய்யுங்க. ஆண்டவரே ஆன்மீ கண்களை திறந்து விடுங்க. கர்த்தாவே பிரகாசமானக்களை தந்தரலும். ஆண்டவரே அப்பா மே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்க மக்களுக்கு விடுதலை தாங்க. வாகனம் வச்சிரு மக்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. கஷ்டங்கள் கண்ணீர்கள் துன்பங்கள் தொல்லைகள் அனைத்து மாத்திருங்க. உண்மை தேடம் அறிந்து கொள்ள அண்டிக் கொள்ள உதவி செய்ய. உன்னத பலத்தால இடக்கட்டுங்கப்பா. வேண்டி கொடுத்துருக்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரி செய்ய. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை தாரும் தேவ ஞானத்தை தாருமாண்டவர. செபிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்க, துதிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்க. அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாரு சுவாமி. இயேசுவே இயேசுவே, சிறு பிள்ளைகள் கூட உண்மை பார்க்கட்டும், அறிந்து கொள்ளட்டும் ஐயா. உண்மை தரிசிக்கட்டும், உம்மோடு இருக்கட்டும். பெரிய பாக்கியத்தை தாங்க. ஆசீர்வச்சு உயர்த்துங்க. பயபக்தி உள்ள பிள்ளைகளாக மாற்றுங்க. கத்தடி நாமம் மகிப்பிடட்டும். உங்க ரத்தத்தினால ஒவ்வொரு மூடி பாதுகாக்க வேண்டுமாய் செவிக்கிறோம். கொடிய உலகத்துல வாழுகிறோம் ஆண்டவரே. நீங்க தான் பிள்ளைகளை பாதுகாக்கணும், பராமரிக்கணும். எங்க பத்திர ஆபத்து விபத்துக்களை பிள்ளைகளை கடத்தி கொண்டு போயிடுறாங்கப்பா. எல்லா வத்தியிலும் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும், பராமரிக்கணும். தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளணும். எல்லா துதிகனமாக்கி முக்கிய செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே.
2: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ சேவையை கேட்டும், அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும், அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்காகவும் செபித்து வருகின்றோம். உங்கள் பணத்தாலும் பொருளாலும் நம்முடைய ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நம் தேசியம் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் தேசியம் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 4/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் acvinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பொன்னாளிலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்மை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 2:11
1: இன்று கர்த்தராகிய கிறிஸ்து
0: என்னும்
1: இரட்சகர்
0: உங்களுக்கு
1: தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார்.
0: ஆமாறிமானவர்களே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த பொன்னாளிலே, இந்த நன்னாளிலே நம்மளுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், எல்லாவற்றையும் உருவாக்கின தேவனாய் கர்த்தர் நம்மளுக்காக வானத்தின் பூமி விட்டு வந்து பா உலகத்தில் நமக்காக அவதரித்தார். எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவ நம்ம உள்ளத்துல சொந்தரச்ச ஏற்றுக்கொள்ளுமானா நம்ம வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி வழியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் தான் நம்ம பார்க்க போறோம். 1 தீமோத்தேயு 1:15
1: பாவிகளை ரட்சிக்க
0: கிறிஸ்து இயேசு
1: உலகத்தில் வந்தார்.
0: ஆமா அருமையான, ஒருவேளைக்கு நீங்க நினைக்கலாம், வானத்தையும் பூமியும் படைத்தவர் ஏன் இந்த உலகத்தில் வரணும், எதற்காக மனிதரா அவதரிக்க வேண்டும் சொல்லி நீங்க நினைக்கலாம். பாவியாகி நம்மளை ரட்சிக்கத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். நம் பாவம் ஜெயத்தான் நமக்கு தெரியும், அல்லது விடுதலை பெற நம்மளால முடியாது. எத்தனையும் நம்ம நினைக்கல, இதை செஞ்சா நான் விட்டுறலாம், நான் நல்ல பிள்ளையா வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி வாழலாம். ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க, சன்மார்க்கமாய் வாழ முடியும். ஆனா பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கணும்னு சொன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் விடுதலையா கொடுக்க முடியும். அவர் கருத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்மளை பாவத்திலிருந்து நம்ம ரட்சிக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். மத்தேயு சுவிசேஷம் 1:21
1: அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக
0: ஏனெனில்
1: அவர் தமது ஜனங்களின் பாவங்களை
0: நீக்கி
1: அவர்களை ரட்சிப்பார் என்றார்.
0: நம்ம பாவங்களை நீக்கி என்ன செய்யறாரு, நம்ம ரட்சிக்கிறார். அவர் ஒருவர் தான் நம்ம ரட்சிக்க முடியாது. மேனவர்களே, இவர் யாராலையும் நம்ம ரட்சிக்க முடியாது, அவர் ஒருவர் மட்டும்தான் ரட்சிக்க முடியும். நம்ம எவ்வளவு பாவங்கள் செஞ்சிருக்கிறோம், நினைக்கல நான் என்ன பாவம் செஞ்சேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இந்த 5 வரட்டும் ஒருத்தர் கூட சின்ன பாவங்களை செய்யலன்னு சொல்லி. இல்ல அருமையானவர்களே, எவ்வளவு பாவங்கள் நம்ம எண்ணத்தினால, சிந்தனையினால, செயலினால, நம்ம பேசினால எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறோம். நம்ம உள்ளத்தை அலசி பார்த்தா நமக்கு தெரியும் எவ்வளவு பாவங்கள் செஞ்சிருக்கோம். அந்த பாவத்தில் விடுதலையாக்கணும்னு சொன்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதனாலதான் சொல்லுது, கர்த்தருடைய வேதம் சொல்லுது, இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும்னு சொல்லி. 1 யோவான் 1:7
1: அவருடைய
0: குமாரனாகிய
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி
0: நம்மை சுத்திகரிக்கும் பாத்தீங்களா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்ம சகல பாவத்தை நீக்கி நம்மளை சுத்திகரிப்பார். அவரால் மட்டும்தான் நம்ம பாவங்களை மன்னிக்க முடியும். அவர் ரத்தம் தான் நம்மளை கழுவ முடியும். அவர் ரத்தம் தான் நம்ம சகல பாவத்தை நீக்கி நம்ம சுத்திகரிக்க முடியும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் இயேசுவேன் உள்ளத்துல வாங்க, பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால கழுவுங்கப்பா. என்னைக்காகத்தான் ஆண்டவரே, 2000 வருஷத்துக்கு சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீங்களே, உங்க ரத்தம் என்னை கழுவுங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை பரிசுத்தமாக்குவார். தீத்தின் புஸ்தகம் 3:5
1: பரிசுத்த ஆவியினுடைய
0: புதி தாக்குதலினாலும்
1: நம்மை ரட்சித்தார்.
0: பாத்தீங்களா, பரிசுத்த ஆவியில் நமக்குள்ள வந்துட்டாருன்னா நம்ம புதி தாக்குவார், அவளை நம்ம ரட்சிப்பார். நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தவனை கூப்பிட வேண்டும். அவர் நம்ம உள்ளத்துல வந்துட்டாருன்னா அவர் நம்மளை புதிதாக்கி நம்மளை ரட்சிப்பார். அதனாலதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எபிரேயன் புஸ்தகம் 7:25
1: அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால்,
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போது உயிரோடு இருக்கிற ஆகையால்,
1: அவர்களை
0: முற்றுமுடிய
1: ரட்சிக்க
0: வல்லவருமாயிருக்கிறார். பாத்தீங்களா அருமையானவர்களே, நாம் முற்றுமுடிய ரட்சிப்பார். ஆண்டவர் ரத்தத்தை நம்ம கழுவப்பட வேண்டும். பரிசுத்தவன் உள்ளத்தில் வந்துட்டாருன்னா நம்மளை கழுவி நம்மளை என்ன செய்யறாரு, நம்மளை புதிதாக்கி நம்மளை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நோக்கி நம்ம செவம் பண்ணுமா,

0: இரண்டாவதாக ஆண்டவராக இயேசுக்கு எதிர்க்க வந்தார் தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 10:10.
1: திருடன் திருடவும்
0: கொள்ளவும்
1: அழிக்கவும்
0: வருகிறானே அன்றி
1: வேறொன்றுக்கும் வரான்.
0: நானோ
1: அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும்
0: அது பரிபூர்ண படவும் வந்தேன் என்று சொல்கிறார். ஆமா அருமையானவர்களே, திருடன் யாரை குறிக்குது? சாத்தானை குறிக்கிறது. சாத்தான் எதுக்கு வரான் இந்த உலகத்துல? திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வரான். நம்ம எப்படி கொல்லலாம், எப்படி அழிக்கலாம்னு சொல்லி எதை திருடுவான்? நம்முடைய வெளியேறப்பட்ட நம்ம ஆத்மா திருடுறதுக்கு, பாவம் செய்து வச்சு நம் பாவத்தை செய்த பிறகு நரகத்தில் தள்ளுறதுதான் அவனுடைய வேலை. ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுறார், பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொல்லுறார். ஒருத்தர் சிக்கப்படுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சிக்கப்படுத்த என்ன இருக்கும் அப்படி? சரீரத்துல உயிர் இருக்கானா? ஆனா எந்திரிக்க முடியாது, உட்கார முடியாது, அவங்களால சாப்பிட முடியாது, அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. பக்கத்துல ஒரு பாம்பு வந்தாலும் கூட அவங்களால அடிக்க முடியாது, ஒரு பூச்சி இருந்தா கூட அடிக்க முடியாது. அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், ஜீவன் உண்டாயிருக்க அவர் பரிபூர்ண படம் இது. ஆமா அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில பரிபூர்ணமா இருக்க வேண்டும். நம்ம பரிபூர்ணமா சந்தோஷமா மகிழ்ச்சியா நிறைவான ஜீவனோடு இருக்க வேண்டும் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அவருக்காகத்தான் தேவனை கத்த அவருடைய பேர ஒரே பிறன குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒப்பு கொடுத்தார். வாசிக்க கேப்போமா, யோவான் சுவிசேஷம் 3:16.
1: தேவன் தம்முடைய
0: ஒரே பேரான குமாரனை
1: விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி
0: இவ்வளவாய்
1: உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
0: பாத்தீங்களா, ஆண்டவராக இயேசுக்கு தம்முடைய குமாரனை தந்துவிட்டார். ஆனா அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். நம்ம விசுவாசிக்கும் போது கர்த்தர் நினைச்சு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அதுக்கு தான் நம்ம இவ்வளவு ஒரு அன்பு தேவனாய் கர்த்தர் நம்மளை அவ்வளவு ஒரு அன்பு வச்சிருக்கிறார். அன்புக்கு அளவே இல்லை ஆண்டவராக இயேசுக்கு. அதனாலதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுறது, தேவனாய் கர்த்தர் அன்பாகவே இருக்கிறேன்னு சொல்லி. 1 Yohan 4:8.
1: தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
0: மேலவர்களே, நமக்காக தான் சொந்த குமரன்று பாராம நமக்காக ஒப்பு கொடுத்தார். எங்க ஒப்பு கொடுத்தார்? சீர்வில ஒப்பு கொடுத்தார். நமக்காக கைகள் ஆணி கால்கள் ஆணி விழாவில குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார், முதுமெல்லாம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். நமக்காகத்தான் விழாவில குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விடப்பட்டார். எதற்காக? என்னை உங்களை மீட்கிறதுக்காகத்தான், உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காகத்தான். அதன் கட்டுவதை சொல்லி தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்புக்கு அளவே இல்லை. அவர் எவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன் தெரியுமா? அவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன். அது நமக்காக நம்ம நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தவன். உங்களுக்காக, எனக்காக, நம்ம ஒவ்வொருவருக்காக அதை விசுவாசித்தால் போதும், நம்ம கெட்டு போகும் நித்திய ஜீவன் அடைய முடியும். அவர் முழுமையா விசுவாசிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள்கிட்ட வேற ஒண்ணுமே கேட்கல, எதையுமே கேட்கல. விசுவாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து எனக்காகத்தானே ஜீவனை கொடுத்தார், என்னை மீட்கிறதுக்காகத்தானே, நான் கெட்டு போகலான்னு தானே, எனக்காகத்தானே 1000 வருஷத்துக்கு முன்பாக இந்த உலகத்துல வந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எனக்காக ரத்தத்தையே சிந்தினாருன்னு சொல்லி விசுவாசித்தீங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கையில் நித்திய ஜீவன் வரும். பிரியமானவர்களே, நித்திய ஜீவனாக இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்துருவாரு. உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா உங்கள் வாழ்க்கையில எந்த காரணத்தை கொண்டும் நீங்க கலங்க வேண்டாம், கெட்டு போக மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கை நித்திய ஜீவன் இருக்கும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது 1 Yohan 5:12.
1: குமாரனை உடையவன்
0: தேவனுடைய குமாரன் இல்லாதவன்
1: ஜீவன் இல்லாதவன்.
0: ஆமா அருமையானவர்களே, இயேசுக்கு விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள ஆண்டவராக இயேசுக்கு வந்துருவாரு. உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா உங்களுக்கு ஜீவன், நித்திய ஜீவன் நிச்சயமா உங்களுக்குள்ள நித்திய ஜீவனாய் கர்த்தர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா உங்கள் வாழ்க்கையில் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆறுதல், தேறுதல். நம்ம ஒரு நாளும் நிறையத்து போக மாட்டோம், பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 10:28.
1: நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்.
0: அவைகள்
1: ஒரு காலம்
0: கெட்டு போவதில்லை.
1: ஒருவனும்
0: அவைகளை என் கையிலிருந்து
1: பறித்துக் கொள்வதும் இல்லை.
0: பாத்தீங்களா, கர்த்தராகிய தேவன் நம்ம கெட்டு போக கூடாதுதான் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் கையில இருந்து நம்ம யாரும் பறிக்க முடியாது. எந்த மந்திரமோ ஜீவனையோ வெள்ளிய சூரியமோ எந்த அந்தகார சக்தியோ பிசாசின் கிரிகளோ நம்ம பறிக்கவே முடியாது. நம்ம ஒரு காலம் கெட்டு போக மாட்டோம். நமக்குள்ள நித்திய ஜீவன் கர்த்தராகிய இயேசுக்கு நமக்குள்ள இருப்பார். நமக்கு ஒரு நாளும் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாய் வாழ முடியும். அருமையானவர்களே, எனக்கெல்லாம் பாருங்க கண்பார்களினாலும் இந்த உலகத்துல மகிழ்ச்சி வாழணும்னா ஆண்டவராகிய இயேசுக்கு எனக்குள்ள இருப்பதனால தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்களும் முழுமையா ஆண்டவரே என் உள்ளத்துல வரணப்பா, எனக்குள்ளே நீங்க தங்கணும், எனக்குள்ளே நீங்க வரணும் சுவாமி. இந்த கிறிஸ்துவ நாளிலே எனக்குள்ளே இங்க பிறக்கணும், என் உள்ளத்துல வந்து வாசம் பண்ணணும் ஆண்டவரே, எனக்குள்ளே இங்க தங்கணும்னு கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமா இயேசு கிறிஸ்து உங்களத்துல வருவார். நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுவீங்களா?

0: மூன்றாவதாக ஆண்டவராக இயேசுக்கு உலகத்துக்கு எதுக்கு வந்தது தெரியுமா? ஒன்னு யோவான் 3:8
1: பிசாசினுடைய கிரியைகளை
0: அழிக்கும்படிக்கு
1: தேவனுடைய குமாரன்
0: வெளிப்பட்டார். ஆமா அருமையானவர்களே, மூன்றாவதாக பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவரை இயேசுக்கு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்கு. எத்தனை சனங்களை பிசாசு பயமுறுத்தி கொண்டு வேதனைப்படுத்தி கொண்டு துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை குடும்பங்களை பிசாசு, நிறைய பேர் இப்ப பிசாசினால் கஷ்டப்பட்டு வியாதினாலும் கஷ்டப்படுறாங்க, நோயினால் கஷ்டப்படுறாங்க, பலவீனத்தாலும் கஷ்டப்படுறாங்க. அந்த பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்குத்தான் தேவகுமார இயேசுகிறது வெளிப்பட்டார். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார் 1 யோவான் 4:4
1: பிள்ளைகளே,
0: நீங்கள்
1: தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள்.
0: ஏனெனில்
1: உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர்.
0: ஆண்டவராக இயேசுக்கு நமக்குள்ள இருக்கிற பெரியவர். ஆண்டவராக இயேசுக்கு நமக்குள்ள இருந்துட்டாருனா எந்த பிசாசும் எந்த சாத்தாலும் நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. ஆண்டவராக இயேசுக்கு நம்ம கூப்பிடுவோம், ஆண்டவரே எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்கப்பா, நீங்க எனக்குள்ள வாசம் பண்ணுங்கன்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிட்டோம்னா எந்த பிசாசும் நம்ம மேற்கொள்ள முடியாது, எந்த பிசாசும் நம்ம தொடவே முடியாது, எந்த பிசாசும் வியாதியை பலவீனத்தை உண்டாக்கவே முடியாது. அருமையானவர்களே, அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருனா எந்த பிசாசும் மேற்கொள்ளாது. 1 யோவான் 2:14
1: வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும்
0: தேவ வசனம்
1: உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள்
0: பொல்லாங்கானவனை
1: ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன்.
0: பாத்தீங்களா அருமையானவரே, பலவான்னு சொன்னா நல்ல டானிக் எல்லாம் குடிச்சு நல்ல நிறைய பூஸ்ட் அது இதுன்னு குடிச்சு அது பலவான்கள் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வசனம் நமக்குள்ளே இருக்குமானால் நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கும் போது, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தால் நிறைந்திருக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை வந்து பலவானாய் மாற்றுகிறார். எத்தனை பானங்கள் குடித்தால் என்ன செய்தால் என்ன, நமக்கு பலன் கிடைக்காது. கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து, அவர் பாதத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருந்து நம்ம செபித்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட பலப்படும் போது பரிசுத்தால் நமக்குள்ளே வருவாரானால் நம்மளுக்குள்ள பலன் தருவார். அப்போ நம்ம பலன் அடைவோம். நம்ம அது மாத்திர தேவனுடைய வசனம் நமக்குள்ள இருக்குமானா நம்ம பலனடைய முடியும். அப்பதான் பொல்லாங்கானவையை ஜெயிக்க முடியும். பொல்லாங்கானவனை ஜெயிக்கணும்னு சொன்னா தேவ வசனம் நமக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். பைபிள் ஒவ்வொரு நாள் வாசிக்கணும். பைபிள் வாசித்து தேவ சித்தத்தை நம்ம செய்ய ஆண்டவர் கருத்துல நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். வசனத்தை வாசிக்கணும், பரிசுத்தால் இறங்கியிருக்கணும். அப்பதான் பொல்லாங்கானவை ஜெயிக்க முடியும். ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த கிருபை தாங்க, ஆண்டவரே உங்களோட வசனையின் உள்ளத்தில் எழுதி கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு அந்த பலத்தை தருவார். நீங்களும் பொல்லாங்கானவளை ஜெயிக்க முடியும். அது மாத்திரல்ல, லூக்கான சுவிசேஷம் 10:19
1: இதோ சர்ப்பங்களையும்
0: தேள்களையும்
1: மிதிக்கவும்
0: சத்துருவனுடைய
1: சகல வல்லமையையும்
0: மேற்கொள்ளவும்
1: உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்.
0: ஒன்றும்
1: உங்களை சேதப்படுத்த மாட்டாது.
0: பாத்தீங்களா, சர்ப்பங்களையும் தேளையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிற, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நமக்கு எதிராளியாகலும் பிசாசு தான், அவன் மேற்கொள்ள அதிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களை மிதிக்கவும் தேளை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சத்துருவாகிய பிசாசு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது, மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா, நான் கூட சின்ன குழந்தைகளெல்லாம் சின்ன பிள்ளைப்பெல்லாம் 7-8 வயசு எத்தனையோதோட பாம்பு மீய்ச்சிருக்கிறேன், எத்தனையோதோட தேளெல்லாம் மீய்ச்சிருக்கிறேன். ஆனா ஆண்டவரை இயேசுக்கு எனக்கு எதுவுமே சேதப்படுத்தாதபடி தேவன் என்னை காத்துக்கொண்டார். அதுதான் சொல்லுங்க, சர்ப்பங்களையும் தேளும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்ல மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அது மிக்கக்கூடிய அதிகாரத்தை நம்ம தேவன் தந்திருக்கிறார், நம்ம ஒண்ணுமே மேற்கொள்ள முடியாது, பயப்படாதீங்க. யாக்கோபின் புஸ்தகம் 4:7
1: ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
0: அப்பொழுது
1: அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
0: தேவன் கீழ்ப்படிந்திருங்க, தேவன் சொன்ன ஒவ்வொரு கட்டளையும் கை கொண்டு நடந்து பாருங்க. தேவன் கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. போ பிசாசு, இயேசு கிறிஸ்து நாமத்துல சொல்லி பாருங்க, ஓடியே போயிருவான், உங்களை விட்டு ஓடியே போயிருவான். நம்ம தேவன் கீழ்ப்படிந்து இருக்கணும். தேவன் என்னென்னலாம் நமக்கு சொல்லியிருக்காரோ, ஆண்டவருடைய வசனம் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம கை கொண்டு அவர் கீழ்ப்படிந்து நடக்கும்போது பிசாசு போ இயேசுவின் நாமத்துல சொன்னீங்கன்னா ஓடியே போயிருவான். எந்த பிசாசை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம், பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து இல்லைங்க, நிச்சயமா பிசாசு உங்களை விட்டு ஓடி போயிருவான்.
2: Let's celebrate our Lord's birthday and spread the love. Yeah.

0: நான்காவதாக ஆண்டவராகிய இயேசுக்கு எதிர்கொள்ளத்துக்கு வந்தார் தெரியுமா? லூக்காவின் சுவிசேஷம் 12:49
1: பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன்
0: அது இப்பொழுதே
1: பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்.
0: அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமாரி மாணவர்களே, நம்ம அக்கினியை கத்தராகி தேவன் போட வந்திருக்க நம்ம இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும். ஆண்டவருக்காக எழுவி பிரகாசிக்க வேண்டும். இயேசுக்கிறதுக்காக நம்ம வாழ வேண்டும். அவருக்காக ஜீவிக்க வேண்டும் சொல்லி கத்தர் விரும்புகிறார். 105:39 அவர்
1: மேகத்தை
0: மறைவுக்காக விரித்து
1: இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்கினியும் தந்தார்.
0: அமரி மாணவர்களே, நம் வாழ்க்கையில எத்தனை இருள்கள், பாவ இருள்கள், வியாதியின் இருள்கள், பிரச்சனையின் இருள்கள், பிசாசின் இருள்கள், எத்தனை இருள்கள் இருக்கிறது. அதை வெளிச்சமாக்குறது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அக்கினியை தந்தார். அதான் பூமி மேல் அக்கினியை போட வந்தே இப்பொழுதே பற்றியறி விரும்புறேன்னு சொல்லி கர்த்தராகிய தேவன் நம் ஒவ்வொருவரும் அவருக்காக பற்றியறி வேண்டும் சொல்லி தான் அக்கினி நமக்காக தந்திருக்கிறார். நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய அக்கினி பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, முடிய அக்கினியினால் என் நிரப்பு, அக்கினி அபிஷேகத்தில் நிரப்புன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். அது மாத்திரல்ல, யாத்திரா புஸ்தகம் 13:21
1: அவர்கள்
0: இரவும் பகலும்
1: வழி நடக்க கூடும்படிக்கு
0: கர்த்தர்
1: பகலில் அவர்களை
0: வழி நடத்த
1: மேகஸ்தம்பத்திலும்
0: இரவில்
1: அவர்களுக்கு
0: வெளிச்சம் காட்ட
1: அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்மளை வழி நடத்த நம்ம இந்த உலகத்துல உலக பிரகாரமான காரியத்துக்கு அல்ல, பரலோக ராஜ்யத்தை நம்ம ஒரு நாள் பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதனால நம்மளை வழி நடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கின் ஸ்தம்பமாக இருந்து, பகல்ல மேகஸ்தம்பமா இருக்கிறாரு, இரவில அக்கின்ஸ்தம்பமா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். கலங்காதீங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க. இந்த உலகம் வந்து நமக்கு சொந்தமானதும் அல்ல. அதனால நம்ம பரலோகத்தை நோக்கி நம்ம ஒரு நாள் பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த பயணத்துல நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவராக இயேசுக்கு நம்ம முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்குள்ள வாரும், எனக்கு முன்னால செல்லணும்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அது மாத்திரல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2:3-4
1: அல்லாமலும்
0: அக்கினி மயமான நாவுகள் போல
1: பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும்
0: வந்து அமர்ந்தது.
1: அவர்கள் எல்லாரும்
0: பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு
1: ஆவியானவர்

0: தங்களுக்கு தந்தருளின
1: வரத்தின்படியே வெவ்வேறு
0: பாஷைகளிலே
1: பேச
0: தொடங்கினார்கள்
1: ஆமா அருமையானவர்களே, நம்ம மேலும் தேவனாய் கர்த்தர் அக்கினி நம்மள போட வாஞ்சிக்கிறாரு. நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எனக்குள்ள அக்கினி வரணும் ஆண்டவரே, நானும் அன்னை பாசையில வேற வேற பாசையில பேசணும், பேசி உண்மை துதிக்கணும்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆண்டவர் அவங்க தருவாரு, அக்கினி அபிஷேகத்தை தந்துருவாரு. நம்மளும் வேற வேற பாசையில அன்னை பாசையில பேசி தேவனை ஆராதிப்போம், துதிப்போம், நமக்கு ஒரு புது பலன் கிடைக்கும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எசாயின் புஸ்தகம் 28:11-12,
0: பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும்
1: இந்த
0: ஜனத்தோட பேசுவார்
1: இதுவே
0: நீங்கள் இளைத்தவனை
1: இளைப்பார
0: பண்ணத்தக்க
1: இளைப்பாறுதல்
0: இதுவே ஆறுதல் என்று அவர்களுடைய
1: அவர் சொன்னாலும்
0: கேட்க மாட்டோம் என்கிறார்கள்
1: பாத்தீங்களா. அதனால தேவனை கர்த்தர் மேல் பூமி மேல் அக்கினியை போட வந்து இப்பொழுதே பற்றியேறி விரும்புறேன்னு சொன்னார். அக்கினி அபிஷேகத்தை நம்ம தர ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறாரு. அபிஷேகத்தை பெற்று நம்ம என்ன செய்யணும், அன்னி பசையில பேசும்போது நமக்கு ஆறுதலும் இழைப்பாறுதலும் கிடைக்கும். அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசுக்கு அதுக்குத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். கேட்டு பெற்றுக்கொள்வோமா?

0: ஐந்தாவதாக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? லூக்கான் சுவிசேஷம் 19:10.
1: இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார்.
0: என்னது இழந்து போனத? ஆதாமும் யாவாளுக்கும் கர்த்தர் சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்துல கர்த்தராகிய தேவன் அவர்கள் கொண்டு வந்து உலகத்துல எல்லா காரியத்தையும் அவங்களுக்காக கொடுத்தார். மிருகத்தை கொடுத்தார், பிராணிகள் பறக்கும் பறவைகள் எல்லாமே கொடுத்தார். வானத்தை உண்டாக்கினார், பூமி உண்டாக்கினார், சமுத்திரத்தை உண்டாக்கினார், எல்லாம் உண்டாக்கினார். சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் உண்டாக்கினார். உண்டாக்குறது மாத்திரமல்ல, அவர் நீங்க இந்த இதெல்லாத்தையும் ஆளுங்கள்னு சொல்லி கொடுத்தார். இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ஆதாமும் ஏவாளும் பிசாசு சொன்னதை கேட்டு கீழ்படியாம போயிட்டாங்க. தேவன் கீழ்படியாம போனதுனாலதான் ஏதேன் தோட்டத்திலிருந்து அவங்க துரத்தப்பட்டாங்க. அதுதான் காண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கமே வந்தார். இழந்து போயிட்டாங்க மனசு, எல்லாரும் இழந்து தேவனை விட்டு தூரமா போய் பாவத்தில் ஜீவித்தாங்க. ஆண்டவராக இயேசுக்கு நம்ம மேல வைத்த அன்பினால நம்மளை தேடி வந்தார். இழந்து போன நம்மளை தேடி வந்து ரட்சித்தார். அருமையானவர்களை, எவ்வளவு அன்புள்ள தேவன் பாத்தீங்களா? அவர் அன்பு எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரியது! அவர் அன்புக்கு ஈடு இணை ஒன்றுமே இல்லை. அவ்வளவு நம்ம அன்புள்ள தேவன். எசேக்கியேல் புஸ்தகம் 14:11.
1: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால்
0: இதோ
1: நான்
0: என் ஆடுகளை விசாரித்து
1: அவைகளை தேடி பார்ப்பேன்,
0: அவள் தேடி பார்ப்பேன். ஆமா, அருமையானவளே, ஒரு உதாரணம், ஒரு மேய்ப்பன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து நிறைய ஆடு இருக்குது. சரி, ஒரு ஆடு காணாம போயிடுச்சுன்னு வைங்க. அப்ப அந்த ஒரு ஆடு தானே, போனா பரவாயில்ல அப்படின்னு மெய்ப்பன் இருப்பானா? அவனுக்கு வந்து 10,000 ஆடு இருந்தாலும் ஒரு ஆடு காணாமல் போன ஆடு மேலதான் அவருடைய கண்ணு. ஐயோ, ஒரு ஆடு தொலைஞ்சிருச்சேன்னு சொல்லி தேடி பார்ப்பாங்க, தேடி விசாரிப்பாங்க. எங்க ஆடு எங்க பாத்தீங்க, இந்த ஆடு எங்க காணாம போயிடுச்சு அப்படின்லாம் மெய்ப்பன் தேடி கொண்டிருப்பார். எங்க ஊர்லாம் நாங்க பாத்துருக்கிற தோட்டத்துல எல்லா தோட்டத்திலயும் வந்து மந்தை வந்து அங்க அமர்த்துவாங்க. அமர்த்தும் போது ஆடு ஒரு ஆடு காணாம போயிடுச்சாலும் தேடுவாங்க. அப்ப நான் சின்ன பிள்ளை, ஆனாலும் அதை நான் கரெக்டா கவனிச்சிருக்கிறேன். அதே போல அருமையானவர்களே, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை அவரே உருவாக்கி நம்மளுக்காக ஜீவனே கொடுத்தார். நம்மளை தேடி கொண்டிருக்கிறார். என் மக காணாம போயிட்டாலே, என் மக காணாம போயிட்டாலே, இன்னும் என்கிட்ட வரலையே, என் மக ஆத்மா வெளியேறப்பட்டது, என் மக ஆத்மா வெளியேறப்பட்டதுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரையும் தேடிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, 1 Peter 5:7.
1: அவர் உங்களை
0: விசாரிக்கிறவர் ஆனபடியால்
1: உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்.
0: உங்கள் கவலை எல்லாம் என்ன செஞ்சிருங்க, அவர் மேல வச்சிருங்க. உங்களை விசாரிக்கிறாரு, என் மக ஏன் சோர்ந்து போயிருக்குது, என் மக ஏன் சோர்ந்து போயிருக்கிறா, என்ன உங்களுக்கு குறை, என்ன செய்யணும், அவங்களுக்கு போய் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை விசாரிக்கிறார். என்ன செய்யலாம், என்ன செய்யணும், ஏன் சோர்ந்து இருக்காங்க, ஏன் கவலையோடு இருக்காங்க, என்ன அவங்களுக்கு போற, என்ன பிரச்சனை, என்ன கவலைகள் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். அப்படியால் உங்களுக்கு கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து, எத்தனை கவலைகள் இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிருங்க. அவர் நிச்சயமா உங்களை என்ன செய்வார், கவலையெல்லாம் மாற்றி உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தருவார், சந்தோஷத்தை தருவார். அவர் விட்டு இழந்து எங்கேயோ தூரம் போயிட்டோம், நம்மளை தேடி வந்த தேவன் அவர். அவர்கிட்ட உங்க கவலை எல்லாம் சொல்லுங்க, கட்டாயம் உங்க கவலை மாத்திடுறார். கவலைப்படாதீங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க. லூக்கான் சுவிசேஷம் 15:4.
1: காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும்
0: தேடி திரியானோ. ஆமா, அருமையானவளே, நம்ம ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சுன்னா நம்ம தேடாம இருப்போமா? அதே போலதான் மெய்ப்பெண் காணாமல் போன ஆடுகளை எப்படி தேடி தெரிவானோ அதே போலதான் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை தேடிக்கொண்டே இருக்கிறார். என் மக என்னிடத்துல வரலையே, என் மக என்னிடத்துல வரலையே, என் மக என்னை விட்டு தூரமா இருக்காங்க, என் மக கண்ணீரோடு இருக்கிறாங்க, என் மக ஏன் கண்ணீரோடு இருக்கிறேன், என் மக ஏன் கண்ணீரோடு இருக்கிறான், நான் அவங்களுக்காக ஜீவனே கொடுத்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லி உங்களை தான் தேடி பார்க்கிறார். உங்களை தான் உங்களை தான் ஆண்டவராக இயேசுகிறது ஒவ்வொரு நாளும் தேடி பார்த்து கொண்டே இருக்கிறார். என் மகன் என் கலங்கணும், என் கண்ணீர் ஒடிக்கணும், எல்லாம் இருக்குது. நிறைய பேர் சொல்ற நான் கேட்டிருக்கிறேன், எல்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு சமாதானம் மாத்திரம் இல்லை. எல்லாம் இருக்குது, எனக்கு சந்தோஷம் மாத்திரம் இல்லை. எல்லாம் இருக்கு, ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றோம் அருமையானவர்களை, உங்களை தாண்டவராக இயேசுகிறது தேடி திரிகிறார். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை என்ன கஷ்டம் அவரிடத்துல சொல்லுங்க, அவர் நிச்சயமா உங்க கண்ணீரை துடைப்பார். உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் மாத்த அவரால் முடியும். அவர்கிட்ட வருவீங்களா? அது ஆண்டிச்சனை வருத்தப்பட்டு பாற சமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நானும் கிளைப்பார்கள் தருவேன் சொல்லி நீங்க இடத்துல வந்து பாருங்க. உங்களுக்கு கிளைப்பார்கள் தருவார், சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சி ஆறுதல் தேர்தல் எல்லாமே தர அவரால் மட்டும் முடியும். பார்த்தப்பட்டு சொல்லுவீங்களா?

0: நம்ம கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுமா? எங்களை அன்பாய் நேசித்து வழி நடத்துறீங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, முடிச்சி உள்ள வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க வந்த நோக்கத்தை நீ சொன்னீங்க ஆண்டவர், பிசாசின் கீழ் அழிக்கும்படி தேவக்குமார் வெளிப்பட்டார்னு சொன்னீங்க ஆண்டவரே. அன்பின் தகப்பனையுமே நோக்கி கெஞ்சுற எங்களுக்காக ஜீவனு கொடுக்கறதுக்காக வழி வெளிப்பட்டீங்க ஆண்டவரே. நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்காக வெளிப்பட்டீங்க ஆண்டவரே. அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க சொன்னீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ள கண்ணீரையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் மாத்துங்க. ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும் வழிநடத்தும் காத்துக்கொள்ளுங்க. எழுந்து போன தேடுவேன்னு சொல்லி ஒவ்வொருவர் மீட்டுக் கொள்ளுங்க. ரச்சித்தல்லும் உங்களோடு இணைத்துக் கொள்ளும், சார்ந்து கொள்ளும், அண்டிக் கொள்ள உங்களோடு இணைந்து வாழ கிருபை தர முடிக்காய் செவிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, அரியர் அறிவல் நாள் நிரப்பப்படட்டும், அண்டிக் கொள்ளட்டும், சார்ந்து கொள்ளட்டும், உம்மோடு இணைந்து வாழணும். தேவ கிருவ அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். மகத்தான காரியத்தை செய்யுங்க சப்பா. வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் எல்லாம் நிற்குங்க ஆண்டவரே. என்ன வியாதினாலும் சுகமாக்குங்க அப்பா. கண்ணில் பலவீனமா அப்ப காது கேட்கலையா? நீங்க குணமாக்கு ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா குணமாக்குங்க. மந்திரம் செய்வனிகள் பெல்லிசனிகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்குங்கப்பா. ரட்சனை கொம்பேமை துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிரச்சனையும் மாத்துங்க. எல்லா மக்களும் செவிக்க சொல்லித்தாரும், துதிக்க சொல்லித்தாரும், ஆராதிக்க சொல்லித்தாரும், அறிந்து கொள்ள உதவிச்சிங்க. உள்ள பிதாவே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க சப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தையில்லாத மக்கள் குழந்தை பைத்த தரணும். சமாளாத மக்கள் சமான் தரணும். கடனோடு இருக்க மக்கள் கடனடைக்கு உதவிச்சிங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்குங்க அப்பா. சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, மகிழ்ச்சியை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க, தேர்தலை கொடுங்க. தொழில் சேர குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபார சேர குடும்பங்களை ஆசிரியங்க. கேசல இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாங்க. வாகனம் வச்சிருக்க மக்கள் ஆசிரியத்தை உயர்த்த முடியாச்சு வைக்கிறோம். மகிமையான காரியத்தை செய்யுங்க. ஒவ்வொரு கண்ணீரையும் துடைச்சிருங்கப்பா. எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை தொடங்க அப்பாமி ஸ்தோத்திரம். பிரிந்து குடும்பம் அணைக்கணும் ஐயா. சமம் இல்லாத குடும்பத்தில் சமானத்தை தரணும். சந்தோஷம் இல்லாத குடும்பத்தில் சந்தோஷம் தரணும். மகிழ்ச்சி ஆறுதலையும் தேர்தலையும் தந்து காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பேரும் நீங்க வைத்திருக்க சீப்போஸ் எழுதி கொள்ளுங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் நல்லா படிக்கணும். ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலையும் ஆற்றலையும் சிறந்து வளரணும். உண்மை தேடக்கூடிய மனது எல்லாருக்கும் தாரும். ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கண்ணா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையே கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கத்த நம்ம சேர்த்த கேட்டாரு, கலங்காதீங்க.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்களை அனைவருக்கும் எங்கள் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களை அனைவருக்காகவும் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.
2: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட்

0: ரசாயன புஸ்தகம் 61 அதிகாரம் 9 வசனம் அதுக்கு கேப்போமா?
1: அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள்.
0: ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். ஆமாருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசுக்கு நிச்சயமா நம்மளே ஆசீர்வதிச்சிருப்பார். நிச்சயம் மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது ஆசீர்வாதத்தை பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையிலும் தேவனிடத்தில் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நமக்கு எங்கிருந்து ஆசீர்வாதம் வருது? சங்கீத புஸ்தகம் 115 சங்கீதம் 15 வசனம்.
1: வானத்தையும்
0: பூமியையும்
1: படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
0: பாத்தீங்களா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம பாக்குற மக்கள் எல்லாம் இவங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, ஆசீர்வாதத்தை பெற்ற சந்ததின்னு சொல்லி நம்ம பார்த்து அறிந்து கொள்வாங்க. அப்ப நம்ம என்னெல்லாம் செய்யணுங்க தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக அன்னை மரியாளை பார்க்கிறோம். அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? லூக்கால் சுவிசேஷம் 1 அதிகாரம் 42 வசனம்.
1: ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்.
0: பாத்தீங்களா, அன்னை மரியாளை பார்த்து எலிசபெத்தம் சொல்றாங்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி. அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் பார்த்து மற்றவங்களை பார்த்து இவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்லத்தக்கதாக நம் வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டுமானால் மரியாதை பண்ண என்னெல்லாம் செய்யலாம் பார்க்க போறோம். தூதர் வந்து அன்னை மரியாதை பார்த்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? லூக்கான் சுவிசேஷம் 1:28 வசனம்.
1: அவங்க இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே
0: வாழ்க,
1: கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார்.
0: பாத்தீங்களா, அன்னை மரியாளை பார்த்து தூதர் அதைத்தான் சொன்னாரு. அவங்க எலிசபெத்தம்மா அதைத்தான் சொன்னாங்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். சுதன் சொல்றாரு அன்னை மரியாதை பார்த்து, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா? அந்த அளவுக்கு தேவனாய் கர்த்தரோட மரியாதை என்ன செஞ்சாங்க? சஞ்சரித்து கொண்டிருந்தாங்க. அதனாலதான் தூதன் வந்து சொல்றாரு, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறான்னு சொல்லி. அருமையானவர்களே, நம்மளை பார்த்து மற்றவங்க சொல்லணும், ஆசிரிக்கப்பட்டவங்க, கர்த்தரால் ஆசிரிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி சொல்லணும். அன்னை மரியாதை பார்த்து முதல் எலிசபெத்தம்மா சொன்னாங்க. ரெண்டு ஆறு யார் சொன்னா? தூதர் சொன்னாங்க. அதை பார்த்துதான் உங்களையும் என்னையும் பார்த்து மற்றவங்களை கர்த்தருக்குள்ள கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களேன்னு சொல்லணும். அப்படியா மரியாதை என்ன செஞ்சாங்க? மரியாதை வாழ்க்கையில் என்ன நன்மை இருந்து பாருங்க. லூக்கான் சுவிசேஷம் 1:48 வசனம்.
1: அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார்.
0: அன்னை மரிய சொல்றாங்க, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அவங்க அந்த அளவுக்கு தாழ்மையா இருந்திருக்காங்க. அதனாலதான் ஆண்டவராக இயேசுகிறது கூட பாருங்க, அந்த 2000 வருஷத்துக்கு முன்பாக அன்னை மரியாள் வயிற்றுல பிறந்தாரு. அவங்க என்ன அந்த அளவுக்கு அவங்க தாழ்மையா இருந்திருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க பரிசுத்தமா இருந்திருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க தாழ்மையா இருந்திருக்காங்க. நம்மளும் கூட ஆண்டவரை இயேசுக்கு நம்ம உள்ளத்துல வர வேண்டும் சொன்னா நம்மளும் தாழ்மையா இருக்க வேண்டும். அதான் அன்னை மரியாள் சொன்னாங்க, அடிமையின் தாழ்மைய நோக்கி பார்த்தார். அதனாலதான் எலிசபெத்தம்மாவும் சொன்னாங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி. தூதரும் சொன்னாரு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம தாழ்மையா இருக்க வேண்டும். தாழ்மைதான் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் எதுவும் பெருமை வராதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும். நம்ம தாழ்மையா இருக்கணும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் புஸ்தகம் 4:10 வசனம்.
1: கர்த்தருக்கு முன்பாக
0: தாழ்மைப்படுங்கள்,
1: அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்.
0: உயர்வு அடைய வேண்டுமா? அதுக்கு ஒரு முதலாவது காரணம், நம்ம வாழ்க்கையில் தாழ்மையா இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில உயர வேண்டுமா? தாழ்மைப்பட வேண்டும். நிறைய பேர் கொஞ்சம் வரங்களை பெற்றா கூட கொஞ்சம் அப்படியே உயர்த்திடுவாங்க, தன்னை உயர்த்துவாங்க. சில பாருங்க, பாட்டு தாழ்ந்து இருந்துச்சுன்னா தன்னை உயர்த்துவாங்க. கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன காரியங்கள் அவங்க வாழ்க்கை இருந்துச்சுன்னா உடனே உயர்த்திடுவாங்க. கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உயர்த்துவார். உயர்வுக்கு வழி வேண்டுமானாலும் நம்ம தாழ்மையா இருக்க வேண்டும். சிலர் சின்ன தாழ்ந்து இருந்தா கூட தன்னை உயர்த்தி உயர்த்தி பேசிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு உயர முடியாது. தாழ்மை உள்ளவங்களதான் கர்த்தர் உயர்த்துவார். அன்னை மரிய தாழ்மையா இருந்தாங்க. அதனாலதான் கர்த்தராகி தேவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அன்னை மரியா வயிற்றுல பிறந்தாரு. அவங்க அந்த அளவுக்கு தாழ்மையா இருந்தாங்க. நீங்கள் நானும் கூட தாழ்மையா இருக்க வேண்டும். அவங்க சொல்றாங்க, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தாருன்னு சொன்னாங்க. அதனால நம்ம தாழ்மைப்படும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்த வல்லவரா இருக்கிறாரு. முதலாக பார்த்தோம், அன்னை மரியா தாழ்மையா இருந்தாங்க. அதனால கத்திரால் உயர்த்தினர். ஆண்டவராய் இயேசுக்கு வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், சர்வத்தை உருவாக்கின சர்வல்லம்ல தேவனாய் கர்த்தர் அன்னை மரியாதை வயிற்றுல பிறந்தார். என்ன அவங்க அந்த அளவுக்கு தாழ்மையா இருந்திருக்காங்க. நீங்கள் நானும் தாழ்மையா இருப்போமானால் நிச்சயமா நம்ம உள்ளத்துல பிறப்பார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், தாவீதை பார்க்கிறோம். ஒன்னு சாமுவேல் புஸ்தகம் 26:25.
1: அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
0: பாத்தீங்களா, ஒரு எதிரி. அந்த சவுல் வந்து தாவீதை கொல்றதுக்காக எவ்வளவு நாட்கள் தேடிக்கொண்டே இருந்தார். ஆனா ஒரு நாள் தாவீது கையில சவுல ஆண்டு ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து கூட அவர் என்ன செய்யல, அவர் ஒரு தீங்கும் கூட அவருக்கு செய்யல. அதெல்லாம் பார்த்ததுனால சவுல் சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீது நீயே ஆசீர்வதிக்கப்பட்டவன். யார் சொல்றா? தாவீதுக்கு எதிரியா இருந்த சவுல் சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அருமையானவர்களே, நீங்கள் நானும் நம்ம கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் சொன்னா நமக்கு நம்ம என்ன செய்யணும், நமக்கு எதிரியா இருந்தாலும் கூட நம்ம அவங்களுக்கு ஒரு தீங்கு அவங்களுக்கு செய்யக்கூடாது. அது ஆண்டவராக ஏசுக்கிறது சொன்னார். மத்தியில் விசேஷம் 5:44.
1: நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்
0: சத்துருக்களுக்கு விரோதமா நம்ம வந்து எதிர்த்து நினைக்க கூடாது. சத்துருக்களுக்கு நம்ம தீங்கு நினைக்க கூடாது. சத்துருக்களை என்ன செய்யணும், சிநேகிக்கணும். தாவீது அப்படித்தான் செஞ்சார். தாவீது கொல்றதுக்காக சவுல் எத்தனையோ நாள் தேடிக்கொண்டிருந்தார். ஆனால் தாவீது கையில கத்தர் சவுலை ஒப்பு கொடுத்தும் கூட அவர் ஒரு ஒண்ணுமே அவர் செய்யல. அதனாலதான் சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டனு சொல்லி நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொல்லி இருக்கிறார். உன் சத்துருக்களை சிநேகிங்கள் சொல்லி. நமக்கு விரோதமா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு நீ சிநேகிங்க, அன்பை காட்டுங்க, உங்களுடைய அன்பை காட்டுங்க. நீங்க உங்களால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமா நம்மளையும் தாவீது ஆசீர்வதி தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். அது மாத்திர தாவீதுக்கு இன்னொரு குணம் என்ன குணம் இருந்தது தெரியுமா? 34:1.
1: கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன்.
0: கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன்.
1: அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்குன்னு சொல்லி. நம்ம எப்பவுமே துதிக்க கத்துக்கணும், ஸ்தோத்திரம் பண்ண கத்துக்கணும். எக்காலத்திலையும் துன்பமானாலும் சரி, இன்பமானாலும் சரி, நன்மையானாலும் சரி, தீர்மையானும் சரி, எல்லா நேரத்திலையும் அதான் சொல்றாரு, கத்தரை எக்காலத்திலையும் ஸ்தோத்திருப்பார், துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்போதும் அவரை துதிச்சுட்டே இருக்கணும். எந்த நேரத்திலும் அவர் ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும். அப்ப நம்மள ஆண்டவர் நம்மளை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். தாவீது ஆசீர்வதி தேவன் உங்களை என்னை ஆசீர்வதிக்கிறது உறுதி. மூன்றாவது தாவீதத்தில் என்ன நன்மை இருந்தது தெரியுமா? சங்கீத புஸ்தகம் 109:4.
1: என் சிநேகத்திற்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள்.
0: நானோ
1: ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன்.
0: சிநேகத்துக்கு பதிலாக விரோதிக்கிறாங்க. நானும் எப்போதும் என்ன செய்வேன், ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். பாத்தீங்களா அருமையானவர்களே, தாவீது வாழ்க்கையில காணப்பட்ட நன்மைகள். அவர் கர்த்தரை எக்காலத்தில் சோத்தரித்தார். அவர் துதி எப்போதும் கர்த்தர் துதிச்சிட்டே இருந்தார். அது மாத்திரல, தாவீதை கொல்றதுக்காக சவுல் எத்தனையோ நாள் தேடினார். தாவீது கையில சவுலை உப்பு கொடுத்தும் அவர் ஒண்ணுமே செய்யல. அதான் நம்ம ஆண்டவராக ஏத்துக்குது சொன்னார், சத்துருக்களை சிநேகிங்கள் சொல்லி. நம்ம சிநேகிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அது மாத்திரல, செவிக்கணும், அவர் ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும். கர்த்தர் நிச்சயமா தாவீது ஆசீர்வதி தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். சத்துரு தாவீதை பார்த்து சொன்னார், என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டன்னு சொல்லி. நீங்கள் நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? தாவீதை போல சத்துருக்களை சிநேகிக்கணும். இரண்டாவது ஒற்றை இருந்த குணம், கர்த்தர் எக்காலத்தில் சோதித்திருப்பார், துதி எப்போதும் வாயில இருக்குன்னு சொன்னார். சவம் பண்ணி கொண்டிருந்தார், கர்த்தர் அவர் ஆசீர்வித்தார். மூன்றாவதாக ஆதியாகமம் புஸ்தகம் 26:26.
1: அபிமேலேக்கும் அவன் சிநேகிதனாகிய
0: அகுசாத்தும்
1: அவன் சிநேகாதிபதியாகிய
0: சேனாதிபதியாகிய
1: பீகோலும்
0: கேராலிருந்து
1: அவனிடத்திற்கு வந்தார்கள்.
0: ஈசாக்கு இடத்துல வந்தாங்க பாத்தீங்களா, ஈசாக்கு இடத்துல வந்தாங்க. அவங்க பார்த்து என்ன சொல்றாங்க பாருங்க, ஆதியாம் புஸ்தகம் 26:29
1: நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே.
0: ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவர் அறியாத ராஜா சொல்றாரு, நீ கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டன்னு சொல்லி ஈசாக்க பார்த்து சொல்றாரு. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டன்னு சொல்லி, கர்த்தர் தெரியாத ராஜா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்மளே மற்றவங்க பார்த்து தேவன் அறியாதவங்க கூட நம்ம பார்த்து சொல்லணும், ஆசீர்வதிக்கப்பட்டவங்களின்னு சொல்லி பாத்தீங்களா. அப்ப ஈசாக பார்த்து சொல்றாங்க, ஈசா கிட்ட என்ன குணம், நல்ல குணம் இருந்துச்சு. ஆதியாம் புஸ்தகம் 24:63
1: ஈசாக்கு
0: சாயங்கால வேளையிலே
1: தியானம் பண்ண
0: வெளியிலே போயிருந்து பாத்தீங்களா. தேவனை பற்றி தியானம் பண்ண எங்க போயிருந்தாரு, வெளியிலே போயிருந்தார். ஈசாக்கு தேவனை தியானிக்கிற ஒரு குணம் இருந்துச்சு. அது மாத்திரல, எபிரேயன் புஸ்தகம் 11:20
1: விசுவாசத்தினாலே
0: ஈசாக்கு
1: வரும் காரியங்களை குறித்து யாக்கோபை
0: விசுவாசம் அவருக்கு இருந்தது பாத்தீங்களா. அவருக்கு என்ன இருந்தது, விசுவாசம் இருந்தது. அவருக்கு முதல் தியானம் பண்ற குணம் இருந்துச்சு, ரெண்டாவது விசுவாசம் அவருக்குள்ள இருந்தது. அதான் மார்க்கு விசேஷம் 9:23
1: இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும்,
0: விசுவாசிக்கிறவனுக்கு
1: எல்லாம் கூடும் என்றார்
0: பாத்தீங்களா. ஈசாக்கு என்ன இருந்தது, தேவனை தியானம் பண்ண ஒரு குலம் இருந்துச்சு, அவருக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. அதனாலதான் தேவனை அறியாத சனங்கள் கூட சொல்றாங்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே அப்படின்னு சொல்லி. அன்னை மரியாளை பார்த்து சொன்னாங்க, எலிசபெத்து சொன்னாங்க, தூதரி சொன்னாங்க. அதே போல அவங்க வாழ்க்கையில தாழ்மை இருந்துச்சு. தாவியதை பார்த்து எதிரியான சவுல் சொல்றாரு, என் குமாரனா இங்க தாவியதை நீ ஆசிரிக்கப்பட்டேன்னு. தாவியிட்ட என்ன இருந்துச்சு, கர்த்தர் துதிக்கக்கூடிய குணம் இருந்துச்சு, ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய குணம் இருந்துச்சு, அவர் சத்துருக்களை சிநேகிக்கக்கூடிய குணம் இருந்துச்சு. அருமையானவர்களே, நம்மளும் கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்ணுமா, எங்களை அன்பான இயேசுவித்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பனை கொடான குடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோமை, துதிக்கிறோமை, போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், அணுகிறோம். ஐயா அப்பா, டிவி நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க. கர்த்தர் தம்முடைய சனங்களை பலப்படுத்தி சமான் தேர்லி ஆசீர்வதிக்கிறான்னு சொன்ன வாக்குத்தம்படி இரு ஆசீர்வதிங்க, சமானத்தை தந்துடலும், சந்தோஷத்தை தந்துடலும். ஐயா கர்த்தாவை நோக்கி பார்க்கிறோம், அற்புதங்கள் அதிசயங்களும் ஒவ்வொரு வாழ்க்கையில் செய்யுங்க, ஆசீர்வத்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. கர்த்துடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்ய தருவி சொன்னீரு. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்க முடியாச்சு வைக்கிறோம். கர்த்துடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்ய தருவி சொன்னீரு. ஐஸ்வர்யத்தால் நிரப்புங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க, சமான சந்தோஷத்தை தாரு, மகிழ்ச்சியை தாரு, ஆறுதல் படுத்துங்க, தேர்தல் படுத்துங்க. கர்த்தாவே உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்த நபர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும் சொன்னீரு, சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. ரட்சிப்பின் பாத்திரம் மாற்றுங்க, ரட்சனையை சந்தோஷத்தாங்க, உற்சாகத்தின் ஆவி தாங்க முடியாது செவிக்கிறோம், உன்னத பலத்தில் இடக்கட்ட முடியாது செவிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையில் உயிர்ப்பிச்சிடும் உயிர்மீச்சை தாரு, எழுப்பலை தாரு. உள்ள பிதாவே, உண்மை அறிந்து கொள்ள, அண்டிக்கொள்ள, மே சார்ந்து கொள்ள உம்மோடு இருக்க உதவி செய்ய முடியாது செவிக்கிறோம். என்ன நோய் இருந்தால் குணமாக்குங்க எஸ்அப்பா, எஸ்அப்பா, எஸ்அப்பா. என்ன நோய் இருந்தால் குணமாக்குங்க, கேன்சரை குணமாக்குங்க, எலும்பலியை குணமாக்குங்க, தேஞ்சு போன எலும்பை சரிப்படுத்துங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்கப்பா. கண் பார்வை குறைவுள்ளவர்கள் கண் பார்வை தாரும் இயேசுவே, இயேசுவே. புதிய கண் வச்சு கண் பார்வை தாரும் ஐயா. கஷ்டத்தை மாத்துங்க, பிரச்சனையை நீக்கிருங்க சப்பா ஐயா. அப்பா மிஸ் தோத்திர அப்பண்டிஸ் குணமாக்குங்க ஆண்டவர். அல்சரை குணமாக்குங்கப்பா, பலவீனத்தை மாற்றுங்க, கஷ்டங்களை மாத்திருங்க, பழத்த அற்புதங்கள் அடையாளம் செய்யுங்க சப்பா. தகப்பனே, தகப்பனே, அப்பாமி நோக்கி கெஞ்சுரம், காய்ச்சல் பலவீனங்களை மாற்றி போடுங்க, கஷ்டத்தை நீக்குங்க, அதிசயங்கள் அற்புதங்களை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரீச்சிங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா. தகப்பனே, இறங்க முடியா கெஞ்சுகிறோமப்பா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க, திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத குடும்பங்களை குழந்தை பயத்தை தாரும், சமாளம் இல்லாத குடும்பங்களை சமாளித்து தாரும். கஷ்டங்களை மாத்துங்க, கண்ணீரை துடைங்க, பிரச்சனையை மாத்துங்க ஆண்டவரே. அப்பா குடிக்கிற குடும்பங்களை விடுதலையாக்குங்க ஏசப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அவாரஞ்சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெட்டி தாங்க. கத்தோடி நாம மட்டும்தான் மகிழப்படணும், அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. தகப்பனே, பெரியவராக இருந்து மணிநடத்தையும் காத்துக்கொள்ளும், ஒரு பேரின் சீ போஸ்டர் எழுதி கொள்ளுங்க. தேவக்கிருவை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னது ஞானத்தை கொடுங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. வாலிபர்களால் செவிக்கக்கூடிய மக்களாக மாற்றுங்க. தேவனை தேடக்கூடிய மனதை கொடுங்க. உசியா தேவனை தேட மனம் இணங்கியிருந்தாரேப்பா. அதே போல எங்கள் ஒவ்வொருவரையும் தேவனை தேட மனம் இணங்கியிருக்க கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. பொறுப்படுத்தி காத்துக்கோங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் ஏஸ்பா நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியின்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமே. நம்ம தேவத்த தேவன் கேட்டாரு, கண்ணீர் துடைச்சிக்கோங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் ஏசியின் கரம் 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1-49-10-00-00-2229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1-33-10-00-00-2624 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
4: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப்சைட் பாருங்க. நம் ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.

0: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112-435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andatjesus.in. God bless you.

0: ரசாயன புஸ்தகம் 61 அதிகாரம் 9 வசனம் அதுக்கு கேப்போமா?
1: அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள்.
0: ஆமா அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசுக்கு நிச்சயமா நம்மளே ஆசீர்வதிச்சிருப்பார். நிச்சயம் மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது ஆசீர்வாதத்தை பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையிலும் தேவனிடத்தில் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். நிச்சயமா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நமக்கு எங்கிருந்து ஆசீர்வாதம் வருது? சங்கீத புஸ்தகம் 115 சங்கீதம் 15 வசனம்.
1: வானத்தையும்
0: பூமியையும்
1: படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
0: பாத்தீங்களா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம பாக்குற மக்கள் எல்லாம் இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, ஆசீர்வாதம் பெற்ற சந்ததின்னு சொல்லி நம்ம பார்த்து அறிந்து கொள்ளுவாங்க. அப்ப நம்ம என்னெல்லாம் செய்யணுங்க தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக அன்னை மரியாளை பார்க்கிறோம். அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? லூக்கான் சுவிசேஷம் 1:42 வசனம்.
1: ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்
0: பாத்தீங்களா. அன்னை மரியாளை பார்த்து எலிசபெத்தம் சொல்றாங்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி. அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் பார்த்து மற்றவங்களை பார்த்து இவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்லத்தக்கதாக நம் வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டுமானால் மரியாதை பண்ண என்னெல்லாம் செய்யலாம் பார்க்க போறோம். தூதர் வந்து அன்னை மரியாதை பார்த்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? லூக்கான் சுவிசேஷம் 1:28 வசனம்.
1: அவள் இருந்த வீட்டில்
0: அவங்க இருந்த வீட்டில்
1: தேவ

0: வீட்டில்
1: அங்கு இருந்த வீட்டில்
0: தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே
1: வாழ்க,
0: கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார்.
1: பாத்தீங்களா, அன்னை மரியால பார்த்து தூதர் அதைத்தான் சொன்னாரு. அவங்க எல்சபத்தம்மா அதைத்தான் சொன்னாங்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். சூதன் சொல்றாரு, அன்னை மரியாதை பார்த்து கர்த்தர் உன்னோட இருக்கிறார். பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா. அந்த அளவுக்கு தேவனாய் கர்த்தரோட மரியாதை என்ன செஞ்சாங்க, சஞ்சரித்து கொண்டிருந்தாங்க. அதனாலதான் தூதன் வந்து சொல்றாரு, கர்த்தர் உன்னோடனே இருக்கிறார்னு சொல்லி. அருமையானவர்களே, நம்மளை பார்த்து மற்றவங்க சொல்லணும், ஆசிரிக்கப்பட்டவங்க, கர்த்தரால் ஆசிரிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி சொல்லணும். அன்னை மரியாதை பார்த்து முதல் எல்சபத்தம்மா சொன்னாங்க, ரெண்டு ஆறு யார் சொன்னா, தூதரி சொன்னாங்க. அதை பார்த்துதான் உங்களை என்னை பார்த்து மற்றவங்களை கத்துக்குள்ள கத்தரால் ஆசிரிக்கப்பட்டவங்களே சொல்லணும். அப்படின்னா மரியாள் என்ன செஞ்சாங்க, மரியாள் வாழ்க்கையில் என்ன நன்மை இருந்து பாருங்க. லூக்கான் சுவிசேஷம் 1:48
0: அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார்.
1: அன்னை மரிய சொல்றாங்க, அடிமையின் தாழ்மைய நோக்கி பார்த்தார். அவங்க அந்த அளவுக்கு தாழ்மையா இருந்திருக்காங்க. அதனாலதான் ஆண்டவராக இயேசுகிறது கூட பாருங்க, அந்த 2000 வருஷத்துக்கு முன்பாக அன்னை மரியாள் வயிற்றுல பிறந்தாரு. அவங்க என்ன, அந்த அளவுக்கு அவங்க தாழ்மை இருந்திருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க பரிசுத்தமா இருந்திருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க தாழ்மை இருந்திருக்காங்க. நம்மளும் கூட ஆண்டவரை இயேசுக்கு நம்ம உள்ளத்துல வர வேண்டும் சொன்னா நம்மளும் தாழ்மையா இருக்க வேண்டும். அதான் அன்னை மரியாள் சொன்னாங்க, அடிமையின் தாழ்மைய நோக்கி பார்த்தார். அதனாலதான் எல்சபத்தமாவும் சொன்னாங்க, கர்த்தரால் ஆசிரிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி. தூதரும் சொன்னாரு, கர்த்தரால் ஆசிரிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம தாழ்மையா இருக்க வேண்டும். தாழ்மைதான் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில எதுவும் பெருமை வராதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும், நம்ம தாழ்மையா இருக்கணும். கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் புஸ்தகம் 4:10
0: கர்த்தருக்கு முன்பாக
1: தாழ்மைப்படுங்கள்,
0: அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்.
1: உயர்வடைய வேண்டுமா, அதுக்கு ஒரு முதலாவது காரணம் நம்ம வாழ்க்கையில தாழ்மையா இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில உயர வேண்டுமா, தாழ்மைப்பட வேண்டும். நிறைய பேர் கொஞ்சம் வரங்களை பெற்றா கூட கொஞ்சம் அப்படியே உயர்த்திடுவாங்க, தன்னை உயர்த்துவாங்க. சில பாருங்க, பாட்டு தாழ்ந்து இருந்துச்சுன்னா தன்னை உயர்த்துவாங்க. கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன காரியங்கள் அவங்க வாழ்க்கை இருந்துச்சுன்னா உடனே உயர்த்திடுவாங்க. கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உயர்த்துவார். உயர்வுக்கு வழி வேண்டுமானால் நம்ம தாழ்மையா இருக்க வேண்டும். சிலர் சின்ன தாளம் இருந்தா கூட தன்னை உயர்த்தி உயர்த்தி பேசிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு உயர முடியாது. தாழ்மை உள்ளவங்களதான் கர்த்தர் உயர்த்துவார். அன்னை மரியா தாழ்மையா இருந்தாங்க. அதனாலதான் கர்த்தராகி தேவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அன்னை மரியா வயிற்றுல பிறந்தாரு. அவங்க அந்த அளவுக்கு தாழ்மையா இருந்தாங்க. நீங்கள் நானும் கூட தாழ்மையா இருக்க வேண்டும். அவங்க சொல்றாங்க, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தாருன்னு சொன்னாங்க. அதனால நம்ம தாழ்மைப்படும்போது கர்த்தர் நம்மளை உயர்த்த வல்லவரா இருக்கிறாரு. முதலாக பார்த்தோம் அன்னை மரியா தாழ்மையா இருந்தாங்க, அதனால கர்த்தரால் உயர்த்தினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், சர்வத்தை உருவாக்கின சர்வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் அன்னை மரியாள் வயிற்றுல பிறந்தார். என்ன, அவங்க அந்த அளவுக்கு தாழ்மையா இருந்திருக்காங்க. நீங்கள் நானும் தாழ்மையா இருப்போமானால் நிச்சயமா நம்ம உள்ளத்துல பிறப்பார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், தாவீதை பார்க்கிறோம். 1 Samuel 26:25
0: அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி
1: என் குமாரனாகிய தாவீதே
0: நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
1: பாத்தீங்களா, ஒரு எதிரி. அந்த சவுல் வந்து தாவீதை கொல்றதுக்காக எவ்வளவு நாட்கள் தேடிக்கொண்டே இருந்தார். ஆனா ஒரு நாள் தாவீது கையில சவுல ஆண்டு ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து கூட அவர் என்ன செய்யல, அவர் ஒரு தீங்கும் கூட அவருக்கு செய்யல. அதெல்லாம் பார்த்ததுனால தவுல் சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீது நீயே ஆசிரிக்கப்பட்டவன். யார் சொல்றா, தாவீதுக்கு எதிர்வியா இருந்த சவுல் சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசிரிக்கப்பட்டவன். அருமையானவர்களே, நீங்கள் நானும் நம்ம கர்த்தரால் ஆசிரிக்கப்பட வேண்டும் சொன்னா நமக்கு நம்ம என்ன செய்யணும், நமக்கு எதிரியா இருந்தாலும் கூட நம்ம அவங்களுக்கு ஒரு தீங்கு அவங்களுக்கு செய்யக்கூடாது. அது ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 5:44
0: நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள்.
1: நம்ம என்ன செய்யும், சத்துருக்களுக்கு விரோதமா நம்ம வந்து எதிர்த்து நினைக்க கூடாது, சத்துருக்களுக்கு நம்ம தீங்கு நினைக்க கூடாது. சத்துருக்களை என்ன செய்யணும், சிநேகிக்கணும். தாவீது அப்படித்தான் செஞ்சார்.

0: தாவீது கொள்றதுக்காக சவுல் எத்தனையோ நாள் தேடி கொண்டிருந்தார். ஆனால் தாவீது கையில கத்தரு சவுலை ஒப்பு கொடுத்தும் கூட அவர் ஒரு ஒண்ணுமே அவர் செய்யல. அதனாலதான் சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசிரிக்கப்பட்டனு சொல்லி நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொல்லி இருக்கிறார். உன் சத்துருக்கள சினியுங்கள்னு சொல்லி. நம்ம குரோதமா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு நீ சினியுங்க, அன்பை காட்டுங்க, உங்களுடைய அன்பை காட்டுங்க. நீங்க அவங்களால உங்களால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமா நம்மளையும் தாவீத ஆசீர்வித தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். அது மாத்திர தாவீதுக்கு இன்னொரு கோணம் என்ன கோணம் என்பது தெரியுமா? 34:1
1: கர்த்தரை
0: கர்த்தரை
1: நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன்.
0: கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன்.
1: அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்.
0: அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். பாத்தீங்களா அருமையானவர்களே, கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பார், துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்னு சொல்லி. நம்ம எப்பவுமே துதிக்க கத்துக்கணும், ஸ்தோத்திரம் பண்ண கத்துக்கணும். எக்காலத்திலையும் துன்பமானாலும் சரி, இன்பமானாலும் சரி, நன்மையானாலும் சரி, தீன்மையானாலும் சரி, எல்லா நேரத்திலையும் அதான் சொல்றாரு, கத்தரை எக்காலத்திலையும் ஸ்தோத்திருப்பார், துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்போதும் அவரை துதிச்சுட்டே இருக்கணும். எந்த நேரத்தில் அவர் ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும். அப்ப நம்மளை ஆண்டவர் நம்மளை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். தாவீது ஆசீர்வதி தேவன் உங்களை என்னை ஆசீர்வதிக்கிறது உறுதி. 3வது தாவீதத்தில் என்ன நன்மை இருந்தது தெரியுமா? சங்கீத புஸ்தகம் 109:4
1: என்
0: சிநேகத்திற்கு பதிலாக
1: என்னை விரோதிக்கிறார்கள்,
0: என்னை விரோதிக்கிறார்கள்,
1: நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன்.
0: சிநேகத்துக்கு பதிலாக விரோதிக்கிறாங்க, நாங்களும் கூட சொல்லி நானும் எப்போதும் என்ன செய்வேன், ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். பாத்தீங்களா அருமையானவர்களே, தாவீது வாழ்க்கையில காணப்பட்ட நன்மைகள். அவர் கர்த்தரை எக்காலத்துக்கு சோத்திரித்தார், துதி எப்போதும் கர்த்தர் துதிச்சே இருந்தார். அது மாத்திரல, தாவீத கொல்றதுக்காக சவுல் எத்தனையோ நாள் தேடினார். தாவீது கையில சவுல உப்பு கொடுத்தும் அவர் ஒண்ணுமே செய்யல. அதான் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார், சத்துருக்களை சிநேகிங்கள் சொல்லி. நம்ம சிநேகிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அது மாத்திரல, செபிக்கணும், அவர் ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும். கத்த நிச்சயமா தாவீது ஆசீர்வித தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். சத்துரு தாவீதை பார்த்து சொன்னார், என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்விக்கப்பட்டன்னு சொல்லி. நீங்கள் நானும் ஆசிரிக்கப்பட வேண்டுமா? தாவீதை போல கர்த்தர்களை சிநேகிக்கணும். 2வது எழுந்த கூட கர்த்தரை எக்காலத்தில் சோதித்திருப்பார், துதி எப்போது என் வாயில இருக்கும் சொன்னார். சவம் பண்ணி கொண்டிருந்தார், கர்த்தர் அவர் ஆசீர்வித்தார். 3வதாக ஆதியாகமம் புஸ்தகம் 26:26
1: அபிமேலேக்கும் அவன் சிநேகிதனாகிய
0: அகுசாத்தும்
1: அவன் சிநேகாதிபதியாகிய
0: பீகோலும் கேராலிருந்து
1: அவனிடத்திற்கு வந்தார்கள்.
0: ஈசாக்கு இடத்துல வந்தாங்க. பாத்தீங்களா, ஈசாக்கு இடத்துல வந்தாங்க. அவங்க பார்த்து என்ன சொல்றாங்க பாருங்க, ஆதியாகமம் புஸ்தகம் 26:29
1: நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே.
0: ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவர் அறியாத ராஜா சொல்றாரு, நீ கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டனு சொல்லி. ஈசாக்க பார்த்து சொல்றாரு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டனு சொல்லி. கர்த்தர் தெரியாத ராஜா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களை சொல்லி சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்மளை மற்றவங்க பார்த்து தேவன் அறியாதவங்க கூட நம்மளை பார்த்து சொல்லணும், ஆசீர்வதிக்கப்பட்டவங்களையும் சொல்லி. பாத்தீங்களா, அப்ப ஈசாக பார்த்து சொல்றாங்க. ஈசாக்கிட்ட என்ன குணம், நல்ல குணம் இருந்துச்சு. ஆதியாகமம் புஸ்தகம் 24:63
1: ஈசாக்கு
0: சாயங்கால வேளையிலே
1: தியானம் பண்ண
0: வெளியிலே போயிருந்து. பாத்தீங்களா, தேவனை பற்றி தியானம் பண்ண எங்க போயிருந்தாரு, வெளியிலே போயிருந்தார். ஈசாக்கு தேவனை தியானிக்கிற ஒரு குணம் இருந்துச்சு. அது மாத்திரல, எபிரேயன் புஸ்தகம் 11:20
1: விசுவாசத்தினாலே
0: ஈசாக்கு
1: வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும்
0: விசுவாசம் அவருக்கு இருந்தது. பாத்தீங்களா, அவருக்கு என்ன இருந்தது, விசுவாசம் இருந்தது. அவருக்கு முதல் தியானம் பண்ற குணம் இருந்துச்சு, ரெண்டாவது விசுவாசம் அவருக்குள்ள இருந்தது. அதான் மார்க்கு சுவிசேஷம் 9:23
1: இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால்
0: ஆகும்
1: விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார்.
0: பாத்தீங்களா, ஈசாக்கு என்ன இருந்தது, தேவனை தியானம் பண்ண ஒரு குலம் இருந்துச்சு, அவருக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. அதனாலதான் தேவன் அறியாத சனங்கள் கூட சொல்றாங்க, நீ கற்றால் ஆசிரிக்கப்பட்டவராமே அப்படின்னு சொல்லி. அன்னை மரியாதை பார்த்து சொன்னாங்க, எலிசபெத்து சொன்னாங்க, தூதர் சொன்னாங்க. அதே போல அவங்க வாழ்க்கையில தாழ்மை இருந்துச்சு. தாவியதை பார்த்து எதிரியான சவுல் சொல்றாரு, என் குமாரனா இங்க தாவியதை நீ ஆசிரிக்கப்பட்டேன்னு. தாவியதை இருந்துச்சு, கத்திர துதிக்க கூடிய கொண்டா இருந்துச்சு, ஸ்தோத்திரம் பண்ண கூடிய கொண்டா இருந்துச்சு, அவர் சத்துருக்களை சிநேகிக்க கூடிய கொண்டா இருந்துச்சு. அருமையானவர்களே, நம்மளும் கத்திர நோக்கி ஜெபம் பண்ணுமா? எங்களை அன்பான நேசித்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பனை கொடான குடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோமை, துதிக்கிறோமை, போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ஐயா. அப்பா, டிவி நிகழ்ச்சி பாக்குற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உன்னத பலத்தில இடக்கட்டுங்க. கர்த்தர் தம்முடைய சனங்களை பலப்படுத்தி சமாந்தி அள்ளி ஆசீர்வதிக்கிறான்னு சொன்ன வாக்குத்தன்படி நீர் ஆசீர்வதிங்க, சமாந்தை தந்துடலும், சந்தோஷத்தை தந்துடலும் ஐயா. கர்த்தாவை நோக்கி பார்க்கிறோம், அற்புதங்களை அதிசயங்களை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்ய தருவிச்ச நீர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிறது ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்க முடியாச்சு வைக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்ய தருவிச்ச நீர் ஐஸ்வர்யத்தால் நிரப்புங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க, சமான சந்தோஷத்தை தாரு, மகிழ்ச்சியை தாரு, ஆறுதல் படுத்துங்க, தேர்தல் படுத்துங்க. கர்த்தாவே, உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்த நபர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும் சொன்னீரே, சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. ரட்சிப்பின் பாத்திரம் மாற்றுங்க, ரச்சனையை சந்தோஷத்தாங்க, உற்சாகத்தின் ஆவி தாங்க முடியாது செவிக்கிறோம், உன்னத பலத்தில் இடக்கட்ட முடியாது செவிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உயிர்ப்பிச்சிடும், உயிர்மீச்சை தாரு, எழுப்பலை தாரு. உள்ள பிதாவே, உண்மை அறிந்து கொள்ள, மே அண்டிக் கொள்ள, மே சார்ந்து கொள்ள உம்மோடு இருக்க உதவி செய்ய முடியாது செவிக்கிறோம். என்ன நோய் இருந்தால் குணமாக்குங்க எஸ்அப்பா, எஸ்அப்பா, எஸ்அப்பா. என்ன நோய் இருந்தால் குணமாக்குங்க, கேன்சரை குணமாக்குங்க, எலும்பலி குணமாக்குங்க, தேஞ்சு போன எலும்பை சரிப்படுத்துங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்கப்பா. கண் பார்வை குறைவுள்ளவர்கள் கண் பார்வை தாரும் இயேசுவே, இயேசுவே. புதிய கண் வச்சு கண் பார்வை தாரும் ஐயா. கஷ்டத்தை மாத்துங்க, பிரச்சனையை நீக்கிருங்க சப்பா ஐயா. அப்பா மிஸ் தோத்திர அப்பண்டிஸ் குணமாக்குங்க ஆண்டவர். அல்சரை குணமாக்குங்கப்பா, பலவீனத்தை மாற்றுங்க, கஷ்டங்களை மாத்திருங்க, பழத்தை அற்புதங்களை அடையாளம் செய்யுங்க சப்பா. தகப்பனே, தகப்பனே, அப்பாமி நோக்கி கெஞ்சுரம். காய்ச்சல் பலவீனங்களை மாற்றி போடுங்க, கஷ்டத்தை நீக்குங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரீச்சிங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா. தகப்பனே, இறங்க முடியா கெஞ்சுகிறோம்ப்பா. வேலை இல்லாத குடும்பங்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத குடும்பங்களை குழந்தை பைத்தை தாரும், சம்மா இல்லாத குடும்பங்களை சமாளித்து தாரும். கஷ்டங்களை மாத்துங்க, கண்ணீரை துடைங்க, பிரச்சனையை மாத்துங்க ஆண்டவரே. அப்பா, குடிக்கிற குடும்பங்களை விடுதியாக்குங்க ஏசப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அவாரஞ்சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெட்டி தாங்க. கத்தோடி நாம மட்டும்தான் மகிப்படணும், அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. தகப்பனே, பெரியவராக இருந்து மணிநடத்தையும் காத்துக்கொள்ளும், ஒரு பேரின் சீ போஸ்ட் எழுதி கொள்ளுங்க. தேவக்கிருவை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னது ஞானத்தை கொடுங்க, தேவக்கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. வாலிபர்களாம் செவிக்கக்கூடிய மக்களாக மாற்றுங்க, தேவனை தேடக்கூடிய மனதை கொடுங்க. தேவனை தேட மனம் இணங்கியிருந்தாரேப்பா, அதே போல எங்கள் ஒவ்வொருவரையும் தேவனை தேட மனம் இணங்கியிருக்க கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க, பொறுப்படுத்தி காத்துக்கோங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியின்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. நம்ம சேவத்தை தேவன் கேட்டாரு, கண்ணீர் துடைச்சிக்கோங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643 101 நீலகிரி மாவட்டம் தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, கொல்லூர். 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், கொல்லூர். 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
4: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.

0: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் asvinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: அன்பானவர்களே, நமது இயேசுவின் கரம் ஊழியங்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம் வாருங்கள். எங்களோடு இணைந்து இப்பொழுது ஜெபிப்பீர்களா?
1: ஸ்தோத்திரம் ஆண்டவர். தகப்பனே, நீர் கொடுத்த அருமையான இயேசுங்கிற ஊழியர்களுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் ஏற்படுத்தின உமது ஊழியம் ஆண்டவரே, எங்கள் மனித எத்தனம் அல்ல, மனித சக்தி யுக்தி மனிதனுடைய ஞானம் அல்ல, நீர் கிருபையா ஏற்படுத்தின இந்த ஊழியத்தை இம்மட்டும் இந்த 34 ஆண்டுகள் கரம்பிடித்து நடத்தி வந்தீரே. ஸ்தோத்திர ஆண்டவரே, இதற்கு மேலும் நடத்த என் தேவன் வல்லவர இருக்கிறபடினாலே ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் கொடுத்த அருமையான அக்கா உங்களுக்காக ஸ்தோத்திரம். அவளுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் நல்ல தீர்க்க ஆயுளையும் தந்து மகிமையாய் பயன்படுத்தும். அப்ப வாலிப பிரயத்தின் ஒரு பலத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக, மோசைக்கு கொடுத்த பலத்தை கொடுப்பீராக, காலிபுக்கு கொடுத்த பலத்தை கொடுப்பீராக, அக்கா வல்லமை இடைக்கட்டுவீராக, நல்ல சரீர ஆரோக்கியத்தை உண்டாக்குவீராக, வரங்களால் வல்லமை இன்னும் அதிகமாய் நிரப்புவீராக, அப்ப உலகத்தின் கடைசி எல்லை வரையும் கொண்டு செல்வீராக, உலகத்தின் எல்லை அப்பா பூச்சக்கத்தின் கடைசி வரைக்கும் அவர் எடுத்து செல்வீராக, மகிமையா அக்காவை பயன்படுத்துவீராக, உங்க ஜீவன் அவர்களுக்குள்ள இறங்குவதாக ஆண்டவரே. வசந்தி அக்காவையும் பலப்படுத்தும், அவர்களுக்கும் நல்ல சுகம் கொடுங்க, கால்களை பலப்படுத்தும், அவர்களை உலகத்தின் கடைசி பறிந்து எடுத்து செல்லுங்க ஆண்டவரே. நீர்தான் ஊழியத்தின் தலைவரப்பா, நீர்தான் எல்லாம் ஆண்டவரே. கடைசி பறியந்து நீர்தான் நடத்தணும், நீங்க தான் எல்லாமா இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் மூலம் நீங்க மகிமை அடையணும்ப்பா. இந்த வேலைகளும் பங்கு பெறுகிற உடைய பிள்ளைகள் எல்லாருடைய கண்ணீரை நேசு துடைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலைக்கு உபாச கொடுத்து எழுப்புற என் தேவன் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திரளான மக்களை கொண்டு வரும். சண்டே வர்ஷிப்ல கூட பெரிய காரியம் செய்யுங்க. புதிய புதிய மக்களை தாரும். வந்து கொண்டிருக்கும் மக்கள் உறுதியாய் உமையிலே அப்ப வழி போகாமல் நினைத்து நிற்கக்கூடிய ஒரு குருவையை தாரும். முடிவு பிறந்து நினைத்து நிற்கணும், அவள் கண்ணீர் துடைக்கப்படணும். இயேசுங்கிற பத்திரிகை ஒழித்தின் மூலமாய் பெரிய அறுவடை கத்த உண்டாக்கும். கோடிக்கணக்கான மக்கள் உன் பக்கம் ஈர்த்து கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே, இதன் மூலம் படிக்கிறவர்கள், நெட் மூலம் படிக்கிறவர்கள், ஆப்ஸ் மூலம் படிக்கிறவர்கள், அத்தனை குடும்பங்களையும் ரட்சிப்பின் பாத்திரையை மாற்றி சீர்வதிக்கணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். டிவி மூலமாய் வருகின்ற செய்திகளை கோடிக்கணக்கான மக்கள் கேட்கணும். அக்கா மூலம் ஏழுக்குற ஜபங்கள் அனைவரும் விடுதலை பெறணும். அந்த வசனங்கள் அனைவரும் உள்ளத்தின் கண்கள் திறக்கணும் ஆண்டவரே. வல்லமையாக பயன்படுத்தும். இந்த டிவி ஊழியத்திற்கு எவ்வளவு தேவையப்பா. மாதந்தோறும் 2 லட்சம் ரூபாய் ஆகிறது. அதன் பணத்தை சந்திப்பீராக ஆண்டவரே. பணத்தை தரக்கூடிய ஜனங்களை, காணிக்க தரக்கூடிய மக்களை எழுப்பி கொடுப்பீராக ஆண்டவரே. எழுப்புங்கப்பா. தங்கு தடையின்றி இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இயேசப்பா குருவை கொடுங்க ஆண்டவரே. சண்டே கிளாஸ் ஊழியத்தில் சிறுவர் சிறுமியர் மத்தியில் எழுப்புதலை உண்டாக்கும். டீச்சர்ஸ் வல்லமையை பயன்படுத்தும். குழந்தைகளை ஆசீர்வதிங்க. மருத்துவமனை ஊழியன் தடையெல்லாம் நடக்க அருள் தாரும். 6 மணி ஜப கூட்டங்களை ஒரு அசைவு உண்டு பண்ணும். அனிதினம் ஒரு 50 பேராவது கூடி ஜபிக்கணும். காலை மதியம் ஈவினிங் நடக்கிற ஜப கூட்டங்கள் ஊழியர்களுக்காக 7 ஜபங்களை ஆசீர்வதிங்க. அதில் பங்கு பெற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் திரளான மக்கள் வந்து ஜபிக்க வாஞ்சி இயேசப்பா உருவாக்கி தாங்க ஆண்டவரே. அனுதின வாக்கு தத்தங்களை அநேகர் கேட்க தோண்டுங்க. அநேகர் மூலம் அசைக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. எஃப்எம் ரேடியோ அநேகர் கேட்டு ரட்சிக்கப்படும் ஆண்டவரே. ஆஃப்லைன் ஆன்லைன் எஃப்எம் அநேகர் கேட்க கர்த்தர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. வெப் டிவி அநேகர் பார்த்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. எல்லாம் நாம் மகிழ்ப்பிடணும். அவ்வளவுதான்ப்பா, வேற ஒண்ணும் இல்லை ஆண்டவரே. இயேசுங்கிற ஊழியங்களை பணத்தால் ஜபத்தால் பொருளாதாரத்தால் தாங்குற அத்தனை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. டிவிக்கு பார்ட்னர்ஸை ஆசீர்வதிக்கணுமே ஆண்டவரே. மணியார் அனுப்புற குடும்பங்களை ஆசீர்வதிக்கணுமே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கத்தினர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் கரத்தோடு தொடர்பு கொண்ட அத்தனை ஜனங்கள் மீது கர்த்தருடைய கரம் இறங்கி வருவதாக. ரூபாய்க்கு எடுத்து செல்லுங்க. எங்களை பயன்படுத்துங்க, பலப்படுத்துங்க. கிருபையிலே தாருமாண்டவரே, தேவையிலே சந்தித்தருளும் ஆண்டவரே. உடன் ஊழியர்களே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியம் உண்டாக்குங்கப்பா, சுகம் கொடுங்கப்பா. அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கஷ்டங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாகனங்களை காத்துக்கொள்ளும், கம்ப்யூட்டர்ஸ் காத்துக்கொள்ளும், ஒவ்வொரு பொருள்களை காத்துக்கொள்ளும். ரிப்பேர் ஆகக்கூடாது ஆண்டவரே. இயக்கிற பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இயேசப்பா, நஷ்டங்கள் வரக்கூடாது ஆண்டவர். ஊழியங்களை எழுப்பது உண்டாகணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியத்தின் பொறுப்பையும் கர்த்தர் எடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஒரு ஊழியர்கள் நிற்கக்கூடாது. உம்மால் ஆரம்பிக்கப்பட்ட எந்த ஊழியர் தடைப்படவே கூடாது ஆண்டவரே. அனுதின ஊழியங்கள் அக்காங்க போறாங்க, பெரிய காரியம் செய்யுங்க. போயிட்டு வராங்க, பாரு, எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாகன ஓட்டுநர்களையும் மறைத்து செயலாற்றுங்கப்பா. எந்த விக்னங்களும் ஆபத்துகள் வரக்கூடாது ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா ஊழியத்தையும் கையில் இடுங்க. உங்க நாம ஒன்றே உயர்த்தப்படட்டும். நீங்க இப்படி செய்ய போதற்காய் கோடான குடி சோத்து. யாரெல்லாம் வந்து இயேசுங்க ஊழியத்துக்காக ஜெபிக்கிறாரோ அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்கப்பா. காலை மதியம் ஈவினிங் ஜெபிக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியர்கள் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்க பிள்ளைகள் எல்லாம் ஒரு வல்லமையான ஊழியர்லாம் எழுமணும் நாங்க ஜெபிக்கிறோம். எழுப்புங்க, காத்துக்கொள்ளும். முழு ஜப கூட்டம் தள்ளான மக்கள் கடந்து வந்து ஜெபிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க செய்ய போதற்காய் கோடான குடி சோத்துரும். நன்றி அப்பா. துதிகன மகிமெல்லாம் நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் தாழ்மை உண்டுகிற பிதாவே. ஹல்லேலூயா.

0: எபிரேயர் புஸ்தகம் 9:28
1: கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை
0: சுமந்து
1: தீர்க்கும்படிக்கு
0: ஒரே தரம் பலியிடப்பட்டு
1: தமக்காக காத்துக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி
0: இரண்டாம் தரம்
1: பாவமில்லாமல் தரிசனமாவார்.
0: முத ஆண்டவராய் இயேசுக்கு நம்ம செய்த பாவங்களுக்காக அவர் என்ன செய்யறார், இந்த 2000 வருஷத்துக்கு முன்பாக 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்து நம்மளுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக என்ன செய்யினாரு, பலியானாரு. அல்லேலூயா. என்னன்னு சொன்னா, நம்ம ஒவ்வொருவரும் பாவத்திலிருந்து விடுதலை பெறணும்னு சொல்லித்தான் நமக்காக தான் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக கைகள் ஆணி கால்கள் ஆணி விழாவில் குத்தப்பட்டு முள்ளுமுடிச்சு ஊட்டப்பட்டார். முதுமெல்லாம் அப்படியே உழுகப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார். எனக்காக, உங்களுக்காக, நம்ம ஒவ்வொருவருக்காக. அவர் வந்து அந்த 33 வருஷம் உலகத்தில் வாழ்ந்தாரு. நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்படும் போது, ஆண்டவரே என் பாவங்கள்லாம் மன்னிங்க, உங்க ரத்தத்தினால கழுவுங்க, நான் செய்த பாவங்களாம் மன்னிங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் செய்ய பாவத்தின் கட்டாயம் மன்னிப்பார். அல்லேலூயா. சின்ன வயசுல செய்த பாவங்கள், வாலி வயசுல செய்த பாவங்கள், இப்ப நம்ம ஒவ்வொரு வயசுலயும் செய்யற ஒவ்வொரு பாவங்களையும் மன்னிப்பார். அவர் ரத்தத்தினால கழுவப்படும், மனசத்தோடு கண்ணீரோடு செபிக்கும் போது நம் பாவத்தை கட்டாயம் மன்னிப்பார். ஆமா, முதலாவது என்ன செஞ்சாரு, பாவத்தை மன்னிக்கிறதுக்காக, பாவத்திலிருந்து விடுதலை பெறதுக்காக நமக்காக என்ன செஞ்சாரு, பலியிடப்பட்டார். ரெண்டாம் தரம் எப்படி வரப்போறாரா, பாவம் இல்லாம தரிசனமாக. பாவம் இல்லாத இப்ப நமக்கு பாவம் இல்லாம வரப்போறாரு. ராஜாதி ராஜாவா, கர்த்தாதி கர்த்தாவா, நியாயாதிபதியா வரப்போறாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும், அவர் வருகைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோட தாகத்தோட காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ரத்தத்தினால கழுவப்படணும். நம்ம இரவில் வருவாரோ காலையிலயோ மாலையிலயோ நல்ல இரவிலையோ சேவலுக்கு ஒரு நேரத்திலே வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் எப்போ வருவாருன்னு தெரியாது, தெரியுமா யாருக்காச்சும், தெரியாது, குமாரனு கூட அறியாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்ப யாரு எப்போ வருவான்னு தெரியாது, நம்ம ஏக்கத்தோடு காத்திருக்க வேண்டும். நம்ம வீட்டில் யாராவது ஊருக்கு போயிட்டா என்ன செய்வோம், எப்போ வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்ப்போட காத்திருப்போம். அதே போல நம்மளை அழைத்து செல்ல வரப்போறார். ஹலேலூயா. இந்த உலகத்துல அழைத்து கர்த்தராகி தேவன் நம்மளை அழைத்து செல்லும் போது, இந்த உலகத்துல பாடுகள் நிந்தனைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் நீக்கப்பட்டு பரலூர் ராஜ்யத்தில் அவர் மடியில் போய் நம்ம உட்காரப்போறோம். அதற்கு நம்ம ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும். இந்த உலகம் நமக்கு எதுவுமே சொந்த இல்ல. உலகத்துல ஒண்ணுமே கொண்டு வந்ததும் இல்ல, ஒன்னா கொண்டு போறது, ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. பிறக்கும் போது ஒன்றும் கொண்டு வரல, அதே மாதிரி இறக்கும் போது ஒன்றும் கொண்டு போக முடியாது. அதனால ஆண்டவராக இயேசுக்கிட்டு வரப்போறாரு. அவர் வருகைக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டும். சரி, அவர் எப்போ வர்றாரோ அப்போ பார்த்துக்கலாம், அப்படி இருக்கக்கூடாது. எப்போ வர்றாரு நம்ம யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும். அந்த ஆண்டவராக இயேசுக்கு சொல்கிறேன், முதலாவது நினைச்சிருப்பா, ஒரு தடவை பழியிட்ட எதுக்காக, என்னுடைய பாவங்களுக்கு, உங்களுடைய பாவங்களுக்காக, நம்ம ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காக ஒரு தடவை பழியிடப்பட்டார். ரெண்டாவது எப்படி வரப்போறாரு, பாவம் இல்லாமல் தரிசனமாக போறாரு. அப்ப அவரை சந்திக்க நம்ம ஒவ்வொருவரும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டிய, எப்போ வர்றாரோ தெரியாது. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தத்தோடு இருக்கணும். இன்னைக்கு வந்தாலும் வரலாம், நாளைக்கு வந்தாலும் வரலாம், எப்போ வந்தாலும் வரலாம். நம்ம ஆயத்தத்தோட தகுதியோட கர்த்தரை சந்திக்க தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாடுகள் நிந்தனைகள் அவமானம் வரத்தான் செய்யறது. ஆனாலும் அதை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. பாவத்தை பார்த்து நம்ம சோர்ந்து போய் நம்ம அப்படியே குழம்பிட்டோம்னா நம்ம என்ன செய்ய, ஆண்டு வருகைக்கு எதிர்பார்க்க முடியாது. இந்த சோர்வும் கவலையும் சோர்வும் துக்கமும் நம்மளை மேற்கொண்டோம். அதனால ஆண்டவர் சொன்னார், சோர்ந்து போக எப்போதும் சோமனுக்கு சோர்ந்து போகக்கூடாது. எப்பவுமே சோர்ந்து போகக்கூடாது. என்ன வந்தாலும் சரி சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகாம எப்பவும் ஜெபிச்சுட்டே இருக்கணும். அல்லேலூயா. அவர் வரும்போது நம்ம எப்படி இருப்போமா பாருங்க. 1 யோவான் 3:2.
1: பிரியமானவர்களே,
0: பிரியமானவர்களே,
1: இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்.
0: இனி
1: எவ்விதமாய் இருப்போம் என்று
0: இன்னும்
1: வெளிப்படவில்லை.
0: ஆகிலும்
1: அவர் வெளிப்படும் போது
0: அவர்
1: இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால்
0: அவரை நம்ம என்ன செய்வோம்,
1: தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம்.
0: எப்படி இருப்பான் நம்ம, அவருக்கு ஒப்பாயிருப்போம், அவரை போல இருப்போம். அல்லேலூயா. அப்பெல்லாம் எனக்கு நல்ல கண் பார்வை தெரியும், அவரை நான் பார்ப்பேன். அப்படியே உங்களுக்கு ஒரு காரியங்களை நீங்க நினைச்சு பார்க்கணும், அவருக்கு ஒப்பாயிருப்போம். அதுக்குத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டும். இயேசுக்கு எப்போ வருவாரு என்னன்னு யாருக்கும் தெரியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோட இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோட எதிர்பார்ப்போட இருக்க வேண்டும். எப்போ வருவாருன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்திருக்க வேண்டும். நம்ம எதிர்பார்த்திருக்கணும் என்ன எப்படி இருக்கணும் சொல்லி கர்த்தர் வேதமாய் சொல்லி பாருங்க. யாக்கோபின் புஸ்தகம் 5:7-8.
1: இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையா இருங்கள்.
0: எப்படி இருக்கணுமா கர்த்தர் வருமளவும் எப்படி இருக்கணுமா? நீடிய பொறுமையா இருங்கள்.
1: இதோ பயிரிடுகிறவன் பூமியில் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாரியும் பின்மாரியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான்.
0: எப்படி இருக்கணுமா நம்ம? நீடிய பொறுமையோடு. எப்போ
1: நீங்களும்
0: நீடிய பொறுமையோடு இருந்து
1: உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள்.
0: நீடிய பொறுமையோடு நினைச்சு இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்க.
1: கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே.
0: கர்த்தர் வருகை சமீபமா இருக்கு. நீடிய பொறுமை. ஒவ்வொரு நாளும் சுத்திகரிச்சு கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கணும் நம்ம உள்ளத்தை. ஒவ்வொரு நாள் நாளுக்கு நாள் நம்ம உள்ளங்கள் என்ன புதிதாக்கப்படணும். எப்பயோ நம்ம கழுவு போட்டோம், எப்பயோ நம்ம உள்ள தலசி போட்டோம், அப்படியே இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம உள்ள தலசி பார்க்க வேண்டும். பாருங்க, ஒரு நாள் நல்ல புடவை கட்டுறோம், அப்புறம் அந்த புடவை விட்டுட்டு அப்படியே சரி அழுக்காலையில் இதே இன்னைக்கு கட்டிக்கலாம், கட்ட மாட்டோம் தானே. அப்புறம் வேற புடவை கட்டுறோம், வேற ட்ரெஸ் மாத்துறோம். அதே போல நம்ம ஆண்டவராக இயேசுக்கு வருகைக்காக நினைச்சு ஒவ்வொரு நாளும் நீடிய பொறுமையோடு என்ன செய்யணும்? ஆண்டு வருகைக்கு காத்திருக்கணும். நீடிய பொறுமையோடு காத்திருக்கணும். அது மாத்திர இல்லாமல் உள்ளத்தையும் சரிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எங்க குறை இருக்கு, எங்க குற்றம் இருக்குன்னு சொல்லி ஏசப்பாட்ட கேட்டு நம்மளுக்கு தெரியாது. நம்ம பார்த்தா நம்ம பரிசுத்தமா இருக்க மாதிரி இருக்கும். ஏசப்பாட கேட்கணும், ஏசப்பா எங்க எனக்கு குறை இருக்கு, எங்க குற்றம் இருக்குது, எந்த இடத்துல நான் விழுந்திருக்கிறேன்றவரை என்னை சரிப்படுத்துன்னு சொல்லி அவற்றை கேட்டு சரிப்படுத்தி நீடிய பொறுமையோடு இருக்கணும். கர்த்தராகிய தேவன் கட்டாயம் வருவார். அதான் ஆண்டவராகிய இயேசுக்கு சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 21:19.
1: உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள்.
0: நம்ம பொறுமையில என்ன செய்யணும்? ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளணும். ஆத்மா தான் பரலோகத்துக்கு போக போகுது. பொறுமையோடு நம்ம ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளணும். நமக்குள்ள பாம் வராம காத்துக்கணும். எந்த குறை இல்லாம காத்துக்கணும். மாசி மறுவு இல்லாம காத்துக்கணும். ஆத்து அன்றை கேட்டு ஒவ்வொரு நாளும் இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்படணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகணும். அதான் சொல்ற உங்க ஆத்மாக்களை என்ன செய்யுங்க? பொறுமையோடு காத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிசாசு என்ன செய்வானே சொன்னா, நமக்கு பொறுமையா இருக்க முடியாத வரைக்கும் குழப்பத்தை கொண்டு வருவான், சோதனையை கொண்டு வருவான், எத்தனையோ பிரச்சனை. அதை நம்ம பார்த்து யோசித்து சோர்ந்து போக கூடாது. நம்ம ஆத்மாக்களை எப்படி காத்துக்கொள்ளணும்? பொறுமையோடு காத்துக்கொள்ளணும். ஆண்டோட வார்த்தை கேட்டனாம். இப்ப தேவ நோக்கி நம்ம செவிக்க போறோம். செவ பண்ணுவோமா? கட்டாயம் உங்க கண்ணீர் தொடச்சி தான் போவார். தொலைப்படாதீங்க. எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன தேவையோடு வந்திருக்கோங்களோ நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. ஒவ்வொரு தேவையும் நீர் அப்பா நிறைவேற்றி தந்து உங்க மகத்துவம்ல நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா. நீங்க தானே சொன்னீங்க சப்பா, உன் நாவிலிருந்து பிறக்குமின்றே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்னீர். ஒவ்வொரு தேவையும் சந்தித்து ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிழப்படட்டும். ஆண்டவரையும் என் நோக்கி கெஞ்சுகிறோம் அப்பா. அப்பா எத்தனை குடும்பங்கள்ல திருமணங்களையும் சொல்லி கலங்கியிருக்காங்கப்பா. திருமண நடக்க உதவிச்சிங்க. எத்தனையோ பிள்ளைகள் படிச்சுட்டு வேலையிலேயும் சொல்லி கலங்குறாங்க. வேலையை ஆயத்தப்படி தர முடியாது செபிக்கிறோம். வேலை போனாலும் ப்ரமோஷன் கிடைக்கலன்னு சொல்லி கலங்குறாங்க சப்பா. அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க உதவிச்சிங்க. அன்பின் தகப்பனே அப்பா மே ஸ்தோத்திரம். குழந்தை பாக்கி இல்லா சகோதரில் குழந்தை பாக்கிறது தாருமையா. கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுதந்திரன்னு சொன்னீரே. நீங்க தான் குழந்தை தந்து உங்க நாமத்தை மகிழ்படுத்தணும் ஆண்டவரே. குழந்தை செல்வத்தை தாரும் ஆண்டவரே, தாரும் கற்பத்தை ஆசீர்வதிங்க. கற்பத்தின் கனியை நீங்க தந்து உங்க நாமத்தை மகிழ்படுத்த முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ குடும்பங்களை குடிக்கிறாங்களப்பா, குடியை விட்டு விலகலையேன்னு சொல்லி சாப்பாடு செஞ்சா கூட சமானமா சாப்பிட முடியாதபடிக்கு உள்ள உடைஞ்சிருக்காங்களே சப்பா. அவங்களுக்கு நீங்க உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். குடிக்கிற மக்களுக்கு குடியிலிருந்து விடுதலை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். என் தகப்பனே, உண்மை தவிர எங்களுக்கு இந்த உலகத்துல யார் இருக்கா ஆண்டவர? நீங்க தான் உதவி செய்யணும் ஏசப்பா, நீங்க தான் உதவி செய்யணும். ஆண்டவரே நீர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். ஆண்டவரே நீர் சொல்லாக நீர் கட்டளை நிற்கும் ஆண்டவர. ஒரு அற்புதம் செய்யுங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படும் மாற்றில் ரட்சிக்கப்பட்டு மன திருமணம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் இறப்பணும். புதிய புது பலன் புது கிருபை தர முடியாது செவிக்கிறோம். உள்ள சாட்சியாய் எழுப்ப முடியாது செவிக்கிறோம் ஐயா. அன்பின் தகப்பனையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அபரஞ்சர் குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில் இருக்க மக்களும் வெற்றி தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்கணும் ஐயா. ஆண்டவரே எத்தனை குடும்பங்கள் டைம்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த குடும்பம் எல்லாம் ஒன்று சேரணும் கர்த்தாவே. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செவிக்கிறோம். அது மாத்திரப்பா கேசில இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க. அன்பின் தகப்பன, எத்தனை குடும்பங்கள சாப்பாடு செஞ்ச கூட சாப்பிட முடியாது, சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகளை பிசாசு உண்டாக்குறேன்னு பொல்லாத ஆவியின் நசரேனாகி இயேசுகிறிஸ்து நாமத்துல கடிந்து கொண்டு கட்டுகிறையா. உங்க மகத்துவம்ல நாமத்தை மகிப்படுத்துங்க சப்பா. வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க. நல்ல வாகனத்துல நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கணும், ஆசீர்விக்கப்படணும், நன்மையான காரியத்தை செய்யணாண்டவர் தேவாதி தேவனையும் இந்த நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் என்ன காரணத்தோடு உள்ள உடைஞ்சிருக்கவங்களோ அவங்க ஆற்றுங்க, தேற்றுங்க, ஆறுதல் படுத்துங்கப்பா. நீங்க தான் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவை. நீங்க ஒருத்தர் தான் ஆண்டவரை ஆறுதல் படுத்த முடியும். ஒருவன் அவன் தாய் தேற்று போல நான் தேற்றுன்னு சொன்னீரே. எத்தனை குடும்பங்கள் அப்பா அப்பாமை ஸ்தோத்திரம். தகப்பனையுமே நோக்கி கெஞ்சுறோம். குடும்பத்துல அப்பா உற்றார் உறவினர் இழந்து போய் எத்தனையோ பேர் கண்ணீரோடு இருக்காங்களப்பா. நீங்க தானே சொன்னீங்க சப்பா, ஒருவனை அவன் தாய் தேற்று போல தேற்றுவேன். அப்பா அமை ஸ்தோத்திரம். எங்கள் தேற்றுகிற தெய்வமே மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். ஐயா நீங்கள் சொன்னீங்களப்பா, மரண பள்ளத்தைகள் நடந்தாலும் பொல்லாப்பு பயப்படின் தேவரீர் என்னோடு கூடியிருக்கிறீர். உமது போலும் தடியனை தேற்றுன்னு சொல்லி தாவிரச்ச சொன்னது போல அப்பா எத்தனை பேர் அப்பா வியாதியிலும் பலவீனத்திலும் இரும்பல்லையும் அப்பா சளியிலையும் சுகர்னாலும் பலவீனத்தினாலும் கஷ்டப்படுறாங்களாண்டவரே. கைகால் முடியாத ஒடிக்கு இருக்காங்களப்பா. அவங்களெல்லாம் தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க. இப்ப தேவன வல்லமை முழுமையா மூடட்டும், அக்கினி மூடட்டும் அப்பா. உங்களுக்கு பலவீனத்துல மாற்றுங்க ஏசப்பா, மாற்றுங்க. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. எல்லா துதிக்கான மகிமுக்கு செலுத்துறோம் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரம பிதாவே. ஆமேன். கர்த்தர் நம்ம சேர்த்து கேட்டார், கலங்காதீங்க.
2: Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிறதால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? ரெண்டு நான்கு பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்து தான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்தரிக்கிறார். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கத்தரிக்கிறவையில் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றோம் யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் தான் யூஸ் பண்றாரா? ஒன்னு ரெண்டு மூணு எல்லாம் யூஸ் பண்றீங்க? இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள், நம்முடைய இயேசுன் கருவளித்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள்னு சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ இமேஜ் போட்டோ ஒரு பைபிள் இருக்கும், அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலாம், இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும்னா ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகம் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கிறேன் எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது, அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ள. தமிழ் ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ் ஆங்கிலம் இந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஆண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம், ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், ஒருத்தரோடையே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா, தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம் சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும், மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க அதை உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நம் தேசியம் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் தேசியம் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் acinkaram@gmail.com. அவர் வெப்சைட்

0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த புனித வெள்ளிக்கிழமையன்று இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறின ஏழு வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். ஒன்று கொரிந்தியர் புஸ்தகம் 1:18
1: சிலுவையை பற்றிய உபதேசம்.
0: சிலுவை பற்றிய உபதேசம்
1: கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது.
0: கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது.
1: ரட்சிக்கப்படுகிற நமக்கோ,
0: ரட்சிக்கப்படுற நமக்கோ
1: அது தேவ பலனாய் இருக்கிறது.
0: அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆமாவியானவர்களே, சிலுவை குறித்த உபதேசம் ரட்சிப்படுற நமக்கு தேவ பலன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் தியானிக்கிறோம். அது மாத்திர நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போதும் நமக்கு தேவ பலன், நம்ம ஆத்மத்துல புது பலன், நம்ம ஆவியில புது பலன் கிடைக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம இதை தியானிக்கிறோம். அவள் பாடுகள் மரணங்களை நம்ம தியானிக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளுமே தியானிக்க வேண்டும். இந்த நாள்லயும் கூட நம்ம தியானிக்க போறோம். நீங்க கவனமா கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது பலன் கிடைக்கும். ஏசாயின் புஸ்தகம் 53:5
1: நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம்,
0: பாத்தீங்களா, நம்முடைய மீறுதல் நிமித்தமும்
1: அவர் காயப்பட்டு,
0: அவர் காயப்பட்டு
1: நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம்,
0: நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம்
1: அவர் நொறுக்கப்பட்டார்.
0: நொறுக்கப்பட்ட
1: நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை,
0: நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை
1: அவர் மேல் வந்தது.
0: அவர் மேல் வந்தது. பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்முடைய மீறுதல் நிமித்தமா தான், நம்முடைய மீறுதல் நிமித்தமா தான் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தமா அவர் நொடுக்கப்பட்டார். நமக்கு சமானத்தை உண்டாக்குறது அவர் ஆக்கினை ஏற்றுக்கொண்டார். நம்ம சமானமா இருக்குன்னு நம்ம ஆண்டவராக இயேசுகிறது ஆக்கினை ஏற்றுக்கொண்ட எத்தனை வேதனையான காரியம் பாருங்க. நீங்கள் நானும் சமானமா இருக்கிறது தான் ஆண்டவராக இயேசுகிறது நமக்காக ஆக்கினை ஏற்றுக்கொண்டார். எத்தனை அடிகள், எத்தனை கைகள் ஆணி, கால்கள் ஆணி விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு ஓட்டப்பட்டார். எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா, எனக்காக உங்களுக்காகத்தான். நம்ம இதை கவனத்தோட தேவனுடைய ஏழு வார்த்தையை நம்ம கேட்க வேண்டும். முதலாக நம்ம தியானிக்க போறோம் லூக்கான சுவிசேஷம் 23:34.
1: அப்பொழுது இயேசு
0: பிதாவே
1: இவர்களுக்கு மன்னியும்,
0: இவர்களுக்கு மன்னியும்
1: தாங்கள் செய்கிறது இன்னதென்று,
0: தாங்கள் செய்கிறது இன்னதென்று
1: அறியாதிருக்கிறார்களே என்றார்.
0: அறியாதிருக்கிறார் என்றார். பாருங்க அருமையானவர்களே, யாரை பார்த்து சொன்னார்? அவரை கைகளையும் கால்களையும் ஆணி அடிக்கப்பட்டாங்க, முள்ளு முடிச்சு ஊட்டினாங்க, முதுவெல்லாம் அடிச்சு நொறுக்கினாங்க. அத்தடி வேதம் சொல்லுது, உழவுப்பட்ட நிலத்தை போல் அவர் முதுகு தொங்கிச்சு. அது மாத்திரல, அவர் விழாவில் குத்துனாங்க, அவங்கள பார்த்து தான் சொன்னார். இவ்வளோ அறியாமை செய்கிறார்கள் பிதாவே, இவங்களுக்கு மன்னியும் அறியாமை செய்கிறாங்களே, மன்னியும் ஆண்டவரின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மன்றாடினார் பிதாவை நோக்கி. இவள் செய்த பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, பிதாவே இவளுக்கு மன்னியும் சொல்லி நமக்காக தான் சிலுவையில் சொல்லனா துயரம், கைகள் ஆணி காலில் ஆணி விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விடப்பட்டார். அந்த வேதனையிலையும் கூட அவர் அடித்தவங்களுக்காக சொன்னார்.

0: கூட கர்த்தரை பின்பற்றுகிற நாம கூட மற்றவங்களுக்கு மன்னிக்க வேண்டும். ஏன்னா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி நம்ம யோசிக்க கூடாது. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியா வைத்திருக்கிறார். உண்மை போல எனக்கு இந்த அன்பை தாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த அன்பை தருவார். அதான் மார்க்கு சுவிசேஷம் 11:25.
1: நீங்கள் நின்று ஜபம் பண்ணும் போது
0: ஒருவன்
1: பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற
0: உங்கள்
1: பரமபிதா
0: உங்கள்
1: தப்பிதங்களை
0: உங்களுக்கு
1: மன்னிக்கும்படி
0: அந்த
1: குறையை அவனுக்கு மன்னியுங்க.
0: அந்த குறையை அவருக்கு மன்னிங்க. பாத்தீங்களா, யார் பேர்ல உங்களுக்கு குறை இருக்கா? ஜெபம் பண்ண வர்றதுக்கு முன்னாலேயே நீங்க ஆண்டவரே ஒப்புராயிட்டு வர வேண்டும். ஆண்டவரே நாங்களை மன்னிக்க எனக்கு உதவி செய்யுங்க. அவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க, இப்படி பேசுறாங்க, அப்படி பேசுறாங்கன்னு சொல்லி நீங்க உள்ளத்துல நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா உங்க செபம் கேட்கப்படாது. ஐயோ என்ன இப்படி சொன்னாங்களே, அவங்க இப்படி சொன்னாங்களே. நீங்க செபத்துல உட்கார்ந்தா அது என்னந்தா உங்களுக்கு வரும். எத்தனையோ தப்பிதங்களை மன்னிச்சிருக்கிறாரு. நம்ம மற்றவங்களை தப்பிதங்களையே நம்ம நினைச்சு நினைச்சு அப்படியே யோசிச்சுட்டு இருந்தா நம்ம எப்படி நம்ம தப்பிதங்களை மன்னிப்பார்? இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே சொன்னதே நம்ம சொல்லி யோசிச்சுட்டு குழம்பிட்டு இருந்தா நம்ம தப்பிதங்களை எப்படி மன்னிப்பார்? யோசித்து பாருங்க. நம்ம சின்னதுலேருந்து எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ எண்ணி முடியாத பாவங்கள், எத்தனையோ அக்கிரமங்கள், எத்தனையோ மீறி நம்ம தேவனை மன்னிச்சாரா இல்லையா? நம்மளை மன்னிக்க கத்துக்கொள்ளும். நம்ம செபத்துல சொல்றோம், எங்களுக்கு கடன் நாளைக்குள்ள மன்னிக்கிற போல எங்களுக்கு கடன்களை மன்னியும் சொல்லி பரமண்ட செபத்துல சொல்லுகிறோம். மன்னிக்கிறோமா? அருமையானவர்களை யோசித்து பாருங்க. நம்ம சொல்றோம், ஆண்டவரே எங்களுக்கு கடன் நாளைக்கு மன்னிக்கிற போல எங்களுக்கு கடன்களை மன்னியும் சொல்லி பரமண்ட செபத்துல சொல்றோம். நம்ம நம்ம மன்னிக்கிறோமா? அதை உணர்ந்து நம்ம சொல்ல வேண்டும். ஆண்டவரே எனக்கு மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை தாருன்னு சொல்லி நம்ம கேட்கணும். குலோசியன் புஸ்தகம் 3:13.
1: ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் எவ்வளவு பாவங்களை மன்னிச்சிருக்காரு, எண்ணி முடியாத பாவங்களை மன்னிச்சிருக்கிறார். அது போல நம்மளே நமக்கு யார் மேல குறைபாடு உண்டாயிருக்கிறதோ அந்த குறைகளை நம்ம மன்னிக்க வேண்டும். கிறிஸ்து நமக்கு மன்னிச்சது போல நம்மளும் அவங்களுக்கு மன்னிக்க வேண்டும். நம்ம அது மன்னிக்காம மனசுக்குள்ளே வச்சிருப்போமானால் நம்ம செவிக்க முடியாது, தேவனிடத்தை நெருங்க முடியாது, தேவனிடத்தை கிட்டி சேர முடியாது. மன்னிக்கக்கூடிய சுவாசத்தை தேவனிடத்தில் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமொழியின் புஸ்தகம் 19:10.
1: குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, மற்றவங்க குற்றத்தை நீங்க மன்னிப்பது உங்களுக்கு மகிமையாய் மாறும். மற்றவங்களுக்கு குற்றத்தை மன்னிக்கணும், அதை மனசுல வச்சுட்டே இருக்க கூடாது. சிலர்லாம் பாத்தீங்கன்னா 10-15 வருஷத்துக்கு மேல சொன்னா அதை கூட என்ன வச்சிருப்பாங்க மனசுல, ஏன்னா அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்கன்னு சொல்லி. மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை தேவனிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே எனக்கு இந்த மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை தாரும், எனக்கு அந்த தெய்வீக அன்பை தாரும் அப்பா, அன்பை தாரும் சொல்லி நம்ம கேட்க வேண்டும். 2 Corinthians 2:10-11.
1: எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ
0: அவனுக்கு
1: நானும் மன்னிக்கிறேன்
0: மேலும்
1: நான் எதை மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம்
0: கிறிஸ்துவனுடைய
1: சன்னிதானத்திலே
0: மன்னித்திருக்கிறேன்.
1: சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன்.
0: அவனுடைய தந்திரங்கள்
1: நமக்கு தெரியாதவைகள் அல்லவே.
0: ஆமா அருமையானவர்களே, நான் மன்னிச்சாலும் பிசாசு நமக்குள்ள ஒரு எண்ணத்தை கொண்டு வரப்பா, உன்னை அப்படி சொன்னாங்களே, உன்னை இப்படி சொன்னாங்களே, உனக்கு எவ்வளவு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி நம்ம மறந்தது கூட யாப்படுத்திட்டே இருப்பான். அவனுக்கு தந்திரம், ஏன்னா அப்ப நம்ம மன்னிக்காம இருந்தா கருத்தை நம்ம செபத்தை கேட்க முடியாது பாத்தீங்களா. அதனாலதான் அவன் என்ன செஞ்சிருப்பான், நம்ம உள்ளத்துல சொல்லிட்டே இருப்போம், உன்னை வந்து இப்படிதான் சொன்னாங்களே, அப்படிலாம் சொன்னாங்களே, இப்படி பேசியிருக்காங்க, நீ ஏன் மன்னிக்கிற, நீ அவங்க கூட பேசுற, நீ அவங்களுக்கு உதவி செய்யற அப்படின்னு சொல்லி மனசுல பிசாசு கொண்டு வந்துட்டே இருப்பான். ஏன்னா அவனுடைய தந்திரம் தெரியாது இல்லையா. நம்ம ஏன்னா நம்ம மன்னிக்காம இருந்துட்டா தேவன் நம்ம செபத்தை கேட்க மாட்டார். மன்னிச்சுட்டா தேவன் பிரியமான பிள்ளையா மாறிடும், அது மாறக்கூடாதுன்னு தான் அவனுடைய தந்திரம். அதனால மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை தேவனத்துல கேட்

0: இருக்கோ தேவனை நோக்கி மன்றாடுவோம், ஆண்டவரே எனக்கு மன்னிக்கக்கூடிய சுபாவம் தாரு, நீர் எப்படி மன்னிச்சிருப்ப எனக்கு அந்த மன்னிக்க சுபாவத்தை தாரோ, தீபீக அன்பை என் உலகத்தில் ஊற்றும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். தேவன் நிச்சயமா நம்ம தருவார். இரண்டாவதாக லூக்காவின் சுவிசேஷம் 23:43.
1: இயேசு அவனை நோக்கி,
0: இன்றைக்கு
1: நீ என்னுடனே கூட
0: இருப்பாய் என்று
1: மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
0: ஆமாறிமானவர்களே, இரண்டாவதாக ஒரு ரெண்டு கல்யாண செல்வில அரைஞ்சிருக்காங்க. ஒரு கல்யாணம் பார்த்து ஆண்டவரே அடியே நினைத்தருன்னு சொல்லி செவிக்கிறான். இன்னொரு கல்ல பரியாசம் பண்ற. லூக்கான் சுவிசேஷம் 23:39 உண்மையான வாசிக்கலாம். மற்றவன் அவனை நோக்கி,
1: இந்த ஆக்கினிக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம்.
0: இன்னொரு கலை சொல்ற, நீ இவ்வளவு செஞ்சு கூட நீ தேவனுக்கு பயப்படுறதில்லையா? இவ்வளவு ஆக்கியனை வந்தோம் நீ என்ன தேவனுக்கு பயப்படுறதில்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறா. நாம நான் இப்படி தண்டிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு கள்ளன் சொல்றா. அதுக்கு பாருங்க,
1: நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம்.
0: இவரோ
1: தகாதொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி
0: ஆண்டவரே,
1: நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது
0: அடியேனை நினைத்தருளும் என்றான். பாத்தீங்களா, ஒரு கல்ல பரியாசம் பண்ற ஆண்டவரே. ஒரு கல்யாணம் தன்னுடைய தப்பு உணர்ந்து ராஜ்யத்துல வரும்போது அடியானே நினைத்தருளுன்னு கேட்டான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி. ஆமாறிமான, அதே போலதான் இந்த உலக மக்களும் கூட என்ன செய்யறாங்கன்னா, உணர்றவங்க வந்து பயப்படுவாங்க, கத்திரி பயந்து எந்த வார்த்தையும் பேச பயப்படுவாங்க. இந்த உணராத இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு என்ன பேசணும் என்ன சொல்லணும்னு சொல்லி நிறைய பரியாசம் பண்ணுவாங்க, அவமானமா பேசுவாங்க, என்ன வேணாலும் பேசுவாங்க. கத்திரிக்க அவங்க பயப்படுற பயமே இருக்காது, என்ன வேணாலும் பேசுவாங்க. பின்னால ஆண்டுகிட்ட ஒரு நாள் நம்ம கடன் கொடுக்கற அந்த பயம் கூட அவங்களுக்கு இருக்காது. ஆனா ஒரு கள்ளம் பாத்தீங்கன்னா, ஆண்டு பயந்து நினைத்தரலோ அப்படின்னு சொல்லி ஒரு கள்ள ஆண்டுகிட்ட மண்டாடுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு பரதேசம் என்னோட கூட இருப்பா என்று சொன்னாரு. ஆமா, நம்ம தப்ப உணர்ந்து நம்ம ஆண்டுகிட்ட நம்ம ஒரு நாள் ஜெபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஒரு கல்யாணம் பாத்தீங்களா, எத்தனை பரியாசம் பண்ணி ஒன்னும் தப்புலாத மாதிரி பேசுறா. அதே மாதிரி அந்த உலகத்திலையும் கூட எத்தனையோ ஜனங்கள் தன்னுடைய தப்பு உணர்றதில்ல, அவங்க கரெக்டா இருக்கிற மாதிரி மற்றவங்களை எவ்வளவோ வேணாலும் பேசுவாங்க. அப்படியான நம்ம அப்படி இருக்கவே கூடாது. ஒரு கல்யாணம் எப்படி தன்னை உணர்ந்தானோ அதே போல நம்மளும் கூட தேவனு பயந்து உணர்வுல இருந்த தேவனிடத்துல கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். யோபின் புஸ்தகம் 31:33.
1: நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி
0: என் அக்கிரமத்தை
1: என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ.
0: ஆமா அருமையானவர்களே, ஆதாம் கூட பாருங்க, ஏவல் கொடுத்தப்ப அவங்க சாப்பிடாம இருந்திருக்கலாம் இல்லையா, அந்த பழத்தை என்ன செஞ்சிருக்கலாம், சாப்பிடாம இருந்திருக்கலாம். உடனே சாப்பிட்டாரு. அப்போ அவன் என்ன சொல்றான், நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி தன் தப்பு உணரல. நீ இந்த கொடுத்த ஸ்திரி தான் என்னை வந்து சாப்பிட வச்சுட்டா அப்படின்னு சொல்றான். அந்த ஸ்திரி சொல்றாங்க, இந்த பாம்பு தான் என்னை சாப்பிட வச்சிருச்சுன்னு. இந்த ஆதாம் சொல்றேன், நீ கொடுத்த இந்த ஸ்திரி என்னை படு சாப்பிட வச்சுட்டான்னு சொல்லி. இப்போ தன்னுடைய அவங்க தப்பை என்ன செய்யல, உணரல. சிலர் சொல்லுவாங்க, அவங்களாலதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிதான் சொல்லுவாங்க. இவங்களாலதான் இப்படி ஆயிடுச்சு, என் பையன் நல்லவன் தான், அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தனால்தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, தன்னுடைய தப்பு உணர மாட்டாங்க, தன்னுடைய பிள்ளைகளை தப்பு உணர மாட்டாங்க, மற்றவங்க மேலேயே குற்றத்தை சாட்டுவாங்க. அருமையானவர்களே, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அந்த ஒரு கல்லை எப்படி தன்னுடைய தப்பு உணர்ந்து அன்று அடியானை நினைத்தரலும் அப்படி செஞ்சு செவித்தாரோ, அதே போல நம்மளும் கூட ஆண்டுகிட்ட தன்னுடைய நம்முடைய தப்பை உணர்ந்து ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த ஒரு கல்லனை பார்த்து இன்றி பரதேசம் என்னோடு கூட இருப்பா என்று சொன்னார். தன்னுடைய தப்பு உணர்றது எவ்வளவு அவசியமா இருக்குது. நம்ம உணர்றோமா? அதை போல ஒழிச்சு வச்சிருக்கிறோமா? நம்ம ஒழிக்க கூடாது. இன்னைக்கே நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் ஆண்டவரை செய்து தப்புதான் சொல்லி அவரு தன்னுடைய தப்பு அவளுக்கு உணர தெரியல. நம்முடைய பாவத்தை நம்ம உணரத்தக்கதாக ஆண்டவர் கேட்கணும். ஆண்டவரே என் பாவத்தை உணர்த்தும் சுவாமி, நான் உணர்ந்து நம்மிடத்துல அறிக்கிடணும் சொல்லி நம்ம கேட்க வேண்டும். 19:12
1: தன் பிழைகளை
0: உணர்கிறவன்
1: யார்?
0: தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? ஆமா அருமையானவர்களே, நம்ம பிழையும் உணரணும். நான் செய்தது தப்பு தானே, நம்ம யோசிக்கணும். ஐயோ நான் தானே இப்படி செஞ்சிருக்க கூடாது, நான் தானே செஞ்சு ஏன் தப்பு தானே அப்படின்னு நம்ம வந்து நம்முடைய பிழையை உணரணும், நம்முடைய குறையை உணரணும், நம்முடைய குற்றங்களை உணரணும். நிறைய பேர் உணரவே மாட்டாங்க. மற்றவங்கள தான் சொல்லுவாங்க, இவங்கள அவங்களால தான் இப்படி ஆயிட்டேன், அவங்க இதை சொல்லியிருக்காம இருந்தா நான் சொல்லியிருக்க மாட்டேன், என் மேல தப்பு இல்ல அவங்க மேல தப்பு அப்படின்வாங்க. இங்க கர்த்தருடைய வேதம் சொல்லுறது, தன் பிழையை உணர்கிறவன் யார்? நம்முடைய பிழையை உணரணும். அந்த உணரக்கூடிய இருதயத்தை தேவனிடத்துல கேளுங்க, கர்த்தர் நிச்சயமா தருவார். 1 யோவான் 1:7-9 வரைக்கும்
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
0: சகல பாவங்களையும் நீக்கி நம்மை
1: சுத்திகரிக்கும்.
0: இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நம்ம கழுவப்படணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்க ரத்தத்தினால கழுவுங்கப்பா, நான் எவ்வளவோ பாவம் செஞ்சிருக்கேனே, என் பாவங்களை மன்னியும் சொல்லி நம் பாவங்களை உணர்ந்து நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடணும்.
1: நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது நம்முடைய பாவங்களை
0: நாம்
1: அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும்
0: உள்ளவராயிருக்கிறார். நம் பாவத்தை அறிக்கிடணும் அருமையானவர்களே. என் பாவத்தை எனக்கு உணரத்தாரும், பாவத்தை எனக்கு உணர்ந்தவரே. நம் பாவம் சொல்ல நம்மை நம்ம என்ன செய்யறோம், வஞ்சிக்கிறவங்களா இருப்போம். நம்ம பாவத்தை அறிக்கையிட்ட நம்ம பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவர் உண்மையும் உண்மையுள்ளாரா இருக்கிறாரு. நம் பாவத்தை அறிக்கிடணும், என் செய்த பாவங்களை மன்னி மாண்டவர், நான் தான் இப்படி செஞ்சிட்டாண்டவர், நான் செய்ததுதான் தப்பு. நம்மளோட தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும். அதான் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, தன் பிழையை உணர்கிறவன் யார்? தப்ப உணர்ந்து ஆண்டவற்றை மன்னிப்பு கேட்க வேண்டும். என்னென்ன குறை இருக்கோ, குற்றம் இருக்கோ, மற்றவங்களையே நம்ம குற்றப்படுத்திட்டே இருந்தோமா, அவங்களால தான் நான் இப்படி ஆயிட்டேன், இவங்களால தான் இப்படி ஆயிட்டேன் சொல்றோமா, அப்படியானா இன்னைக்கு ஆண்டவற்றை மன்னிப்பு கேட்போம். மன்னிப்பு கேட்டா கர்த்தர் நம்மளை நிச்சயம் மாற்ற ஒரு வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரல்ல, ஏசாயின் புஸ்தகம் 7:11
1: அது உணர்வுள்ள ஜனமல்ல, ஆகையால் அதை உண்டாக்கினவர் அதற்கு இறங்காமலும் அதை உருவாக்கினவர் அதற்கு கிருபை செய்யாமலும் இருப்பார்.
0: அதுக்கு கிருபை செய்யாமலும் இல்ல இருப்பார். பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்ம உணரவே இருந்தா நம்ம உண்டாக்கி நமக்கு இறங்கவே மாட்டார். அவங்களை வந்து நல்லவங்கன்னு சொல்லி இருக்காங்க, விட்டுருல அஞ்சு ஆண்டு விட்டுருவார். நம்ம உணரணும், உணர்வுல இருந்து தேவனத்துல கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரு, எனக்கு உணர்வை தாருமப்பா. உணரணும், அவர் கிருபை செய்ய மாட்டார், இறங்க மாட்டார். நம்ம உணரணும், ஆண்டவரே எனக்கு உணர்வுலே இதை தாரும், எனக்கு உணர்வை தாரும், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும் சொல்லி நம்ம கேட்கணும். நம் பாவங்களை அறிக்கிட்டோம்னா கர்த்தர் நம் பாவங்களை மன்னிப்பார். கர்த்தருடைய வேதம் சொல்லுது, ரட்சிக்கப்பட்டிருந்தா தான் தேவன ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். ரட்சிக்கப்படாட்ட தேவன ராஜ்யத்துல என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியவே முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:24
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்
0: அதன்
1: வெளிச்சத்திலே நடப்பார்கள்.
0: நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? நம்ம தப்ப உணர்றோமா? மற்றவங்களே குற்றம் சொல்லிட்டு இருக்கிறோமா? குற்றம் சொல்ற யாருடைய காரியம் தெரியுமா? பிசாசுடைய காரியம். மற்றவங்களா குற்றப்படுத்தும் பிசாசு. நம்ம மற்றவங்களை குற்றம் சாட்டுறோமா, இல்ல நம்முடைய பாவங்களை உணர்ந்து ஆண்டுட்டு அறிக்கிடுறோமா? அப்படி உங்களால உணர முடியா, தேவனத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும், எனக்கு உணர்வை தாரும்ப்பா, நான் உணர்ந்து இருக்கணுமாப்பா, எல்லாத்திலும் உணரணும் ஐயா, எனக்கு உணர்வை தாரு, என் தப்ப உணரக்கூடிய இதயத்தை தாரும். நான் உணர்ந்த இடத்துல அறிக்கிடணும், நான் ரட்சிக்கப்படணும், பரலோ வெளிச்சத்தில் நடக்கணும் ஆண்டவரே சொல்லி கேட்போம். ஆண்டவர் கிருபை செய்வார். மூன்றாவதாக ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சிலுவையில மொழிந்த வார்த்தை யோவான் சுவிசேஷம் 19:26-27.
1: அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே
0: ஸ்திரீயே
1: அதோ உன் மகன் என்றார்.
0: பின்பு
1: அந்த சீஷனை நோக்கி
0: அதோ
1: உன் தாய் என்றார்.
0: ஆமா அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில கூட தன்னை பெற்றெடுத்த தாய்க்கு ஒரு அடைக்கலத்தை கொடுத்து சென்றார். அன்பான சீசனை பார்த்து அதோ ஒன்று தாயின்னு சொன்னார். தாயை பார்த்து அதோ ஒன்று மகைன்னு சொன்னார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்ம தாய்க்காக என்ன செய்யறோம்? 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்த தாய்க்காக என்ன செய்யறோம்? யோசித்து பாருங்க. ஏதோ சிலர் என்ன செய்வாங்கன்னா, ஏதோ கொஞ்சம் காசை கொடுத்துட்டா நம்ம கடமை தீர்ந்துன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் அருமையானவர்களே, தாயினுடைய உள்ளம் நம்மிடத்துல அன்பா இருக்க வேண்டும், நம்ம இடத்துல எல்லாமே அன்பா பேசணும், அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் எல்லாரும் நினைப்பாங்க. சகோதரிய சகோதரியே, என் மக அன்பா பேச வேண்டும், என் மக அன்பா பேச வேண்டும், அன்புக்குத்தான் தாய்மார்ல ஏங்கி இருக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஏதோ உனக்கு உதவி செஞ்சுட்டா போதும், அதோட நம்ம கடன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை, நீங்க உங்க பெற்றெடுத்த தாய்க்கு நீங்க என்ன செய்யணும்? உங்களால முடிஞ்ச உதவி நீங்க கட்டாயம் செய்ய வேண்டும். தேவனை கர்த்தர் விரும்புகிறது அதுதான். என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு ஏதாவது கட்டாயம் நீங்க உதவி செய்யணும். செஞ்சீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு அதே மாதிரி செய்வாங்க. நீங்க எதை செய்யுங்களோ அதுதான். ஆண்டவரே இயேசுக்கு நமக்காக மாதிரி வைத்து போயிருக்கிறார். அவருக்கு நமக்கு மாதிரி வைத்திருக்கிறார். நம்ம அப்படி செய்யறோமான்னு சொல்லி சிலுவையிலும் கூட சொல்லனா உயரப்படுற நேரத்திலையும் கூட ஒரு அடைக்கலத்தை கொடுத்து சென்றார். நீங்களும் நானும் கூட இந்த உலகத்துல வாழ்கிற நம்ம ஒவ்வொருவரும் நம்ம பெற்றெடுத்த தாய்க்கு நம்மளால முடிஞ்ச உதவி செய்ய வேண்டும். சரி, உங்களால் உதவி செய்ய முடியாட்டாலும் தாய் தப்புன்ட்டு அதிகமாக அன்பு கூற வேண்டும். நம்ம அன்பு கூற வேண்டும். தேவனாய் கர்த்தர் நம்ம பார்த்து கொண்டே இருப்பற. பொன்னி பேதுரு புஸ்தகம் 2:21.
1: நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி
0: உங்களுக்காக
1: மாதிரியை பின்வைத்து போனார்.
0: நீங்க அவருடைய அடிச்சுவடுகள, நீங்கள் நானும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போறோமான்னு சொல்லிதான் நமக்காக மாதிரி வைத்து போயிருக்கிறாரு. தாய்க்கு எப்படி தன்னை சீசனை பார்த்து அதோ நீ தாயின்னு சொன்னாரு, அதே போல நீங்களும் கட்டாயம் உதவி செய்ய வேண்டும். நீங்க எதை செய்யுங்களோ அதுதான் நாளைக்கு உங்க பிள்ளைங்க உங்களுக்கு செய்வாங்க. அது மறந்தே போகாதீங்க. உங்களால முடிஞ்ச உதவி உங்க தாய் தப்பருக்கு கட்டாயம் உதவி செய்ய வேண்டும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அதை விரும்புகிறார். அதுதான் நமக்கு மாதிரியா முன்வைத்து போயிருக்கிறார். நம்ம ஒரு நாளும் அடிச்சவர்ல தொடர்ந்து ஒரு முடி நமக்கு மாதிரியா பின்வைத்து போயிருக்கிறார். மறந்து போகாதீங்க. எபேசியர் புஸ்தகம் 6:2-3.
1: உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே
0: உன்
1: வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது.
0: பாத்தீங்களா, உங்க ஆயுசு வந்து நல்ல தீர்க்க ஆயுசு இருக்குன்னு சொன்னீங்கன்னா என்ன செய்யணும்? உங்க தாய் தப்பனையும் நீங்க கனம் பண்ணணும். உங்களுக்கு நன்மை உண்டா இருக்கணுமா? உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தீர்க்காயசா இருக்கணுமா? உங்க வாழ்க்கையில நன்மை உண்டாகணுமா? உங்க தாய் தப்பனையும் கனம் பண்ண வேண்டும். நம்ம கனம் பண்றோமா? எப்படி இருக்கும் அருமையானலே? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நம்ம ஏதோ வருஷம் தியானிக்கிறோம் அப்படியே விட்டுறோம்னு இருக்கக்கூடாது. உங்க தாய் தப்பனையும் நீங்க என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். கனம் பண்ணுவீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மை உண்டாயிருக்கும். அது மாத்திரல்ல, உங்களுக்கு வாழ்க்கையில உங்களுக்கு ஆயுசு தீர்க்க ஆயுசா இருக்கும். நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க தாய் தப்பனையும் கனம் பண்ண வேண்டும். நீதிமொழி புஸ்தகம் 23:22.
1: உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே.
0: பாத்தீங்களா, போமா உனக்கு என்னமா தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம அஸ்ட பண்ணக்கூடாது. உங்க பெற்ற தகப்பனுக்கு செவி கொடுக்கணும். உங்களை படிக்க வச்சது யாரு அதை யோசிச்சு பாருங்க. உங்களை படிக்க வச்சு இந்த நிலை கொண்டு வந்தது யாரு? உனக்கு ஒண்ணும் தெரியாதுமா நீ சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா போ நீ சும்மா படு அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்களை படிக்க வச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்தது யாரு? உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் தான். அதை நீங்க மறந்து போக கூடாது. தாய் வந்து அசட்டை பண்ணக்கூடாது, தகப்பனுக்கு செவி கொடுக்கணும். அப்படி இருப்பீரானா கர்த்தர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார். நான்காவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில கூறின வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 27:46.
1: ஒன்பதாம் மணி நேரத்தில்
0: இயேசு
1: ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார்.
0: அதற்கு
1: என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம்.
0: ஆமா அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. பிதாவாகி தேவனை அவர் கைவிட்டாரா? இல்லவே இல்லை. கர்த்தர் நிச்சயமா கைவிடவே இல்லை. யோவான் சுவிசேஷம் 10:30 வாசிக்க கேட்போம்.
1: நானும் பிதாவும்
0: ஒன்றாயிருக்கிறோம். பாத்தீங்களா, நானும் பிதாவும் ஒன்றா இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப ஏன் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில மொழிந்தார் என்று தெரியுமா? ஏசாயின் புஸ்தகம் 53:6.
1: நாம் எல்லாரும்
0: ஆடுகளைப் போல
1: வழி தப்பி திரிந்து
0: அவனவன்
1: தன் வழியிலே போனோ
0: கர்த்தரோ
1: நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும்
0: அவர் மேல் விழப்பண்ணினார். பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்ம எல்லாருடைய அக்கிரமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல விழுந்தது. அதனால பிதாவுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டிருந்துச்சு. நானும் பிதா ஒன்றா இருக்குன்னு சொன்ன அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொன்னார். நம்முடைய ஒவ்வொரு அக்கிரமும் அவர் மேல் விழுந்தது. அப்ப நம்முடைய பாவங்கள் வந்து அவர் பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. யோவான் சுவிசேஷம் 1:29.
1: இதோ உலகத்தின் பாவத்தை
0: சுமந்து தீர்க்கிற
1: தேவ ஆட்டுக்குட்டி என்றார்.
0: பாத்தீங்களா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நம்முடைய பாவங்கள்லாம் அவர் பிதாவின் முகத்தை அவருக்கு மறைத்தது. அவரிடத்துல பாவமே இல்லையா? 1 பேதுரு 2:22.
1: அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை.
0: வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அவர் பாவம் செய்யல. கத்திரி வேதஞ்சது தீமை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அவர் சின்ன பாவம் கூட அவரத்துல கிடையாது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. நம்ம ஒவ்வொரு பாவத்தையும் அவர் சுமந்தார். அதனாலதான் பிதான் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. அருமையான சகோதரி சகோதரியே, நம்முடைய பாவம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பிதான் முகம் மறைக்கப்பட்டது. அவர் சின்ன பாவம் கூட இடத்துல இல்ல. அவர் பாவம் செய்யவில்லை. அவர் இடத்துல என்ன இல்லையா? வஞ்சனை காணப்படவே இல்லை. அருமையானவர்களே, நம்ம இந்த நாள்ல ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறேன்னா நிச்சயமாகவே தேவனிடத்துல சொல்லணும், ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, இனிமேல் நான் பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நம்ம பாவம் செய்யும் போது நமக்கு என்ன செய்யும்? பிதான் முகம் மறைக்கப்படும். இனிமேல் நம்ம பாவம் செய்யாதபடிக்கு எனக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே, பாவத்தை ஜெயிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போம். உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் மரணத்தையும் ஜெயிக்க எனக்கு பலன் கொடுங்க, இந்த பாவத்தை ஜெயிக்க எனக்கு பலன் கொடுங்கன்னு கேட்போம். ஆண்டவர் நிச்சயமா தருவார். ஏசாயின் புஸ்தகம் 59:2.
1: உங்கள் அக்கிரமங்களே
0: உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும்
1: நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
0: பாத்தீங்களா, நம்முடைய முகத்தை என்ன செய்யுது? நம்ம பாவம் தான் நம்முடைய பாவம் தான் ஆண்டவரை இயேசுக்கு நம்ம பிதாவாகி தேவன் நமக்கு செவி கொடுக்காத விடிக்க நம்மளுக்கு மறைக்கிறது. அதான் சொல்றேன், எப்படிலாம் நான் செவிக்கிறேன், என் செவ்வாய் ஏன் கேட்கப்படலை, என் செவ்வாய் ஏன் கேட்கல, நான் காலையில செவிக்கிறேன், மாலையில செவிக்கிறேன், எப்ப பார்த்தாலும் செவிச்சிட்டு இருக்கேன், என் செவ்வாய் ஏன் கேட்கப்படலைன்னா நம்முடைய பாவம் தான் அவர் செவி கொடுக்கப்படாத விடிக்கி நம்முடைய பாவம் அவர் முகத்தை மறைக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய பாவம் தான் ஆண்டவரை இயேசுகத்துக்கு பிதான் முகம் மறைக்கப்பட்டது, நம்முடைய பாவத்தை சிலுவையில சுமந்து தீர்த்தார். அதனால இன்னைக்கு என்ன செய்யலாம், நம்முடைய நம்ம இப்ப ஆண்டோட முகம் நம்ம மறைக்கப்படக்கூடாதுன்னு சொன்னா நம் பாவத்தை அறிக்கிட்டு இனிமேல் பாவத்தை செய்யக்கூடிய பலன் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, நம் பாவம் செய்ய அப்படி வாழணும் ஆண்டவரே, எனக்கு உதவிச்சுன்னு சொல்லி கர்த்தர் நோக்கி கேட்போம். நம்மளால ஒன்னும் செய்ய முடியாது, நம்ம ஆண்டு விட்டு தான் கேட்கணும், இயேசுவே நம்ம பாவம் செய்யக்கூடாதுப்பா, உங்களுடைய முகம் எனக்கு மறைக்கப்படக்கூடாது, நம்முடைய முகத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே, எனக்கு இந்த பாவத்திலிருந்து வெற்றி தாருன்னு சொல்லி நம்ம ஒரு செபம் பண்ணுமா. ஐந்தாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில கூறின வார்த்தை, யோவான் சுவிசேஷம் 19:28
1: வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக,
0: வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக
1: தாகமாயிருக்கிறேன்,
0: தாகமாயிருக்கிறேன். ஆமா அருமையானவர்களே, இரவெல்லாம் அடிக்கப்பட்டு கைகள் ஆணி கால்கள் ஆணி விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார். அவர் தாகமெல்லாம் என்ன தெரியுமா, நீங்கள் நானும் மனம் திரும்ப வேண்டும், நான் எல்லாம் முடிச்சிட்டேனே, எல்லாம் செய்துட்டேனே, என் மகன் என்ன மனம் திரும்பலையே, என் மகன் என்ன மனம் திரும்பலையே, இன்னும் பழைய வழியிலே இருக்கிறாங்கன்னு சொல்லிதான் ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், நான் தாகமா இருக்கிறேன்னு சொல்லி. இன்னைக்கு ஆண்டவர் கையில உப்பு கொடுப்போம், ஆண்டவரே என்னை உங்களுடைய கரத்துல உப்பு கொடுக்குற ஆண்டவரே, எப்படியாவது என்னை மாற்றுமையா, நான் உண்மை போல மாற வாஞ்சிக்கிற, என்னை உண்மை போல மாற்றுன்னு கேளுங்க. ஆண்டவரை இயேசுகிறது உங்க மேலதான் தாகமா இருக்கிறார், நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? யோபான் சுவிசேஷம் 4:34
1: என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது,
0: அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. பாருங்க அருமையானவர்களே, நம்ம எத்தனை பேர் அப்படி நினைக்கிறோம், பிதா இந்த உலகத்துல நான் அனுப்பினத நிறைவேற்ற நான் வாஞ்சியா இருக்கிறேன்னு சொல்றமா, பிதான் சித்தத்தை செய்ய வேண்டுமே, அவர் எனக்காக கொடுத்த பொறுப்ப, அவர் எனக்காக கொடுத்த கிரியை நான் செய்து முடிக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் தாகமா இருக்கும். அருமையான சகோதரியே சகோதரியே, நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், பிதாவின் சித்தத்தை செய்யறது என்னோட தாகம், அது மாத்திரல பிதா என்னை கொடுத்த அந்த கிரியை நான் செய்து முடிக்கிறது தாகமா இருக்கிறேன்னு சொல்றாரு. உங்களுக்கும் எனக்கு அந்த தாகம் வர வேண்டாமா? இந்த உலகத்துல உங்களையும் என்ன ஒரு நோக்கத்தோட தான் இந்த உலகத்துல உண்டாக்கி அனுப்பி வைத்திருக்கிறார், அவருடைய கிரியை நம்ம முடிக்கிறோமா, அவர் நம்ம கொடுத்த திட்டத்தின் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோமா, அவர் நம்மளை குறித்து என்ன சித்த வைத்திருக்காருன்னு நினைச்சாது பார்த்திருக்கிறோமா? இந்த உலகத்துல எதற்காக தேவன் என்ன இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தார், அவர் எனக்காக கொடுத்த கிரியை நான் செய்து முடித்திருக்கிறேனா, ஒரு நாள் யோசித்தாது பார்த்திருக்கிறோமா? அருமையானவர்களே, தேவனாய் கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரையும் இந்த உலகத்துக்கு அனுப்புவது ஒரு நோக்கம், ஒரு திட்டம், அதுதான் நம்ம ஆண்டவரே சொல்லணும், ஆண்டவரே நீர் எனக்காக கொடுத்த கிரியில நான் செய்து முடிக்கிறேன் என்னோட தாகன்னு சொல்லுவோமா? ஆண்டவரே நான் இதுவரைக்கும் எப்படி அசதியா இருந்துட்டப்பா, நிர்வசாரமா இருந்த, இனிமேல் நான் செய்வாண்டவரே, உம்முடைய நீர் எனக்காக செய்து கொடுத்த அந்த கிரியை நான் செய்வாண்டவரே, உம்முடைய சித்தத்தை நான் செய்வாண்டவர் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க மேல என் மேலதான் தாகமா இருக்கிறார், நாளுக்கு பொல்லாத ஆனப்பினால் காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும் சொல்லி கர்த்தராகிய தேவன் நம்மளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர். அதுதான் சொன்னார், தாகமா இருக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 18:14
1: இவ்விதமாக இந்த சிறியரில்
0: ஒருவனாகிலும்
1: கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற
0: உங்கள் பிதாவின்
1: சித்தமல்ல.
0: ஆம் அருமையானவர்களே, ஆண்டவரை இயேசுக்கு சொன்னான், தாகமா இருக்கிறேன் சொன்னார். என்ன தாகம், நம் ஒருத்தரோட கெட்டு போக கூடாது, இந்த சிறியில ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாதுதான் பிதாவின் சித்தம். நம்ம எங்க இருக்கிறோம், கர்த்தருக்குள்ள இருக்கிறோமா? கர்த்தர் விட்டு வெள்ளைக்கு தூரமா மாம்சமும் மனமும் இருமறுபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? உங்க மேல என் மேல்தான் தேவனுடைய தாகம். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறதான் தேவனுடைய தாகம். எப்படி இருக்கிறோம், பிதான் சித்தத்தை செஞ்சிருக்கிறோமா? இல்ல நம்ம மனமும் மாம்சம் விருமனோடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவரை ஏசுக்குது சொன்ன, ஒருவராய்கள் கெட்டு போறது பிதான் சித்தம் அல்ல. இந்த சிறியில ஒருவராவது கெட்டு போறது உங்கள் பிதான் சித்தம் அல்ல என்று சொன்னார். நம்ம எங்க இருக்கிறோம்? ஆண்டுக்குள் இருக்கமா? ஆண்டு வழி விலகி இருக்கிறோமா? ஆண்டு விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எங்க இருக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டு கேட்கிறார், மகனே உன் இதயத்தை கொடு, மகனே உன் இதயத்தை தாய் என்று சொல்லி கேட்கிறார். இன்னைக்கு நம்ம கர்த்தர் கர்த்தரை நம்ம அர்ப்பணிப்போமா? நீதிமொழியின் புஸ்தகம் 23:26.
1: என் மகனே,
0: என் மகனே,
1: உன் இருதயத்தை எனக்கு தா.
0: உன் இருதயத்தை எனக்கு தா. ஆமா அருமையானவர்களே, கர்த்தர் கேக்குறது உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்லி நீ கர்த்தர் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நம்ம வீட்டு வழி வீரை போயிட்டு இருக்கிற ஆண்டவரே, நான் எங்கேயோ இருக்கிற ஆண்டவரே, என் இழுத்துக்கொள்ளு, என் இருதயத்தை விட கர்த்தர் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீ எனக்குள்ள இருந்து வாசம் பண்ணுமீங்க, எனக்குள்ள இங்க தங்கிருங்க, எனக்குள்ள வாங்க ஆண்டவர், என் மேலதான ஆண்டவர் தாகமா இருக்குன்னு சொன்னீங்க, நீங்க எனக்குள்ள வரணும், எனக்குள்ள இருந்து வாசம் பண்ணுங்கப்பா, நீங்க என் மேலதான ஆண்டு தாகமா இருக்கீங்க, என் ஒருத்தர் ஒப்பு கொடுக்கிற ஆண்டு சொல்லுமா? ஆண்டு ஒப்பு கொடுப்போமா? நம்ம ஒருத்தர் கூட கெட்டு போறது பிதான் சித்தம் அல்ல, கெட்டு போறத தேவன் விரும்புறதும் அல்ல. இன்னைக்கு நம்ம ஆண்டு ஒப்பு கொடுக்குமா? அதான் கர்த்தராகி தேவன் ஆண்டவரை ஏசுகிறது தாகமா இருக்கிறேன் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னை மடத்துல அர்ப்பணிக்கிறப்பா, என் இதயத்துக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்க, என் இதயத்தை கூட கையில ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை சொல்லுவோமா? உங்களுக்குள்ள ஆண்டவர் எனக்குள்ள வந்து வாசம் பண்ண வாஞ்சியா இருக்கிறார். அவர் தாகமெல்லாம் உங்க இதயத்து மேல, என்னுடைய இதயத்து மேலதான் அருமையானவர்களே, ஒப்பு கொடுப்போமா? அது மாத்திரல்ல, ஏசுகிறதுக்கு இன்னொரு தாகம், ஏசாயின் புஸ்தகம் 6:8.
1: யாரை நான் அனுப்புவேன்?
0: யாரை நான் அனுப்புவேன்?
1: யார் நமது காரியமாய் போவான்?
0: யார் நமது காரியமாய் போவான்? ஆமா அருமையானவர்களே, என் சனங்களே எத்தனையோ பேர் அறியலையே, என் சனங்களே எங்கேயோ இருக்கிறாங்களே, யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமா போவா? ஏசாய் சொன்னது போல என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் போகிறேன்னு சொல்லுவா? எத்தனையோ சனங்கள் ஆண்டு அறியலையே, எத்தனையோ சனங்கள் மனம் போல மாம்சமும் மாம்சமும் மனசு விரும்பினோடி வாழ்ந்து கொண்டிருக்காங்களே, அவங்களுக்கு போய் யார் சொல்லுவா? அன்று சொல்றாரு, யாரை அனுப்பி யார் நமது காரியமா போவா என்று சொல்லி ஏசாய் சொன்னார். என்னை அனுப்ப மாட்டேன், நான் போறேன்னு சொன்னாரு. நீங்கள் நானும் சொல்லுவோமா? ஆண்டவரே, இன்னும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களால் முடிந்தபடி விழித்து செய்யற ஆண்டவர், எங்களை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவோமா? எத்தனை துன்பங்கள் தொல்லைகள் வந்தாலும் கத்தடி உழித்து நம்ம செய்ய வேண்டிய அருமையானவர்களே. அன்று அதைத்தான் நம்ம மேல தாகம் இருக்கிற, முதல் நம்ம இருதயத்து மேல தாகம், ரெண்டாவது ஆண்டடி உழித்து செய்யணும் தாகம். ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுப்போமா? 6வதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மொழிந்த வார்த்தை, யோவான் சுவிசேஷம் 19:30.
1: இயேசு காடியை வாங்கின பின்பு,
0: இயேசு காடியை வாங்கின பின்பு
1: முடிந்ததென்று சொல்லி,
0: முடிந்ததென்று சொல்லி
1: தலையை சாய்த்து,
0: தலையை சாய்த்து
1: ஆவியை ஒப்பு கொடுத்தார்,
0: ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆமா அருமையானவர்களே, முடிந்தது என்று சொன்னார். என்ன முடிந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33 இந்த உலகத்துல பிதாவாகி தேவன் அவர் அனுப்பினதை செய்து முடித்துட்டாரு, அதான் முடிந்தது என்று சொன்னார். இந்த உலகத்துல வந்து செய்ய வேண்டிய காரியங்களை அவரு செய்து முடித்துட்டாரு, அதான் முடிந்தது என்று சொன்னார். ஆம் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து பிதாவாகி தேவன் அவர் அனுப்பின காரியத்தை செய்து முடித்தார், அதான் முடிந்தது என்று சொன்னார். யோவான் சுவிசேஷம் 17:4.
1: நான் செய்யும்படி,
0: நான் செய்யும்படி
1: நீர் எனக்கு நியமித்த கிரியையை,
0: நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை
1: செய்து முடித்தேன்,
0: செய்து முடித்தேன். ஆமா அருமையானவர்களே, பிதாவாகிய தேவன் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி அவர் கிரியை ஒப்பு கொடுத்தாரோ அந்த கிரியெல்லாம் அவரு செய்து முடித்தார். நீங்கள் நானும் கூட கர்த்தர் நமக்காக கொடுத்த கிரியை நம்ம செய்து முடிக்க வேண்டும். அப்பதான் நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் ராஜ்யத்துக்கு பூர்ணத்தோட ஆண்டவர் ராஜ்யத்துல போய் மகிழ்ச்சியா வாழ முடியும். ஆண்டவரை இயேசுக்கிட்ட நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன் என்று சொன்னார். நம்மளும் கூட செய்து முடிச்சிருக்கிறோமா? யோசித்து பாருங்க, நம்ம கர்த்தருக்காக எதையாவது செய்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க, நம்ம எப்படி இருக்கிறோம்? நிறைய பேர் நினைச்சாங்க, வீடு மேல வீடு வாங்கணும், காடு வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், பொண்ணை வாங்கணும், பொருளை வாங்கணும், அவங்க வீட்டில் இத்தனை பொருள் இருக்கு, நம்ம வீட்டில் என்ன இருக்குது, அவங்க எப்படி இருக்காங்க, நம்ம என்ன வச்சிருக்கிறோம், இதைத்தான் நினைப்பாங்க. ஆண்டவரை இயேசுக்குது சொன்னார், பிதா எனக்கு என்ன நியமித்தாரோ அந்த கிரியை நான் செய்து முடித்தேன் சொன்னார். நம்ம என்ன செய்திருக்கிறோம் யோசித்து பாருங்க அருமையானவர்களே. நம்ம கிறிஸ்தவங்களை இருப்பதுனாலயோ வார வாரம் சர்ச்சைக்கு போயிட்டு அப்படின்னால போக முடியாது. ஆண்டவரே இயேசுக்கு எல்லாமே நமக்கு மாதிரி வைத்து போயிருக்கிறார். பிதாவை தேவனை நியமித்ததை நான் செய்து முடித்தேன்னு சொன்னார். அவர் நியமித்த கிரிகளை செய்து முடிச்சார். நீங்கள் நான் என்ன செஞ்சிருக்கோம் கர்த்தருக்காக, உங்களுக்காக, எனக்காக எத்தனை பாடு சொல்லனா துயரை அணிவித்தாரே, எவ்வளவு பாடுகள் கஷ்டத்தை நமக்காக அணிவித்தாரே. நம்ம கர்த்தராகி தேவனுக்காக என்ன செய்திருக்கிறோம் யோசித்து பாருங்க. பரிசுத்த பவுல் சொல்றாரு, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4:7 வசனம்,
1: நல்ல போராட்டத்தை போராடினேன்,
0: நல்ல போராட்டத்தை போராடினேன்,
1: ஓட்டத்தை முடித்தேன்,
0: ஓட்டத்தை முடித்தேன். பாத்தீங்களா, அவர் சொல்ற நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். எபிரேயன் புஸ்தகம் 12:1 வசனம்,
1: நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்,
0: நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்
1: பொறுமையோட ஓட கடவோம்,
0: பொறுமையோட ஓட கடவோம். பாத்தீங்களா அருமையானவளே, நமக்கு ஒரு ஓட்டத்தை நியமிச்சு வச்சிருக்கிறாரு. அந்த ஓட்டத்தை நம்ம என்ன செய்யணும், பொறுமையோடு ஓடி முடிக்க வேண்டும். அதுங்க பரிச போல் சொல்ல நல்ல போராட்டத்தை போராடினு ஓட்டத்தை முடித்தேன். அவருக்கென்று என்ன ஓட்டம் வச்சாரோ அது ஓடி முடிச்சிட்டாரு. நீங்கள் நானும் என்ன செஞ்சிருக்கிறோம் அருமையான சிந்தித்து பாருங்க. சிந்திப்போம், செயல்படுவோம். நிச்சயமா நான் சிந்திக்க வேண்டும். ஏதோ ஒரு வாழ்க்கை வளர்ந்தோம், வீடை வாங்கினோம், பணத்தை சேர்த்தோம், அதை சேர்த்தோம், இதை சேர்த்தோம், ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒன்றும் கொண்டு வந்தும் இல்லை, ஒன்றும் கொண்டு போறதும் இல்லை. இந்த உலகத்துக்கு ஏதாவது கொண்டு போக முடியுமா? நிறைய பேர் பாருங்க, ஒரு 10 பைசா கூட செலவு பண்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஆனா கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகும்போது எப்படி, அங்க எப்படி அவங்களுக்கு பொக்கிசம் இருக்கும், என்ன இருக்கும் யோசித்து பாருங்க. கர்த்தருக்காக சின்ன ஊழியத்தை கூட செய்ய மாட்டாங்க, அவங்களுக்காக அவங்க குடும்பத்துக்காக செவிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பரலோகத்துல என்ன பொக்கிசம் இருக்கும் யோசித்து பாருங்க. பச பரிசன நல்ல போராட்டத்தை போராடினே ஓட்டத்தை முடித்து, என்ன ஓட்டம், நமக்காக நியமித்த ஓட்டம் சொல்லி எவ்ரே 12:1 வாசிக்கிறோம். நமக்காக நியமித்த ஓட்டத்தை செய்து முடித்தேன்னு சொல்ற நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், அருமையான சிந்தித்து செயல்படுவோம். மோசே சொல்றாரு, யாத்ரா புஸ்தகம் 40:30
1: இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான்.
0: மோசே வேலையை முடித்தார். அவர் கொடுத்த வேலை அவர் செய்து முடிச்சிட்டாரு. அவர் கொடுத்த வேலையை செய்து முடிச்சிட்டாரு. நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார், எல்லாம் முடிந்தது. இந்த உலகத்துல என் பிள்ளைகளுக்காக பட வேண்டிய பாடுகள் எல்லாம் பட்டு முடித்து விட்டேன்னு சொல்ல முடிந்தது என்று சொன்னார். எனக்கு பெய்தா நியமித்த கிரிகளை செய்து முடித்தேன்னு சொன்னார். மோசே சொல்ற வேலை முடிந்ததுன்னு சொன்னார். நோவா சொல்றாரு, ஆதியாகமம் 7:22
1: நோவா அப்படியே செய்தார். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான்.
0: பாத்தீங்களா, என்ன திட்டமா சொல்றாரு பாருங்க. நோவாக்கு தேவன் என்னெல்லாம் கட்டளையிட்டாரோ அப்படியே செய்து முடித்தான். ஆமா அருமையானவர்களே, நம்ம உள்ளத்தை அரசி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஒண்ணுமே மக்கா செய்யல ஆண்டவரே, என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, நமக்காக நான் செய்து முடிக்க எனக்கென்று என்ன வைத்திருக்கீங்க ஆண்டவரே, நான் செய்து முடிக்க நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவோமா. கர்த்தர் 7வதாக சிலுவையில கூறின வார்த்தை, லூக்காவின் சுவிசேஷம் 23:46
2: இயேசு பிதாவே உம்முடைய கைகளில்
0: என்
2: ஆவியை ஒப்புவிக்கிறேன்
0: என்று
2: மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார்.
0: இப்படி சொல்லி
2: ஜீவனை விட்டார்.
0: ஆமா அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்டார். பிதாவின் கையில அவர் ஒப்பு கொடுத்தார். அன்று சொன்ன தீர்க்கு தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகம் 31:5
2: உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே சங்கீதக்கார நிமித்தமா இந்த தீர்க்கு தரிசனத்தை சொல்லி வைத்திருந்தார். அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறிடுச்சு. அவர் பிதான் கையில தம்முடைய சீவனை ஒப்பு கொடுத்தனால இப்ப நமக்குள்ள பரிசுத்தாவினர் நமக்குள்ள வந்திருக்கிறார். கலாத்தியர் புஸ்தகம் 4:6-7
2: மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால்
0: அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக
2: தேவன்
0: தேவன்
2: தமது குமாரனுடைய ஆவியை
0: உங்கள்
2: இருதயங்களில் அனுப்பினார் ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல்
0: புத்திரனாயிருக்கிறாய்
2: நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறார்
0: அதுக்காக பிதாவுடைய கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆவி ஒப்பு கொடுத்தார். குமாரனுடைய ஆவி நமக்குள்ள வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம என்ன செய்வோம்? தேவனுக்கு சுதந்திரராய் மாற போறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா? அதுக்குதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அவருடைய ஆவிய பிதாவின் கையில ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நமக்கு குமாரனாகிய தேவனுடைய ஆவி நமக்குள்ள வந்ததுனால தேவனுடைய சுதந்திரராய் மாறுறோம். நம்ம அடிமையா வாழ்ந்தோம், இப்போ கர்த்தருடைய பிள்ளையாய் மாறுறோம். அப்பா பிதாவை நம்ம கூப்பிடக்கூடிய பெரிய சிலாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். மாத்திரல ரோமர்கள் நிறுவோம் 8:17
2: நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே
0: தேவனுடைய சுதந்திரரும்
2: கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே
0: பாத்தீங்களா, நம்ம சுதந்திரமாய் மாறிட்டோம். ஏன்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியா நமக்குள்ள குமாரோட ஆவி நமக்குள்ள வந்ததுனால கர்த்தருடைய சுதந்திரராய் மாறிட்டோம், அவருடைய பிள்ளையா மாறிட்டோம். அவர் பிள்ளையா மாறும்போது கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரு. ஏசாயின் புஸ்தகம் 19:25
2: இஸ்ரவேலராகிய என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது
0: என்று
2: சொல்லி
0: அவர்களை
2: ஆசீர்வதிப்பார்.
0: அவர்கள் ஆசீர்வதிப்பார். நம்ம இஸ்ரவேலா மாறிட்டோம், அவருடைய சுதந்திரமா மாறிட்டோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? நம்ம கர்த்தர் என்ன செய்வார்? நம்ம நிச்சயமா நம்மள ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் தேவனுடைய குமாரனுடைய ஆவி பெற்றிருக்கீங்களோ, கர்த்தருடைய சுதந்திரமா மாறுறீங்க, உங்களை கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திர அவர் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கேட்டு அன்றுடைய ஆவி எனக்குள்ள அனுப்புங்க ஆண்டவர், என் இருத்தமுடைய ஆவி தாரும், எனக்குள்ள வேணும் ஆண்டவர் ஆவியானவர் எனக்குள்ள வரணும்னு சொல்லி நம்ம கண்ணீரோட கேட்க வேண்டும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டா அவருடையா மாறவே முடியாது. ரோமர்கள் நிறுவம் 8:9
2: தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல்
0: ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள்.
2: கிறிஸ்துவின்
0: ஆவி இல்லாதவன்
2: அவருடையவன் அல்ல.
0: பாத்தீங்களா, கிறிஸ்துவின் ஆவி யாராருக்குள்ள இல்லையோ அப்ப நம்ம கிறிஸ்தவங்களுக்கு இருக்க முடியாது. உலக பிரகாரமா கிறிஸ்தவங்க சொல்லிக்கலாம், சபையில கிறிஸ்தவங்க சொல்லலாம், அவருடைய மாற முடியாது. அருமையானவர்களே, பரிசுத்தவனை அபிஷேகத்தை கேளுங்க. ஆண்டவரே, உங்களுடைய ஆவி எனக்குள்ள வரணும், குமாரனுடைய ஆவி எனக்கு தாங்க ஆண்டவர், எனக்குள்ள வரணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். அதனாலதான் பிதாவாகி தேவனிடத்துல அவர் ஆவியை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்தாவினத்தை நமக்குள்ள வாசம் பண்ணுற எவ்வளவு சிலாக்கியம் பெற்றாங்க பாத்தீங்களா, நம்ம ஆண்டுகிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னத பாட்டின் புஸ்தகம் 7:10
2: நான் என் நேசருடையவள்
0: அவர்
2: பிரியம் என் மேல் இருக்கிறது.
0: ஆமா, அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருந்தால்தான், கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருக்கும்போது நம்ம அவருடையதா மாற முடியும். அப்ப அது மாத்திரல அவருடைய பிரியம் நம்ம மேல இருக்கும். இந்த உலகத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க மேல அவங்க பிரியமா இருக்காங்க, அந்த பிரியம் இந்த உலகத்தோட முடிந்து விடும். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருந்தார்னா நம்ம மேல கர்த்தர் பிரியமா இருப்பா. எவ்வளவு பெரிய சிலாக்கியம் பார்த்தீங்களா? வானத்தை உண்டாக்கினவர், பூமியை உண்டாக்கினவர், சமுத்திரத்தை உண்டாக்கினவர், நீர் ஊற்றை உண்டாக்கினவர், சகலத்தின் அண்டாசுரத்தை உருவாக்கினவர் நம்ம மேல பிரியமா இருந்தார். எவ்வளவு பெரிய சந்தோஷம். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம செவம் பண்ணுமா? ஆண்டவரே, பரிசுத்தாவினர் எனக்குள்ள வரணும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தாவில் நிரப்புங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்போமா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறங்க பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய அபிஷேகங்கள் மேலே இறங்கட்டுமப்பா. நீ பிதாவின் கையில உடைய ஆவியை ஒப்பு கொடுத்தீங்களே, அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம், குமாரனுடைய ஆவியின் அபிஷேகம் எங்களுக்கு மேலே இறங்கட்டும் எப்பா. இறங்கட்டும் தகப்பனே, இறங்கட்டும் ஐயா. அக்கினி எல்லாரும் மேலே போடுங்க ஆண்டவரே. பூமி மேல அக்கினை போட வந்து இப்பொழுதே பற்றியறி விரும்புறேன்னு சொன்னீரே. தேவ அக்கினை போடுங்க, தேவ வல்லமே நிரப்புங்க, தேவ பிரசனத்தில் நிரப்புங்க, தேவோட மகிமையில் நிரப்புங்க ஆண்டவரே. கத்தாவே, நீர் இறங்கி வாங்கப்போ அப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு வேலையும் தேவோட பிரசனம் அளவில்லாம ஊற்றுமையா, ஊற்றுமையா ஆசீர்வத்தில் அக்கினியால் நிரப்புங்க. உன்னத பழத்தில் இடக்கட்டுங்க. தேவ பிரசனம் மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியிக்கிற தேவன் ஆசீர்வத்திலும் அவங்க கண்ணீரை துடங்கி கவலை மாத்துங்க, பிரச்சனை நீக்கிருங்கப்பா. அதிசயங்களா அற்புதங்களை செய்யுங்க சப்பா. எல்லாரும் ஒரு புதிய தீர்மானத்தோடு வாழ கிருவதர வேண்டும் செவிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு அதிகமாய் கிரியிச்சிரு தேவன் ஆசீர்வித்து அவங்க உயர்த்துங்க. ஆராய் நம்முடைய பெரிய கருத்து எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் வாழ்க்கையில செய்யுங்க ஏசப்பா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பாமி, துதிக்கிறோம். வேலை இல்லாத மக்கள் வேலை தாங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க, குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாக்கியத்தை தாங்க. கற்பத்தின் கனியோ கத்திரால கிடைக்கும் சுகந்திரடி சொன்னீரே, நீ குழந்தை பாக்கியத்தை தாங்க ஏசப்பா. அப்பா சமாளம் இல்லாத மக்கள் சமானத்தை தாங்க, கடன் பிரச்சனையோடு இருக்க மக்கள் கடன் அடைக்க உதவி செய்யுங்க, குடிக்கிற குடும்பத்துல விடுதலையாக்குங்க ஏசப்பா. உள்ளத்தை தொடுங்க அண்டவரே, ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தொழில் சிறக்கணும் தலைக்கணும் ஆசீர்வதித்து உயர்த்தணும். வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரத்தில் நெல்லை பெரிதாக்குங்க, வியாபாரத்தில் நம்முடைய கிருபை தாங்கட்டும், அதிசயங்களா இருக்கிறீங்களே செய்யுங்க ஏசப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க, பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. கேசில இருக்க மக்களுக்கு வெற்றி கொடுங்க, கத்துடி கிருபை கத்துடி பிரசனம் கத்துடி மகிமை மூடிக்கொள்ளட்டும். அப்பா நீங்கள் அற்புதத்தை செய்யப்போற அன்புக்காக ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடப்புற அன்புக்காக ரத்தத்துக்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆசீர்வித்து உயர்த்துங்க, ஒவ்வொரு தேவை நீங்க சந்திங்கப்பா. நிறைவான வரும்போது குறைவிலா ஒளிந்து போடுச்சுனீரே. ஒவ்வொரு குலத்திலையும் ராளிகை செய்யுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்துல மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியன்போடு கெஞ்சி மண்டாடுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தன் அமைச்சரத்தை கேட்டுட்டா நிச்சயம் உங்களை ஆசீர்வித்து உயர்த்துவது உறுதி.
3: ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் உழைத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ் ஆங்கிலம் இந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவன் நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒருவன் நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகவும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்துல வந்துகிட்டே இருக்கும். யாத்திராகமா யாத்திராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம் கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம் மிக வேகமாக. அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள் ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இதே ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நெட் இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ் Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, andofjesus.com. God bless you.

வாகம் புஸ்தகம் 5:32 உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்கள் கற்பித்தபடியே செய்ய சமாதானமாய் இருங்கள். வலதுபுறம் இடதுபுறம் பார்த்தீங்க, வலதுபுறம் சாயக்கூடாது, இடதுபுறமா சாயக்கூடாது. தேவன் நம்ம எது களைத்தாரோ அதுல என்ன செய்யணும், அந்த ஆசீர்வாத சுகந்திரத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும், சுகந்திரத்துக்குள்ள அறிந்து மற்றவங்களை என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். அப்ப ஆபிரகாமும் சாராள் ஒருவராக இருக்க அழைத்து என்ன செய்ய ஆசீர்வத்தை என்ன செஞ்சாரு பண்ணிடுறாரு. அப்ப நமக்கு அந்த ஆசீர்வத்தை அறிவிச்சு கலாத்தீர்ல 3:9 கலாத்தீர் 3:9 கலாத்தீர் 3:9 அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகமுடனே பார்த்தீங்களா, விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகமுடனே என்ன செஞ்சாங்களா ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாம தேவன் எப்படி ஆசீர்வதி எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஆதியாகமம் 24:1 ஆபிரகாம தேவன் என்ன செஞ்சாராம், சகல ஆசீர்வாதத்தினாலையும் சகல காரியத்தையும் தேவன் என்ன செஞ்சார், அவரை ஆசீர்வாதம் நிறைய இருக்க ஆசீர்வாதம். அப்ப தேவனாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்ம ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்விக்க வல்லவராக இருக்கார். நம்ம அழைத்த அழைப்புல மாத்திரம் என்ன செய்யணும், அது பாத்திரம் இருக்கும்படி நம்ம ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையோடு இருக்கணும். அப்ப கர்த்தர் நம்ம நிச்சயமா ஆசீர்விப்போம். முதல் எதுக்கு அழைச்சார் நம்மள, ரெண்டாவது ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள இல்லையா. நம்ம என்னெல்லாம் ஆண்டு ஆசீர்விப்பானா அப்படின்னு நம்ம சொன்னா ஆசீர்வம் என்ன ஆயிரும், நம்மளை விட்டு என்ன ஆயிரும் எல்லைக்கு போயிரும். பாருங்க நம்ம கர்த்தர் நிச்சயமே ஆசீர்விப்பா, நமக்குள்ள ஒரு எண்ணம் வரணும். சங்கீத புஸ்தகம் 109:17 பாருங்க, சாபத்தை விரும்பினா அது அவனுக்கு வரும், அது ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனா அது அவனுக்கு பார்த்தீங்களா. ஆசீர்வாதம் என்ன செய்யணும், விரும்பணும், என்ன ஆசிரிக்கணும், என் குடும்பம் ஆசிரிக்கணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு விரும்ப நம்ம ஆசிரியப்பாரு. ஆசிரியத்து விரும்பாம போனா எங்க போயிருமே, அந்த ஆசீர்வாதம் தூரமா விளைகிறோம். இன்னைக்கு ஆண்டோட கேப்போம், ஆண்டவர் ஆபரகமோடு விசுவாச மார்க்கத்தார் ஆசிரியப்படுவான்னு சொன்னீரப்பா, நானும் விசுவாச மார்க்கத்தார் தான் ஆண்டவர், என்ன ஆபரகமோடு என்னையும் ஆசீர்வதிங்க, எனக்கு இந்த ஆசீர்வாத உரிமை இருக்குன்னு சொல்லி நம்ம ஒருவர் கேட்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை விரும்பாம போனா அது என்ன செய்யறோம், தூரமா போயிருமா. நம்ம இன்னைக்கு விரும்பணும், ஆண்டவர் எனக்கு அந்த ஆசீர்வாதாருன்னு சொல்லி. முத பார்த்து தேவன் எதுக்காக நம்ம அழைத்திருக்கிறாரு, சமாதானமா இருக்க. ரெண்டாவது ஆசீர்வதிக்கு யாரை விட சமாதானம் இருக்கணும், முதல்ல உள்ளத்துல சமாதானம் இருக்கணும், ரெண்டாவது மற்றவங்க எல்லாருடைய சமாதானம் இருக்கணும், மூணாவது தேவனோடு நம்ம சமாதானம் இருக்கணும். சரி, மூன்றாவது தேவன் எதுக்கு அழைச்சாரு பாருங்க, வாசிங்க 1 Corinthians 1:9 தம்முடைய குமாரனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். மூன்றாவது எதுக்காக நம்ம அழைத்திருக்கிறாரு, தேவனிடத்தில் என்ன செய்யணும், ஐக்கியமா இருக்க வேண்டும். தேவனுக்கும் நமக்கும் எந்த இடையில எந்த பாவமும் இருக்கக்கூடாது, அப்பதான் நம்ம ஐக்கியமா இருக்க முடியும். தேவன் என்ன சொல்றாரு அதை நம்ம கேட்கணும். அப்ப தேவன் நம்ம என்னெல்லாம் கேட்கிறோம் அதை கட்டாயம் நமக்கு கொடுப்பாரு, அப்பதான் ஐக்கியம். பாருங்க இந்த குடும்பம் என்ன ஐக்கியமா இருக்காங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்வாங்க, நன்மையா இருந்தாலும் தீமை இருந்தாலும் என்ன செய்வாங்க, பகுந்து கொள்வாங்க இல்லையா. சொல்லுவாங்க இந்த குடும்பம் என்ன ஐக்கியம், நிறைய சமாதானம். அப்ப சொல்லுவாங்க அப்ப நம்ம தேவனிடத்துல ஐக்கியம் இருக்கணும், அவர் என்ன சொல்ற அதை கேட்கணும். அப்ப நம்ம ஆண்டு நம்ம ஏசப்பாட்ட என்ன கேட்கிறோமோ அதை நம்ம கட்டாயம் ஏசப்பா நமக்கு தருவாங்க. அதான் நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல ஐக்கியமா இருக்கணும். எப்படி நம்ம ஆண்டு ஏசப்பா என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் நம்ம கட்டாயம் நம்ம செய்யணும். இதை விடு இதை செய்யன்னு சொல்லுவாரு, இந்த நேரத்துல இந்த செவம் ஒண்ணுன்னு சொல்லுவாரு. பாசிங்கன்னு இருக்க நீங்களோ எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதே உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுறோம். பாத்தீங்களா, நம்ம தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிள்ளைகளோட ஐக்கியமா இருக்கணும். ரெண்டாவது அப்பதான் பிதாவாகி தேவனோடு தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து ஐக்கியம் இருக்கும். அப்பதான் சந்தோஷம் எப்படி இருக்குமா, நிறைவா இருக்கும், நிறைவா இருக்கும். கர்த்தர் அறியாத மக்களோட ஐக்கியம் வச்சிருந்தானா நம்ம ஐக்கியம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க, சந்தோஷம் எப்படி இருக்கும், சந்தோஷமே இருக்காது. அதுக்கு தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். தேவனோடத்துல ஐக்கியமா இருக்கிறோமா, தேவனுடைய பிள்ளைகளோட ஐக்கியமா இருக்க இல்லைன்னு சொன்னா கர்த்தர் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரின் ஐக்கியம் பிதாவோடு இருக்கணும்ப்பா, அவருடைய குமாரன் இயேசுக்கிறதோட ஐக்கியம் இருக்கணும். அதுக்கு எனக்கு உதவிச்சு அப்பதான் உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும், சமாதானமா இருக்கிறதுக்காக தேவன் அழைச்சிருக்காரு. ரெண்டாவது ஆசீர்வாதத்தை சுகந்திரித்துக் கொள்றதுக்காக, மூன்றாவது
தேவனிடத்துல ஐக்கியமா இருக்கிறதுக்காக. நான்காவது பாருங்க, உன்னித்தேசனின் புஸ்தகம் 4:7. தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். எதுக்கு அழைத்திருக்கார்? 4வது பரிசுத்தமா இருக்குது. தேவன் நம்மள அழைச்சிருக்கிறார். அசுத்தமா ஏதோ மனம் போல வாழறதுக்காக தேவன் அழைக்கல. ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக வாழணும், அதான் சொல்றாரு. அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்துக்குன்றே அழைத்திருக்கிறார். ஏன்னா ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை தேவன் பில்லுக்கு தான் ஒப்பிட்டிருக்காரு. நல்ல பூ பூத்து மறுநாள் விழுந்து போற அந்த பூக்கு தான் தேவன் நம்மளை ஒப்பிட்டிருக்கிறார். ஆனால் இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில என்ன செய்யணும்? அசுத்தத்துக்கெல்லாம் எதுக்கு அழைச்சிருக்காரு? நம்மள பரிசுத்துக்கு அழைச்சிருக்காரு. ஏன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தமா இருக்கிறாராம். வாசித்து பாருங்க, 1 Peter 1:15-16. பாத்தீங்க, நம்ம அழைத்தவர் எப்படி இருக்கிறா? பரிசுத்தரா இருக்கிறது போல. நீங்களோ உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தரா இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா என்று எழுதியிருக்கிறது. நம்ம உருவாக்கின தேவன், நம்ம அழைத்த தேவன் பரிசுத்தர். அப்படியானா நீங்கள் நான் கூட என்ன செய்யணும்? பரிசுத்தமாக தான் இருக்கணும். அதுக்கு தான் தேவன் நம்ம அழைச்சிருக்காரு. ஒரே ஒரு வாழ்க்கை அருமையான சகோதரிய சகோதரியே, தாய்மார்களே, நமது ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கை பேசி ஏதோ ஒரு வாய்ப்பு பேசி எப்படியோ வாழ்ந்துடக்கூடாது. வாழ்ந்தோம்னு சொன்னால் இங்கே நம்ம எப்படியானாலும் செஞ்சிடலாம், இங்கே என்னவோ நான் பண்ணிடலாம், பரலோகத்திற்கு போக முடியாமல் போயிடும். நம்ம அதனால ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பயந்து ஆண்டிட்டு உப்பு கொடுத்து ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும் முன் போல மாற்றின்னு சொல்லி நம்ம ஒரு நிமிஷம் கேட்க வேண்டும். ஹலேலூயா, ஹலேலூயா. நம்ம கர்த்தர் கேட்கணும், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும், என்னை பரிசுத்தமாக்கும், உண்மை போல என்னை மாற்றுங்க, உண்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் அவர்கிட்ட கேட்கணும். அவர் தான் நம்மளை பரிசுத்தமாக்க முடியும். வெளிப்படுத்தும் விசேஷம் 22:11-12. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அவங்கள பார்த்தா என்ன செய்ய வேண்டாம்? கோபப்பட வேண்டாம், பொறாப்பட வேண்டாம், ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அநியாயம் செய்ய இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமா வருகிறேன். அவன் அவனுடைய கிரிகளின்படி அவன் அவனுக்கு நான் அடிக்கும் பலன் என்னோட கூட வருது. பாத்தீங்களா, அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருக்கு. அவங்கள பார்த்து போராடப்பட வேண்டாம், உண்டு போட வேண்டாம், இப்படி செய்யறாங்கன்னு சொல்லி கோப்படும். அவங்களுக்காக நம்ம ஆண்டு விட்ட ஒவ்வொரு நாளும் நம்ம செவிக்க வேண்டும். அசுத்தமா இருக்கு இன்னும்.

இன்னும் அசுத்தமருக்கு இன்னும் அசுத்தமா இருக்கு, அணியஞ்சிறவன் இன்னும் அணியஞ்சிட்டும், பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்யறவன் இன்னும் நீதி. அது எங்க வர, எங்க வருதா? அவனவனுக்கு அழிக்கும் போல வாசிங்க, அது 12 வாசிங்க. ஆண்டவரே இயேசுக்கு சொல்றேன், இதோ சீக்கிரமா வருகிறேன். அவன் அவனுடைய கிரிகளின்படி அவன் அவனுக்கு நான் அழிக்கும் பலன். பாத்தீங்களா, அவங்க நமக்கு நமக்கு அழிக்கிற பலன் எப்போ கருத்தர் வரும்போது, நமக்கு அவருடைய ஆண்டவரை இயேசுக்கு வரும்போது, நம்ம செய்த நன்மைக்காச்சும் தீமைக்காலும் பரிசுத்தத்துக்காகவும் அசுத்தத்துக்கான கிரியை தேவனிடத்துல வரும். நம்ம இன்றைக்கு நம்ம அசதியா இருந்தோம்னு சொன்னா கர்த்தராக இயேசுக்கு தரும்போது நம்ம எங்க போவோம் யோசித்து பாருங்க. ஆனால் ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக, நம்ம பரிசுத்தமா வாழ ஆண்டு கர்த்தர் நம்ம ஒப்படைக்கணும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இது வரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம், இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். இறக்கும் மகிமையும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்படை, கொடா குடி ஸ்தோத்திரம் ஐயா, அமை துதிக்கிறோம் ஆண்டு வரையும் மத்தியில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ராஜாதி ராஜாவை அமை துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம், பலப்படுத்த முடியா செபிக்கிறோம், சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஆறுதலின் தேர்வு தர முடியா செபிக்கிறோம். நீர் இறக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனை இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே இழந்தத அப்பா அமை ஸ்தோத்திரம். போரில் இழந்திருக்கலாம், அவர் பிரியமானவர்கள் இழந்திருக்கலாம், அவங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்க சொன்னீங்களே, இப்போ ஒருவனை அவன் தாய் தேற்று போல தேற்றுன்னு சொன்னீங்களே, நீங்க தேற்றி ஆற்றி அரவணைக்க முடியாது செபிக்கிறோம். நன்மையினால முடிச்சுட்டு காத்துக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். உள்ளம் உடைந்த உள்ளத்தை நீர் காயத்தை கட்டுகிற தேவனுடைய சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஐயா, அவங்களை காயத்தை கட்டி அரவணைத்துக் கொள்ள முடியாது செபிக்கிறோம். மகிமுள்ள தேவனை கத்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இறங்குமப்பா, இந்த நிகழ்ச்சி பாத்துக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு பலப்படுத்தி ஆசீர்வதித்து சமாதத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து ஆற்றி தேற்றி ஆறுதப்படுத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக இறக்கத்துக்காக கொடா குடி நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. யசப்பா இறங்குங்க, இறங்க உன்னத பலத்தில் இறக்கட்டுங்கப்பா. தேவாவில் நிரப்புங்க, தேவாய்க்கு நிரப்புங்க. பரிசுத்தாவில் நிரம்புவது பலரிடந்து எருசலேமிலும் ஜூதியம் முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடை சிறந்து சாட்சிகளா இருக்கும்னு சொன்னீங்களா ஆண்டவரே. அப்படியாக இந்த நிகழ்ச்சி பார்த்து ஒவ்வொருவனையும் தேவாவில் நிரப்ப முடியாது செபிக்கிறோம். அன்பின் தகப்பனை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. யாராவது என்னென்ன பலவீனத்துல கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொரு பலவீனத்தையும் சுகமாக்குங்கப்பா, சுகமாக்குங்க. சொல்ல முடியாத துயரத்தினால ஐயோ என்னால தாங்கவே முடியலன்னு சொல்லி, எனக்கு பலனே இல்ல, என்னால கஷ்டப்பட முடியல, தலைவலி வயிறு வலி கால்வலி எனக்கு தாங்க முடியலன்னு சொல்லி கலங்குற அருமையான சகோதரியும் சகோதரியும் கண்ணுக்கி பாருங்க, உங்களை சுகமாக்குங்க. அருமையான தாய்மார்கள் வயசான போது எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்கப்பா, ஐயோ என் பக்கத்துல யாருமே இல்லையே, நான் தனியா இருக்கிறேன்னு சொல்லி கலங்குறாங்களப்பா. அவங்களுக்கு நீங்க கூட இருந்து பயப்படாத உன்னோட இருக்கிறேன், தேவன் உன்னை பலப்படுத்தி உன் சகாயம் பண்ணு, நீதி பலதுக்கத்தை தாங்கி சொல்லி உங்களுடைய பிள்ளைல அப்பா பேசி ஆற்றுங்க, தேற்றுங்க ஆண்டவர. உலகத்துல யார் ஆறுதல் சொன்னாலும் ஆறுதல் இருக்க முடியாது தகப்பனே, நீங்க உங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்த உங்களை பாத்திரம் மன்றாடி செபிக்கிறோம். நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கோங்க சப்பா, பலத்த காரியத்தை செய்யுங்க சப்பா, அற்புதங்களை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரைப்படுத்துங்க அப்பா. அமை துதிக்கிறோம். பண கஷ்டத்தினால கலங்கியிருக்கிற அருமையான குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்க சப்பா. ஐயோ நான் 2 நாளைக்குள்ளாக பணம் கட்டணுமே, இந்த பணத்துக்கு என்ன செய்யறது, கடங்காரங்க வந்து தொந்தரப்படுத்துறாங்க, கலங்கியிருக்கிற குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்க சப்பா. சொன்னீங்க தானப்பா வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது, வெள்ளியும் பொண்ணையும் பெருக பண்ணின்னு சொன்னீரு அப்பா, வெள்ளியும் பொண்ணையும் பெருக பண்ணி அவங்க கண்ணீர் துடைக்க முடியாது கெஞ்சூரப்பா. நீராதிசயங்களை செய்கிறவர் ஐயா அப்பா, அமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துமுள்ள சாட்சியாவை உண்மை போற்றுகிறோம், உண்மை வாழ்த்துகிறோம், வணங்குறோம் கட்டாவே அப்பா, அமை ஸ்தோத்திரம். மந்திர கட்டுகள் செய்வன கட்டிலிருந்து விடுதலை செய்யுங்க சப்பா. குடும்பத்துல எத்தனை தடைகள் ஆண்டவர், வேலைக்கு போனால் தடை, திருமணமாக தடை, எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. நீங்க 2:13 படி தடையில் அகற்ற முன் சொல்லுறான்னு சொன்னீங்களே, தடையில அகற்றி போடுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. குழந்தை பாக்கியில் சகோதரி குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. வேலையில ப்ரமோஷன் இல்லாத மக்களுக்கு வேலை ப்ரமோஷன் கிடைக்கணும், வேலை கண்தாமாக மக்களுக்கு வேலை கண்தாமாக்கணும் ஐயா. குடிக்கிற குடும்பத்துல விடுதலை செய்யணும் ஐயா, தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க ஆசீர்வித்து பெருக பண்ணுங்கிறாச்சா. வீடு கட்ட முடியலன்னு சொல்லி கலங்குற வேண்டிக்கொள்வதற்கும் அனைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிரு தேவன் ஆசீர்வித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க, சகல ஆசீர்வத்தை சம்பூர்ணமா கொடுங்க, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. எல்லா பேரும் சீப்பஸ்

0: எல்லா துதிகா மகிமே மதத்தொட்டி உமக்கு செலுத்துறோம். எங்களை அந்த நாமத்துல தாழ்மையா கேஜுறோம் பரமபிதாவே. ஆமே. கத்து நம்ம சேர்த்து கேட்டுவிட்டா இவர் கலங்காதீங்க.
1: நம்முடைய கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிறதால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? ரெண்டு மூன்று நான்கு பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்து தான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்தரிக்கிறதுனால். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கத்தரிக்கிறவையில் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றவங்க யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் யூஸ் பண்றாரா? ஒன்னு ரெண்டு மூணு எல்லாத்தையும் யூஸ் பண்றீங்க? இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமா வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி, எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள்னு சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ போட்ட இமேஜ் போட்ட ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலாம். இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்க பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் நீங்க பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமம்னா ஆதியாகமத்தில் போய் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகம் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கறேன் எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது. அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க எஸ்தர் ராணி பைபிள் நடிச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ளலாம். தமிழ், ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. இது எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம்? ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தரோடையே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம்னு சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும். மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.
2: ஹார்வெஸ்ட் பம்ப்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பானவர்களே, நமது இயேசுவில் கரம் ஊழியங்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம் வாருங்கள். எங்களோடு இணைந்து இப்பொழுது ஜெபிப்பீர்களா?
1: ஸ்தோத்திரம் ஆண்டவர். தகப்பனே, நீர் கொடுத்த அருமையான இயேசுங்கிற ஊழியர்களுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் ஏற்படுத்தின உமது ஊழியம் ஆண்டவரே, எங்கள் மனித எத்தனம் அல்ல, மனித சக்தி யுக்தி மனிதனுடைய ஞானம் அல்ல, நீர் கிருபையா ஏற்படுத்தின இந்த ஊழியத்தை இம்மட்டும் இந்த 34 ஆண்டுகள் கரம்பிடித்து நடத்தி வந்தீரே. ஸ்தோத்திர ஆண்டவரே, இதற்கு மேலும் நடத்த என் தேவன் வல்லவராய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் கொடுத்த அருமையான அக்கா உங்களுக்காக ஸ்தோத்திரம். அவளுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் நல்ல தீர்க்க ஆயுளையும் தந்து மகிமையாய் பயன்படுத்தும். அப்ப வாலிப பிரயத்தின் ஒரு பலத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக, மோசைக்கு கொடுத்த பலத்தை கொடுப்பீராக, காலைப்புக்கு கொடுத்த பலத்தை கொடுப்பீராக, அக்கா வல்லமை இடைக்கட்டுவீராக, நல்ல சரீர ஆரோக்கியத்தை உண்டாக்குவீராக, வரங்களால் வல்லமை இன்னும் அதிகமாய் நிரப்புவீராக, அப்ப உலகத்தின் கடைசி எல்லை வரையும் கொண்டு செல்வீராக, உலகத்தின் எல்லை அப்பா பூச்சக்கத்தின் கடைசி வரைக்கும் அவர் எடுத்து செல்வீராக, மகிமையா அக்காவை பயன்படுத்துவீராக, உங்க ஜீவன் அவர்களுக்குள்ள இறங்குவதாக ஆண்டவரே. வசந்தி அக்காவையும் பலப்படுத்தும், அவர்களுக்கும் நல்ல சுகம் கொடுங்க, கால்களை பலப்படுத்தும், அவர்களை உலகத்தின் கடைசி பறையின் எடுத்து செல்லுங்க ஆண்டவரே. நீர்தான் ஊழியத்தின் தலைவரப்பா, நீர்தான் எல்லாம் ஆண்டவரே. கடைசி பரியந்த நீர்தான் நடத்தணும், நீங்க தான் எல்லாமா இருக்கணும் ஆண்டவரே. நீங்கள் மூலம் நீங்க மகிமை அடையணும் அப்பா. இந்த வெள்ளிக்கிழமை பங்கு பெறுகிற உடைய பிள்ளைகள் எல்லாருடைய கண்ணீரை நேசு துடைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெள்ளிக்கிழமை கொடுத்து எழுப்புற என் தேவன் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திரளான மக்களை கொண்டு வரும். சண்டே வர்ஷிப்ல கூட பெரிய காரியம் செய்யுங்க. புதிய புதிய மக்களை தாரும். வந்து கொண்டிருக்க மக்கள் உறுதியாய் உமிலே அப்ப வடிவு போகாமல் நினைத்து நிற்க ஒரு குருபையை தாரும். முடிவு நினைத்து நிற்கணும், அவள் கண்ணீர் துடைக்கப்படணும். இயேசுங்கிற பத்திரிகை ஒளித்தின் மூலமாய் பெரிய அறுவடை கத்தை உண்டாக்கும். கோடிக்கணக்கான மக்கள் உன் பக்கம் ஈர்த்து கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே, இதழ் மூலம் படிக்கிறவர்கள், நெட் மூலம் படிக்கிறவர்கள், ஆப்ஸ் மூலம் படிக்கிறவர்கள், அத்தனை குடும்பங்களையும் ரட்சிப்பின் பாத்திரையை மாற்றி சீர்வதிக்கணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். டிவி மூலமாய் வருகின்ற செய்திகளை கோடிக்கணக்கான மக்கள் கேட்கணும். அக்கா மூலம் 7 ஜெபங்கள் அனைவரும் விடுதலை பெறணும். அந்த வசனங்கள் அனைவரும் உள்ளத்தின் கண்கள் திறக்கணும். ஆண்டவரே, வல்லமையாக பயன்படுத்தும். இந்த டிவி ஊழியத்திற்கு எவ்வளவு தேவையப்பா, மாதந்தோறும் 2 லட்சம் ஆகுறது. அதன் பணத்தேவை சந்திப்பீராக ஆண்டவரே. பணத்தை தரக்கூடிய ஜனங்களை, காணிக்க தரக்கூடிய மக்களை எழுப்பிக் கொடு பேராக ஆண்டவரே. எழுப்புங்கப்பா, தங்கு தடையின்றி இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இயேசப்பா குருவை கொடுங்க ஆண்டவரே. சண்டே கிளாஸ் ஊழியத்தில் சிறுவ சிறுமியர் மத்தியில் எழுப்புதலே உண்டாக்கும். டீச்சர்ஸ் வல்லமையை பயன்படுத்தும். குழந்தைகளை ஆசீர்வதிங்க. மருத்துவமனை ஊழியர் தடையெல்லாம் நடக்க அருள் தாரும். 6 ஜப கூட்டங்களை ஒரு அசைவு உண்டு பண்ணும். அனுதினம் ஒரு 50 கூடி ஜபிக்கணும். காலை மதியம் ஈவினிங் நடக்கிற ஜப கூட்டங்கள் ஊழியர்களுக்கு 7 ஜபங்களை ஆசீர்வதிங்க. அதில் பங்கு பெற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் திரளான மக்கள் வந்து ஜபிக்க வாஞ்சி இயேசப்பா உருவாக்கி தாங்க ஆண்டவரே. அனுதின வாக்கு தத்தங்களை அநேகர் கேட்க தோண்டுங்க. அநேகர் மூலம் அசைக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. எஃப்எம் ரேடியோ அநேகர் கேட்டு ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஆஃப்லைன் ஆன்லைன் எஃப்எம் அநேகர் கேட்க கர்த்தர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. வெப் டிவி அநேகர் பார்த்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. எல்லாம் நான் மகிழ் பண்ணும், அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை ஆண்டவரே. இயேசுங்கிற ஊழியங்களை பணத்தால் ஜபத்தால் பொருளாதாரத்தால் தாங்குற அத்தனை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. டிவிக்கு பார்ட்னர்ஸை ஆசீர்வதிக்கணுமே ஆண்டவரே. மணியார் அனுப்புற குடும்பங்களை ஆசீர்வதிக்கணுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கத்தினர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் கரத்தோடு தொடர்பு கொண்ட அத்தனை ஜனங்கள் மீது கர்த்தரை கரம் இறங்கி வருவதாக. தயாரமாக எடுத்து செல்லுங்க, எங்களை பயன்படுத்துங்க, பலப்படுத்துங்க. கிருபையிலே தாருமாண்டவரே, தேவையிலே சந்தித்தருள் ஆண்டவரே. உடன் ஊழியர்களே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியம் உண்டாக்குங்கப்பா, சுகம் கொடுங்கப்பா. அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கஷ்டங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாகனங்களை காத்துக்கொள்ளும், கம்ப்யூட்டர்ஸை காத்துக்கொள்ளும், ஒவ்வொரு பொருள்களை காத்துக்கொள்ளும். ரிப்பேர் ஆகக்கூடாது ஆண்டவரே, இயக்கிற பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, இயேசப்பா நஷ்டங்கள் வரக்கூடாது ஆண்டவர். ஊழியங்களை எழுப்புதல் உண்டாகணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியத்தின் பொறுப்பையும் கர்த்தர் எடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஒரு ஊழியக்கு நிற்கக்கூடாது, உம்மால் ஆரம்பிக்கப்பட்ட எந்த ஊழியும் தடைப்படவே கூடாது ஆண்டவரே. அனுதின ஊழியங்கள் அக்காங்க போறாங்க, பெரிய காரியம் செய்யுங்க, போயிட்டு வராங்கப்பா, அவர் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாகன ஓட்டுநர்களை மறைத்து செயலாற்றுங்கப்பா. எந்த விக்னங்களும் ஆபத்துகள் வரக்கூடாது ஆண்டவரே, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா ஊழியத்தையும் கையில் இடுங்க, உங்க நாம ஒன்றே உயர்த்தப்படட்டும். நீங்க இப்படி செய்ய போவதற்காய் கோடான குடி சோத்து, யாரெல்லாம் வந்து இயேசுங்க ஊழியத்துக்காக ஜெபிக்கிறாரோ அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்கப்பா. காலை மதியம் ஈவினிங் ஜெபிக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியர்கள் பயிற்சி பெற்றுக் கொண்டு பிள்ளைகள் எல்லாம் ஒரு வல்லமையான ஊழியர்லாம் எழுமணும் நாங்க ஜெபிக்கிறோம். எழுப்புங்க, காத்துக்கொள்ளும். முழு ஜப கூட்டங்கள் தெல்லான மக்கள் கடந்து வந்து ஜெபிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க செய்ய போவதற்காய் கோடான குடி சோத்திரம். நன்றி அப்பா. துதிகன மகிமெல்லாம் நிறைவேற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மை உண்டுகிற பிதாவே, ஹல்லேலூயா.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திரத்தை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் அண்ட் God bless you.

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கூடி வந்திருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தரை தந்த வசனம் 1 சாமுவேல் புத்தகம் 2:7.
1: அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர்.
0: அவர் தாழ்த்துகிறவரும் அவர் தான்
1: உயர்த்துகிறவருமான.
0: அல்லேலூயா. நம்மளை உயர்த்துகிறவர் கர்த்தராகிய தேவன். நம்மளை என்ன செய்யறாரு? உயர்த்துகிறவர். கலங்கவே கூடாது. என் வாழ்க்கையில் ஒரு உயிர் விலையை, என் வாழ்க்கையில் கண்ணீர் வேதனை தானு சொல்லி இங்க கலங்க வேண்டாம். அவர் தான் உயர்த்த முடியும். அவர் தான் நம்ம துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். பாருங்க, ஒரு தலைவரை போய் எப்படி வாழ்த்துறாங்க. உயிரை கொடுத்து கத்துறாங்க. தொண்டை கட்டிட்டு போனாலும் கூட கத்துறாங்க இல்லையா. நம்ம ஜீவனுள்ள தேவனை என்ன செய்ய துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். அவரோடு இருக்கணும். அவர் தான் நம்மளை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உயர்வு இல்லையா? தேவனை கத்த நிச்சயமா ஒரு உயர்வை தருவார். அல்லேலூயா. அவர் தான் உயர்த்துகிறவர். கலங்காதீங்க. என் வாழ்க்கையில ஒரு உயிர்வே இல்லை. என் வாழ்க்கையில வேதனையும் கண்ணீரும் துன்பமும் தான் இருக்குது. என் ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில உயர்ந்தே இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? கர்த்தர் நிச்சயமா நம்மள எல்லாரும் நினைச்சு போறாரு, உயர்த்துவார். அதனாலதான் தேவர் இந்த வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 18:48.
1: அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர்.
0: அவரே என் சத்துருக்களுக்கு என்ன செய்யறார்? விலக்கி விடுவிக்கிறவர்.
1: எனக்கு விரோதமாய் எழும்பவர்கள் மேல்,
0: எனக்கு விரோதமாய் எழும்பவர்கள் மேல்
1: என்னை நீர் உயர்த்தி,
0: என்னை உயர்த்தி
1: கொடுமையான மனுஷனுக்கு,
0: கொடுமையான மனுஷனுக்கு
1: என்னை தப்புவிக்கிறீர்,
0: என்னை தப்புவிக்கிறீர். அல்லேலூயா. கொடுமையான மனுஷன் விலைக்கு என்ன செய்யற? நம்மள உயர்த்துகிற தேவன். பிசாசுக்கு என்ன செய்யற? விலைக்கு நம்மளை என்ன செய்யறார்? விடுவித்து நம்மளை என்ன செய்யற? உயர்த்தி தப்புவிக்கிற தேவன். அல்லேலூயா. நம்மளை உயர்த்துகிற தேவன். கலங்காதீங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு உயர்வை தருவார், வேலை உயர்வை தருவார். உங்கள் வாழ்க்கையில கஷ்டத்தில் இருந்து நல்ல ஐஸ்வர்யத்தில் உயர்வை தருவார். உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தருவார். உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கீங்களா? சமாதானத்தை தருவார். எல்லாமே அவரால் தான் முடியும். அவரால் கூட அந்த காரியம் ஒண்ணுமே இல்லை. சரி, அவர் நம்ம உயர்த்து நாம் என்ன செய்யணும் அதுதான் பார்க்க போறோம். முதலாவது நம்ம பார்க்கிறோம் சங்கீத புஸ்தகம் 3:4.
1: ஆனாலும் கர்த்தாவே,
0: ஆனாலும் கர்த்தாவே,
1: நீர் என் கேடகமும்,
0: நீர் என் கேடகமும்,
1: என் மகிமையும்,
0: என் மகிமையும்,
1: என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர்.
0: என் தலையை எரிச்சிறாரா? உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர்.
1: நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன்.
0: நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். நம்ம தலை உயர்த்துகிறவர். ஆனா சங்கீதக்காரர் நீர் என் தலை உயர்த்துகிறவருமா இருக்கிற. ஆனா என்ன செஞ்சார்? அவர் என்ன செஞ்சாராம்? கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மளை உயர்த்தணும். தேவனை நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிட எதை குறிக்கிறது? ஜெபத்தை குறிக்கிறது. நம்ம ஒரு நாளும் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நீங்க தான் என் வாழ்க்கையில் உயர்வை தரும். நீங்க தான் ஆண்டவரே என் வாழ்க்கையில் உயர்வை தாரும், என்னை உயர்த்தி ஆசீர்வதியும் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். ஆண்டவர் ஒருத்தர் தான் நம்மளை உயர்த்த முடியும். உலகத்தில் யாருமே நம்மள உயர்த்தவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமான உங்க இயேசுவின் கரத்துல இன்னைக்கு வந்திருக்க ஒவ்வொரு வாழ்க்கையில் என்ன செய்ய போற? கட்டாய உயர்வை தரப்புறாரு. நம்ம என்ன செய்யணும்? அவரை நோக்கி எப்படி கூப்பிடணுமா? சத்தமிட்டு கூப்பிட்டேன். நிறைய பேர் பேசாம இருக்கோம், அமைதியா துதிக்க மாட்டேன்றோம், செவிக்க மாட்டேன்றோம். தேவன் உங்களிடத்துல என் மேல வைத்த அன்பு என்ன தெரியுமா? நம்ம அவரை எப்படி கூப்பிடணுமா? சத்தமிட்டு கூப்பிடணும். சத்தமிட்டு கூப்பிடும்போது உங்களுக்கு உயர்த்துவார், நிச்சயமா உயர்த்துவார். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 88:1.
1: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
0: என் ரட்சிப்பின் தேவனாய் கர்த்தாவே,
1: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
1: உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்,
0: உம்மை நோக்கி கூப்பிடுறேன். பாத்தீங்களா? இரவுலையும் கூப்பிடணும், பகல்லையும் கூப்பிடணும். அவரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். பாருங்க, நம்ம வந்து ஒரு குழப்பம், பிரச்சனை, என்ன செய்யறோம்? நம்ம கண் கலங்கி அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறோம். சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தாவே நான் என்ன செய்ய? இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கட்டாயம் அவர் கூப்பிட்டனால சங்கீதக்காரன் தேவன் உயர்த்தினார். நீங்கள் நானும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமா உயர்த்துவார். ஒவ்வொரு நாள் ஜெபிக்கணும், துதிக்கணும். இரவுல மட்டும் இல்ல, இரவிலையும் ஜெபிக்கணும், பகல மாத்திர பகலையும் ஜெபிக்கணும். எப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டு நம்ம இடத்துல அதுதான் விரும்புறார். வேற ஒன்னே பொண்ணை கொடு, பொருளை கொடு அப்படி கேட்கல. அவரை நோக்கி இரவும் பகலும் நம்ம ஜெபிக்கணும். கண்ணீரோடு அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். ஏதோ இப்ப கச்சேரி 2 மணி நேரம் ஜெபிச்சுட்டா போதும் அப்படி இருக்க கூடாது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஆண்டு கொடுத்திருக்காரு, 2.5 மணி நேரம் ஜெபிச்சா போதும். இப்பெல்லாம் அப்படி இல்ல. இப்ப கால கடைசி நாள்ல வாழ்றதுனால என்ன செய்யணுமா? இரவும் பகலும் அவரை நோக்கி ஜெபிக்கணும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 145:18.
1: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: தம்மை நோக்கி இயேசுகிறது நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
1: உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும்
1: கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார்.
0: உள்ளத்தில் இருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு எங்க இருக்கிறாரா? சமீபமாய் இருக்கிறார். உங்க பக்கத்துல நம்ம அருகில தான் இருக்கிறாரு. நம்ம கூப்பிடும் போது நிச்சயமா நம்ம கண்ணீர் எதுவாக இருந்தாலும் துடைக்க முடியும். கடன் பிரச்சனையா, கண்ணீரா, வேதனையா, வியாதியின் கஷ்டமா, நோயின் கஷ்டமா, பிரச்சனையா, குடும்பத்துல எல்லாம் எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல சண்டையும் குழப்பமா இருக்கா, எப்படிப்பட்ட பிரச்சனைனாலும் மாற்ற முடியும். கடன் அடைச்சு தருவாரு, பந்திர செய்யணையா, நம்மளை யாரும் இந்த மந்திரம் பண்ணி உங்களை ஏதாவது பண்ணிடுற பாருன்னு கதட்டுறாங்களா, ஒண்ணுமே நம்மள செய்ய முடியாது. நம்ம நினைச்சினும் அவர் நோக்கி உண்மையாய், அவர் நோக்கி பண்ணும் உண்மையா, நம்ம அவர் நோக்கி கொடுமா, நமக்கு எப்படி இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறார். உபாகமோ 4:7.
1: நம்முடைய தேவனாய கர்த்தரை,
0: நம்முடைய தேவனாய கர்த்தரை
1: நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம்,
0: தொழுது கொள்கிற போதெல்லாம்
1: அவர் நமக்கு சமீபமா இருக்கிறது போல,
0: எங்க இருக்கிறாரா? நம்ம சமீபமா இருக்கிறது போல
1: தேவனை எவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற,
0: சமீபமாய் பெற்றிருக்கிற
1: வேற பெரிய ஜாதி எது?
0: வேற பெரிய ஜாதி எது? நம்ம தான் இந்த உலகத்திலே பெரிய ஜாதி. அல்லேலூயா. நம்ம கர்த்தரை நோக்கி தொழுது கொள்ளும் போது நமக்கு எங்க இருக்கிறாரு? சமீபமா இருக்கிற. நம்ம அவர் நோக்கி உண்மையாய் கூப்பிடும் போது எங்க இருக்கிறாரு? சமீபமா இருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாள் அவரை நோக்கி நம்ம செவிக்க வேண்டும். அதுதான் பரிசுத்த போலவங்க சொல்லியிருக்கிறாரு, எடவிடாம செவம் பண்ணுங்க, சோத்திரத்தோட செபத்துல விழித்திருங்க. கொலோசியர் புத்தகம் 4:2.
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
0: நம்ம எப்படி ஜெபம் பண்ணணுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
0: ஸ்தோத்திரத்தோட என்ன செஞ்சிடணும்? ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நம்ம மாத்த முடியும் அவரால். பாருங்க, என்னுடைய வாழ்க்கையிலாம் பாத்தீங்கன்னா, அம்மா இல்ல, அப்பா இல்ல, கண் பார்வையில எங்கேயோ இருந்திருக்க வேண்டியது. கர்த்தரின் தெரிஞ்சிட்டார். நான் அவர் தெரியல, அவர் என்னை தெரிஞ்சு கொண்டார். அல்லேலூயா. அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் இன்னைக்கு கர்த்தர் எனக்கு இந்த அளவுக்கு என்ன உயர்த்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் எனக்கு எல்லாமே. அவர் தான் ஒரு குறையெல்லாம் நடத்துறாரு. முன்ன உடம்பு கொடுக்கிறார், உடுத்த உடம்பு கொடுக்கிறார், தங்க இடம் கொடுத்திருக்கிறாரு, எந்த குறை இல்லாம நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதை நம்ம எப்படி ஜெபிக்கணும்? அவரை இடவிடாம ஜெபிக்கணும். ஸ்தோத்திரத்தோட ஜெபத்துல விழிப்பா இருக்கணும். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு, பாசிக்கலாமா? 3:3, 4:4. எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க.
1: ஆனாலும் கர்த்தாவே,
0: ஆனாலும் கர்த்தாவே,
1: நீர் என் கேடகமும்,
0: நீர் என் கேடகமும்,
1: என் மகிமையும்,
0: என் மகிமையும்,
1: என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர்.
0: என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர்.
1: நான் கர்த்தர் நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன்.
0: நான் கர்த்தர் நோக்கி எப்படி கூப்பிட்டாரா? சத்தமிட்டு கூப்பிட்டேன். ஆமா, அருமையான கர்த்தர் நோக்கி நம்ம சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். இரவு மாத்திரல, பகல் மாத்திர, இரவும் பகலும் கூப்பிட வேண்டும். அதான் பரிசுத்த போல சொல்லிட்டாரு, இடவிடாம செவம் பண்ணுவேன், ஸ்தோத்திரத்தோட செவத்துல விழித்திருங்க. நீங்க செவம் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில் நிச்சயமா உயர்வு பார்ப்பீங்க. உங்க குடும்பத்துல உயர்வு வரும், கண்ணீர் துடைப்பாரு, கடன் பிரச்சனை மாறும், உங்க வாழ்க்கையில பிரச்சனை நீங்கும், உங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களை செய்வே, நல்ல உயர்வா இருப்பீங்க. நீங்க தான் எல்லாரோட உயர்வா இருக்க போறீங்க. நம்ம ரேவல் உயர்வு பள்ளி ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? அவரை நோக்கி எப்பயும் சத்தமிட்டு
2: கூப்பிடுங்க. நீதியின் பாதையில் நடக்கணும் வேணும். நீதியா நான் நீதியா வாழணும் ஆண்டவர, என் வாழ்க்கையில குற்றமில்லாத வாழ்க்கை வாழணும் ஆண்டவர், நீதியா இருக்கணும் ஆண்டவர. எதை செய்தாலும் நம்ம கர்த்தர் பார்க்கிறார். நம்ம நீதியா இருக்க வேண்டும் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவர் நீதியா இருக்கணும் ஆண்டவர், நீதியா வாழணும் ஆண்டவர். ரோமருக்கு நிருபம் 5:9.
1: இப்படி நான் அவருடைய ரத்தத்தினாலே,
2: அவர் ரத்தத்தினாலே
1: நீதிமான்களாக்கப்பட்டிருக்க,
2: நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. ஒரு நாள் ஆண்டு ரத்தத்தினால கழுவப்படணும். ஆண்டவர், நான் நேற்று இந்த குறை சொன்ன, இந்த பாவம் செஞ்ச, இந்த கோபம் இருக்கு, இந்த எரிச்சல், இந்த கசப்பு, இந்த வேதனை இருக்கப்பா, என்னை மன்னியும், உங்க ரத்தத்தாலே கழுவுங்க, நீதிமானாய் மாற்றுங்க, நீதிமானாய் மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்க வேண்டும். நீதிமானாய் மாறும்போது நீதி தன் சடத்தை எதை செய்யுமா? உயர்த்தும். நம்ம அப்புறம் நாள் ஏசப்பாட்டை கேட்கலாம், ஆண்டவரே நீதிமானாயை மாற்றும் சொல்லி. யோபின் புஸ்தகம் 36:7.
1: அவர் தம்முடைய கண்களை,
2: அவர் தம்முடைய கண்களை
1: நீதிமான்களை விட்டு விலக்காமல்,
2: தம்முடைய கண்களை என்ன செய்ய மாட்டாரா? நீதிமான்களை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்காமலும்
1: அவர்கள் ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார்.
2: உயர்ந்த ஸ்தலத்தில் என்ன செய்வாரா? என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். அல்லேலூயா. நம்ம நீதி செய்யமானார் கர்த்தருடைய கண்கள் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்கவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம சிங்காசனத்தில் ஏறவும் ராஜாக்களோட எப்பவும் கர்த்தரோட நம்ம உட்கார்ந்திருப்போம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றும், ஆண்டவரே நீதிமானாய் என்னை மாற்றும் அப்பா, நீதி என் வாழ்க்கையில மாற்றும், நீதி தம்முடைய சனத்தை உயர்த்தும். நான் என் வாழ்க்கையில் எதிரியோ குறை இருக்கு, குற்றம் இருக்கு, என்னை நீதிமானாக்கும் சொல்லுங்க. நீதிமான விட்டு கர்த்தர் கண்களை திருப்ப மாட்டார். தேவனுடைய வார்த்தை கேட்டனா இப்பொழுது நம்ம செவிக்க போறோம். செவ்வனுமா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மீ துதிக்கிறோம் கர்த்தாவே, மீ நோக்கி செவிக்கிறோம் கருணை கடலே, மீ துதிக்கிறோம் கர்ண சமுத்திரமே, மீ துதிக்கிறோம் வாங்க சப்பா, வாங்க வாங்க வாங்க, உடைய பிரசனோட மகிமை எங்களை மூடட்டும், உடைய அக்கிரி மூடட்டும், பகல் மேகஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்கின் சமுத்திரம் வழி நடத்துறீங்க பரலோகம் தகப்பனே. அப்பா அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கணும், ஒவ்வொருவரையும் அப்படியாக ஆசீர்வித்து வழி நடத்த முடிய செவிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மையப்படுத்துங்கப்பா. கர்த்தாவே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் காணப்படுற வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் மாற்றி போடுங்கப்பா. ஆண்டவரே, ஹார்ட் பலவீனமற்ற மக்களை ஹார்ட்டை தொட்டு சுகமாக்கு, நோயில கஷ்டப்படுற மக்களை நோயில குணமாக்குங்க ஆண்டவரே. அப்பா ஹார்ட்டை குணமாக்குங்க, கிட்னியை குணமாக்குங்க, முதுவலியை குணமாக்குங்க சப்பா. அப்பாவை ஸ்தூத்திரம், கை கால் வலியெல்லாம் குணமாக்குங்கப்பா. மந்திரம் செய்வனைகள் எல்லாவற்றையும் ஏசு கத்தினாமத்தில் உடைத்து போடுகிற சுவாமி. கர்த்தாவே, உங்க பிள்ளைகளை தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க, சுகமாக்க. கண் பார்வை குறைவுள்ள மக்களை கண்ணை தொட்டு சுகமாக்குங்க, கண் பார்வை தாருமாண்டவரே. கண்ணில் வலியை எடுத்து போடுங்கப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. கண் பார்வை கம்மியா இருக்கிற மக்களுக்கு கண் பார்வை நல்ல பார்வை அடைய திருவிச்சு முடியாச்சு வைக்கிறோம் ஆண்டவரே. கண்ணை உண்டாக்கினவர் காணவரோ இது சென்னீரே, நீங்க தானே ஆண்டவர் கண்ணை உண்டாக்கினீங்க. கண் பார்வை நல்லா தாரும், உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. மகத்தான காரியத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியிச்சர் தேவன் ஆசீர்வதிங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை போய் தரணும், குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தரணும், கடன் பிரச்சனையோடு மக்கள் விடுதலை செய்யணும் ஐயா. வீடு இல்லாத மக்கள் வீடு தரணும், தொழில் செற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா, வியாபாரம் செற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்கிற மக்களுக்கு வெற்றி தரும், ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத மக்களுக்கு பசுத்தின் அபிஷேகம் அளவுலாம் ஊற்றுங்க. அக்கினை போடுங்க ஆண்டவரே, பிரிந்து குடும்பத்தை இணைத்தரலும், தேவ பிரசனத்துல மூடிக்கொள்ளும், தேவ அக்கில மூடிக்கொள்ளும். எங்க சிறு பிள்ளைகள் தம்பி தங்கைகளை நல்லா படிக்கணும், ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க, பக்தியுள்ள பிள்ளைகளாக மாற்றுங்க. வாலிப சகோதரர்கள் ரட்சிமப்பா, அவர்களை உங்க மண்டி இழுத்துக்கொள்ளும், உண்மை சேர்த்து கொள்ளுங்கப்பா, உங்களோடு இணைத்துக் கொள்ளும், உண்மை சார்ந்து வாழ கிருபை செய்யுங்க. நீங்க எப்படி செய்யப்பருக்காய் கோடான கொடி நன்றி. எல்லா துதிகன மக்கும் செலுத்துறோம் யாஸ்பானாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுறோம் பரவப்பிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம செலுத்த கேட்டாரு, சந்தோஷமா இருங்க.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019. மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431 நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர். 1331001000024 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
3: Harvest Palms. Harvest Palms is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
2: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
4: என்னோட பேர் ஷாரோன். எனக்கு இடது காது பக்கம் மீங்கி இருந்தது. அந்த வாயெல்லாம் ஒரு பக்கமா இழுத்து ரொம்ப முடியாம இருந்தது. அப்ப நாங்க டாக்டர் எடுத்து போய் காமிச்சப்போ டாக்டர் சொன்னாங்க, கண்டிப்பா அதை ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும், அது பயங்கர கட்டியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேலையில நான் போன் பண்ணி சிஸ்டர் உங்கள்ட்ட ஜெபம் பண்ணினேன். அந்த வேலையிலயே அந்த வலி முழுவதுமே போயிடுச்சு, வீக்கமும் குறைஞ்சிருச்சு. அந்த கட்டி முழுசா கரைஞ்சு வர கத்தர் கிருபை செய்தாரு. இப்படி செய்த தேவனுக்கு கொடா கொடி நன்றி.

0: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Koonur, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, asinkaram@gmail.com. Our website, and that is God bless you.

0: கர்த்தர் நமக்கு கொடுத்த வசனம் லூக்கான் சுவிசேஷம் 12:54-55.
1: பின்பு அவர் ஜனங்களை நோக்கி
0: மேற்கே மேகம் எழும்புகிறதை காணும்போது
1: மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள் அந்தபடியுமாகும்
0: தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது
1: உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள்
0: அந்தபடியுமாகும்
1: மாயக்காரரே பூமியின் தோற்றத்தையும்
0: வானத்தின் தோற்றத்தையும்
1: நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே
0: இந்த காலத்தையோ
1: நிதானியாமல் போகிறது என்ன?
0: ஆமாறிமான நம்ம வானத்தை பார்த்து இன்னைக்கு மழை வரும்னு சொல்றோம், இன்னைக்கு உஷ்ணம் தோன்றும்னு சொல்றோம், அதெல்லாம் கரெக்டா அன்று சொல்றாரு. இந்த வருகின் காலத்தை என் சன்னங்கள் என்ன செய்யறாங்க, அறியாம போறது என்ன? ஏன்னா மத்திய சுவிசேஷம் 24 லூக்கா 17:25 இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்கு. 2 பேதுரு 3:2 2 தீமோத்தேயு 3:1-7 இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவமும் நிறைவேறி கொண்டு வருது. அதை இந்த காலத்தையும் சனங்கள் அறியாமல் போறது என்ன அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேறி கொண்டு வருது. ஆண்டு வருக ரொம்ப சமீமா இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சந்திக்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். அதுக்குதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சந்திக்க ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தர் வருக ரொம்ப சமீபம், ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருது. ஆமா, காற்று அடிக்கும் போது உஷ்ணம் வருன்னு சொல்றோம், அதுபடி நடக்குது. ஆனா இந்த காலத்தையும் அறியாம போயிருக்காங்க. எந்த காலம்? கர்த்தர் வருகின் காலத்தை என்ன செய்யல, சனங்கள் அறியாம இருக்கிறாங்க, இன்னும் தேடாம இருக்கிறாங்க. எத்தனை சனங்கள் தேடாம இருக்கிறாங்க கர்த்தரை, இன்னும் எத்தனை சனங்கள் ஆண்டவர் தேடாம மனம் போல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம ஒரு நாள் ஆயத்தமா இருக்க வேண்டும். நம்ம ஒரு நாள் சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். ஏன்னா இந்த உலகத்துல எவ்வளவுதான் பொண்ணு பொருளை சேர்த்து வச்சாலும் இந்த உலகத்துல ஒண்ணு என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. ஒண்ணும் கொண்டு வந்தது இல்ல, ஒன்னும் கொண்டு போறது இல்ல. கர்த்தர் வருக சமீபம், நம்ம வருகைக்கு எல்லாரும் ஆயத்தமா இருக்க வேண்டும். அதுதான் நம்ம கூட வரும். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 24:37-39
1: நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்.
0: சித்தமா சொல்லியிருக்காரு, நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படி மனுஷகுமாரர் வருங்காலத்திலயும் நடக்கும்.
1: எப்படியெனில் ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து
0: அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும்
1: உணராதிருந்தார்கள்.
0: அப்படியே
1: மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்.
0: அப்படியே மனுஷகுமாரன் பாருங்க, பெண் கொடுத்து பெண் கொள்றாங்க திடீர்னு பெருங்க. இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் நிறைய டைவர்ஸ் நடக்குது. பெண் கொள்றாங்க அப்புறம் கொடுத்துறாங்க. இந்த மாதிரி காரியங்கள் வந்து இந்த உலகத்துல அதிகமா நடந்து கொண்டிருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் வருக ரொம்ப சமீபம் அன்று சொன்னாரு. நோவா காலத்துக்கு எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமார் வரும் காலத்திலயும் நடக்கும். என்ன செய்யும், புசித்து குடித்து பெண் கொடுத்து எங்க பார்த்தாலும் டைவர்ஸ் பலவீனம் பிரச்சனை இப்படி நடந்து கொண்டிருக்கு. அதுதான் ஆண்டவர் சொன்னார், பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இப்படிப்பட்ட காலங்கள் மனுஷகுமார் வரும்போது நடக்கிறாரு. இப்ப அதனால என்ன செய்யும், அது சலப்பிரயாக வந்து வாரி கொண்டு போற வரைக்கும் அவங்க என்ன செய்யல, உணராது இருந்தாங்க. அது போல இந்த உலகத்திலயும் பாருங்க, ஆண்டவர் வருகை பற்றி எல்லாமே தெரியும், ஆனால் சனங்களை இருந்த உணர்ந்து கர்த்தரத்துல வரல. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உணராது இருந்தாங்க. இப்படிலாம் நடந்தா கூட கர்த்தர் தேடணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வாஞ்சல் இல்லாம இருந்தாங்க. இந்த காலத்தின் சனங்க நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆதியாகம புஸ்தகம் 6:10-12
1: நோவா
0: சேம் காம்
1: யாபேத் என்னும் மூன்று குமாரரை பெற்றார்.
0: பூமியானது
1: தேவனுக்கு முன்பாக
0: சீர்கெட்டதாய்
1: இருந்தது.
0: பூமி எப்படி இருந்தது, தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது.
1: பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார். இதோ அது சீர்கெட்டதா இருந்தது.
0: மாம்சமான யாவரும்
1: பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள்.
0: பூமியில தங்கள் வழியை என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? அதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்கு. பாருங்க, எங்க பார்த்தாலும் ஆடு மாடு வெட்டுற மாதிரி சன்னங்களை என்ன செஞ்ச வெட்டிடுறாங்க. கணவன் மனைவி கொண்டு விடுற, மனைவி கணவனை கொண்டு விடுற, இப்படிதான் காலங்கள் நடக்குது. சீர்கெட்டு போய் கிடக்குது. கொடுமையினால் நிறைந்திருக்கிறாங்க சனங்கள். கத்தர் எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்க. நிறைய காரியங்கள் வேதனையான காரியம் தான் நடக்குது. வாலி பிள்ளைகளுக்குன்னா ஸ்கூலு போனாலும் அங்க ஸ்கூல்லயும் பாதுகாவல் இல்லை. படிக்கிறக்கா போறாங்க, அங்கேயும் டீச்சர்னால எத்தனையோ பாடுகள் படுறாங்க, எத்தனை கண்ணீர் வேதனை கஷ்டங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள். அதுதான் அன்று சொல்றாரு. பூமி எப்படி இருந்ததா? கொடுமினால எங்க பார்த்தாலும் பயங்கரமான காரியங்கள், பயங்கரமான வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கு. அன்று பார்த்தாரு இப்படி இருக்குதேன்னு சொல்லிட்டு. அது மாதிரி இந்த நாட்கள்லயும் அப்படிதான் நடக்குது பாருங்க. எங்க பார்த்தாலும் தப்பான வழியில போயிடுறாங்க பெண்கள் ஆண்களும். கடைசியில பார்த்தா கணவன் அவ மனைவி கொண்டு விடுறாங்க, மனைவி கணவனை கொண்டு விடுறாங்க. இதெல்லாம் இப்ப சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. ஸ்கூலு போனாலும் ஆபத்து, கூறு போற இடத்துலயும் வேலை போற இடத்துலயும், வீட்டுல இருந்தாலுமே பிரச்சனை தான். எத்தனை பேர் வீட்டுல இருக்கிறாங்க, வீட்டுல இருக்கும் போதே அவங்களுக்கு பெரிய ஆபத்துக்கள். இப்படி காரியங்களா நடக்கும்போது நம்ம பூமி எப்படி இருக்கு? சீர்கிட்டு போயிடுச்சு, கொடுமையில நிறைந்திருக்கு. தேவன் பார்த்தாரு, ஐயோ இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி தேவன் வேதனையோடு இருந்தாரு. மாம்சமான யாவரும் என்ன செய்யுங்க, தங்கள் வழிய கெடுத்து கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு மனம் திரும்பணும் சொல்லியே எண்ணமே இல்லை. அதே போலதான் இந்த நாட்களையும் அப்படிதான் நடக்குது. தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஐயோ கர்த்தர் பயப்படுற பயமே இல்லாம போயிடுச்சு. கர்த்தர் வேதனையோட பார்த்தார். அதனால நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே, அந்த நோவா காலத்துல எப்படி சொன்னாங்க, உணர்வுலாம் போயிட்டாங்க. ஆண்டவரே புசித்தாங்க, குடித்தாங்க, பெண் கொண்டாங்க, பெண் கொடுத்தாங்க, சலப்பிரல வந்து வாரி கொண்டு போற வரைக்கும் என்ன செய்யல அவங்களுக்கு, உணர்வே இல்லாம இருந்து. நம்ம அப்படி இருக்க கூடாது. ஆண்டவரை கேட்கணும். சங்கீத புஸ்தகம் 119:34
1: எனக்கு உணர்வை தாரும்.
0: நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரு சுவாமி, உணர்த்துமாப்பா. நான் எங்க ஆண்டவர் உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் செய்யறேன், நான் எங்க ஆண்டவர் வீட்டு தூரமா இருக்கிறேன், எனக்கு ஆமிங்க ஆண்டவரே சொல்லி நம்ம உணர்வை தாருன்னு சொல்லி நம்ம ஒருவரும் கேட்கணும். அதான் வேதத்துல வாசிக்கிறோம், யோவான் சுவிசேஷம் 16:8
1: அவர் வந்து பாவத்தை குறித்தும்
0: நீதியை குறித்தும்
1: நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்.
0: பாத்தீங்களா, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு இப்படி எல்லாம் இருக்குது.

0: குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்தீர்ப்பு இப்படி எல்லாம் இருக்குது, உலக பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துறாரு, நீதி குறித்து உணர்த்துறாரு, அது மாத்திர இப்படிலாம் செஞ்சா நியாயத்தீர்ப்பு இருக்குன்னு சொல்லி பரிசுத்தை நமக்குள்ளே பரிசுத்தை அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் பாவத்தை குறிச்சும் நீதி குறிச்சும் நியாயத்தீர்ப்பை குறிச்சு உலகத்தை கண்டித்து உணர்த்துறாரு. பரிசுத்தை அபிஷேகம் பெற்றவங்க நம்ம என்ன செய்யணும், உலக பிரகாரமான பாவங்களுக்கு விலகி நம்ம ஆத்மாவை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. நம்ம ஆத்மா காத்துக்கொள்ளணும். நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்க நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம வழி கர்த்தரை ஒப்பு கொடுத்த ஆண்டவர் நான் எப்படி நடக்கணும் எனக்கு சொல்லித்தாரு ஆண்டவர் ஆண்டவர் சொன்ன நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிய உனக்கு அனுப்பி உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுன்னு சொல்லியிருக்கிறார். அவர் ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர் நம்ம வழியை கர்த்தரை ஒவ்வொரு நாள் ஒப்பு வைத்து நம்ம கர்த்தரை கேட்டா நம்ம எப்படிலாம் நடக்கணும் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி அவர் ஆலோசனை சொல்லுவார். அல்லேலூயா. யாத்திரம் புஸ்தகம் 4:15
1: நீ அவனோடு பேசி,
0: நீ அவனோடு பேசி
1: அவன் வாயில் வார்த்தைகளை போடு,
0: அவன் வாயில வார்த்தைகளை போடு,
1: நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து,
0: நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து
1: நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன்.
0: பாத்தீங்களா, கர்த்தர் என்ன செய்ய நமக்குள்ள இருந்து என்ன செய்ய நம்ம வாயிலையும் இருந்து மோசைக்க ஆரோனு சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி நம்மளுக்கும் தேவன் நம்ம வாயில இருந்து நமக்கு என்ன செய்ய வேண்டிய நமக்கு என்ன செய்வாரு உணர்த்துவாரு. எப்படி போகணும், என்ன செய்யணும், இந்த உலகம் இப்படி இருக்குதே எப்படி வாழணும், கத்திற்கு எப்படி பயந்துருக்கணும், கத்திற்காக எப்படி பயந்து ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செய்யணும் உணர்த்துவார். செவ்வாய் செய்வோமா. எங்களை அன்பாடியை சித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி ஓடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய சீவனுள்ள வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா, வல்லமை படுத்துங்க, அக்கின் சுவாலையை மாத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செய்யப்பா. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், உண்மை தேடாத மக்களை தேடணும், அம்மை அறியாத மக்களை அறிந்து கொள்ளணும் அப்பா. அப்பா ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்ய முடியாது செபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்யுங்க ஐசப்பா. தகப்பனைய பரிசுத்தன் அபிஷேகம் அளவுலாம் ஊற்றுங்கப்பா, அக்கறையை போடுங்க ஆண்டவரே. தகப்பனைய நன்மையான காரியத்தை செய்யுங்க, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்யுங்க ஐயாமை நோக்கி கெஞ்சுறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா, குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை போய் தரணும் ஏசப்பா. ஆண்டவரையும் துதிக்கிறோம், நோக்கி பார்க்கிற ஆண்டவரே ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை போய் தாங்க ஏசப்பா. கடனோடு இருக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவிச்சிங்க, கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்கு கண்ணீரை தொடங்கி ஏசப்பா. ஆண்டவரையும் என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, சுகரை குணமாக்குங்க ஏசப்பா, கொலஸ்ட்ரால் குணமாக்குங்க ஏசப்பா, சுகர் வியாதி குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க அப்பா, பிபி குணமாக்குங்க ஏசப்பா, பிபி குணமாக்குங்க. நன்மைகளை அவர் வாழ்க்கையில செய்யுங்க ஏசப்பாக்கு, நன்மைகளை அவர் வாழ்க்கையில செய்யுங்க. ஆசீர்வதித்து உயர்த்துங்க ஏசப்பா, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க ஏசப்பா. தகப்பனே இறக்க செய்யுங்க, இறக்க செய்யுங்க ஏசப்பா. அப்பா வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்கப்பா, கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க, வீடு கட்ட முடியலன்னு சொல்லி கலங்குற மக்கள் வீடு கட்ட உதவிச்சிங்க ஏசப்பா. பிரச்சனைலாம் நிக்கிருங்க ஆண்டவரே. அப்பா மகத்தான காரியத்தை செய்யுங்க அப்பா, வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுத்துருங்கப்பா. அப்பா அமை ஸ்தோத்திரம் தகப்பனே, மே துதிக்கிறோம், மே துதிக்கிறோம். கான்ட்ராக்டுக்காக காத்திருக்க மக்கள் நல்ல கான்ட்ராக்ட் கிடைச்சி அவங்களுக்கு நல்ல ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க, சமான சந்தோஷத்தை கொடுங்க, மகிழ்ச்சி ஆறுதலையும் தந்துடலும். மகத்தான காரியத்தை செய்யுங்க. கத்துடி கிருவை கத்துடி பிரசனம் முடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா, ஒருத்தர் கூட கஷ்டப்படக்கூடாதப்பா, எல்லாரும் கஷ்டத்தையும் மாத்திருங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க அப்பா. ஆசீர்விக்கப்பட்ட குடும்பமாய் மாற்றுங்க. டிவி பார்க்குற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்விக்கப்படணும், நன்மையினால முடிச்சு விட்டி காத்துக்கொள்ளணும் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ஏசப்பா. அன்பின் தேவனையும் என் நோக்கி கெஞ்சுரே ஏசப்பா, கெஞ்சுரோ. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, சுகமாக்குங்க. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, சுகமாக்குங்க ஏசப்பா. என்ன விலை இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, சுகமாக்குங்க. மந்திரம் செய்வனைகள் பெல்யூசனிகள் எல்லாவற்றையும் உடைத்து போடுங்க ஏசப்பா, உடைத்து போடுங்க ஏசப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு மனக்கண்களை திறந்துவிடுங்கப்பா. எந்த மனிதனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி நீங்க தானே ஏசப்பா. ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா தகப்பனே, தகப்பனே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமா இருப்பதுச்சிங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. தேவை கிருவா அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நிகழ்ச்சி முடிகிறதுக்குள்ளாகவே உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாம் மகிழ்ப்பிடட்டும் ஐயா. கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீதானே ஆண்டவரே, அற்புதங்களை அடையாளம் செய்ய முடியும், உங்களால முடியுமாப்பா. இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஒவ்வொருவரையும் தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க ஆண்டவர். மகத்தான காரியத்தை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். இந்த நிகழ்ச்சி நிமித்தமா நீர் மகிழ்ப்படணும் ஏசப்பா. எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரட்சகர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கேஜுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தாவே எங்க செவத்தை கேட்டிருக்கிறதுக்காக நன்றி, நன்றி. செவத்தை கேட்டிருக்கிற பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில் எதிர்பாருங்க.

0: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர்கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர்கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்களும் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது, கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள், உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்துல படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்துல படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுனா ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குரூனூர், 643-101, நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.in. God bless you.

0: நீதிமானாய் மாறும்போது நீதி தன் சடத்தை எதை செய்யுமா உயர்த்தும். நம்ம அப்புறம் ஏசப்பாட்டை கேட்கிறோம், ஆண்டவரே நீதிமானாய் மாற்றும் சொல்லி. யோபின் புஸ்தகம் 36:7
1: அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்காமல்,
0: தம்முடைய கண்களை என்ன செய்ய மாட்டாரா, நீதிமான்களை விட்டு என்ன செய்ய மாட்டாரு, விளக்காமலும்
1: அவர்கள் ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார்.
0: உயர்ந்த ஸ்தலத்தில் என்ன செய்வாரா, என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நீதி செய்யமான கர்த்தருடைய கண்கள் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டாரு, விளக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம சிங்காசனத்தில் ஏறவும் ராஜாக்களோட எப்பவும் கர்த்தரோட நம்ம உட்கார்ந்திருப்போம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றும், ஆண்டவரே நீதிமானாய் என்னை மாற்றும் அப்பா, நீதி என் வாழ்க்கையில மாற்றும், நீதி தம்முடைய சனத்தை உயர்த்தும். நான் என் வாழ்க்கையில எதிரியோ குறை இருக்கு, குற்றம் இருக்கு, என்னை நீதிமானாக்குன்னு சொல்லுங்க. நீதிமான விட்டு கர்த்தர் கண்களை திருப்ப மாட்டார், நம்மளுக்கு உயர்த்துவார். நீதி தம் சனங்களை உயர்த்தும். முதல் அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்துறாரு, அவரை நோக்கி நம்ம செபிக்கும் போது நம்மளை உயர்த்து. ரெண்டாவது நம்ம நீதிமான இருந்தா கர்த்தர் நம்மள கட்டாயம் உயர்த்துவார், எல்லா காரியத்திலும் உயர்த்துவார். அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. உபாகம் புஸ்தகம் 6:25
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தர்
0: நமக்கு
1: கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின் படியும் செய்ய சாவதானமாயிருந்தால் நமக்கு நீதியாயிருக்கும்,
0: நமக்கு நீதியா இருக்கும். அவர் கட்டளை இல்லாம கை கொள்ளும் போது நமக்கு எப்படி இருக்கும், அது நமக்கு நீதியா இருக்கும். அப்ப நீதி செய்வது கர்த்தர் தம்முடைய சனத்தை உயர்த்துகிறார். அல்லேலூயா. முதல்ல கர்த்தர் உயர்த்தணும், என்ன செய்யணும், அவரை நோக்கி கூப்பிடணும், இடவிடாம செபிக்கணும். ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில நீதி இருந்த கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். மூன்றாவதாக யார கர்த்தர் உயர்த்துறார் பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 4:10
1: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
0: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
1: அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்.
0: அவர் உங்களை உயர்த்துவார் கர்த்தருக்கு முன்பாக, மனிதருக்கு முன்பாக இல்ல, மனிதருக்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தா பிரச்சனை இல்ல, யாருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை. ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்பட வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது கர்த்தர் நம்மள உயர்த்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது நிச்சயமா கர்த்தர் நம்மள உயர்த்துவார். லூக்கா சுவிசேஷம் 14:11
1: தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான்,
0: தன்னைத்தான் உயர்த்துறவனும் தாழ்த்தப்படுவான்,
1: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்,
0: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நானே என்ன வந்து உயர்த்தி உயர்த்தி பேச பிரயோஜனம் இல்லை, அதான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நம்ம ஆண்டுட்டு ஒண்ணுமே இல்லாண்டவரே, என்னை மாற்றும், எனக்கு எப்படியாவது இருவச்சிங்க, என்னை மாற்றி வைப்பணும், ஒன்னும் இல்லைன்னு சொல்லி நம்ம தாழ்த்தும் போது கர்த்தர் நிச்சயமா நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. முதல் யார தேவன் உயர்த்துகிறாரு, ஜெபம் பண்றவங்களை உயர்த்துறாரு. ரெண்டாவது நீதிமான உயர்த்துறாரு. மூன்றாவது யார உயர்த்துறாரு, தாழ்வுள்ளவங்களை உயர்த்துறார். ஆண்டு சொன்னாரு தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தப்படுறது சொன்னார். அதே மாதிரி ஆண்டவரை இயேசுக்கு தன்னை தாழ்த்தினாராம். பிலிப்பியர் புஸ்தகம் 2:6-9 கேட்போமா.
1: அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும்,
0: அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும்
1: தேவனுக்கு சமமாயிருப்பதை,
0: தேவனுக்கு சமமாயிருப்பதை
1: கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்,
0: கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்
1: தம்மை தாமே வெறுமையாக்கி,
0: தம்மை தாமே பாருங்க, வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் என்ன செய்ய, தம்மை தாமே வெறுமையாக்கி
1: அடிமையின் ரூபம் எடுத்து,
0: அடிமையின் ரூபம் எடுத்து
1: மனுஷர் சாயலானார்,
0: மனுஷர் சாயலானார்,
1: அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு,
0: மனுஷ ரூபம் நம்ம சாயலாய் காணப்பட்டு,
1: மரண பரியந்தமும்,
0: மரண பரியந்தமும்,
1: அதாவது
0: அதாவது
1: சிலுவையின் மரண பரியந்தமும்,
0: சிலுவிலே மரண பரியந்தமும்
1: கீழ்ப்படிந்தவராகி,
0: கீழ்ப்படிந்தவராகி
1: தம்மை தாமே தாழ்த்தினார்,
0: தம்மை தாமே தாழ்த்தினார். என்ன எனக்கு எல்லாம் அவர் சொல்லியிருக்கார், அவர் வேண்டிக் கொடுத்தா எத்தனையோ தூதர்கள் வந்து அவரை காப்பாத்திருப்பாங்க, எல்லா பிரச்சனையும் மாற்ற முடியாது. ஒரு வார்த்தை சொன்னா மனிதன் ஒண்ணுமே இல்ல. ஆனால் என்ன செய்ய, சிலுவை மரண பரியந்தம் தன்னைத்தானே என்ன செஞ்சாரா, தாழ்த்தினார்.
1: ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி,
0: தேவன் எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தர் என்ன செஞ்சார், ஆண்டவர் இயேசு பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேல என்ன செஞ்சாரா, அவரை உயர்த்தினார். அருமையானவர்கள், உயர வேண்டுமா, நம்ம தாழ்த்தப்படவில்லை, நம்ம தாழ்த்த வேண்டும். ஒன்று இல்லைங்கிற உள்ளத்துல எப்பவுமே ஒரு எண்ணம் இருக்கலாம், ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நம்மளுக்கு கருத்துல களிமண், உண்மையாக நம்ம களிமண் தான், நம்ம தின மக்களும் இருக்க வேண்டிய ஒன்றுமில்லைன்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது கர்த்தர் நிச்சயமா உங்களை உயர்த்துவார். முதல்ல அவர் செவம் பண்ணும் போது உயர்த்துறார், ரெண்டு நீதிமானமா இருக்கும்போது தேவன் உயர்த்துறார், மூன்றாவதாக தன்னைத்தானே தாழ்த்தும் போது உயர்த்துவார். ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நம்ம தாழ்மையோடு கெஞ்சி கேட்கும் போது தேவன் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். நான்காவதாக தேவன் யார் உயர்த்துறாரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 147 சங்கீதம் 6 வசனம்,
1: கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார்.
0: கர்த்தர் நாலாவது யார் உயர்த்துறாரு, சாந்த குணமுள்ள உயர்த்துகிறார். நமக்கு சாந்த குணம் வேணும் ஆண்டவரே, எனக்கு சாந்த குணத்தை தாருமா ஆண்டவரே. மோசி பார்த்து சொல்றாரு, சாந்த குணம் இருந்தாரா. எண்ணாம் புஸ்தகத்துல வாசித்து பாருங்க, எண்ணாம் புஸ்தகம் 12:3 வசனம்,
1: மோசையானவர்
0: பூமியில் உள்ள
1: சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தாரா,
0: மிகுந்த சாந்த குணமுள்ளவராயிருந்தார். அதனால்தான் தேவனாய் கர்த்தர் அவர் முகமுகமாய் பேசினார். அருமையானவரே, ஆண்டவரை கேட்க வேண்டும். நம்ம பட்டு பட்டுன்னு பேசுறது முக்கியம் இல்ல, யாருமே நம்ம பட்டுன்னு பேசக்கூடாது, யாருமே டப்புன்னு பேசக்கூடாது, யாருமே நம்ம கோப்படக்கூடாது. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரு, உண்மை போல சாந்த குணத்தை எனக்கு தாரு ஆண்டவரே. மோசி சாந்த குணம் இருந்தாரு, ஏசப்பா நீங்களும் சாந்த குணம் இருந்தீங்க, எனக்கு இந்த சாந்த குணத்தை தாரு அப்படின்னு நம்ம ஆண்டவரை கேட்கணும், எனக்கு சாந்த குணத்தை தாரு ஆண்டவரே. ஆதிபக்தர்கள் எப்படி இருக்காங்க, நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவர், என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. மோசி சாந்த குணமா இருந்தார், நீங்க சாந்த குணம் இருந்தீங்க, எனக்கு அது சாந்த குணத்தை தாரு, உண்மை போல என்னை மாற்ற வேண்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கை மாற வேண்டும். என்ன இந்த உலகம் நமக்கு சொந்த இல்லை அருமையானவர்களே, உலகம் நம்மளை கைவிடும், உலகத்தின் வேசம் ஒரு நாள் கடந்து போயிடும். இந்த உலகத்தில் என்ன பொன் பொருள் எல்லாமே சேர்த்து வச்சாலும் நம்ம ஒண்ணுமே கொண்டு போக முடியாது, ஒன்னும் கொண்டு வந்தது இல்ல, ஒன்னும் கொண்டு போறது ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துல நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ஆதி பக்தர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே போல வாழ்ந்தால் மாத்திரம்தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே உங்களை போல சார்ந்த குணம், மோசி போல சார்ந்த குணமா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்க வேண்டும். 1 பேதுரு 3:4
1: அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது.
0: அதுதான் தேவனுடைய பார்வைக்கு எப்படிப்பட்டதா, வெளியேற பெற்றது. சாந்தம் அமைதி நம்ம இருதயத்தில் மறைந்திருக்கும் போது அதுதான் தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறது, வேறுபட்டது. நம்ம ஆண்டவரை கேட்கிறோம், ஆண்டவரை சாந்தம் அமைதியுள்ள ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரே, சாந்தம் அமைதியுள்ள ஆவி எனக்கு தாரும் அப்பா, எனக்கு தாரும். நம்ம ஆண்டவரை ஏசுகிறது, நான் சாந்தமோ மன தாழ்மையா இருக்கிற வாசித்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 11:29 வசனம்,
1: நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன்.
0: நம்ம ஆண்டவரை இயேசுக்கு எப்படி இருந்தாரா, சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் சொன்னார்.
1: என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
0: என்னிடத்தில்
1: கற்றுக்கொள்ளுங்கள்
0: நம்ம ஆண்டவராக இயேசுக்கு, நம்மளை படைச்சவர், நம்மளுக்காக மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவர், நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன் இடத்துல கற்றுக்கொள்ளுங்க. தேவனத்திற்கு ஆண்டவரே நீர் எப்படி ஆண்டவர் சார்ந்த குணமா இருந்தீங்க, எனக்கு போதியமாப்பா அதுவும் சொல்லி என் முகத்தங்களுக்கு ஏற்றுக்கணும், இடத்துல என்ன செஞ்சிருங்க, கற்றுக்கொள்ளுங்க.
1: நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
0: என்னிடத்தில்
1: கற்றுக்கொள்ளுங்கள்
0: கத்துட்டு கேளுங்க, ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தாரு, நீங்க சாந்த குணமா இருக்கீங்களே எனக்கு சாந்த குணத்தாரு. சாந்த குணம் அமைதிதான் தேவனுக்கு வெளியே தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரு. 147 சங்கீதம் 6 வசனம்,
1: கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார்.
0: கர்த்தர் யாரை உயர்த்துகிறாரு, சாந்த குணமுள்ள உயர்த்துகிறார். மத யாரை உயர்த்துறாரு, அவரை நோக்கி கூப்புறங்களை உயர்த்துகிறார். இரண்டாவது நீதிமானை உயர்த்துகிறார், மூன்றாவது தாழ்வு உள்ளவங்களை உயர்த்துகிறார், நான்காவதாக யாரை உயர்த்துகிறார், சாந்த குடும்பங்களை உயர்த்துகிறார். ஏன்னா நம்ம ஆண்டவரை ஏசுகிறது சார்ந்த மனத்தாழ்மை உள்ளவராய் இருந்தார். நமக்கு சார்ந்த குணம் கேட்கணும், ஆண்டவரே உங்களை போல என்னையும் சார்ந்த குணத்தை எனக்கு தாருமப்பா. சார்ந்த குணங்களை உயர்த்துகிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. ஆண்டு நம்மளால முடியாது, பலத்தினால பராகிருதர் தேவாவினால முடியும். ஆண்டவரே எனக்கு சார்ந்த குணத்தை தாரும், உங்களை போல என்னை மாற்றும்னு கேட்கணும். ஐந்தாவதாக கர்த்தர் யார் உயர்த்துறார் பாருங்க, தானியேல் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் 30வது வசனம்.
1: பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ
0: என்பவர்களை
1: பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான்.
0: சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன கர்த்தர் உயர்த்தினார். அவங்க எப்படி இருந்தாங்க, உயர்வுக்கு காரணம் என்ன பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவன் உயர்த்தினார். உயர்வுக்கு காரணம் என்ன பாருங்க, 28வது வசனம் தானியேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 28வது வசனம்.
1: அப்பொழுது நெபுகாத்நேச்சார் வசனித்து
0: சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ
1: என்பவர்களுடைய
0: தேவனுக்கு ஸ்தோத்திரம்,
1: அவர்கள் தம்முடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவுடைய கட்டளையை தள்ளி
0: தங்களுடைய சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால்
1: அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை என்ன செஞ்சிட்டாரு விடுவித்தார்.
0: ஹல்லேலூயா. நம்ம தேவனையே நம்ம வேண்டும், எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, நம்ம தேவனை மாத்திரம் நம்ப வேண்டும். நம்ம இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ப வேண்டும், என்ன பிரச்சனை என்ன பத்திரம் வந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன செஞ்சாங்க, அக்கினியில தூக்கி போட்டாங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, இயேசுக்கு மாத்திருந்தான் நம்பினாங்க. ஹல்லேலூயா. ராஜாவுடைய கட்டளை என்ன செய்யல, தள்ளிட்டாங்க. ஹல்லேலூயா. ராஜாவுடைய கட்டளைய தள்ளி தேவனை மாத்திரம் என்ன செஞ்சாங்க, நம்பி இருந்தாங்க. அருமையானவர்களே, நம்மள அதனால அந்த நாளுக்குள்ள வந்து விட்டோம். என்ன செய்ய போற, நம்ம வாழ்க்கையில கர்த்தரை மாத்திரம் நம்ப வேண்டும். ராஜாவுடைய கட்டளை தள்ளிவிட்டு தேவனை மாத்திரம் நம்பினார்கள். ஹல்லேலூயா. நீங்க அப்படி இருப்பீங்களா, எந்த சூழ்நிலையும் கர்த்தர் மாத்திரம் சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுக்கு மாத்திரம் சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கட்டாயம் நம்மளை தேவன் உயர்த்துவார். 39வது சங்கீதம் 7வது வசனம்.
1: இப்போதும் ஆண்டவரே
0: நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
1: நீரே என் நம்பிக்கை.
0: ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஆண்டவரை பார்த்து கேட்டேன்னா, ஆண்டவரா இயேசுகிறது நோக்கி செவிக்க போறோம். நம்ம தேவைகளை அவற்றை சொல்லலாம். எங்களை அன்பாரியை சித்து வழி நடத்துற எங்களை பரம தகப்பனை கோடான குடி ஸ்தோத்ர ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வங்க, நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. கர்த்துடைய கிருவை, கர்த்துடைய பிரசனம், கர்த்துடைய மகி மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிறோம். ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஆண்டவரே அப்பாவை ஸ்தோத்திரம். சத்தியமும் கிருவையும் அவர்களை விட்டு விலகாதிருக்க கிருவை தர முடியாது செவிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. நன்மையான என் தெய்வம் பூர்ணமான எந்த வரமும் கர்த்தது இறங்குவதும் சொல்லிடுறப்பா. ஆண்டவர் வாழ்க்கையில் அதிசயங்களா இருக்கு எங்களுக்கு செய்ய ஆசீர்வச்சு உயர்த்துங்கிறச்சா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலும் அறிவிலும் ஆற்றிலும் சிறந்துலகணும். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, ஏசப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க எந்த மந்திரம் செவினிருந்தாலும் விடுதலை செய்யப்பா. அப்பா ஆமை ஸ்தோத்திரம். உமா பார்க்கக்கூடிய பிரகாசம் மனக்கண்களை தந்துட முடியாது செவிக்கிற ஐயா. ஆசீர்வச்சு உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. தகப்பறையுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோமையா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. எல்லா முகத்துல கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே, துடைக்க முடியாது செவிக்கிறோம். வல்லமை இறங்கட்டும் அப்பா ஆண்டவரே. அப்பாவை நோக்கி கெஞ்சிரும், டைராய்டு குணமாக்குங்க சப்பா, நரம்பு பேரவீனத்தை குணமாக்குங்கப்பா. பரலோக பிதாவே மே நோக்கி கெஞ்சிரும், பெரும்பாடு மக்களை யாருந்தாலும் சுகமாக்கிருங்கப்பா. கத்துடைய கிருபை தாங்கட்டும் ஐயா. அப்பா வயிற்றுல கட்டி குணமாக்கும், நெஞ்சிலுள்ள கட்டி குணமாக்கும். அற்புதங்களை அதிசயங்கள் செய்யுங்க. உள்ளத்திலையும் வெளிரங்கமா செய்யுங்க சப்பா. ஆண்டு வரையே சுகமாக்குங்கப்பா. குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. ஒவ்வொரு மேலும் தேவண்ட வல்லமை இறங்கட்டும் ஐயா. தகப்பனே, ஒவ்வொரு மலையும் ஒரு வல்லமை அனுப்பி குணமாக்க முடியாச்சு வைக்கிறோம் ஐயா. தந்திரம் செய்வனைகள் எல்லாம் அழித்து நிர்மலமாக்கி போடுங்க சப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பை தரணும். சாமான் இல்லாத மக்களுக்கு சாமான் தரணும். கடன் பிரச்சனை மாற்றணும். குடிக்கிற மக்கள் விடுதலை செய்யணும். வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஐயாமை துதிக்கிறோம். தகப்பனே, பிள்ளைகள் திருமணம் ஆகலன்னு சொல்லி கலைஞருக்கிற குடும்பங்களை திருமணம் நடக்கணும் ஐயா. அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்கப்பா. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸில் இருக்கிற மக்களுக்கு வெற்றி கொடுங்க ஐயா. பிரிந்த குடும்பம் அணைக்கணும் அப்பா. அமை ஸ்தோத்திரம். குழந்தை பாக்கில்லா சகுல் குழந்தை பாக்கி தரணாண்டவரே அப்பா. தேவனே தேவனே, உண்மை நம்பியிருக்கிற மக்களை ஒருபோது வெக்கப்பட்டு போகாது செய்யுங்க ஆண்டவரே அப்பா. அப்படி வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. நீங்க எப்படி செய்யப்பருக்கா ஸ்தோத்திரம். எல்லார் பேரும் சீஃபஸ் எழுதிக்கொள்ளும். எல்லா துதிகன மகிமுக்கு செலுத்துறோம். யஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சிருவோம் பரமபிதாவே. ஆமே. கத்திரம் சேர்த்த கேட்ட கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளில் தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாத மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com harvestpumps@vsnl.net.
0: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Koonu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, acinkaram@gmail.com. Our website, and that is God bless you.

0: இந்த உலகம் இப்படி இருக்குது, எப்படி வாழணும், கத்திற்கு எப்படி பயந்து இருக்கணும், கத்திற்காக எப்படி பாய்ந்து ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன சொல்ல உணர்த்துவார். நம்ம ஆண்டவரெல்லாம் கேட்கணும், ஆண்டவரே என் உள்ளத்துக்களை பாருங்கப்பா, எனக்குள்ள வந்து தங்குங்க, என் பாவங்கள்லாம் மன்னிங்க, உங்க ரத்தத்தாலே கழுவுங்க, நான் எப்படி இந்த உலகத்துல வாழணும் எனக்கு உணர்த்துன்னு சொல்லி நம்ம கேட்டா கட்டாயம் உணர்த்துவார். அல்லேலூயா, நிச்சயமா உணர்த்துவார். அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, உணர்த்துவார். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்க வேண்டும். யாசாயின் புஸ்தகம் 28:26
1: அவனுடைய தேவன்,
0: அவனுடைய தேவன்
1: அவனை நன்றாய் போதித்து,
0: நன்றாய் போதிப்பார். நம்ம தேவன் எப்படி பெற்றவர், நம்ம நன்றாய் போதித்து
1: அவனை உணர்த்துகிறார்.
0: அவனை உணர்த்துகிறார், பாத்தீங்களா, நன்றாய் போதிக்கிறது. ஆண்டவர் கருத்துல ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே இந்த பொல்லாங்க நிறைந்த உலகத்துல வாழ்ற ஆண்டவர், எங்க பார்த்தாலும் பிரச்சனைகளும் உபத்திரங்களும் பாடுகளும் அசுத்தமான காரியங்களும் அதிகமா நடந்து கொண்டிருக்க ஆண்டவரே, நான் எப்படி உலகத்துல வாழணும்னு கேட்டா ஆண்டவர் நன்றாய் போதித்து நம்மள என்ன செய்யறாரா, உணர்த்துகிற தேவன். அல்லேலூயா. அவர் சத்தத்தை நம்ம செவி கொடுக்கும் போது போதிக்கிறார், நம்மளை உணர்த்தி நம்ம கரம் பிடித்து நடத்துகிற தேவன். அல்லேலூயா, கலங்க வேண்டாம். இரண்டாவதாக லூக்கான சுவிசேஷம் 17:28-30 வாசிப்போம்.
1: லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும்,
0: லோத்தினுடைய நாட்களில் நடந்து போதும் நடக்கும்,
1: ஜனங்கள் புசித்தார்கள்,
0: ஜனங்கள் புசித்தார்கள்,
1: குடித்தார்கள்,
0: குடித்தார்கள்,
1: கொண்டார்கள்,
0: கொண்டார்கள்,
1: விற்றார்கள்,
0: விற்றார்கள்,
1: நட்டார்கள்,
0: நட்டார்கள்,
1: கட்டினார்கள்,
0: கட்டினார்கள்.
1: லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே,
0: லோத்து சோதோம் விட்டு பெறப்பட்ட நாளிலே,
1: வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வர்ஷித்து,
0: அக்கினியும் கந்தகமும் வர்ஷித்து
1: எல்லாரையும் அழித்து போட்டது,
0: எல்லாரையும் அழித்து போட்டது.
1: மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும்,
0: மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும்
1: அப்படியே நடக்கும்,
0: அப்படியே நடக்கும். பாத்தீங்களா, புசிக்கிறாங்க. இப்பெல்லாம் இந்த நிறைய பேர் என்னன்னா புசிக்கிறது தான், நிறைய புசிக்கிறது, அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி புசித்தார்கள்,
1: குடித்தார்கள்,
0: குடித்தார்கள். எங்க பாருங்க, சின்ன பிள்ளைகள் 10வது படிக்கிற பசங்க கூட இப்ப என்ன செஞ்சாங்க, குடிக்க ஆரம்பிச்சாங்க. குடித்தார்கள்,
1: கொண்டார்கள்,
0: கொண்டார்கள்,
1: விற்றார்கள்,
0: விற்றார்கள்,
1: நட்டார்கள்,
0: நட்டார்கள்,
1: கட்டினார்கள்,
0: கட்டிகள். இப்ப எங்க பாரு வீடு கட்டுறது, இந்த காரியம் இப்ப நடந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது தேவக்குமார இயேசு கிறிஸ்து வர போறார். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும், வருகைக்கு எல்லாரும் ஆயத்தமா இருக்க வேண்டும், அவரை சந்திக்க நம்ம தகுதியா இருக்க வேண்டும். ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே உண்மை சந்திக்க எனக்கு தகுதிப்படுத்துங்க, ஆண்டவரே உம்மோடு நான் இருக்கணும், ஆண்டவரே எப்பவே நான் உம்மோடு இருக்கணும், உங்க வீட்டில் நான் என்ன செய்ய, வலதுறையும் சாயக்கூடாது, இடபுறையும் சாயக்கூடாது, முடிவெறிந்தவன் உங்களை நிலைச்சிருக்கணும் சொல்லி நம்ம கேட்கணும். ஒரு நாள் நினைச்சிருந்தப்போ அதை முடிவெறிந்த நினைச்சிருக்கணும், ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவர் நிச்சயமா நமக்கு செய்வார். லூக்கான சுவிசேஷம் 17:31
1: அந்த நாளிலே,
0: அந்த நாளில்
1: வீட்டின் மேல் இருப்பவன்,
0: வீட்டின் மேல் இருக்கிறவன்,
1: வீட்டில் உள்ள,
0: வீட்டில் உள்ள
1: தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக,
0: தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக
1: இறங்காமல் இருக்க கடவன்,
0: இறங்காமல் இருக்க கடவன்,
1: அப்படியே,
0: அப்படியே
1: வயலில் இருக்கிறவன்,
0: அப்படியே வயலில் இருக்கிறவன்,
1: பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன்,
0: பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். பாத்தீங்களா, பின்னிட்டு திரும்ப கூடாது. நம்ம ஆண்டு ஒப்பு கொடுத்துட்டோமா, பின்னிட்டு பார்க்க கூடாது. அவங்களே இப்படித்தானே இருக்காங்க, இவங்களே இப்படித்தானே இருக்காங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, பின்னிட்டு பார்க்க கூடாது. மேல இருக்கிறவங்க கீழே இறங்கி பார்க்க கூடாது. உன்னது மாதிரி நிலைக்கு கத்த நம்ம எடுத்துக்கொண்டு போயிருக்கிறாரு, நம்ம வந்து என்ன செய்யறோம், பின்னால நிலைக்கு நம்ம நோக்கி பார்க்கவே கூடாது. ஆண்டவர் நோக்கி போயிட்டே இருக்கணும். ஆண்டவர் ஒப்பு கொடுத்ததுல பின் வைத்தக்கால் பின் வைக்க கூடாது. ஆண்டவர் வலதுறவும் இடவரையும் சாயவே கூடாது. மக்களை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இடறி போயிடக்கூடாது. இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட சனங்கள் தான் வாழ்றாங்க, நம்ம அதை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. நம்ம கத்திற்காக ஒரு நாளும் அவரை நோக்கி, அவரை முன்னைத்துக்கள் அவர் பின்வாங்காதபடிக்கு அவரை நோக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும். இந்த உலகம் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா ஆண்டவரை இயேசுக்கிறதுக்கு முன்னாலேயே எல்லாம் என்ன செஞ்சிட்டாரு, சொல்லி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, சொல்லி வச்சிருக்காரா இல்லையா, சொல்லி வச்சிட்டாரு. அதனால நம்ம எதுவுமே நினைக்கக்கூடாது. அதுதான் அங்கே யோவுல சொல்றாரு, நம்முடைய அக்கிரமத்தை என்ன செய்ய நினைக்கவே கூடாது. யோவு 36:21
1: அக்கிரமத்திற்கு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும்.
0: பாவத்திறமை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செஞ்சிட்டோம், திரும்ப அந்த வழிக்கு என்ன, திரும்பாதபடிக்கு என்ன செய்யணுமா,
1: எச்சரிக்கையா,
0: எச்சரிக்கையா இருக்கணும். பல பாவத்துல அறிக்கிட்டு இருக்கோம், உண்மைதான் அறிக்கிட்டு ஆண்டவர் வந்துட்டோம். அது மாத்திரம்ல அறிக்கிட்டு திரும்ப என்ன செய்ய கூடாது, பல வழிக்கு போயிடக்கூடாது. முதல்ல நம்ம அறிக்கிட்டு ஆண்டவரோடு ஒப்புறாயிட்டோம், திரும்ப பழைய வழிக்கு நம்ம போகக்கூடாது, அக்கிரமான வழிக்கு போகக்கூடாது. என்னென்ன சொல்றாரு பாருங்க, அக்கிரம் எதை குறிக்குது பாருங்க, கலாத்தியர் புஸ்தகம் 4:10
1: இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க,
0: நீங்கள் தேவனை அறிந்திருக்க,
1: அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க,
0: அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க,
1: பலனற்றதும்
0: பலனற்றதும்
1: வெறுமையானதுமான
0: வெறுமையானதுமான
1: அவ்வழிபாடுகளுக்கு
0: அவ்வழிபாடுகளுக்கு
1: நீங்கள் மறுபடியும் திரும்பி
0: மறுபடியும் திரும்பி
1: மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி
0: அடிமைப்படும்படி
1: விரும்புவது எப்படி
0: விரும்புவது எப்படி
1: நாட்களையும் மாதங்களையும்
0: எத்தனை பேர் மாதம் பாக்கிறோம், நாட்கள் பாக்கிறோம், இது செவ்வாய்க்கிழமை நல்ல நாள் இல்ல, இது புதன்கிழமை நல்ல நாள், எத்தனை பேர் நாட்களை பாக்குறோம், எத்தனை பேர் மாசங்களை பார்க்கிறோம், ஆடி மாசம் நல்ல நாள் இல்ல, அப்படியே எத்தனை பேர் பாக்குறோம், அப்படி இன்னைக்கு மன்னிப்பு கேளுங்க.
1: நாட்களையும்
0: நாட்களையும்
1: மாதங்களையும்
0: மாதங்களையும்
1: காலங்களையும்
0: காலங்களையும்
1: வருஷங்களையும் பார்க்கிறார்களே,
0: வருஷங்களையும் பார்க்கிறார்களே, இந்த வருஷம் எட்ட வருஷம் திருமணம் ஆகக்கூடாது அப்படிமாங்க சிலர் சொல்லுவாங்க, இந்த வருஷம் ரெட்டை வருஷம் திருமணம் நடக்கக்கூடாது, 30 ரெட்டை வருஷம், அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இந்த வருஷம் நல்ல வருஷமே இல்லை அப்படின்னு எத்தனை பேர் பார்க்குறோம், காலங்களை எத்தனை பேர் பார்க்குறோம், நம்ம நாட்களை பார்க்குறோம், நேரங்களை பார்க்குறோம், அருமையானவர்கள் அப்படி யாரும் பார்க்குறவங்கள இருந்தால் கட்டாயம் மனம் திரும்பிடுங்க, ஆண்டவரே நான் பார்த்து தப்பு, ஆண்டவரே என் உள்ளங்களை மாற்று, ஆண்டவரே என்ன காலங்களை பார்க்குறேன்னு இன்னும் நேரங்களை தலை பார்க்குறேன், ஆண்டவரே என்னை மாற்றும், ஆண்டவரே கத்திற்கு நீங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடிக்கலாம் அதான் நல்லது, நேரத்தை பாக்குறது, காலங்களை பாக்குறது, மாசங்களை பாக்குறது, இந்த கிழமை நல்ல கிழமை இல்ல, இது இது எல்லாம் கத்தர் படிச்ச நாள் எல்லா நாளுமே நல்ல நாள் தான், கத்தர் நல்லது என்று கண்டா நல்லது என்று கண்டா, நீங்களே ஆதி அம்மா புஸ்தகம் 1 படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், நல்லது என்று கண்டார் கத்தர், ஒவ்வொரு காரியத்தையும் படைச்சிட்டு இது நல்லது என்று கண்டார் நல்லது என்று கண்டார் சொல்லி கத்தர் சொல்லிக் கொண்டே வருவார். அல்லேலூயா. நம்ம இது இது நல்லது இல்லை, இந்த செவ்வாய்க்கிழமை இது ஆடி மாசம் இது சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. கத்தருக்குள்ள வந்த பிறகு நம்ம என்ன செய்யணும், கத்தர் முழுமையா பற்றி பிடிச்சு கொள்ளணும். அல்லேலூயா. கத்தர் சொன்ன வாக்கு தத்துவங்களை நிறைவேறி கொண்டு இருக்குது. இன்னும் பழைய காலத்துக்கு அடிமைப்பட்டிருப்போமானால் கத்தர் வரும்போது எப்படி அவர் ராஜ்யத்து போக முடியும்? அறிமையானவர்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, பழைய வாழ்க்கையிலே பழைய எண்ணங்களே இன்னும் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போமானால் கத்தர் வரிக்கு எப்படி நம்ம போக முடியும்? அதனால நம்ம வழி விட்டு அணிந்திருப்ப வேண்டும். பழம்புல வாசிக்கிறோம் 3:40
1: நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம்.
0: கர்த்தரிடத்தில் வழிகளை ஆராய்ந்து சோதித்து நம்ம கர்த்தரிடத்தில் முழு மனதோடு திரும்புவோம். இன்னைக்கு நம்ம வழிகளை ஆராய்ந்து பார்ப்போம், சோதித்து பார்ப்போம், எப்படி ஆண்டவரே உன் பிரியமில்லாம எங்கெல்லாம் வாழ்ந்திருக்க, எங்கெல்லாம் பிரியமில்லாத காரியங்கள் செஞ்சிருக்கிற, எனக்கு இதை காமிங்க ஆண்டவரே, நீ எப்படியாவது மாத்துங்கன்னு சொல்லி நம்ம வழிகளை ஆராய்ந்து பார்க்கணும், சோதித்து பார்க்கணும். நம்ம நம்ம வழி நம்ம தான் சோதித்து பார்க்கணும், மற்றவங்க இல்லை, மற்ற வழி நம்ம சோதிக்கிறதுக்கு நம்மளை கத்து வைக்கல, நம்ம வழி நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. 139:23-24
1: தேவனே
0: என்னை ஆராய்ந்து பாத்தீங்களா, தாவீது கேக்குறாரு, தேவனே என்னை ஆராய்ந்து
1: என் இருதயத்தை அறிந்து கொள்ளும்,
0: என் இருதயத்தை அறிந்து கொள்ளும்,
1: என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும்,
0: என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும்,
1: வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து, நித்திய வழியிலே என்னை நடத்தும்,
0: நித்திய வழியில் நடத்தும். பாத்தீங்களா, தாவீதை போல நம்ம கேட்கணும் அருமையானவர்களே, என் இருதயத்தை சோதித்து அறிஞ்சுக்கோங்க, உண்மை துக்கப்படுத்துற காரியம் இருக்கணும், வேதனைப்படுத்துற காரியம் உண்டா, சோதித்து என்னை நித்தி வழியில் நடத்தும், வேதனைப்படுத்துற காரியம் ஏதாவது இருக்காண்டவரே, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து என்னை நித்தி வழியில் நடத்தும் சொல்லி நம்ம ஆண்டவரை கேட்கும் போது கர்த்தர் நம்ம நடத்துவார். அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரை போராடி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே நீங்க எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். 3 யோவேலின் புஸ்தகம் 2:28-32
1: அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும்
0: என் ஆவியை ஊற்றுவேன்
1: அப்பொழுது
0: பாத்தீங்களா, எல்லாருமே பசுத்தேன் ஊற்றுறா இல்லையா? இப்ப பாருங்க, சிறு பிள்ளைகள் இங்க நிறைய பேர் இப்படி நிறையறது இல்ல, மற்ற சர்ச்சை எல்லாம் சிறு பிள்ளைகள் தான் தரிசனம் பாக்குறாங்க, சிறு பிள்ளைகள் தான் அபிஷேகத்தில் நிறையறாங்க. பாருங்க, மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுவே
1: அப்பொழுது உங்கள் குமாரரும்
0: உங்கள் குமாரத்திகளும்
1: தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்.
0: அப்ப குமாரன் குமாரத்திகளும் 12 வயசுக்கு முன்னால இருக்கிறவங்க, நம்ம பிள்ளைகள் வந்து அந்த அளவுக்கு நம்ம சொல்றது இல்ல, ஆண்டு சொன்னார் குமாரர்களும் குமார்த்திகளும் என்ன செய்வாங்க,
1: தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள்,
0: உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள்.
1: ஊழியக்காரர் மேலும்
0: ஊழியக்காரிகள் மேலும்
1: அந்நாட்களிலே
0: என்
1: ஆவியை ஊற்றுவே
0: வானத்திலும்
1: பூமியிலும்
0: ரத்தம்
1: அக்கினி புகை ஸ்தம்பங்களாகிய
0: அதிசயங்களை காட்டுவேன்
1: கர்த்துடைய பெரிதும்
0: பயங்கரமான நாள் வரும் முன்னே
1: சூரியன் இருளாகவும்
0: சந்திரன்
1: ரத்தமாகவும் மாறும்
0: அப்பொழுது
1: கர்த்துடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான்
0: ஹல்லேலூயா. கத்து சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறி கொண்டிருக்கு. ஆனா கத்தடி வேதம் சொல்லுது கடைசியா கத்தரை தொழுது கொள்ற எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கத்தர் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறி கொண்டிருக்குது. கடைசியா சொல்றாரு கத்தரை தொழுது கொள்ற எவனோ ரட்சிக்கப்படுவான். அன்று சொன்ன வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவர் தொழுது கொண்டா போதும் நம்ம ரட்சிக்கப்பட முடியும். லூக்கான் சுவிசேஷம் 21:25
1: சூரியனிலும் சந்திரனிலும்
0: நட்சத்திரங்களிலும்
1: அடையாளங்கள் தோன்றும்.
0: சூரியங்களிலும் அடையாளம் தோன்றுமா, சந்திரனில் அடையாளம் தோன்றும், நட்சத்திரங்களில் அடையாளம் தோன்றும்.
1: பூமியின் மேலுள்ள
0: ஜனங்களுக்கு
1: தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும்.
0: பாருங்க இப்ப எங்க பார்த்தாலும் கொள்ளினோம், எல்லாருக்குமே பயம் உண்டா இருக்குது. பூமியின் மேல தத்தளிப்பும் பயமும் உண்டாகும்.
1: சமுத்திரமும் அலைகளும்
0: முழக்கமா இருக்கும். பாருங்க தண்ணி உள்ள வந்துருச்சு, வீட்டுக்குள்ள வந்துருச்சு, அலைகள் முழக்கமா இருக்குது. கத்து சொன்ன வாக்கு தத்து நிறைவேறுது. எங்க பார்த்தாலும் தண்ணி முழக்கமா இருக்குது. இந்தோனேசியால பாத்தீங்களா, இந்த சுனாமியில எத்தனையோ பேர் சேர்த்துட்டாங்க. ஆனா இங்க கத்திரி கிருபினால எல்லாரும் செவிக்கனால இங்க நம்ம நாட்டுல என்ன இல்ல, சுனாமி வராம தேவன் பாதுகாத்துக் கொண்ட நம்ம கத்திர பாதத்தை அதிகமாய் பற்றிக் கொள்ள வேண்டும். அன்று உறுதியாய் பிடிச்சுக்கொள்ள வேண்டும். கத்திர சொன்ன வாக்கு தத்து நிறைவேறுது. எனக்கு யாரும் தெரியாது கத்திர வருவார்னு, எனக்கு தெரியல, யாரும் சொல்லலன்னு சொல்ல யாருமே சொல்ல முடியாது. முத கத்திர வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், உணர்வுகளாய் மாற வேண்டும். ரெண்டாவது நம் பாவங்களை சோதித்து நம் உள்ளத்தை கர்த்தரத்து திரும்பணும். மூணாவது என்ன செய்யணும், கத்திர நம்ம தொழுது கொள்ளணும். அன்றுவரை தொழுது கொள்ற எவனோ
1: அவன் ரட்சிக்கப்படுவான்.
0: அவன் ரட்சிக்கப்படுவான். கத்திர நாம தொழுது கொள்ள வேண்டும் பயத்தோடு. அத எப்படி தொழுதுன்னு சொல்றாரு சங்கீதம் 2 கத்திர பயத்தோடு அடுக்கத்தோடு அவள் தொழில் சும்மா இல்ல. வாசி பாருங்க சங்கீத புஸ்தகம் 2:11
1: பயத்துடனே கத்திரை செய்வீங்கள்.
0: எப்படி செய்விக்கணுமா, கத்திர பயத்துடனே கத்திரை செய்வீங்கள்.
1: நடுக்கத்துடனே களி கூறுங்கள்.
0: நடுக்கத்துல என்ன செய்யணும், களி கூறணும். பயத்தோடு கத்திரை செய்விக்கணும். கத்திற்குள்ள வாழ்ந்தவர்களே, ஆண்டோடைய வார்த்தை கேட்டு நாம் இப்பொழுது நம்ம செவிக்க போகிறோம். என் கூட சேர்ந்து செவம் பண்ணுங்க எங்களான் மாதிரி.

0: ஜெபம் பண்ணுங்க. எங்கள் அன்பாரியை சித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடுமை துதிக்கிறோமை ஸ்தோத்திரிக்கிறோமை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குறோம் அப்பா. இறங்கி வாங்கப்பா, உங்களுடைய பிரச்சனைகளை மூடட்டும். ரெண்டு வராது மூணு வராது, என் நாமத்தில் எங்கே குடியிருக்கீங்களோ உங்கள் நடுவில் இருக்கிறேன்னு சொன்னீரே, எங்கள் நடுவில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஐயாமை துதிக்கிறோம். ஒவ்வொரு ஒரு தேவையும் சந்திங்க சப்பா, ஒவ்வொரு வாழ்க்கையில் அன்று என்ன தேவையோடு இருக்காங்களோ ஒவ்வொரு தேவையும் சந்தித்து ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க. காத்துக்கோங்க ஆண்டவரே, நரம்பு தளர்ச்சி வியாதியை குணமாக்குங்க ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே, எத்தனை பேர் நரம்பு தளர்ச்சினால கஷ்டப்படுறாங்களப்பா, சுகமாக்குங்க. மனநோய் குணமாக்குங்கப்பா, விளைவீனத்தை குணமாக்குங்கப்பா. யாருமே தற்கொலை பண்ணக்கூடாது ஆண்டவரே. காத்துக்கோங்க ஏசப்பா, கல்வாரத்தின் தெளிங்க ஏசப்பா. எங்கள் தேசத்தில் எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் ஐயா. பெரிய காரியத்தை செய்யணும், ஆசீர்வதிக்கணும், பெரிய காரியத்தை செய்யணும், மகிமையான காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. ஆராய் நம்முடைய பெரிய காரியத்தையும் என்னுடைய ஆதாரியங்களை செய்து உங்கள் மகத்துவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஏசப்பா. சமாந்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்கப்பா, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியா கெஞ்சுகிறோம் ஐயா, கெஞ்சுகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்ய தரணும்னு சொன்னீரே, நீர் ஐஸ்வர்யத்தை தந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நன்மைகள் நாளுக்கு முடிசூட்டி காத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தால் மூடிக்கொள்ள முடியா கெஞ்சி மன்றாடி கேட்குறோமேப்பா. நன்மைகளை செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக்கோங்க. அப்பாமை ஸ்தோத்திரம் வேண்டிக் கொள்வதற்கும் அழைப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்யுங்க. அப்பாமி துதிக்கிறோம். வேலை இல்லாத குடும்பங்களை வேலை தாங்க, திருமணமாகாத குடும்பங்களை ஏசப்பா திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாய்க்கு இல்லா சகுலி குழந்தை பாய் தாரு ஏசப்பா, ஏசப்பா குழந்தை தாங்க ஏசப்பா. எத்தனை பேர் குழந்தைகள் கண்ணீர் வெடிச்சிருக்காங்க ஆண்டவரே, அவங்க கண்ணீர்லாம் தொடங்க, கவலையெல்லாம் மாற்றுங்க, பிரச்சனை நீக்குங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க ஏசப்பா. அப்பாமி நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. தீராத வியாதிகளை கஷ்டமெல்லாம் மாற்றுங்கப்பா. எத்தனையோ பேர் தீராத வியாதினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க, அவங்க கஷ்டத்தை மாற்றுங்க. கண்ணீரை தொடங்க ஏசப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. கேஸில் இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாங்கப்பா. உங்கள் மகத்துவங்களை நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஏசப்பா. அப்பா அமை நோக்கி கெஞ்சுகிறோம். வீடு இல்லாமல் எத்தனையோ பேர் கண்ணீர் வடிக்கிறாங்க அப்பா. வீடு தாங்க, நல்ல வீடு ஆயத்தப்படி தர முடியாது செவிக்கிறோம். கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க அப்பா. ஆமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. பரலோக அக்கினி மூடிக்கொள்ளட்டும் ஐயா, தேவ பிரசரம் மூடிக்கொள்ளட்டும். மாம்சமணி யாவது மேலும் ஆவி ஊற்றுவேன், உங்கள் குமாரர் மேலும் குமார்த்தி மேலும் என் ஆவி ஊற்றுவேன். தீர்க்கு தரிசனம் சொல்லுவாங்கன்னு சொன்னீங்களே, எங்கள் பிள்ளைகள் மேலே முடிய ஆவி ஊற்றுங்க, அக்கினி ஊற்றுங்க, பிரசரம் ஊற்றுங்க முடியா செவிக்கிறோம் ஐயா. அவங்க தீர்க்க சொல்லக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுங்க, ஆசீர்வச்சு உயர்த்துங்க. தகப்பனே இறங்கும் அப்பா, இறங்கும். ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்பா. கர்த்தருடைய கரை அவங்களை தாங்கி வழி நடந்துட்டும். சிறு பிள்ளைகள் மேலே திரும்ப என் கை வைப்பேன்னு சொன்னீங்களே, வைத்து அவங்களை ஆசீர்வித்து உயர்த்துங்க. பொறுப்படுத்து காத்துக்கோங்க ஏசப்பா. எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சகர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே கர்த்தர் நம்ம சேர்த்து கேட்டுவிட்டா கண்ணீர் துடைச்சிக்கோங்க.
1: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
2: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக

0: இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவதைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒழித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இதே ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website andlovejesus.com. God bless you.

0: கர்த்தர் தந்த வசனம் யோவான் சுவிசேஷம் 15:16.
1: நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நான் உங்களை தெரிந்து கொண்டேன்.
0: பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா, வானாதி வானவர் ராஜாதி ராஜா சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிஞ்சு கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிஞ்சிட்டேன். யார் நம்மளை தெரிஞ்சிட்ட? வானத்தின் பூமி படைத்தவர் நம்மள அவர் பிள்ளையா தெரிஞ்சிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா, ஆண்டவர் நமக்கு நம்மளை தெரிஞ்சிட்டாரு. யாரெல்லாம் கர்த்தர் தெரிஞ்சு கொள்றாரு பாருங்க, 4:3.
1: பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள்.
0: பக்தி உள்ளவனை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? தமக்காக தெரிஞ்சு கொள்றாரு. யாரெல்லாம் கர்த்தர் பக்தியா இருக்கோ, நிறைய நெருங்கி ஜீவிக்கணும், வாஞ்சியா இருக்கணும், அந்த வாஞ்சி நம்மள அறியாமே வரும். ஜெபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும். என்ன இருந்தாலும் இல்லாம போனாலும் கர்த்தர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அறியாமே இந்த வாஞ்ச வரும். செவிக்கணும். பக்தி உள்ள கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை நம்ம அறிஞ்சிக்கலாம். நமக்குள்ள அந்த வாஞ்ச வருதா? ஐயோ செவிக்கணுமே, நம்ம செவிக்கிறோமா? நம்ம அறியாமே வரும். ஐயோ யாராச்சும் ஒரு கஷ்டமான காரியத்தை சொல்லிட்டா நம்ம அறியாமே அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவோம். ஐயோ அவங்க கஷ்டம் மாறணும், அவங்க கண்ணீர் துடைக்கணும், அவங்களுக்காக செவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மள அறியாமே இந்த பாறை நமக்குள்ள வரும். அதுதான் கர்த்தர் சொல்றாரு, பக்தி உள்ள கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை கூட சாக்கிரதையா இருக்க, பிசாசு தெரிந்து கொள்ளப்பட்டவங்களையும் வஞ்சிக்கிற காலம். யோவான் சுவிசேஷம் 6:70.
1: இயேசு அவர்களை நோக்கி, பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: எப்படி இரவெல்லாம் பாச்சிங்க இருந்து ஜெபம் பண்ணி தான் கர்த்தர் நினைச்சாரு. 12 பேரையும் கர்த்தர் தெரிஞ்சிட்டாரு.
1: உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான்
0: பாத்தீங்களா. கர்த்தர் என்ன செஞ்சாரு? இரவெல்லாம் செவித்து தான் தேவன கர்த்தர் என்ன செஞ்சாரு? சீசர்களை தெரிஞ்சு கொண்டாரு. அவங்களும் செஞ்சிருக்கான், பிசாசா இருக்கு. ஏன் பிசாசா? அவனுக்கு என்னாச்சு? அவன் வந்து பொருளாசை, படம். அப்ப அது மாத்திர இவன் கர்த்தருடைய இருக்கிறப்ப தேவனோடு இருப்பான். தேவனை விட்டு பிரிஞ்சு போடப்ப உலகத்துல மக்களை போய் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்தா எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லி உலகத்திலே இருந்தான். கொஞ்சம் யேசுபாவுக்குள்ளயும் இருந்தான். அதனால பிசாசு என்ன செஞ்சான்? அவனை முதல்ல என்ன செஞ்சான்? காட்டி கொடுன்னு உள்ளத்துல பேசினான். 30 வெள்ளிக்காசுக்கு வித்து போட்டுருன்னு சொல்லி பேசி கொஞ்சம் முத உள்ளத்தை தூண்டினா திரும்ப என்ன செஞ்சிட்டான்? உள்ளத்துக்குள்ள பூத்துட்டான். அதான் நம்மளுக்கு பிசாசு முதல்ல நம்ம உள்ளத்துல பேசிட்டே இருப்பான். நீ ஏன் இப்படி இருக்க? நீ சும்மா நல்ல ஜாலியா இருக்கலாம். நீ ஏன் இப்படி இருக்க? நீ கடவுளுக்கு நல்லா நீ இருக்கிறதோட பேசாம உலகத்திலேயே இருக்கலாம்ல, என்ன கர்த்தருக்குள்ள இருந்தோ உனக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்மள உள்ளத்தை என்ன செய்வான்? தூண்டுவான். நமக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கும் போது அவனுக்கு நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தா என்ன செய்ய? நம்ம உள்ளத்துக்குள்ள பூந்துருவான். அதான் நமக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அதை கர்த்தருடைய வேதம் சொல்லி அவரு பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க, கொடுக்க கூடாது. அவன் என்ன தூண்டாலும் சரி, இயேசு தவிர அந்த உலகத்துல உதவி வேண்டாம் அப்படின்னு நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள உறுதியா இருக்கணும். இயேசுதான் என்ன வந்தாலும் சரி, இயேசு தவிர அவர் விட்டு வாழ்தரமும் நம்ம சாயக்கூடாது, அவர் விட்டு இடபுறமும் சாயவே கூடாது. அப்ப கடைசி நாள் பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக வாசித்து பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 24:24.
1: ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும்
0: கள்ள தீர்க்கதரிசிகளும்
1: எழும்பி கூடுமானால்
0: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக
1: பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள்.
0: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்க பெரிய அற்புதங்களையும் அடையாளம் செய்வாங்க. அப்ப என்ன செய்வாங்க? உனக்கு அதை தர இதை தர தீர்க்க தர, உனக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி இல்லாம மறந்து பேசுவாங்க. அது மாத்திரம் ஏமாந்து போற அளவுக்கு என்ன செய்வாங்க? பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாங்க. நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? தெரிந்து கொள்ளப்பட்ட வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்கள் அற்புதங்களை செய்வான். நம்ம அவனுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. என்ன வந்தாலும் நீ கேசுதான் அப்படின்னு சொல்லி அவர் பாதத்தை பற்றி பிடித்துக்கொள்ளணும். நம்ம இயேசுக்கு நம்ம உள்ளத்துல இருந்தாலே பெரிய சமாதானம் சந்தோஷம் இருக்கும். உள்ளத்துல நம்ம குழப்பம் வராது, சோறு வராது. சோறு வந்தாலும் அது மேற்கொள்ள தேவன் பலன் கொடுத்துருவார். ஹல்லேலூயா. அதுக்குள்ள இயேசு கிறிஸ்துட்டு இருந்தா பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. கர்த்தருக்குள்ள இருக்கும்போது பிரச்சனையும் வரும், குழப்பம் வரும், ஆனால் வெற்றி கொடுப்பார். நமக்கு ஒரு பெரிய சமாதானம் இருந்துட்டே இருக்கும், சந்தோஷம் இருந்துட்டே இருக்கும். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொரு நாளும் நினைச்சிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வான். நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. அங்கு இது நடக்குது, அங்கு இது நடக்கு, அங்கு இதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம போயிடக்கூடாது. நம்ம இயேசு விட்டு ஒரு நாள் கூட வலதுறவு இடவரை சாயாத வடிக்கு நம்ம காத்துக்கலாதான். ஆண்டவர் சொல்றாரு உபாக்கம் புஸ்தகம் 5:32 வசனத்துல பாருங்க, அவர் விட்டு வலதுறவும் சாயக்கூடாது, அவர் விட்டு இடதுறவும் சாயக்கூடாது.
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய
0: இருங்கள்.
1: வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
0: கற்பித்தபடியே செய்ய எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். முதலாவதாக தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் கர்த்தர் ரட்சிக்கிறார். 2 Thessalonians 2:13
1: கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும்
0: ரட்சிப்படையும்படிக்கு
1: ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே.
0: நாம் ரட்சிப்படையதான் கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஆதி முதலே தெரிஞ்சிட்டு ஆதி இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நேத்து நம்ம தெரிஞ்சு கொள்ள எப்ப தெரிஞ்சிட்டாரு? ஆதி முதல். அதனாலதான் நம்ம சத்தியத்தை விசுவாசிக்க முடியுது. நிறைய பேர் பாருங்க, சத்தியத்துல நிறைய பேர் விசுவாசிக்க முடியும். இப்ப எல்லாம் என்னன்னா கட்டுக்கதை, எங்க என்ன சொல்றாங்க அதை சொல்றாங்க. சத்தியத்து மேல நிறைய பேர் விசுவாசம் எல்லாமே விசுவாசம் வஞ்சிச்சுட்டு இருக்கிறான். ஆதி முதல் தெரிந்து கொள்ள நம்ம என்ன செய்யற? தேவன் நம்மள ரட்சித்து இருக்கிறாரு. ரட்சிக்கப்படாம இருப்போமா? இன்னைக்கு ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே என்ன ரட்சிக்க பண்ணப்பா, இந்த ரட்சிப்பு நான் எனக்கு வேணும். ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டதான் கர்த்தத்தை உறுதியா நினைச்சிருக்க முடியும். நம்ம செவத்துக்கு வந்தனாலும் என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கிறாலும் இல்ல, நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தா நம் வாழ்க்கையில் ரட்சி பெறும். எபேசியன் புத்தகம் 2:5
1: கிருபையினால ரட்சிக்கப்பட்டீர்கள்.
0: கிருபையினால ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை தேவனுடைய கிருபையினால என்ன செஞ்சாரு? ரட்சித்தறாரு. ஆண்டவர் நீ எப்படியாவது ரட்சியும் ஐயா, கிருபையினால என்னை ரட்சித்தள்ளும், நான் ரட்சிக்கணும் ஐயா, நீ முழுமையா என்ன ரட்சித்தள்ளும் கேட்கணும். 8 2:8
1: கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்.
0: கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்.
1: இது உங்களால உண்டானதல்ல,
0: உங்களால உண்டானதல்ல,
1: இது தேவனுடைய ஈவு.
0: தேவனுடைய ஈவு. நம்ம கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்ம இதுவரைக்கும் செய்த பாவங்களை எல்லாம் தேவன் மன்னிச்சிட்டாரு அப்படின்னு நமக்குள்ள ரொம்ப சந்தோஷம் இருக்கும். அதான் தேவன் தந்த அது ஒரு ஈவு. நமக்கெல்லாம் கர்த்தர் கிருபையா ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாம ரட்சிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். தீத்தின் புஸ்தகம் 3:5 தீத்தின் புஸ்தகம் 3:5
1: நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல்
0: தமது இரக்கத்தின்படியே
1: மறு ஜென்மம் ஒழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார்.
0: நம்ம நம்ம செய்த நீதினால நம்ம அதை செய்த இதை செய்ய அப்படி இல்லை. அவரு கிருபினால அவர் என்ன செஞ்சாரு? மறுச்சன் விழுக்கினால நம்ம கர்த்தர் என்ன செஞ்சாரு? நம்மள ரட்சித்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்ப நம்ம யாரும் இழந்துடக்கூடாது. இவ்வளவு பெரிய ரட்சிப்பு குறித்து கவலையற்றிருப்போமால வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ரட்சிப்பை பெற்ற ரட்சிப்பை இழந்துடக்கூடாது. பட்டு புடவை கட்டிருக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த புடவை எத்தனை பாதுகாக்கிறோம் இல்லையா? அழுக்கு ஒட்டாம அப்படி பாக்கிறோம். நம்ம ஆத்தம ரட்சிப்பு மிகவும் வெளியேறப்பட்டது. அந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளணும். எபிரேயன் புஸ்தகம் 2:4
1: அடையாளங்களினாலும்
0: அற்புதங்களினாலும்
1: பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி
0: பகிர்ந்து கொடுத்த
1: பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து
0: நாம் கவலை அற்றிருப்போமானால்
1: தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்?
0: ரட்சிப்பா கேட்கணும். ஆண்டவரே நீ ரட்சிக்க மாட்டவரே, எப்படியாவது ரட்சித்தனும், எனக்கு முழுமையா பாவமன்னிப்பு நிச்சயம் வேணும். முதல்ல கர்த்தர் நம்ம சந்திச்சவளை முதல்ல ரட்சிக்கிறாரு, ரெண்டாவது நமக்கு அபிஷேகம் கொடுக்கிறாரு. நம்ம ரட்சிப்பட்டிருக்கிறோமா படலையான்னு நம்ம உள்ள தலசி பார்த்தா நமக்கு தெரியும். பழைய பாவத்துல வெற்றி இருக்கா? பரிசுத்தாண்டை பெற்றிருக்குமா இல்லையானு எப்படி தெரியும்? பரிசுத்தாண்டர் வந்து நினைச்சிரு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நாய்த்திருப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்தார். பரிசுத்தாண்டை பெற்றிருக்கிறோமா? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கா? நம்ம நம்ம என்ன செய்யணும்? உள்ளத்தை ஆராய்ஞ்சி அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்க முதல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தர் என்ன செய்யறாரு? ரட்சிக்கிறார். இரண்டாவதாக ஒன்னு பேதின் புஸ்தகம் 2:9
1: நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு
0: வரவழைத்தவருடைய
1: புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக
0: ரட்சிக்கப்பட்டிருக்கணும். இரண்டாவது ஆண்டுடைய புண்ணியங்களை எல்லாருக்கும் சொல்லணும். ஆண்டு செய்த நன்மைகளை, ஆண்டு செய்த கிருபைகளை, ஆண்டு வாழ்க்கையில் செய்த எல்லா ஆசீர்வாதத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லணும். கர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்ம கர்த்தர் என்ன செஞ்சிருக்க நம்மள தெரிஞ்சிருக்கிறாரு. மற்றவங்களுக்கு சொல்றோமா, நம்ம வாழ்க்கையில செய்த அன்பு, நம்ம வாழ்க்கையில் தேவன் செய்த பாராட்டின கிருபைகள் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லணும். சொல்லாம நம்ம அமைக்க வைக்கவே கூடாது. தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை ரெண்டாவது முதல் ரட்சிக்கப்படணும். ரெண்டாவது தேவனுடைய தேவனை பற்றி தேவன் செய்த நன்மைகள் எல்லாருக்கும் என்ன செய்யணும், சொல்லணும். அதுதான் தேவன் நம்மள தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மார்க்கன் சுவிசேஷம் 3:14-15 வாசித்து பாருங்க.
1: அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும்,
0: நம்ம ஒவ்வொரு நிமிஷம் கர்த்தரோடு இருக்கவும்,
1: பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும்,
0: நம்மளை அனுப்பவும்,
1: வியாதிகளை குணமாக்கி,
0: வியாதி நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்யணும், மற்றவங்க வியாதிய குணமா கொடு. செவத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு வரங்கள் வேணும், வல்லம் வேணும், குணமாக்குற வல்லம் வேணும்னு சொல்லி ஆண்டவர் கேட்கணும். ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை அதுதான். வியாதியை குணமாக்கவும்,
1: பிசாசை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவெல்லாம் இருக்கவும் அவர்கள் ஏற்படுத்தினார்.
0: அதிகாரம் நம்மள சும்மா சாதாரண ஏற்படுத்தல, தேவன் எதுக்கு ஏற்படுத்திருக்க, நம்மள அதிகாரம் உடையவில் இருக்கிறதுக்கு தான் தேவன் நம்மள ஏற்படுத்தி இருக்கிறாரு. இதற்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இப்பொழுது நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்க போறோம். எங்களை அன்பார் இயேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி ஓடுமே, துதிக்கிறமை, ஸ்தோத்திரிக்கிறமையா. அன்பின் தகப்பனே, நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை கேட்டிருந்த ஒரு ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, ரச்சிங்க, பரிசுத்தாவி நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, ஜெபிக்க உதவி செய்ய, துதிக்க உதவி செய்ய, உம்மோடு இருக்க உதவி செய்ய, உண்மை அண்டிக் கொள்ள உதவி செய்ய, உண்மை சார்ந்து கொள்ள உதவி செய்யப்பா. தகப்பனே, கேட்கிற மக்கள் உள்ளத்துல விசுவாசத்தை தாரும், பரிசுத்தை தாரும். தகப்பனே, உண்மை போல மாற்றுங்க ஆண்டவர். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்கு, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க. மந்திரம், செய்வனைகள், பெல்லிசனிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்புறப்படுத்தி செபிக்கிறோம். கட்டுகளை எல்லாம் உடைத்து போடுகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால. வேலை இல்லாத குடும்பங்களுக்காய் செபிக்கிறோம். வேலையை கொடுங்க சப்பா. திருமணமாகாத குடும்பங்களுக்காய் செபிக்கிறோம். திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்காய் செபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவர. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. வேலையில பிரமோசம் இல்லாத மக்களுக்காய் செபிக்கிற, வேலையில பிரமோசம் கிடைக்கணும். வேலை கன்ஃபார்மாகாத மக்களுக்காக செபிக்கிற, வேலை கன்ஃபார்மாகணும். கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க. கண்ணீரை துடைங்க. குடிக்கிற குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை ஆக்குங்கப்பா. கடனால தவிக்கிற மக்கள் கடனடைக்கு உதவி செய்ய, கஷ்டத்தை மாத்துங்க. அன்பின் தகப்பனே, எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை துடைக்க முடிவாக்கி எஞ்சுகிறங்க தாவே. சாபத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்ய சப்பா, பாவத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்ய சப்பா. தகப்பனே, உண்மை தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க. தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. கேஸ்ல இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க. குடும்பத்துல பிரிந்த குடும்பம் அணைக்க வேண்டும் தகப்பனே. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை கொடுக்க வேண்டும் ஐயா. உண்மை அறியற அறிவில் வளரணும் ஏசப்பா. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி கொடுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. தெய்வீக பிரசனம் மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. ஆசீர்வித்து உயர்த்துக. பெரிய காரியத்தை செய்யுங்க. நீங்க இப்படி செய்யப்பதுக்காய் கோடான கொடி நன்றி. எங்க செவத்தை கேட்டிருக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி, கனா, மகிமையும், மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சரையாஸ்பா நாமத்துல மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: இந்த பூமியில எல்லாருக்கும் ஒளி கொடுக்கிறவர் கடவுள். எல்லாருக்கும் ஒளி கொடுக்கிறார். கிறிஸ்டினா இருக்கிறவங்க, நான் கிறிஸ்டினா இருக்கிறவங்களுக்கும் ஒளி கொடுக்கிறார். எனக்கும் நான் முதல்ல நான் கிறிஸ்டினா தான் இருந்தேன், அப்பயும் ஒளி கொடுத்தாரு. ஆனா ஒரு நைட்ல நம்மளுக்கு கரண்ட் இருக்கு. ஒரு ட்ரூ கிறிஸ்டினா நம்ம இருக்கும்போது கடவுள் நைட்லயும் கரண்ட் கொடுக்கிறாரு. கரண்ட் இல்லாத நேரத்தில் இன்வெர்டரா இருந்து அந்த டைம்ல நம்மளுக்கு கரண்ட் கொடுத்து எல்லா நாள் எல்லா நேரத்திலையும் நம்ம ஒளியோடு இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றார். அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சது, எங்க குடும்பத்துக்கு கிடைச்சது. எல்லா எல்லா வழியிலையும் எங்களை முன்னேற்றினார் கடவுள். அதுக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன்.
4: அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். என் கணவர் வந்து ஃபர்ஸ்ட் முழுமையா கல்யாணம் ஆனப்ப முழுமையா ரட்சிக்கப்படல. வருஷத்துல ஒரு வாட்டி சர்ச்சுக்கு வந்தாரு. அப்புறம் வந்து நாங்க பெரியமாட்ட சொல்லி ப்ரே பண்ணோம். மாசத்துல ஒரு நாள் வந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப வாரம் வாரம் சர்ச்சுக்கு போறாரு. அதுக்காக நான் கர்த்தரை அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். அதே மாதிரி என் பையன் பிளஸ் டூ படிக்கும் போது அவனுக்கு ரொம்ப அசுதாயம் கிரிக்கை வந்துருச்சு, ரொம்ப கவலையாயிருச்சு. அப்ப நான் வந்து அங்க மெட்ராஸ்ல இருந்து என்ன செய்யறதே எனக்கு தெரியல, அவன் படிக்கவே இல்லை. அப்ப ஒரு நாள் என் பெரியமா கிட்ட ப்ரே பண்ணி, எஸ்தர் பெரியமா கிட்ட ப்ரே பண்ணி, பெரியமா இது மாதிரி இருக்கான சரி சொல்லிட்டு அப்பயே பெரியமா போன் மூலமா ஜெபிச்சாங்க. ஜெபிச்ச வேலையில நான் கண்ணால பார்த்தேன், என் பையன் முட்டிக்கால் போட்டு ஜெபிச்சான். பெரியமா ப்ரேயர் தண்ணி அந்த அவங்க ப்ரேயர் கொடுத்தாங்க, அதுலயும் ப்ரே பண்ணாங்க. அந்த தண்ணியை தெளிச்ச வேலை சாத்தா உடனேதான் நான் பார்த்தேன். அவன் கீழே மயங்கி விழுந்து அப்புறம் நல்லா படிச்சு நல்ல மதிப்பெண்கள் எடுத்து இப்ப நல்ல காலேஜ்ல படிக்கிறான். அதுக்காக நான் ஏசப்பாவை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்புறம் வந்து நாங்க வீடு கட்டும் போது வீடு கட்ட முடியாம பல தடைகள் வந்துச்சு. அப்ப இவங்கலாம் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க, ராஜா அண்ணன், எஸ்தர் பெரியமா, அவங்க கூட ஜபக்குழுவினரா வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஜெபிச்சுட்டு போனாங்க. ஆண்டவர் வீடு ஃபுல்லா கட்டி முடிச்சு எங்க குடும்பத்திலேயே நாங்க தான் ஃபுல்லா வீடு கட்டி முடிச்சு எல்லா வீட்டையும் வாடகைக்கும் விட்டு வாடகை ஏசப்பா கிருபை செஞ்சாரு. அதுக்காக நான் ஏசப்பாவை அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். அப்புறம் வந்து என் பிரஸ்ட்ல வந்து கட்டி வந்துச்சு. அத போய் நான் பார்க்கும் போது இந்த கட்டி வந்து கேன்சரா கூட மாறலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கட்டியோட அளவையும் சொன்னாங்க. அப்புறம் நான் ப்ரே பண்ணிட்டு போய் திருப்பியும் போய் ஜெபிச்ச வேலையில உங்க கட்டி அளவே சின்னதாயிருச்சு, உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் ஆண்டவர் அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்காக ஜெபிச்ச எஸ்தர் பெரியமாக்கும் வசந்தியாக்காக்கும் நன்றி. எனக்கு கிரியை செய்த இயேசுப்பாக்காக கோடான கோடி நன்றி.
5: கரலை தட்டி கதை நன்றி சொல்லாமா? நன்றி ஆவியனவர் ஸ்தோத்திரம். வேற யாரா சொல்றீங்களா?
6: இயேசுவின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்க வந்துட்டு எப்பவுமே சர்ச்சுக்கு வந்துட்டு எங்க அப்பா அம்மாவும் தான் போவாங்க. அது கூட எங்களுக்கு ஒழுங்கான சர்ச்சு அமையல. இப்ப கர்த்தர் வந்துட்டு எங்களை நாங்க ஒரு நாள் கூடி ஜபிச்சோம், எங்க குடும்பத்தோட ஜபிச்சோம். கர்த்தர் இப்ப எங்களை வந்துட்டு எல்லா வாரமும் நாங்க தொடர்ந்து ரெண்டு மூணு மாசமா எல்லாம் தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். அதுக்காக அதை கிரியை செய்ததுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
7: கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தான் நாங்க சென்னையில இருந்து வந்தோம். அப்ப என் பையன் இன்னைக்கு எக்ஸாம் எழுத போறேன்னு சொன்னா, இப்ப ரெண்டு மணிக்கு நாங்க இங்க வரும்போதுதான் எக்ஸாம் எழுத போறோமான்னு போன் பண்ணி சொன்னா, இப்ப போன் பண்றேன், அம்மா நான் வந்து சென்டம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி சொல்றோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் எனக்கு வீடு வந்து வீடு வேணும்னு சொல்லி ரொம்ப ப்ரேயர் பண்ணி அழுது ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தோம். வீடு கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது. அப்ப ஆண்டவர் அவனுக்கு எல்லா சுகத்தையும் அருளி அவனுக்கு நல்ல நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
8: பிரேஸ் தி லார்ட். நான் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் இங்க பெரியமா வீட்டுக்கு. இப்ப எட்டு ஒன்பது வருஷத்துக்கு கழிச்சு மறுபடியும் வந்திருக்கேன். லாஸ்டா வந்தப்ப எதுக்கு நான் ப்ரே பண்ணேன்னா, என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் எங்களை ஒரு ஊர்ல அதெல்லாம் சென்னையிலயாவது படிக்க வைக்கணும் அந்த ஆசை மட்டும் தான் இருந்தது. அதுக்காக ப்ரேயர் பண்ணிருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்களே சொந்தமா ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தா இந்த வாட்டி வந்து ஸ்டேட் தேர்ட் எங்க பசங்க வந்திருக்காங்க டென்த்ல. அப்படி வந்து அந்த அளவுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்திருக்காரு ஆண்டவர். எங்க ஸ்கூல் நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்காக நான் ஆண்டவருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம்.
9: கத்தோட பஸ்ட நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்க கடை ஆரம்பிக்கும் போது ரொம்ப தடையா இருந்துச்சு. அப்புறம் பெரியமா வந்து ப்ரே பண்ணி தண்ணி தெளிச்சுட்டு போனாங்க. அடுத்த 10வது நாள்லயே ஆண்டவர் வந்து அங்க கடையை ஓபன் பண்ண கிருபை செய்தாரு. ரொம்ப ஆசீர்வாதமா ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறாரு அந்த கடையை. அது மாதிரி என் பையனுக்கு டெங்கு ஜுரம் வந்துச்சு, 102 டிகிரி ஜுரம். அவனால ஒண்ணுமே பண்ண முடியல, டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பெரியமா ப்ரே பண்ணாங்க அவனுக்காக. அடுத்த நிமிஷத்திலேயே அவனுக்கு அந்த ஜுரம் அவனை விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் டெங்கு பாசிட்டிவ்னு வந்தது. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட அவனுக்கு ஜுரம்ன்றதே வரல. ஆண்டோட கிருபிக்காக கொடான கோடி நன்றி.
0: கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு ஸ்தோத்திரம். என்னை ஒரு சாட்சியாக நிறுத்திறதுக்காக தேவனை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால ரொம்ப பலவீனமா இருந்தேன். அப்ப இந்த இடத்துல வந்து நான் 3 மாசம் தங்கி இருந்தேன். எனக்கு ஆண்டவர் பெரிய ஒரு விடுதலை கொடுத்தார். இந்த நாள் வரைக்கும் நல்ல சுகத்தோடையும் பலத்தோடு இருக்கிறதுக்கு எனக்கு தேவனுக்கு கோடாக கோடி ஸ்தோத்திரம். இங்கு ஜெபித்த பிள்ளைகளுக்கும் அப்பா இந்த ஜபக்குழுவுக்கும் இயேசுங்கிற ஊழியர்களுக்கும் நன்றி உள்ளவளா இருக்கிறேன். என் தேவனையும் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். இன்று என்னை பலப்படுத்தின கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றிலும் செய்ய எனக்கு பலம் கொடுத்த தேவனுக்கு கோடாக கோடி ஸ்தோத்திரம். என் தேவனுக்கே ஸ்தோத்திரம்.
10: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
11: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தாவே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
10: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
12: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ் Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 7598-112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: திரும்பி இருக்கு. மது எங்க இருக்கிற, எந்த இடத்துல இருக்கிற? இன்னைக்கு தேவர இடத்துல திரும்பு. ஆண்டு நம்ம அவர் இடத்துல வரணும்னு தான் விரும்புறாரு, வேற ஒன்னும் விரும்பல. மகளே என்கிட்ட வா, மகனே என்கிட்ட வா. ஏன் என்னோட தூரமா இருக்கிற? எத்தனை நாள் நீ என்னோட தூரமா இருப்ப? என்னிடத்துல வா, வந்து தாயவையும் நாயத்தையும் கை கொண்டு திரும்பு. தாயவையும் நாயத்தையும் கை கொண்டு விடவிடாம நம்பிட்டு விட்டுறாத. என்னை விட்டு தூரம் போயிடாத. என் மகனே மகளே, என்னை விட்டு நீ தூரம் போயிடாத. என்ன திரும்பி வா, திரும்ப உனக்காக நான் காத்துட்டு இருக்கிறேன். நமக்காக ஆண்டவராக இயேசுகித்து காத்துட்டு இருக்கிறாரு. அவர் நம்மளுக்காக தான் காத்துட்டு இருக்கிறாரு. கர்த்தர்கிட்ட ஓடி வருவோம்மா. இயேசு நீர் எனக்கு போதும் ஐயா. நாயத்தையும் தாய்வையும் கை கொண்டு நான் இடவிடாம நம்புறதுக்கு எனக்கு உதவிச்சிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அவரைதான் அவர் சார் ஓடி வரணும். அவரத்துல ஓடி வரணும். இயேசுவே எனக்கு நீர் போதும், இயேசுவே நீர் போதும். நான் இதுவரைக்கும் மீறி மீறி எத்தனையோ பாவங்கள் செஞ்சிட்டப்பா. நீங்க செய்ய வேண்டாம்னு சொன்ன காரியத்தை நான் திருப்பி திருப்பி அதே தான் நான் செஞ்சேன். எசேக்கியேல் 18:30.
1: ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே,
0: இஸ்ரவேல் வம்சத்தாரே,
1: நான் உங்களில்
0: அவனவனை
1: அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயந்தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.
0: நீங்கள்
1: மனம் திரும்புங்கள்.
0: மனம் திரும்புங்கள்.
1: உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள். அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமா இருப்பதில்லை.
0: உங்களுக்கு அக்கிரம கேட்டுக்கு காரணமா இருப்பதில்லை. மீறுதல் மீறி மீறி செய்யறோம் இல்லையா? கோபப்படக்கூடாதுன்னு தெரியும், திரும்பி திரும்ப அதே கோபப்படுறோம். பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும், திரும்ப திரும்ப பொய் சொல்றோம். கசப்படக்கூடாதுன்னு தெரியும், கசப்ப திரும்பி திரும்பி வருது. அதுதான் மீறுதல். தெரிஞ்ச பாவத்தை திருப்பி திருப்பி செய்யறோம் பார்த்தீங்களா, அதுதான் மீறுதல். மீறுதல் விட்டு திரும்ப வேண்டும். மீறல் என்னென்ன மீறல் நமக்குள்ள இருக்கு? நம் உள்ளத்தை அலசி பார்ப்போம். ஆண்டவர் நீ திரும்பமா, இயேசுவே எனக்குள்ள கோபம் இருக்குப்பா, எனக்குள்ள மீறுதல் இருக்குது. ஆண்டு மீறுதல்னா கோபம் தெரியும், தெரியாது யாருக்கும் இல்ல, தெரியும். அது திரும்பி திரும்பி கோபப்படுறோம். கசப்பு வெறுப்பு வரக்கூடாதுன்னு தெரியும், திரும்பி திரும்பி அந்த கசப்பு என்னதான் அறிக்கிடுவோம். அதைத்தான் திரும்பி சொல்லுவோம். அவங்க இப்படி சொல்லிருக்க சொல்லிட்டாங்கல்ல, நான் எப்படி அவங்க கிட்ட சமாளிக்க முடியும்? சொல்லிடுவோம், நல்ல கசப்பெல்லாம் மாத்துங்க ஆண்டவரே, நான் இதை செய்யக்கூடாது, நான் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவோம். திரும்ப கொஞ்ச நேரம் அவங்க நீ இப்படி சொல்லிட்டா நான் எப்படி இப்படி செய்ய முடியும்? அதுதான் மீறுதல். தெரிஞ்சு செய்யறதுதான் மீறுதல். பொய் சொல்லான்னு தெரியும், பொய் சொல்லிட்டே இருப்போம். ஆண்டவரே பொய் கூடாதுன்னு செப்பிச்சுட்டு போவோம். கொஞ்ச நேரத்தில் நம்மளை அறியாமே தாராளம் பொய் சொல்றோம். அதான் ஆண்டர் உள்ளது உள்ளதென்றோ இல்லதென்றோ சொல்லுங்க. அதுக்கு மிஞ்சினதெல்லாம் தீமையினால உண்டாயிருக்கும். அதுதான் மீறுதல் விட்டு திரும்ப வேண்டும். கர்த்தர்தல் திரும்ப வேண்டும். கர்த்தர் உங்களை என்னை அதுதான் எதிர்பார்க்கிறார். கர்த்தரை விட்டு திரும்ப வேண்டும். ஓசியல சொல்றாரு, என்னிடத்தில் திரும்புங்க, தயையும் நாயத்தையும் கை கொண்டு இடைவிடாம நம்பிக்கை. தேவன் மேல என்ன செய்யுங்க? நம்பிக்கையா இருங்க. தயை என்ன? மற்றவங்களுக்கு நன்மை செய்யறது தயை. வாசித்து பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் 19:22.
1: நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை.
0: நன்மை செய்யணும்னு மனசுக்குள்ள கொண்டிருக்கிற ஆசைதான் தயை. தயைன்னு ஒரு ஒண்ணு இல்ல. நன்மை செய்யணும், மற்றவங்களுக்கு அதை செய்யணும், இதை செய்யணும், என்னால முடிஞ்சிருக்கிற முடிஞ்ச உதவி செய்யணும். உள்ளத்துல ஒரு ஆசை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் தயை. அல்லேலூயா. தயைன்னு என்ன? தயைன்னு என்ன சொல்லுங்க? என்ன தயைன்னா? நன்மை செய்ய ஆசை இருக்குதான் தயை. இங்க சொல்றாரு, தேவனிடத்தில் திரும்புங்க. எப்படி திரும்பணுமா? தயையும் நியாயத்தையும் கை கொண்டு தேவன் என்ன செய்யுங்க? இடைவிடாம நம்பிக்கை. நான் என்ன பாருங்க, சங்கீத புஸ்தகம் 19:9.
1: கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள்
0: உண்மையும்
1: அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது.
0: கர்த்தர் நான் என்னதான்? உண்மையா? அனைத்து நீதி தான். நம்ம உண்மையா இருந்தாவே அதுதான் நியாயம். நம்ம பேசையில சொல்ல போனா கர்த்தர் திரும்பி என்ன செய்யணும்? நமக்கு எல்லாருக்கும் நன்மை செய்யணும். உள்ளத்துல ஒரு ஆசை, ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில் உண்மையா இருந்தா உண்மையா இருந்து கத்திரிட்ட என்ன செய்யுமா இடப்படாம நம்பினீங்கன்னா கத்திரவங்க நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அதான் கத்திரி சொன்னார், நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயம் உனக்கு முடிவுண்டு. முத என்ன செய்யணும், உன் வழிய கத்திரத்துல ஒப்பி வித்து அவர் மேல நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா. அவர் முழுமையா ஒப்பிட்டு அவர் மேல நம்பிக்கை இருக்கணும். அவர் எப்படி நம்பணும், மனப்பூர்வமா நம்பணும். நம்ம நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும், நம்ம அவைங்களை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன செய்யணும், நீதியின் பழியை செலுத்தி கர்த்தரத்துல நம்பிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப என்ன நம்ம ஆண்டவர் கேட்கணும், நொறுங்குண்ட இருதயத்தை நறுங்குண்டாவே தாங்கன்னு கேட்கணும். நீங்க நொறுங்குண்ட இருதயமும் பன்னிந்து ஆவி உங்களுக்கு இருக்கா, கர்த்தர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்பதான் கர்த்தர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. சிறுமைப்பட்டு நொறுங்குண்டு இருக்கிற நொறுங்குண்டு வசனத்து நடுங்கிறவங்களை கர்த்தர் என்ன செய்வார், நோக்கி பார்ப்பார். கர்த்தர் நம்ம சொல்ற நான் படுற கஷ்டம் கர்த்தருக்கு தெரியுதா, அவர் கண்ணே தெரியல. எத்தனை பேர் சொல்ற இல்லையா, அவர் சொல்றாரு என் நொறுங்குண்டு என் வசனத்து நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன்னு சொல்றாரு. நொறுங்குண்டு உள்ளவங்களுக்கு இருக்கா, கர்த்தர் கேளுங்க, ஆண்டவரே நொறுங்குண்டு உள்ளத்தை எனக்கு தாருன்னு சொல்லி கேட்போம். அல்லேலூயா. கடைசியாக சங்கீத புஸ்தகம் 26:1
1: கர்த்தாவே
0: கர்த்தாவே
1: என்னை நியாயம் விசாரியும்,
0: என்னை நியாய விசாரியும்,
1: நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன்,
0: நான் உத்தமத்திலே நடக்கிறேன்,
1: நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன்.
0: அப்ப சங்கீதர் சொல்றார், உத்தமத்தில் நடக்கிறேன், கர்த்தரை நம்பி இருக்கிறேன்,
1: ஆகையால்
0: ஆகையால்
1: நான் தள்ளாடுவதில்லை.
0: நான் தள்ளாடு உத்தமத்தில் நடக்கிறேன், ஆண்டவரே நான் உண்மை நம்பியிருக்கேன். அதான் என்ன செய்ய மாட்டேன், தள்ளாடுவதில்லை. என்னைக்கு அவங்க விழுந்து போவாங்க, என்னைக்கு தான் அவங்க விழுந்து கட்டாயம் ஒரு நாளைக்கு விழுந்துருவாங்க அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. சங்கீதக்காரர் சொல்றாரு, தள்ளாடவே மாட்டேன், என்ன பிரச்சனை நான் விழமாட்டேன், என்ன பிரச்சனை கர்த்தரையே கைவிட மாட்டாரு, நான் உத்தமத்திலேயே நடக்கிறேன். அதனாலதான் சங்கீதக்காரருக்கு செவிக்கிறார் பாருங்க, 25:21
1: உத்தமமும்
0: உத்தமும்
1: நேர்மையும்
0: நேர்மையும்
1: என்னை காக்க கடவுது,
0: என்னை காக்க கடவுது,
1: நான் உமக்கு காத்திருக்கிறேன்,
0: நான் உமக்கு காத்திருக்கேன். உத்தமும் நேர்மையும் ஜெபத்தை பார்த்தீங்களா, நம்ம ஆண்டுட்டு அது வேணும் ஆண்டவரே, இது வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும் கேட்போம். ஆனா சங்கீதக்காரர் செவிக்கிறாரு, கர்த்தாவே உத்தமும் நேர்மையும் என்ன காக்க கடவுது. நம்ம ஒவ்வொரு நாளும் உத்தமத்தில் நடக்கணும் ஆண்டவரே, நேர்மையா இருக்கணும் ஆண்டவரே, உத்தமும் நேர்மையும் என்னை காக்க கடவுன்னு சொல்லி செவிக்கிறார். நம்ம அப்படித்தான் ஜெபிக்கணும், நம்ம வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. 28:7
1: கர்த்தர் என் பலனும்,
0: கர்த்தர் என் பலனும்,
1: என் கேடகமாயிருக்கிறார்,
0: என் கேடகமாயிருக்கிறார்,
1: என் இருதயம் அவரை நம்பி இருந்தது,
0: என் இருதயம் அவரை நம்பி இருந்தது,
1: நான் சகாயம் பெற்றேன்,
0: நான் சகாயம் பெற்றேன்,
1: ஆகையால்
0: ஆகையால்
1: என் இருதயம் களி கூறுகிறது.
0: பாத்தீங்களா, கர்த்தர் நம்பியிருந்த என்ன பெண்மா சகாயம் என்னது, உதவி பெற்றேன். சகாய் சகாய் என்ன, உதவி கிடைக்கும், சகாயம் பெற்ற உதவி கிடைக்கும்.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: என் இருதயம் களி கூறுகிறது,
0: என் இருதயம் களி கூறுகிறது,
1: என் பாட்டினால் அவரை துதிப்பேன்,
0: என் பாட்டினால் அவரை துதிப்பேன். பாத்தீங்களா, கர்த்தர் நம்புறோம்னா நமக்கு சகாயம் கிடைக்கும், நம்ம இருதயம் களி கூறும், பாட்டினால் தேவனை துதிக்க முடியும். அவர் முழுமையா நம்பினீங்கன்னா தான் பாட்டினால் அவர் துதிக்க முடியும். நிறைய பேர் முழுமையா நம்பாதனால தான் அவர் பாட்டினால் துதிக்க முடியல, செவிக்க முடியல, அப்படியே தள்ளாடிறோம். கர்த்தர் முழுமையை நம்புங்க. கர்த்தர் தாவி சொல்றாரு, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், என்ன உத்தமத்திலே இருக்கேன், என் காலை தள்ளாட மாட்டா விட மாட்டாரு, அவர் நம்புறதுனால தள்ளாட மாட்டேன்னு சொல்றாரு. நம்ம அவரே நம்பணும், நம்ம அவர் நம்பி இருந்தா நமக்கு நமக்கு என்ன கிடைக்கும், சகாயம் உதவி கிடைக்கும். அதனால என்ன செய்யுமா, என் இறுதியும் மகிழ்ந்தது பாட்டினால் அவரை துதிப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் பாட முடியல, அருமையானவளை யோசித்து பாருங்க, பாடின குழப்பம் சோர்வு எத்தனை பேருக்கு வருது, எத்தனை பேர் முழு மனதோட பாட முடியல. சங்கீதக்காரனும் இருக்க வாசித்தரலாம், சங்கீதம் 28:7
1: கர்த்தர் என் பலனும்,
0: கர்த்தர் என் பலனும்,
1: என் கேடகமாயிருக்கிறார்.
0: கர்த்தர் தான் பலன், உலகத்தை என்ன மாத்திர மருந்து என்ன சாப்பிட்டாலும் அது பலன் இல்ல, கர்த்தர் என் பலன், அவர் கேடகமாய் இருக்கிறார்.
1: என் இருதயம்,
0: என் இருதயம்
1: அவரை நம்பி இருந்தது,
0: அவரை நம்பி இருக்கிறது,
1: நான் சகாயம் பெற்றேன்,
0: சகாயம் பெற்றேன்,
1: ஆகையால்
0: ஆகையால்
1: என் இருதயம் களி கூறுகிறது,
0: என் இருதயம் களி கூறுகிறது,
1: என் பாட்டினால் அவரை துதிப்பேன்,
0: பாட்டினால் அவரை துதிப்பேன். பாத்தீங்களா, அவர் நம்பணும், உங்களுக்கு இருதயம் களி கூறும், உங்களுக்கு சகாயம் கிடைக்கும், உதவி கிடைக்கும், அவர் தான் உதவிச்சு. அதனால்தான் சங்கீதக்காரர் சொல்ல, என் கொத்தாசிரியர் பருவங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிற வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரதுன்றே எனக்கு ஒத்தாசை வரும், அவர்தான் நமக்கு சகாயம் கொடுக்கிற தேவன், அவரையும் நம்ப வேண்டும். 119 சங்கீதம் 66 வசனம்.
1: உத்தம நிதானிப்பையும்
0: அறிவையும் எனக்கு
1: போதித்தருளும்
0: உம்முடைய
1: கட்பணிகளின் பேரில் விசுவாசமாயிருக்கிறேன்.
0: பாருங்க என்ன சொல்றாரு, நம்ம ஆண்டுதான் கேட்கணும். சங்கீதக்காரர் எப்படி கேட்கிற பாத்தீங்களா, உத்தம நிதானிப்பை அறிவு எனக்கு போதித்தருளும். அவர் நம்ம உத்தம நிதானிப்பை அறிவை போதிப்பார். உண்மை நேர்வை நம்மளை காக்கும். நம்ம கர்த்தர் ஒவ்வொரு நாள் நம்ப வேண்டும். நீதிமொழிகள் 23:18
1: நிச்சயமாகவே முடிவு உண்டு.
0: நிச்சயமாக வாழ்க்கைக்கு என்ன உண்டு, முடிவு உண்டு. நம்பிக்கை
1: வீண் போகாது.
0: கர்த்தர் நம்பற அவரை முழுமையா நம்பி வழிய கர்த்தருக்கு ஒப்பித்தவர்கள் நம்பிக்கை காரியத்தை வாக்கிய பண்ணுவார். உங்க கஷ்டத்தெல்லாம் மாத்துவார். மனப்பூர்வமா அவரை நம்புங்க. மனப்பூர்வமா அவர் உங்க சரீரத்தை முழுமையா அர்ப்பணித்து செவிச்சு பாருங்க. நீதியின் பழி அவருக்கு செலுத்துங்க. நொறுங்குண்டு உள்ளத்தோடு அவர் இதில் வாங்க. உங்களிடத்திலிருந்து அவர் வாசம் பண்ணுவார், உங்களுக்கு நோக்கி பார்ப்பார். அலையிலுயா. 3வது என்னது பார்த்தோம், இடவிடாம அவர் நம்பணும். அலையிலுயா. பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். அலையிலுயா. திரும்பமான கத்திரனுக்கு என்ன தர்றாரு, நிச்சயம் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை தேவன் செய்வார். 4வது கத்தர் நம்பறது என்ன செய்யும், சகாயம் பெற்றேன்னு சொல்றாரு சங்கீதக்காரர். உதவி பெற்றேன்னு சொல்றாரு. நம் இறுதியும் கழி பெற முடியும். அவர் பாட்டினால் துதிக்க முடியும். அன்றைக்கு ஒப்பு கொடுப்போமா, அன்றைக்கு அர்ப்பணித்து செவப்படுவோம்.
2: நிச்சயம் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. எப்படியெல்லாம் நாம் நம்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு நல்ல அழகாக பேசினார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ஆம், எப்படி நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும், நாம் எப்படி நாம் நம்மை நாம் ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோம். மனப்பூர்வமாய் நம்மை நாம் ஒப்புவிக்க வேண்டும். மனப்பூர்வமாக நம்மை நாமே ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய சரீரங்களின் பரிசுத்தம் தேவனுக்கு ஏற்ற வழியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதே போல நம்முடைய சரீரங்களை நம்முடைய அவயங்களை அவருக்கு ஒப்புவிக்க வேண்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே, இந்த நாளில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எப்படியாவது இறங்க சொன்ன உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்தவர்கள் நம்பிக்கையாரு, அவரையே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆம், நம்மை நாமே முழுமையாக நம்முடைய வழிகளை மனப்பூர்வமாய் நம்மை நாமே தேவனுக்கு உகந்த ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது நிச்சயமாய் அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எல்லாம் நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். மனப்பூர்வமாய் நாம் ஒப்புக் கொடுப்போம். 2வது நீதியின் பலிகளை செலுத்தி நாம் அவர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். எது நீதியின் பலி, நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு கூட நாம் கர்த்தர் சமூகத்திலே நொறுங்கிய உள்ளத்தோடு கூட நாம் செபித்து பாவங்களை அறிக்கை செய்து நாம் அவரத்தை நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் நம் நம்பிக்கையை கனம் பண்ணி நம்முடைய நம்பிக்கைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். 3வது என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொன்னார். மீறுதலை விட்டு திரும்பி மற்றவர்களுக்கு நன்மை செய்து உதவி செய்து உண்மையாய் இந்த உலகத்திலே நடப்போம் என்று சொன்னார். எந்த நிலையில் விழுந்தோம் என்பது நினைவு கூர்ந்து அவரிடத்தில் திரும்பி மற்றவர்களுக்கு உதவி செய்து உண்மையா இருந்து இடைவிடாமல் கர்த்தரை நம்புவோம் என்றால் நிச்சயமாய் நம் நம்பிக்கைக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். கடைசியாக உன்பை உத்தமமாய் நடந்து நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் தள்ளாடுவதில்லை, என் இதயம் உம்மை நம்பியிருந்தது, சகாயம் பெற்றேன். அர்ப்பணம் செய்வோமா. தகப்பனே, உத்தமம் நேர்மை என்னை காக்கணும், உமக்கு ஒன்பதை உத்தமமான நடக்கணும். ஆண்டவரே, எனக்கு அந்த குருவை அதிகமாய் தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நம் யாவரும் நம்மை நாம் ஏற்பணும் செய்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் கேட்போமா. அந்த நம்பிக்கை எனக்கு தாரும் ஆண்டவரே, உமை நம்பக்கூடிய நம்பிக்கை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த வேலையில கூட எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரே. நேரத்திலும் கொடுக்க தாவே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, யார் யாரெல்லாம் இந்த நேரத்திலே உம்மை நம்பி வந்திருக்கிறாளோ இந்த பிள்ளைகளோட நம்பிக்கையிலே இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. இந்த நாளிலிருந்து நாங்கள் எங்களை முழுமையாக உமக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வழிகளை உமக்கு ஒப்புவித்து உண்மையில் நாங்கள் நம்பிக்கையா இருக்க உதவி செய்யுங்க. மனப்பூர்வமாய் எங்கள் வழிகளை உமக்கு ஒப்புக் கொடுக்க அப்பா நீ கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நீதியின் பலிகளை செலுத்தி தேவனுக்கு ஏற்கும் பொலிகள் நொறுங்குண்டு ஆவிதான் என்று சொன்னீரே. நொறுங்குண்டது நறுங்குண்டமான இருதயத்தை எங்களுக்கு தந்து நாங்கள் அப்ப நறுங்குண்டு உள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து அப்பா உண்மை நம்பக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அதே போல உங்களுக்கு திரும்பி மற்றவர்களுக்கு உதவி செய்து உண்மையா இருந்து இடைவிடாமல் நம்பக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். உத்தமமாய் நடந்தும் நம்பக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்டு தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் ராஜா உங்க குருபையின் கரம் இறங்கி வெறுமடிக்க செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிற பிள்ளை எல்லாரையும் தயவாய் கிருபையாய் ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளத்து நம்பிக்கை பெருக பண்ணுங்க இப்பொழுது கர்த்தாவே. ஒவ்வொரு உள்ளத்து நம்பிக்கை தயவாய் நீ தருமடிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கை எப்படி உள்ளத்தில் வரும் என்று சொல்லி ரோமர் 15:13 வசனம் சொல்லுகிறது. உங்களுக்கு அருளப்பட்ட அந்த பரிசுத்தாவியின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும். இறுதியாக கடைசியாக நம்ம எல்லாம் ஜெபமான போறோம். பரிசுத்தாவியானவரே என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும் ஐயா, எனக்குள்ளே ஒரு நம்பிக்கையை தாரும் என்று சொல்லி நம்ம எல்லாம் பரிசுத்தாவினுடைய வருகைக்காக வாஞ்சியோடு கேட்போமா.
0: ஆண்டவரே உடைய அன்பை எங்களுக்கு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. தேவாவில் நிரப்புங்க, தேவாக்கில் நிரப்புங்க, தேவ பலத்தால் நடக்கட்டுங்க, மகிமையில மூடுங்க, தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஆண்டவரே. தேவாதி தேவனை பலமாய் கிரியை செய்யுங்க, கிரியை செய்யுங்க, கிரியை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க கிரியை செய்தால் எங்களால் என்னப்பா முடியும், ஒண்ணுமே முடியாது ஆண்டவரே. எங்க பலத்தினால் அல்ல, பராக்கிரத்தினால் அல்ல, தேவாதியில முடியும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே, அக்கினி அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் ஒரு நாள் ஊற்றும் ஆண்டவரே. அக்கினியினால் அபிஷேகம் பண்ணுமே அபிஷேகம் பண்ணுமையா. வல்லமேல் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க ஆண்டவரே. உடைய அக்கினால் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க ஆண்டவரே. பலத்த காரியத்தை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிழ்ப்படுத்துங்க ஆண்டவரே. இங்க வந்திருக்க ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, ரச்சிங்க, பசுத்தம் நிரப்புங்க, பக்தி வரத்தை தாங்க, யாதியை நீக்குங்க, நோய் நீக்குங்க, பலவீனத்தை மாற்றுங்க ஆண்டவரே. திருமணமாக குடும்பங்களை திரும்ப நடக்கணும், குழந்தைகளாத குழந்தை பாய் தரணும், சமாளம் மக்கள் சமாளி தரணும், கடன் பிரச்சனை கண்ணீர் வேதனைகள் துன்பங்கள் தொல்லைகள் எல்லாம் நீக்கிருங்க ஐயா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதி உயர்த்துங்க, சிவில சாட்சியில எழுப்புங்க ஆண்டவரே. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரச்சனை மூடி கொள்ளட்டும். மகத்தான காரியத்தை செய்யுங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, வியாதி குணமாக்க, நோயை குணமாக்க, பலியண்ட குணமாக்க, மந்திரம் செய்வனை எல்லாம் உடைத்து போடுங்க, பிசாசுகளை அழித்து போடுங்க, வேலை இல்லாத குடும்பம் வேலை கொடுங்க, திருமணமாக மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத குழந்தை பாய் தரணும், சமாதான மக்கள் சமாதானம், கடன் பிரச்சனை கண்ணீர் வேதனைகள் எல்லாம் மாற்றுமாண்டவரே. அப்பா மே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா தொழில் செய்யற குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசிரியங்க, கேஸ்ல இருக்க மக்களை வெட்டித்தாங்க, வாகன வச்சிரு மக்களை ஆசிரியங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, படிக்கிற பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் நல்ல மதிப்பெண் பாஸ் பண்ண ஆண்டவர, ஒருத்தர் கூட பெயிலா கூட நல்ல மதிப்பெண் ஆண்டவர. கத்தாவே மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிரிந்து குடும்பம் இணைக்கணும், சமாளா குடும்பத்தில் சமான் தரணும், ஆசீர்வாதத்தை அளவு இல்லாம கொடுத்துருங்க.
3: அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராக கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கொடுத்து துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள்

நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிறதால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? ரெண்டு நான்கு பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்துதான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்தெடுக்கிறார். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கர்த்தரிக்கிறவேல் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் தான் யூஸ் பண்றாரா? ஒன்னு, ரெண்டு, மூணு, எல்லாத்தையும் யூஸ் பண்றீங்க? இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி, சிஸ்டர் எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள் சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ போட்ட இமேஜ் போட்ட ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கீங்க. இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்க பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் நீங்க பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும் ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகமும் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும்னு விரும்புனீங்கன்னா ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கற எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது. அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ள. தமிழ், ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம்? ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தானே வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தர் அப்படியே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம்னு சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும். மெசேஜிங்க, அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க அது உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்

0: அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
1: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website andofjesus.in. God bless you.

0: கர்த்தர் வேதம் சொல்லுது. அவர் சங்கீதக்காரர் எப்படி இருந்தாரு, அவங்க வேதத்தின் மேல எவ்வளவு பிரியமா இருக்கிற வசனத்தை வாசிக்க, பிரியத்தோட வாஞ்சியோட தாகத்தோட வாசிக்க வேண்டும், வாஞ்சியோட தாகத்தோட வாசிக்க வேண்டும். ஆண்டவரே நீர் என்னோடு பேசும், நீர் என்னோடு பேசும், நீர் என்னோடு பேசணும். ஆண்டவரே நமக்கு பிரியமான லெட்டர் எழுதிட்டாங்கன்னா என்ன செய்வோம், எத்தனையோ தர் வாசு வாசு வாசு பாப்போம் இல்லையா. அப்ப இதை எழுதி கொடுத்தது யாரு, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த வசனத்தை என்ன செய்யணும், வாஞ்சியோட தாகத்தோட வாசிக்கணும். ஈசாக்கு அப்படித்தான் வாஞ்சி தியானமா இருந்தாராம். சங்கீதக்காரர் சொல்றாரு, உன் வேதத்துல எவ்வளவு எவ்வளவு பிரியமா இருந்த அதுதான் என்னுடைய நாள் முழு என்னுடைய தியானம். நீங்களும் தியானிக்கிறீங்களா வசனத்தை, இல்ல ஒரே வசனம் இல்ல ரெண்டு வசனம் வாசித்து விட்டுறம்மா? பைபிள எப்படி இங்க வாஞ்சியோடு வாசிக்கிறீங்க அருமையானவர்களே, உங்க இதயத்தை பாருங்க எந்த அளவுக்கு வாசிக்கிறோம். இதயத்தை நம்ம கேட்டு பார்த்தா தெரியும், வேதத்தை வாசிக்கணுமே, ஐயோ வாசிக்காட்டா ஏதாவது பிரச்சனை ஆயிருமா, ஏதாவது குழப்பாயிருமா, அப்படி வாசிக்கிறோமா? இல்ல என் தேவன் என்னோட பேசணும், என் ஆண்டவர் என்னோட பேசணும். இந்த வசனத்தை வாசிக்கும் போது என் தேவன் என்னோட பேசணும்னு சொல்லி வாஞ்சியோட வாசிக்கிறீங்களா? வேதத்து மேல தாகம் வாஞ்ச இருக்குதா இல்லைன்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எப்படி ஆண்டவர் சங்கீதக்கார சொல்ற வேதத்து மேல எவ்வளவாய் பிரியமா இருக்கிற அதுதான் என் நாள் முழுது எனக்கு தியானம்னு சொல்றாரு. அப்படி ஒரு வாஞ்ச எனக்கு தாரும், அப்படி ஒரு எனக்கு தாகத்தை தாருன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். நிச்சயமா தேவன் நமக்கு அந்த வாஞ்சியை தருவார். அப்படி ஒரு வாஞ்சியோடு வாசிக்க வேண்டும். முதல் ஆபிரகாம தேவன் ஆசீர்வித்தார், ரெண்டாவது ஈசாக்கு தேவன் ஆசீர்வித்தார், மூன்றாவதாக ஆதியம் புஸ்தகம் 32 அதிகாரம் 29 வசனம்.
1: அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும்,
0: உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும்
1: என்று கேட்டான்.
0: அதற்கு அவர்
1: நீ என் நாமத்தை கேட்பானேன்,
0: நீ என் நாமத்தை கேட்பானே
1: என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார்.
0: ஆபிரகாம் பார்த்தா அவர் கீழ்ப்படிந்தாரு, விசுவாசித்தாரு, தேவனுடைய சிநேகிதன் என்ன பட்டாரு. ஈசாக்கை பார்த்த ஈசாக்கு என்ன பண்ணாரு, எப்பயும் தியானம் பண்ணிக்கொண்டே இருந்தார், வேதத்தை தியானம் பண்ணி கொண்டிருந்தார். மூன்றாவது யாக்கோப்பிட்ட என்ன குணம் இருந்து பாருங்க, ஆசீர்வித்தளவு நாம நினைச்ச மாட்டோம், உண்மை போக விட மாட்டேன். 26 வசனம்,
1: நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார்.
0: அதற்கு அவர்
1: நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான்.
0: பாத்தீங்களா, நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன், போக விடவே மாட்டேன். அப்ப போராடி செபிக்கிறது ஒரு கோணம் அவருக்குள்ள இருந்தது. அதேமா 32:25
1: யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன்
0: பொழுது விடியுமளவும்
1: அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவருடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுலுக்கிற்று.
0: போராடி செவிச்சிருக்கிறாரு. எப்படி செவிச்சாரு, போராடி செவிக்கணும். நம்மளும் கூட பாருங்க, நம்ம செபத்தில் செபிச்சிட்டோம் விட்டுட்டோம்னு விட்டுறக்கூடாது, போராடி செபிக்கணும். அன்றைய பாதத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் போராடி செபிக்கணும். செபிக்க முடியாது, சில நாள் எந்திரிச்சா செபிக்க முடியாது. காலையில் செபிக்கும் போது தூக்கம் பலவீனம் அதிகமா இருக்கும், அதை விட்டுறக்கூடாது, போராடி செபிக்கணும். நம்ம போராடி செபிக்கணும் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்திருந்தாரு, அவர் வந்து தேவனை விசுவாசித்தாரு, சிறையினா மாறினாரு. அது மாத்திரல தேவன் அவர் என்ன செஞ்சாரு, ஆசீர்வித்தார். ஈசா கிடைச்சாரு, தேவன் வசந்த பல என்ன எப்படி இருந்தாரா, தியானமா இருந்தார். இவர் யாக்கப்பள்ளி போராடி செபிக்கிறாரு. ஓசியன் புஸ்தகம் 12:4 வசனம்,
1: அவன்
0: தூதனானவரோடே
1: போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி
0: என்ன செஞ்சாரா, கெஞ்சி இருக்கிறாரு. தூதனவருடைய போராடி மேற்கொண்டார். அது மாத்திர நம்ம எதுக்கு சும்மா ஏதோ ரெண்டு வாணிச்சர் ரெண்டு ஜபம் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது, போராடி செபிக்கணும். தூதனாரோட என்ன செஞ்சார், போராடி மேற்கொண்டார். அழுது கெஞ்சிருக்கிறாரு, ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கணும், ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தவர் என்ன செய்ய மாட்டேன், போகவே விடமாட்டேன், அப்படி ஆசீர்வதி போராடி செபிச்சாரு. நம்மளும் நீங்கள் நான் கூட போராடி செபிக்க வேண்டிய ஏதோ ஒரு ஜபம், ஏதோ 10 நிமிஷம் 15 நிமிஷம் செபிக்கிறது இல்ல, நம்ம ஆண்டு ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளனு சொன்னா அந்த உலகத்தை ஆசிரியம் மாத்திரல, நம்ம குடியிருப்பு எங்க இருக்குது, பரலோகத்துல இருக்கு. அப்ப இந்த பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா என்ன செய்யணும், இந்த உலகத்திலேயே நம்ம செவிச்சா தான், அதுக்கு பேர் நம்ம செவிச்சாலும் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகத்திலேயே நம்ம என்ன செய்யணும், போராடி செவிக்கணும். அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, நம்ம குடியிருப்பு பரலோகத்துல தான் இருக்கு இல்லையா, பிலிப்பியர் 3:20
1: நம்முடைய குடியிருப்போ,
0: நம்முடைய குடியிருப்போ
1: பரலோகத்தில் இருக்கிறது.
0: பரலோகத்தில் இருக்கிறது பாத்தீங்களா, நம்ம குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கணும். இந்த உலகத்துல போராடி செபிக்கணும், போராடணும். ஆண்டவர் அவர் அழுது கெஞ்சினாரா, நம்மள அழுது கெஞ்சினோம். நமக்கு ஆண்டவர் என்ன செய்யிருக்காரு, பரிசுத்த பவுல் என்ன எழுதி வச்சிருக்காரு பாருங்க, கொலோசியர் புத்தகம் 4:2
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
0: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்க.
0: பாத்தீங்களா எப்படி பண்ணணுமா, இடைவிடாம நீங்க சொல்ல, இடைவிடாம நீங்களும் வீட்டிலேயே இருக்கீங்க ஜெபம் பண்ணலாம்னு சொல்லுங்க. நாங்களே இப்படி வேலைக்கெல்லாம் போகணும், அங்க போகணும், இங்க போகணும் நினைக்கலாம். வேலை செஞ்சாலும் நம்ம இருதயத்துல கர்த்தரோடு இணைந்திருக்க வேண்டும். நம்ம ஒரு நாளும் கர்த்தரோடு இணைந்து செவிக்கும் போது கர்த்தர் நிச்சயமங்களை ஆசீர்வதிப்பார். இடைவிடாம செவிக்கணும், ஸ்தோத்திரத்தோட செவத்தில் விழித்திருக்கணும். நம்ம செவிக்கணும், இடைவிடாம செவிக்கணும். ஆபிரகாமிட்ட வந்து கீழ்ப்படிந்தாரு, விசுவாசித்தாரு, தேவனை ஆசீர்வதித்தாரு. ஈசாக்கு வசனத்தை தியானித்தாரு. யாக்கோபுட்டு என்ன கொலை இருந்துச்சே, போராடி செபிக்கிற கொலை இருந்துச்சு. அதனாலதான் அவங்களே ஆசீர்வித்தார். அருமையானவர்களே, நம்மளும் தேவனிடத்துல ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும் சொன்னா, நம்மளும் போராடி செபிக்கணும், வேதத்தை வாசிக்கிற மாதிரி தியானிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றா, அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவர் சித்தத்தை செய்யும் போது நிச்சயமா நம்மளையும் ஆசீர்விக்க வல்லவராக இருக்கிறார். 4 தாவீதை பார்க்கிறோம், சங்கீத புஸ்தகம் 21:6
1: அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறீர்.
0: நித்திய ஆசீர்வாதம், ஆசீர்வாதங்களை உள்ளவர் ஆக்குகிறீர். நித்திய ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்திருக்கிறாரு தாவீது ராஜாவுக்கு. அவர் ஒரு நாள் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு, என்ன ஆசீர்விச்சாரா, நித்திய ஆசீர்வாதங்களால் அவரை ஆசீர்வித்திருக்கிறார். ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு, ஆசீர்வதிச்சு அவர் உயர்த்தினார். உங்களையும் என்னையும் நம்மளை ஒவ்வொருத்தரையும் கூட ஆசீர்வதிக்கணும் சொன்னா, நம்மள ஆண்டவரோடு இருக்கணும். தாவீது செய்த இது என்ன பாருங்க, சங்கீத புஸ்தகம் 21:1
1: கர்த்தாவே,
0: கர்த்தாவே
1: உம்முடைய வல்லமையிலே,
0: உம்முடைய வல்லமையிலே
1: ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார்.
0: உம்முடைய வல்லமையில ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார்.
1: உம்முடைய ரட்சிப்பிலே,
0: ரட்சிப்பிலே
1: எவ்வளவாய் களி கூறுகிறார்,
0: எவ்வளவாய் களி கூறுகிறார். ரட்சிப்பு நம்ம பெற்றுக்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரட்சிக்கப்பட்ட என்ன, நம் பாவம் மன்னிக்கப்பட்டோம் ஆண்டவர் சொல்லணும். உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு ஆண்டவர் சொல்லணும். நம்ம கூட பேசணும், ஆண்டவர் கேட்டே இருக்கணும், ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டிருக்கனா இல்லைன்னா எனக்கு ஆம்பிங்க ஆண்டவரின்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் தருவார், பூமிக்குரிய ஆசீர்வாதம் தருவார், உன்னத்துடைய ஆசீர்வாதத்தை நம்மள நிரப்புவார். பரிசுத்தன் அபிஷேகத்தை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும், கத்திட்டு கேட்டு பெற்றுக்கொள்ளணும், போராடி கேட்கணும். ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரை சொல்லி கேட்கணும். அப்போஸ்தலர் நடையின் புத்தகம் 1:8
1: பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது,
0: பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது
1: நீங்கள் பலன் அடைந்து,
0: நீங்கள் பலன் அடைந்து
1: எருசலேமிலும்,
0: எருசலேமிலும்
1: யூதேயா முழுவதிலும்,
0: யூதேயா முழுவதிலும்
1: சமாரியாவிலும்,
0: சமாரியாவிலும்
1: பூமியின் கடைசி பரியந்தமும்,
0: பூமி கடைசி பரியந்தமும்
1: எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார்.
0: எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றால் பாத்தீங்களா, பூமி கடைசி இருந்து சாட்சியா இருக்கும். பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா நமக்கு கத்துக்கு சாட்சியா வாழ முடியும். ஆண்டவர் சொன்னார், படைசி நாள் மாம்சமான யாருமே ஆவிய ஊற்றி வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2:17-18
1: கடைசி நாட்களில்,
0: கடைசி நாட்களில்
1: நான் மாம்சமான யாவர் மேலும்,
0: நான் மாம்சமான யாவர் மேலும்
1: என் ஆவியை ஊற்றுவேன்,
0: என் ஆவியை ஊற்றுவேன். பாத்தீங்களா அருமையானவர்களே, இதுதான் கடைசி நாட்கள். ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்ம இந்த நாள்ல கேட்கணும், ஆண்டவரே மாம்சமான யாவரும் ஆவி ஊற்றுன்னு சொன்னீங்களா, அபிஷேகம் மேல இறங்கட்டும், தேவையான ஆவியானவர் எனக்குள்ள தங்கணும், எனக்குள்ள வாசம் பண்ணும், எனக்குள்ள வாங்கன்னு சொல்லி அவ யாக்க போய் போல நம்ம போராடி செபிப்போமானால் கத்த நமக்கு அபிஷேகத்தை தருவார். அப்பதான் வெளிச்சரி எருசலேமிலையும் யூதியா முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடைசியிருந்தும் தேவனுக்கு சாட்சியான வாழ முடியும். உலகத்திலேயே நம்ம ஆசீர்வதிப்பார். அவர் நம்ம தேவனுக்கு ஆசீர்வத்தில் நிரப்பினார். ஈசாக்கு ஆசீர்வித்து பரவர அவர் பலத்தாரு ஆசீர்விச்சாங்க. பெரிய யாக்கோப்பையும் தேவன் ஆசீர்விச்சார், நம்மள தாவீதுவும் தேவன் ஆசீர்வித்தார். என்ன ஆசீர்வாதம் பாருங்க, 1:17:7 இப்போதும்
1: நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி,
0: நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி
1: சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
1: நீ என் ஜனமாகிய,
0: நீ என் ஜனமாகிய
1: இஸ்ரவேலின் மேல்,
0: இஸ்ரேல் மேல்
1: அதிபதியாயிருக்கும்படி,
0: அதிபதியாயிருக்கும்படி
1: ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை,
0: பாத்தீங்களா தாவீது என்ன செஞ்சார், ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை
1: ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து,
0: ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து
1: நீ போன இடமெல்லாம் உன்னோட இருந்து,
0: நீ போன இடமெல்லாம் உன்னோட கூட இருந்து
1: உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி,
0: உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி,
1: பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு,
0: பெரியோர் நாமத்திற்கு
1: ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கின,
0: ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கின. பாருங்க, ஒரு நாள் தாவீதா இருந்தாரு, இஸ்ரேல் பெரிய ராஜாவாய் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு எத்தனை சத்துரு, சவுல் எத்தனையோ தடவை அவரை கொல்ல பார்த்தாரு, ஆனாலும் தேவனாய் கர்த்தர் அவர் விடவே இல்லை. எல்லா அவருக்கு விரோதமா இருக்கிற மத்த மக்கள் கைக்கெல்லாம் விலக்கி காத்து பூமியில பெரிய ஒரு நாமத்துக்கு ஒத்த நாமத்தை அவருக்கு தரிப்பித்தார். அதே போல நம்மளும் கூட இந்த உலகத்திலேயே நம்ம ஆசீர்விக்கப்படணும், பரலோகத்திலேயே ஆசீர்விக்கப்படணும் சொல்லி நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய பாதத்துல ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கீழ்படியணும். அவரை போல ஆண்டவர் கீழ்படி, ஆண்டவர் என்ன சொல்றாரோ உடனே கீழ்படியும், அவர் விசுவாசிக்கணும். ஈசாக்கு போல தேவனுடைய வசனத்தை தியானிக்கணும், யாக்கோபை போல போராடி செபிக்கணும், தாவீதை போல நம்ம என்ன செய்யணும், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அப்பதான் பரலோக ரட்சிக்கிறது நம்ம போக முடியும். இந்த உலகத்துல நம்ம நிச்சயம் ஆசிரியப்பார், இவ்வளவு ஆசீர்வாதத்துல மென்மேல உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். நம்ம ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் கர்த்தருடைய சித்தம், ஆசீர்வாதத்துக்கு அளவே இல்ல கொடுப்பாரு. ஆனா நம்ம ஆண்டு விட்ட போராடி செவிக்க கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், நிச்சயமா தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார்.
1: நாம் இருந்து நின்று ஆண்டவராய் கர்த்தர் நோக்கி பார்த்து இப்பொழுது அமைச்சவங்களை எடுக்க போகிறோம். கர்த்தர் பெரியவர், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று இன்றைக்கு நமக்கு அருமையான வாக்கு தத்தங்களை அவர் கொடுத்திருக்கிறார். மென்மேலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, ஆசீர்வாதத்தை நாம் ஒருவேளை விரும்பாமல் போனால் இந்த ஆசீர்வாதம் நம்மை விட்டு விலகி போய்விடும் என்று சொல்லி கர்த்தருடைய வேத புத்தகத்தில் நாம் வாசிக்கிட்டோம். 109 சங்கீதம் 17 வசனம் அப்படி சொல்கிறது, ஆசீர்வாதத்தை ஒருவேளை விரும்பலனா அது நம்ம விட்டு என்ன ஆயிருமா, விலகி. சில சொல் ரொம்ப அப்படியே தாழ்மை, ஐயோ எனக்கு வேண்டாம் இதெல்லாம் வேண்டான்னுவாங்க. கர்த்தர் சொல்கிறார், நீ ஆசீர்வாதம் விரும்பலன்னா அது உன்னை விட்டு தூரம் போயிடும். இன்னைக்கு சொல்லுங்க, விரும்பி கேளுங்க, ஆண்டவரே என்னையும் ஆசீர்வதியும். அவர் சொன்னார், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதித்தேன். கர்த்தர் ஆசீர்வித்த 4 விதமான பக்தர்களை நாம் பார்த்தோம். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வித்தார். காரணம், ஆபிரகாம் தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்து, தேவனுக்கு அவர் நல்ல ஒரு சிநேகிதனாய் இருந்து கர்த்தரை விசுவாசித்தபடியினால் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இரண்டாவதாய், ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கிடம் ஒரு சிறப்பு குணம் இருந்தது, அவன் தியானம் பண்ணி கொண்டே இருந்தாராம். ஆம், நாமும் கூட இன்றிலிருந்து சொல்லுவோம், ஆண்டவரே நானும் வேதத்தை இரவு பகலாய் தியானிக்க எனக்கு அந்த கிருபையை தயவாய் தாரும் என்று சொல்லி ஈசாக்கை போல நாமும் தியான புருஷர்களாக, தியானம் செய்யக்கூடியவர்களாக வாழ நம்ம அர்ப்பணிப்போமா. மூன்றாவதாய், யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யாக்கோபிடம் ஒரு சிறப்பு குணம் இருந்தது, அவன் போராடி ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். கண்ணீரோடு கெஞ்சி கர்த்தரிடம் போராடி ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். நாமும் கூட இடைவிடாமல் ஜெபிக்க நம்ம அர்ப்பணிப்போமா. எப்பொழுதா நடந்தாலும், நின்றாலும், அமர்ந்தாலும், படுத்தாலும், எழுந்தாலும் ஜெபிக்கிற அப்படிப்பட்ட ஒரு ஜப ஆவியை தகப்பனே எங்கள் மீது ஊற்றும் என்று கேட்போம். கடைசியாய், தாவீது என்ற பக்தனை பார்த்தோம். தாவீதுக்கு ஒரு ஆசை இருந்தது, கர்த்தருடைய வல்லமையிலே ஒரு மகிழ்ச்சியா இருந்தார், ரட்சிப்பிலே களி கூர்ந்தார். எனவே ஆண்டவராய் கர்த்தர் ஆடு மேய்த்த மனிதனை நார் ஆளுகின்ற ஒரு மாமனிதனாய் மாற்றினார். இன்றைக்கு நாமும் சொல்லுவோம், ஆண்டவர் எனக்கும் வல்லமை தாரும், என்னையும் உடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் என்று சொல்லி அதை திறந்து கேட்போமா.

கர்த்தர் உயர்த்தியெல்லாம் கேட்போம். இன்று முதல் என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, என் தொழிலை என் வியாபாரத்தை ஆசீர்வதிங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல, ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல, யாக்கோபை ஆசீர்வதித்தது போல, பக்தன் தாவீதை ஆசீர்வதித்தது போல எங்களையும் ஆசீர்வதி. எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாமா? அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோமா? அப்ப ஆபிரகாமை போல ஒரு கீழ்ப்படிதல் உள்ளவனாக உமக்கு சிநேகிதர்களா எங்களை வணைந்து கொள்ளும். ஈசாக்கை போல தியானம் செய்யக்கூடியவர்களா, வேத வசனத்தை தியானம் செய்யக்கூடியவர்களா எங்களை மாற்றும். யாக்கோபை போல போராடி ஜெபிக்கின்றவர்களா எங்களை கர்த்தர் மாற்றும். ஆண்டவரே, போராடி ஜெபிக்கின்ற ஒரு இருதயத்தை எங்களுக்கு கர்த்தர் தாரும். ஆண்டவரே, ஆமென். நாம் இதே போல வல்லமையிலே வாஞ்சையா இருக்கணும். உங்க அபிஷேகத்தை நாங்க பெற்றுக்கொள்ளணும். எங்களையும் கூட அபிஷேகம் பண்ணுங்க என்று சொல்லி எல்லாம் பிரார்த்தனை செய்வோமா? தேங்க்யூ லா தகப்பனே. இப்பொழுது எங்களோடு கூட அர்ப்பணம் செய்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் ஆலையிலோ அப்படி ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கி வருவதாக. கத்தோடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொன்னீரே. இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீரே. அந்த ஆசீர்வதிக்கிற கரம் இப்பொழுது உங்க பிள்ளைகள் எல்லாரும் இது கடந்து வருவதாக. யாரையெல்லாம் ஆபிரகாமை போல என்னை மாற்றும், ஒரு கீழ்ப்படிதலாக எங்களை மாற்றும், எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அப்பா சிநேகத்தை உம்மீது ஒரு அன்பை எங்களுக்கு தாரும். ஈசாக்கை போல நான் தியானிக்கணும், வசனத்தை தியானித்துக் கொண்டே இருக்கணும். யாக்கோபை போல போராடி ஜெபிக்கணும். நாம் இதின் போல வல்லமையில வாஞ்சலோ இருக்கணும்னு சொல்லி எங்களோட இணைந்து கேட்டுக் கொண்டிருக்கிறாரோ, இப்போது அப்படி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய கரம் இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக. உங்க வல்லமையின் கரம் எல்லாரும் மீது இயேசுவின் நாமத்தில் இறங்கி வருவதாக. ஆசீர்வதிக்கிற கரம், தொடுகிற கரம், விடுவிக்கிற கரம், உயர்த்துகிற கரம் எல்லாரும் மீது இயேசுவின் நாமத்தில் இறங்கி வரட்டும். உங்க அனாயிட்டி இறங்கி வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா. அர்ப்பணிக்கிற அனைவரையும் ஆசீர்வதிங்க. ஆமா, கடைசியாக நாம் கேட்டது போல, ஆம், தாவீது சொன்னார், ஆண்டவரே வல்லமையில நான் மகிழ்ச்சியா இருக்கணும், உங்க ரட்சிப்புல நான் கழிக்கணும். அவர் ஆசை முழு உலகம் இல்ல, அவர் ஆசை முழு இருந்தது பரலோகம். ஹலேலூயா. பரலோகத்துல இருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். அந்த வல்லமையில அவர் மகிழ்ச்சியா இருந்தாராம். நாமும் சொல்லுவோமா, அப்படிப்பட்ட வல்லமை எனக்கு வேணும். ஏதோ வெறுமையா நான் வந்து போவதில்லை. பரிசுத்தாம் வரும் பொழுது நீங்கள் பலன் பெறுவீர்கள் என்று சொன்னாரே, இப்ப சொல்லலாமா? என் மீது அந்த வல்லமை தாரும், இந்த வல்லமின் அபிஷேகத்தை எனக்கு தரும். வாய் திறந்து சொல்லுங்க, எனக்கு இந்த அபிஷேகம் தாரும். ஆபிரகாமை போல சிநேகிதனா என்னை மாற்றும், ஈசாக்கை போல தியானம் செய்யக்கூடியவனா என்னை மாற்றும். ஆண்டவரே, யாக்கோபை போல போராடி ஜெபிக்க உடைய குருபை தாரும். தாவீதை போல அபிஷேகம் பெற்ற மனிதனாய் மனுஷன் என்னை மாற்றும். இறங்கட்டுங்க வல்லமை, வாய் திறந்து சொல்ல, இறங்கட்டுங்க வல்லமை. இந்த பிள்ளைகள் எல்லாரும் மீதும் வல்லமை கடந்து வரணும்னு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை கடந்து வரட்டும் ஐயா, தகப்பன் எங்க வல்லமை இறங்கி வரட்டும். எல்லாரும் கேட்போம், என நிரப்பும்,

0: மீது
1: அபிஷேகம். அப்ப தாவீது அபிஷேகத்தை பெற்றிருந்தா, ரட்சிப்பை பெற்றிருந்தாரப்பா. எங்களை ரட்சித்தல், எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, வல்லமை படுத்துங்க, அக்கிஞ்சு வாழைய மாற்றுங்க ஆண்டவர். ஒவ்வொருவரையும் பார்க்கட்டும், தரிசிக்கட்டும், மனக்கண்களை திறந்துடுங்க, ஆண்மை கண்களை திறந்துடுங்க ஐயா. தரிசனம் பார்க்கட்டும் ஆண்டவரை, ஒவ்வொரு மக்களும் தரிசனம் பார்க்கட்டும். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளட்டும், தேவனுடைய கிருபை பெற்றுக் கொள்ளட்டும், தேவன வல்லமை பெற்றுக் கொள்ளட்டும். ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஆண்டவரே. மகிமை மூடட்டும், தேவ பிரசனம் மூடட்டும், தேவனுடைய அக்கிரி மூடட்டும், அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க தொடுங்க தொடுங்க. வல்லமை வல்லமை வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஐயா. மகிமை மகிமை மகிமை சீச சீச, தொடும் தொடும் தொடும் தொடும் தொடும் தொடுங்க ஆண்டவரு. ஒவ்வொருவரையும் என்னென்ன பலன்தான் இருக்காங்களோ ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரு. அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அக்கிரி, கர்த்தருடைய மகிமை மூடுவதாக இயேசுவே. தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரு. வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை, அக்கினி அக்கினி கத்தாவே, மகிமை மூடுவதாக, தேவ பிரசரி இறங்குவதாக. ஹல்லேலூயா, ரீகலப ரப லப ரப லப ரப லப, மகிமை மகிமை மகிமை மகிமை, இயேசுவே இயேசுவே இயேசுவே, வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை, இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஆண்டவர். யாருமே வெறுமே போக கூடாது ஆண்டவர். ஒவ்வொரு தொடுங்க ஏசவரே, கெஞ்சி கேக்குற கெஞ்சி கேக்குற ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. ஒரு வயசு எல்லாரையும் தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க. வல்லமை இறங்கட்டும் இப்ப இப்ப இப்ப இப்ப இப்ப இப்ப இறங்கட்டுமே, இப்ப இறங்கட்டும் ஆண்டவர். இப்ப வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை, தொடும் தொடும் தொடும் தொடும் ஆண்டவரை, தொடும் ஆண்டவரை, தொடும் ஆண்டவரை, தொடும் ஆண்டவர். பரிசுத்தன அபிஷேகம் அளவலாம ஊற்றுமைய ஊற்றுமைய ஊற்றுமைய ஊற்றுமாண்டவரை, ஊற்றுமாண்டவர். அப்பா தேவனே தேவனே, இறங்குவீராக இறங்குவீராக, பலத்த காரியத்தை செய்யுங்க, உங்க நாமத்தை மங்கிப்படுத்துங்க. தாகம் தீர்க்கு ஜீவனதியமே, துதிக்கிறமை போற்றுகிறமை வாழ்த்துகிறோம் வணங்குறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு மக்களையும் நீ ஆசீர்வதிக்க முடியாது, செவிக்கிறோம் பலப்படுத்துமையா. ஆபிரகாம் ஆசீர்வித்தீர், ஈசாக் ஆசீர்வித்தீர், யாக்கோபை ஆசீர்வித்தீரப்பா. தாவீதை நித்திய ஆசீர்வாதத்தில் நிரப்புறீர, இங்க வந்திருக்க ஒவ்வொரு நித்திய ஆசீர்வாதத்தில் நிரப்புங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், உன்னத்துக்குரிய ஆசீர்வாதத்தில் நிரப்புங்க ஆண்டவரே. அக்கினில நிரப்புங்க, வல்லமேல் நிரப்புங்க, சகல ஆசீர்வாதம் சம்பூர்ணமா கொடுத்தரல ஆண்டவரே. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரிய தரும் சொன்னீங்களா ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம், மகத்தான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். அன்பின் தகப்பனை ஒவ்வொருவரையும் பலப்படுத்த முடியாது செபிக்கிறோம். என்னென்ன வியாதினால் வந்தாங்களோ ஒவ்வொருவரும் குணமாக்குங்க குணமாக்குங்க குணமாக்குங்கப்பா. உள்ளத்திலேயும் வெளியிறங்கமா அற்புதங்கள் செய்ய முடியாது செபிக்கிறோம். உங்க நாம மட்டும் மங்கிப்படுத்தும், அற்புதம் செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மங்கிப்படுத்துங்க. கர்த்தருடைய கரங்களை தொடட்டும், தொடுங்க தொடுங்க தொடுங்க. உண்மை தரிசிக்கட்டும், மகிமை பார்க்கட்டும், அகத்தியத்தை பார்க்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, ரெண்டு பேராது மூணு பேராது நாமத்தில் எங்க கூடி இருக்கீங்களோ உங்க நடுவில் இருக்கிறேன்னு சொன்னீங்க. நடுவில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மக்களும் அகத்தியத்தை மகிமை பார்க்கக்கூடிய கிருபை தர முடியாது செபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ள முடியாது செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. பலப்படுத்துங்க ஏசப்பா, ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், பரிசுத்தமாகாத மக்கள் பரிசுத்தமாக்கணும். கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ள நீங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க. உங்களை போல உங்களை போல பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. மகத்தான காரியத்தை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரவும் பரத்தில் உண்டாகி ஜோதியின் பிதாவத்தை இறங்கி வருது மாறுதல் வேற்றுமையான எந்த நிலையில் சொன்னீரு. அப்ப என்ன பலம் என்றாலும் குணமாக்கு, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கு, என்ன பலம் என்றாலும் குணமாக்குங்க ஆண்டவரே. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பைத்த தாங்க, சுகப்பிரசத்தை காத்திருக்க மக்கள் சுகப்பிரசை தாங்க ஆண்டவரே. அப்பா கடனால கஷ்டப்படுற மக்களுடைய கடன் அடைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கஷ்டப்படுற ஒவ்வொரு கண்ணீரை தொடங்கி சப்பா, சாபத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. கண்ணீரிலும் வேதனையில் இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. எல்லா முகத்திலையும் கண்ணீரை துடைப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. கண்ணீர் துடைக்க முடியாது செபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். அப்பா தொழில் செய்யற குடும்பங்கள் தொழில் செழிக்கட்டும், நல்ல தொழில் ஆசீர்வாதமார்களும் செழிக்கணும், தலைக்கணும் ஆசிரித்து உயர்த்துங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செழிக்கணும் தலைக்கணும் ஆசீர்வித்து உயர்த்தும் ஆண்டவரே. அப்பா மை ஸ்தோத்திரம், யாப்பேச ஆசீர்வித்த தேவனை காத்த. அப்பா வியாபாரம் செய்யற மக்கள் தொழில் செய்யற மக்கள் ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் கேசில வெற்றி கொடுங்க, கேசில இருந்து விடுதலை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். அருமை பிதாவே மை ஸ்தோத்திரிக்க துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் ஐயா. அண்டவேமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும், சமாளாத குடும்பத்தில் சமாளத்தை தர வேண்டும். எத்தனை குடும்பங்கள் சண்டை குழப்பங்கள் எல்லாம் மாற்றி போடுங்கப்பா. சிறு பிள்ளைகளை ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலையும் ஆற்றலையும் பக்தியிலையும் தேவ கிருவையிலையும் தேவ அபிஷேகத்தில் நிரம்பியிருக்கத்தக்கதா கிருவை தாரும். அண்டவரேமை துதிக்கிற வாலிபர்களை தொடுங்க, வாலிபர்களை தொடுங்க அண்டவரே. உன்னதாவில் நிரப்புங்க, தேவ பிரசனத்தால் நிரப்புங்க. பெரியவங்களை தொடுங்க, பெரியவங்களை ஆசீர்வித்து உயர்த்த முடியாச்சு வைக்கிறோம். எல்லார் உள்ளத்திலையும் அப்பா எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் உண்மை போல எங்களை பரிசுத்தமாய் மாற்றும் ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க, பொறுப்படுத்திக்கோங்க. எல்லார் பேரையும் சீஃப் மினிஸ்டர் எழுதிக்கோங்க ஏசப்பா. எல்லா துதி கனமாக்கி முக்கிய சொல்கிறோம்
0: அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asmincaram@gmail.com. Our website

0: ஆதியாம் புஸ்தகம் 17:1
1: நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்.
0: நம்ம தேவனாய் கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சர்வ வல்லமுள்ள தேவன். எல்லா வல்லமையும் அவர்கிட்ட இருக்குது. வியாதியை குணமாக்குற வல்லமை மாத்திரல, நம்மளை ரட்சிக்கிறது மாத்திரல, நம்மளுக்கு எந்த பலவீனாலும் குணமாக்குறது மாத்திரல, நமக்கு ஆறுதல் படுத்துற தேவன், நமக்கு எல்லா உதவியும் அவரால் செய்ய முடியாது. நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நம்மளை உருவாக்கின தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையால் மாற்ற முடியும், திருமணமாக மக்கள் திருமணம் நடத்த முடியும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பாக்கியத்தை தர முடியும், சமான சந்தோஷம் தர முடியும், மகிழ்ச்சியை தர முடியும். நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நிச்சயமா ஆண்டவர் வழிநடத்த வல்லவரா இருக்கிறார். கண்ணி தெரியாத என்னை கூட தேவன் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் சொன்னார், சர்வல்லமுள்ள தேவன் சொன்னார். நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் வழிநடத்த வல்லவரா இருக்கிறார். எளிமையானவர்களே, அது மாத்திர இறைமையான் புஸ்தகம் 10:6
1: கர்த்தாவே,
0: கர்த்தாவே,
1: உமக்கு ஒப்பானவன் இல்லை,
0: உமக்கு ஒப்பானவன் இல்லை,
1: நீரே பெரியவர்,
0: நீரே பெரியவர்,
1: உமது நாமமே வல்லமையில் பெரியது.
0: கர்த்தருடைய நாமம்தான் வல்லமையில பெரியது. ஆமா, அருமையான ஒரு பலவீனம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, ஜீசஸ் எஸ்வே எஸ்வே என்னை குணமாக்கும், எஸ்வே நீ குணமாக்குன்னு சொல்லி கூப்பிடுங்கன்னா நிச்சயமா அந்த ஒரு வல்லமை உங்களை குணமாக்கும். அவர் வல்லமையில பெரியவர், வல்லமையில உயர்ந்தவர். அவர் வல்லமை உயர்ந்தது, வல்லமையில அவர் நாமம் உயர்ந்தது. நீங்க இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்க, அவர் நிச்சயமா உங்களை குணமாக்குவார். எப்படிப்பட்ட பிரச்சனை தான் மாற்றுவார். குடும்பத்துல சமாதானம் இல்லையா, சந்தோஷம் இல்லையா, இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு சமாதானத்தை சந்தோஷம் தருவார். அவர் நாமம் வல்லமையில உயர்ந்தது. இயேசுவின் நாமம் வல்லமையில உயர்ந்தாருமையாருங்களே, நீங்க சொல்லி பாருங்க. கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்க. கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசுவை கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, லட்டு இன்னைக்குன்னு சொன்னா அந்த லட்டை சாப்பிட்டு பார்த்தா தான் அந்த டேஸ்ட் தெரியும். அதே போல இயேசுகிட்ட கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யறாரா இல்ல நீங்களே பாப்பீங்க. இயேசுவை கூப்பிட்டு பாருங்க, அவர் நாம வல்லமையில உயர்ந்தது. கூப்பிட்டு பாருங்க அருமையானவர்களே. சரி, என்னெல்லாம் அற்புதம் செய்யறதுதான் நம்ம சுருக்கமே தியானிக்க போறோம். முதலாவதாக நம்ம பார்க்கிறோம் செப்பனியன் புஸ்தகம் 3:17
1: உன் தேவனாகிய கர்த்தர்,
0: உன் தேவனாகிய கர்த்தர்
1: உன் நடுவில் இருக்கிறார்,
0: நடுவில் இருக்கிறார்,
1: அவர் வல்லமை உள்ளவர்,
0: அவர் வல்லமை உள்ளவர்,
1: அவர் ரட்சிப்பார்,
0: ரட்சிப்பார்,
1: அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து,
0: அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து,
1: தம்முடைய அன்பின் நிமித்தமும்,
0: தம்முடைய அன்பின் நிமித்தமும்
1: அமர்ந்திருப்பார்,
0: அமர்ந்திருப்பார்,
1: அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார்,
0: அவர் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அவர் ரட்சிக்கிறவர், நிச்சயமா உங்களுக்கு ரட்சிப்பார். அருமையானவர்களே, ரட்சிப்பு என்றால் விடுதலை, உங்களுக்கு விடுதலை தருவார். எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை தர வல்லவர். அவர் உங்களுக்கு ரட்சிப்பார். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது 1 Timothy 1:15
1: பாவிகளை ரட்சிக்க,
0: பாவிகளை ரட்சிக்க
1: கிறிஸ்து இயேசு,
0: கிறிஸ்து இயேசு
1: உலகத்தில் வந்தார்,
0: உலகத்தில் வந்தார். பாத்தீங்களா, ஐயோ நான் பாவத்தில் விடுதலை இல்லையே, ஐயோ நான் இவ்வளவு பாவம் செஞ்சிட்டேனே, எத்தனை பேர் உள்ளத்துல போராட்டம், ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேன், நிம்மதி இல்ல, எனக்கு ஆறுதல் இல்ல, இந்த பாவத்துக்கு எங்க போனா நமக்கு விடுதலை கிடைக்கும், எங்க போனா நல்ல சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், நான் இவ்வளவு பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லி கலங்குறீங்களா? ஆண்டவராக இயேசுகிறது கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். 2000 வருஷத்துக்கு முன்னாக தேவாதி தேவன், வானாதி வானவர், எல்லாவற்றையும் உருவாக்கின சர்வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால கன்னி மறைய வயிற்றுல பிறந்து இந்த உலகத்தில் வந்தார். அவரை நோக்கி கூப்பிடுங்க, இயேசுவே என் பாவங்களை மன்னியும், எனக்குள்ள வாரி என் பாவங்களை மன்னி, எனக்கு சமாளத்தை கொடுங்க. நீங்க கேட்டீங்கன்னா ரட்சிப்பார், சமாதானத்தை தருவார், சந்தோஷம் தருவார், உங்கள் பாவத்தில் விடுதலையாக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அருமையானவர்களே, அதுதான் நான் சர்வல்லமுள்ள தேவன் சொன்னார். நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மதத்தா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் மதம் மாறு அப்படின்னு யாரையுமே அவர் சொல்லல. எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, நீங்க கர்த்தர் நோக்கி கூப்பிட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து என் பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியல அவசியம் இல்ல. உங்க மனதில அவர்களுக்கு கூப்பிடுங்க. நீங்க எந்த மதம் மாறு ஒரு அவசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்து நோக்கி நீங்க கூப்பிட்டீங்கன்னா, உங்க உள்ளத்திலிருந்து கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி உங்களுக்கு பெரிய சமாதானத்தை சந்தோஷத்தை தர அவர் வல்லவரா இருக்கிறார். அதான் பாவி ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துல வெளிப்பட்டான்னு வேதத்துல வாசிக்கிறோம். நிச்சயமா உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார். இரண்டாவதாக எழு ரட்சிக்கிறாரா நம்மள, சங்கீத புஸ்தகம் 34:6
1: இந்த ஏழை கூப்பிட்டான்,
0: ஏழை கூப்பிட்டான்,
1: கர்த்தர் கேட்டு,
0: கர்த்தர் கேட்டு
1: அவனை,
0: அவனை
1: அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம்,
0: அவன் இடுக்கங்களுக்கு எல்லாம்
1: நீங்களாக்கி ரட்சித்தார்,
0: நீங்களாக்கி ரட்சித்தார். பாத்தீங்களா, உங்களுக்கு இடுக்கமா, பிரச்சனையா, கண்ணீரா, வேதனையா, எல்லா இடுக்குங்களுக்கு நம்மளை நீங்களாக்கி ரட்சிப்பார். எல்லா இடுக்குங்களுக்கும் நீங்களாக்கி உங்களை விடுவிப்பார், உங்களுக்கு விடுதலை தருவார். அருமையானவர்களே, முதலாவது பார்த்தோம் பாவத்தில் நம்மளை பாவத்திற்கு நம்மளை ரட்சிக்கிறார். பாவத்திலிருந்து நிம்மதி இல்லாமல் சமாதம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருக்கீங்களா? இயேசுவேன் உள்ளத்தில் வாங்க, பாவங்கள்லாம் மன்னிங்க, உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவுங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார். உள்ளத்தில் பெரிய சமாதான சந்தோஷத்தை தருவார். இரண்டாவதாக உங்கள் இடுக்கம் என்ன இடுக்கம், உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஆண்டவராக இயேசுகிறது எல்லா இடுக்குங்களிலிருந்து ரட்சிப்பார். எல்லா இடுக்குங்களிலிருந்து ரட்சிக்க வல்லவராக இருக்கார். இன்னொரு வாசிக்க கேட்கலாமா? 34 ஆறாவது வசனம்.
1: இந்த ஏழை கூப்பிட்டான்,
0: ஏழை கூப்பிட்டான்,
1: கர்த்தர் கேட்டு,
0: கர்த்தர் கேட்டு
1: அவனை அவன் இடுக்கணங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார்.
0: உங்க இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சிப்பார். நீங்க கூப்பிட்டீங்கன்னா போதும், அவங்களுக்கு கேட்டுருவார். உங்க சத்தத்தை கேட்டு உங்களுக்கு எல்லா கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் தொல்லைகளிலும் இருந்து உங்களை நீங்களாக்கி ரட்சிப்பார். முதலாவது பார்த்தோம் நம்ம ரட்சிக்கிற தேவன். இரண்டாவதாக யூதா, அதுல ஒரே அதிகாரம் தான் இருக்கு, 24 வசனம்.
1: வழுவாதபடி உங்களை காக்கவும்,
0: வழுவாதபடி உங்களை காக்கவும்
1: தமது மகிமையுள்ள,
0: தம்முடைய மகிமையுள்ள
1: சன்னிதானத்திலே,
0: சன்னிதானத்திலே
1: மிகுந்த மகிழ்ச்சியோட,
0: மிகுந்த மகிழ்ச்சியோட
1: உங்களை மாசற்றவர்களாய்,
0: உங்களை மாசற்றவர்களாய்
1: நிறுத்தவும்,
0: நிறுத்தவும்
1: வல்லமையுள்ளவரும்,
0: வல்லமையுள்ளவரும். பாத்தீங்களா, உங்களை வழுகாதபடி காக்கவும் கத்துடைய சன்னிதானத்தில் மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமுள்ளவர். சர்வல்லமுள்ளவர் முதல்ல நம்ம ரட்சிக்க வல்லமுள்ளவர், ரெண்டாவது மாசற்றவளை நிறுத்த நம்மளை வல்லமுள்ளவர், மகிமுள்ள சன்னிதானத்துல நம்மளை கொண்டு நிறுத்த வல்லமுள்ளவர். பிலிப்பியர் புஸ்தகம் 2:15 வசனம்.
1: போனலும்
0: மாறுபாடுமான
1: சந்ததியின் நடுவிலே
0: குற்றமற்றவர்களும்
1: கபடற்றவர்களும்
0: தேவனுடைய
1: மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு.
0: பாத்தீங்களா, தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா இருக்கும்படிக்கு நம்மளுக்கு என்ன செய்யறாரு, நம்மள மாசற்ற பிள்ளைகளா இருக்கும்படிக்கு நம்ம மாற்றவர் வல்லவரா இருக்கிறாரு. யூதா 1:24
1: வழுவாதபடி உங்களை காக்கவும்,
0: வழுவாதபடி உங்களை காக்கவும்
1: தமது மகிமையுள்ள,
0: தம்முடைய மகிமையுள்ள
1: சன்னிதானத்திலே
0: மிகுந்த மகிழ்ச்சியோட,
1: உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும்.
0: பாத்தீங்களா, நம்மள மாசற்றவர்களாய் நிறுத்தவும்
1: வல்லமை உள்ளவரும்,
0: வல்லமுள்ளவர் மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமுள்ளவர், நம்மள மாசற்றால் நிறுத்த வல்லமுள்ளவர். அதன் பிலிப்பியர் மாசிக்கு கேட்டோம் 2:15 வசனம். மாசற்றவர்களாய் நிறுத்துறதுதான் தேவனாய் கர்த்தர் வல்லவரா இருக்கிறாரு. அது சர்வல்லமுள்ள தேவன் சொன்னார். முதல் நம்ம ரட்சிக்க வல்லமுள்ளவர், ரெண்டாவது மாசற்றவளா அவர் சன்னிதானத்தை நிறுத்த வல்லமுள்ளவரா இருக்கிறார். அது மாத்தல 2 பேதுரு 3:14 வசனம்.
1: ஆகையால்
0: பிரியமானவர்களே,
1: இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும்,
0: எப்படி இருக்கணும் பாருங்க, இவை வர காத்திருக்க நீங்கள் கரையற்றவர்களும்
1: பிழை இல்லாதவர்களுமாய்
0: சமாதானத்தோடு
1: அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள்.
0: சன்னதியில் காணப்படும் எப்படி இருக்கணும், கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும் அவர் சன்னிதில் என்ன செய்யணும், கரை இல்லாம பிழை இல்லாம இருக்கிறதுக்கு சமானத்தோடு அவர் சன்னிதானத்தை காணப்படுங்க. எப்படி இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். நம்மளை மாசற்றவளை நிறுத்ததான் அவர் வல்லமுள்ளவர். நம்ம கரை இருக்கக்கூடாது, பிழை இருக்கக்கூடாது. தேவ சன்னிதானத்துல சமானத்தோடு காணப்படுறதுக்கு நம்ம எப்போதும் ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனோட சமானமா இருக்கணும், மற்றவங்களோட சமானமா இருக்கணும், நம்ம உள்ளத்துல நம்ம சமானம் இருக்கணும். அப்பதான் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது நம்ம நினைச்சவரை மாசற்றவளை நிறுத்த அவர் வல்லமுள்ளவரா இருக்கிறாரு. அவர் வல்லமுள்ள தேவன் முதல் நம்ம ரட்சிக்கிறாரு, ரெண்டாவது மாசற்றவர்களா சன்னிதானத்தை நிறுத்த அவர் வல்லமுள்ளவர். மூன்றாவதாக வேதத்துல வாசிக்கிறோம் 1 Corinthians 6:14 வசனம்.
1: தேவன் கர்த்தரை எழுப்பினாரே
0: நம்மையும்
1: தமது வல்லமையினாலே
0: எழுப்புவார். நம்மளை எழுப்புவார். ஆண்டவரே இயேசுக்கு பிதாவாகிய தேவன் எப்படி எழுப்பினாரோ அதே போல உங்களையும் என்னையும் எழுப்பார். நம்மளை எழுப்பவர் வல்லவரா இருக்கிறார். நம்மளை அவதான் நான் சர்வல்லமுள்ள தேவன் சொன்னார். உங்களையும் என்னை எழுப்ப வல்லவரா இருக்கிறார். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மரித்து 3 பிதாவை தேவன் எழுப்பினாரு. உங்களையும் என்னை எழுப்ப வல்லவரா இருக்கிறார். அதான் நான் சர்வல்லமுள்ள தேவன் சொன்னார். நான் முதலாவது உங்களுக்கு சொன்னேன், அவரால் எல்லாமே செய்ய முடியும். அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. நம்மளை எழுப்ப வல்லவரா இருக்கிறார். எதுல இருந்து எழுப்புறாரு பாருங்க, ரோமருக்கு நிறுவம் 8:11
1: அன்றியும்
0: இயேசுவை
1: மரித்தோரிலிருந்து
0: எழுப்பினுடைய ஆவி
1: உங்களில்
0: வாசமாயிருந்தால்
1: கிறிஸ்துவை
0: மரித்தோரிலிருந்து
1: எழுப்பினவர்
0: உங்களில் வாசமாயிருக்கிற
1: தம்முடைய ஆவியினாலே
0: சாவுக்கேதுவான
1: உங்கள் சரீரங்களையும்
0: உயிர்ப்பிப்பார். பாத்தீங்களா, ஒருவேளைக்கு டாக்டர் கைவிட்டிருக்கலாம், இது நிமர் ஒண்ணுமே செய்ய முடியாது நினைச்சிருக்கலாம், கேன்சர் இருந்திருக்கலாம், உங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் டாக்டர்ஸ் கைவிட்டிருக்கலாம், சாவுக்கு ஏதுவான சரீரத்தையும் உங்களை எரிச்சி உயிர்ப்பிப்பார். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அதான் சொன்னார், நான் சர்வல்லமுள்ள தேவன், நிச்சயமா உங்க சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிப்பார். கலங்க வேண்டாம், உங்க கண்ணீரை தொடச்சிக்கோங்க. உங்க சரீரத்தில் என்ன வியாதி இருந்தாலும், சுகரா இருக்கலாம், அல்லாட்டி டயர்டா இருக்கலாம், கொலாஸ்ட்ரலா இருக்கலாம், பிபி அதிகமாயிருச்சா, உங்கள் வாழ்க்கையில என்ன வியாதிகள் பலவீனம் அதிகமா இருக்கோ, கர்த்தர் சாவுக்கு வியாதியான வியாதியும் வியாதியில கஷ்டப்படுதான் உங்கள் ஆத்மா உங்க சரீரத்தை உயிர்ப்பிப்பார். நிச்சயமா உயிர்ப்பிக்கிறது உறுதி. அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. நிச்சயமா உயிர்ப்பிப்பார். ஐயோ, நான் சோர்வா இருக்கிறேன், என் சோர்விலிருந்து விடுதலை தர முடியுமா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே, நான் வாழ்க்கையில அதிகமான சோர்வு என்னால செபிக்க முடியல, என்னால துதிக்க முடியல நினைக்கிறீங்களா, உங்கள் சோர்விலிருந்து உயிர்ப்பிப்பார், உங்களை எழுப்புவார். நீங்க என்ன எந்த எதை குறிச்சி சோர்ந்திருக்கீங்களோ ஆண்டவராய் இயேசுக்கு உங்களை நிச்சயமா உயிர்ப்பிப்பார். அவர் சர்வல்லமுள்ள தேவன், நிச்சயமா உயிர்ப்பிப்பார், உங்களை எழுப்புவார். சோர்வில் இருந்து இருக்கிறவங்களை எழுப்பி செவிக்க வைப்பார், துதிக்க வைப்பார், உங்களை தேவனை ஆராதிக்க வைப்பார். ஆகாயம் புஸ்தகம் 1:14
1: பின்பு கர்த்தர்
0: செயல்திலேயின் குமாரனாகிய
1: செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோசதாக்கின் குமாரனாகிய
0: யோசுவா என்னும்
1: பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும்
0: ஜனத்தில் மீதியான
1: எல்லாருடைய ஆவியையும்
0: எழுப்பினார்.
1: அவர்கள் வந்து
0: தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய
1: கர்த்தருடைய ஆலயத்திலே
0: வேலை செய்தார்கள். உங்களுடைய ஆவியையும் எழுப்புவார். சோர்வா, உங்கள் வாழ்க்கையில கவலையா, துக்கமா, பாரமா, ஐயோ நீ செவிக்க முடியல, துதிக்க முடியல, இனிமேல எந்திரிப்பனா, இனிமேல் நான் ஊழியம் செய்ய முடியுமா, இனிமேல் அவ்வளவுதான் நினைக்கிறீங்களா, உங்களோட ஆவி எழுப்புவார். சோர்வபேல் ஆவி எழுப்பின தேவன் மாறாதவர், யோசுவான் ஆவி எழுப்பினவர் மாறாதவர், அது மாத்திரல்ல மிகுதியான சனத்தினுடைய ஆவி எழுப்பினவர் மாறாதவர், உங்க ஆவி எழுப்புவார். ஊழியம் செய்யற சகோதர சகோதரியே சோர்ந்து போயிருக்கீங்களா, கலக்கத்தினால ரொம்ப சோர்ந்து போயிட்டு இருக்கீங்களா, திருமங்களை தேவனாய் கர்த்தர் உள்ளத்துல வல்லமையாய் பயன்படுத்துவார். செவிக்கு முன்னே தடையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, உங்க தடையில மாற்றி உங்களை வல்லமையாய் செவிக்க வைப்பார். உங்களை தேவன் ஆராதிக்க தேவன் உங்களை பலப்படுத்த வல்லவரா இருக்கிறார். கலங்கவே வேண்டாம். பிதாவாகி தேவன் சொன்னார், நான் சர்வல்லமுள்ள தேவனை சொன்னார். முதலாவது பார்த்த ரட்சிக்க வல்லமுள்ள தேவன், ரெண்டாவது மாசற்றால் அவர் சரியில் நிறுத்த வல்லவர், மூன்றாவதாக எழுப்ப வல்லவர், சாவுக்கு ஏதாவது சரீரமா இருந்தாலும் உங்களுக்கு உயிர்ப்பிப்பார். நிச்சயமா உங்களை செவிக்க முடியாம, துதிக்க முடியாம, ஒளிஞ்சிய முடியாத தடை இருக்கா, எல்லா தடைகளையும் மாற்றி போட்டு உங்களை ஆவியை எழுப்பி உங்களை திரும்பவும் ஒளிஞ்சி வைக்க வல்லவரா இருக்கிறார். கலங்காதீங்க. கடைசியாக லூக்கான் சுவிசேஷம் 1:49
1: வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார்.
0: வல்லமையுடையவர் மகிமையானவர்கள் எனக்கு செய்தார்.
1: அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது.
0: பார்த்தீங்களா, வல்லமை உள்ளவர் மகிமையான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்வார். அது உங்களால அது எண்ணி பார்க்கவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில வல்லமை உள்ளவர் மகிமையான காரியத்தை செய்வார். நீங்க கலங்காதீங்க, உங்க கண்ணீர் துடைச்சிக்கோங்க, பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதை யோபின் புஸ்தகம் 9:10 ஆராய்ந்து முடி பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில செய்ய போறார். கலங்காதீங்க, உங்க கண்ணீர் துடைச்சிக்கோங்க. தேவனாய் கர்த்தர் சொன்னார், நான் சர்வல்லமுள்ள தேவன் சொன்னார். அவர் சர்வல்லமுள்ள தேவன், உங்கள் வாழ்க்கையில ரட்சிப்பிக்க வல்லவரா இருக்கிறார். அது மாத்திரல்ல உங்களை மாசற்றால் அவர் சனிதன நிறுத்த வல்லவரா இருக்கிறார். அது மாத்திரல்ல உங்கள் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். உங்கள் சோர்விலிருந்து எழுப்ப வல்லவரா இருக்கிறார். அது மாத்திரல்ல அவர் வல்ல மகிமையான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்ய போறார். கலங்காதீங்க, அதிசயங்களையும் பெரிய காரியங்களும் வாழ்க்கையில செய்வார். நம்ம அவரை நோக்கி நம்ம சேவம் பண்ணுமா, எங்களான் வாசித்து வழி நடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்ய ஆராய்ந்து முடிய பெரிய கரித்தியும் எண்ணி முடிய அதிசயங்களை செய்கிறவங்க சர்வல்லமுள்ள தேவனாய் கர்த்தாவே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் என்ன தேவையோடு வந்து உட்கார்ந்துருக்கவங்க சன்னிதானத்துல ஆண்டவரே அவங்க தேவைகளான் சந்திங்கப்பா நிறைவேற்றி தர முடியா செவிக்கிற மனிதன் முகத்தை பார்க்கிறா. நீங்க இறுதித்து அறிந்திருக்கிற தேவன் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. கர்த்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்ய தருன்னு சொன்னீங்களே, அவங்களை ஆசீர்வித்து உயர்த்துங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசுரம் மூடிக்கொள்ளட்டும், தேவ கிருபை அவங்களை சூழ்ந்து வழி நடத்த முடியாது செவிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே அப்பாமை ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சித்தொல்லும் அப்பா, உமை அறியாத மக்களும் அறிந்து கொள்ளணும், தெரியாத மக்கள் தெரிஞ்சு கொள்ளணும் அப்பா, உண்மை தேடாத மக்கள் தேடணும், கர்த்துடைய கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளணும். ஆண்டவரே பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா, நானே நல்ல மைப்பன் சொன்னீரே. அன்பின் ஆண்டவரே நீங்க நல்ல மைப்பனாக இருந்து அவங்களை கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவரே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய ஒளி உனக்கு காட்டுவேன், உண்மையிலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி சொன்னீரப்பா, நீர் ஆலோசனை தந்து வழி நடத்துங்க. கர்த்துடைய கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே, அதிக அதிகமா அவங்களை பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. அவங்க வாழ்க்கையில என்ன தேவையோ இருக்கப்பா அந்த தேவையெல்லாம் நீ சந்தித்து நிறைவேற்றி தர முடியாது செவிக்கிறோம் அப்பா, அவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா. அதிகமான அப்பா போராட்டங்கள் வேதனைகள் துன்பங்கள் வாழ்க்கையில காணப்படுற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போடுங்க, எல்லா கஷ்டங்களையும் மாற்றுங்க, எல்லா கண்ணீரையும் தொடங்க, கடன் அடைக்க உதவி செய்யுங்க, கஷ்டத்தை மாத்துங்கப்பா, குடிக்கிற குடும்பத்துல விடுதலையாக்குங்க, வேலை உயர்வை தாரு, வேலை கன்ஃபார்மாக உதவி செய்யுங்க, கஷ்டங்களை மாற்றுங்க, கண்ணீரை தொடங்க, குழந்தை பாக்கியெல்லாம் சகோதரி குழந்தை பாக்கியத்தை தாரும், நீங்க தானப்பா சொன்னீங்க அப்பாமை ஸ்தோத்திரம், கற்பத்தின் கனியோ கர்த்தரால கிடைக்கும் சுகந்திரன்னு சொன்னீங்களே, நீங்க குழந்தை பாக்கியத்தை தாங்கப்பா, நன்மையினால முடிச்சு விட்டு அவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பாமை, நோக்கி கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம், குழந்தை இல்லைன்னு சொல்லி எத்தனை உள்ள உடைஞ்சிருக்காங்கப்பா ஐயா. நீங்க சொன்னீங்களே மலடியே சந்தோஷமான பிள்ளைத்தாச்சியை மாற்றி குடியிருக்க பண்ணுகிறேன்னு சொன்னீங்க தானே, நீங்க செய்ய முடிக்காய் மன்றாடி கெஞ்சுறோம் ஐயா, ஆசீர்வதிச்சு உயர்த்த முடியாது செவிக்கிறோம். தகப்பரே இறங்குங்கப்பா, வேலை இல்லாத குடும்பங்களை வேலை தாரும், திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், வெளிநாட்டு போக முடியலன்னு சொல்லி கலங்குற மக்களுக்கு வெளிநாட்டு போர்க்கொண்டி வழிவாசல் உருவாக்கி தரங்க, தேவையில்லான் சந்திங்கேசப்பா அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவை கெஞ்சுகிறோம் அப்பாமை ஸ்தோத்திரம். தொழிற்சிற மக்களை ஆசிர்வீங்கேசப்பா, வியாபாரஞ்சிற மக்களை ஆசிர்வீங்க, கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க தகப்பனே, நோக்கி கெஞ்சுகிற பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா, குடும்பத்துல சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகளை எல்லாம் மாற்றுங்க, எல்லா குடும்பத்திலும் சமாந்த சந்தோஷம் தாருமையா ஐயாமை துதிக்கிறோம். டைவேஸ் பண்ணிடலாமான்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற அந்த சகோதரன் வாழ்க்கையை கண்ணுக்கி பாருங்க ஆண்டவரே, டைவேஸ் பண்ணாதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, குடும்பம் ஒன்னு சேர்ந்து உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. அருமை ரட்சகராய தெய்வமே மே துதிக்கிறோம், டைவேஸ் பண்ணலான்னு நினைச்சு கொண்டிருக்க சகோதரனே நீர் மனம் திரும்பி குடும்பம் ஒன்னு சேர்ந்து வாழ வேணும்னு சொல்லி கத்தர் விரும்புறான்னு சொல்லிடுங்க ஆண்டவர, சகோதரர் மனம் திரும்பி அந்த குடும்பம் ஒன்னு சேர்ந்து வாழத்தக்கதாக தேவனை கத்தர் அனுக்கர மனம் வெடியாச்சு வைக்கிறோம். ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, சமான சந்தோஷத்தை கட்டளடுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்கப்பா, ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலையும் ஆற்றலையும் தேவ பலத்திலையும் தேவ கிருவிலையும் சிறந்து வழங்க உதவி செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம், எங்களை அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்து நீ நாமத்துல மன்றாடி கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, We have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு

0: உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 6431 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aswinkaram@gmail.com. Our website andajesus.in. God bless you.

0: நீங்க அப்படி இருப்பீங்களா? எந்த சூழ்நிலையும் கர்த்தர் மாத்திரமே சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுக்கு மாத்திரமே சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கட்டாயம் நம்மளை தேவன் உயர்த்துவார். 39வது சங்கீதம் 7வது வசனம்.
1: இப்போதும் ஆண்டவரே,
0: இப்போதும் ஆண்டவரே,
1: நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
0: நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
1: நீரே என் நம்பிக்கை,
0: நீரே நம்பிக்கை. ஹல்லேலூயா. நம்ம சொல்லுமா, இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்து, நீரே நம்பிக்கை. கர்த்தர் தான் நம்பிக்கை. சிலர் வியாதி வந்தா கயிறு கட்ட போவாங்க, சிலர் வியாதி வந்தா அங்க போடுவாங்க, இங்க போடுவாங்க, அது இல்ல. சங்கர் சொல்ற கர்த்தாவே, நீரே நம்பிக்கை, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கேன். கயிறு கட்ட போடுவாங்க, இன்னொரு பிறந்த இன்னொரு பிரச்சனை தான், இன்னொரு இடத்துக்கு ஓடுவாங்க. அருமையானவளே, கர்த்தரே நீங்க நம்பிக்கை கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில உயிர் வரும். முதலாவது நம்ம சேவம் பண்ணுவே தேவன் உயர்த்துகிறார். நம்ம நீதிமான தேவன் நம்மளை மாற்றும் போது நம்மளை உயர்த்துகிறார். மூன்றாவதாக நம்ம தாழ்மையா இருக்கும் போது கர்த்தர் உயர்த்துகிறார். சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துறார். ஐந்தாவதாக அவரே நம்பி அவரே நம்ம செவிக்கும் போது கர்த்தர் உயர்த்துகிறார். நம்ம நம்பிக்கை யார் மேல வச்சிருக்கிறோம்? என்ன வந்து பார்க்கல, ஏதாவது நடக்குதான்னு பார்க்கலாம் இருக்கிறோமா? இல்ல கர்த்தர்தான் என் நம்பிக்கைன்னு சொல்லுவீங்களா? அப்படி சொன்னீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா உங்களை உயர்த்துவார், பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. எழுந்து நல்ல ஒப்பு கொடுக்கலாமா?
2: எல்லாரும் எழுந்து நின்று கேட்ட வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? கர்த்தர் ஒரு மனிதனை தாழ்த்துகிறவர் மாத்திரமல்ல, அவர் அவனை உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா சொல்வோமா? ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவன். எந்த நிலையில் இருந்தாலும், தொழில், வியாபாரம், படிப்பு, இன்னும் நம்முடைய அனைத்து காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தராகிய தேவன் நம் உயர்த்துவேன் என்று இன்றைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்குறைத்தவர் வாக்கு மாறாதவர். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் 5 விதமான காரியத்தை நாம் பார்த்தோம். முதலாவது, அவர் நோக்கி கூப்பிடுகிறவர்கள், அவர் நோக்கி ஜெபிக்கிறவர்கள். தாவீது கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார், கர்த்தர் தாவீதின் தலையை உயர்த்தினார் என்று சொல்லி நாம் கேட்டோம். அப்படி என்றால் என்ன? யார் கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிறார்களோ கர்த்தர் நிச்சயமாய் அவர்களை உயர்த்துகிற தேவன். கர்த்தர் நோக்கி கூப்பிடவில்லை, ஆனால் உயர்த்துகிறார். நீதி ஜனத்தை உயர்த்தும். யாரெல்லாம் நீதிமான்லாம் வாழ்றோமோ, ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ்கிறோமோ, அவர் சொன்ன கட்டளைகளெல்லாம் கீழ்ப்படிந்து அவர் சொன்னதை செய்கிறோமோ, அது நமக்கு நீதியா இருக்கும். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படும் பொழுது நமக்கு நீதி உண்டாகும். நம்முடைய நீதியெல்லாம் கந்தைகளுக்கு தான், ஆனால் இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவும் பொழுது, கர்த்தர் சொன்ன வார்த்தையில் நாம் கேட்டு நடக்கும் பொழுது அது நமக்கு நீதியாக இருக்குமா? ஹல்லேலூயா. அந்த நீதிமானே கர்த்தர் உயர்த்துகிறாராம். மூன்றாவது, தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். நான்காவது, சாந்த குணம் உள்ளவர்களை. மோசே சாந்த குணம் உள்ளவராய் இருந்தார். இயேசு கிறிஸ்து சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருந்தார். சாந்த குணம் உள்ள அந்த ஆவி, அந்த அமைதியின் ஆவியை நாம் பெற்றுக் கொள்ளும் பொழுது சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் கர்த்தரை நம்பினார்கள், ராஜாவின் கட்டளையை தள்ளினார்கள், கர்த்தரை தவிர வேற யாரையும் அவர்கள் வணங்கவில்லை. எனவே கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். ராஜாவின் உள்ளத்திலே பேசி ராஜாவை கொண்டு கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் நம்மை உயர்த்த விரும்புகிறார். அர்ப்பணித்து செவம் பண்ணுவோமா?

ஆம், கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார், காலமெல்லாம் உன் கரம் பிடிப்பார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, அழுதினம் அவரிடம் வாழ்ந்திடுவே, இன்னைக்கு அர்ப்பணம் செய்வீங்களா? ஆலையில் கேட்ட செய்தி நாம கத்தரை கதப்புகிறது சோமனுவோமா? உன் கேட்ட வார்த்தையின்படியே வாழ அர்ப்பணிப்போமா? கேட்ட வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பிரைஸ் அல்லாஹ். எல்லா கண்களையும் மூடி ஜெபம் பண்ணுங்க. நன்றி பரலோக பிதாவே, இன்றைக்கு எங்களை உயர்த்துவதாய் வாக்கு கொடுத்தீரே. கர்த்தர் உயர்த்துகிறவர் என்று சொல்லி கேட்டோம் ஆண்டவரே. அப்ப எங்களையும் நீ உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறாரோ அவர்களை உயர்த்துவீராக. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார் என்று பாடினுமே. எங்களை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என்னை உயர்த்தும் ஆண்டவரே என்று இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது தயவாய் கடந்து வருவதாக, கடந்து வருவதாக, கடந்து வருவதாக. அப்ப அனுதினமும் நாங்கள் ஜெபிக்க, இடைவிடாமல் ஜெபிக்க, இரவு பகலாயமை நோக்கி கூப்பிடுங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்துவீராக, அதற்குரிய கிருபை தருவீராக. தாவீதின் தலையை உயர்த்தின கர்த்தர், எங்கள் தலையை உயர்த்தணும் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. நீதி ஜனத்தை உயர்த்தும் என்று சொன்னீரே, எங்கள் வாழ்க்கையில் ஒரு நீதி உள்ள வாழ்க்கை கர்த்தர் கொடுப்பீராக. உங்க ரத்தத்தினால் எங்களை முற்றிலும் கழுவுவீராக. நீர் சொன்ன அனைத்து கட்டளையிலும் கை கொள்ள சாவதானமா இருக்க நாங்கள் எச்சரிக்கையா ஜாக்கிரதையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறீரே. எங்களுக்கு மன தாழ்மையை கர்த்தர் இன்றைக்கு தயவாய் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறீரே. எங்கள் வாழ்க்கையிலே ஒரு நீடிய சாந்தத்தை தகருமையா என்னிடத்தில் கற்றுக்கொள்ள என்று சொன்னீரே. அப்பா, உம்மிடத்தில் இருக்கிற மன சாந்தமுள்ள அந்த அமைதியுள்ள ஆவி எங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தானியேல் வாழ்க்கையிலே, சாத்ரா மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்க்கையிலே, ராஜாவின் கட்டளையை தள்ளி அவள் வேறு யாரையும் பணிந்து சேவியாமல் என் கர்த்தரையே பணிந்து சேவித்து உம்மை நம்பி இருந்தது போல, இனி வரும் காலங்களில் என்ன உபத்திரம் பிரச்சனை வந்தாலும் நாங்கள் உம்மையே சேவித்து கர்த்தர் ஒருவரைக்கே ஆராதனை செய்ய எங்களை நீர்த்தானே ஆசீர்வதிக்க வேண்டுமா? எங்களை அர்ப்பணிக்கிறோ. இப்பொழுது கர்த்தர் கடந்து வருவீராக. உயர்த்துகிற கர்த்தர் இப்ப இறங்கி வருவாராக. உயர்த்துகிற கர்த்தர், ஆமென், சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை குப்பையில் இருந்தும் உயர்த்துகிற கர்த்தர் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உன் பிள்ளைகளை தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற உன் பிள்ளைகள் மீது கர்த்தருடைய கரம் கடந்து வருவதாக. இப்பொழுது கர்த்தருடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க வல்லமை இயேசுவின் நாமத்தில் இப்படி இறங்கி வருவதாக ஆண்டவரே. அவள் கைவிட செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், இன்னும் எல்லா காரியங்கள், படிப்பு காரியங்கள், எல்லா குடும்ப காரியங்கள், ஊழிய காரியங்கள் எல்லாவற்றையும் இப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. எல்லாருக்கும் ஆமே. தாவீதை உயர்த்துவதற்கு காரணம், கர்த்தர் தாவீதை உயர்த்துவது காரணம், தாவீதுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். கர்த்தர் தானியேலை உயர்த்துவதற்கு காரணம், தானியேலுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் உயர்த்த கர்த்தர் விரும்புகிறார். சொல்லமா, என்னை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. எல்லாம் கூப்பிடலாமா? அல்லேலூயா, வாய் திறந்து சொல்லுங்க. என்னை ஆனந்த தைலத்தினால் அப்பா இப்ப அபிஷேகம் பண்ணுங்க. வெறுமையா வந்து வெறுமையா போக கூடாது ஆண்டவரே. கூப்பிடலாமாவரே, கூப்பிடுங்க. இந்த கடைசி நேரத்தில் கர்த்தர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு செல்லுங்க. அபிஷேகம் யார் யாருக்குள்ளாம் வருமோ அந்த அபிஷேகம் நிச்சயம் ஒரு மனிதனை உயர்த்தி விடும், இடைவிடாமல் ஜெபிக்க வைக்கோ. ஆமென். கர்த்தரையே நம்ப வைக்கோ, கர்த்தரிடம் எப்பொழுதுமே பேச வைக்கோ. பொறுமையுள்ளவனாய், சாந்தமுள்ளவனாய் மாற்றும் அந்த அபிஷேகம் நமக்குள் கடந்து வரும் பொழுது நம்மை மனத்தாழ்மை உள்ளவர்களாக மாற்றும், நீதி நிறைந்த வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக நம்மை மாற்றும். எனவே எல்லாரும் சொல்லுங்க, வாங்க ஆவியானவரே. சத்தத்தை உயர்த்தி ஒரே குரலிலே ஒரே மனதாக கூப்பிடுங்க, கூப்பிடுங்க.

0: ஒவ்வொரு வாழ்க்கையில அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயாமை ஸ்தோத்தரிக்கிறமை ஸ்தோத்தரிக்கிறமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப என்ன வியாதியோட இருந்தாலும் தயவாக இப்போ ஒரு வீசை தொடும் தொடும் தொடும் ஆண்டவரே. வியாதி நீக்கி போடுங்க, வியாதியை நீக்கிருங்க, நோயை நீக்கிருங்க, பலனத்தை நீக்கிருங்க. மந்திரம் செய்வனை எல்லாம் இயேசுகிறிஸ்துல உடைத்து போடுங்க, பிசாசுங்களை அழித்து போடுங்க ஆண்டவரே. கட்டப்பட்ட மக்கள் விடுதலையாக்குங்கப்பா, கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலையாக்குங்கப்பா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை குடுங்க ஐசப்பா. திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத குடும்பங்களை குழந்தை பைத்தை தாரு. சமாளாத குடும்பத்தில் சமான் தாரு. குடிக்கிற குடும்பங்களை விடுதலையாக்குங்க தகப்பனேமே. ஸ்தோத்திரம். சாபத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. தொழில் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க. கர்த்தருடைய நாம மட்டும் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் வாலிபர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லாரையும் தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க. உள்ளத்துல எழுப்புற உயிர்மைக்கே தாரு சுவாமி. ஒவ்வொரு வசனத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து உண்மையை ஏற்றுக்கொள்ளட்டும். சிவுள்ள சாட்சியாய் வாழ கிருபை தர முடியா செபிக்கிறோம். சிவுள்ள சாட்சி சொல்லத்தக்கிற அற்புதங்களை செய்ய முடியா செபிக்கிறோம். அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்ப சிவுள்ள சாட்சி எழுப்புங்க ஆண்டவரே. பெற்ற நன்மையை மறக்காது. சாட்சி சொல்லத்தக்கதாக தேவனாய் கர்த்தர் கிருபை தருவீராக. ஆசீர்வித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்திக்கோங்க. எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் இயேசுவா நாமத்தில் தாழ்மையே கேஜிரோம் பரமபிதாவே, ஆமே.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1-0-4-9-0-1-0-0-0-0-2-2-2-9 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1-3-3-1-0-1-0-0-0-2-6-2-4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நான் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
2: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website...

0: யாசாயின் புஸ்தகம் 60 ஒன்றாம் வசனம் 2 வசனம்.
1: எலும்பி பிரகாசி,
0: எலும்பி பிரகாசி,
1: உன் ஒளி வந்தது,
0: உன் ஒளி வந்தது,
1: கர்த்தருடைய மகிமை,
0: கர்த்தருடைய மகிமை
1: உன்மேல் உதித்தது,
0: உன்மேல் உதித்தது.
1: இதோ இருள் பூமியையும்,
0: இதோ இருள் பூமியையும்,
1: காரிருள் ஜனங்களையும் மூடும்,
0: காரிருள் ஜனங்களை மூடும்.
1: ஆனாலும்,
0: ஆனாலும்
1: உன்மேல் கர்த்தர் உதிப்பார்,
0: உன்மேல் கர்த்தர் உதிப்பார்,
1: அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும்,
0: அவர் மகிமை உன்மேல காணப்படும். எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இத்தனை வருஷமா நீ எப்படியோ வாழ்ந்தோம், எல்லாம் பண்ணோம், கடைசி வினாடியில் வந்திருக்கிறோம். நம்ம எழும்புறோம்னா கர்த்தர் மலை நினைச்சிப்பாரு, பிரகாசிப்பார். அதான் எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது. எழும்ப வேண்டும். எழும்பாம நம்ம உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த வேதம் சொல்லுது, எழும்பி பிரகாசி ஒளி வந்தது. இருள் பூமி காரியில் சனங்களையும் மூடும், உண்மையில கர்த்தர் உதிப்பா, அவர் மகிமை உண்மையில காணப்படும். கர்த்தருடைய மகிமை நம்மள காணப்படணும், அவர் நம்ம மேல உதிக்கணும். என்ன செய்யணும்? எழும்பணும். வீசின் புத்தகம் 5:14 வசனம்.
1: நீ விழித்து,
0: நீ தூங்குற, நீ விழித்து
1: மரித்தோரை விட்டு எழுந்துரு.
0: மரித்தோரை விட்டு எழுந்துரு. கர்த்தர் அப்பது உன்ன பிரகாசிப்பார். இப்ப நம்ம என்ன செய்யணும்? துதிக்காம செவிக்காம இது வரைக்கும் நம்ம எப்படியோ இருந்தோம், இப்ப என்ன செய்யணும்? துதிக்கணும். மரித்தவர்கள் மௌனத்தில் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாங்க, துதிக்க மாட்டாங்க, அவங்க அசதியா அப்படியே இருப்பாங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 3:1 வசனம்.
1: நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய்.
0: உயிருள்ளவன் பெயர் கொண்டிருக்கோம், செத்தவனா இருக்கும். எப்படின்னா, நம்ம துதிக்காம செவிக்காம இருக்கிறோம். இந்த புதிய ஆண்டுல ஒரு புதிய ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நான் இத்தனால அப்படித்தான் ஆண்டவரே, இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன், நான் துதிப்பேன். நான் இனிமேல் இந்த இடத்துலருந்து நான் வீணான பேசி பேசுறவங்க பரியாசம் பண்ணி உட்கார்ந்து தேவையில்லாத பேசி பேசுற மக்கள் மத்தியில என்ன செஞ்சிருப்பேன், எழுந்திருக்க போறேன். எனக்கு இயேசுதான் வேணும், எனக்கு ஏச வேணும் சொன்னா கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு, பிரகாசிப்பிப்பார். அதான் சொல்றாரு, தூங்குற நீ விழுத்து மரித்தோரிட்டு எழுந்துரு, கர்த்தர் உன்ன பிரகாசிப்பிப்பார். அந்த இடத்துட்டு நம்ம எழுந்து வந்தா தான் கர்த்தர் நம்மளை பிரகாசிப்பிக்க முடியும். நம்ம அந்த மக்களோட நம்ம உட்காந்து கட்டாயம் பிரகாசிப்பிக்க முடியாது. கர்த்தர் பிரகாசிப்பிக்கணுமா இல்லையா? கட்டாயம் நம்மள பிரகாசிப்பிப்பார். கல்யாண் புஸ்தகம் 4:2 வசனம்.
1: ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல்,
0: அந்த காரியத்தில வீட்டு எழுந்திருக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, என் நாமத்துக்கு பயந்திருக்க உங்கள் மேல்
1: நீதியின் சூரியன் உதிக்கும்,
0: நீதியின் சூரியன் உதிக்கும்,
1: அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும்.
0: அவர் செட்டைங்களுக்கு என்ன இருக்கும்? ஆரோக்கியம். கர்த்தர் நம்ம மேல உதித்துட்டார்னா நமக்கு என்ன இருக்கும்? ஆரோக்கியம் இருக்கும்.
1: நீங்கள் வெளியே புறப்பட்டு போய்,
0: வெளியே புறப்பட்டு போய்
1: கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள்,
0: கொளுத்த கன்றுகளை போய் வளருவீர்கள். பாத்தீங்களா, நம்ம நீதியின் சூரிய உதிக்கும். நம்ம நீதியின் சூரியன் இயேசுகிறது தான் நீதியின் சூரியன். அவர் நம்மளை உதித்தாருன்னா நமக்கு என்ன இருக்கும்? ஆரோக்கியம் இருக்கும். நம்ம கொளுத்த கன்றுகளை போல வெளியே பெறப்பட்டு போய் நல்ல ஆண்டுக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும். ஹலேலூயா, ஹலேலூயா. எதிரில் எழுந்திருக்கணும். எரேமியன் புஸ்தகம் 8:4 வசனம்.
1: நீ அவர்களை நோக்கி,
0: நீ அவர்களை நோக்கி
1: விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ,
0: விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதையோ, ஐயோ நான் சோர்ந்து போயிட்டேன், நான் சோர்ந்துட்டேன், என் வாழ்க்கையில நிம்மதியே இல்ல, நிம்மதியால சொல்லிட்டு எவ்வளவு நாள் தான் இருக்க போறோம். அதான் கத்துடைய விழுந்தவர்கள் எழுந்திருப்பில்ல. ஒரு காலம் நல்லா நான் செவிச்சேன், ஒரு காலம் பாத்தீங்கன்னா அப்படி செவிச்சேன், இப்படி செவிச்சேன், இப்ப என்னால செவிக்க முடியல. முந்தி காலம் போல பாத்தீங்கன்னா நான் இரவெல்லாம் செவிப்பேன், பகல்லாம் செவிப்பேன், இப்ப என்னால செவிக்க முடியல. இப்படியும் எவ்வளவு நாள் சொல்ல போறோம்? அதான் கத்துடி வேதஞ்சல், விழுந்தவர்கள் எழுந்திருப்பில்ல. இப்ப நம்ம கீழே விழுந்துட்டோம், கீழே விழுந்துட்டு அப்படியே இருப்போம் இல்ல தானே? யாரு பாக்குறதுக்குள்ள என்ன செய்யணும்? எழுந்துச்சுன்னு டப்பா டப்பா டப்பா டப்பா எழுந்திரிச்சிருவோம் இல்லையா? கீழே விழுந்துட்டாலும் யாரு பார்த்து நம்மள என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அப்படி கைய ஊனி எப்படியாச்சும் எழுந்துருவோம். அதுதான் காண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, விழுந்தவர்கள் எழுந்திருப்பது இல்லையோ. ஆமா, எத்தனை நாள் சொல்லுவான், நான் முந்தியில எப்படி எல்லாம் செவிச்சேன், 3 மணிக்கெல்லாம் செவிப்பேன், அப்படி செவிச்சா, அது அது உண்மைதான். இப்ப நீங்க இப்படி சொல்லிட்டு எவ்வளவு நாள் இருக்க போறோம்? இந்த புதிய ஆண்டுல எழுந்திருந்து ஆக வேண்டிய அருமையானவர்களே, பாருங்க, எப்ப பார்த்தாலும் சோர்வு, எப்ப பார்த்தாலும் குழப்பம், எப்ப பார்த்தாலும் யோசனை. இந்த நிலைமை எழுந்திருக்க வேண்டும். கர்த்தராகிய தேவன் ஒவ்வொருவரும் எழுந்திருக்க வேண்டும் சொல்லி விரும்புகிறார். அதுதான் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தும் விசேஷம் 2:5 வசனம்.
1: ஆகையால்,
0: ஆகையால்
1: நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து,
0: நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து
1: மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரிகளை செய்வாய்.
0: ஆதியில் செய்த கிரியை செய்வாய். ஆதியில கத்திருக்க எதெல்லாம் செஞ்சோம், இப்ப ஏன் நம்ம எப்படி இருக்கிறோம்? அதான் இன்ன நிலையில, எந்த நிலையில கத்திரிட்டு பிரிஞ்சீங்க, எந்த நிலையில கத்திர விட்டு பின்வாங்க, நீங்க என்ன விழுந்தா இந்த நிலையில விழுந்தாலும் எந்த நிலையில கத்திரிட்டு பின்வாங்கணும்? எந்த நேரம் கத்திருக்கோம், நமக்கு சம்மதெல்லாம் போயிச்சு, செவிக்க முடியல. செவிக்கும் போது உள்ளம் செதறுது. நீங்க ஸ்தோத்திரன்னு சொன்னீங்க, உள்ளா எங்கேயோ இருக்குது. செவிக்க முடியல, செவிக்க முடியல. நம்ம எவ்வளவு நாள் நம்ம சாக்குப்போக்கு சொல்லிட்டு இருப்போம். அதான் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதம் என்ன சரி, இன்ன நிலையில் விழுந்தா என்று சொல்லி நினைத்து மனந்திரும்பு. எந்த நிலையில விழுந்திருக்கோம், எப்ப நம்ம ஆண்டவர் பின்வாங்க, எந்த காரியம் ஆண்டவர் பிரியமில்லா காரியம் செய்த போது ஆண்டவருக்கு நமக்கு இடைவெளி வந்தது, எப்ப நம்மளால செவிக்க முடியாம போயிருச்சு, அது நினைச்சு நம்ம நினைச்சு வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். இதே மனம் திரும்பல இப்படியே சொல்லிட்டு ஐயம்மா செவிக்க முடியல, மிந்தில அப்படிலாம் செவிப்பேன், இப்படிலாம் செவிப்பேன், இதே சொல்லிட்டு எவ்வளவு நாள் இருக்க போறோம். அதான் என்ன நிலையில் விழுந்தா என்று சொல்லி நினைத்து நம்ம நினைக்கணும். இறுதியத்தை அலசி பார்க்கணும், அலசி பார்த்து நம்ம நினைத்து மனம் திரும்ப வேண்டும். நம்ம ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பணும்னா கத்த நம்மளை நிச்சயமா பிரகாசிப்பார். எழும்பி பிரகாச ஒளி வந்தது, எழும்ப வேண்டும். எந்த நிலை விழுந்தோம், எங்க விழுந்திருக்கோம், எங்க கத்திருப்பீங்களா காரியம் செஞ்சிருக்கோம், எங்க ஆண்டு விட்டு பின்வாங்கணும். உண்மைதான், ஒரு காலம் பிரகாசித்தீங்க, உண்மைதான். இப்ப ஏன் செவிக்க முடியல, அது என்ன காரணம், அதுலேருந்து நம்ம நினைச்சுக்கணும், எழும்ப வேண்டும். நம்ம எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு, எல்லாருக்கும் வேலை இருக்கு, எல்லாருக்கும் வேலை இருக்கு, எனக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனை நாள் நம்ம சாக்கு போக்கு சொல்லிட்டு இருப்போம். என் பிள்ளையில பாக்கணும், எல்லாருக்கும் பிள்ளையில கத்திர கொடுத்துருக்காரு, கற்பத்தின் கனி கத்திரல் கிடைக்கும் சுகந்திரம். எத்தனை நாளைக்கு என் பிள்ளையில பாத்துட்டே இருக்கிறோம் அப்படி இல்ல, கத்திரக்கு உங்களுக்கு பிள்ளையில கொடுத்துருக்காரு, எல்லாருக்குமே பிள்ளையில கொடுத்துருக்காரு. பிள்ளையில நடக்க வேண்டிய வழியில நடத்தி நம்ம என்ன செய்யணும், செவிக்க வேண்டிய நேரத்துல செவிக்க வேண்டும், கர்த்தர் கொடுக்க வேண்டிய நேரம் கர்த்தர் கொடுக்க வேண்டும். கற்பத்தினை யாரு கொடுத்தா, கர்த்தர் தான் கொடுத்தாரு. அந்த கனிகளை பார்க்க வேண்டிய நம்ம பொறுப்பு தான். அதுக்கு அதுக்கு நேரம் கரெக்டா நம்ம வச்சு கர்த்தரையும் தேட வேண்டிய நேரத்துல தேட வேண்டும். நிறைய பேர் கேட்டா பிள்ளைகளால செவிக்க முடியல, எத்தனை நாள் நம்ம சாக்கு போக்கு சொல்லுவோம், யோசித்து பாருங்க. கடைசி நாட்கள், கடைசி வினாடி, கடைசி நாட்கள் இல்ல, இது கடைசி வினாடியில வந்திருக்கும், நம்ம செவிக்க வேண்டும். ஓசியன் புஸ்தகம் 14:1
1: இஸ்ரவேலே,
0: இஸ்ரவேலே,
1: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு,
0: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு,
1: நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய்.
0: நீ ஒரு அக்கிரமத்தினால் விழுந்தாய். நம்ம பாவம் செய்யும் போதுதான் கர்த்தர் விட்டு பிரிஞ்சிடறோம், விழுந்துடுறோம். அப்ப எந்த நிலைமையில விழுந்தோம்? தாவீது ராஜா கேக்குறாரு, ஆமாண்டவரே என் அக்கிரமத்தை சுத்திகரிங்க, நம்ம அக்கிரமத்தால் விழுந்தாய் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்ப ஆண்டவர் எந்த பாவம், என்னுடைய அக்கிரம் என்ன, நான் எந்த இடத்துல விழுந்து, எனக்கும் என் தேவனுக்கும் தெரியும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம உள்ளத்தை தேவன் அறிந்திருக்கிறார். நம்ம விழுந்துட்டா கூட, நம்ம என்ன பாவங்கள் இருந்தா கூட, இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, 51:2
1: என் அக்கிரமம் நீங்க,
0: என் அக்கிரமம் நீங்க,
1: என்னை முற்றிலும் கழுவி,
0: என்னை முற்றிலும் கழுவி,
1: என் பாவம் அற,
0: என் பாவம் அற,
1: என்னை சுத்திகரியும்.
0: ஆமா அருமையானவர்களே, ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரின் அக்கிரமம் நீங்க, என்னை முற்றிலும் கழுவி, என் பாவம் அற கழுவும் ஆண்டவரே. ஆண்டு கர்த்தர் வேதங்கள் இயேசுக்கு ரத்தம் சவள பாவத்தையும் நீக்கி நம்ம சுத்திகரி. என்ன அக்கிரமம், என்ன அக்கிரம், பொருளாசன அக்கிரமா, எத்தனையோ அக்கிரமங்கள் இருக்குது. என்னென்ன பாவத்தில் விழுந்திருக்கோ, எந்த நாள விழுந்திருக்கோ, அந்த நிலைமை இருந்து நம்ம மறந்திருக்க வேண்டும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என் அக்கிரமம் நீங்க, என்னை சுத்திகரிங்கப்பா, முற்றிலுமா என் சுத்திகரிங்க, பாவம் வர கழுமும் ஆண்டவரே, உங்க ரத்தம் என்னை கழுவட்டும், பரிசுத்தமாக்கும். இல்லாவிட்டால் பரலவுக்கு போக முடியாது. இந்த இடத்த விட்டு நம்ம எந்திரிக்காம இருந்தால் இந்த உலகத்துல எப்படி வேணாலும் வரல, என்ன வேணாலும் செய்யலாம். இந்த உலகத்தில் வேச ஒரு நாள் கடந்து போகும். உலகத்துல என்ன வேணாலும் செய்யலாம், எவ்வளவு நாள் என்ன வேணாலும் செய்யலாம், உலகத்தின் வயசு ஒரு நாள் கடந்து போகும். வாசித்து பாருங்க, 1 Corinthians 7:31
1: உலகத்தை அனுபவிக்கிறவர்கள்,
0: உலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
1: அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும்,
0: தகாத விதமாய் அனுபவியாத போலவும்
1: இருக்க வேண்டும்,
0: இருக்க வேண்டும்.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது,
0: ஒரு நாள் உலகத்தின் வேஷம் என்ன ஆயிரும், கடந்து போயிடும். அவ்வளவுதான், ஒரு ஆள் உலகம் கைவிடும். அன்னைக்கு நீங்க என்னதான் ஏண்டேண்டு அழுதாலும் கிடைக்காது. அதனால இன்றைக்கு அதான் என்று சொல்றாரு, விழுந்தவரை எழுந்திருக்கிறையோ, என்ன நேரங்கள் விழுந்தா என்று சொல்லி நினைத்து மனம் திரும்பு. கத்துட்டு கேட்கணும், ஆண்டவரே என்னை கழுவுமாப்பா, கழுவுமாப்பா, கழுவும் ஆண்டவரே. 1 Corinthians 6:11 பாருங்க,
1: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்,
0: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்,
1: ஆயினும்,
0: ஆயினும்
1: கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலும்,
0: கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலும்,
1: நமது தேவனுடைய ஆவியினாலும்,
0: நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும்
1: கழுவப்பட்டீர்கள்,
0: கழுவப்பட்டீர்கள்,
1: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
0: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
1: நீதிமானாக்கப்பட்டீர்கள்.
0: ஆமா அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவினாலும் நம்ம கழுவப்படணும். கழுவப்பட்ட கர்த்தர் நிச்சயம் மாத்துவார். அல்லேலூயா. அதான் சொல்லி எழும்பி பிரகாசி ஒரு மொழி வந்தது. கத்தன்னைக்கு நம்ம மேல ஒரு ஒளியா இருக்க வாஞ்சிக்கிறாரு, நம்ம எழும்ப வேண்டும். இரண்டாவதாக எதிரே நம்ம எழும்ப வேண்டும் பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம்.
1: சோம்பேறியே
0: சோம்பேறியே,
1: நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்,
0: எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்,
1: எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்,
0: எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். பத்தாவது வசனம்,
1: இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும்,
0: இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும்,
1: இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும்,
0: இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும்,
1: இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ,
0: இன்னும் கொஞ்சம் கையை மடக்கி நித்திரை செய்வோம் என்பாயோ. எழுந்து என்ன செய்வோம் பாருங்க, புலம்பல் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம்,
1: எழுந்திரு
0: எழுந்திரு,
1: ராத்திரியிலே
0: ராத்திரியிலே
1: முதல் சாமத்தில் கூப்பிடு,
0: ராத்திரியில முதல் சாமத்தில் கூப்பிடு,
1: ஆண்டவரின் சமூகத்தில்,
0: ஆண்டவர் சமூகத்தில்
1: உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு,
0: இருதயத்தை என்ன செஞ்சிரு, தண்ணீரை போல
1: ஊற்றிவிடு, எல்லா தெருக்களின் முனையிலும்,
0: எல்லா தெருக்களின் முனையிலும்
1: பசியினால்,
0: பசியினால்
1: மூர்ச்சித்து போகிற,
0: மூர்ச்சித்து போகிற
1: உன் குழந்தைகளின் பிராணனுக்காக,
0: குழந்தைகளின் பிராணுக்காக
1: உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு,
0: உன் கைகளை அவரிடத்துல ஏறிடு. பாத்தீங்களா, எழுந்திரு. எப்ப எழுந்திருக்கணும், முதல் சாமத்துல எழுந்திருக்கணும். எழுந்திருச்சு என்ன செய்யணுமா, மூச்சு இல்லாம இருக்கிற மக்களுக்காக கர்த்தருடைய கரத்துல ஏறெடுக்கணும், கர்த்தரை பார்த்து ஏறெடுக்கணும். இவரே எத்தனோ சனங்களும் அறியாதனால எங்கேயோ ஓடுறாங்களே ஆண்டவரே, அவங்களுக்கு நிம்மதி இல்லையா ஆண்டவரே, அப்படிப்பட்ட மக்களுக்காக நம்ம போராட வேண்டும். சீவுள்ள தேவனாய் கர்த்தர் இல்லாதவங்க என்ன செய்யறாங்க, அப்படியே மூச்சித்து கிடக்குறாங்க. அவங்களுக்காக என்ன செய்யணும், தேவனிடத்துல நம்ம கையில ஏறெடுத்து கண்ணீரோடு செவிக்கணும், ஆண்டவரே இந்த சன்னங்க எப்படியாவது ரட்சிக்கப்படணும் ஐயா, எப்படியாவது இயேசுவை அறிஞ்சிக்கணும், எப்படியாவது அறிஞ்சிக்கணும் சொல்லி கர்த்தருடைய பாத்திரம் என்ன செய்யணும், நம்ம கண்ணீரோடு செவிக்க வேண்டும். யோவான் ஐந்தாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் பாருங்க,
1: குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன்,
0: குமாரன் உடையவன் ஜீவன் உடையவன்,
1: தேவனுடைய குமாரன் இல்லாதவன்,
0: குமாரன் இல்லாதவன்
1: ஜீவன் இல்லாதவன்.
0: யாரெல்லாம் கிறிஸ்து இயேசு, அவருக்கு யாராருக்குள்ள கிறிஸ்து இயேசு இல்லையோ அவங்களுக்குள்ள என்ன இல்ல, ஜீவனே இல்ல. ஜீவன் இல்லாதவங்களுக்காக நம்ம கண்ணீர் வடிக்க வேண்டும், அறிமானங்களே அழுது புலம்பி செவிக்க வேண்டும். அவங்களுக்காக கர்த்தர் கரத்துல அவளுக்கு நேராக நம்ம கைகளை ஏறெடுத்து செஞ்சு செவிக்கணும். ஹல்லேலூயா. அதங்க சொல்றாரு எசேக்கியேல் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனம்,
1: நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு,
0: நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு
1: திறப்பிலே நிற்கவும்,
0: திறப்பில் நிற்கவும்,
1: சுவரை அடைக்கவும் தக்கதாக,
0: சுவரை அடைக்கவும் தக்கதாக
1: ஒரு மனுஷனை தேடினே,
0: ஒரு மனுஷனை தேடினே,
1: ஒருவனையும் காணே,
0: ஒருவனையும் காணே. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு சுவரை அடைக்க தக்கதாக ஒரு மனுஷனை தேடி, ஒருவனை கூட காண பாருங்க. மெட்ராஸ்ல எவ்வளவு பெரிய ஆபத்து, கடலூர்ல எவ்வளவு பெரிய ஆபத்து, காஞ்சிபுரத்துல எவ்வளவு பெரிய ஆபத்து, திருவண்ணாமலை மாவட்டத்தில் எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் நியூஸ் கேட்க நினைச்சே பயமா இருக்குது. எங்க பார்த்தாலும் வெட்டு குத்து கொலை கொள்ளை, கணவன் மனைவி கொண்டு விடுறாங்க, மனைவி கணவரை கொண்டு விடுறாங்க. இப்படிதான் நம்ம கேள்விப்படுறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம தேசத்துல நேரிடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் கத்தடி பார்த்தல கண்ணீர் ஓடிச்சு வைக்கணும். அதான் சொல்றாரு சுவர் அடைக்க தக்கதாக ஒரு மனுஷன் தெரியும், ஒருத்தரை கூட காணும். எல்லாம் என்ன செவிக்கிறேன், என் குடும்ப ஆசிரியமா இருக்கணும், என் பிள்ளைய நல்லா படிக்கணும், நல்லா காலேஜ் படிச்சு நல்லா பெரிய ஆளாகணும், நாங்க எல்லாரோட பெரிய ஆளும், இதுதான் நம்ம சவமா இருக்குது. என் பிள்ளைய நல்லா இருக்கணும், அதை தான் செவிக்கிறோம். நம்ம பக்கத்துல எத்தனை சனங்கள் அழிவின் பாதையில போயிட்டு இருக்காங்க, எத்தனை சனங்கள் எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க, ஆண்டு இல்லாம எத்தனை சனங்கள் மறிக்கிறாங்க. எங்க பாருங்க, கார்ல போனா ஆபத்து, வேன்ல போனாலும் ஆபத்து, பஸ்ல போனாலும் ஆபத்து, எத்தனை ஆபத்து வருது. அதுக்காக நம்ம யாரு செவிக்கிறோம், யோசித்து பாருங்க. நம்ம எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தான் நம்ம செவிச்சிட்டு இருக்கிறோம், எனக்கு அது வேணும் இது வேணும் தான் நம்ம செவிக்கிறோம். இத்தனை அழிந்து போற மக்கள் அழிவு இல்ல, எத்தனையோ மக்கள் மறித்து போறாங்க, அவங்களுக்காக யாரு செவிக்கிறது பாருங்க. எனக்கு எங்க டிவி திறந்தவே பயமா தான் இருக்கு, எல்லாமே எங்க பார்த்தாலும் மரணம், கொலை கொள்ளை, வெட்டிட்டாங்க அவங்க குத்திட்டாங்க, அதை தான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட மக்களுக்காக நம்ம செவிக்கணும் அருமையானவரே, செவிக்க வேண்டிய உங்களுடைய உங்களுடைய கருத்துல என் கருத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சபையாக நம்ம ஒவ்வொரு கருத்தர் தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாருமே செவிக்கணும். ஆனா தேசத்தை அழிக்காத வெடிக்கு திறப்பணிக்கு ஒரு மனிதனை தேடின ஒருவனையும் காணும். சொல்லுவோமா, சுவர் அடைக்கத்தக்க ஒருவனை தேடி ஒருத்தருமே இல்ல. ஆண்டவரே நான் செவிக்கிறப்பா, என் தேசத்துக்காக செவிக்கிறேன் ஆண்டவரே, என் தேசத்துக்காக செவிக்கிறேன். பாருங்க, போன வருஷம் மட்டும் 190 பேர் கிறிஸ்தவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. நமக்கு தெரியல கிறிஸ்தவங்களுக்காக நம்ம செவிக்கிறோமா, எதற்காக நம்ம செவோம். அருமையாக யோசித்து பாருங்க, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். 2015 ஆண்டு எத்தனை நன்மைகள், எத்தனை ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கா பெற்றிருக்கிறோம். நம்ம கர்த்தருக்காக என்ன செய்யணும், அதுதான் முதல் என்ன செய்யணும், எழுமி பிரகாசம் ஒளி வந்தது எதிலிருந்து, விழுந்திலிருந்துமே எழுந்திருக்க வேண்டும். ரெண்டாவது எதிலிருந்து எழுந்திருக்க வேண்டும், தூக்கத்திலிருந்து எழுந்து மற்ற மக்களுக்காக நம்ம செவிக்க வேண்டும். மூன்றாவதாக பாருங்க, நம்ம எதிரிந்து எழுப்பு மணிமா பாருங்க, அப்போஸ்தலனின் புஸ்தகம் 11 அதிகாரம் 5-12 வரைக்கும்.
1: நான் யோப்பா பட்டணத்தில்
0: ஜெபம் பண்ணி கொண்டிருந்த
1: போது
0: ஞான திருஷ்டி அடைந்து
1: ஒரு தரிசனத்தை கண்டேன். அது என்னவென்றால்
0: நாலு மூலைகளும் கட்டப்பட்ட
1: பெரிய துப்பட்டியை போல
0: ஒரு கூடு
1: வானத்திலிருந்து என்னிடத்தில் இறங்கி வந்தது. அதிலே நான் உற்று பார்த்து கவனிக்கிற போது பூமியில் உள்ள நாலு கால் ஜீவன்களையும் காட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் ஆகாயத்து பறவைகளையும் கண்டே அல்லாமலும்
0: பேதுருவே
1: எழுந்திரு
0: அடித்து
1: புசி
0: என்று
1: என்னுடனே சொல்லுகிற சத்தத்தையும் கேட்டேன். அதற்கு நான் ஆண்டவரே
0: அப்படி அல்ல
1: தீட்டும் அசுத்தமா இருக்கிற யாதொன்றும் ஒரு காலம் என் வாய்க்குள்ளே போனதில்லை என்றேன்.
0: இரண்டாம் தரமும்
1: வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி
0: தேவன் சுத்தமாக்கினவைகளை
1: நீ தீட்டாக எண்ணாதே என்று மறுமொழி சொல்லிட்டு
0: உடனே
1: செசரியாவிலிருந்து என்னிடத்திற்கு அனுப்பப்பட்ட
0: மூன்று மனுஷர்
1: நான் இருந்த வீட்டுக்கு முன்னே வந்து நின்றார்கள். நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவரோட கூட போகும்படி ஆவியானவர் என்ன கட்டளையிட்டார்.
0: எதை குறிக்கணும்? ஆண்டவர் அறியாத சனங்களுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் பற்றி சொல்லணும். அதுதான் சொல்றாரு. இந்தியாவுக்கு முதல்ல பேதர் புரஜாதி சனங்களுக்கு சொல்ல, முதல்ல யூதர்களுக்கே ஆண்டவர் பற்றி சொல்லிட்டு இருந்தார். இப்ப சொல்றாரு, புரஜாதி சனங்களுக்கு போய் என்ன செய்ய, இயேசுவை பற்றி போய் நீ சொல்லணும் அப்படின்றாரு. அப்ப எழுந்து போ, மூணு பேர் வந்திருக்காங்க, நீங்க கூட எழுந்து போன்னு சொல்லி பரிசுத்தாவினார் வாழ்வு ஏவினாரு. அதே போல நம்மளும் என்ன செய்யணும்? முதல்ல நம்ம எந்த இடத்துல விழுந்தோடு எழுந்திருக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண எழுந்திருக்க வேண்டும். மூன்றாவது எதிர்க்க எழுந்திருக்க வேண்டும் சொன்னா, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு எழுந்திருக்க வேண்டும். எழுந்து போய் சொல்லுன்னு சொல்லி பரிசுத்தாவினர் பேதரோடு பேசினாரு. பேதர் எழுந்து அவரோடு போனார். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? முதல்ல விழுந்த இடத்துல எழுந்திருக்கணும். ரெண்டாவது செவம் எழுந்திருக்கணும். மூன்றாவது நம்ம என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிக்க எழுந்திருக்கணும். நம்ம குடும்பம், நம்ம குடும்ப பிள்ளைகள் இதுவே பார்த்துட்டு இருந்தா எப்ப கத்திருக்கா? நீங்க எதை செய்ய போறீங்க? ஆண்டவர் சொல்ல, அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட. நீங்க ஒண்ணுமே செய்யாம கத்து வரும்போது என்ன வரும்? இந்த உலகத்துல ஒரு நாள் நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துல வரும்போது நீங்க கத்திருக்காக, நான் கத்திருக்கா எதை செய்ய, அதுதான் நம்ம ஆண்டவராக இயேசுக்கிட்டு வரும்போது அந்த பலன் தான் கூட வரும். ஹல்லேலூயா. ரோமர்கள் நிறுவோம் 15:9-11 புரஜாதியாரும்
1: இரக்கம் பெற்றது நிமித்தம்
0: இரக்கம் பெற்று
1: தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள்
0: என்றும்
1: சொல்லுகிறேன்.
0: அந்தபடி
1: இது நிமித்தம் நான் புரஜாதிகளுக்குள்ளே
0: உம்மை அறிக்கை பண்ணி
1: உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. மேலும்
0: புரஜாதிகளே
1: அவருடைய ஜனங்களோடு கூட களி கூறுங்கள் என்கிறார்.
0: மேலும்
1: புரஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள்.
0: எல்லாரும் என்ன செய்யணும்? கர்த்தரை துதியுங்கள்.
1: ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள்.
0: என்று சொல்லுகிறார்.
1: மேலும்
0: ஈசாயின் வேரும்
1: புரஜாதியரை ஆளும்படிக்கு எலும்புகிறவருமாகிய
0: ஒருவர் தோன்றுவார்.
1: அவரிடத்தில்
0: புரஜாதியார்
1: நம்பிக்கை வைப்பார்கள் என்று இயேசு சொல்கிறார்.
0: யார் இயேசு கிறிஸ்து சொல்றாரு? புரஜாதியில என்ன செய்வோம்? மேல நம்பிக்கை, அதான் நம்மள நம்பிக்கை வச்சிருக்கோம். அல்லேலூயா. இப்ப நம்மள போற புரஜாதிகள் தேவன அறியாத மக்களுக்கு என்ன செய்யணும்? நம்ம போய் கர்த்தர பற்றி என்ன செய்யணும்? சொல்லணும். நம்ம பெற்ற இன்பத்தை உலகம் பெற்றுக் கொள்ளணும். நம்ம மட்டும் அதை அடக்கி வச்சிருக்க கூடாது. எல்லாருக்காவும் சொல்லணும். இயேசு கிறிஸ்து பத்தி எல்லாருக்காவும் சொல்லணும். ஊழிக்காரங்க மாத்திர எல்லாருமே எல்லாருக்கும் இயேசு பத்தி சொல்லணும். நம்ம கர்த்தர் நன்மை செய்திருக்காரு, நம்மள தேவன் தெரிஞ்சிருக்காரு. நம்ம எங்கேயோ கடந்தோம், நம்ம தேவன் அவரோட பிள்ளைய மாத்தி இருக்கிறாரு. அந்த அன்பை நம்ம எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லணும். ரோமர்கள் 15:18
1: புறஜாதியாரை
0: வார்த்தையினாலும்
1: செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு
0: அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும்
1: தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர்
0: என்னை கொண்டு நடப்பித்தவைகளை
1: சொல்வதுமல்லாமல் வேறொன்றையும் சொல்ல
0: நான் வேறொன்றையும் சொல்ல துணிவதில்லை. கத்த நம்மளை கொண்டு அற்புத அடையாளம் செய்யணும், வரங்களை பெற்றுக்கொள்ளணும், தேவனோட வல்லமையை நம்ம ஒருத்தரும் பெற்றுக்கொள்ளணும். நம்ம போய் சும்மா ஆண்டவர் பேசி சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நம்ம கர்த்தரோட வல்லமை பெற்று வரங்களை பெற்று நம்ம நிமித்தமா அற்புதங்களை அடையாளம் செஞ்சாதான் கர்த்தர் நம்புவாங்க. நம்ம சொன்னா ஏதோ ஒரு காய்பறி கொடுத்துட்டு வந்துட்டோம், ஏதோ 10 காய்பறி கொடுத்துட்டு அதோட நம்ம திருப்தியா இருக்கக்கூடாது. அருமையானவர்களே, நிறைய பேர் கேட்டா நான் எவ்வளவு காய்பறி கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. அது இல்ல, காய்பறி கொடுத்தத கேட்டு நம்ம திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. கர்த்தரை கொண்டு நம்ம சொல்லணும்னு சொன்னா அவங்க மத்தியில் நம்மளை கொண்டு ஆண்டவர் என்ன செய்யணும், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தாதான் புறஜாதி சடங்குகள் நம்புவாங்க. நம்ம ஒண்ணுமே செய்ய, நம்ம ஒண்ணுமே செய்யாம சும்மா இயேசு கிறிஸ்து போய் சொன்னா நம்ப மாட்டாங்க. கர்த்தரை பத்தி நம்ம கட்டாயம் சொல்லணும், இயேசு அறியாத மக்கள் மத்தியில் சொல்லணும். இங்க ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது ரோமர்கள் 15:21
1: நான் மற்றொருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு
0: கிறிஸ்துவினுடைய
1: நாமம்
0: சொல்லப்பட்டிராத இடங்களில்
1: சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன்.
0: எத்தனை பேருக்கு அந்த நாட்டை இருக்கு? அருமையானவர்களே, உள்ள தலசி பாருங்க. இது வரைக்கும் இல்லைனாலும் இந்த புதிய ஆண்டுல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் என்னவே நினைச்சு சோர்ந்து போயிருந்தேன். அதான் விழுந்தவன் எந்திரிக்கிறதில்லையோ, எந்த அளவிலும் விழுந்தாயிலே சொல்லி மனம் திரும்பி கர்த்தரிடம் எழுந்துட்டு வந்து நம்ம செவிக்க வேண்டும். எத்தனையோ சன்னங்கள் அழிவின் பாதுபட்டு தேசங்கள் அப்படி

0: கடமை நம்ம தேசத்துக்காக செவிக்கணும். மூன்றாவதாக தேவன் அறியாதவர்களுக்காக கர்த்தர் சொல்லும் முடியும். நம்ம என்ன செய்ய வேண்டும்? நாட வேண்டும், நாட வேண்டும். பாருங்க, ஒரு நல்ல ஒரு கடை, ஒரு வியாபாரம் வச்சிருக்காங்க பாருங்க, எத்தனை விளம்பரம் பண்றாங்க, யோசித்து பாருங்க, எவ்வளவு விளம்பரம், வியாபாரத்துக்கு என்னமோ விளம்பரம் பண்றாங்க. நம்ம சீவுள்ள தேவனை பற்றி சொல்ல நாடுறோமா? யாருக்காவது நம்ம சொல்லி இருக்கிறோமா? அருமையானவர்களை சொல்லாட்டா, இந்த 2016 ஆண்டு ஒரு புதிய தீர்மானம் எடுக்க வேண்டும். நம்ம எல்லா நிலையிலும் எழுந்திருக்க வேண்டும். சோறு, பலவீனம், பிரச்சனை, குழப்பம், யோசனை எல்லாவற்றையும் விட்டு எழுந்து தேசத்துக்காக தண்ணீரோடு பொள்ளம்பி செவிக்க வேண்டும். நம் இதயத்தை ஊற்றி செவிக்க வேண்டும். மூன்றாவதாக கர்த்தர் பற்றி அறியாத மக்களுக்கு சொல்ல வேண்டும், சொல்ல நாட வேண்டும், நமக்குள்ள நாட்ட வேண்டும். நமக்குள்ள எத்தனை விருப்பம் இருக்குது? கர்த்தர் பற்றி சொல்ல விருப்பம் இருக்கா? தேவனை பற்றி சொல்லாத இடத்துல அவரை பற்றி சொல்லும் நாட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. அத 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4:2
1: சமயம் வாய்த்தாலும்,
0: சமயம் வாய்த்தாலும்,
1: வாய்க்காவிட்டாலும்,
0: வாய்க்காவிட்டாலும்,
1: ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு,
0: ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும். 10 கைப்பறி கொடுத்துட்டா நிறைய பேர் திருப்தி அடைஞ்சிடற ஆண்டவர் சொல்ல சொன்னாரு. ஒரு 10 கைப்பறி, ஐயா அப்பா நாங்க இவ்வளவு கைப்பறி கொடுத்துட்டு திருப்தி அடைஞ்சிடறோமா? அருமையானவர்களே, அது அல்ல அருமையானவர்களே. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சாக்கரை என்ன செய்யணும்? திருவசனத்தை மற்றவங்களுக்கு சொல்லி ஆக வேண்டும். 10 காய்பறி கொடுக்கறது ஒண்ணுமே இல்ல, திருப்தி அடைக்கும். நம்ம எந்த நிலையில இந்த தேவன் எந்த நிலைக்கு உயர்த்தி இருக்காரு அதை யோசித்து பார்த்தோமா? எப்படிப்பட்ட நிலையில இருந்த இன்னைக்கு தேவன் இந்த அளவுக்கு நம்ம உயர்த்தி இருக்கிறாரு நம்ம சிந்தித்து பார்த்தோமா? சிந்தித்து கத்திருக்கா என்ன செய்யறோம் யோசித்து பாருங்க. தேசத்துக்காக செபிக்கிறோமா? நம்ம குடும்பத்துக்காகவே செபிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறோமா? ஆனால் கத்தர் சொல்ற அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்ன? கத்திருக்காரு எதை செய்யுங்களோ அதுதான் கத்திராய் ஆண்டு வரும்போது கத்த நம்ம கொண்டு வருவார். வாசித்து பாருங்க, வெளிப்படுத்தும் விசேஷம் 22:12
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
0: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
1: அவனவனுடைய கிரியைகளின்படி,
0: அவனவனுடைய கிரியைகளின்படி,
1: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்,
0: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்,
1: என்னுடைய கூட வருகிறது,
0: என்னுடைய கூட வருகிறது. பாத்தீங்களா, அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட வருகிறது. நீங்க எதை கத்திரி செய்திருக்கீங்களோ நிறைய பேர் கொஞ்சம் ஊழியத்துக்கு கொடுத்துட்டு அதை நம்ம எத்தனை நேரம் சொல்லிடுறோம், ஐயோ நான் இதை செஞ்சா அதை செஞ்சா அது அப்படி சொன்னா அப்படியே மறைஞ்சிரும். கத்திரிக்காய் இதை செய்தாலும் கத்திர வரும்போது உங்களுக்கு அந்த பலனை கொண்டு வருவார். நிறைய பேர் செஞ்சிடறோம், செஞ்சிட்டு சொல்லி செஞ்சேன்னு சொல்லிடுறோம், அதுக்கு ஏன் அந்த பலன் திரும்பி முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அதை கத்திரி சொல்ற வலதுகை செய்யறது இடதுக்கு தெரியக்கூடாது. நிறைய பேர் செஞ்சோம் செஞ்சோம்னு சொல்லிடுறோம் இல்லையா, அது இந்த உலகத்தொழிலோட முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். அதான் சொன்னார், அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கொடு. நீங்க ஊழியம் செஞ்சாலும் 10 கைப்பறி கொடுத்துட்டு திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. முதல் நம்ம விழுந்த இடத்துல இருந்து எழுந்திருக்கணும். 2 தேசத்துக்காக செவிக்கணும். 3 சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சமய வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை என்ன செய்யுமா? சாக்கிரதையா சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும். சரி, அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு. நீங்க எந்த அளவுக்கு கத்துருக்க எதை கிரிய செய்றீங்களோ அதுதான் கத்து வரும்போது கூட உங்களுக்கு வரும். அருமையானவர்களே, இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை தான். எவ்வளவு நாள்கள் கடந்து போயிடுச்சுன்னு, எவ்வளவு நாள் இந்த உலகத்துல வாழ்மோ நமக்கு தெரியாது. ஒரே ஒரு வாழ்க்கை கத்திருக்காம நம்ம என்ன செஞ்சிருக்கோமோ அதைதான் கத்தர் கொண்டு வருவார். இதோ நான் சீக்கிரம் அவனவனுக்கு அளிக்கும் வேலை என்ன, நீங்க எதை செஞ்சீங்களோ அதான் அவர் வரும்போது அவர் கொண்டு வருவார். நீங்க எதைதான் கத்திருக்காக எதெல்லாம் செஞ்சீங்களோ அதுதான் கூட கொண்டு வருவார். கடைசியாக மத்தேயு விசேஷம் 25:6-7
1: நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார்,
0: இதோ மணவாளன் வருகிறார்,
1: அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள்,
0: அவருக்கு எதிர்கொண்டு போக பெறப்படுங்கள்
1: என்கிற சத்தம் உண்டாயிற்று
0: என்று சத்தம் உண்டாயிற்று.
1: அப்பொழுது அந்த கன்னிகள் எல்லாரும் எழுந்திருந்து
0: எல்லாரும் எழுந்து நின்று
1: தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள்.
0: தீவெட்டில என்ன செஞ்சாங்க? ஆயத்தப்படுத்தினாங்க. சத்தம் கேக்குது, மணவாள் வந்துட்டாரு, எல்லாரும் அவரை எதிர்கொண்டு போவ எல்லாரும் செய்யுங்க, எல்லாரும் பரப்பிடுங்கன்னு சொன்னோன்னையும் புத்தில கண்ணி என்ன செஞ்சாங்க? புத்தில கண்ணிட்டு என்ன இருந்தது? தீவெட்டி இருந்து எண்ணெய் இருந்துச்சு. புத்தில்லாத கண்ணிட்டு என்ன இல்ல, தீவெட்டி மட்டும் இருக்குது, எண்ணெய் இல்ல. தீப்பெட்டி எதை குறிக்கு? ரட்சிப்பை குறிக்குது. தீவெட்டி இருக்குது, எண்ணெய் இல்ல. இவங்க தீவெட்டி இருந்துச்சு, எண்ணெய் இருந்துச்சு. எந்திரிச்சு ஆயத்து பத்துறாங்க, விளக்கெல்லாம் கரைஞ்சி போச்சுன்னா அதெல்லாம் நசுக்கி சரிப்பட்டு

0: எல்லாம் கத்திரிச்சு எல்லாம் போறதுக்கு என்ன செஞ்சாங்க, ஆயத்தப்படுறாங்க. அதே போல நம்மளும் கடைசி நாள், கடைசி வினாடி, கடைசி நாள் இல்ல, இது கடைசி வினாடியில் இருக்கிறோம். நம்ம எல்லாம் ஆயத்தப்பட வேண்டும். ஆண்டவர் வருகை ரொம்ப சமீபமாயிருச்சு, ஆயத்தமா இருக்க வேண்டும். 10வது வசனம்,
1: அப்படியே அவர்கள் வாங்க போன போது,
0: மணவாளன் வந்து விட்டார். நினைய தினத்துல ஏசாமி எப்ப வர போறாரு அப்ப பாத்துக்கலாம், எப்ப வர போற அப்படி நினைச்சிட்டு இருந்தா திடீர்னு ஆண்டு வந்துருவார். அவ்வளவுதான், அவங்க அவங்க எல்லாரும் வாங்க போயிட்டாங்க. புத்தி இல்லாத கண்ணி என்ன செய்ய போனாங்க, என்னைய வாங்க போனாங்க. இங்க என்ன செஞ்சிட்டாரு, மணவாளன் வந்து விட்டார்.
1: ஆயத்தமா இருந்தவர்கள், அவரோடு கூட, கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்.
0: கல்யாண வீட்டுக்குள் என்ன செஞ்சிட்டாங்க, பிரவேசித்தார்கள்.
1: கதவும் அடைக்கப்பட்டது.
0: மணவாளன் எப்ப வருவாரு, இப்ப நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறோம். ஆண்டவர் எப்ப வர போறாரு, இன்னும் இருக்கு எவ்வளவு நாள் அப்படின்னு சொல்லி உலக காரியத்திலேயே நம்ம இருந்துகிட்டு இருப்போமானால் கர்த்தராகிய தேவன் வந்துருவாரு. புத்திலாத் கண்ணி என்ன அவங்க படம் வந்து போனவொடனே என்ன செய்ய, மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருக்கிறவங்க கல்யாண வீட்டுல பிரவேசித்தாங்க, கதவும் அடைக்கப்பட்டுருச்சு. அதுதான் வெளிப்படுத்தும் விசேஷம். 19 அதிகாரம் 7 வசனம்,
1: சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து,
0: அவருக்கு
1: துதி செலுத்த கடவோ.
0: பத்திகளம் என்ன செய்யணும், சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோ.
1: ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால்.
0: அப்ப நம்மதான் ஆயத்தம் பண்ணு, கத்தன ஆயத்தப்படுத்த மாட்டாங்க. சொல்றாரு பாத்தீங்களா, அவருடைய மனைவி தன்னை
1: ஆயத்தம்
0: பண்ணினாள்
1: என்று சொல்ல கேட்டேன்,
0: சுத்தமும்
1: பிரகாசமுமான,
0: மெல்லிய
1: வஸ்திரம், தரித்து கொள்ளும்படி, அவளுக்கு அளிக்கப்பட்டது, அந்த மெல்லிய வஸ்திரம், பரிசுத்தவான்களுடைய நீதிகளே.
0: பாத்தீங்களா, மெல்லிய வஸ்திரம் எதை குறிக்குது, பரிசுத்தவனுடைய நீதி. மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். நம்மள வந்து ஆண்டவர் ஆயத்தப்பட மாட்டார், நம்ம தான் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆண்டவர் எல்லாம் சொல்லிட்டாரு, மனவாட்டி தன்னை ஆயத்தம் துதி செலுத்தி மயில கடவோம், துதி செலுத்திட்டே இருக்க வேண்டும், சோத்திரம் பண்ணிட்டே இருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொன்ன, இன்ன நாளே விழுந்தா என்று என்ன செஞ்சிரு, விழுந்த இடத்துல இருந்து எழுந்திருச்சிரு, இந்த நிலையில விழுந்தாலே எழுந்திருச்சிரு, இல்லைன்னா யோசிச்சுட்டே யோசிச்சுட்டு குழம்பிட்டு உட்காராது, எழுந்துரு. காரணம் என்ன, எழுந்து என்ன செய்யணும், நம்ம தேசத்துக்காக செபிக்கணும், ரெண்டாவது சுவிசேஷத்தை அறிவிக்கணும், மூன்றாவது எடுத்துக்கணும், மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினான். நம்ம ஆயத்தம் பண்ண, நம்ம என்னமே ஆயத்தம் பண்ண வேண்டும். பேசுறவங்க பேசிட்டும், தூசிக்கிறவங்க தூசிக்கிட்டும், எதையும் கண்டுக்காதீங்க. யார் என்ன பேசுறது நமக்கு என்ன, நம்மளுக்கு என்ன அடிக்க போகுது, பின்னால் தானே பேசுறாங்க. யார் என்ன பேசுறாலும் கவலைக்கூடாது. இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்த நாட்கள் போயிடுச்சு. புதுசு பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, தூசிக்கிறவங்க தூசிட்டு இருப்பாங்க, பின்னால குறை சொல்றவங்க குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. கடைசி நாள் வந்துருச்சு, நம்ம என்ன செஞ்சிடணும், மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணிடலாம். இன்னொரு தடவை வாசிமா,
1: நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து,
0: அவருக்கு
1: துதி செலுத்த கடவோம்.
0: அவருக்கு என்ன செய்யணும், சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி. நம்ம கவலை, இவங்க ஐயோ இவங்க அப்படி என்ன, இவங்க இப்படி சொல்லிட்டாங்களா, அவங்க இப்படி சொல்லிட்டாங்களா, அவங்க இதை சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, கவலைப்படு. பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, கடைசி வரைக்கும் தூசிக்கிறவங்க தூசிட்டு தான் இருப்பாங்க, குறை சொல்றவங்க குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதான் சொல்றாரு, சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து
1: அவருக்கு துதி செலுத்த கடவோ.
0: கர்த்தருக்கு என்ன செய்யணும், அப்பதான் துதிக்க முடியும், கர்த்தருக்கு துதி செலுத்த கடவோ.
1: ஆட்டு குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார்,
0: அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ண கர்த்தர் நம்ம சொல்லிட்டாரு எல்லா காரியத்தோ. நம்ம என்ன செய்யணும், நம்ம தான் அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால்
1: என்று சொல்ல கேட்டேன், சுத்தமும்
0: பிரகாசமான,
1: மெல்லிய வஸ்திரம், தரித்து கொள்ளும்படி, அவளுக்கு அளிக்கப்பட்டது, அந்த மெல்லிய வஸ்திரம், பரிசுத்தவான்களுடைய நீதிகளே.
0: நம்ம பரிசுத்தமா நாளுக்கு நாள் நாளுக்கு அதான் ஆண்டு சொன்னார், அநியாயஞ்சேறவர் அசுத்தமா இருக்கிறவர் இன்னும் அசுத்தம் இருக்கு. அப்படித்தான் வாசிங்க, நல்லா வாசிங்க. அத வெளிப்படி 22:11-12,
1: அநியாயம் செய்கிறவன்
0: அநியாயம் செய்வன்,
1: இன்னும் அநியாயம் செய்யட்டும்.
0: அநியாயம் மட்டும் இல்ல, இன்னும் கூட நீ என்ன செய்ய, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும்,
1: அசுத்தமாயிருக்கிறவன்
0: அசுத்தமாயிருக்கிறவன்
1: இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும்,
0: இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும்,
1: நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன்
0: இன்னும்
1: பரிசுத்தம்,
0: இல்ல இந்த பரிசுத்தல இன்னும் என்ன செய்ய, நம்ம பரிசுத்தமா இருக்கிறவங்க இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும்,
1: இதோ சீக்கிரமே வருகிறேன்,
0: சீக்கிரமா வருகிறேன்.
1: அவனவனுடைய கிரியின்படி,
0: அவனவன் கிரியின்படி,
1: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்,
0: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்
1: என்னுடைய கூட வருகிறது,
0: என்னுடைய கூட வருது. பாத்தீங்களா, அதுதான் அருமையானவர்களே. நம்ம சந்தோஷப்பட்டு கழி கூறுவோம், கத்திற்கு துதி செலுத்தப்படுவோம். அவருடைய மனைவியாக நம்ம ஒருவரும் அவர் வருகை நம்மை தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு நாளுக்கு நாள் பரிசுத்தம் அடைய வேண்டும். கர்த்தர் சீக்கிரம் வரப்போறார். ஆமென்.

0: எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினார். இதோ இருள் பூமியை மூடப் போகிறது, காரியருள் ஜனங்களை மூடப் போகிறது, ஆனாலும் உன் மேலே கர்த்தர் உதிப்பார் என்று சொல்லி இந்த புதிய வாரத்தில், இந்த புதிய மாதத்தில், இந்த புதிய வருடத்தில், புதிய வாரத்தில், முதல் வாரத்தில் ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, விழுந்தவன் விழுந்திருக்கிறதில்லையோ என்று சொல்லி கர்த்தர் பேசினார். எந்த நிலைமையில விழுந்திருக்கிறோமோ அந்த நிலைமையிலிருந்து எழுந்து இன்றைக்கு வருவோமா? நீ எந்த நிலை விழுந்தாய் என்பதை நினைத்து பார்த்து ஆதியிலே செய்த கிரியை செய்வாயாக என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினாரே. எங்க விழுந்திருக்கிறோம் இன்றைக்கு அதை நினைத்து பார்த்து ஆண்டவராய் கர்த்தரிடம் வருவோமா? தூங்குற நீ எப்பொழுது எழுந்திருப்பாய் என்று ஆண்டவர் கேட்டார். அப்படி என்றால் தூங்குற நாம் தேசத்திற்காக ஜெபிக்கும்படியா எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு அறிவுறுத்துகிறார். அடுத்தபடியாக பேதுரை பார்த்து, எழுந்திரு, நீ சென்று புற ஜாதி மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவி என்று சொல்லி ஆண்டவர் அவரை அனுப்பினார். தேசத்திலே கர்த்தரை அறியாத எத்தனையோ ஜனங்கள் இயேசு அறியாமல் இருக்கிறாங்க. அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையோடு கூட கர்த்தருடைய வசனத்தை சுமந்து சென்று புற ஜாதி ஜனங்களுக்கு, கர்த்தரை அறியாதவர்களுக்கு அறிவிக்க நாம் எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். கர்த்தர் அதை குறித்து நம்மோடு கூட பேசினார். எல்லாரும் வாயை திறந்து நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, இதோ என்னை அர்ப்பணம் செய்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? மாத்திரமல்ல, கடைசியாக கர்த்தரை சந்திக்கும்படி நாம் எழுந்திருக்க வேண்டும். நம்மை நாமே ஆயத்தப்படுத்த எழுந்திருக்க வேண்டும். அந்த கன்னிகைகள் எழுந்திருந்தார்கள், தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள், தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். மனவாளனோடு கூட அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே சென்று விட்டார்கள். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, இதோ ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினார், சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து மகிழ்வோம், அவர் துதி செலுத்த கடவோம். கேட்போமா, நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோமா? எங்க இருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எழுந்திருப்போம். எண்ணெய் இருக்கிறதா, தீவெட்டு எரிகிறதா, மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபங்கள் எடுப்போமா? எழும்பி பிரகாசி, எழும்பு, கர்த்தர் உன்னை பிரகாசிப்பார். மரித்தரை விட்டு எழுந்திரு, கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி கேட்டோம். எல்லாம் கத்தரை பார்த்து ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, எனக்கு என்னை காண்பியும் ஆண்டவரே, விழுந்த நிலைமையில என்னை தூக்கிடும் ஆண்டவரே, வாய் திறந்து ஜெபிப்போமா? எங்க நான் விழுந்திருக்கிறோம், என்னை தூக்கிடும் ஆண்டவரே, நான் உமக்கென்று ஆண்டவரே எழும்பி நிற்கணும் ஆண்டவரே, நான் எழுந்து ஜெபிக்கணும் ஆண்டவரே, நான் எழுந்து ஊழியம் செய்யணும் ஆண்டவரே, நான் எழுந்து இப்படி வருகைக்கு ஆயத்தமாகணும் ஆண்டவரே, எனக்கு அந்த பாக்கியங்களை கொடுங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? நன்றி பரலோக பிதாவே, இப்பொழுதும் எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. ஆம் ஆண்டவரே, அப்பா நாங்கள் விழுந்து எழுந்திருக்க அநேக நேரில் தயங்கி விடுகிறோமே, விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ என்று சொன்னீரே, அப்பா எங்களை தூக்கிடும் ஆண்டவரே, இதோ எழுந்தும்பிடம் வருகிறோம் ஆண்டவரே, எங்கள் கரங்களை பிடித்துக் கொள்ளும் ஐயா, நாங்கள் எழுந்து மூர்ச்சித்து கிடக்கிற ஜனங்களுக்காக எங்கள் கைகளை உயர்த்தி அல்லேலூயா உம்மை நோக்கி நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்க எங்களுக்கு அந்த ஜெப ஆவியை ஊற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பேதுரை பார்த்து, எழுந்திருந்து நீ எழுந்திரு என்று சொன்னீரே, அப்பா உன்னை தேடுகிற மூன்று மனிதர்கள் வந்திருக்கிறார், அவளோடு சந்தேகப்படாமல் போய் என்று சொல்லி புற ஜாதி மக்கள் மத்தியில் அவருக்கு வாசலை திறந்தீரே ஆண்டவரே, நாங்களும் புற ஜாதிகள் மத்தியில் சென்று வார்த்தையில் அறிவிக்க எங்களை பக்குவப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜாக்கிரதையாய் இதை செய்ய எங்களுக்கு கிருபையில கொடுங்க ஆண்டவரே, உண்மை சந்திக்கும்படி, இதோ மனவளன் வருகிறீர், உண்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தணும், எங்கள் தீவெட்டிகளை நாங்கள் ஆயத்தப்படுத்தணும், எண்ணெயை பெற்றுக்கொள்ளணும், மெல்லிய வஸ்திரத்தை நாங்கள் தரித்துக் கொள்ளணும், அல்லேலூயா துதி செலுத்தணும், சந்தோஷமா இருக்கணும், அந்த பாக்கியத்தெல்லாம் எங்களுக்கு தாரும். இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் தன் இதயத்தை திறந்து தன் இதயத்தை கிழித்து கண்ணீரோடு ஆண்டவரே இதோ எழுந்தும்பிடம் வருகிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறார்களோ, இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் தம் பிரகாசிக்கிற வல்லமை, இதோ நீதியின் சூரியன் இந்த பிள்ளைகள் மீது பிரகாசிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த புதிய வருடத்திலே, புதிய மாதத்தில் காலடியை எடுத்து வைத்திருக்க எங்கள் மீது ஆமே நீதியின் சூரியன் எங்கள் மேல் உதிப்பீனாக, ஆமே நீதியின் சூரியன் உதிப்பீனாக, உங்க ஆரோக்கியம் இப்போ எல்லார் மீது இறங்கி வருவதாக ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தி ஆசீர்வதியும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
1: அப்பா உங்களுடைய வார்த்தை கேட்டு நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வித்து பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். சமாந்தி சந்தோஷத்தையும் கட்டிட முடியாது ஜெபிக்கிறோம். மகிமையான காரியத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரையும் எழுந்திருந்து உமக்கின்றி எழுப்பி பிரகாசிக்க கிருவ தர முடியாது ஜெபிக்கிறோம். ஐயா அக்கினி மதலாக இருந்து எங்களை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்துல எங்க பார்த்தாலும் ஆபத்து விபத்து நாங்க எத்தனையோ செய்தி கேட்கும்போது அப்பா எவ்வளவு வேதனையா இருக்குது கர்த்தாவே. அப்ப எங்களை மக்களை எல்லாம் நீங்க பாதுகாக்கணும் பராமரிக்கணும் ஐயா. எங்க சப மக்களை எல்லாம் நீங்க பாதுகாக்கணும் பராமரிக்கணும். ஆவியான ஒரு ஆளிகை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். கரத்தை பிடித்துக் கொள்ள முடியா செபிக்கிறோம் ஐயா. அங்க சென்றாலும் தேவ சமம் முன்னும் பின்மார்ந்து நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க. தேவ பிரசனம் தேவனுடைய கிருவை கூட இருக்கட்டும் ஆண்டவர. அப்பாமை ஸ்தோத்தரிக்கிறோமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எல்லாரும் மக்களை நெருங்கி செவிக்கமை சார்ந்து கொள்ள கிருவை தர முடியா செபிக்கிறோம். உன்னத பலத்தலை இடக்கட்டுங்க அக்கில மூடிக்கொள்ள முடியா செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டில் எல்லாருக்கும் புதிய இதயத்தையும் புது பலத்தையும் புதிய ஜீவனையும் புதிய சிந்தையும் அப்பா புதிய எண்ணங்களையும் தர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. பாப்பா ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார். பழையவெல்லாம் ஒளிந்து போன எல்லாம் புதியதானே சொன்னீரே. புதிய சிருஷ்டியை காரியம் என்று சொன்னீரே ஐயா. ஒவ்வொருவரும் புது சிருஷ்டியாய் மாற வேண்டும் ஆண்டவரே. பழைய சுபாவங்கள் எங்களை விட்டு நீங்கி போட்டு ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை மூட வேண்டும் என்று செபிக்கிறோம். கர்த்தருடைய அக்கினி மூட வேண்டும் செபிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறாங்களப்பா அவங்க உள்ளங்களை நீ பரிசுத்தப்படுத்த முடியாது செபிக்கிறோம் அப்பா. அப்பா நீதி சரி என்ன நீதி செய்யும் பணியாஞ்சரி இன்னும் அதிகம் செய்து சொல்ல சொன்னீரே ஆண்டவரே. நீதி சரி இன்னும் நீதி செய்யிட்டு அணியாஞ்சரி இன்னும் அணியம் செய்யும் சொன்ன சொன்னீரே ஆண்டவரே. யாரெல்லாம் அப்படி இருக்காங்களோ அந்த மக்களை எப்படியாவது ஆண்டவரே பரிசுத்தவான்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. பலத்த கிரி அவர் வாழ்க்கையில செய்ய முடியாது செபிக்கிறோம். வேண்டி கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சர் தேவன் ஆண்டவரே. யாரும் பலவீனப்படக்கூடாதப்பா. நோயோடு பலவீனத்தவர்கள் தொட்டு சுகமாக்கி உங்க நாமத்தை மங்கிப்படுத்துங்க. மந்திரம் சேவனை எல்லாம் இயேசுக்கு திரமத்தில் அழித்து போடுங்க. கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க. கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. வேலையில்லாத குடும்பங்களை வேலையை தாங்க. இந்த வருஷத்துல வேலையில்லாத மக்கள் வேலையை தாங்க. திருமணமாகாத குடும்பங்களை பிள்ளைகள் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க அப்பா. குழந்தை இல்லாத சவுளுக்கு குழந்தை பாயத்தை தாங்க. கடனோடு இருக்கிற மக்கள் கடன் அடைக்க உதவி செய்யுங்க. கண்ணீரோடு இருக்க மக்களை கண்ணீரை துடைத்துருங்க அப்பா. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தர முடியாது செபிக்கிறவங்க நாமத்தை மையப்படுத்துங்க. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. சாபத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. தொழில் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க. உங்க நாம மட்டும் மங்கிப்படட்டும். நன்மையான காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கு அதிகமாய் கிரியை செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. கர்த்தாவே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் அப்பா. அப்பா அவை ஸ்தோத்திரம் வெள்ளியும் பொண்ணு என்னுடைய சொன்னீங்களே. வெள்ளியும் பொண்ணும் பெருக பண்ணுன்னு சொன்னீங்களே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்பா மனக்கஷ்டத்திலையும் பணக்கஷ்டம் இருக்கிற ஒவ்வொரு மக்கள் வாழ்க்கையிலையும் வெள்ளியும் பொண்ணையும் பெருக பண்ண முடியாது செபிக்கிறோம் ஐயா. எங்கள் தேவனை கர்த்த நீர் அப்பாமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நீர் அப்பாமை நோக்கி கெஞ்சுற வெள்ளியும் உம்முடையது பொண்ணு உடையது அப்பா. எங்களுக்கு யாரெல்லாம் பணக்கஷ்டத்து இருக்காங்க அவங்களை கண்ணீர்லாம் துடைச்சி கஷ்டத்தெல்லாம் மாத்தி நீர் வெள்ளியும் பொண்ணையும் பெருக பண்ணுகிறவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒருத்தர் கூட ஒரு குறை வைக்காதீங்க ஆண்டவர். ஆசீர்வதி உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் எல்லாவற்றையும் விடுதலை தாங்க. கண்ணீர் துடைச்சிருங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. நான் எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர்னு சொன்னீங்கப்பா. நீங்க எல்லாவற்றையும் செய்வதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொன்ன வாக்குத்துக்காய் ஸ்தோத்திரம். பிரிந்து குடும்பம் அணைக்கணும். சிறு பிள்ளை ஆசீர்வதிக்கணும். வாலி பிள்ளைகள் ஆசீர்வதிக்கணும். பெரியவங்களை ஆசீர்வதிக்கணும். தேவாதி தேவன் கூட இருந்து வழி நடத்தணும். கண்ணீரை துடைக்கணும். ஆத்மா கண்களை திறந்துடணும். மகத்தான காரியத்தை செய்யுங்க. ஆசீர்வதி உயர்த்துங்க. ஒரு நன்மையும் குறைபடாது கத்துக்கொள்ளும். சிங்கக்குட்டிகள் காட்சி இடங்கி பட்டினியா இருக்கு அத்திர தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை குறைபடான்னு சொன்னீரே. மனவாட்டியை எங்களை ஒவ்வொருத்தரையும் மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம். நீர் அப்படி செய்யப்பட அன்புக்காய் இறக்குதாய் கோடி கோடி ஸ்தோத்திரேசப்பா. எல்லா துதிகன மகிமுக்கு செலுத்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கிருவோம் பரமபிதாவே. ஆமென்.
2: ஸ்தோக்குள அன்பானவர்களே, நம்முடைய ஊழியத்தை ஜபத்தாலும் பணத்தாலும் தாங்கி வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் யாவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19. 7598112435. Our email address acinkaram@gmail.com. Our website lovejesus.in. God bless you.

0: ஆதியாம புஸ்தகம் 12 அதிகாரம் 2 வசனம்.
1: நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி
0: உன்னை
1: ஆசீர்வதித்து
0: உன்
1: பேரை பெருமைப்படுத்துவேன்
0: நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். யார பார்த்து ஆண்டவராக ஏத்துக்குது சொல்லுகிறார்? ஆதியாகமம் 12:1.
1: கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி,
0: பாத்தீங்களா, கர்த்தர் யார பத்தி சொன்னார்? ஆபிரகாமை நோக்கி, உன்னை ஆசீர்வதிக்கவே பெரிய ஜாதியாக்குவேன் சொல்லி இருக்கிறார். ஆபிரகாம் ஆசீர்வதி தேவன் உங்களை ஆசீர்விக்க வல்லவரா இருக்கிறார். கலங்காதீங்க, உங்கள் வாழ்க்கையில ஐயோ என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையே, என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? ஆபிரகாம் ஆசீர்வதி தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்கள் வாழ்க்கையில் தேவனை கர்த்தர் உங்களை ஆசீர்விக்க சித்தமுள்ளவரா இருக்கிறார். கலங்காதீங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். எண்ணாம் புஸ்தகம் 24:1 வசனம்.
1: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.
0: இஸ்ரவேலை ஆசீர்விப்பு தான் கர்த்தருக்கு பிரியம். நம்மளே ஆண்டவராக இயேசுக்கு இஸ்ரவேலை மாத்திருக்கிறார். அவர் ரத்தத்தினாலும் ஒவ்வொரு நாளும் கழுவப்படும் போது நம்மளே இஸ்ரவேலை மாத்துகிறார். என் பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவு நீங்க கேட்டீங்கன்னா போதும், கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்விப்பு தான் கர்த்தர் சித்தம். நீங்க ஒவ்வொரு ஆசீர்வாதம் தான் கர்த்தருக்கு பிரியம். நீங்க ஒவ்வொரு ஆசீர்வாதம் தான் கர்த்தர் சித்தம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, மதம் அதெல்லாம் எந்த அவசியமே கிடையாது. ஆதியாகம புஸ்தகம் 24:1 வசனம்.
1: ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவரானார் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார்.
0: பாத்தீங்களா, சகல காரியங்களும் ஆசீர்வித்தாராம். அவருக்கு குழந்தை கொடுத்தாரு, குடும்பத்தை கொடுத்தாரு, அவருக்கு வியாதி இல்லாத வாழ்க்கை கொடுத்தார், நோய் இல்லாத வாழ்க்கை கொடுத்தார், மிருகச்சவங்களை கொடுத்தார். எல்லா காரியமும் அவர் எதெல்லாம் செஞ்சவரோ கயிற்சிற வேலையெல்லாம் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வித்து வந்தார். சகல காரியங்களும் ஆபிரகாம் ஆசீர்வித்த தேவன் தான். உங்களையும் என்னை ஆசீர்விக்க வல்லவராக இருக்கிறார். கலங்காதீங்க, உங்க கண்ணீரை தொடச்சிக்கோங்க, நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க கண்ணீரை தொடச்சிக்கோங்க. ஆபிரகாம் என்ன நல்ல குணம் தெரியுமா? நெகிமியான் புஸ்தகம் 9:8 வசனம்.
1: அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளவராக கண்டு.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, ஆபிரகாம் உள்ள ஆபிரகாம் இருதயத்தில் எப்படி இருந்துச்சா? உண்மை உள்ளார கண்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருதயத்தை பார்க்கிறார். ஆபிரகாம் இருதயம் உண்மை உள்ளவராக இருந்தார். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கூட உண்மை நம் வாழ்க்கையில் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். நம்ம எத்தனையோ எது எடுத்தாலும் பேர் பார்த்தீங்கன்னா பேசலாம் பொய்யா இருக்கும். ஆனா ஆபிரகாம் இருதயத்துல உண்மையுள்ளவரா இருந்தாராம். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தராகி தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். அதனால ஆபிரகாம் இருதயம் உண்மையுள்ளா இருந்தாரு. வாழ்க்கையில் உண்மையா இருக்கணும். உண்மையுள்ளா என் மாற்றும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உண்மை இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை கேட்க வேண்டும். நம்ம உண்மையுள்ளாரா இருந்தோம்னா கர்த்தர் ஆசிரிப்பது உறுதி. நீதிமொழியின் புஸ்தகம் 28:20 வசனம்.
1: உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்.
0: பாத்தீங்களா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். உண்மை உங்க வாழ்க்கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பரிபூர்ண ஆசீர்வாதம் சொல்லல, ஆசீர்வாதங்களை பெறுவார். நிச்சயமா உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையில் நம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உண்மையா இருக்குமானால் நிச்சயமா என்ன செய்வோம், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியும். நிச்சயமா ஆண்டவராக இயேசுக்கு உங்களை ஆசீர்வதிப்பது உறுதி. உங்கள் வாழ்க்கையில உண்மையா இருக்கா அதை நீங்க யோசித்து பாருங்க. உண்மையிலன்னா கர்த்தராகி தேவனிடத்தில் உங்களுக்கு அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு உண்மை காணப்படும் ஆண்டவர். உண்மை இல்லாதவளா வாழ்றேன் ஆண்டவர், உண்மை இல்லாதவளா வாழ்றேன், எனக்கு உண்மை தாருன்னு சொல்லி உண்மையுள்ள வாழ எனக்கு உதவி செய்யு கேளுங்க. இரண்டாவதாக ஒரு பக்தரை பார்க்கிறோம். ஆதியாம புஸ்தகம் 26:12-13.
1: ஈசாக்கு அந்த தேசத்தில்
0: விதை விதைத்தான்.
1: கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான்.
0: அந்த வருஷத்துல 100 மடங்கு ஆசீர்வித்தார். பாத்தீங்களா,
1: அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து.
0: ஈசாக்கு என்ன செஞ்சார்? ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து
1: மகா பெரியவன்
0: ஆனார். அருமையானவர்களே, ஆனா ஈசாக்கு ஆசீர்விக்க காரணம் என்ன தெரியுமா? ஈசாக்கு என்ன செஞ்சார பாருங்க. ஆதியாம புஸ்தகம் 24:63 வசனம்.
1: ஈசாக்கு
0: சாயங்கால வேளையிலே
1: தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து
0: கர்த்தரை பத்தி தியானம் பண்ணிக்கொண்டே இருந்தார். அதனால்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்யற ஈசாக்கு விதை விதைத்தார். கர்த்தர் செய்யற ஆசீர்வித்து 100 மடங்கு பெருக பண்ணினார். 100 மடங்கு, 1 மடங்கு பாருங்க, 1 மடங்கு விசிச்சாரு, அவர் 100 மடங்கு பெருக பண்ணிறார். நிறைய பேர் பாருங்க, நிறைய பேர் வெள்ளாம வேலையிலேயே என் தோட்டத்தை சரியான இல்லையேன்னு சொல்லி கலங்குறோம். ஈசா கிட்ட இருந்த குணம் என்ன குணம்? அவன் செய்வான் சாங்கியால் வழி தேவனை பத்தியே தியானிப்பாரன், கடவுளை பத்தியே தியானித்துக் கொண்டார், இயேசு கிறிஸ்து பத்தி தியானித்துக் கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து பத்தி தியானித்து பார்க்க வேண்டும். அப்ப தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய விருத்தி அடைய முடியும். வர வர பழத்தார், ஐஸ்வர்யமானார், 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வித்தார். ஆசீர்வித்து அவர் 100 மடங்கு ஆசீர்வித்தாராம். உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம தேவனை பற்றியும் தியானிக்க வேண்டும் அருமையானவளே. இயேசுக்கு பற்றி ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்ப நிச்சயமா நம்ம வாழ்க்கையிலும் ஆசீர்விப்பார். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு 119 சங்கீதம் 97 வசனம்,
1: உமது வேதத்தில்
0: நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன்,
1: நாள் முழுவதும் அது என் தியானம்.
0: தியானம் பாத்தீங்களா, வேதத்தை நம்ம பிரியமா இருந்து அந்த வசனத்தை நம்ம நாடு முழுவதும் தியானித்துக் கொண்டே இருப்போமானால் ஈசாக்கு ஆசீர்வித்த தேவனாய் கர்த்தர் உங்களையும் என்னை ஆசீர்விப்பது உறுதி. அவர் ஆசீர்வித்தார், அவர் வர வர பழத்தார், ஆசீர்வித்த தேவன் கொடுத்திருந்தார். அவர் வாழ்க்கையில் என்ன கொடுத்திருந்தாரு? ஆசீர்விச்சிருந்தார், பெரிய காரியத்தை செய்தார். உங்க வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலையும் பெரிய காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். நம்ம அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆபிரகாம் முதலாவது பார்த்தோம், ஆபிரகாம் வாழ்க்கையில உண்மை இருந்துச்சு. கர்த்தர் ஆபிரகாம் சகல காரியங்களை ஆசீர்வித்தார். ஈசாக்கு வாழ்க்கையில என்ன இருந்துச்சு? தேவனை தியானித்துக் கொண்டே இருந்தார். தேவன் ஈசாக்கு ஆசீர்வித்தார். மூன்றாவதாக யாக்கோபை பார்க்கிறோம், ஆதியம் புஸ்தகம் 32:29 வசனம்,
1: அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார்.
0: யாக்கோபுக்கு என்ன குணம் இருந்தது தெரியுமா? செவிக்க கூடிய குணம் இருந்துச்சு. அவர் செவித்துக் கொண்டிருந்தார், ஆண்டவரே போராடி செவித்தார். நம்ம ஏதோ எனதோ நம்ம செவிச்சிடறோம், அவர் போராடி செவித்தார். வாசித்து பாருங்க, ஆதியாம் புஸ்தகம் 32:26 வசனம்,
1: அவர்
0: நான் போகட்டும்
1: பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார்.
0: பாத்தீங்களா, அவருக்கு அந்த அளவு போராடி செவித்தார். அதனால்தான் கர்த்தர் அவர் ஆசீர்வித்தார். அருமையான சகோதரே, சகோதரியே, தாய்மார்களே, தகவல்மார்களே, ஆண்டவராய் இயேசுக்கு நோக்கி போராடி செவிக்க வேண்டும். கண்ணீரோடு செவிக்க வேண்டும். ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே சொல்லி நம்ம செய்ப்போமானா நிச்சயமா நம்மளை ஆசீர்ப்பது உறுதி. அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அவரை நோக்கி நம்ம போராடி செவிக்க வேண்டும். முதலாவது பார்த்த ஆபிரகாம், அவர் வாழ்க்கையில் உண்மை இருந்தது. இரண்டாவதாக ஈசாக்கு வாழ்க்கையில தியானிக்கக்கூடிய ஒரு கிருப அவர் கொடுத்திருந்தார். மூன்றாவதாக யாக்கோபு செபித்துக் கொண்டிருந்தார். ஓசியான் புஸ்தகம் 12:4 வசனம்,
1: அவர் தூதனானவரோடே
0: போராடி மேற்கொண்டார்.
1: அழுது அவரை நோக்கி கெஞ்சினார்.
0: ஆண்டவராய் இயேசுக்கு நோக்கி, தேவனாய் கர்த்தரை நோக்கி அழுது கெஞ்சினார். அதனாலதான் யாக்கோபை தேவன் ஆசீர்வித்தார். யாக்கோபு என்று பெயரை மாற்றி இஸ்ரேல் என்று சொல்லி தேவனை கர்த்த பெயரை மாற்றி அவர் ஆசீர்வித்தார். அருமையானவர்களே, நீங்கள் நான் கூட கர்த்தர்கிட்ட போராடி செவிக்க வேண்டும். அது மாத்திர நம்ம வாழ்க்கையில் உண்மை, அவர்கள் போல நம் வாழ்க்கையில் உண்மை காணப்பட வேண்டும். இரண்டாவதாக ஈசாக்கை போல நம்ம தியானம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் நோக்கி தியானம் பண்ணணும். வசனத்தை வாசித்து தியானம் பண்ண வேண்டும். அது மாத்திரல்ல, யாக்கோபை போல போராடி செவிக்க வேண்டும், அழுது கெஞ்சணும். நம்ம செய்ப்போமானால் நிச்சயமா நம் வாழ்க்கையும் தேவன் ஆசிரிப்பது உறுதி. சரி, இதுவரைக்கும் நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம், செவிக்க போகிறோம். என்னோட சேர்ந்து செய்ப்பீங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே துதிக்கிறமை, போற்றுகிறமை, வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் மீன் நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க ஐயா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவைகளை சந்திக்க முடியாது செவிக்கிறோம் ஐயா. உன் வாயிலிருந்து ஒரு செல் பறக்க முடியாது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன எங்கள் பரம தகப்பனே, ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்பா, ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அடைக்கலமாக, அனுகூலமாக, கோட்டையாக, அரணாக, ஜீவனாக இருந்து வழி நடத்துங்க. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத விஷயங்களை செய்ய முடியாது. கெஞ்சி மண்டாடி கேட்கிற மாண்டவரே, அப்பாமை ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கடன் கண்ணீர் வேதனைகளிலிருந்து விடுதலை செய்யுங்க. கஷ்டத்திலிருந்து விடுதலை செய்யுங்க. கவலையிலிருந்து விடுதலை செய்யுங்க. சோர்விலிருந்து விடுதலை செய்யுங்க. துக்கத்திலிருந்து விடுதலை செய்யுங்க. ஆண்டவரே, ஆத்மா கண்களை திறந்துடுங்க. அறிந்து கொள்ளுமே, அண்டிக்கொள்ள உதவி செய்யுங்க. சப்பா உள்ளத்திலையும் வெளியிறங்கமா வாழ்க்கையில அற்புதம் அதிசயங்களை செய்ய முடியாது. செவிக்கிறோம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க. என்ன பலவிந்தாலும் குணமாக்குங்க அப்பா. மந்திரம் செய்வனிகள் பெலிசனிகள் ஆற்றி உடைத்து போடுங்க. பிசாசன்கள் அழித்து போடுங்க. ஆண்டவரே, கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க. சாவத்திருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. கண்ணீர்ல இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. ஆண்டவரே, குடிக்கிற குடும்பங்களை விடுதலையாக்கி தர முடியாது. கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா. ஆன்மீக கண்களை திறக்க வேண்டுமா செபிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தர முடியாது கெஞ்சுகிறார் ராஜா. திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்தை தாரும் அப்பா. குடும்பத்தில் சாமான் இல்லாத மக்களுக்கு சாமானத்தை தாரும் அப்பா. அம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா. பரலோக பீதாவே, இறங்கி அவங்களை ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க அப்பா. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க. தோட்டத்தில் வெள்ளம் இல்லையன்னு கலங்குற மக்களுக்கு நல்ல வெள்ளம் விளைச்சல தாரும் ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செவிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செவிக்கிறோம். நன்மையான என் தீபம் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதியின் பிதாவத்தில் இறங்கி வருது மாறுதல்கள் வேற்றுமான எந்த நிலநிச்சம் நீரே ஆசீர்வித்து உயர்த்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. நானே இல்லா டீச்சரை கத்துன்னு சொன்னீங்க தானப்பா. ஒரு வாழ்க்கையிலே அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்த முடியாது கெஞ்சுகிறோம் ஐயா கெஞ்சுகிறோம் ஐயா. மை துதிக்கிறோம். பிரிந்து குடும்பம் ஒன்னிச்சேர்க்க வேண்டியா செபிக்கிற ஐயா. பரலோக பிதாவே, மை ஸ்தோத்திரம். எங்க பிள்ளைகளெல்லாம் கண்ணூக்கி பாருங்க. எங்கள் வாலிபர்கள் சிறு பிள்ளைகளை கண்ணூக்கி பாருங்க. அவங்கள பாதுகாக்கணும் பராமரிக்கணும். தேவைக்குருவ அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. படிக்கத்தக்கதாக தெய்வீக ஞானத்தை தாருமியா. ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலையும் ஆற்றலும் சிறந்து வழங்கணும். பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. அண்டவரையுமே துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கணும். ஒவ்வொரு வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கட்டளிட முடியாது செவிக்கிறோம். நீர் ஆசீர்வதித்தாலும் உங்களை விடுவதில்லை ஆண்டவரே. நீங்க ஆசீர்வித்து தான் ஆக வேண்டி செவிக்கிறோம். பலத்த காரியத்தை செய்யுங்க. பெரிய பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்யுங்க. அண்டவரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சிரோம். உள்ளத்திலையும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. உங்க மகத்துமலை நாமத்தை மகிழ்படுத்துங்க. எல்லா துதி கனமாகியுமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சகர் இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் மன்றாடி கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்து கேட்டாரு, கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதமாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நான் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: Harvest Palms. Harvest Palms is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
4: என்னோட பேர் ஷரோன். எனக்கு இடது காது பக்கம் மீங்கி இருந்தது. அந்த வாயெல்லாம் ஒரு பக்கமா இழுத்து ரொம்ப முடியாம இருந்தது. அப்ப நாங்க டாக்டர் எடுத்து போய் காமிச்சப்போ டாக்டர் சொன்னாங்க கண்டிப்பா அதை ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும், அந்த மயிர் கட்டியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேலையில நான் போன் பண்ணி சிஸ்டர் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணினேன். அந்த வேலையிலயே அந்த வலி முழுவதுமே போயிடுச்சு, வீக்கமும் குறைஞ்சிருச்சு. அந்த கட்டி முழுசா கரைஞ்சு வர கர்த்தர் கிருபை செய்தாரு. இப்படி செய்த தேவனுக்கு கொடா கொடி நன்றி.
5: கர்த்தரே பரிசுத்தம், நான் ரெண்டாவது குழந்தை மாசமா இருக்கிறப்ப சுகர் அதிகமா இருந்தது. அப்ப டாக்டருங்க சொன்னாங்க உங்களுக்கு நார்மல் ஆகாது, அதனால நீங்க ஊருக்கெல்லாம் போவேனா ஆபரேஷன் பண்ணிட்டா குழந்தை எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் அக்கா போன் பண்ணி ஜெபம் பண்ண இந்த சொல்றாங்க அக்கா, டாக்டர் ஜெபம் பண்ணிக்கங்க. அதே மாதிரி அக்கா டெய்லி எனக்காக ஜெபிச்சாங்க. டெலிவரி டைம்ல நல்ல நார்மல் பிரசவத்தை தேவன் கொடுத்தாரு.

0: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is aswinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: கர்த்தரை தந்த வசனம் நம்ம வாசிக்க கேட்ட ரெண்டு நாளாக புஸ்தகம் 15 அதிகாரம் 2 வசனம்.
1: நீங்கள் கர்த்தரோடு இருந்தார்,
0: நீங்க கர்த்தரோடு இருந்தால்
1: அவர் உங்களோடு இருப்பார்,
0: அவர் உங்களோடு இருப்பார். ஆமா அருமையானவர்களே, நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் மட்டும் ஒவ்வொரு வினாடியுமே நம்ம என்ன செய்யணும், கர்த்தரோட இருக்கணும். கர்த்தரோடு கர்த்தர் நம்ம கூட இருப்பார். கர்த்தர் நம்ம செவிச்சுட்டு தூச்சிட்டு ஆராதிச்சுட்டு இருந்தா கர்த்தர் நம்மளை விட்டு விலகுவாரா? நிச்சயமா விலகே மாட்டார், நம்ம கூட இருப்பார். அவர் வாஞ்சல நம்ம கூட இருக்கதான் வாஞ்ச. அவருக்கு நம்ம நம்ம அவர்கிட்ட அன்பா இருக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. வேற தேவன் வந்து உலகத்துல வேற எந்த அன்பையும் எதிர்பார்க்கல, நம்ம ஒவ்வொருவருடைய அன்பை தான் எதிர்பார்க்கிறார். நம்ம எப்போதும் அவரை துதிக்கணும், செவிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கணும், பைபிள் வாசிக்கணும். பைபிள் வாசது மாத்திரல, அந்த வசனத்தை என்ன செய்யணும், தியானிக்கணும். தானித்து தேவனோடு நம்ம கூட இருக்கும்போது தேவன் நம்மோடு இருப்பார். மார்க்கன் சுவிசேஷம் 3 அதிகாரம் 14 வசனம்.
1: அப்பொழுது அவர்
0: 12 பேரை தெரிந்து கொண்டு
1: அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும்,
0: தம்மோடு கூட இருக்கும். பாத்தீங்களா, தெரிஞ்சு கொண்ட நோக்கம் எதுக்கு? நம்ம எல்லாம் என்ன செய்யணும், கர்த்தரோடு தம்மோடு கூட இருக்குதான் தேவன் தெரிஞ்சு கொண்டார். நம்ம தான் அலசி பார்க்கணும், நம்ம தேவனோடு இருக்கமா, நம்ம தேவன் விட்டு கொஞ்சம் விலை இருக்கிறமான்னு சொல்லி நமக்குள்ள நம்ம உள்ளத்தை அலசி பார்த்தா நமக்கு தெரியும். தேவனோடு இருந்தா நமக்குள்ளத்துல பெரிய சமாதான சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி இருக்கும். என்ன இல்லாம போனாலும் கர்த்தரோடு இருக்கும்போது பெரிய மகிழ்ச்சி, சமாதான சந்தோஷம், எல்லாம் கர்த்தர் பாத்துக்கிறாருன்னு சொல்லி நமக்குள்ள நல்ல ஒரு விசுவாசம் இருக்கும். அதான் 12 பேரை தெரிஞ்சுக்க நினைச்சுற தம்மோடு இருக்குதுதான் தேவன் தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு. ஹலேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தரோடு இருக்கிறோமா? யோசித்து பாருங்க, கொஞ்சம் அலசி பாருங்களேன், கர்த்தருக்கும் நமக்கும் தடை இருக்கா? கர்த்தரை துதிக்கும் போது நம்ம உள்ள நம்ம வாய் துதிக்கும். கர்த்தரோடு இல்லாம இருந்துமானே எது அடையாளம் தெரியுமா? நம்ம கர்த்தரை துதிப்போம், இறுதி எங்கேயோ விலகி இருக்கும், எதையோ யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம கர்த்தரோடு இருந்தா நம்ம அப்படியே துதிக்கும் போது நம்ம இறுதியும் மனம் நம்ம சரீரம் எல்லாம் ஒன்ன இணைந்து துதிக்க முடியும். நம்ம கர்த்தரோடு இல்லைனா இறுதி எங்கேயோ இருக்கும். நம்ம துதிப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எண்ணங்கள் சிந்தனைகள் எங்கெங்கேயோ ஓடிட்டு வாய் தான் துதிக்கும். அதான் இயேசுக்கு ஒரு இடத்துல சொன்னாரு, உங்க ஒதுனால என்னை துதிக்கும், உங்க இறுதியமா என்னை விட்டு விலகி தூரமா இருக்கு. பார்த்து பாசித்து பாருங்களேன், நம்ம இதுதான் நம்ம பாத்துக்கிடுவோம், கர்த்தரோடு இருக்கமா இல்லையான்னு சொல்லி. மத்தேயு சுவிசேஷம் 15 அதிகாரம் 7 வசனம்.
1: மாயக்காரரே,
0: உங்களை குறித்து
1: இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்.
0: அவர்கள் இருதயமோ
1: எனக்கு தூரமாய் விலகிருக்கிறது,
0: தூரமாய் விலகிருக்குது. பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்ம கர்த்தரோடு இருந்தா என்ன செய்யும், நம்ம இருதயமும் துதிக்கும், நம்ம உதடும் துதிக்கும், நம்ம என்ன செய்யும், வாய் நம்மள கர்த்தர் முழுமனதோடு துதிக்க முடியும். அதுலதான் நம்ம பாக்கணும். அப்படி இல்லைன்னா இன்னைக்குள்ள நம்ம அலசி பார்ப்போம், ஆண்டவரே நான் என் இறுதி எங்கேயோ விலை இருக்கு, உண்மைதான் ஆண்டவரே, நான் உங்களோடு இருக்கணும், எனக்குள்ள வாங்க, என்ன குறையெல்லாம் காம்பி என்ன குறையெல்லாம் காம்பித்து என்னை சரிப்படுத்திருங்க, பெரிய காரியத்தை செய்ய பொறுப்படுத்துக்கோங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை கேட்கணும். ஹலேலூயா. கர்த்தரோடு இருந்தா நம்ம என்ன செய்யும், இறுதியமும் துதிக்க முடியும், மாம்சமும் துதிக்க முடியும். அதாவது தாவீதுராஜா சொல்ற, என் மாம்ச உண்மையே வாஞ்சிக்குது. பாருங்களா 63 சங்கீதம் 1 வசனம், என் மாம்ச உண்மை வாஞ்சிக்குது. நம்ம மாம்சம் எங்க வாஞ்சிக்கு, அதான் பாக்கணும்.
1: தேவனே, நீர் என்னுடைய தேவன்,
0: அதிகாலமே
1: உம்மை தேடுகிறேன்,
0: வறண்டதும்
1: விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமாய் இருக்கிறது,
0: என் மாம்சமானது
1: உம்மை வாஞ்சிக்கிறது.
0: பாத்தீங்களா, நம்ம மாம்ச ஆண்டர் வாஞ்சிக்குதா? எப்படா வீட்டு போலாம், என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறோமா? கர்த்தர் நம்ம ஆத்மா கர்த்தரை வாஞ்சி, நம்ம மாம்சம் கர்த்தரை வாஞ்சிக்க வேண்டும். அப்படி இன்னைக்கு ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே எனக்குள்ள வரணும், உமக்கு எனக்கு இருக்க தடைகளை மாற்றி போடும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கணும். சரி, 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 17 வசனம்.
1: அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான்.
0: பாத்தீங்களா, சொன்ன பாத்தீங்களா, கர்த்தரோடு இசைந்திருந்தா நம்ம என்ன, கர்த்தருடைய ஆவியோ நம்முடைய ஆவியோ ஒரே ஆவியா இருக்கும். நமக்கு இதுதான் அடையாளம், கர்த்தரோட நம்ம இருந்தோம்னா கர்த்தருடைய ஆவி நம்ம ஆவி என்ன செஞ்சிருக்கோம், ஒரே ஆவியா இருக்கும். இதுக்கு விரோதமா இருக்குமானால் இன்னைக்கு நம்ம ஆண்டவரை கேட்டு மன்னிப்பு கேட்டு

0: வாஞ்சிக்க வேண்டும். ஹலேலூயா, ஹலேலூயா. கர்த்தரோடு இருந்த பக்தர்கள் என்னென்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். ஹலேலூயா. கர்த்தரோடு யாரெல்லாம் இருந்தாங்களோ அந்த பக்தர்கள் என்னென்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். நம்ம கர்த்தரோடு இருக்கணும். பாருங்க, முதலாவது பக்தர்கள பார்க்கிறோம். ஆதியாம் புஸ்தகம் 39 அதிகாரம் 2 4 வரைக்கும் வாசிக்க கேட்போம்.
1: கர்த்தர் யோசேப்போடு இருந்தார்.
0: கர்த்தர் யாரு கூட இருந்தாரு? யோசேப்போடு இருந்தார்.
1: அவன் காரிய சித்தி உள்ளவனானான்.
0: அவன் காரிய சித்தி உள்ளவனானான்.
1: அவன் எகித்தியனாகிய
0: தன்
1: எஜமானுடைய வீட்டிலே இருந்தான்.
0: எஜமான் வீட்டிலே இருந்தான்.
1: கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும்,
0: கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும்,
1: அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும்
0: என்றும்
1: அவன் எஜமான் கண்டு,
0: அவர் எஜமான் கண்டு
1: யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து,
0: யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து
1: அவனை தனக்கு ஊழியக்காரனும்,
0: தனக்கு ஊழியக்காரனும்,
1: தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி,
0: தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி
1: தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான்.
0: யோசேப்பு கையில ஒப்புவித்தார். காரணம் என்ன? தேவன் அவரோடு கூடியிருக்கிறான் அவர் அறிந்திருந்தாரு. ஆமா, அருமையானவர்களே, பிரஜாதி ஒரு ராஜா அறிந்திருந்தாரு. கர்த்தராகிய தேவன் யோசேப்போடு கூட இருக்கிறான்னு சொல்லி வீட்டோட காரியத்தை எல்லாவற்றையும் அவர் கையில என்ன செஞ்சிருந்தாரா? ஒப்புவித்திருந்தார். நம்ம கூட தேவன் இருக்கிறாருன்னு சொன்னா மற்ற மக்கள் நம்மளை பார்க்கணும். நம்ம பார்க்கிற இயேசு கிறிஸ்த பார்க்க வேண்டும். யோசிப்போட கருத்து இருந்தாலும் என்ன அவங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சு? அவர் செய்வதெல்லாம் வாக்கிய பண்ணினா. அப்ப உங்க கூட என் கூட என் கர்த்தரம் கூட இருப்பாருனா நம்ம செய்வதெல்லாம் என்ன செய்வாரு? கர்த்தர் நிச்சயமா வாக்கிய பண்ணுவார். நம்ம உள்ள தலசி பார்க்கணும். நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாரா? நம்ம செய்ததெல்லாம் வாக்கியதா? ஏன் தடை இருக்குன்னு சொல்லி நம்ம அலசி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் எத்தனையோ பிரச்சனையின் மத்தியில தான் வாழ்ந்து கொண்டிருந்தார் யோசேப்பு. எத்தனை துன்பங்கள் தொல்லைகள் வந்தாலும் யோசேப்பு யாரு கூட இருந்தாரு? கர்த்தரோடு இருந்தார். யோசேப்பு கர்த்தரோடு இருந்ததுனாலதான் அவர் செய்ததெல்லாம் வாக்கிய பண்ணினார். அப்போஸ்தலன் நடவடிக்கை புஸ்தகம் 7:10
1: தேவனோ அவனுடனே கூட இருந்து,
0: தேவன் அவனுடனே கூட இருந்து
1: எல்லா உபத்திரங்களின் நின்றும்,
0: எல்லா உபத்திரங்களின் நின்றும்
1: அவனை விடுவித்து,
0: அவரை விடுவித்து
1: எகிப்தின் ராஜாவாகிய,
0: எகிப்தின் ராஜாவாகிய
1: பார்வோன் சமூகத்திலே,
0: பார்வோன் சமூகத்திலே
1: அவனுக்கு கிருபையையும்,
0: அவர் கிருபையையும்
1: ஞானத்தையும் அருளினார்.
0: ஞானத்தையும் அருளினார்.
1: அந்த ராஜா,
0: அந்த ராஜா
1: அவனை,
0: அவனை
1: எகிப்து தேசத்திற்கும்,
0: எகிப்து தேசத்திற்கும்
1: தன் வீடு அனைத்திற்கும்,
0: தன் வீடு அனைத்திற்கும்
1: அதிகாரியாக ஏற்படுத்தினார்.
0: அதிகாரியாக ஏற்படுத்தினார். பாத்தீங்களா அருமையானவர்களே, கர்த்தர் யோசேப்போட கூட இருந்ததுல ஞானத்தையும் கிருபி அருளினார். அது மாத்திர எல்லாம் பத்திரத்தில் அவர் என்ன செஞ்சாரா? விடுவித்து எகித்துக்கு அதிகாரியாக ஏற்படுத்தினார். நம்ம சின்ன பிரச்சனைனா எனக்கு இவ்வளவு பிரச்சனை, நான் எப்படி செவிக்க முடியும்? பிரச்சனை தான் எல்லாரும் செவிக்க முடியாது. கிறிஸ்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை? உள்ள நடக்கிறது மாதிரிதான். ஆனா இந்த உலகத்துல அந்த பாடுகளை எல்லாம் பார்த்து எது வந்தாலும் அவருக்குள்ள நெருங்கி சிவித்தா என்ன செஞ்சார்? யோசேப்பு என்ன செஞ்சாரா? எல்லா உபத்திரங்களிலும் விடுவித்து என்ன செஞ்சாரா?
1: அவனை விடுவித்து,
0: அவரை விடுவித்து
1: எகிப்தின் ராஜாவாகிய,
0: எகிப்தின் ராஜாவாகிய
1: பார்வோன் சமூகத்திலே,
0: எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே
1: அவனுக்கு கிருபையையும்,
0: அவருக்கு கிருபையையும்
1: ஞானத்தையும் அருளினார்.
0: கிருபி மட்டும் இல்ல, என்ன செஞ்சாரா? ஞானத்தை மருளினார்.
1: அந்த ராஜா,
0: அந்த ராஜா
1: அவனை எகிப்து தேசத்திற்கும்,
0: எகிப்து தேசத்திற்கும்
1: தன் வீடு அனைத்திற்கும்,
0: தன் வீடு அனைத்திற்கும்
1: அதிகாரியாக ஏற்படுத்தினார்.
0: எகிப்து தேசத்திற்கும் அந்த பார்வோன் ராஜாவுடைய வீடு அனைத்துக்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். ஆமா, அருமையானவர்களே, கர்த்தராகிய தேவன் நம்ம கூட இருப்பாருன்னா நம் வாழ்க்கை நாளுக்கு நாள் நாட்களை உயரத்தான் செய்யும். நம்ம கர்த்தரோட நம்ம இருக்க வேண்டும். நம்ம கர்த்தரோட இருந்தா தான் அவர் நம்ம கூட இருப்பார் இல்லையா? நம்ம ஒவ்வொரு நாள் கர்த்தர் கூட இருந்தோம்னா எந்த உபத்திரத்தையும் நம்ம எரிச்சலி விடுவிப்பார். எப்படிப்பட்ட உபத்திரம் இருந்தால் கட்டாயம் விடுவிப்பார். ஆண்டவரை இயேசு உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் திடன்கள் நான் உலகத்தை நம்ம உபத்திரத்தை நிச்சயமா ஜெயிக்க முடியும். உபத்திரத்தை பார்த்து யாரும் சோர்ந்து போகாதீங்க. பாடுகளை பார்த்து யாரும் சோர்ந்து போகாதீங்க. யோசேப்பு எப்படி தேவன் உயர்த்தினாரோ, பார்வன் சமூகத்தில் ஞானத்தையும் கிருவி அருளினார். அதனால பார்வன் ராஜா என்ன செஞ்சாரான்? யோசேப்ப எகித்துக்கு முழுமைக்கும் வீட்டுக்கும் முழுமையும் என்ன செஞ்சாரு? யோசேப்பை அதிகாரியாய் மாற்றினார். காரணம் என்ன? கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அதே போல உங்க கூட எங்க கூட கர்த்தர் இருந்தார்னா நம்ம வாழ்க்கையில பெரிய காரியத்தை தேவன் செய்ய அவர் எப்படி இருக்கிறாரு? வல்லவரா இருக்கிறார். ஆதியாம் புஸ்தகம் 49 22-25 வரைக்கும் தயசை எல்லாரும் நீங்களும் எடுத்துக்கோங்க.
1: யோசேப்பு,
0: யோசேப்பு
1: கனித்தரும் செடி.
0: யோசேப்பு எப்படி இருந்தாரா? கனித்தரும் செடி.
1: அவன் நீர்

0: ஊற்றண்டையில் உள்ள
1: நீர் ஊற்றண்டையில் உள்ள
0: கனித்தரும் செடி,
1: தனித்தரும் செடி,
0: அதன் கொடிகள்,
1: அதன் கொடிகள்
0: சுவரின் மேல் படரும்,
1: சுவரின் மேல் படரும்.
0: வில்வீரர்,
1: வில்வீரர்
0: அவனை மன மடிவாக்கி,
1: வில்வீரர் அவனை மன மடிவாக்கி
0: அவன் மேல் எய்து,
1: அவன் மேல் எய்து
0: அவனை பகைத்தார்கள்.
1: அவனை பகைத்தால் பிசாசு நம்ம ஆண்டுக்குள் இருக்கும் போது நிச்சயம் என்ன செய்வான், நம்ம மேலையும் அம்பை எய்வான். ஆனால் எய்து பகைத்தாலும் ஆனாலும்
0: அவனுடைய வில்,
1: அவனுடைய வில்
0: உறுதியாய் நின்றது.
1: கத்துடைய யோசேப்படி வில் எப்படி இருந்துச்சா, உறுதியா நினைச்சு. என்ன வந்தாலும் சரி, என் ஏசு போதும். எதை குறிக்குது, என்ன வந்தாலும் எனக்கு ஏசுதான், ஏசு என்னை கைவிட மாட்டாருன்னு சொல்லுமே. நமக்குள்ள என்ன வேணும், உறுதியாய் நிற்க வேண்டும். உறுதியாய் நின்றது
0: அவன் பொய்யங்கள்,
1: அவன் பொய்யங்கள்
0: யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால்,
1: யாக்கோபுடின் வல்லவரின் கரங்களால்
0: பலத்தன,
1: பலத்தன
0: இதனால்,
1: இதனால்
0: அவன் மேய்ப்பனும்,
1: அவன் மேய்ப்பனும்
0: இஸ்ரவேலின் கண்மணியுமானான்.
1: அவர் இஸ்ரவேலின் பாத்தீங்களா மேய்ப்பன். அவர் எல்லாருக்கும் என்ன எப்படி மாத்திட்டார் கர்த்தர், மெய்ப்படமை அப்படின் என்ன, அத்தனை பேர் இஸ்ரேல் மக்கள் மெய்க்கத்தக்கதாக பெரிய ஒரு ராஜாவா மாற்றினார். எல்லாரும் அவர்தான் மெய்ச்சாரு, அவர்தான் மெய்ப்பனா இருந்து எவ்வளவோ பஞ்சங்கள்லாம் வந்துச்சு. ஆனா எகிப்து தேசத்து முழுவதுக்கும் மெய்ப்பனாக மாற்றி, மெய்ப்பனா
0: இஸ்ரேலின் கண்மலையுமானார்.
1: இஸ்ரேலுக்கு எப்படி மாறிட்டாரா, மெய்ப்பனும் கண்மலையுமானார்.
0: உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று.
1: யாரால் இதாச்சு, தேவனால தான் ஆச்சு. அல்லேலூயா. நம்ம ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில ஒரு செயம் கிடைச்சிட்டு நம்ம என்ன சொல்றோம், நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், நான் இப்படி செஞ்சேன் அப்படின்றப்பருங்க யோசிப்பு சொல்றாரு. அதுல யாரால ஆச்சா, தேவனால ஆச்சு. நம்ம இந்த அப்படித்தான் நம்மளும் கூட என் கத்திர வாழ்க்கையில செய்யும் போது கத்திரையே மையப்படுத்த வேண்டும். யோசிப்பு என்ன சொல்றாரு, இந்த காரியம் யாரால ஆச்சா, உன் தகப்பனுடைய தேவனாலேயாச்சு.
0: அவர் உனக்கு துணையாயிருப்பார்,
1: அவர் உனக்கு துணையாயிருப்பார்.
0: சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று,
1: சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று.
0: அவர் உயர வானத்திலிருந்து,
1: உயர வானத்திலிருந்து
0: உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும்,
1: உயர உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும்,
0: கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும்,
1: கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும்,
0: ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும்,
1: ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும்
0: உரிய ஆசீர்வாதங்களினாலும்,
1: உரிய ஆசீர்வாதங்களாலும்
0: உன்னை ஆசீர்வதிப்பார்,
1: உன்னை ஆசீர்வதிப்பார். உங்க கற்பத்தின் கண்ணியும் நீங்க மட்டும் இல்ல, உங்க பிள்ளைகள ஆசீர்விக்கப்பட்டிருப்பாங்க. உயர வானத்திலிருந்து உண்டான ஆசீர்வாதம் வரும், ஆழத்துல உண்டான ஆசீர்வாதம், பூமியில ஆழத்துல உண்டான ஆசீர்வாதமும் வரும். உங்க பிள்ளைகள ஆசீர்விக்கப்பட்டிருப்பாங்க, நீங்களும் ஆசீர்விக்கப்பட்டிருப்பீங்க. எப்பா எப்ப கத்த நம்ம கூட இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் மெயின். கத்த நம்ம கூட இருக்கு. கத்த நம்ம கூட எப்ப இருப்பாரு, நம்ம ஒரு நாளும் செபிக்கணும், துதிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், தேவனை மங்கிப்படுத்திக் கொண்டே இருந்தோம்னா கத்த நம்ம கூட இருப்பாரு, நம்மளை ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. யோசேப்பு ஆசீர்வதி தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பது உறுதி. எந்த சூழ்நிலை கத்த விட்டு என்ன செய்யக்கூடாது சொல்லி, சின்ன பிரச்சனை, ஐயோ எனக்கு பிரச்சனை தான் முன்னால வருது, அதை தான் நான் சொல்லி எனக்கு முன்னால செபிக்கவே முடியல அப்படி சொல்லவே முடியாது. யோசிப்பேன் எல்லா எல்லா உபத்திருந்து அவர் எண்ணிச்சாரா, விடுவிச்ச கர்த்தர் உங்களையும் என்னை விடுவிக்கிற வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது பக்தரும் பார்க்கிறோம், அவர் கர்த்தரோடு இருந்தாலும் என்ன ஆசிரியம் பெற்றான்னு பாருங்க. யாத்ரா புஸ்தகம் 34:10
0: உன்னோட கூட இருந்து,
1: உன்னோட கூட இருந்து
0: நான் செய்யும் காரியம்,
1: நான் செய்யும் காரியம்
0: பயங்கரமாயிருக்கும்,
1: பயங்கரமாயிருக்கும். யார பத்தி சொல்றாரு, மோசை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்ல, நான் உன்னோட கூட இருந்து நான் செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும். பாத்தீங்களா, கத்தனம் கூட இருந்தானா அவர் செய்யப்படுற காரியம் எப்படி இருக்கும், பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. நம்ம ஒண்ணும் கத்தனம் கூட நம்ம செய்யப்படுற காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. கத்தனம் கூட இருக்கணும், அதுதான் மோசை சொன்னாரு. நான் உன்னோட கூட இருந்து நான் செய்யப்படுற காரியம் பயங்கரமா இருக்கும்னு சொன்னார். உங்க வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியத்தை செய்வார். கத்தரோடு நீங்க இருக்கணும், கத்தர் உங்களோட இருப்பார். அவர் உங்க நம்ம வாழ்க்கையில் செய்யப்படுற காரியம் எப்படி இருக்கும், பயங்கரமா இருக்கும். யாத்ரா புஸ்தகம் 9:11
0: மந்திரவாதிகளும்,
1: மந்திரவாதிகளும்
0: மோசைக்கு முன்பாக,
1: மோசைக்கு முன்பாக
0: நிற்க கூடாது இருந்தது,
1: நிற்க கூடாது இருந்தது. பாத்தீங்களா, மந்திரவாதி கூட என்ன செய்யல, மோசைக்கு முன்னால நிக்க முடியல. மந்திரவாதி மோசை பார்த்து அவருக்கு என்ன ஆயிடுச்சு, மந்திரவாதிக்கு அவனுக்கு பயம் வந்துருச்சு. கத்தை நம்ம கூட இருந்தானா, எந்த மந்திரமும் உலகத்துல எந்த பெரிய மந்திரமும் நம்மளை தொடவே முடியாது. ஹலேலூயா, ஹலேலூயா. எவ்வளவு பெரிய மந்திரவாதி நம்மள ஒண்ணுமே செய்ய முடியாது, கத்தை நம்ம கூட இருக்கூடிய. ஏன்னா கத்தை நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், எந்த மந்திரவாதி ஒன்னும் செய்ய முடியாது. வாசித்து பாருங்க, யாத்ராம் புஸ்தகம் 11:3.
0: மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான்.
1: பாத்தீங்களா, மோசே எப்படி இருந்தாராம்? பார்வோன் ஊழியக்காரன் பார்வைக்கும் ஜனங்கள் பார்வைக்கும் மோசே எப்படி இருந்தாரு? பெரியவனா, சாதாரண மனுஷன்தான். அவர் சொல்றாரு, திக்குவாயின் சொல்றாரு ஆண்டு கூப்பிட்டப்போ. இப்ப பாத்தீங்கன்னா, கர்த்தர் கூட இருந்ததுனால என்ன செஞ்சார்? பார்வன் ஊழியக்காரன் பார்வைக்கும் ஜனங்கள் பார்வைக்கும் மோசே எப்படி இருந்தாரு? மிகவும் பெரியவளா இருந்தார். பாத்தீங்களா, ஆமாருமையானவங்களே, உங்களின் தேவன் அப்படித்தான் உயர்த்த வாஞ்சிக்கிறாரு. அதனாலதான் அந்த வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்னு சொல்லி பார்த்து, நம்மளை ஆண்டு கர்த்தர் நம்ம உள்ள தலசி பார்த்து நம்ம வந்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். மந்திரவாதியை பார்த்த பயம், நம்ம அதை பார்த்த பயம், இதை பார்த்த பயம் இருக்கவே கூடாது. கர்த்தர் நம்ம கூட இருந்தாருன்னா பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னோடு கொடுத்து செய்யப்படுற காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொன்னாரு. மோசை பக்கத்துல மந்திரவாதிக்கு என்ன செய்ய முடியல, நிக்க முடியாம வச்சு. இங்க பாத்தீங்கன்னா, பார்வையுடைய ஊழியக்காரி பார்வைக்கும் தனங்கள் பார்வைக்கு எப்படி இருந்தாரா? மிகவும் பெரியவரா இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளையும் அப்படித்தான் உயர்த்தப்பற, அதுக்குத்தான் இந்த வாக்குத்தத்தை கொடுத்திருக்காரு. நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லி நீ வளசி பார்த்து கர்த்தர் கருத்துல நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். உபாகம் புஸ்தகம் 34:10-12.
0: மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும்
1: செய்யும்படி
0: கர்த்தர் அவனை அனுப்பி
1: செய்வித்த
0: சகல அடையாளங்களையும்
1: அற்புதங்களையும்
0: அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும்
1: இஸ்ரவேலில்
0: அப்புறம் எலும்பினதில்லை என்று விளங்கும்.
1: பாத்தீங்களா, மோசே அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்தியிருந்தார். காரணம் என்ன? மோசையோட யார் இருந்தா? கத்திருந்தார். உங்களோடு கத்திருந்தாலும் என்னோடு கத்திருந்தாலும் நம்மளே அப்படிதான் உயர்த்துவார். அந்த தீர்க்கதரிசி போல பின்னாலே இருக்கவே இல்லையாமா, அப்படி வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியா மோசே வச்சிருந்தார். ஹல்லேலூயா. அவர் போல யாராவது 40 நாள் முகமுகம் பேச முடிஞ்சிச்சா? அவர் கையில் தான் கத்தர் என்ன செஞ்சாரு? 10 கட்டளையே எழுதி கொடுத்தார். ஹல்லேலூயா. கத்தர் கையினாலே எழுதி கொடுத்தார். அவர் போல உன்னதமான தீர்க்கதரிசி முன்னால இருந்து இல்ல, பின்னாலேயும் இல்ல. போல கத்திட்டம் கேப்ப, ஆண்டவர் நீங்க எங்க கூட இருக்கணும்ப்பா, நான் எவ்வளவு நாள் நான் தனியா வாழ்ந்துட்டேன், ஆண்டவரே நீங்க எங்க கூட இருக்கணும். யோசேப்பு ஆசீர்த்த தேவன், யோசேப்போடு இருந்த தேவன், மோசையோடு கூட இருந்த தேவன் உங்களோடு என்னோடு இருக்க தேவன் வாஞ்சிக்கிறார். நம்ம கத்தரோட இருப்போமா? நீங்க கத்தரோடு இருந்தா கத்தர் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. 3வது பக்தரை பார்க்கிறோம். 1 Samuel 18:28. 28:30.
0: கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுளுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான் அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது.
1: தாவீது பேர் என்ன ஆச்சு? மிகவும் கனம் பெற்றது. காரணம் என்ன? அவர் எப்படி நடந்தாரா? புத்திமான. புத்தி கொடுத்தது யாரு? போன மாசத்தம் கர்த்தரே புத்தி கொடுக்கிறார் இல்லையா? குமார் நம்ம புத்தி கொடுக்கறன்னு வாசம். அப்ப இந்த புத்தி யாரா கொடுத்திருப்பா? கர்த்தர். வாசு பாருங்க, 1 Yohanan 5:20 பாருங்க.
0: அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம்.
1: அப்ப தாவீதுக்கும் தேவகுமாரன் புத்தியை தந்திருப்பார். அதனால அவர் எப்படி நடந்தாரா? புத்திமானாய் நடந்தார். ஹல்லேலூயா. முதல்ல பார்த்த யார் உள்ளதை கத்திருந்தாரு? யோசேப்போடு இருந்தாரு. யோசேப்பை தேவன் எல்லாவற்றுக்கும் எகிப்துக்கும் பார்வன் வீட்டுக்கெல்லாம் அதிகாரியாய் மாற்றினார். தேவன் ஆசீர்வாதத்தை உயர்த்தினார். ரெண்டாவது யாரோட இருந்தாரு? மோசையோட இருந்தாரு. அவரை போல பின்னால் தீர்க்கதரிசியில் அவரை போல வல்லம் பெற்றவங்க யாருமே இல்லாதவர்களுக்கு தேவன் உயர்த்தினார். அல்லேலூயா. மூன்றாவது தேவன் யாரோட இருக்கிறாரு? தாவீது கூட. சவுலுடைய ஊழியக்காரர் பார்க்கல இவர் எப்படி நடந்தாரா? புத்திமானா இருந்தாரு. கர்த்தர் நம்ம கூட நம்மளையும் புத்திமானா மாத்தவர், வல்லவரா இருக்கிறார். படிச்சாலும் படிக்கட்டாலும் புத்தி தெரியா இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. புத்திமான நம்மளே மாற்றுவார். கலங்காதீங்க அருமையானவர்களே, கத்திர பார்த்து பற்றி பிடிச்சுக்கோங்க. ஒன்னு நாளாம் புஸ்தகம் 17:8.
0: நீ போன இடமெல்லாம்,
1: நீ போன இடமெல்லாம்
0: உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக,
1: உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக
0: நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற
1: பெரியோர் நாமத்திற்கு
0: ஒத்த நாமத்தை
1: உனக்கு உண்டாக்கினேன். காவிரி போற இடத்துல தேவன் கூட இருந்து என்ன செஞ்சாரா? பெரியவருக்கு ஒத்த நாமத்தை தாவீதுக்கு என்ன செஞ்சாரா? உண்டாக்கினார். என்ன தாவீதோடு தேவன் இருந்தார். நம்ம வழக்கிலும் தேவன் இருந்தார்னா, நமக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்தா கூட தேவன் நம்ம கூட இருந்து பெரியோருக்கு ஒத்த நாமத்தை நமக்கு உண்டாக்க ஒரு வல்லவரா இருக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா என்பதை நம்ம பார்க்கணும், ஒவ்வொரு நாள் உணரணும். 17:10.
0: உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்படுத்தினேன்.
1: பாத்தீங்களா, சத்துருக்களை கர்த்தர் என்ன செஞ்சாரு? தாவீதுக்கு எவ்வளவோ சத்துருக்கள் இருந்தாங்க, சத்துருக்களை எல்லாம் கீழ்படுத்தினேன்.
0: இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார்,
1: கர்த்தர் உனக்கு வீட்டை கட்டுவார்
0: என்பதை உனக்கு அறிவிக்கிறேன்.
1: எத்தனை பேர் வீடு இல்லாம இருக்கிறோம் இல்லையா? கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போறார்? வீட்டை கட்டப்போற. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு வீடை கட்ட வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் கர்த்தர் வீட்டுக்காக எல்லாரும் உதவி செய்றீங்க இல்லையா? கர்த்தர் வீடு கட்டுறதுக்காக எவ்வளவோ உதவி செய்றீங்க. ஆனா கர்த்தர் நிச்சயமா நீங்க என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு? கர்த்தர் உங்களுக்கு சத்துருக்களை எல்லாம் கீழ்படுத்தி உங்களுக்கு வீட்டை கட்டுவேன் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப நான் சபையில் எல்லாருக்கும் கர்த்தர் என்ன செய்ய போறாரு? சொந்த வீடை கட்டி கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. எல்லாரும் விசுவாசிக்கிறோமா? விசுவாசிக்கல ஹல்லேலூயா சொல்லாமா? நீங்க கர்த்தர் வீட்டு கட்டுறதுக்கு நீங்க உதவி செய்றீங்க, கர்த்தர் உங்களுக்கு சொந்த வீடை கட்டி தருவார். ஹல்லேலூயா. அது நீங்க விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமை பார்க்க முடியும். நிறைய பேர் அந்த வாக்குத்தத்தை பெற்றுக் கொள்றாது, விசுவாசிக்கிறது இல்ல. அதனாலதான் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்றது இல்ல. நம்ம சத்துருக்களை கீழ்படுத்தி உங்களுக்கு என்ன செய்யறாரா? வீட்டை கட்டுவேன் என்று சொல்லி அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் தேவனாய் கர்த்தர் என்ன செய்ய போறாரு? வீடை கட்டி கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. விசுவாசத்தோட கேட்டே இருக்கணும். இந்த வசனம் செஞ்சு எல்லாரும் கேட்கணும். கேட்டீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு தர. வசனம் இது பாருங்க, எசேக்கியேல் 36:37.
0: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக, நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி,
1: அவர்கள் என்னிடத்தில்
0: விண்ணப்பம் பண்ண வேண்டும்.
1: கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தை கொடுத்திருக்காரு, அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்றதுக்கு என்ன சொன்னீங்க எல்லாரும்? கர்த்தர்ட்ட ஒவ்வொரு நாளும் விண்ணப்பட்டு ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு வீடு கட்டின்னு சொல்லியிருக்கீங்க, கட்டித்தாங்கன்னு சொல்லி கேட்டே இருந்தா கத்தர் கட்டி தர. ரெண்டாவது என்ன செய்யணும்? கத்திரம் ஒவ்வொரு நாளும் கத்தரோட கூட இருக்கணும். ஹல்லேலூயா. கத்தரோட இருந்தா அந்த வாக்கு தத்துவம் வாழ்க்கையில நிச்சயமா செய்ய வல்ல இருக்க. தாபீதுக்கு செய்த தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் செய்ய அவர் எப்படி இருக்கிறாரு? வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திர வீடை கட்டுறது மாத்திர இல்ல. 1:18:6.
0: தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார்.
1: பாத்தீங்களா, தாவீது எங்கெல்லாம் போறாரோ கர்த்தர் என்ன செஞ்சாரா? தாவீது போன இடத்துல கர்த்தர் அவனை காப்பாத்தினார். நம்மளும் எங்கெல்லாம் போனாலும் கர்த்தர் அவனை காப்பாற்ற. கடைசி நாள்ல வாழ்றோம், எத்தனையோ பிரச்சனைகள், பிசாசின பிரச்சனைகள், பொல்லாத மனிதர்களின் பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள். இந்த தவத்தை நம்ம பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா நம் போன இடத்துலாம் கத்து நம்மளை காப்பாத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்து நம்ம கூட இருந்தானா? போன இடத்துல கத்து நம்மளை காப்பாத்துவார். மத்த யாரு கூட இருந்தா? கத்தர் யோசேப்போட கூட இருந்தார். ரெண்டாவது மோசையோட கூட இருந்தார். மூன்றாவது தாவீதோடு. கடைசியாக 73:23.
0: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி
1: முடிவிலே
0: என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர்.
1: ஆண்டவர் என்ன செய்ய நமக்கு ஆலோசனை தராரு. அந்த ஆலோசனை நமக்கு ஒரு நாள் நடக்கணும். கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு ஆலோசனை கேட்டு நடந்தா கர்த்தர் முடிவில் எங்க கொடி சேர்க்கிறாரா? மகிமையில ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. நம்ம இந்த உலகத்துல ஆசீர்வதிக்கிற மாத்திரம் இல்ல, பரலோகத்துல நம்ம கொண்டு சேர்க்கிற தேவன் நமக்கு ஒவ்வொரு நாள் ஆலோசனை தருவார். அந்த ஆலோசனை மட்டும் நடந்தா முடிவில மகிமையில ஏற்றுக்கொள்கிற தேவன் மகிமையில அங்கு போய் இருப்போம். அல்லேலூயா. பெரிய காரியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தோட வாழ்க்கை முடியறது இல்ல. இந்த உலகத்தோட வாழ்க்கை முடியுதா சொல்லுங்க? முடியுதா? இல்ல தானே? நம்ம உலகத்தோட வாழ்க்கை முடியுதா? இல்ல இல்ல. அது மாத்திரல்ல, ஏசாயின் புஸ்தகம் 66:13
0: ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல்
1: நான் உங்களை தேற்றுவேன்.
0: நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள்.
1: பாத்தீங்களா எப்படி தேற்றுறாரா? ஒருவனை அவன் தாய் தேற்று போல் நான் உங்களை தேற்றுவேன். முடிவிலே என்ன சொல்ல, எருசலேமில தேற்றப்படுவீர்கள். இந்த உலகத்திலேயே நம்மளை தேற்றுவார், எருசலேமில் நம்மளை தேற்றுவார். உலகத்தில் மாத்திரல்ல, எருசலேமில் நம்ம தேற்றுவார். எப்படி தேற்றுவாரா? ஒருவனை அவன் தாய் தேற்று போல. எங்க அம்மாவுக்கு தான் தெரியும் எப்படி தேற்றுனா சமானமா இருப்பேன்னு சொல்லி. அதுதான் அங்க ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனை அவன் தாய் தேற்று போல் தேற்று. அப்புறம் எங்க கொண்டு போறாரா? எருசலேமில தேற்றப்படும். இந்த உலகத்தில் நம்மளை தேற்றுவார், பரலோகத்தில் நம்ம தேற்றுவார். அதுதான் இங்க ஆபரகம் சொல்றாரு. ஆபரகம் என்ன சொல்றாரு பாருங்க, லூக்கால் சுவிசேஷம் 16:23.
0: பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து
1: தூரத்திலே
0: ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரவையும் கண்டான்.
1: அப்பொழுது அவன்
0: தகப்பனாகி ஆபிரகாமே நீர் எனக்கு இறங்கி
1: லாசரு
0: தன் விரல் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி
1: அவனை அனுப்ப வேண்டும்.
0: இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே
1: என்று கூப்பிட்டான்.
0: அதற்கு ஆபிரகாம்
1: மகனே,
0: நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய்.
1: லாசருவோ
0: அப்படியே
1: தீமைகளை அனுபவித்தான்.
0: அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான்.
1: நீயோ வேதனைப்படுகிறார். அப்ப அந்த நரகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம அவங்க என்ன செய்றாங்க, நரகத்துல வேதனைப்படுறாங்க. ஆனா லாசர் உலகத்திற்கு போய் எத்தனையோ பாடுகளை அனுபவிச்சாரு. கடைசியில் அவர் எங்க உட்கார்ந்துட்டாரு? ஆபரகம் மடியில தேற்றப்படுகிறார். அல்லேலூயா. அது இந்த உலகத்திலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பரலோகத்தில் நம்ம கர்த்தருடைய மடியில இருப்போம். அல்லேலூயா. அவர் ஆபரகாம் மடியில் உட்கார், நம்மள எங்க உட்காரணும்? ஏசப்பா மடியில உட்காரணும். சொல்லுங்க, சந்தோஷம் இல்லையா? நம்மள எங்க உட்காரணும்? ஏசப்பா மடியில உட்காரணும். அங்கதான் கண்ணீர் இல்ல, கவலை இல்ல, பிரச்சனையே இல்லை இல்லையா? வாசித்து பாருங்க, வெளிப்படுத்தும் விசேஷம் 7:17.
0: சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள
1: ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார்.
0: தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார்.
1: ஜீவ தண்ணீர் ஊற்றுகண்டை நடத்துவார். தேவன் தாமே நம்ம கண்ணீர்ல என்ன செய்வார்? அவரே நம்மளை துடைப்பார். யாருமே நம்ம கவலைப்பட வேண்டாம். இந்த உலகத்துல யோசேப்பை ஆசீர்வித்து தேவனி எல்லா இக்கிட்டு விலக்கி காத்து, எல்லா உத்தரத்தில் விலக்கி காத்து, அவரை பார்வன் முழுவதும் ராஜாவை வீட்டுக்கு அனைத்துக்கும் அவர் அதிகாரியை மாத்தின தேவன். உங்களையும் என்னை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. மோசையோட கூட இருந்தார். மோசையோடு கூட இருந்து அவரை போல உன்னதமான தீர்க்கதரிசி முன்னாலே இல்லை பின்னாலே இல்லை, கர்த்தர் அப்படி மாத்தினார். அது மாத்திரல்ல, மோசையோட கூட அவர் சொல்ற, நான் அவன் கூட இருந்து உங்களுக்கு செய்யப்படுற காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி ஒரு காரியம் செய்ய போறார். மூன்றாவது தாவீதோடு தேவன் இருந்து தாவீது வீட்டை கட்டுவேன், சத்துருக்கு கீழ்படுத்தி வீட்டோட கட்டுவேன்னு சொன்னார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலும் பெரிய காரியத்தை செய்ய போற, நம்ம கலங்க வேண்டாம். அது மாத்திர நம்மளுக்கு நான்காவது என்ன செய்ய போற, நமக்கு என்ன கொடுக்க போறாரு, மறந்துட்டீங்களா? கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளை வலது கரத்துல தாங்குறாரு, அவர் ஆலோசனை தந்து மகிமையில ஏற்றுக்கொள்றாரு. நீங்க என்ன செய்ய, நம்ம ஒருவர் நம்ம தாய் தேற்று போற, நான் உங்களை தேற்று எருசலேம். நீங்க என்ன செய்வீங்க, தேற்றப்படியாது. தேற்றப்படுறதுக்கு யாரு அடையாளமா இருக்கிறா? லாசரு அவருக்கு மடியில் இருந்து அவர் தேற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நரகத்துக்கு ஐஸ்வர்யன் நரகத்துல கஷ்டப்படுற மாதிரி அந்த இடத்துக்கு யாரும் நம்ம போகவே கூடாது. அதான் வெளிப்படுத்தும் விசேஷம் ஆண்டு சொல்றாரு. வெளிப்படுத்தும் விசேஷம் 21:4-5.
0: அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார்.
1: அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார்.
0: இனி மரணமும் இல்லை,
1: மரணமும் இல்லை,
0: துக்கமும் இல்லை,
1: துக்கமும் இல்லை,
0: அலறுதலும் இல்லை,
1: அலறலும் இல்லை,
0: வருத்தமும் இல்லை,
1: வருத்தமும் இல்லை.
0: முந்தினவைகள் ஒளிந்து போயின,
1: முந்தினர் ஒளிந்து போன
0: என்று விளம்பினது,
1: என்று விளம்பினது.
0: சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர்,
1: சிங்காசனங்கள் வீற்றிருந்தவர்,
0: இதோ
1: இதோ
0: நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன்,
1: சகலத்தையும் புதிதாக்குகிறேன்
0: என்றார்.
1: என்றார் கர்த்தரோடு நம்ம இருந்தோம்னா நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அங்க பரலோகத்துக்கு இங்கேயும் நம்மளை ஆசீர்விக்கிறார். பரலோகத்தில் நம்மள தேவன் நம்மளை கொண்டு சேர்ப்பார். கர்த்தர்கிட்ட அர்ப்பணிப்போமா? நம்ம யாரெல்லாம் நான் சொன்னேன், கர்த்தரோடு இருந்தா என்ன செய்ய முடியும், முழுமையா அவரோடு இருந்து நம்ம துதிக்க முடியும், செவிக்க முடியும். இல்லாட்டா நம்ம செவிப்போம், வாய் மட்டும் செவிப்போம், இறுதி எங்கேயோ இருக்கும். நம்ம எங்க எப்படி இருக்கோம், கர்த்தரோடு இருக்கோமா இல்லையான்னு சொல்லி பார்த்து இன்னைக்கு அலசி பார்த்து கர்த்தர் கையில ஒப்பு கொடுப்போமா? நம்மள
0: நீங்கள் தேவனோடு இருந்தா அவர் உங்களோடு இருப்பார். ஒருவேளை நீங்க தேவனை விட்டு பிரிந்திருந்தால் அவர் உங்களோடு இருக்க மாட்டார் என்று தானே அர்த்தம். நீ தேவனோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் தேவனோடு இல்லாவிட்டால் அவர் உங்களோடு இருக்க மாட்டார் என்று தானே அர்த்தம். கர்த்தருடைய இசைந்திருக்கிறவன் எவனும் இயேசுவோடு ஒரே ஆவியா இருக்கிறான் சொல்லுவோமா? ஆண்டவரே, உங்களுடைய இசைந்து இருக்கக்கூடிய இருதயத்தை தாரும். எந்த நிலையிலும் நான் உண்மை விட்டு பின்வாங்காத ஒரு நல்ல இருதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போமா? ஆதிகால பக்தர்கள் எல்லாரும் தேவனோடு இருந்தார்கள். ஆகவே தேவன் அவர்களோடு கூட இருந்தார். அந்த வரிசையில தான் நாம் பார்த்தோம், யோசேப்பை பார்த்தோம், மோசேயை பார்த்தோம், தாவீதை பார்த்தோம், சங்கீதக்காரன் ஆசாபை பார்த்தோம். யோசேப்பு தேசம் அனைத்திற்கும் ஒரு பெரிய அதிகாரியாக உயர்த்தப்பட்டார். மோசே என்பவன் பார்வனுக்கும் எகிப்திற்கு சகல ஜனங்களுக்கும் முன்பாக பெரியவனாய் இருந்தார். அவரை கொண்டு கர்த்தர் பெரிய அற்புத அடையாளங்களை செய்தார். தாவீதின் பெயர் கனம் பெற்றது. தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் தாவீதை காப்பாற்றினார். ஒரு நிலையான வீட்டை தாவீது கட்டி கொடுத்தார். உங்களுக்கும் எனக்கும் அப்படி செய்ய விரும்புகிறார். ஆசை இருந்தால் வாஞ்சையோடு கூட கேளுங்கள். ஆண்டவரே, என்னை ஒரு யோசேப்பை போல மாற்றும் ஆண்டவர். கேட்போமா? என்னை ஒரு யோசேப்பை போல மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை ஒரு மோசேயை போல மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை ஒரு தாவீதை போல மாற்றும் ஆண்டவரே. ஆசாப் சொன்ன, நான் எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்கிறபடினால் அவர் என்னோடு கூட இருந்து முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அனுதினமும் எனக்கு ஆலோசனை தந்து என்னுடைய முடிவிலே, உலகத்தின் முடிவிலே, ஆம் இயேசு கிறிஸ்து வருகிற நேரத்தில் என்ன மகிமையிலே நம்மை ஏற்றுக்கொள்கிற தேவன் தெரியமானவர்களே. அந்த இடத்திலே மரணம் இல்லை, அலறுதல் இல்லை, துக்கம் இல்லை, வருத்தம் இல்லை. இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, மறு உலகத்திலும் கர்த்தர் நம்மை தேற்றுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். லாசருவை தேற்றிக் கொண்டிருக்கிற தேவன் இதோ உன்னையும் என்னையும் அங்கு தேற்ற விரும்புகிறார். கண்ணீரை துடைக்க விரும்புகிறார். சகலவற்றையும் புதிதாக்க விரும்புகிறார். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, எனக்கும் எங்களுக்கும் அப்படிப்பட்ட நல்ல ஆசீர்வாதங்களை இன்றைக்கு தாரும். இந்த புதிய மாதத்தில் இந்த வாக்குத்தத்தை சொந்தமாக்கி கொண்டு கர்த்தரை பார்த்து சொல்வோம், இதோ ஆண்டவரே உம்மோடு இருக்க என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்லுவோமா? ஆமே. நம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். தேங்க்யூ அல்லாஹ். நன்றி பரலோக பிதாவே. எங்களோடு இணைந்து ஜெபிக்க நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கருத்தாய் ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு கண்ணோக்கி பார்ப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் எப்பொழுது உம்மோடு இருக்க எங்களை அர்ப்பணம் செய்கின்றோம் ஆண்டவரே. எப்பொழுது உம்மோடு கூட நாங்கள் இருந்து ஆண்டவரே அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் எல்லாவற்றிலும் ஆண்டவரே. ஆமாப்பா, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்று சொன்னீரே. நாங்கள் உம்மோடு இருக்க எங்களை அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. யோசேப்பை போல, ஒரு மோசையை போல ஆண்டவரே, ஒரு தாவீதை போல சங்கீதக்காரன் ஆசாவை போல எங்களை எல்லாரையும் மாற்றணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, இதை அர்ப்பணித்திருக்கிறோம். கரங்களை பிடித்துக் கொள்ளும், என்ன நிலை வந்தாலும் உங்களோடு இசைந்திருக்கணும். என்ன வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் உங்கள்கிட்ட ஒருபோதும் உங்கள் அன்பை விட்டு பிரிக்க கூடாது. ஆண்டவரே எங்களை எப்பொழுதும் நாங்கள் எல்லாரும் மூடு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாஞ்சையை தாரும், ஒரு ஆசையை தாரும், ஒரு தாகத்தை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இப்பொழுது எனக்கு இப்படிப்பட்ட நன்மையை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து இப்பொழுது அவர்களோடு கூட இருந்தவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிற கர்த்தருடைய பிள்ளை எல்லாரையும் பொறுப்பிடுங்க. அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி, நன்றி. இறுதியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக அக்கா ஜெபிக்க விரும்புறாங்க. எல்லாரும் அவரோடு இணைந்து நம்ம சொல்வோம், ஆண்டவரே எங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. வாய் திறந்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் ஜெபிங்க பார்க்கலாம், எல்லாம் ஜெபிங்க பார்க்கலாம்.
1: அப்பா நாங்கள் உம்மோடு இருந்தால் கர்த்தர் நீர் எங்களோடு இருப்பீரப்பா. எங்களோடு இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க நீர் வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. மோசே ஆசீர்வித தேவன், யோசேப்பை ஆசீர்வித்த தேவன், அப்பா தாவீது ஆசீர்வித தேவன், எங்களை ஆசீர்விப்பீங்க ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரம். ஆஷாவுக்கு நீ சொன்னாரப்பா ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆலோசனை தந்து எங்களை அப்பாமை ஸ்தோத்திரம். எங்களை மகிமையில ஏற்றுக்கொள்ளுகிற தேவனா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை கேட்டு இங்கே விற்றாத விடுக்கி நாங்கள் உள்ள தலசி பார்த்து நாங்கள் உங்களோடு உங்களோடு இருக்கமா இல்லையான்னு சொல்லி நாங்கள் அலசி பார்த்து உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கக்கூடிய உன்னத பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் நீ கட்டளிட முடியாது செபிக்கிறோம். அருமை ரட்சகராகிய தெய்வமே, நானே லவ் டீச்சரை கத்தன்னு சொன்னீங்கப்பா, நீங்க தான் செய்ய வேண்டும் கெஞ்சுக்கிறோம். பெரிய காரியத்தை செய்ய எல்லாரையும் ஆசிர்வீங்க, ரச்சிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வரை தாங்க. பின்மாறி காலத்தின் மழை எல்லாருமேலையும் பெய்யட்டும் ஐயா. தேவ கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ மகி மூடி கொள்ளட்டும், அக்கினி மூடி கொள்ளட்டும். மகத்தான காரியத்தை செய்ய முடியாது செவிக்கிற அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க. கர்த்தருடைய கரம் உங்களை தாங்கணும், நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம். சர்வல்லமுள்ள தேவனே ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடுங்கப்பா, தொடுங்க தொடுங்க, பலப்படுத்துங்கப்பா. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உன்னத்துக்குரிய ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. வியாதிகள் பலவீன மக்களை விட்டு விளக்குங்கப்பா ஆண்டவரே. மே ஸ்தோத்திர 105 சங்கீதம் 37 வசனம் சொன்னீரே, அப்ப உங்க இஸ்ரேல் கோத்திரத்துல ஒருவனும் பலவீனப்பட்டு இல்லைன்னு சொன்னீரப்பா. அதே போல எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து உங்க நாமத்தை மையப்படுத்த முடியாது செபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செஞ்சு ஆசீர்விச்சு உயர்த்த முடியாது செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செஞ்ச நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக ஜீவனாக இருந்து வழி நடத்துங்க ராஜா. பெரிய காரியத்தை நீங்க செய்ய முடியாது செபிக்கிறோம். நானும் இல்லாவ டீச்சரை கத்துன்னு சொன்னீங்க, நீங்க செய்யுங்க சப்பா. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. ஒரு வாழ்க்கையிலையும் கத்தாவே உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை தாரும் ஏசப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை தாங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்தை தரணும். சம்மா இல்லாத மக்களுக்கு சம்மான் தரணும். கடனோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யும். கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. ஆத்தும கண்களை திறந்து விடுங்கப்பா. எரியிற அறிவுல நிரப்பப்படட்டும் கர்த்தாவே. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பு செய்யுங்க. கர்த்தருடைய மகிமங்களை மூடட்டும், கர்த்தருடைய அக்கினி மூடட்டும், கர்த்தருடைய பிரசனங்களை மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிறோம். அப்பா தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்விங்க. கேஸ்ல இருக்க மக்களை வெற்றி தாங்க. வேலையில ப்ரமோஷன் இல்லாத மக்களுக்கு வேலையில ப்ரமோஷன் கிடைக்க உதவி செய்யுங்க. வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டுமே அப்பா. தகப்பனே இறங்குமப்பா, இறங்கும். பெரிய காரியத்தை செய்யுங்க. கர்த்தாவே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். சாபத்திலையும் பாவத்திற்கு மக்களை விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. எங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை தரும், தெய்வீக ஞானத்தில் நிரப்புங்க. எங்கள் சிறு பிள்ளைகளாம் செவிக்கிற பிள்ளைகளாக, துதிக்கிற பிள்ளைகளாக, ஆன்றோரு இருக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுங்க. மக்கள் உள்ளத்துல பேசுங்க, பேசுங்கப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. பொறுப்படுத்துக்கோங்க, வழி நடத்துங்க. எல்லா துதி கனா மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்புரட்சி ஏஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுறோம் பரமபிதாவே, ஆமே.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
5: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ்: Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Koonu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers: 944-30-780-19 and 7598-112435. Our email address: acinkaram@gmail.com. Our website:

0: ஆட்சிக்கு கேட்ட எபிரேயன் புஸ்தகம் 4:3 வாசிங்க.
1: விசுவாசித்தவர்களாகிய நாமோ,
0: விசுவாசிகளாகிய நாமோ
1: அந்த இலை பாறுதலில் பிரவேசிக்கிறோம்.
0: விசுவாசித்தவர்களாகிய நாமோ எங்க பிரவேசிக்கிறோம்? இலை பாறுதலில் பிரவேசிக்கிறோம். விசுவாசம் மிக மிக அவசியம். விசுவாசித்தா தான் நம்ம எங்க பிரவேசிக்க முடியும்? இலை பாறுதல் பரலோகத்துல பிரவேசிக்க முடியும். விசுவாசம் தான் மிக மிக அவசியம். நம்ம ஒரு நாள் ஆண்டு கேட்கணும், யேசுப்பா எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, விசுவாசம் இல்லாம வாழ்ந்த நாட்கள் போகுது, எனக்கு விசுவாசம் தாங்க. அவரே விசுவாசத்தை தொடங்குறது இயேசு கிறிஸ்து தான். விசுவாசத்தை விசுவாசத்தை துவக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து தான் விசுவாசம் துவக்குற. அப்ப ஆண்டு கேட்கணும், விசுவாசத்தை துவக்குகிறவரும்
1: முடிக்கிறவரும் இருக்கிற நோக்கி,
0: விசுவாசத்தை துவக்குறவர் தான் முடிக்கிறவரும் அவர் தான். நம்ம ஒரு நாள் விசுவாசத்தை ஆண்டு கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே என் உள்ளத்துல விசுவாசத்தை துவக்குங்க. ஆண்டவரே விசுவாசம் இல்லாம பிரியமா இருக்க முடியாதுன்னு சொல்லி வேதத்துல வாசிக்க கேட்டோம். விசுவாசம் எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். இரண்டாவதாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம பிரவேசிக்கணும், பரலோகத்துல குடியிருக்கணும்னு சொன்னா என்ன வேணுமா? மத்தேயு சுவிசேஷம் 24:31.
1: வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோட,
0: வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோட
1: அவர் தம் தூதர்களை அனுப்புவார்.
0: அவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார்.
1: அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை,
0: அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை
1: வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு,
0: வானத்தில் ஒரு முனை முதற்கொண்டு
1: மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்.
0: 4 திசைகளில் எரிசி வேறு யாருக்கு கூட்டி சேர்ப்பாரு? கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை. மத விசுவாசிங்க, விசுவாசித்தா தேவனுடைய ராஜ்யத்தில் இலை பெற முடியும். ரெண்டாவது யாரு கூட்டி சேர்க்கிறாரு? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. சங்கீத புஸ்தகம் 4:3.
1: பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள்.
0: பக்தியை யாரெல்லாம் பக்தியா இருக்கிறாங்களோ அவங்களை கர்த்தர் என்ன செய்வாரு? தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நமக்கு பயபக்தி வேணும். பரலோகத்தில் குடியிருக்கும் நமக்கு என்ன வேணும்? பக்தி வேணும். அப்பதான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா மாற்றுவாரு. அப்பதான் ராஜ்யத்தில் குடியிருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. செவத்திலே விளையாண்டுட்டு, செவத்திலே சரியான மழை செவிக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பிரயோஜனம் இல்லை. செவத்தில் பயபக்தியோட கர்த்தர் யார தெரிஞ்சிட்டாரா? பக்தி உள்ள தெரிஞ்சிட்டாரு. நம்ம பக்தியா இருக்கணும், பயபக்தியோடு ஆண்டவர் ஆராதிக்கணும். விளையாண்டுட்டு பிள்ளைகளை வச்சுட்டு விளையாண்டுட்டு பிள்ளையோட பேசிட்டு அப்படி இருந்தா ஆண்டு பயபக்தியா இருக்க முடியாது. பக்தி உள்ளவங்களை தான் கர்த்தர் தமக்கா தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. நம்ம சர்ச்சைக்கு வரலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனா கர்த்தர் வேதம் சொல்றது யார தெரிஞ்சிட்டாரா? பக்தி உள்ளவில பயத்தோடு பக்தியோடு தேவனை ஆராதித்து முழுதத்தோடும் ஆத்மத்தோடு முடிப்பலத்தோடு ஆண்டவர் ஆராதித்து தொழுது கொள்ளும் போது கர்த்தர் அவர் தெரிஞ்சு கொள்றார். அதுதான் கர்த்தருடைய சித்தம். பக்தி உள்ள கர்த்தர் தமக்கா தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு. நம்ம வேடிக்கை பார்த்துட்டு யார் வராங்க அப்படிலாம் பார்க்க கூடாது. நம்ம கர்த்தருடைய பாதத்தில் வந்துட்டேன்னு சொன்னா பயபக்தியோடு அவர் தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எபேசியர் புஸ்தகம் 1:4.
1: தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும்,
0: அன்பில் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தம் உள்ளவர்களும்
1: குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்கு,
0: குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்கு
1: அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே,
0: உலக தோற்றத்துக்கு முன்னே
1: கிறிஸ்துக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே,
0: கிறிஸ்துக்குள் நம்மளை என்ன செஞ்சிட்டாரு? எப்படி இருக்கணுமா? நம்ம அன்புல பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்காக என்ன செஞ்சிட்டாரு? உலக தோற்றத்துக்கு முன்னே நம்ம தெரிஞ்சிட்டாரு. இப்ப இல்ல, எப்ப தெரிஞ்சிட்டாரு நம்மள? உலக தோற்றம் அதான் நம்மள இப்ப ஒரு குடும்பம் ஆண்டர் சேர்த்திருக்காரு. அல்லேலூயா. எங்கயோ பிறந்தோம், எங்கயோ வளர்ந்தோம், இன்னைக்கு கர்த்தர் நம்மள எல்லாம் ஒண்ணு சேர்த்திருக்கிறார். ஹலேலூயா. அதெல்லாம் அவருடைய சுத்த கிருபை. அன்பில பரிசுத்தமும் குற்றமில்லாமல் இருக்கிறதுக்கு தான் உலக தோற்றிருக்கே நம்மளை தெரிஞ்சிட்டாரு. தெரிஞ்சுக்கொண்டவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 17:14.
1: அவரோடு கூட இருக்கிறவர்கள்,
0: அவரோடு கூட இருக்கிறவர்கள்
1: அழைக்கப்பட்டவர்களும்,
0: அழைக்கப்பட்டவர்களும்
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும்,
0: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும்
1: உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள்.
0: உண்மை உள்ளவர்களுமா இருக்கிறார். கர்த்தரோடு கூட இருக்கப்பட்டவங்க யாரெல்லாம்? அழைக்கப்பட்டவங்க, ரெண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்ட, மூணாவது உண்மையில் அதான் முதல் விசுவாசித்தான் நமக்கு இலைப்பரில் கிடைக்கும். ரெண்டாவது என்ன கிடைக்கும்? அவர் நம்ம தெரிஞ்சு கொண்டாம என்ன நமக்குள்ள பக்தி, பயத்தோடும் பக்தியோடும் தேவனை தொழுது கொள்ளுமானா கர்த்தர் நிச்சயமா நம்மளை தெரிந்து கொண்டிருப்பாரு. அது எப்பயிலும் தெரிஞ்சுக்கிட்டாரா? உலக தோற்றத்துக்கு முன்னால் அன்பில பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களா இருக்கிறதுக்கா உலக தோற்றத்துக்கு முன்னாலே நம்ம தெரிஞ்சிட்டாரு. அல்லேலூயா. மூன்றாவதாக ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 15:23
1: பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள்.
0: பின்பு அவர் வரும்போது யார் உயிர்ப்பிக்கப்படுவார்? அவருடையவர்கள். முதல் ஏத்தர் விசுவாசம் உள்ளவங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறாரு. விசுவாசம் இருந்தால் அவர்கள் மேலும் இளைப்பருவம் கர்த்தர் நம்மளை கொண்டு வர வரும்போது. அல்லேலூயா. முதல் விசுவாசம் தேவை. ரெண்டாவது என்ன தேவை? தெரிஞ்சு கொண்டா கர்த்தர் ராஜ்யத்துல இருப்போம், கூட இருப்போம். அழைக்கப்பட்டவர்களும் தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர் அவரோடு இருக்க முடியும். மூன்றாவது அவருடையவர்கள். அவருடைய யாரு? வாஸ்து பாருங்க, ராமர்கள் இருப்போம் 8:9
1: கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல.
0: அவருடையன் அல்ல. அபிஷேகம் யாரோடுக்குள்ள இல்லையா? அவங்க யாருடைய இல்ல? கிறிஸ்துவடைய அல்ல. இன்னும் கர்த்தருடைய வேதம் சொல்ல, நான் சொல்லல, கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அபிஷேகத்துல ஒவ்வொரு நாள் நிறைஞ்சிருக்கணும். பரிசுத்தன் அபிஷேகம் ஒவ்வொரு நாள் நிறைஞ்சி துதிச்சுட்டே இருக்கணும். பரிசுத்தவன் அபிஷேகம் நமக்குள்ள இருந்தா என்ன அடையாளம்? நம்ம நிறையது மாத்திரல, அன்னி பேச பேசுறது மாத்திரல, எது அடையாளம்? பரிசுத்தவன் வந்து பாவத்தை குறிச்சும் நீதி குறிச்சும் நாய் திருப்ப குறிச்சு உலகத்தை கண்டி துணர்த்துவார். அது ஒரு அடையாளம். இன்னொரு அடையாளம் சரி, கர்த்தரை போல போதிப்பவர் யாரு? அவர் தப்பா ஏதாவது நம்ம தப்பான காரியம் செஞ்சுட்டு நம்ம போதிப்பார், இப்படி செய்யக்கூடாது தப்புன்னு சொல்லுவாரு. அது மாத்திரம் இன்னொரு அடையாளம், யோவான் சுவிசேஷம் 16:13
1: சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார்.
0: அதுதான் நம்ம பரிசுத்தன் அபிஷேகம் பெற்றிருக்கிறோமா பெற்றுக்கொள்ளாங்கிறது அடையாளம். ஒரு வேளைக்கு நம்ம அன்னி பேச பேசிட்டு தானே இருக்கிற அபிஷேகம் பெற்றுக்குன்னு சொல்லி மேமாந்து வரக்கூடாது. நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நான் வந்து ஆண்டு அபிஷேகத்தில் எல்லாரும் நிரம்பு, நான் தான் நிரம்புறேன் அப்படின்னு நான் மேம் வரக்கூடாது. பரிசுத்தாவினர் இருந்தார்னா என்ன செய்வாரு? பாவத்தை குறிச்சும் நீதி குறிச்சும் நாய் திருப்பி குறிச்சு கண்டித்து உணர்த்துவார். அது மாத்திரம் ரெண்டாவது என்ன செய்வாரு? ஒருவரும் உங்களை போதிக்க வேண்டியதில்ல, நீங்க பெற்ற அபிஷேகம் உங்களை சகலத்தை குறித்தோ போதிக்கும், சகல சத்தியத்துக்கு வழி நடத்துறார். அபிஷேகம் நீங்க பெற்றுக்கொள்ளாம இருப்பீங்களா? நான் நிறைய பேர் அபிஷேகம் குறைஞ்சிருக்கீங்க, கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அதங்க சொல்றாரு, கர்த்தர் வேதம் சொல்லுது. ராமர் 8:9
1: கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன்
0: அவருடையவன்
1: அல்ல.
0: அவருடையவர் அல்ல. யாருக்குள்ள கிறிஸ்து ஆவி இல்லையோ அவங்களை யாருடைய அல்ல? கிறிஸ்துவடையவர் அல்ல. நம்ம ஏமாந்துருக்கோம், நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன், அன்னி பேசுற பேசுறேன், நான் பரிசுத்தேன் அபிஷேகத்தில் எல்லாரும் நிரம்பு, நான் நல்லா நிறைஞ்சிருக்கேன், அவச்சு ஏமாந்துட கூடாது. கிறிஸ்து ஆவி இல்லாதவன் அவருடைய வேற அல்ல. அப்ப நீங்க பரிசுத்தவன் நிறையும் போது நமக்கு பரிசுத்தவன் கூட பேசணும், நம்ம தப்பு பண்ணும்போது நம்ம கண்டிச்சு உணர்த்தணும். அது மாத்திரல, நம்ம ஆண்டு பிரியமில்லாத காரியத்தை செய்யும்போது இதுல வழி இல்லை, இதுல நடங்கின ஆண்டு சொல்ற சத்தத்தை கேட்கணும். பரிசுத்தவன் வந்து சகல சத்தியத்தை நம்ம சொல்லி தருவார். அதனால நம்ம பரிசுத்தவன் அபிஷேகம் பெற்றிருக்கிறோமா இல்லையான்னு நம்மளே நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றிருக்கேன்னு சொல்லி யாரும் ஏமாந்து போக வேண்டாம். இன்னைக்கு நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திர கிறிஸ்தவர்கள் தான் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ற பாருங்க, கலாத்தியர் புஸ்தகம் 5:24
1: கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும்
0: அதன் ஆசை இச்சைகளையும்
1: சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள்.
0: கிறிஸ்தவனை யாரு என்ன செய்வாங்களா? அவர் ஆசை இச்சையில என்ன செஞ்சிருக்காங்க? சிலுவில அரைஞ்சிருக்காங்க. நான் உலகத்தை நல்லது போல நீங்களும் உலகத்தை நல்ல கிறிஸ்துவோட மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவில அரைந்திருக்கிறாங்க அப்படின்னு அறையப்பட்டிருக்கிறோமா? கிறிஸ்துக்காக ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்றோமா? அப்படின்னா பரலோராஜ்யத்துக்கு போக முடியும். முதல் விசுவாசம் இருந்தாதான் பரலோராஜ்யத்துக்கு, விசுவாசம் இருந்தாதான் இளைப்பாறுதல பிரவேசிக்க முடியும். ரெண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்டவங்க பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். மூன்றாவது கிறிஸ்தவடையவர்கள் என்ன செய்யுங்க, ஆண்டவர் வரும்போது என்ன செய்வாங்களாம், உயிர்ப்பிக்கப்படுவார்கள். யார் அது? கிறிஸ்தவம் கிடையாங்க. கிறிஸ்து ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்து ஆவி கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்? தங்களை மாம்ச ஆசை இச்சைகளை என்ன செய்யணும்? சிலுவில அறையப்பட்டிருக்கணும்.
2: கற்றுக்கள் வந்தவர்களே, இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம், இப்போது நம்ம செவிக்க போறோம். எங்கள் அன்பாடியை சித்து வழி நடத்துறீங்க தகப்பரே, கோடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. அதை நிகழ்ச்சி பார்த்துக்கணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வீங்க, பலப்படுத்துங்க, சமான் தேலி ஆசீர்வச்சு உயர்த்துங்கப்பா. கத்துடி கீர்வு அவங்க சூழ்ந்து கொள்ளட்டும். கத்துடைய பிரசரம் மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிறோம் ஐயா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் ஆசீர்விக்க தேவனாய் கத்தாவையுமே போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம், வணங்குறோம். ஆண்டவர அன்பின் தகப்பரையுமே ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனை விடுதலை தாங்க அப்பா. நீங்க கத்துடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்ய தருன்னு சொன்னீங்களாண்டவர. எத்தனை பேர் கடனால் கஷ்டப்படுறாங்க, ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க, கண்ணீரை துடைங்க, பிரச்சனை நீக்குங்க, அதிசயங்களா அற்புதங்களை செய்யுங்க. தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். நேசுடைய கரம் தாங்கட்டும் அப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். மன நோயினால் கஷ்டப்படுற மக்களை சுகமாக்குங்கப்பா, சுகமாக்குங்க அப்பாமை ஸ்தோத்திர. ஆற்று பெருமனைப்பட்ட மக்களை குணமாக்குங்க, மந்திரக்கட்டு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. கத்துடி கிருப சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. அப்பாமை துதிக்கிறோம். அப்பாமை நோக்கி நாங்கள் பார்க்கிறாண்டவரே. அப்பா ஹார்ட்ல பலவீனப்பட்ட மக்களை சுகமாக்குங்க. தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். கண்ணீரின் கவலையும் பிரச்சனைகள் எல்லாம் மாத்திருங்காண்டவரே. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைக்கிறேன் எங்கள் அன்பின் தகப்பனையுமே. கோடான குடி ஸ்தோத்திரம். அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. வேண்டிக் கொள்வதற்கு அனுப்பதற்கு அதிகமாய் கிரியிக்கிற தேவனை நீங்க இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. வேலை இல்லாத மக்கள் வேலை தாங்க, திருமணமாகாத மக்கள் திரும்ப நடக்கணும், குழந்தை இல்லாத சகோதரருக்கு குழந்தை பாக்கியத்தை தரணும், தூக்கம் இல்லையன்னு சொல்லி கலைஞருக்கிற குடும்பங்களை தூக்கத்தை தரணும் ஐயா. வீடு கட்ட முடியலன்னு கலைஞருக்கிற குடும்பங்களை வீடு கட்ட உதவி செய்யுங்க. கடனோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. குடிக்கிற குடும்பங்களை விடுதலை செய்யுங்க அப்பா. சாபத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. தொழில் சிறை குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவரை சிறை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க. பிரிந்த குடும்பம் அணைக்கணும் ஐயா. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. ஸ்கூலுக்கு பணம் கட்டணுமே சொல்லி கலைஞருக்கு மக்களுக்கு ஸ்கூலுக்கு பணம் கட்டத்தக்கதாக தேவைகளை சந்திக்க முடியாது வைக்கிறோம். கத்திர தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீங்களப்பா. சிங்க கொட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கத்திர தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீங்களே. ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கோங்க. தெய்வீக பிரசனம் உங்களை ஆளுகை செய்யட்டும்ப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க, பொறுப்படுத்திக்கோங்க. எல்லா பேரையும் சீஃப் எழுதிக்கோங்க. எல்லா துதிகா நமக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்துல தாழ்மையாக்கி ஜூரம் பரமசிதாவே. ஆமே. கத்தை நம்ம சேர்த்து கேட்டா சோர்ந்து போகாதீங்க.

கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிருபையால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம்புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? ரெண்டு நான்கு பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்துதான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்தோலிக்கிருபையினால். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கத்தோலிக்கிருபையில் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் யூஸ் பண்றாரா? ஒன்னு, ரெண்டு, மூணு, எல்லாத்தையும் யூஸ் பண்றீங்க. இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி, சிஸ்டர் எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள் சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ போட்ட இமேஜ் போட்ட ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலாம். இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும் ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகமும் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா அந்த ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீ கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கற எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது. அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ளலாம். தமிழ், ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. இதெல்லாம் சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி. அது பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி அண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன்ல டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம்? ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தருடைய அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லைங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம்னு சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும். மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: சிறிய மாணவர்களே, உங்களின் அநேகர் நம் தேசியம் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443-0